0: பரீட்சையை மனம் முடிச்சு கொடுக்கலையேன்னு ரொம்ப வருத்தம். ஒரே வீட்டில் ரெண்டு பொண்ணு வேண்டாம்னு அவளுடைய மாமியார் கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. குழந்தை விஜய்க்கு இன்னொரு இடத்துல உறுதி பண்ண உடனே செல்வி தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொன்னான். பொண்ணு அம்மா அப்பா ரெண்டு பேரும் டாக்டர்ஸ், அம்மா கைனகாலஜிஸ்ட், அப்பா கண் டாக்டர். அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு, இவா தான் மூத்தவா, பேரு வினயா. இவளுக்கு டாக்டருக்கு படிக்கிறது பிடிக்கலையா, எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கா, ஹோம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான், தங்கச்சி எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிக்கலாம். இதை கேட்ட அம்மா ரொம்ப பெரிய இடமா தெரியுதுன்னு சொல்ல இவா அதான் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு சொன்னான். திருமணமாகி வினயாவும் இங்கே வீட்டுக்கு வந்துட்டான். செல்வியும் அவள் கணவன் நிர்மலும் மேல மாடியில் குடியிருக்க, வினயாவும் அவள் கணவன் விஜயும் கீழே அத்தை மாமா கூட கூட்டு குடித்தனமா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி செல்வி கீழே ஏதோ வேலையா வர அத்தை அவா கிட்ட, வினயா இன்னைக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தியும் பனீர் மசாலாவும் பண்ணியிருக்கா, இப்படி நான் சாப்பிட்டதே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. உங்க மாமா எப்பவும் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, இன்னைக்கு மூணு சாப்பிட்டாங்க, செல்வி நீயும் சாப்பிடுன்னு சொன்னாங்க. அதுக்கு செல்வி, இல்ல அத்தை நான் சாப்பிட்டுட்டேன்னு சொன்னான். உடனே வினயா, என்னக்கா பண்ணனீங்கன்னு கேட்டா. அதுக்கு செல்வி, உன்னை மாதிரி எனக்கு ஸ்டஃப்டு சப்பாத்தி எல்லாம் பண்ண தெரியாதுமா, சிம்பிளாக இட்லி பண்ணி சாப்பிட்டேன். ஆமாம், சப்பாத்திக்குள்ளே உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சிருக்கியான்னு கேட்டா. அதுக்கு வினயா, மாமா அத்தை ராத்திரி உருளைக்கிழங்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இல்லையா, அதனால பச்சைப்பட்டாணி, பட்டர் பீன்ஸ், பீன்ஸ், முட்டைக்கோஸ், கொஞ்சம் கீரை இதெல்லாம் குக் பண்ணி சப்பாத்திக்குள்ளே வச்சு பண்ணினேன்னு சொன்னான். அத்தை உடனே, ஊட்டச்சத்துள்ள ஆரோக்கியமான உணவாக வினயா சமைக்கிறா, ஆனால் அதே சமயம் டேஸ்டியாக பண்ணுறா. வினயா, உனக்கு டயர்டாக இருக்கும், நீ வேணால் உன் ரூமில் போய் படுத்துக்கோமா, உனக்கு பாலாத்தி வச்சுருக்கேன், குடிச்சிட்டு போய் படுத்துக்கோமான்னு சொல்ல செல்வி, அத்தை நான் போகிறேன்னு சொன்னான். அதுக்கு வினயா, போகிறேன்னு சொல்லாதீங்கக்கா, வர்றேன் அல்லது போயிட்டு வர்றேன்னு சொல்லுங்கக்கான்னு சொல்ல செல்வி அப்படின்னு சொல்லிட்டு மாடி ஏறினான். ஒரு வாரம் கழிச்சு அத்தை வினயாவை கூப்பிட்ட. என்ன அத்தைன்னு வினயா வந்தா. நான் தான் காலையிலேயே துவைக்கிறேன்னு சொன்னேனம்மா, நீ நானே துவைக்கிறேன்னு சொல்லிட்ட, வாஷிங் மிஷினில் போட்ட துணியை எடுத்து எதுக்குமா வாளியில் எடுத்து வச்சிருக்கேன்னு கேட்டாங்க. அதுக்கு வினயா, இல்லை அத்தை, நான் காலையிலேயே வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டு அது துவைச்சி ஆஃப் ஆன உடனே எல்லா துணியையும் எடுத்து கொடியில் காயப்போட்டேனே, நான் போட்ட நேரத்துக்கு இந்நேரம் துணி காஞ்சிருக்கணுமே அப்படின்னு சொன்னான். அத்தை அவளை கூப்பிட்டு வாளியில தண்ணிக்குள்ள இருந்த துணிகளை காமிச்சாங்க. வினயா, ஐயோ இயேசுவே, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே, நான் துவைச்ச துணி எல்லாத்தையும் யாரு மறுபடியும் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி வச்சதுன்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்கு அத்தை, சரி வினயா, நீ துவைக்க மறந்துருப்ப, நீ உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடு, நான் துவைச்சிடுறேன்னு சொல்ல டைனிங் ரூம்ல இருந்து மாமா சத்தம் கேட்டுச்சுது. குழம்ப என்னமா இப்படி வச்சிருக்க, இந்த குழம்ப கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொன்னாரு. வினயா கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, து து வாயில வைக்க முடியலையே, காரமா இருக்குதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா, தெரியாம கை தவறி மிளகாப்பொடி குழம்புல விழுந்துட்டு தான்னு கேட்க, இல்லையே மாமா, நான் செஞ்ச உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேனே, நல்லா தானே இருந்துச்சுதுன்னு சொன்னான். அதுக்கு மாமா, பரவாயில்லம்மா, நான் மோர் ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன், அந்த குழம்ப வேணா கொட்டிருமா, ரொம்ப காரமா இருக்குது, சாப்பிடவே முடியாதுன்னு சொல்ல, பார்த்து பார்த்து செஞ்சனே மாமா, எப்படி இப்படி ஆச்சுதுன்னு குழம்புனான். அடுத்த நாள் செல்வியும் வினயாவும் கோயில நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருந்தாங்க. மாமா அத்தை கிட்ட, வினயா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, அன்னைக்கு அவங்க ரூம்ல உள்ள டேபிள் லேம்ப் சுக்கு நூறா உடஞ்சு கிடக்குது, தான் உடைக்கலன்னு உறுதியா சொல்றா, அவ உடைக்கலனா யார் உடைச்சிருப்பா. உடனே அத்தை, எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணுவா, அன்னைக்கு அவ நைட்டு பின்னால கிழிஞ்சிருக்கு, முதுகு அப்படியே தெரியுது, அவ பாட்டுக்கு அதை போட்டுட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்கிறா, நல்ல வேலை நீங்க யாரும் பார்க்கல, நான் அதுக்குள்ள அவளை வேற நைட்டி போட சொன்னேன், இது புது நைட்டி எப்படி கிழிஞ்சதுன்னு என்கிட்ட கேட்கிறா, தன்னறிவு இல்லாம இவளே பிளேட வச்சு கிழிச்சிருப்பாளோ என்னவோ, இப்படி ஒரு பைத்தியக்கார பொண்ண நம்ம தலையில வச்சு கட்டிட்டாங்களே, கல்யாணத்துக்கு முன்னால இந்த பிரச்சனை இல்லாமலா இருந்திருக்கும்னு கேட்டா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மூத்த மகன் நிர்மல் அங்கே வந்தான். செல்வி எங்கம்மான்னு கேட்டான். செல்வியும் வினயாவும் கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே, அவங்க ரெண்டு பேரையும் ஏமா தனியாக விட்டீங்க, நீங்களும் கூட போயிருந்துருக்கலாம் இல்லையா, வினயா நம்ம வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து செல்வி பொறாமத்தியில் வெந்துக்கிட்டு இருக்கா, என்கிட்ட அவளை திட்டிக்கிட்டே இருக்கா, அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, ஆனா வினயா கிட்ட நல்லா தானே பேசுறான்னு சொல்ல, நிர்மல் எல்லாம் நடிப்பு. அன்னைக்கு வினயா இவா கிட்ட, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயிருச்சு, இன்னும் குழந்தை இல்லை, எங்க அம்மா கிட்ட வேணா கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுங்க, எங்க அம்மா கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்குதுன்னு சாதாரணமா சொல்லியிருக்கா. இவளுக்கு பயங்கர கோபம் வந்துட்டுது. கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கா. என்கிட்ட வந்து அவ என்னைய டாக்டரை பார்க்க சொல்றா. நான் அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னான்னு சொன்னதும் இவங்க ரெண்டு பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சுது. அப்போ இதெல்லாம் செல்வியோட வேலையா இருக்குமோன்னு அவன் அப்பா கேட்க, எதெல்லாம்னு எதிர்கேள்வி கேட்டான் நிர்மல். வினயா துவைச்ச துணியெல்லாம் வாளிக்குள்ள தண்ணியில முக்கி இருந்ததையும், குழம்புல 7-8 கரண்டி மிளகா பொடி போட்டிருந்ததையும், டேபிள்ல உடைஞ்சிருந்ததையும், வினயா போட்டிருந்த புது நைட்டி கிழிஞ்சிருந்ததையும் பற்றி அவங்க மாறி மாறி சொல்ல, நிர்மல் இவா செஞ்சிருப்பாமா, அன்னைக்கு என் ஷேவிங் பிளேடு வாஷ் பேசின்ல இருந்துச்சு, நாங்க வைக்க மாட்டேன், நீ எதுக்கு என் பிளேட எடுத்தேன்னு அவகிட்ட கேட்டேன், நகை வெட்ட எடுத்தேன்னு சொன்னா, அதுக்கு எதுக்கு புது பிளேட எடுத்தேன்னு கேட்டேன், எப்பவும் நெயில் கட்டுற வச்சுதான் வெட்டுவா, இப்போ என்ன புது பழக்கம்னு கேட்டேன், பதிலே சொல்லாம போயிட்டான்னு சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, அந்த பிளேட வச்சுதான் வினயா நைட்டிய விமலா கிழிச்சிருப்பா, ஏன்னா அந்த கிழிசல் பிளேட வச்சு வெட்டினது மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லவும் அவன் அப்பாவும், எனக்கு இப்போ ஞாபகம் வருது, விமலா கீழே வந்தா, வினயாவை பார்க்க வந்தேன்னு அவன் ரூமுக்குள்ள போனா, கொஞ்ச நேரத்துல திரும்பிட்டா, என்னமா வந்துட்டேன்னு கேட்டேன், வினயா தூங்கிக்கிட்டு இருக்கா மாமான்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னாரு. அதுக்கு நிர்மல் அம்மா, அவ தூங்கும்போது அவ போட்டுக்கிட்டு இருந்த நைட்டி பின்பக்கத்தை இவா லாகவமா பிளேட வச்சு கிழிச்சிருக்கா, எவ்வளவு திமிரு, அப்போ குழம்புலயும் இவாதான் மிளகா பொடி போட்டிருப்பான்னு சொல்ல, நிர்மல் இவளை உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்புறேன்னு கோபமா சொன்னான். அதுக்கு அவன் அம்மா, பொறுமையா இரு நிர்மல், உடனே முடிவெடுக்காத, கர்த்தர் நல்லவர், அவர் சரியான நேரத்துல நம்ம கண்ணை திறந்தாரு, இந்த பிரச்சனையை எப்படி தீக்குறதுன்னு அவரே நமக்கு வழிகாட்டுவாருன்னு சொன்னான். அடுத்த நாளும் செல்வியும் வினயாவும் கன்வென்ஷனுக்கு போக, நிர்மல் அவசர அவசரமா அம்மா அப்பா கிட்ட வந்தான். வினயா ரொம்ப அறிவுள்ளவா அம்மா, அதோட நல்ல குணசாலியான பொண்ணு, தேவனோட அன்பு அவ மனசுல பொங்கி பெருகுதுன்னு சொல்ல, அவன் அம்மாவும் அப்பாவும் எதை வச்சுதான் அப்படி சொல்றன்னு கேட்டாங்க. நிர்மல் நீளமா பதில் சொன்னான். வினயா எம்ஏ சைக்காலஜி படிச்சிருக்கிறதுனால எதையும் அலசி ஆராய்ஞ்சு பாக்குற திறமை அவளுக்கு இருக்குது. மனுஷங்களையும் சரியா எடை போடுறா. நம்ம வீட்டுல சில விஷயங்கள் வித்தியாசமா நடந்துகிட்டு இருந்ததுனால அவளுக்கு யார சந்தேகப்படுறதுன்னு தெரியல. முதல்ல செல்வி மேலதான் அவ சந்தேகப்பட்டிருக்கா. ஆனா சாட்சி இல்லாம அவளை சந்தேகப்படவும் அவ மனசு இடம் கொடுக்கல. தகுந்த சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் வினயா தன்னோட ரூம்ல படுத்திருக்கா, செல்வி உள்ள நுழைஞ்சிருக்கா, உடனே இவ தூங்குறது மாதிரி கண்ணை மூடிட்டா. இவ தூங்குறான்னு நினைச்சு ஸ்டாண்ட்ல கிடந்த சேலைய செல்வி கத்திரிக்கோல வச்சு வெட்டி இருக்கா. அது நீங்க அவளுக்கு வாங்கி கொடுத்த சேலையா. உடனே வினயா எழும்பி செல்விய கையும் களவுமா பிடிச்சிட்டா. செல்விக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. வினயா அவளை கூட்டிட்டு மாடிக்கு எங்க வீட்டுக்கு போயிருக்கா. அங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசி இருக்காங்க. வினயா செல்விய முழுதுமா மன்னிச்சதா சொல்லி இருக்கா. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட இத பத்தி சொல்ல மாட்டேன்னு சொல்லி இருக்கா. அது மட்டும் இல்ல, எனக்கு அக்கா இல்லாத குறைய கர்த்தர் உங்க மூலமா நிறைவேத்தி வச்சிருக்காருன்னு சொல்லி இருக்கா. இவளுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் வேற கொடுத்துருக்கான்னு சொன்னான். உடனே அவன் அம்மா, அன்னைக்கு ஒரு நாள் நான் வினயா கிட்ட நான் வாங்கி கொடுத்த சேலைய கட்டிட்டு வான்னு சொன்னேன், அதுக்கு அவ அதுக்கு இன்னும் ஃபால்ஸ் வச்சு தைக்கலன்னு சொன்னான். செல்விய காட்டி கொடுக்கவே இல்லை. சரி, இதெல்லாம் செல்வியே உன்கிட்ட சொன்னாளான்னு கேட்க, நிர்மல் நான் கோபத்துல அவ கிட்ட கத்திட்டேன், அவங்க வீட்டுக்கு அவளை அனுப்பிடுவேன்னு சொன்னேன், உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டா. இப்போ அவளும் வினயாவும் எவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்கன்னு சொன்னான். இன்னொன்னு முக்கியமானது, அத்தைகிட்டையும் மாமா கிட்டையும் இதை பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம்னு சொன்னான்னு சொன்னான். உடனே அப்பா, நாங்க இதெல்லாம் தெரியாதது மாதிரியே இருந்துக்கிடுறோம், உறவு தான் முக்கியம், அது மேம்படணும், அதுதான் நமக்கு வேணும், ஒருத்தரோட குறைய சொல்லி காமிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்க, அம்மா வினயா நம்மளை விட எவ்வளவு சின்னவா, அவளே எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துகிட்டா, நாமும் அப்படி இருக்க வேண்டாமான்னு சொன்னாங்க. உடனே நிர்மல் அப்பா, வினயா நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது கர்த்தரோட பெரிய கிருபை, செல்வியும் இவளை பார்த்து நல்லவளா மாறினதும் ஆண்டவரோட பெரிதான கிருபைதான்னு சொன்னாரு. அதுக்கு நிர்மல் அம்மா, ஆமா, இதுக்காக நாம அவருக்கு நம்ம வாழ்நாள் முழுசும் நன்றியுள்ளவங்களா இருக்கணும்னு சொன்னான்.
1: வணக்கம் தோழியரே, எப்படி இருக்கிறீங்க? கதையை பாத்தீங்களா? இந்த கதையில் நம்ம ரெண்டு மருமகள்களை பார்க்குறோம், செல்வி வினயா. ரெண்டு பேருமே வித்தியாசமாக இருக்கிறாங்க இல்லையா? வித்தியாசமா இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இவா கெட்டவா இவா நல்லவா அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா நம்ம யாரையுமே இவங்க ரொம்ப கெட்டவங்க அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. சில நல்ல குணங்களும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன் அவங்க அப்படி கெட்ட குணமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை அறிஞ்சு அதை நம்ம அவங்ககிட்ட சரிப்படுத்திட்டு அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக பழகிட்டோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களாயிருவாங்க. அதைத்தான் இந்த கதையில் வினயா செய்கிறார். சரி, இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் சில்வியா ஃப்ராங்க்லின் வந்திருக்கிறாங்க. சில்வியா ஃப்ராங்க்லின், வணக்கம்.
2: வணக்கம்க்கா.
1: நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்.
2: எனக்கும் சந்தோஷம்க்கா.
1: சரி, கதையை பார்த்தீங்க இல்லையா, செல்வி வினயா அப்படின்னு ரெண்டு மருமகள்களோட கதை தான் இது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி வந்து எப்படின்னா, அதாவது ரியல் லைஃப்பில் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. ஆக்சுவலாக அது இந்த செல்வியை பார்க்கும்போது அவள் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கா, நல்ல ஃபேமிலியிலையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கையை தன்னோட தங்கச்சிக்கும் கிடைக்கணுன்ற ஒரு ஆசை அவளுக்கு, ஒரு அன்பு, அப்படி ஒரு அன்பான ஒரு மகள் தான் அவள். அப்போ என்ன பண்ணுறா, அவளோட குழந்தை விஜய்க்கு அவங்க தங்கச்சியை அப்ரோச் பண்ணுறா. அப்போ என்ன ஆகுது, அவங்க மாமியார் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறா, அது வந்து என்ன ஆகுது, அவளால் ஏற்றுக்க முடியல. ஆக்சுவலாக அதே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறா. அப்போ என்ன ஆகுது, அவளோட தங்கச்சியோட இடத்துல வினயா வரா. ஸோ இது வந்து என்ன ஆகுது, அவளுக்கு ஒரு பொறாமையை கிரியேட் பண்ணுது. ஆக்சுவலாக ஸோ இந்த பொறாமை வந்து எப்படின்னா, அது ஒரு சின்ன சீடு வந்து என்ன ஆகுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. இது எப்படி வளர ஆரம்பிக்குதுன்னா, தன்னோட அதாவது தன்னோட தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல வினயா இருக்காளே அப்படின்ற ஒரு பொறாமை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க மாமியார் மாமனார் வந்து கேஷுவலாக தான் அவளை பாராட்டுறாங்க. அது இவளுக்கு வந்து பொறுத்துக்க முடியல. ஆக்சுவலாக அதாவது கலாத்தியர் 5:26 ஒரு வசனம் அழகாக சொல்கிறாங்க, அதாவது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபிள் சொல்லுது. ஆக்சுவலாக பொறாமன்றது வந்து என்னென்னா, ராபர்ட் ஏ ஹெயின்க்ளீன் அப்படின்ற ஒரு ஒரு ஒரு போயட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெலசி இஸ் அ டிசீஸ் அப்படிங்கிறாரு. அவர் வந்து அந்த அந்த பொறாமன்றது என்ன என்ன ஆகுது, அவர்கிட்ட வந்து அப்படியே அது வந்து ஒரு அந்த அந்த எலும்புருக்கி நோய் மாதிரி சின்ன சின்ன அதை கேஷுவலாக நடக்குது அவளோட ஃபேமிலியில். ஆனால் அது வந்து அவளை அப்படியே உருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு இது பார்த்தேன், அது என்னென்னா ரொம்ப ஜோக்காக தான் இருந்துச்சுக்கா. அது ஆக்சுவலாக ஜப்பான்காரன் வந்து வேலை செய்யாமல் இருந்தால் செத்துருவானாம், சீனாக்காரன் வந்து சூதாடாமல் இருந்தால் செத்துருவான், ஆனால் நம்ம சொந்தக்காரன் சந்தோஷமாக இருந்தால் செத்துருவானாம். இது எவ்வளவு பெரிய உண்மை இல்லக்கா?
1: அடுத்தவே சந்தோஷம்.
2: அதாவது அவ சந்தோஷமா இருக்கல, அதாவது அவ தங்கச்சி வர முடியல, பட் வினயா சந்தோஷமா இருக்கிறத அவளால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. சோ அது வந்து அந்த பொறாம வந்து அவளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அவளை என்ன ஆகுது, அது வந்து அப்படியே அடுத்த ஸ்டேஜுக்கு அவளை கொண்டு போகுது. ஆக்சுவலா சோ அடுத்த ஸ்டேஜுக்குன்ற போது எப்படி பாக்குறோம்னா, வினயாவை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவளை ஒரு ஒரு பைத்தியக்காரி அப்படின்ற ஒரு ஒரு நேமை வந்து அவளுக்கு வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு அவ்வளோ ஒரு வெறிக்கு போயிடுறா. ஆக்சுவலாக அவள் வந்து ஒரு கோ சிஸ்டர் தான், பட் ஆனால் அந்த அன்பு எல்லாமே என்ன ஆயிடுது, அவளுக்குள்ள தணிஞ்சு போய் அந்த பொறாமை வந்து மேலோங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நான் செல்வியோட லைஃப்ல நான் பார்த்தேன். ஆக்சுவலாக
1: வினயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
2: வினயா வந்து என்ன சொல்றது, ஒரு ரெண்டு டாக்டர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸு. ஸோ அப்படின்னா மோஸ்ட்லி அவள் வந்து ஒரு நல்ல ஒரு வெல் ஆஃப் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருப்பா. ஆனால் என்னென்னா அது வந்து கொஞ்சம் கூட அவளோட ஆக்டிவிட்டீஸில் தெரியவே இல்லை. அவள் வந்து ரொம்ப அழகாக அவங்க மாமியார் மாமனாருக்கு என்ன பண்ணுறா, ஸ்டஃப்ட் பரோட்டா செய்கிறா, அதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஆக்சுவலாக அழகாக செய்கிறா, அழகாக அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக, அதாவது அவங்களுக்கு பார்த்து பார்த்து, அதாவது அவள் சொல்லும் போது கூட அழகாக இருந்துச்சு, அந்த ஸ்டஃப்ட் பரோட்டாவில் உருளைக்கிழங்கு வைக்கல, ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து கேஸ்ன்றதுக்கு பதிலாக கோஸு, அதாவது கேபேஜ், அப்புறம் பீஸ் அந்த மாதிரி செலக்டடாக அவள் வந்து ஃபைப்ரஸ் இதானதை அவள் என்ன பண்ணுறா, அது வச்சு கொடுக்குறா. ஸோ அதுலேருந்து அவளோட அன்பு வந்து தெரியுது. ஸோ கிறிஸ்தவ அன்பு வந்து இதுதான். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட ஆண்டவரோட அன்பு இருக்கும்போது அது வந்து நம்மளோட ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ்லையும் என்ன பண்ணுது, வெளிப்படுது. செல்வி வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறா, அவளை வந்து பைத்தியக்காரின்னு ஆக்குறது ஒரு ஒரு சின்ன சின்ன, அதாவது துணி துவைக்கும் போது துணி துவைச்சு அவள் காய போட்டுடுறா, ஆனால் என்ன பண்ணுறா, திருப்பியும் அதே துணியை என்ன பண்ணிடுறா, பக்கெட்டில் வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நீங்கள் கதையை கேட்கும் போது பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி போகும்போது அவ லாஸ்ட்ல அவங்க மாமியாரே என்ன பண்ண, இப்படி ஒரு பைத்தியக்காரிய என் பையனுக்கு கெட்டி வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவளை வந்து ஒரு கெட்ட பேர் உண்டாக்கிட்டாங்க. ஆனா அந்த வினயா வந்து இதெல்லாம் தெரிஞ்சிச்சோ தெரியலையோ, தெரிஞ்சப்புறமும் ஒன்றும் செய்யலை, தெரிஞ்சிருக்கிறது முன்னாடியும் ஒன்றும் செய்யலை. அந்த கடவுளோட அன்பு, இயேசுவோட அன்பு அவகிட்ட இருந்ததுனால அதை வந்து அழகாக அவள் என்ன பண்ணுறா, மன்னிப்பு அப்படின்ற ஒரு இதில் அவளுக்கு கொண்டு வரா. ஸோ மன்னிப்பு வரும்போது அவள் வந்து அழகாக அவங்க அக்காவை என்ன பண்ணுறா, அந்த செல்வியை என்ன பண்ணிடுறா, அழகாக மன்னிச்சிடுறா. மன்னிச்சது மட்டும் இல்லாமல் அவள் கூட என்ன பண்ணுறா, நல்லா அழகாக மிங்கிள் ஆகுறா, நல்லா அவள் கூட கன்வென்ஷன் போகிறது. ஸோ மன்னிக்கிறது ஈஸி, ஆக்சுவலாக மன்னிக்கிறது எல்லாருமே செய்யலாம், நம்ம உலக பிரகாரமாக மன்னிச்சிடலாம். ஆனால் வந்து அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம்.
1: செல்வி அப்படிங்கிறப்ப பொறாமை அப்படின்னு சொல்றீங்க, வினயா வந்து மன்னிப்பு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ரெண்டு கேரக்டர்ஸோட அசோசியேட் பண்ண.
2: ஆமாம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவங்களுக்கு மன்னிச்சா ஏசு உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தா ஏசு உங்களோட தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் அப்படின்னு மத்தேயு 6:14 அழகா ஏசு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து இவ வந்து என்ன பண்றா, வினயா வந்து மனுஷருடைய தப்பிதங்கள், அதாவது செல்வி தெரிஞ்சோ தெரியாமலோ பொறாமையினாலோ எந்த காரியத்தினாலும் அவள் செய்ததுனால் அதை வந்து அவள் மன்னிச்சு அதை வந்து என்ன பண்ணிட்டா, மறந்துட்டா. ஸோ மறந்துட்டா நம்ம இன்னொரு வசனமும் நம்மளுக்கு நம்ம பார்த்துருப்போம், அதாவது நம்ம காணிக்கை வைக்க போகும்போது உன்னோட சகோதரர் மேலே எந்த ஒரு பொறாமையோ இல்லை எந்த ஒரு தப்பிதங்களோ இருந்தால் அந்த காணிக்கை என்ன பண்ண, அதே இடத்துல வச்சுட்டு நீ என்ன பண்ண, உன்னோட சகோதரன் கிட்ட என்ன பண்ணிடணும், நீ வந்து யுனைட் ஆயிட்டு என்ன பண்ண, அந்த காணிக்கையை செலுத்துன்னு இயேசு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு சின்ன காணிக்கை விஷயத்துலேயே ஆண்டவர் சொல்லும்போது இவங்க லைஃப் லாங், அதாவது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியோ அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியோ, அவ செல்வி மேல் வீட்டில் தான் இருக்கா, இவ கீழ் வீட்டில் தான் இருக்கா, எப்படினாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் பார்க்கணும். அதை மன்னிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து மறந்துட்டா, அதுதான் அந்த இயேசுவோட குவாலிட்டி வந்து அவகிட்ட வந்து வருது. ஸோ நம்மளும் வந்து ஒரு அதாவது நீதிமொழிகள் அழகாக சொல்லுது, புத்தி உள்ள ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார், அவளுடைய விலை வந்து முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற அன்பை நம்ம மனசுக்குள்ளேயே வைக்காம அந்த அன்பு தான் என்ன ஆகுது, மன்னிப்பாக என்ன ஆகுது, வெளியில் வருது. ஸோ காட்லி கேரக்டர்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும்போது அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை நம்மளுடைய செயல்கள் மூலம் நம்ம காட்டும்போது அதுதான் நம்மளை வந்து என்ன பண்ணுது, இவங்க இயேசுவோட பிள்ளை அப்படின்றத என்ன பண்ணுது, விட்னஸ் பண்ணுது. ஸோ அதை தான் நான் வினயாவோட லைஃப்ல நான் பார்த்தேன். ஆக்சுவலாக பியூட்டிஃபுல் கேரக்டர் அது. ஆக்சுவலாக
1: சின்ன பொண்ணா இருந்தாலும் ஒரு செல்வியுமே மாத்திட்டான்.
2: ஆமா,
1: அது மாதிரி நம்மளோட நல்ல குணங்கள்னால மத்தவங்க வந்து கெட்ட குணம் அப்படின்னு நம்ம சொல்லாம கூட அவங்களுக்கு என்ன ரீசன், அவளுக்கு ஒரு ரீசன் இருக்குது, தான் தங்கச்சி இடத்துல இவ வந்துட்டா அப்படிங்க அதை நினைச்சு அதை கண்டுபிடிச்சு அதை அறிஞ்சு அவட்ட அழகா பேசி வர்றது வந்து ரியலா ரொம்ப மெச்சுவர்டா ஒரு முதிர்ச்சியா.
2: செல்வியும் அதுக்கப்புறம் அழகா ரெக்கன்சைல் ஆகி அதுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப பார்த்தோம்னா நல்லாவே இருந்திருக்கும் கண்டிப்பா, நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. ரொம்ப அழகான ஒரு சிஸ்டர்லி லைஃப் அப்படியே அழகா அமைஞ்சிருக்கும்.
1: இதுல இருந்து நீங்க நம்ம தோழிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: ஸோ ஒரு குடும்பம் இருந்தா கண்டிப்பா அதுல வந்து அதாவது என்ன சொல்றது, சின்ன சின்ன குறைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த குறைகளையே நம்ம வந்து அதை நினைச்சிட்டே இருந்தோம்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், மூவ் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து கடவுளுடைய அன்பை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். மற்ற வேர்ல்டி இதில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம ஃபெயில் ஆயிடுவோம். ஸோ கடவுளுடைய அன்போடு நம்ம வந்து போகும்போது இந்த சின்ன குறைகள் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அது வந்து பெருசாக தெரியாது. ஆக்சுவலாக நம்மளுக்கு அழகாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு லைஃப்பை என்ன பண்ணலாம், நம்ம வாழலாம். அதை தான் நான் நினைச்சேன்.
1: மன்னிக்கும் மனப்பாங்கு நமக்கு இருக்கும் பொழுது குறைகள் பெருசாக தெரியாதுங்கிறீங்க இல்லையா, குறை இல்லாத மனுஷங்க யாரு உலகத்தில் இல்லையா. சரி, ஸோ நல்ல பொறாமையை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் நல்லா கிளியராக எங்களுக்கு விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. இது நம்முடைய தோழிகளுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். இனிமேல் மன்னிக்கும் குணம் அவங்க வந்து மன்னிக்குப்போம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அன்பு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்பு வந்துடும் இல்லையா. நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
2: தேங்க்ஸ்க்கா.
1: என்ன தோழியரே, டிஸ்கஷனை கேட்டிங்களா? மூத்த மருமகா செல்வி வினயா மேலே பொறாமப்பட்டான். நம்ம தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இவா வந்துட்டாளேன்னு வருத்தப்பட்டா. இதெல்லாம் மனுஷங்களாகிய எல்லாருக்கும் சாதாரணமா ஏற்படுறதுதான். ஆனா அவ வினயாவ அந்த வீட்டில இருந்து விரட்டணும்னு முடிவு கட்டி அவளுக்கு பைத்தியக்கார பட்டம் வாங்கி கொடுக்க நினைச்சது பெரிய பாவம். அது மன்னிக்கவே முடியாதது. ஆனா அதையும் வினயா மன்னிச்சிட்டா. மன்னிச்சது மட்டும் இல்ல, அதை யார்கிட்டையும் சொல்லி செல்வியோட பேருக்கு களங்கம் கற்பிக்க மாட்டேன்னு சொன்னது பெரிய குணம். தேவன் நம்ம உள்ளத்துல இருந்தா தான் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியும். தேவ அன்பு நமக்குள்ள இருந்தா தான் தனக்கு துரோகம் செய்ய நினைச்ச செல்விய அக்காவா நினைச்சு பாசம் காட்ட முடியும். நம்ம வீட்டில் உறவு முறைகள் எப்படி இருக்குது?

உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். எவ்வளவு பயங்கரமான தண்டனை பாருங்க. பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காட்டி நம்முடைய கதி என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கருத்து. அதனால தான் Mark 11:25-26 மறுபடியும் இது சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஒரு தடவை மன்னிச்சா போதாது, ரெண்டு தடவை மன்னிச்சா போதாது, மன்னிச்சுக்கிட்டே இருக்கணுமா? Matthew 18:21-22 சொல்றேன் கேளுங்க. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு தெளிவா இயேசு பேதுருக்கிட்ட சொல்றாரு பாத்தீங்களா? அதனால Ephesians 4:32 பவுல் சொல்றது மாதிரி நடப்போமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம கிறிஸ்தவங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டு அலையறதுல பிரயோஜனமே இல்லை. நாம கிறிஸ்தவங்கன்னா கிறிஸ்துவை உடையவங்க. கிறிஸ்துவை உடையவங்கன்னா நம்ம கிட்ட கிறிஸ்துவோட குணங்கள் காணப்படணும். நாம எப்படி இருக்கணும்? Colossians 3:12-15 உள்ள வசனங்களை வாசிச்சு மனப்பாடம் பண்ணி இதை நம்முடைய பழக்கத்துக்கு கொண்டு வருவோம். அந்த வசனங்களை இப்போ சொல்றேன் கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். Luke 6:27-29 வசனங்கள்ல இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நாம நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு, உன் அங்கியை எடுத்துக் கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. இந்த வசனங்கள் நம்ம மனசுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கணும். சரியாங்க? சரி, எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுட்டு வர்றீங்க, ரொம்ப நன்றி. இதை யூடியூப்பில் கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் கமெண்ட்ஸுக்காக ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை சொல்லி அவங்களையும் கேட்க சொல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444-908-1228.
1: இப்ப நம்ம உடனே பண்ண வேண்டியது என்னன்னா, எல்லாரும் பைபிள் எடுத்து கொலோசியர் 3:12-15 வரைக்கும் வாசிப்போம். மறுபடியும் மறுபடியும் வாசிச்சு அதை மனப்பாடம் பண்ணுவோம். அதை வாசிக்கிறதோட நிப்பாட்டிராம அதை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கடைபிடிப்போம். பரிசுத்தமான சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழலாம். மறுபடியும் சந்திக்கலாம். பை.

விடையாய் கொடுக்கப்பட்ட ஒரு நேசரின் கேள்விக்கும் அந்த அன்பு தெய்வத்தின் எதிர்பார்ப்புக்கும் நமது செவியையும் இருதயத்தையும் திறக்கிற நேரம் இதுவல்லவா?

பிள்ளைகளே, நான் ஸ்ரீலங்கா சென்றிருந்த போது மரண பயத்தினால் கட்டப்பட்டிருந்த ஜனங்களை அந்த பயத்திலிருந்து விடுவிக்கும்படி கர்த்தர் அநேக வேத வசனங்களை எனக்கு கொடுத்தார். அவைகளைத்தான்

ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்த மூடி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். பல நேரம் நாங்க உங்களை மறந்தாலும், வார்த்தையினால மறுதளிச்சாலும், சிந்தனையினால மறுதளிச்சாலும், அப்பா எங்களை மறக்கல. நான் நினைக்கிறேன் 24/7 24 மணி நேரமும் 7 நாளும் நான் உன் நினைவாவே இருக்கிறேன்னு சொல்லி அப்பா எங்க நினைவாகவே இருந்து எங்களை நடத்துகிற உங்க அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசு, வானத்தை போல உங்க மனசு பெருசு. அப்பா பரலோக ஏணி படிகளில் எங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைத்து ஸ்தோத்திரம். அப்பா பரலோக ஏணி படிகளில் எங்களை ஏற்றி மகிழ்கிற அன்பை நினைச்சு ஸ்தோத்திரம். படியில இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க மடியில வச்சு ஆற்றி தேற்றி அரவணைச்சு அதிபதியாய் தளபதியாய் உயர்த்தி மகிழ்கிற அன்பு தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம். அப்பா இந்த நாள் ஆராதனை உங்க அன்பு கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறப்பா. பாட வைக்க போகிறீர், ஆராதிக்க வைக்க போகிறீர், ஜெபிக்க வைக்க போகிறீர், கொடுக்க வைக்க போகிறீர். திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள காதுகளாய் எம் காதுகளை மாற்றி கொடுக்க போகிறீர். வந்திருக்கிற எம்முடைய திருச்சபை மக்களை மனதார ஆசிர்வதிக்கிறோம், மனதார ஆசிர்வதிக்கிறோம். நான் மறக்கல நினைக்கிறேன்னு சொல்றீங்களே, அதற்காக கோடி கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. மறக்கல அவர், உன்னை மறக்கல அவர், நினைக்கிறாரு. மனதளவு நீ மறுதளிச்சு போயிருந்தாலும், சிந்தை அளவு மறுதளித்து போயிருந்தாலும் அவர் மறக்கல. வார்த்தையை ஏமாற்றம் நிறைந்த உலகத்துல வார்த்தையை கொட்டினாலும் கொட்டினாலும் அவரை கிட்டி இருக்கிற உங்களை அவர் மறக்கல. உன்ன மறக்கல, ஸ்பெசிபிக்கா பேசுறார், மறக்கல நினைக்கிறார். அப்பா காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம், போதக பிதாக்களை ஆசீர்வதிக்கிறோம். இவ்வாராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பொல்லாத கிரியைகள் இயல்பொருள் ஆவதாக என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையாவும் உங்களுக்கு, வேண்டியவர்களுக்கு அற்புத சுகத்தை அருளி செய்ய வல்லவர். அப்ப மகிமை வந்துருச்சுன்னா ஆண்டவரே பொட்டலம் போல என்ன தேவையோ அது வந்துருச்சு. அப்பா அந்த மகிமையின் மண்டலங்களுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் பிரவேசிக்க உதவி செய்வீரா. வேண்டிய சுகம், பலன், ஆரோக்கியம், ஆண்டவரே ஃபினான்சியல் பிரேக் த்ரூ, ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ எல்லாம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே.

பேதர் மறுதளிச்சிட்டாரு, மறந்து போயிட்டாரு. ஆனாலும் ஏசையா அதெல்லாம் அதையெல்லாம் மனசுல வைக்காம, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாயாக அப்படின்னு இழந்து போன எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். உண்மையா அவர் சமூகத்துல உடஞ்சு ஆண்டவரே இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா, உண்மையா மனம் திரும்புற பட்சத்துல அவர் மன்னிச்சு மனசுல வச்சுக்கல, அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு. பெர்க்மன்ஸ் அப்பா கிட்ட யாராவது பாஸ்டர்ஸ் டேட்டு சொல்லும் போது அப்பா சொல்லுவாங்க, மறக்கல மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்வாங்க. அது போல நாம் செய்த எல்லாத்தையும் நன்மையான காரியங்களை மட்டும் அவர் மனசுல வச்சிருக்கிறார், மற்ற எல்லாத்தையும் அவர் மறந்துட்டார். இந்த உணர்வோடு அப்பா சமூகத்தில் எழும்பி

0: ஆச்சரியமாய் அதிசயமாய் நம்மை இந்த நாட்களில் நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருஷ இறுதி நாட்களில், இறுதி மாதங்களில் ஆண்டவர் நம்மளை உற்சாகமாக, ஊக்கத்தோட, பெரிய எதிர்பார்ப்போடு நம்மளை நடத்துகிற இந்த பாதைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: த்ரில்லாக இருக்கு. ஆண்டவரோட நடக்கிறது எப்படி இருக்கு?
1: த்ரில்,
0: பயங்கர த்ரில்லாக இருக்கு. ஆவியானவர் நம்மளை எப்பொழுதும் உற்சாகத்தோடு, நாம இருப்பதற்கு தேவையான ஊழியத்தை திரும்ப திரும்ப செய்கிற இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம்.
1: ஆமென்.
0: ஒரு நாள் கூட நாம தொய்வடைகிறத அவரால் ஏத்துக்கவே முடியல.
1: எஸ்.
0: இப்போ குழந்தை வந்து கொஞ்ச நேரம் டல்லா இருந்தா அதை பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருப்பீங்களா?
1: ஏ,
0: ஜோபல் டல்லா இருந்தா சும்மா இருப்பீங்களா?
1: இல்லைங்க.
0: ஜோபல் டல்லா இருந்தா, ஆரோ டல்லா இருந்தா உடனே கண்டுபிடிக்கிறது யாரையா?
1: அப்பா அம்மா.
0: முதல்ல யாருக்கே தெரியும்? உங்க சோகம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க சோகமா இருக்கிறீங்கன்றது அவருக்கு தெரியும்.
1: அவருக்கு தெரியும். ஆமென்.
0: நம்ம பிள்ளை கொஞ்ச நேரம் டல்லா இருக்கிறதையே நம்மளால தாங்கிக்கிற முடியலையே. நாம மனசு தொய்வடைகிறத அவரால் எப்படி தாங்கிக்கிற முடியும் சொல்லுங்க பாப்போம்.
1: தாங்கி கொள்ளவே முடியாது.
0: எப்போ நாம டல்லானாலும் நம்மள ஃபுல்லாவே வச்சிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: இந்த அன்புக்காக, இந்த இரக்கத்துக்காக, இந்த தயவுக்காக காலை நேரத்தில் நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே.

0: ஆச்சரியமானால் இது உண்மை அப்படின்னா அது என்னவாயிரு அதிசயம் ஆயிரு.
1: எஸ்
0: வருஷ இறுதியில ஆச்சரியமா நடத்துறாரு, வருஷ ஆரம்பத்துல அதிசயத்தை பார்க்க வைப்பாரு.
1: எஸ்
0: ஆமென்
1: ஆமென்.
0: அதனால 25 எப்படி இருக்கும்னா
1: வெள்ளி விழா மாதிரி.
0: அல்லேலூயா. வெள்ளி விழா மாதிரியே
1: தான், வெள்ளி விழா மாதிரியே இருக்கும்.
0: இந்த நூற்றாண்டுக்கு இந்த வருகிற 25வது ஆண்டு தான் என்ன விழா,
1: வெள்ளி விழா.
0: சில்வர் ஜூப்ளி இயர் ஆஃப் திஸ் செஞ்சுரி. அதனால உற்சாகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய கண்களில் காண செய்ய போகிறார். ஆமென்
1: ஆமென்.
0: ஆண்டவர் நம்ம லைஃப்ல வந்து ஒரு அதிசயத்தை செய்ய போறாரு. அதுதான் நம்ம அற்புதம் சொல்றோம், ஆங்கிலத்தில் மிரக்கிள் அப்படிங்கிறோம், மிரக்கிள். அப்ப அற்புதத்தை மனுஷனால செய்ய முடியாது, அதை தேவனால தான் செய்ய
1: முடியும்.
0: தேவனால் எல்லாம்
1: கூடும்.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற தேவன், வார்த்தை அனுப்பி கிரியை செய்கிற தேவன். ஆண்டவர் சும்மா வந்து கிரியை செய்ய மாட்டார். ஆண்டவர் கிரியை செய்யறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வசனம் இருக்கும். அதுதான் ஐசாயா 55:10 நாம வாசிச்சோம்.
1: 11
0: வாசிச்சோம். என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தை, நமக்கான தம்முடைய விருப்பத்தை நமக்கு தம்முடைய வார்த்தையை கொண்டு தெரியப்படுத்தி இருக்கிறார்.
1: Yes.
0: He has revealed. 1 Corinthians 2 நாம வாசிச்ச அந்த வேத பகுதி தான் எழுதியிருக்கிறபடி.
1: 9வது வசனம்
0: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை
0: கண் காணவும் இல்லை, காது
1: கேட்கவும் இல்லை,
0: அவைகள் மனுஷனுடைய இருதயத்துல
1: தோன்றவும் இல்லை.
0: God has revealed what he has prepared for you and me. நமக்காக ஆயத்தம் பண்ணினத ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், ஆவியில
1: வெளிப்படுத்தி இருக்கிறார்.
0: இது ஆவியில உண்டாகி இருக்கிற வெளிப்பாடு. இது இந்த உலகத்தாருடைய கண்கள் காணத்தக்க விதத்துல, நம்முடைய ஐம்புலன்களால் அதை காணவும் உணரவும் கூடிய விதத்துல இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. வெளிப்பாடு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ஆனா வெளிப்படும் போது அது அதிசயமா இருக்கு போது.
1: ஆமென்.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு,
1: ஆச்சரியமா.
0: இந்த வெளிப்பாடு வெளிப்பாடாகவே இருக்கிறதற்காக தேவன் கொடுக்கல, இந்த வெளிப்பாடு இந்த பூமியில வெளிப்படும்.
1: அப்பொழுது ஆச்சரியம் விளங்கும், அதிசயம் விளங்கும்.
0: ஹல்லேலூயா. அது ஒரு ஷேப்புக்கு வரும்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: வெளிப்பாடு எப்படி இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. இந்த வெளிப்பாட்டின்படி இந்த பூமியில காரியம் வெளிப்படும் பொழுது எப்படி இருக்க போகுது,
1: அதிசயமா இருக்க போகுது. அதிசயம்.
0: வெளிப்பாடு உங்களை ஆச்சரியப்படுத்துதுன்னா அது வெளிப்படும் பொழுது எல்லாரையும் அது எப்படிதான் பார்க்க வைக்கும்,
1: அதிசயமாக. அதிசயமாய்
0: வெளிப்பாடு ஆச்சரியம் தான், வெளிப்படுறது அதிசயம்.
1: வெளிப்படுறது அதிசயம்.
0: ஆச்சரியமான வெளிப்பாடு. இது என்னமாய் முடியுமோ இல்ல, இது எதுலதான் போய் முடியும்,
1: அதிசயத்துலதான் போய் முடியும்.
0: அதிசயத்துலதான் முடியும்.
1: எஸ் அல்லேலூயா.
0: என்ன ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல். அவரு நீ ஆண்டவர் வெத்து வேட்டு இல்ல, குண்டில்லாத துப்பாக்கி கப்புட்டு பண்ணி சத்தம் கொடுக்கும், ஆனா எதை என்ன சுடாது.
1: எஸ்
0: இல்லையா. அந்த மாதிரி ஆண்டவர் வெத்து வேட்டு இல்ல, வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
0: They will do the work I sent them to do. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன வேலைய அது செய்யறது மட்டும் இல்ல, they will complete the assignment I gave them.
1: Yes.
0: நான் தொடங்கின வேலைய, நான் என்ன வேலையை சொன்னனோ அந்த வேலையை செய்ய தொடங்கி அந்த பணியை, நான் கொடுத்த பணியை அது என்னன்னா நிறைவாக்கும், செய்து முடிக்கும்,
1: செய்து முடிக்கும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: God has started his work in your life. ஆண்டவர் தம்முடைய கிரியையை உங்க வாழ்க்கையில தொடங்கிட்டாரு.
1: Amen.
0: His word will complete the full assignment.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: மேலிருந்து வார்த்தை வந்திருக்கு. வந்த வார்த்தை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? போ கிரியை செஞ்சிட்டு இருக்கு. இந்த கிரியையை முடிச்சிட்டு இந்த வார்த்தை மேல போய் ஆண்டவர்ட்ட சொல்லுமா?
1: Finished. Finished.
0: நீங்க சொன்ன பணியை நான் முடிச்சிட்டேன்னு அது வெறுமையா என்னிடத்துக்கு
1: திரும்பாமல்,
0: இந்த ஏணியிலிருந்து இறங்கி வந்த வார்த்தை வேலையை முடிச்சுட்டு அந்த இயேசுங்கிற ஏணி வழியா தான் திரும்ப மேல போய் ரிப்போர்ட் கொடுக்க போகுது.
1: ஆமே. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: பரலோகத்துல ஒரு
1: ஏணி
0: ரிப்போர்ட்.
1: ரிப்போர்ட்
0: என்ன ரிப்போர்ட்னா, நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த வேலையை நாங்க நீங்க சொன்னபடியே முடிச்சுட்டு வார்த்தை என்னன்னா திரும்புது.
1: Yes.
0: That word is Jesus.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அந்த வார்த்தை தான் யாரனா என் ஆண்டவராகிய
1: இயேசு,
0: இயேசு கிறிஸ்து.
1: Amen.
0: இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவியானவராக நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா நான் சொன்னது?
1: இல்லையே.
0: ரொம்ப பிளைனா, ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல?
1: Yes.
0: இந்த ட்ரூத் வந்து நம்ம லைஃப்ல ஆக்டிவேட் ஆகணும்னா, எது இந்த ட்ரூத்தை நம்ம வாழ்க்கையில வந்து ஆக்டிவேட் ஆகணும்னு என்னன்னா அதை செயல்பட வைக்கிறதுன்னா இந்த வார்த்தையின் மேல நீங்கள நானும் வைக்கிற ஃபெய்த்.
1: எஸ்.
0: ஆக்சுவலா வேர்டு வர்றப்பயே அந்த வசனத்தை ஒரு மனுஷன் கேட்கிறப்பயே அந்த வசனம் அவனுக்குள்ள எதை சிருஷ்டிக்கும்னா ஃபெய்த்தை சிருஷ்டிக்கும்.
1: எஸ்.
0: உங்களுக்குள்ள இருந்த ஃபெய்த்தை ஆண்டவர் கிளறல. என்னமோ நமக்குள்ள ஃபெய்த் இருந்த மாதிரியும்
1: அது அவர் வந்து தூண்டி விடுற மாதிரியும்,
0: அந்த ஃபெய்த் அவர் தூண்டி விட்ட மாதிரியும் நம்ம பேசுறோம். நம்ம லட்சணம் நமக்கு தானே தெரியும். நம்ம வண்டவாளம் என்னன்னு
1: நமக்கு தானே தெரியும்.
0: நமக்கு தானே தெரியும். நம்ம வாயார பேசுவோம். ஆனா நான் சொன்னத சொல்றேன்னா வாய கம்முன்னு என்ன செய்வோம்னா
1: வச்சுக்கொள்ளும்,
0: முடிக்கிறோம். அதனால இந்த ஃபெய்த் வந்து என் ஆண்டவர் எனக்குள்ள சிருஷ்டிச்ச விசுவாசம். அதனால விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி தேவனுடைய
1: வசனத்தினால்,
0: வசனத்தை அவர் என்னோடு பேசின ஒரு வார்த்தையை என் காது கேட்டுருச்சு.
1: எஸ்.
0: அதை என் இருதயம் விசுவாசிக்குது. அதை என் கண்ணு பார்க்க போகுது. அனுப்பின வார்த்தையை எது கேட்டுச்சு?
1: அது கேட்டுச்சு. அது
0: என் இருதயத்துல அந்த வெளிப்பாடு என்னன்னா அது துணித்த பொழுது என்னுடைய ஸ்பிரிட் மேன் அதை கேட்டான்.
1: எஸ்.
0: என் ஐம்புலன்கள் கேட்கல, என்னுடைய ஆவி மனுஷன் அதை என்ன செஞ்சான்?
1: கேட்டான்.
0: கேட்டான். கேட்டது மட்டும் இல்ல, அதை அப்படியே விசுவாசிச்சான்.
1: எஸ்.
0: விசுவாசிச்சது மட்டும் இல்ல, அதை தன்னோட வாயினால் என்ன பண்ணான்? அறிக்கைட்டான். இப்ப கண்ணால பாக்குறான்.
1: Yes.
0: Is that simple?
1: Yes.
0: இது ரொம்ப ரொம்ப குழப்படியான ட்ரூத். அது
1: இல்லையே.
0: இங்கதான் மனுஷனுக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. மனுஷனுக்கு எப்படி இருக்குன்னா
1: திக்கு திக்குன்னு.
0: அதான் நேற்று தினத்துல ஆண்டு நம்மோடு பேசினார், Unless you have faith in God's word. ஆண்டவர் உன்னோடு பேசின வார்த்தையை நீ விசுவாசிக்கலன்னா You cannot work together with God.
1: Hallelujah. Hallelujah.
0: நம்ம வாழ்க்கையில கிரியை செய்கிற வார்த்தையை அனுப்பி கிரியை செய்கிற தேவனோடு இணைந்து கொள்ள நமக்கு என்ன வேணும்னா faith.
1: Faith.
0: இதுதான் ஜோனத்தனோட ஆயுததாரி செஞ்சான்.
1: Yes.
0: ஜோனத்தன் ஒரு பவர்ஃபுல்லான காரியத்தை டிக்ளேர் பண்ணப்போ அவனுடைய ஆயுததாரி அண்ணன் மூடிக்கிட்டு ஜோனத்தனுக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, ஒன்னு சாமுவேல் 14 அதிகாரம் வசனம் 6. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி,
1: விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா.
0: ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார்.
1: அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான்.
0: அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து,
1: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்.
0: உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்.
1: அப்படியே போ.
0: Go ahead, do what you think best. I am with you all the way.
1: Yes. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான்.
0: இதுதான் ஃபெய்த். ஃபெய்த் இல்லாம ஆண்டவரோடு கூட நம்மளால போக முடியாது.
1: Yes.
0: அவர் சொல்றாரு, நீ எதை செய்யின்னு நான் சொல்லல, நான் தான் செய்ய போறேன். ஆனா நீ என் கூட என்னன்னா
1: நினைஞ்சுக்கோ.
0: அவர் வேற யாரையும் கூப்பிடலையே தங்கம், ஒன்னதானே கூப்பிட்டாரு.
1: Yes.
0: நீ அவருடைய ஆயுததாரிங்கிறதுனாலதானே உன்னை கூப்பிட்டாரு.
1: Yes. Hallelujah.
0: ஆயுததாரி அவரோடு கூட இருக்கிறவன்.
1: Amen.
0: அப்ப ஆண்டவர் நமக்கு தம்முடைய வார்த்தையை சொல்லிட்டார்னா, அவர் செய்ய போற கிரியையை ஆவியில வெளிப்படுத்திட்டார்னா, நம்முடைய மனசு எப்படி செயல்படணும்னா, ஒரு ஆயுததாரிய போல செயல்பட்டு.
1: Amen.
0: ஆண்டவரே உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும்.
1: அப்படியே போ.
0: இது என் இருதயத்துல இருக்கிற காரியம் இல்ல, இது உங்க இருதயத்துல இருக்கிற காரியம். நம்ம எப்படி பண்றோம், என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன செய்யுங்க ஆண்டவரே. அதை செஞ்சா நமக்கு எப்படி இருக்கு, மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. ஏன்னா நான் தான் இங்க எல்லாத்தையும் சொல்றேன். அவர்கிட்ட என் மனசுல இருக்கிறபடி நீங்க என்னென்ன
1: செய்யுங்க.
0: அவர் என்ன பண்றாருன்னா, ஏப்பா என் மனசுல இருக்கிறது உனக்கு நான் சொல்லவா அப்படிங்கிறார். என் மனசுல என்ன இருக்குன்றத
1: உனக்கு சொல்லவா.
0: அதே மாதிரி அவரும் அவர் மனசுல என்ன இருக்குன்றத என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு எப்படி இருக்கு கேட்ட உடனே, ஏன்னா அவர் சொல்ற காரியம் வந்து என்னுடைய அறிவுக்கும் புத்திக்கு என்னன்னா எட்டல. இதே ஒரு பெரும்படையை கூட்டிட்டு போய் அடிப்போம் சொன்னா மனுஷனுக்கு என்னன்னா புரியும். ஆனா ஜோனத்தான் ஒரு பெரிய படை அடிக்கிறதுக்கு யார கூப்பிடுறாருன்னா,
1: ஆயுததாரியை மாத்திரமே.
0: விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம்
1: வா.
0: வா
1: வா.
0: Hallelujah.
1: Hallelujah. Hallelujah.
0: Come on now, let's go across to these uncircumcised pagans. Maybe God will work for us. ஒருவேளை தேவன் நமக்காக அங்கு ஒரு கிரியையை செய்வார். There is no rule that says God can only deliver by using a big army. பெரிய படை இருந்தா தான் ஆண்டவரால நம்மளை காப்பாத்த முடியுங்கிற எந்த சட்டமும் எந்த ரூல் என்னன்னா
1: இல்ல.
0: No one can stop God from saying, from saving when he sets him mind to do it.
1: Hallelujah. Hallelujah.
0: Super. No one can stop God from saving when he sets his mind to it.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி அவருடைய மைண்டை செட் பண்ணிட்டார்னா, எந்த ஒரு மனுஷனும் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது,
1: நிறுத்தவே முடியாது.
0: நிறுத்தவே முடியாது.
1: நிறுத்தவே முடியாது.
0: நம்மளை மீட்கணும், நம்மளை காப்பாத்தணும், நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் மைண்ட்ல செட் பண்ணிட்டார்னா, அதை நமக்கு செய்ய அவர் செய்ய முடியாதபடி அவரை தடை செய்ய யாராலும்
1: முடியாது. எஸ்,
0: தடை இல்லை அப்படிங்கிற.
1: ஆமென்.
0: சொல்லுங்க, படை இல்லை.
1: படை இல்லை.
0: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை.
1: ஆனாலும் அவருக்கு தடை இல்லை. ஆமென்.
0: படையை வச்சுக்கிட்டு ஆண்டவர் பேசல.
1: தடை இல்லை. ஹல்லேலூயா.
0: இப்ப படை இருப்பதால் எனக்கு தடை இல்லைன்ற சொல்லல ஆண்டவர்.
1: எஸ்.
0: உங்கள்ட்ட பெரிய படை இருக்கு, அதனால உங்க சார் உங்களோட நானும் வர்றதுக்கு எனக்கு என்ன இல்ல, என்ன உங்கள்ட்ட பெரிய படை என்னன்னா
1: இருக்கு
0: இருக்கு, அதனால நானும் கூட என்ன செய்யறேன்,
1: சேர்ந்து கொள்கிறேன்,
0: சேர்ந்து கொள்றேன் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா என் கூட சேர்ந்துக்கங்க.
1: எஸ், சேர்ந்துக்கிற ஆண்டவர்.
0: இதான் ட்ரூத், நல்லா கவனிச்சுக்கங்க. என் கூட சேர்ந்துக்கங்கன்றார் ஆண்டவர்.
1: எஸ்,
0: நான் என்ன பண்றேன், அவரை என் பக்கம் இழுக்க ட்ரை பண்றேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி என்னை உன் பக்கம் இழுக்கிறத நிறுத்திடு, நான் உன்னை மொத்தமா என் பக்கம் ஈர்த்து இருக்கிறேன்.
1: எஸ்,
0: என் கூட வர்றியான்றார்.
1: ஆமென்.
0: என் கூட வான்றார். ஆணையத்திற்கு போவோம்,
1: வா
0: வா. ஏன்னா no one can stop God from saving when he sets his mind to do it. ஆண்டவர் ஏற்கனவே தம்முடைய மைண்டை செட் பண்ணிட்டாரு.
1: எஸ்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நமக்கு படையும் தேவையில்லை, வேற எதுவும் தேவையில்லை. அவருக்கு தேவை நான் தான்,
1: நான் தான். அவரோடு சேர்ந்து நடைபயின்றால் மட்டும் போதும். அல்லேலூயா.
0: படை இல்லை என்பதை தடையாக பார்க்கிறோம், ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், நான் உன்னுடைய நடையைத்தான் கேட்கிறேன், உன்னிடத்தில் நான் படையை கேட்கவில்லை,
1: படையை கேட்கவில்லை.
0: என்னோடு கூட நடப்பாயா? சொல்லுங்க, நடை,
1: நடை,
0: படை,
1: படை,
0: தடை,
1: தடை.
0: அப்ப டேய், ஒரு படை இருந்தா எனக்கு எதுவுமே தடை இல்லை அப்படின்னு அன்று சொல்லல. எனக்கு தேவை உன்னுடைய நடை,
1: நடை,
0: விசுவாச நடை,
1: faith walk.
0: எனக்கு எதுவும் தடை இல்லை,
1: இல்லை. உம்மோடு கூட நடந்திடுவே,
0: நடை,
1: உயிரோடு வாழும்
0: தேவனோடு நடக்கிற அனுபவம்.

0: தானியத்திற்கு போவோம், வா. யார கூப்பிடுறாரு?
1: ஆயுததாரியை.
0: ஆயுததாரி கேள்வி கேட்டானா?
1: ஏக்கல.
0: சந்தேகப்பட்டானா?
1: அடல.
0: அவன் சொன்ன காரியம் என்ன? உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம்
1: செய்யும்,
0: அப்படியே
1: போம்.
0: இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி
1: நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா, அல்லேலூயா.
0: இந்த மாதிரி ஆண்டவர் நம்முடைய மொத்தத்தையும் அவர் பக்கமா என்னன்னா ஈர்த்து கொள்கிற அனுபவம்,
1: ஈர்த்து கொள்ளுகிற அனுபவம்.
0: இங்க ஆண்டவரை என் பக்கமா நான் இழுக்கல. I'm not trying to pull God to my side. என்னுடைய பக்கமா என் ஆண்டவரை இழுக்க நான் எந்த ஒரு முயற்சியும்
1: எடுக்கல,
0: செய்யல.
1: என்னோடு
0: பேசின உடனே my whole being has attached completely with God.
1: Amen.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: என்னுடைய சகலமும் என்னுடைய மொத்தமும் தேவனோடு போய் என்னன்னா ஒட்டிக்கிருச்சு.
1: Yes.
0: இப்ப தேவனோட விருப்பத்தோட நான் ஒட்டிக்கிட்டேன். தேவன் என் வாழ்க்கையில செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய மொத்தம் என்ன பண்ணிக்கிருச்சு? ஒட்டிக்கிருச்சு. இதுதான் அற்புதங்களின் மண்டலம்.
1: ஆமென்.
0: இது அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத மண்டலம்.
1: மண்டலம்.
0: இதை என்னால தட்டி விட முடியல, இந்த விருப்பத்தை. அதெல்லாம் இல்ல, இது செட் ஆகாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு என்ன செய்ய
1: முடியல? விட முடியல,
0: தட்டி விட முடியல,
1: விட முடியல.
0: ஏன்னா தேவனுடைய விருப்பத்தை, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தோட என்னுடைய சகலமும் என்ன செய்து விட்டது?
1: ஒட்டிக்கிருச்சு, ஒட்டிக்கிருச்சு.
0: இந்த அனுபவத்துல நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே உங்களோட சேர்ந்து நான் என்ன செய்யறேன்?
1: நடக்கிறேன்,
0: நடக்கிறேன். இந்த பாதையில நீங்க என்ன நடத்துறீங்க? எந்த தயக்கமும் இல்லாம, எந்த சந்தேகமும் இல்லாம, முழு இருதயத்தோடு இந்த காரியங்களை விசுவாசித்து உம்மோடு கூட நானும் நடக்கிறேன் ஆண்டவரே.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதான் நேத்து நாம முடிச்சோம். இது ஒரு முயற்சி இல்லை, ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள நாம எந்த ஒரு முயற்சியும் செய்யல. We are not trying. Hallelujah.
1: Hallelujah.
0: ஆண்டவர் சொன்ன காரியத்தோட நாம அப்படியே என்ன பண்ணிருக்கிறோம்னா ஒத்து போயிட்டோம்.
1: Hallelujah. Hallelujah.
0: God has decreed and we have
1: agreed.
0: Fully agreed.
1: Fully agreed.
0: I agree with you, Lord.
1: Yes, Lord.
0: Faith in and accepting God's will for you. உங்களுக்கான தேவனுடைய விருப்பத்தை முழு இருதயத்தோட நீங்க என்ன செய்யறதுனா ஏற்றுக்கொள்றது. This is faith.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா ஏத்துக்கிறது தான் பிரச்சனை. ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் என்ன செய்றேன், நான் வாங்கிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு சொல்றீங்க, நான் சொல்றத நீ என்ன செய்யணும்? ஏத்துக்கன்றீங்க. நாம என்ன சொல்றோம்? நீங்களே வாங்க, நீங்களே கிரியை செய்யுங்க, நீங்களே கையில கொடுத்துட்டு போங்க, இடையில என்னைய கூப்பிடாதீங்க, எனக்கு திராணி இல்ல, எனக்கு தெம்பு இல்ல, நீங்க சொல்ற காரியத்தை நான் எதிர்பார்த்தேன், அப்புறம் கிடைக்கலன்னா நான் ஏன் வந்துருவேன்? அதனால என்னை பிடிக்காதீங்க, என்னை கையில பிடிக்காதீங்க, நீங்களே எனக்காக செஞ்சு எல்லாத்தையும் கையில கொடுத்து வாழை பழத்தெல்லாம் உரிச்சு என் வாயில
1: ஊட்டுங்க.
0: மனுஷன் என்ன செய்யறான்னா, தேவன் தனக்காக காரியங்களை செய்யணுங்கிறத அவன் விரும்புறான். அதே நேரத்துல தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தோட உடன்பட்டு அவரோட இணைஞ்சு நடக்க பயப்படுறான்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சொல்லுங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டா?
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால்
0: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை,
1: தேவன் உங்களோடு பேசுகிற காரியத்தை
0: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்,
1: நீங்கள் ஏற்றுக்கொள்ள முன்வராவிட்டால்
0: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை,
1: அவர் வாக்கு பண்ணின காரியத்தை
0: உங்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது,
1: பெற்றுக்கொள்ளவும் முடியாது.
0: பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அவர் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: எஸ். பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் சொன்ன காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
0: அதனால நீங்க விடாமுயற்சி எல்லாம் விட்டுருங்க. கடும் முயற்சி செய்து நாங்கள் இதை என்ன செய்தோம்?
1: பெற்றுக்கொண்டோம்.
0: இது முயற்சி இல்லை, ஜஸ்ட் பிலீவ் காட்.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா. முரண்படாமல் நீங்க சொல்ற காரியம் எனக்கு புரியல, என் அறிவுக்கும் புத்திக்கும் என்னால இதை கிரகிக்க முடியல, என்னால் இதை விளங்கிக் கொள்ள
1: முடியல.
0: ஆனா இத்தனை காரியங்களையும் தாண்டி என் மனசு உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் ஆமேன் மட்டும்தான்.
1: ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
0: உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக
1: கடவது
0: கடவது.
1: ஆமேன். ஆமேன்.
0: ஆமேன். இதுதான் கேக்குறாரு, ஆமேன் சொல்லு.
1: அமேன் அப்பா.
0: ஆமென் சொல்லு.
1: அமேன் அப்பா.
0: ஹல்லேலூயா.
1: அமேன்.
0: அப்ப விசுவாசம் என்பது விடாமுயற்சி இல்ல. கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிற ஒரு காரியத்தோட நாம 100% ஒத்து போறதா இருக்கு. அப்படியே போம், உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம்
1: செய்யும்,
0: உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்முடனே கூட
1: வருகிறேன்
0: வருகிறேன்
1: வருகிறேன்.
0: இங்கதான் ரெண்டு ஸ்டாண்ட் வருது. எதை ஒத்துக்கிறோம்? எதை
1: ஒத்துக்கொள்ளுகிறோம்?
0: சில பேர் தோல்வியை ஒத்துக்கிறோம். எதை ஒத்துக்கிறான்?
1: தோல்வியை.
0: இப்பமா ஒத்துக்கிறியா? நீ தோல்வி அடைஞ்சிட்டேங்கிறது இப்பமா என்ன செய்யறியா?
1: ஒத்துக்கிறியா?
0: ஒத்துக்கிறியா? ஒப்புக்கொள்கிறாயா? அந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஒரு குறை இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து சந்திக்கப்படாத ஒரு தேவை இருக்கு. களைச்சு போன மனசு என்ன செய்யும்னா, இனிமே நமக்கு என்ன அது இல்ல, நமக்கு அது
1: இல்ல.
0: தேவன் பேசலைன்னா அது உங்களுக்கு இல்ல, அது உங்களுக்கான தேவனுடைய உங்களை நடத்துற பாதை. அந்த ஏரியாக்குள்ள நான் என்ன செய்யலன்னா நான் வரல. இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. தேவன் ஒரு குறை உங்க லைஃப்ல இருந்து அதை குறிச்சு அவர் உங்களிடத்துல பேசல அப்படின்னா அது உங்களை விசேஷித்தமான பாதையில கத்துற என்ன செய்யறாரு நடத்துறார். ஆனா அந்த காரியத்தை குறித்து தேவன் ஸ்பெசிபிக்கா உங்களோட பேசி இருக்கிறப்போ சோனியம் முரால் என்ன சொன்னா? செட்டில் ஆயிட்டான், தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுல அவ ஒரு முடிவெடுத்து இனிமே அது தனக்கு இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான்.
1: எஸ்.
0: எதை ஒத்துக்கிட்டா? இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டான்.
1: இல்லை என்பதை ஒத்துக்கொண்டு
0: இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? இருக்குன்னு சொல்றேன், இதை ஒத்துக்கிறியான்னு கேட்கிறார். இங்கதான் புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: ஆபிரகாம் சொல்றாரு எனக்கு இல்ல, அதை நான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆதியாகமம் 17. ஆனா ஆண்டவர் ஸ்ட்ராங்கா பேசுறாரு, இங்க பாரு நீ இல்லைன்றத ஒத்துக்கிட்ட. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உன் பேரு ஆபிரகாம் இல்ல ஆபிரகாம், உன் மனைவி சாரா இல்ல சாராள், உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, பேர் என்னன்னா ஐசக். இது நீ என்ன செய்யறியா?
1: ஒத்துக்கிறியா?
0: ஒத்துக்கிறியா? இல்ல ஆண்டவர் இதை என்னால ஒத்துக்கிறேன். என்ன
1: முடியாத
0: முடியாது? ஏன்னா நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு இல்லைங்கிறத நான் என்ன செய்யறேன் நானு ஒத்துக்கிட்டேன். அதனால இஸ்மேலனுக்கு என்ன செய்வானாக?
1: பிழைப்பானாக
0: அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவற்றை திணிக்கிறாரு. ஆண்டவர் உங்க பக்கம் நான் வர்றது இருக்கட்டும், அதுக்கெல்லாம் போச்சு, நீங்க தந்தையாவே தந்தையாவேன்னு சொல்லி நான் கடைசியில தாத்தாவே ஆயிட்டேன். இனிமே வந்துகிட்டு தாத்தாவுக்குல இருந்து தந்தை வருவாருனா எங்க இருந்து வரும்? என்ன ஆண்டவரே நீங்க பேசுறீங்க, இதெல்லாம் சாத்தியமா? வயசான காலத்துல என்னை சும்மா இருக்க விடாம நீங்க பாட்டுல அது இதுன்னு சொல்லி என்னை போட்டு இந்த மாதிரிலாம் வேணா சாமி, நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிட்டேன்.
1: தோல்வி அடைந்ததை
0: தோல்வி அடைஞ்சதை ஒத்துக்கிட்டேன், எனக்கு அது இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டேன். சோ ஃபெய்த் என்ன சவாலஞ்ச் பண்ணது, உனக்கு இருக்குன்னு சொல்றேன்.
1: ஆமென்.
0: ஒத்துக்கறியா நீ அத? So faith is nothing but agreeing with God's will.
1: Yes.
0: Lord, I totally agree with you.
1: Amen.
0: என்னோடு நீர் பேசுகிற காரியத்தோடு நான் நூற்றுக்கு நூறு சதவீதம்
1: உடன்படுகிறேன்.
0: I accept this will. Not 25%, not 50%, not 75%, not 99.9%. 100% total agreement with God.
1: Amen.
0: Fully surrendering myself to God.
1: Yes.
0: நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க என்னோடு பேசுற காரியம் நிஜங்கிறத நான் ஒத்துக்கிட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் உம்மோடு கூட இணைந்து நானும் நடக்கிறேன் ஆண்டவரே.
1: நடக்கிறேன் ஆண்டவரே.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு உன்னுடைய என்னோடு நீ நடக்க நீ ஆரம்பிக்கிறதுனால நான் உனக்கு செய்ய நினைக்கிற காரியத்துக்கு தடை இல்லை.
1: தடை இல்லை. கிராக்

0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: அப்ப ஒரு காலை எதிர்பார்த்து அது தனக்கு இல்லைன்ன உடனே மனுஷன் தனக்கு அது இனிமே இல்லைங்கறத என்ன பண்ணிக்கிட்டான், ஒத்துக்கிட்டான்,
1: ஒத்துக்கிட்டான்.
0: சூனே முரால் தனக்கு இல்லைங்கறத ஒத்துக்கிட்டான். ஆபிரகாமும் சாராளும் தங்களுக்கு குழந்தை இல்லைங்கிறத
1: ஒத்துக்கொண்டார்கள்.
0: நகோமி இனிமே தன்னுடைய வம்சம் துளிர்க்க வாய்ப்பே இல்லை என்பதை
1: ஒத்துக்கொண்டாள்.
0: கோலியாத் வந்து ஏழா பள்ளத்தாக்குல இஸ்ரவேலரை சேலஞ்ச் பண்ணப்போ அந்த சேலஞ்சுக்கு பதில் சேலஞ்ச் விட முடியாததுனால ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாயிருந்த இஸ்ரவேலர் தங்களுடைய தோல்விய
1: ஒத்துக்கொண்டார்கள்.
2: Yes.

0: இங்க தான் ஆண்டவர் வார்த்தை அனுப்பி, எப்ப இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டிய, ஆனா நான் இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கிறேன். இதை ஏத்துக்கிற மாட்டியா நீ?
1: எஸ்
0: இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது.
1: எஸ்
0: சோ பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நான் சொல்வதை நீ
1: ஏற்றுக்கொள்.
0: இங்கதான் ஃபெய்த் பிளேஸ் எ மேஜர் ரோல்.
1: ஹல்லேலூயா.
0: இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இல்லைங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஆபிரகாம் சொல்றாரு, எப்படி தெரியுது?
1: அப்பட்டமா தெரியுது.
0: தூணே முறாளுக்கு
1: அப்பட்டமா
0: தெரியுது. சவுலோட படைக்கு அப்பட்டமா தெரியுது.
1: எஸ்
0: பார்வோனிடத்துக்கு போவோம் வான்னு சொல்லி மோசேட்ட ஆண்டவர் அழைத்த பொழுது, ஏற்கனவே நான் தோற்று போனவன் என்பது மோசேக்கு
1: அப்பட்டமாய்
0: தெரிகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பட்டமா தெரியலனாலும் நான் சொல்றத அப்படியே ஒத்துக்கிறவியன்ற.
1: அப்படியே ஒத்துக்கிறேன்பா.
0: See, these are all faith principles.
1: Amen.
0: இப்படிதான் என் பைபிள் இருக்கு.
1: Yes.
0: இத வெறுமனே ட்ரூத்தா பேசினா ட்ரூத், இத வெறுமனே வெளிப்பாடா பேசினா
1: வெளிப்பாடு.
0: வெளிப்பாடு
1: வாழ்க்கையோடு இணைந்து.
0: ஆனா நம்ம லைஃப்ல ஒரு தேவை இருக்குல்ல, நம்ம லைஃப்ல ஒரு கோடிட்ட இடம் இருக்குல்ல, ஒரு டேஷ் டேஷ் டேஷ் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு, ஆனா ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்
0: அந்த டேஷ வந்து நம்மளா எதையாவது போட்டு நிரப்பினா முடியல, சென்டென்ஸே தப்பாயிரும். இந்தியாவின் தலைநகரம் டேஷ்
1: சென்னை அப்படின்னு போட்டா என்ன ஆகும்?
0: நீங்க சென்னைன்னு போட விரும்புறீங்க, அதை ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏத்துக்கொள்ளாது.
0: அல்லது தமிழ்நாட்டின் தலைநகரம் டேஷ்
1: டெல்லி,
0: டெல்லின்னு போட்டா ஏத்துக்கணுமா? கவர்மெண்ட்
1: ஏற்றுக்கொள்ளாது.
0: அதே மாதிரிதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமோட பேசி டேஷ்னு போட்டிருக்காரு. அந்த டேஷ்ல அவர் ஐசக்ன்றாரு, அந்த டேஷ்ல அவர் இஸ்மவேல்ங்கிறார்.
1: எஸ்
0: டேஷ் ஆயிருச்சு. ஆண்டவருக்கு ஆபிரகாம் கடையில
1: டேஷ்
0: ஆயிருச்சு. நீங்க ஆண்டவரோட, ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒரு டேஷ் இருக்கு, உங்க லைஃப்ல ஒரு டேஷ் இருக்கு, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு உங்களுக்கு இடையில ஒரு டேஷ் இருக்கு.
1: எஸ்
0: டேஷ்னு என்ன இருக்கு? முரண்பாடு இருக்கு. அதானே சரியான வேர்டு,
1: முரண்பாடு.
0: எப்ப பார்த்தாலும் ஒரே டேஷா இருக்கு,
1: டிஷும் டிஷும் டேஷ்,
0: டிஷும் டிஷும் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, fill up the blanks. நீ ஃபில் பண்ணாத, எம்டியா இருக்க இடத்துல என்ன வேர்டை போடணுங்கிறது எனக்கு தெரியும். அந்த டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்டை போட்டிருக்கிறாரு.
1: ஆமென்.
0: உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு டேஷ்ல ஆண்டவர் ஒரு ரேமா வேர்ட் என்ன செஞ்சாரு? போட்டாரு.
1: ஸ்பெஷல் டிஷ் வச்சிருக்கம்பா, நீ ஏம்பா டேஷ் என்ற.
0: அவர் தந்த வார்த்தையை போட்டு வாசிச்சாதான் அது வாசகமா இருக்கும்.
1: எஸ்
0: சில டேஷ வந்து இன்னும் ஆண்டவர் ஃபில் பண்ணாததுனால நீ வாசிக்க முடியாத வாசகமா இருக்கிற. ஆனா எந்த அந்த இடத்துல போட தேவையான வார்த்தையை தந்தவர் அந்த இடத்துல நிரப்ப தேவையான பிளஸ்ஸிங்கையும் தருவாரு.
1: ஆமென்.
0: அப்பொழுது எல்லாராலும் வாசிக்க கூடிய, விரும்பி வாசிக்க கூடிய வாசகமாய் உன் வாழ்க்கை மாறும்.
1: மாறும். ஆமென். ஹல்லேலூயா.
0: ஃபெய்த் பிரின்சிபல்.
1: எஸ்
0: இது வெளிப்பாடு தானே?
1: வெளிப்பாடு.
0: இது நான் கதை விடுறேனா இல்ல வசனத்தில இருந்து பேசுறேனா?
1: வசன விதையிலிருந்து பேசுகிறீர்கள்.
0: ஃப்ரெஷா வேர்ட்ல இருந்து ரெவலேஷன் வருதுல.
1: எஸ்
0: இந்த ரெவலேஷனை ஏன் நம்மளுடைய பர்சனல் லைஃப்ல ரிலேட் பண்ண முடியல? அப்படியா பாஸ்டர், அருமையான வேர்ட். என் வாழ்க்கையிலையும் ஆபிரகாம் மாதிரி ஒரு குறை என்னன்னா
1: இருக்கு.
0: இருக்கு. அதனால ஆபிரகாமுக்கு செஞ்சது எனக்கும் செய்வார் என்பதை நான் என்ன செய்யறேன்?
1: விசுவாசிக்கிறேன்.
0: விசுவாசிக்கிறேன். விசுவாச நான் அறிக்கை செய்யறேன்.
1: ஆமென்.
0: இங்க ரிலேட் பண்றப்பதான் இடிக்குது. ஒரு வெளிப்பாட்டை நம்ம வாழ்க்கையோட இணைச்சு நாம கிளைம் பண்றப்பதான் பாடி ஆஃப் கிரைஸ்ட் தெனருது.
1: அல்லேலூயா.
0: இப்ப ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு, ஒரு குழந்தை இருக்குங்கிற வெளிப்பாடை தர்றப்ப அந்த வெளிப்பாடோட நான் என்னை இணைச்சுக்கிட்டேன். அதனாலதான் ஜோகன் வர்றாரு.
1: ஆமென்.
0: ஐசக்கை குறிச்சு பேசுறப்ப நான் ஜோகனை குறிச்சும் பேசுறேன்.
1: ஆமென்.

0: அந்த வெளிப்பாடோட என்னன்னா லிங்க் பண்ணிக்கிட்டேன். வெளிப்பாடை பேசினா எல்லாருக்கும் என்னன்னா அருமையான வெளிப்பாடு இருக்கு
1: இனிக்குது.
0: ஆனா அந்த ஐசக் என்கிற வெளிப்பாடோட ஒரு ஜோகனை இணைச்சு நாம வெளிப்படையா பேசுறப்ப
1: திக்கு திக்கு திக்கு.
0: எவ்வளவு சத்தியங்களை பேசியிருக்கிறோம், அவ்வளவு சத்தியத்தை வந்து ஆயிரக்கணக்கிறத பாக்குறத விட சீர்காழியில போய் ஜோகனை குறிச்சு கொடுத்த டெஸ்டிமனிய ஒருத்தர் எடுத்து சேனல்ல போடுறாரு, அத ஆயிரக்கணக்கில் பாக்குறாங்க. வெளிப்பாட பாக்குறத விட அந்த வெளிப்பாட்டை மனசுல வச்சு நம்ம வெளிப்படையா பேசினது தனி கவனம் பெறுகிறது.
1: ஆமென்.
0: இத பேசாம விட்டுருக்கலாமே நீங்க. நல்ல கவனிங்களே, வெளிப்பாட மட்டும் நம்ம பேசிட்டு போறப்ப செய்தி சூப்பரா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி செய்தி நாங்க எங்கேயுமே என்ன செஞ்சது இல்லை,
1: கேட்டதில்லை
0: கேட்டதில்லை அப்படின்ட்டு தான் போவாங்க. ஆனா ஒரு வெளிப்பாட மனசுல வச்சு அதை நம்மளே உள்வாங்கி நம்மோடு கத்தர் என்ன செய்கிறார் பேசுகிறார். பைபிள் எப்படி இருந்திருக்கு அதே மாதிரி எனக்கு இருக்கும்படியாக தேவன் அந்த சாட்சியை வச்சு என்னோட என்ன செய்கிறார் பேசுகிறார். அந்த சாட்சியோட நானும் என்ன இணைச்சுக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை இணைச்சுக்கிட்டு வர்றப்போ உங்களுக்கு பிரஷர்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: இப்ப ஜோகனா ஜோகானனை குறிச்ச காரியம் வந்து எல்லா இடத்துலயும் என்ன செய்யப்படுதா,
1: ஹார்ட்டா பேசப்படுகிறதா? எஸ்
0: என்னது அப்ப இங்கதான் ஒரு பிரீச்சருக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க நான் பாக்குறேன். புரியுதா உங்களுக்கு?
1: எஸ்.
0: பீடத்துல இருந்து வெளிப்பாடு மட்டும் என்ன செய்யறோம், நாம
1: பேசுறோம்
0: பேசுறோம். அந்த வெளிப்பாடு நம்ம லைஃப்ல இருக்கிற எந்த காரியத்தை சரி செய்ய அந்த வசன வெளிப்பாட்டை நமக்கு தந்தாருங்கிறத நான் முழுங்கிடுறேன். வெளிப்பாட்டை மட்டும் ஓங்கி பேசுறேன். எந்த காரியத்தை என் வாழ்க்கையில செய்து முடிக்க தேவன் அந்த வெளிச்சத்தை எனக்கு தந்தாரோ அந்த டாபிக்க பேசாம மென்னு என்ன செய்யறேன், முழுங்குறேன், மழுப்புறேன்.
1: எஸ்,
0: இங்கதான் என் ஃபெய்த் வந்து தாண்டவம் ஆடுது, தள்ளாடுது, நொண்டுது.
1: எஸ்,
0: ஃபெய்த் என்ன செய்யுது,
1: நொண்டுது
0: நொண்டுது. ஆண்டவர் விசுவாசிச்சா நான் விதைச்ச விதை முண்டுங்கிறாரு.
1: ஆமென்.
0: ஆனா என் ஃபெய்த் என்னன்னா நொண்டுது
1: நொண்டுது.
0: நொண்டற ஃபெய்த்தை வச்சுக்கிட்டு முண்டாதியா எதுவும்
1: முண்டாது.
0: முண்டனம்னா நொண்டாத.
1: ஆமென்.
0: நொண்டாத என்ன தெரியுதா?
1: எஸ், யுத்த குதிரையா இருப்பா, நொண்டி குதிரையா இல்லாத இருக்காதுப்பா.
0: நட வராதவன் என்ன செய்வானா,
1: நொண்டுவா,
0: நொண்டி நொண்டி என்ன செய்வானா,
1: நடப்பான்
0: நடப்பான். நடக்காம போயிருச்சுன்னா ஆண்டவர் பேசின பிறகு ஆபிரகாம் அதுக்கு பிறகு நொண்டல.
1: எஸ்,
0: அதான் நாம ரோமர்ல நாம வாசிச்சோம் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக
1: நம் எல்லாருக்கும் தகப்பனானா
0: உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
1: அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
0: அதை நம்பிக்கையோட
1: விசுவாசித்த
0: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
1: அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது
0: தன் செத்து போன் தான் செத் தன் சரீரம் செத்து போனதையும்
1: சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான்.
0: தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
1: தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி
0: தேவனை மகிமைப்படுத்தி
1: விசுவாசத்தில் வல்லவனானான்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: இங்க ஆபிரகாம் நொண்டல.
1: எஸ்,
0: இந்த ஃபெய்த்துக்குள்ள வந்துட்டாரு. கட்டி விடலாம் நினைச்சேன், நீங்க வலுவா என்ன பிடிச்சி என்ன செஞ்சீங்கன்னா உங்க பக்கமா ஈர்த்து கொண்டீர்,
1: ஈர்த்து கொண்டீர்.
0: என் பக்கம் உங்களை இழுக்கலாம் நினைச்சேன், உங்களோட மோதி என்னால ஜெயிக்க
1: முடியல,
0: அதனால நான் உம்மிடத்துல சரண்டர் ஆயிட்டேன். லெட் இட் பி. என் வாழ்க்கையில் உம்முடைய திருவுள்ள சித்தம் அப்படி என்ன செய்வதாக
1: நடப்பதாக.
0: நல்ல கவனிங்க, இங்க ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கறது இல்ல பிரச்சனை, ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை கொடுக்கறா.
1: ஆமென்.
0: ஆபிரகாம குறிச்ச தேவனுடைய திட்டத்தோட அந்த குழந்தை கனெக்ட் ஆயிருக்கு. அதனால இந்த குழந்தை இல்லனா அந்த திட்டமும் இல்ல, இந்த சீடு இல்லனா அந்த தேசமும் இல்ல.
1: ஆமென்.
0: ஆமென் சொல்ல.
1: ஆமென்.
0: அதனால நீ இஸ்மாயில வச்சுட்டு நீ பாட்டுல வாழ்க்கை நடத்தி இருந்தா ஆபிரகாம்ங்கிற ஒரு காரியம் வந்திருக்குமா வெளியில?
1: ஈசாக்குன்ற காரியம் வந்திருக்கவே,
0: இஸ்ரவேலுங்கிற தேசம் வந்திருக்குமா?
1: வந்திருக்க.
0: அப்ப ஐசக்குங்கிறது 99 வயசுல ஒரு ஐசக்கை ஏன் கொடுக்கிறாருன்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை தேவைன்றதுக்காக ஆண்டவர் அதை கொடுக்கல, அவருடைய தரிசனத்துக்கான. ஆபிரகாம் சாராளுடைய கொண்டு தேவன் செய்ய தீர்மானிச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு தேவன் கொடுத்த அந்த அந்த அந்த திட்டம் இந்த பூமியில நிறைவேற போகிறது என்பதற்கான அடையாளமா தான் ஆண்டவர் யாரை கொடுத்தாருன்னா
1: ஐசக்கை கொடுத்தார்.
0: இட்ஸ் எ கிளியர் சைன், உனக்குள்ள இருந்து ஒரு தேசம் வரும்னு நான் சொல்றேன், நீ அதை என்ன செய்ய மாட்டேன்ற,
1: விசுவாசிக்க மாட்டேன்.
0: இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொல்றேன், உனக்கு திரளான சந்ததியை தருவேன்னு சொல்றேன், உனக்கு வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும்னு சொல்றேன், பூமியின் தூளை என்ன கொடுமானால் என்னன்னு சொல்றேன். இதை நீ முழுசா நம்புறியா? நீ நம்பினாதான் அது நடக்கும். அதனால உன்னுடைய 99 வயசுல உன்னுடைய 100 வயசுல ஒரு குழந்தையை தந்து இதுக்கு பின்னாடி வரப்போறத நம்புறதுக்கு நான் உனக்கு தருகிற அடையாளம் இது.
1: ஆமென்.
0: அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் தன்னுடைய சந்ததிக்கு சொல்றாரு, டேய் இந்த தேசத்தை தருவாரு. எப்படிப்பா நம்புறது? நம்புற மாதிரியாப்பா இருக்கு. அம்மா நீங்க நான் 3 பேர் தான் இருக்கிறோம். ஐசக் சொல்லிருப்பான சொல்லிக்க மாட்டானா?
1: எஸ்.
0: நம்ம 3 பேருக்கு எப்படிப்பா ஒரு 5 சென்ட் நிலம் பத்தாது நமக்கு, அல்லது ஒரு 10 சென்ட் பத்தாது, அல்லது 1 ஏக்கர் பத்தாது? இந்த 1 ஏக்கர் நமக்கு போதுமேப்பா. இதுல எப்படிப்பா நமக்கு இவ்வளவு தேசம் புரியலையப்பா எனக்கு, நீங்க சொல்றது விளங்குற மாதிரி என்னன்னா இல்லையப்பா அப்படின்னு ஐசக் கேட்ட பேசிருக்கணும். அப்புறம் கேட்ட பேசிட்டேன், அட மவனே இங்க வாடாங்க, எப்ப பிறந்த தெரியுமாடா நீ முதல்ல? உங்க அப்பனுக்கு அத்தலுக்கும் 100 வயசா இருக்கிறப்ப பிறந்தவன்டா. தாத்தாவுக்குள்ள இருந்து ஒரு தந்தை வந்தாடுறா, பாட்டிக்குள்ள இருந்து ஒரு அம்மா வந்தாங்கடா. நீந்தாண்டா அந்த அடையாளம், தேவன் சொன்ன காரியத்தை செய்ய போகிறார் என்பதற்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் நீ.
1: ஆமென்.
0: இதே இந்த கல்யாணம் முடிச்சவன கொடுத்துதான் நம்பிக்கை வந்திருக்குமாயா?
1: வந்திருக்காது.
0: நேச்சுரல்ல,
1: நேச்சுரல்.
0: இது வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறக்கிறது என்னன்னா
1: நேச்சுரல்,
0: நேச்சுரல். அதுல நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணு என்னன்னா
1: இல்லை,
0: இல்லை. ஏதாவது ஸ்பெஷல் கேசஸ், எனக்கு யூட்ரஸே இல்லை, அல்லது எனக்கு கர்ப்பப்பையே என்னன்னா
1: இல்ல,
0: இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர்ஸ் என்ன செஞ்சிட்டாங்க
1: சொல்லிட்டாங்க,
0: அந்த மாதிரி இடத்துல கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ் நடந்தா அது ஒரு பெரிய அதிசயம். ஆனா நேச்சுரலா ஒருத்தவங்களுக்கு மேரேஜ் ஆகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஆபிரகாமும் சாராளோட இடைப்பட்டு இதை நான் உங்களுக்கு செய்ய வல்லவர்னு அவர் சொல்றப்ப, துவக்கத்துல ஆபிரகாம் நொண்டுனாலும் கடைசியில தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில்
1: வல்லவரானார்.
0: ஆபிரகாம் நொண்டல,
1: எஸ்,
0: ஆபிரகாம் நொண்ட மறுத்து தேவனோடு அவருடைய நட சரிய அலைனான பொழுது,
1: நினைவுகளால
0: குந்தி குந்தி நடக்கிறது தான் நொன்றது,
1: நொன்றது
0: அதானே வேர்டு.
1: எஸ்.
0: நீ ரெண்டு நினைவுகளால
1: குந்தி குந்தி நடப்பதுதான் நொன்று.
0: கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று,
1: பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்று.
0: நீ நொண்டிக்கிட்டு முண்டும்னா எப்படி முண்டும்?
1: முண்டும்
0: நொன்றதை நிறுத்து, அப்புறம் பார் எப்படி முண்டுதுன்னு.
1: ஆமென்.

0: அப்ப தீர்க்கதரிசி எலியா என்ன சொல்றார், எந்த மட்டும் நீங்கள் ரெண்டு நினைவுகளால்
1: குந்தி குந்தி நடப்பீர்கள்.
0: நொன்றவன் தேவன் சொன்ன வார்த்தையோடு உடன்படாம
1: நொண்டுகிறவன்,
0: நொண்டுகிறவன் வாழ்க்கையில தேவன் வாக்கு பண்ணின காரியம் எதுவுமே முண்டுவதில்லை.
1: எஸ்
0: முண்டுவதில்லைன்னா போட்ட விதை முளைச்சு வெளியில வர்றத என்ன சொல்லுவாங்க, முண்டுது, முளை விடுகிறது விதை.
1: அல்லேலூயா.
0: அதனால் ஆண்டவர் சொல்றார், நான் சொல்ற காரியத்தோட நீ முரண்படுவனா, நீ என்னோட என்ன செய்யறனா, உன் விசுவாச நடையில நீ நொண்டிக்கிட்டு நடக்கிற,
1: எஸ்
0: குந்தி குந்தி நடக்கிற, ரெண்டு நினைவுகள் உன்னை குந்தி குந்தி நடக்க வைக்குது, நீ என்னோடு கூட நட.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப்,
1: நான்
0: ஒரு ஸ்டெப், அவர் ஒரு ஸ்டெப், நான் ஒரு ஸ்டெப். அல்லேலூயா
1: சொல்லுங்க.
0: அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசம், அவருடைய வார்த்தை என்னுடைய விசுவாசம் அறிக்கை. இதான் என்னன்னா நடை.
1: எஸ்
0: இது என்னது,
1: நடை.
0: இங்க நான் நொண்டல, நான் நடக்கிறேன்.
1: எஸ்
0: நீ நடக்க தொடங்கும் பொழுது தேவன் உனக்கு வாக்கு பண்ணின காரியமும் உன் வாழ்க்கையில நடக்க தொடங்கும்,
1: தொடங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
0: பக்கத்துல வீட்டுல ரெண்டு பேரும் ஜோடியா உட்காந்து பார்த்தா கேளுங்க, நொன்றமா,
1: நொன்றமா,
0: இல்ல ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
1: ஆனா ஆண்டவர் காரியம் முண்ட போகுதா?
0: இது வெளிப்பாடு கதையா விதையாது?
1: இது விதை.
0: இத அடிச்சு விடுறனா இல்ல ஸ்கிரிப்சர்ல இருந்து வருதா?
1: ஸ்கிரிப்சர்.
0: நொன்ற நொன்றேன்னு சொன்னாரு, முண்டும் முண்டும் சொன்னாரு, அது வேணா அடுக்குமலின்னு சொல்லலாம். ஆனா ரெண்டு நினைவுகளால குந்தி குந்தி நடக்கிறதுக்கு பேர் என்னது?
1: இந்த
0: வெளிப்பாட என் பர்சனல் லைஃப்ல அப்ளை பண்ணி அத விசுவாச அறிக்கையா பேசுற இல்ல
1: தப்பு
0: இல்லையா? புரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் பேசல,
1: நீ விசுவாச.
0: அவர் ஆயுததாரி ஆகிய உங்களை பத்தி தான்
1: பேசுறார்.
0: Do you agree with me?
1: Yes, Lord.
0: Yes, Lord. I totally agree with you.
1: Yes, Lord.
0: இங்க நான் நொண்டல, ஆண்டவரோடு கூட நடக்கிறேன்,
1: நடக்கிறேன். Hallelujah.
0: Hallelujah. அப்பட்டமா தெரியுதுன்றாங்க எல்லாரும், இது நடக்க வாய்ப்பே இல்லைங்கிறது ஒத்துக்கன்றாங்க. ஆனா என் மனசு சொல்லுது, நான் அப்படியே ஆண்டவர் சொல்லதை ஏத்துக்கிட்டேன்,
1: ஏத்துக்கிட்டேன்.
0: நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா பெத்துக்கிறவும் போறீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொண்டேன், பெற்றுக்கொண்டேன்.
0: ஏமாற்றத்தோட வரலாம் ஆலயத்துக்கு, ஆனா திரும்பி போறப்ப ஆண்டவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு போயிடணும்.
1: ஆமென்.
0: அன்னால் ஏமாற்றத்தோட வந்தா, ஆனா ஏலி மூலமா சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு போனா குழந்தைய பெற்றுக்கொண்டா.
1: ஆமென்.
0: சோ இட்ஸ் எ டீச்சிங். இந்த டீச்சிங் என்னவா மாறப்போகுது? விசுவாசிக்கிறவங்க லைஃப்ல பிளஸ்ஸிங்கா மாறப்போகுது.
1: டீச்சிங் பிளஸ்ஸிங் ஆக மாறப்போகிறது.
0: நிறைய இம்பாசிபிளான காரியங்களை ஆண்டவர் டச் பண்ண போறாரு.
1: ஆமென்.
0: எந்தெந்த காரியங்கள் நடக்க வாய்ப்பே இல்ல, தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு, இனிமே ஒண்ணும் செய்ய முடியல, நாரி போனது மறைச்சு போனது.
1: எஸ்
0: ஆண்டவர் கையில் எடுக்கிற டாபிக் நாரி போனது மறைச்சு போனது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நாரி போனதை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல, மறிச்சு போன காரியத்தை குறிச்சு யாரும் பேச விரும்புறது இல்ல. ஆனா ஆண்டவர் நாரி போன மறித்து போன காரியங்களை பார்த்து பேசுகிறவர்.
1: ஆமே.
0: பேசுகிறவர் ஆண்டவர். ஏத்துக்கோ.
1: ஏற்றுக்கொள்கிறேன்.
0: ஏத்துக்கோ. ஏமாற்றத்தோடு வர்றேன் என் சமூகத்துக்கு, ஆனா நான் பேசினதை ஏற்றுக்கொண்டு போயிரு.
1: ஆமே.
0: நாருமேன்னு சொல்லாத, செத்து போச்சுன்னு சொல்லாத, நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல
1: அவரோட
0: சேர்ந்து என்ன செஞ்சிருனா, என இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய் இருக்கிறான்.
0: அந்த மாதிரி மனுஷன் தேவனிடத்திலிருந்து எதையாகலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று
1: நினையாதிருப்பானாக.
0: ஒன்னாவது அதிகாரம் வாசிக்கலாமா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். வாசிக்கலாமா? ஒன்னாவது அதிகாரத்துல வசனம் 6:8 6:6 வாசிக்கலாமே. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல்
1: விசுவாசத்தோடே கேட்க கடவன்.
0: சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பாய் இருக்கிறான்.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பான்.
0: இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய் இருக்கிறான்.
0: ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவன் 7:7 வாங்க ஐயா.
1: அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஹல்லேலூயா.
0: அப்ப ரெண்டு மனம் உள்ளவன் எதையுமே பெற முடியாது.
1: எஸ்.
0: அதனால எதையாகிலும் பெறலாம்னு நினைக்காத.
1: எஸ்.
0: ஹல்லேலூயா. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம்
1: நிலையற்றவனாய். ஆமென். ஹல்லேலூயா.
0: அப்ப தேவன் அமைதியா இல்ல, அதனால என்னாலே அமைதியா இருக்க முடியாது.
1: எஸ்.
0: அவர் பேசியதை நான் அவரோட பேச துணிஞ்சிட்டேன். அவர் பேசினத அவரோடு நான் சேர்ந்து பேசுறதுனால நான் சோர்ந்து போகிறது இல்லை.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: இப்ப வெளிப்பாட விரும்பின வெளிப்பாடாவே வச்சிருந்தா நமக்கு பிரச்சனை இருக்காயா?
1: பிரச்சனை இல்லைங்க.
0: வெளிப்பாட மனசுல வச்சுக்கிட்டு எந்த காரியத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவாக்கும்படி தேவன் அந்த வெளிப்பாட்டை நமக்கு தந்தாரோ, அந்த வெளிப்பாட்டை மனசுலயே வச்சுக்கிறாம அந்த வெளிப்பாட்டை வெளிப்படையா நம்ம பேசுறப்போ அவ்வளவு எளிதில் யாரும் அதை பேச முடியாது. ஆனா தேவன் நமக்கு தந்த விசுவாசம் அதை பேச வைக்குது.
1: எஸ்.
0: இதுதான் 2 கொரிந்தியர் 4:12 விசுவாசித்தேன் ஆகையால்
1: பேசினேன்
0: என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால்
1: பேசுகிறோம்.
0: This is not possible for a man.
1: Amen.
0: To speak like this.
1: Hallelujah. Hallelujah.
0: ஆனா ஒன்னும் பேசல, ஆண்டவர் பேசுறத நானும் அப்படியே பேசுறேன்.
1: Amen.
0: அதான் ஃபைத்.
1: Hallelujah.
0: அதனாலதான் அந்த டாபிக் நாங்க பிரீச் பண்றப்ப யாரையும் இழுத்துறோம் உள்ளுக்குள்ள.
1: யோகனன்
0: இழுத்துறோம். இதே ஒரு 35-40 வயசுல இருக்கிற பிரீச்சர் பேசினா அது என்னன்னா
1: ஏற்றுக்கொள்ளப்படும்.
0: இதே இது ஒரு 56 வயசுல இருக்கிற ஒரு மனுஷன் பேசினா அது புருவத்தை உயர்த்த வைக்குது. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாஸ்டர், நல்ல ஊழியம் போயிட்டு இருக்கு.
1: ஏன் பாஸ்டர்,
0: அருமையா போயிட்டு இருக்கு ஊழியம், நீங்க நல்ல ஒரு வெளிப்பாட்டு பிரசங்கன்றது எல்லாருக்குமே என்னன்னா
1: தெரியும்.
0: ஆனா இப்ப கொஞ்ச நாள் உங்களை பாக்குறப்ப அதிக பிரசங்க மாதிரி என்னன்னா
1: தெரியுது.
0: பிரசங்காவே இருந்துட்டு போயிருங்க நீங்க. இத கொஞ்சம் நீங்க தவிர்த்து இருந்திருக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லை. உங்க வெளிப்பாடு அருமையா இருக்கு, அநேக ஜனங்கள் கேட்கறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நல்லா போயிட்டு இருக்கு. உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் என்னன்னா
1: இருக்கு,
0: தர்றாரு. அப்படியே போங்க, அப்படியே போங்க. இதே 1000-2000 ஆகும், 2000-3000 ஆகும், போதும் பாஸ்டர், போங்க. இதுக்கு மேல இதெல்லாம் குறிச்சு பேசி சிக்கல் இழுத்துக்கிறாதீங்க. அப்புறம் ஏதாவது வில்லங்கம்ம போச்சுன்னா மொத்த ஊழியமே என்னன்னா
1: போயிருங்க
0: அப்படின்னு நம்ம மேல அக்கறை உள்ளவங்க நினைக்கலாம். ஆனா நம்ம வந்து நின்னா அவரு நொண்டுது முண்டுது. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக
1: இருக்கிறான்.
0: படை இருக்கு, தடை இல்லை. அவர் வாட்டில் பேசுறாரு, படை நடை தடைன்றாரு, உண்டுது நொண்டுதுங்கிறாரு.
2: அவர் பேசுறப்ப நம்மளால பேசாம இருக்க முடியல.
1: Yes.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: He's going to do an impossible thing.
1: Yes.
2: In our life.
1: Yes, Lord.
2: Not only in my life, all of our life.
1: Yes.
2: என் வாழ்க்கையில மட்டும் இல்ல, இந்த செய்திகளை, இந்த டீச்சிங்க தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இக்கட்டு இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை இருக்குன்றது நல்லா தெரியும். ஒவ்வொரு குடும்பத்துல போடப்பட்டிருக்கிற ஒரு முடிச்சு என்னங்கிறது நல்லா தெரியும். அதனால ஏதோ எங்களுக்கு மட்டும் என்ன ஏஞ்சலையும் மனசுல வச்சு மட்டும் தேவன் பேசல, அநேகரை மனசுல வச்சு தேவன் பேசுற.
1: ஆமென்.
2: எங்களோடு சேர்ந்து இணைந்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார்.
1: ஆமென்.
2: Year of impossibles.
1: Yes.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: மலைகள் அப்படி பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று யாரெல்லாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போகிறத காண்கிற ஆண்டு,
1: காண்கிற ஆண்டு
2: வரப்போகிற ஆண்டு.
1: ஆமென். காண்கிற ஆண்டு வரப்போகிற. Hallelujah.
2: ஆண்டுல அவர் காரியம் முண்டுகிறதை நீங்கள் காண்பீர்கள்.
1: ஆமென். Hallelujah.
2: வெள்ளி விழா ஆண்டுல ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற காரியம் உங்க வாழ்க்கையில முண்டிக் கொண்டு வருகிறதை உங்கள் கண்கள் காண என் ஆண்டவர் கிருபை செய்வார். எப்படி ஆண்டவர் சொல்றீங்க? நீ நொண்டலையடா.
1: Yes.
2: நீ நொண்டலையே.
1: Yes.
2: நீ நொண்டத நிறுத்திட்டியே. நான் சொல்ற காரியத்தை அப்படியே விசுவாசிச்சு என்னோட சேர்ந்து என்ன செய்யற நடக்கிற உங்க தரிசனத்துக்கு எடுத்த காரியம் உங்க வாழ்க்கையில முண்டுகிறத, உங்க ஊழியத்துல முண்டுகிறத நீங்கள் காண்பீர்கள். உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைக்கு எடுத்த காரியத்துல நீங்க எதிர்பார்க்கிற காரியம், தேவன் உங்களோடு பேசின காரியம் முண்டிக்கொண்டு முளைவிடுகிறத உங்க கண்கள் காண போகிறது. உங்க கணவருடைய ரட்சிப்பு கெடுத்த காரியத்துல, உங்களுடைய குடும்பத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய தொழிலுக்கு எடுத்த காரியம், தரிசனத்துக்கு எடுத்த காரியம், உங்களுடைய வீட்டுக்கு எடுத்த காரியம், உங்க பரம்பரைக்கு எடுத்த காரியத்துல தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ண காரியத்தோட நீங்க 100% ஒத்துக்கொண்டு அவரோட சேர்ந்து நடக்கிறபடியினால உங்களுடைய காரியம் அவருடைய காரியம் உங்களுடைய வீட்டுல முண்டுகிறதை உங்க கண்கள் காணோம்.
1: ஆமென்.
2: திரும்பவும் சொல்றேன், அவருடைய காரியம் உங்க வீட்டுல முண்டுகிறதை உங்கள் கண்கள்
1: காணும்.
2: காணும். ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென். ஆமென்.
2: ஆமென் சொன்னதோடு நிக்காம அப்படியே போய் பேசுங்க.
1: எஸ்.
2: ஹல்லேலூயா. நீங்க தைரியம் இருக்கிறனால பேச சொல்லல. தைரியம், இந்த தைரியம் யாருக்குமே வராது. ஆனா விசுவாசத்தை தர்றப்ப அந்த விசுவாசத்தோட சேர்த்து ஆண்டவர் நமக்கு எதையும் கொடுத்துறாரு,
1: தைரியத்தையும் கொடுக்குறாரு.
2: இத தேவன் தான் தொடங்கி இருக்கிறாரு, இத தேவன் தான் முடிச்சு வைப்பார்.
1: ஆமென்.
2: நான் அனுப்பின காரியமாய், நான் விரும்பின காரியமாகும்படி அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்
2: அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி
1: வாய்க்கும்.
2: வைத்தனது வசனம் தானே, வெளிப்பாடு தானே. இந்த வெளிப்பாட்டை அப்படியே உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பிரச்சனையோட கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா? இத அப்படியே அக்செப்ட் பண்ணுவீங்களா? அக்செப்ட் பண்ணதை கன்ஃபஸ் பண்ணுவீங்களா? Now you are ready for the miracle. இந்த ஜெனரேஷனுக்கு இந்த டீச்சிங் தேவை.
1: ஆமென்.
2: இந்த டீச்சிங்க ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு பிளஸிங் ஆண்டவர்
1: அட்டாயம்
2: கையில தருவார்.
1: ஆமென்.
2: Do you agree with me?
1: Yes, Lord. 100%.
2: Say, yes, Lord.
1: Yes, Lord.
2: Yes, Lord.
1: Yes, Lord. Yes, Lord.
2: நான் பேசணும்னு வந்தேன், ஆண்டவர் நொண்டது முண்டுதுன்னு தடை படை நடைன்னு போயிட்டாரு. அதனால ஒரு ரெம்னன்ட், எப்பவுமே ஒரு ஹோலி ரெம்னன்ட் இருந்துகிட்டே இருக்கு.
1: ஆமென்.
2: ஒரு ஹோலி லெஃப்ட் ஓவர் கத்தர் அப்படி வச்சிருக்கிறாரு. அதுக்காக தோத்துறோம்.
1: அல்லேலூயா. தோத்துறோம்.
2: சரி, ரெண்டு நாளா நான் வெளியில கொஞ்சம் போக வேண்டியிருக்கு. அதனால மேபி ஒன் டே வந்து ஏதாவது சின்ன ஒரு பிரேக் வரலாம். அதுக்காக நீங்க அது வரைக்கும் இதை தியானிச்சுட்டு இருங்க, இதை சூ பண்ணிட்டு இருங்க. ஆமென்
1: சொல்லுங்களேன்.
2: தேங்க் காட். வருகிற நாட்கள்ல இன்னும் புதிய வெளிப்பாடுகளோட வெளிப்பாட இங்க பேசினா மட்டும் பார்த்தாது, நீங்களும் வெளிப்படையா என்ன செய்யணும்னா
1: பேசணும்.
2: வெளிப்பாட்டை பேசுறவன எல்லாரும் சந்தோஷமா பாக்குறாங்க, வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க.
1: எஸ்.
2: வெளிப்பாட்டை பேசுறவன
0: சந்தோஷமா பாக்குறாங்க. ஆனா வெளிப்படையா பேசுறவன சந்தேகமா பாக்குறாங்க. மத்தவங்க சந்தேகமா பாக்கட்டும், நீ சந்தேகமா பாக்கல, சந்தோஷமா இரு.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: இவர் போட்ட பாட்டு நல்லா இருக்கு. அந்த கிப்சன் தர ஒரு பாட்டு போட்டிருக்காருல, ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு ஒன்று போட்டிருக்கிறாரு, அதுக்கு நல்லா லிசன் பண்ணுங்க. ரொம்ப ஒரு ஒரு கொண்டாட்டமா மகிழ்ச்சியா இருக்கு. காலையில கேட்டேன்,
1: சரி சரி
0: நல்லா இருந்துச்சு. அதான் இவங்க எல்லாம் ஆட போறாங்களா நம்ம கிறிஸ்மஸ்க்கு அப்படி. நல்லா பாப்புலர் இருக்கு அந்த சாங்கை வந்துட்டு நிறைய சீஸ் எல்லாம் அப்படியே ஒரு குதூகலத்தை மனசுல கொண்டு வருது. பாஸ்டர் கிப்சன் துறைக்காக அந்த பாட்டை பாடின ஒருத்தர் அந்தோணி தாசன் ஒருத்தர் போல இருக்கு, அவர் அவர் பாடியிருக்கிறாரு. நல்லா இருக்கு அந்த சாங் வந்து. காலையில நான் திரும்ப திரும்ப அதை நான் கேட்டுட்டு இருந்தேன், பாத்ரூம்ல தான் ஓடிட்டே இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டே நாம வாங்க போறோம்.
1: அதனால
0: வெளிப்பாட்டை பேசுறப்ப எல்லாரும் சந்தோஷமா கைதட்டுவாங்க. அந்த வெளிப்பாட்டோட தொடர்புடைய உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த நீங்க கனெக்ட் பண்ணி வெளிப்படையா பேசுறப்ப சில பேர் தலையை குனிவாங்க, சில பேர் சந்தேகமா பார்ப்பாங்க, சில பேர் எதுக்கு இந்த வீணான ஏன் நல்லதானே எல்லாம் போயிட்டு இருக்கு, இது ஏன் போட்டு இடையில இந்த மாதிரி. எனக்குள்ள பேசுறவரு அமைதியாகட்டும், நானும் அமைதியாகிறேன்.
1: ஆமென்.
0: தேவரகமான இது அவருடைய மண்டலம்.
1: ஆமென்.
0: அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாத
1: மண்டலம்,
0: ஆச்சரியமான மண்டலம். இந்த ஆச்சரியமான மண்டலத்துக்குள்ள இருந்துதான் அவருடைய அதிசயம் இறங்கி வருது.
1: ஆமென்.
0: நன்மையான எந்த ஈவும், பூர்ணமான எந்த வரமும்
1: மரத்திலிருந்து உண்டா,
0: ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி
1: வருகிறது.
0: இட்ஸ் எ மிரக்கிள் ஃப்ரம்
1: காட்.
0: ஏன்னா நீ நொன்றத நிறுத்திட்ட, அதனால என் காரியம் வாழ்க்கையில உண்ட போகிறது.
1: பட்டம் சூட்ட வருவார்.
0: தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஃபெய்த்தில் எங்களை ஒவ்வொரு நாள் அப்படியே ஷார்ப் பண்ணிக்கிட்டே வர்றதுக்காக நன்றி. யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஆல் ஆஃப் அஸ் ஃபார் எ மிரக்கிள். எங்கள் எல்லாரையும் ஒரு அற்புதத்துக்காக நீர் ஆயத்தம் பண்ணுகிறீர். இந்த செய்தியை யாரெல்லாம் இன்னைக்கு காலையில் கேட்டாங்களோ அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாத ஆண்டவரே, இந்த வெளிப்பாடு நல்லா இருக்கு, அருமையாக இருக்குன்னு நாங்கள் பாட்டில் சப்பு கொட்டி கையை தட்டி கேட்டுட்டு போயிடாம, இந்த வெளிப்பாடோடு தொடர்புடைய ஒரு குறை என் லைஃப்பில் இருக்குது, அதோடு அந்த டேஷில் இந்த வெளிப்பாடை போட்டு 100% நான் வாசிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் வாசிக்க முடியாத ஒரு வாசகம், ஒரு டேஷ் இருக்கு. அந்த டேஷில் இப்போ தேவன் தந்த வார்த்தையை போட்டு போட்டு வாசிங்க, போட்டு போட்டு வாசிங்க, திரும்ப திரும்ப வாசியுங்கள். அங்கே தான் நம்முடைய விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். இந்த விசுவாசத்தை தேவன் கண்டு ஆச்சரியப்படுகிறார். அதன் பிறகு அவர் வாக்கு பண்ணன அதிசயம் நம்ம லைஃப்ல நடக்குது. இதை செய்ய கூச்சப்படாதீங்க. இட்ஸ் எ ஃபெய்த் பிரின்சிபிள். இப்படிதான் பைபிள்ல நடந்திருக்கு, அப்படிதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நடத்த விரும்புகிறார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தான் நம்முடைய தேவனா இருக்கிறார். அதனால சந்தேகப்படுகிறவன், இருமனம் உள்ளவன் கத்திரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ரெண்டு மனசு வேண்டாம், ஒரே மனசு, ஒரே மனசு. இந்த அனுபவத்தில் நாம் அவரோடு நடக்க தொடங்குகிறோம். அவர் காரியம் நம்ம வாழ்க்கையில அப்படியே நிறைவேற தொடங்குகிறது. திரும்பவும் ஃபைனல் ஆண்டு சொல்றார், உங்க வீட்டில் அவருடைய காரியம் பூக்கும், அதை மனுஷருடைய கண்கள் பார்க்கும். கர்த்தருடைய காரியம் உங்க வீட்டில் பூக்கும். தேங்க்யூ அப்பா, இந்த வேர்டுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
3: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
4: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

ஒரு நாள் காலை வேளை முந்தைய நாள் பிரச்சனையினால் மனம் குழம்பியிருந்த நேரம் திருப்பாடல் 135 வாசிக்க ஆரம்பித்தேன். Praise the Lord. Hallelujah.

0: Please turn with me to 2 Corinthians chapter 10.
1: 2 Corinthians 10th அதிகாரத்துக்கு திருப்போம்.
0: 2 Corinthians chapter 10, let me read to you from verses 3 to 5.
1: 2 Corinthians 10th அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம்.
0: For though we walk in the flesh, we do not war according to the flesh.
1: நாங்கள் மாம்சத்தில் நடக்குலாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல.
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds.
1: எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது.
0: Casting down every imagination and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity to the obedience of Christ.
1: அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்படிய சிறைப்படுத்துவதாய் இருக்கிறோம்.
0: We've been talking about the renewing of the mind, teaching on the subject of the renewing of the mind.
1: மனம் புதிதாகுதல் இதை குறித்து தான் நாம் போதித்து வருகிறோம்.
0: It's a very important subject.
1: இது மிக மிக முக்கியமான ஒரு subject இது.
0: I told you man is spirit, soul and body.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறான் என்று.
0: In that his spirit is made new, he is a new creation.
1: இதிலே அவனுடைய ஆவி புதிதா இருக்கிறது, அவன் புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறான்.
0: So you can't do anything about the spirit now except to just feed it with the word of God and so on.
1: ஆவியே ஆவியே குறித்து நீங்கள் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு காரியம் செய்யலாம், என்னன்னா தேவனுடைய வார்த்தை கொண்டு அதை போஷிக்கலாம்.
0: And have communion with God.
1: தேவனோடு கூட ஆவியிலே நாம் ஐக்கியம் கொள்ளலாம்.
0: But it's already old things are passed away, all things have become new in your spirit.
1: ஆனால் உங்கள் ஆவியிலே ஏற்கனவே பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போய் விட்டது, எல்லாமே புதிதாகி விட்டது.
0: That verse about new creation is about the spirit.
1: புது சிருஷ்டி குறித்து பேசுகிற அந்த வசனம் நம்முடைய ஆவியை குறித்து சொல்லுகிறது.
0: When a man be in Christ, he is a new creation.
1: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான்.
0: All things are passed away, all things have become new.
1: பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின.
0: You can't say that about the mind or the body. All things haven't become new.
1: அதாவது எல்லாம் புதிதாயின என்று மனதை குறித்தோ அல்லது சரீரத்தை குறித்தோ நாம் அப்படி சொல்ல முடியாது.
0: Only say that about the spirit of man at the time of salvation has become a new creation in Christ Jesus.
1: ரட்சிப்பின் போது மனுஷனுடைய ஆவி தான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதாய் இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும்.
0: The body is still the same old body. It's called a vile body, a body of sin and so on right now, because since the fall the body has been affected by the fall.
1: சரீரம் இப்போது அதே பழைய சரீரம் தான், பாவத்து நிமித்தமாக அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் இழிவான சரீரம் என்றும் பாவ சரீரம் என்றும் இப்படி எல்லாம் அழைக்கப்படுகிறது.
0: It needs a lot of help. That is why the Bible says if the same spirit that raised Jesus from the dead lives in you, he will quicken your mortal bodies also if he lives in you.
1: சரீரத்துக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொன்னால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார்.
0: Not talking about dying and then being quickened to life.
1: அதாவது நாம் மரித்த பிறகு ஜீவனை பெறும்படி உயிர்ப்பிப்பார் என்று அப்படி கிடையாது.
0: It's talking about how your body will be quickened now with strength and health, because you know this body is in that condition, therefore it needs the quickening power of the Holy Spirit to keep it in good shape.
1: அதாவது உங்கள் சரீரம் இப்பொழுது வந்து இப்படிப்பட்ட நிலையில் இருக்கப்படினாலே நல்ல நிலையிலே ஆரோக்கியமாய் திடகாத்திரமாய் இருப்பதற்கு ஆவியானவர் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கிறது.
0: One day through death we will get rid of this body.
1: ஒரு நாளிலே மரணத்தின் மூலமாய் இந்த சரீரமே இல்லாமல் போய்விடும்.
0: Or through the coming of Jesus Christ, when Jesus comes back again, our bodies will be transformed in a twinkling of an eye from the old body that it is to a new body, a glorious body, a body that will not die. And all the effects of sin will be gone. It will be a body that in which you can live forever and ever.
1: அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்று சொன்னால் அந்த வருகையிலே இந்த அழிவுக்கேதுவான சரீரம் அழியாமையுள்ள சரீரமாக மகிமையான சரீரமாக மாறிவிடும். பாவத்துடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லாத சரீரமாய் இது ஆகிவிடும். பிறகு என்றென்றைக்குமா இந்த சரீரத்தில் உயிரோடு இருப்போம்.
0: So the corruption will put on incorruption and mortality will put on immortality, the Bible says.
1: அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அழிவுள்ளதாகியது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும்.
0: But that is in the future.
1: ஆனால் அதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்க போகிறது.
0: You can't make this an immortal body now.
1: இப்போது இதை சாவாமையுள்ள சரீரமாய் ஆக்க முடியாது.
0: The Jesus will have to come and change our body into that kind of body.
1: Yesu vandu appadipatta oru sarirama indha sarirathai maatra vendum.
0: There is a timetable set for it. It will happen on the day when Jesus comes and the dead in Christ will rise and their bodies will be changed and those who are alive will be caught up together with him and their bodies will be changed.
1: Adarkendru oru neram irukkirathu appozhudhan Yesu varuvaar appozhu marithorum modhalaadu elundirupaargal piragu veerodu irukkira naam avarku edirkondu povom appo nammal sarirangal ellam maatrapadum.
0: Until then we can believe God for healing and walk in health and divine healing and so on. All of these things are available to us.
1: Adu varaikum deiviga sugam deiviga aarokyam ponna kaaryangala namakku kidaikkirathu adukkai kattarai nam viswasikkalam.
0: Amen.
1: Amen.
0: But the mind is something that the believer can do something about.
1: Anal indha manadai kurithu dhaan viswasi ippozhudhu oru kaaryathai seiya mudiyum.
0: The mind is what is referred to in the Bible as the soul of man.
1: Manam dhaan vedathile manushinudaiya aathma endru sollapadugirathu.
0: It consists of the intellect, emotions and the will.
1: அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் இது மூன்றுமே அதில் அடங்கி இருக்கிறது.
0: Those are the three parts of the soul.
1: ஆத்மாவுடைய மூன்று கூறுகள் இவைகள்.
0: Just like man is in three parts, every one of those three parts has three parts.
1: எப்படி மனுஷன் மூன்று பகுதியா இருக்கான் அதே போல அந்த ஒவ்வொரு பகுதியையும் மூன்று மூன்று பகுதிகளாக நாம் பிரிக்கலாம்.
0: The body for example is made up of bone, flesh and blood.
1: உதாரணத்துக்கு சரீரத்தை எடுத்துக்கொண்டால் சதை எலும்பு ரத்தம் என்று இருக்கிறது.
0: The soul is made up of intellect, emotions and the will.
1: ஆத்மா எடுத்துக்கொண்டால் அறிவாற்றல் உணர்ச்சி சித்தம் என்று இருக்கிறது.
0: And the spirit is made up of intuition, communion and conscience.
1: ஆவி என்பது உள்ளுணர்வு ஐக்கியம் மனசாட்சி என்று இருக்கிறது.
0: So each of these consists of three parts.
1: ஆகவே இந்த ஒவ்வொன்றிலும் மூன்று பகுதிகள் இருக்கிறது.
0: So we are talking about the soul which consists of the mental realm.
1: ஆகவே நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம் அதுதான் அந்த மன மண்டலத்தை உடையது.
0: So when we talk about the mind, remember we're talking about the soul.
1: ஆகவே மனதை பற்றி பேசும்போது இதை மறந்துட கூடாது, நாம் ஆத்மாவை பற்றி பேசுகிறோம்.
0: So it is the mind that has to be renewed.
1: ஆகவே இந்த மனம் தான் புதிதாக்கப்பட வேண்டும்.
0: You can't work on your spirit, it's already new. You can't do nothing about your body right now except to believe for healing and stuff. You got to wait for it to be made into a new body, but that is in future.
1: ஆவி புதிதாக்க முடியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே புதிதா இருக்கிறது. சரீரத்து குறித்து வேற ஒன்றும் பண்ண முடியாது. சுகத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் கத்தரை விசுவாசிக்கலாம். சரீரம் மாற வேண்டுமானால் அது எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு காரியம் அது.
0: But the mind can be made new or be renewed right now by us.
1: ஆனால் இந்த மனம், இந்த மனதை இப்போதே நாம் மறுரூபம் அடைய செய்ய முடியும்.
0: You and I can do something actively every day to renew our mind. To remove those thoughts that are not productive, that are not constructive, that are not edifying. And work with our thoughts to build the thoughts of God into our mind and renew our minds.
1: புரோஜனம் இல்லாத பக்தி விருத்தி உண்டாக்காத தகாத எண்ணங்களை நம்முடைய மனதிலிருந்து அகற்றி தேவனுக்கேற்ற மன எண்ணங்களை மனதில் வைத்து இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய மனதை கட்டி எழுப்ப முடியும், புதிதாக்க முடியும்.
0: That is what spiritual life is all about.
1: ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் அதுதான்.
0: As a man thinketh, so is he.
1: ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படி இருக்கிறான்.
0: That is why when people don't renew their mind after they get converted and all that, when they don't renew their mind, they're just as good as a sinner. You know, their mind is not thinking in the right direction. Therefore, they just live just like a carnal sinner.
1: ஆகவே தான் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய மனதை புதிதாக்காமல் போகும்போது என்ன ஆகிறது? ரட்சிக்கப்படாத ஒரு பாவி எப்படி வாழ்கிறானோ அதே போல இவர்களும் மனம் புதிதா இல்லாதனாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: We all, you know, from my young age I've had this struggle. You know, I've seen Christians who live like just like the sinner, talk just like the sinner, gossip just like the sinner, talk bad about everybody and come into the church and get so filled with the Holy Spirit. You know?
1: சின்ன வயசுல இருந்து இப்படி தான் பாத்துர்க்கம் பாருங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனா அவங்க பேச்சு நடவடிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா பாவிகளை மாதிரியே இருக்கும். அடுத்தவங்களை பத்தி கேவலமா அசிங்கமா புறங்கூறுறது, இது பேசுறது அப்படி பேச எல்லாம் பேசுவாங்க. சபைக்கு வரும்போது ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையும் பேசுவார்கள்.
0: Both things are there.
1: ரெண்டுமே இருக்காங்க.
0: Now I used to doubt if they were filled with the Holy Spirit.
1: எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க எல்லாம் ஆவியினால தான் நிரம்பி இருக்காங்களான்னு.
0: But I don't doubt it anymore.
1: ஆனா இப்போ நான் சந்தேகப்படுறது.
0: They're truly filled with the Holy Spirit.
1: உண்மையிலேயே அவர்கள் ஆவியினால் நிரம்பி இருக்கிறார்கள்.
0: God is gracious, he has given them the Holy Spirit.
1: தேவன் கிருபையாய் பரிசுத்த ஆவியை அவர்களுக்கு தந்திருக்கிறார்.
0: Holy Spirit is a gift of God.
1: பரிசுத்த ஆவி என்பது தேவன் அருளும் ஈவு.
0: You don't really have to have a great qualification to receive the Holy Spirit baptism.
1: பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய ஒரு தகுதி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. தேவையே இல்லை.
0: You just ask and you receive.
1: கேட்டால் போதும் பெற்றுக்கொள்வீர்கள்.
0: As long as you've received Jesus as your Lord, you can receive the Holy Spirit.
1: இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருந்தால் நீங்கள் பரிசுத்த ஆவியையும் பெற முடியும்.
0: You know, you don't have to, you know, really be a mature person to receive the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப தேர்ந்த விசுவாசியா இருக்கணும்
0: அவசியம் இல்லை. Because you've received the Holy Spirit doesn't mean that you're a mature person.
1: பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டதனால நீங்க ரொம்ப தேர்ந்த விசுவாசி என்றும் கிடையாது.
0: Because you have the gifts of the Holy Spirit or so on, it doesn't mean that you are such a spiritual person.
1: ஏதோ பரிசுத்தாவின் வரங்களெல்லாம் பெற்று நீங்கள் செயல்படுறதுனால இவங்க ரொம்ப தேர்ந்தவர் என்று கிடையாது. நீங்க
0: கொரிந்தியன் சர்ச் ஹேட் ஆல் ஆஃப் தட் பட் தே வர் தி மோஸ்ட் கார்னல் பீப்பிள்.
1: கொரிந்து சபையில இந்த வரங்கள்லாம் இருந்து கூட ரொம்ப மாம்சிகமாய் வாழ்ந்தவர்கள் அவர்கள்.
0: So it is possible to be so spiritual yet be so carnal.
1: ஆகவே ஆவியினாலே ரொம்ப நிரம்பி இருந்து அதே நேரத்திலே ரொம்ப மாம்சிகமாய் வாழக்கூடிய ஒரு சாத்தியமும் உண்டு.
0: This is what I did not understand for many years.
1: இதுதான் பல வருஷமா எனக்கு விளங்கல.
0: I thought if you are filled with the Holy Spirit then all those things must have been burned in that Holy Spirit fire and you should be so holy now.
1: நான் என்ன யோசித்தேன், ஆவியினாலே நிரம்பி இருந்தா பரிசுத்த ஆவியான அக்கினியினாலே எல்லாமே சுட்டரிக்கப்பட்டு இப்ப அந்த அளவுக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் யோசித்தேன்.
0: Because we had many burning services where we burned all that stuff. Call for an altar call சுட்டரிக்கிற ஆராதனை. And we tried that, you see.
1: என்ன இந்த சுட்டரிக்கிற ஆராதனை நிறைய நடந்தது. இதெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாச்சு.
0: I tried it myself but I somehow everything that was burned came back alive from the ashes again.
1: நான் எவ்வளவு முயற்சி பண்ணிருக்கேன், எதெல்லாம் சுட்டரிச்சினோ அதெல்லாம் மறுபடியும் சாம்பல்ல இருந்து உயிர் பெற்று வந்துருச்சு.
0: I was utterly confused. What is this? Is this Christian life going to work or what? You know, is this real? My salvation real? Am I really saved? You know, have I got any hope? Because I'm just like a sinner, because I'm thinking those same bad thoughts, living the same old life. But yet, you know, I'm so spirit-filled and going to church and all that.
1: எனக்கு அந்த அளவு குழப்பம், ஏன்னா ஆவினால நிரம்பி இருக்கிறேன், சபைக்கெல்லாம் ஒழுங்க போறான், அதே சமயத்துல அதே பழைய பாவ எண்ணங்கள், பழைய நினைவுகள், பழைய எண்ணங்கள். நான் ரட்சிக்கப்பட்டவனா, நான் ஒரு பாவியா, நான் என்னன்னு எனக்கு ஒரே குழப்பம்.
0: Backsliding was a regular feature in my life.
1: என்னுடைய வாழ்க்கையில பின்மாற்றம் என்பது சகஜமா
0: நடந்து வருது. Regularly backsliding.
1: ரொம்ப வழக்கமா நான் பின்மாற்றம் அடைந்தேன்.
0: Some preacher had to come and revive me.
1: அப்பப்ப யாரோ பிரசங்கியார் வந்து என்னை உயிர்ப்பிக்கணும்.
0: And get me on the straight lane again.
1: மறுபடியும் என்ன இந்த வழியில கொண்டு
0: போகணும். So many times I got saved and repented.
1: பாருங்க எத்தனையோ முறை இப்படி நான் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இருக்கேன்.
0: So you know I'm talking from experience also.
1: பாருங்க இதெல்லாம் நான் அனுபவத்திலிருந்தும் பேசுகிறேன்.
0: Finally I understood.
1: ஆனா கடைசியா எனக்கு என்ன விளங்குச்சு?
0: Yes I'm truly saved and truly spirit filled but the problem with me is my mind and my thoughts are the same old thoughts therefore my behavior hasn't changed a bit I behave the same way even though I'm so full of the Holy Spirit
1: unmaiyile naan rakshikapattirukken unmaiyile aavinal nirambi irukken ana endiya manam adhe palaiya manamai maarada manamai irukkirapadinala da aavinale nirambi irundalum kuda adhe palaiya vaazhkai muraiye naan vaazhndu kondirukken appo dhaan vilanguchu.
0: Amen.
1: Amen.
0: So I found the key for that lock.
1: Aagave andha putta theraga saaviya kandupidichen.
0: One doctor told me one time, you know, don't worry, for every lock we have a key.
1: ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு முறை கவலைப்படாதீங்க, எல்லா பூட்டுக்கும் சாவி இருக்குன்னு.
0: Every sickness there is something somewhere, some answer is there.
1: எல்லா வியாதிக்கும் எங்கேயோ ஏதோ ஒரு பதில் இருக்கும்னாரு.
0: For every question you have in your mind there is an answer. You just have to find the key and when you come to church that's what happens. When you hear revelation preaching that is what happens.
1: பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் இருக்குது, ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கு. சபைக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு சொன்னா உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிறது. எல்லா பூட்டுகளும் இந்த வெளிப்பாட்டின் அறிவினாலே திறக்கப்படுகிறது.
0: I found the answer.
1: பதிலை நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: I found the key.
1: சாவியே நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
0: And I tell you, ever since I found the key, backsliding has never been a problem.
1: நான் சொல்றேன் பாருங்க, அந்த சாவியை கண்டுபிடிச்சிருந்தே இந்த பின்மாற்றம் எனக்கு ஒரு பிரச்சனையாவே இல்லை.
0: Because I began to renew my mind.
1: என்னோட மனதை நான் புதிதாக ஆரம்பித்தேன்.
0: I began to actively do the thing that I must do to think new thoughts.
1: புதிய எண்ணங்களை எண்ணுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் தீவிரமாய் செய்ய ஆரம்பித்தேன்.
0: Now the passage that we read is about that.
1: இப்போ நான் வாசித்த இந்த பகுதி அதை பற்றியதுதான்.
0: This is very, you know, very well known verse. And everybody knows, cast down every imagination, bring into captivity every thought to the obedience of Christ.
1: இந்த வசனம் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். என்ன சொல்கிறது? எல்லா மேட்டிமையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து கீழ்படிய சிறைப்படுத்த வேண்டும்.
0: Easily said.
1: சொல்றது ரொம்ப சுலபம்.
0: But the question is, how is it done? ஆனா
1: கேள்வி என்னன்னா அது எப்படி செய்யப்பட வேண்டும்?
0: Many years ago I heard some preaching that clarified this thing to me.
1: பல வருஷங்களுக்கு முன்பாக இத பத்தி ஒரு பிரசங்கத்தை கேட்டா அதுதான் எனக்கு அந்த தெளிவை கொடுத்தது.
0: That I can really manage my thoughts and work with my thoughts.
1: அதாவது என்னுடைய எண்ணங்களை நான் நிர்வகித்து என்னுடைய எண்ணங்களை சரிவர நான் கொண்டு வர முடியும்
0: என்பது. It is telling me to cast down every imagination.
1: எல்லா எண்ணங்களையும் நான் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: It tells me that the weapons that I have for that is mighty through God to the pulling down of strongholds.
1: அதை நிர்மூலமாக்குவதற்கு இது என்ன சொல்கிறது? அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ள போர் ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கிறது.
0: So I got to take the weapons and work with it to bring down every stronghold that has been built up mentally.
1: ஆகவே மனதிலே கட்டப்பட்டிருக்க எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குவதற்கு இந்த போர் ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் மனதிலே.
0: Now you don't get a stronghold, ready-made stronghold. It begins as a thought and thought goes into imagination and imagination over a period of time becomes a stronghold, then it becomes a part of the subconscious and it becomes a part of your second nature.
1: பாருங்க, இந்த பலத்த அரண் என்பது ஏதோ சும்மா ஒரே ராத்திரில அப்படியே வருவது கிடையாது. அது எண்ணமாய் உருவாகி கற்பனையாய் வழிவெடுத்து அந்த கற்பனை கொஞ்ச நாள் ஆக ஆக பலத்த அரணாய் உருவாகி பிறகுடைய ஆழ்மனதில் பதிந்து அதன் பிறகு உடைய இரண்டாவது தன்மையாகவே அது மாறிவிடுகிறது.
0: You just do it without thinking.
1: அதாவது யோசிக்காமலே அதை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க.
0: You know, that's why you sometimes talk some nonsense and you say, my God, I should never say these things. And for 2 days, you remember not to say these things. And third day, it comes out again.
1: ஆகவே தான் பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க. அப்புறம், ஐயோ, இதெல்லாம் எப்படி நான் சொன்னேன்னு தெரியலையே அப்படின்னு பேசக்கூடாதுன்னு நினச்சி ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அதே வார்த்தையில் பேசுவீங்க.
0: Why? Yeah. Because in the subconscious, there has never been an alteration. There is only an alteration in the conscious. The conscious mind, you thought it's not good, but that only holds good for a couple of days while you're thinking about it. The subconscious still is trained and programmed and preset to do those things.
1: ஆழ் மனதிலே எந்த மாற்றமும் கிடையாது. இப்படி பேசக்கூடாது என்று இந்த சிந்திக்கிற இந்த மேல் மனதில தான் யோசிக்கிறீங்க. பேசக்கூடாது பேசக்கூடாது நினைக்கிற வரையில அது பேசாம இருக்க முடியுது. அதன் பிறகு ஆழ்மனதில மாற்றம் இல்லாதனால உங்களையும் அறியாமல் அது வந்து விடுகிறது.
0: So I've been showing you how you got to, there is this conscious mind and the subconscious mind. You've got to really work through your conscious mind and go into your subconscious mind and reprogram your inner self, the depth of your mind, and get this into your mind deep enough so that it becomes a part of your nature, and whatever is there in the subconscious, that is what is acted out.
1: Avve naan ungalku enna sonnen, inda aalmanadukulla oru kaariyathai eppadi kondu povadhu, sindhikkira inda melottamana manadhin moolamaga ஆழ்மனதுக்குள்ளே இந்த எண்ணங்களை கொண்டு சென்று அங்கிருந்து உங்களுடைய மனதின் ஆழத்துக்குள்ளே அது போய் பதியும்படி செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய இன்னொரு தன்மையாகவே அது மாறிவிடும்.
0: So this is how I've been explaining it.
1: இதை தான் நான் உங்களுக்கு விளக்கி வந்தேன்.
0: Many of our problem is we just think about it, say, well, I got to change, I got to quit this, and I got to do that, and I'm not going to do this hereafter. But all that is happening here in the conscious level.
1: நம்மிலே பல இதை நான் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை விட்டுணும், அதை விட்டுணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நினைப்பெல்லாம் இங்க சிந்திக்கிற இந்த மனதிலே நடக்கிறது.
0: But in the end, what really is lived out is what is in the subconscious, already preset and programmed and already been happened.
1: நடைமுறையில எப்படி இந்த பயத்தை நாம் ஜெயிப்பது மேற்கொள்வது என்று சொல்ல
0: விரும்புகிறேன். And I'm going to show you how it is a problem of the mind and the Christian believer has to work with it in order to get rid of it and how to practically get rid of it.
1: அது பயம் என்பது மனதிலே ஏற்படுகிற ஒரு காரியம். விசுவாசிகள் எப்படி ஒரு நடைமுறையிலே யதார்த்தமாக இந்த வாழ்க்கையிலிருந்து இந்த பயத்தை வெளியேற்ற முடியும் என்பதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன்.
0: You know, we're still going to be talking about the conscious, subconscious and all that and how to work with our thoughts, but let's use fear as our subject right now so you'll understand it.
1: அதாவது இந்த சிந்திக்கிற மனம், ஆழ் மனம், இதை குறித்து தான் பேச போகிறேன். ஆனா அதுக்கு உதாரணமாக பயத்தை எடுத்து இந்த பயத்தை எப்படி வெளியே அனுப்புவது என்பதை குறித்து சொல்ல போகிறேன்.
0: Because it's talking about controlling our imaginations and bringing into captivity every thought.
1: ஏனென்றால் நம்முடைய கற்பனைகளை கட்டுப்படுத்த வேண்டும், எல்லா எண்ணங்களையும் சிறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி
0: and destroy every stronghold.
1: எல்லா பலத்தரங்களையும் நிர்மூலமாக்க வேண்டும்.
0: You got to do it.
1: நீங்க தான் அதை செய்யணும்.
0: And this is the mistake we made in those days. We always went to the altar. We thought the preacher will do it, or God will do it, the Holy Spirit will do it, the anointing will do it, something will do it.
1: பாருங்க, இதுதான் அந்த காலத்துல நாங்க செஞ்ச தப்பு. நாங்க எப்போதும் என்ன யோசித்தோம்? தேவன் அதை செஞ்சிருவாரு, ஆவியானவர் செஞ்சிருவாரு, பிரசங்கியார் செஞ்சிருவாரு, அல்லது அபிஷேகம் அதை செஞ்சிருவோம் நினைச்சோம்.
0: And we thought in the moment when he put his hand on there and the anointing came down, he said, oh my God, it's gone there, it's burning, burning, burning, gone, gone.
1: அவர் தலை மேல கையை வச்சு இப்படி அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது, எல்லாத்தையும் சுட்டரிக்குன்னு அப்படிதான் யோசித்தாங்க.
0: But then it got revived.
1: அப்புறம்
0: Because these are thought problems.
1: ஏன்னா இவைகள் எண்ணங்களிலே இருக்கிற பிரச்சனை.
0: You know, you got to deal with the thought in a different way.
1: அந்த எண்ணங்களை வித்தியாசமான விதத்திலே நாம் கையாள வேண்டும்.
0: Now fear is one of the greatest enemies of mankind, if you realize it, if you don't realize it already.
1: பாருங்க, பயம் என்பது மனுக்குலத்தினுடைய மிகப்பெரிய எதிராளியாக இருக்கிறது, அதை நீங்க உணரணும்.
0: Fear is behind a lot of failures in a lot of people's lives.
1: பலருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் ஏற்படுவதற்கு காரணம் பின்னணியில் இருப்பதே இந்த பயம்தான்.
0: Fear is behind a lot of people's sickness.
1: நிறைய பேருடைய வியாதிக்கு பின்னால் இருப்பது பயம்.
0: Fear is behind a lot of people's poor human relations, relations between husband and wife and family and so on.
1: கணவன் மனைவி அந்த உறவு, குடும்பங்கள உறவு, இந்த உறவுகள்ல சிலர் வந்து சரியா இல்லாம இருக்கு, அதுக்கு பின்னணியில் இருப்பது இந்த பயம்தான்.
0: You see, fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: I told you a story about how a man went to the doctor and he had gone through some tests. And then he learned from the test that he had some horrible disease, you know. He was told over the phone by someone in the hospital that these are the findings and he's got something terrible, you know.
1: ஒருத்தர் ஏதோ பிரச்சனைக்காக டாக்டர் கிட்ட போனார், அது போய் எல்லா சோதனை எல்லாம் பரிசோதனை நடந்தது. ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வியாதி வந்துருச்சுன்னு.
0: And immediately that person laid down, it was aching here, there, everywhere and he was, having all kinds of symptoms that went along with the disease.
1: உடனடியா போறங்க போய் அப்படியே படுத்துட்டாரு. இங்க அங்க வலி, கண்ட இடத்துல வலி அவருக்கு. அந்த வியாதிக்கு ஏற்ற என்னென்ன அறிகுறிகள் இருக்கு எல்லா அறிகுறியும் உடனே உண்டாயிருச்சு.
0: He had to go to see the doctor.
1: கடைசில டாக்டர் போய் பார்த்தார் அவர்.
0: And the doctor talked to him and he said, doctor, you know, they told me that I got this thing, you know, the lab test came out, you know.
1: அவர் சொன்னார், டாக்டர், எனக்கு லேப்ல இருந்து டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்துருச்சு, இந்த வியாதின்னு சொல்லிட்டாங்க.
0: You know, the doctor said, who told you that?
1: டாக்டர் கேட்டார், யார் உங்களுக்கு சொன்னதுன்னு.
0: Somebody has read you the wrong person's report.
1: வேற ஒருத்தருடைய ரிப்போர்ட்ட உங்களுக்கு படிச்சு சொல்லிட்டு இருக்காங்க.
0: This is a real story, you know. I read it in a book. Immediately the guy stood up and said, I'm all right, you know, praise God, you know, I'm fine, you know.
1: இது நிஜ கதை, ஒரு புத்தகத்துல வாசித்தேன். டாக்டர் அப்படி சொன்ன உடனே ஆள் அப்படியே தெம்பா எழுதுன, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்றாரு.
0: I'm fine,
1: நான் நல்லா இருக்கேன்,
0: you know. Immediately he felt better.
1: உடனடியா ஆள் தெம்பாயிட்டார்.
0: Because it has been proven that these things are a lie, this is not the truth, that he is not sick.
1: ஏன்னா அவர், நான் வியாதிப்படவில்லை, நான் வியாதி என்பது ஒரு பொய் என்பது இங்கே நிரூபிக்கப்பட்டு விட்டது அவருக்கு.
0: He was assured by the doctor, he didn't have the problem, it is a wrong person's result.
1: டாக்டர் உறுதியா சொல்லிட்டார், அது வேற ஒரு ஆளுடைய ரிப்போர்ட், உங்களுக்கு வியாதியே கிடையாதுன்னு.
0: Sorry about this.
1: மன்னிச்சிருங்க. இதுக்கு
0: immediately the guy perked up.
1: உடனடியா அவருக்கு எங்க இருந்து வந்ததோ தெரியல.
0: What a difference thought makes.
1: பாருங்க, அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குது.
0: Fear is a thought like that.
1: பயம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான்.
0: Millions of people are afraid of their past and what happened some time ago.
1: லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய கடந்த காலத்து குறித்து, அதிலே நடந்த சம்பவங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Many are afraid about their future.
1: பலர் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: Many are afraid that they may become insane or get some horrible dreaded disease or something like that.
1: எனக்கு பரவல பைத்தியம் முடிச்சிருமோ அல்லது பயங்கரமான வியாதி ஏதா வந்துருமோ அப்படியெல்லாம் பயம்.
0: Some are afraid of old age and death.
1: சிலர் முதிர் வயதை குறித்து, மரணத்தை குறித்து அதெல்லாம் பயப்படுறாங்க.
0: But fear is a thought in your mind.
1: ஆனால் பயம் என்பது உடைய மனதிலே இருக்கிற ஒரு எண்ணம்.
0: So that means when you are afraid of the thought that has now taken over your mind.
1: அப்படி என்றால் நீங்கள் பயப்படும்போது உங்களுடைய மனது இப்போது ஆட்கொண்டிருக்கிற அந்த எண்ணத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்.
0: You know, for example, if you tell a child, you know, if another child tells this child, you know, there is some kind of a monster under the bed and it's going to catch you at night.
1: உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை இன்னொரு குழந்தைய பார்த்து சொல்லுது, படுக்கை கட்டில ஒரு பெரிய பூதம் இருக்கு, ராத்துல வந்து உன்னை பிடிச்சிரும்னு.
0: Immediately that other child is afraid.
1: உடனே அந்த பிள்ளைக்கு அவ்வளவு பயம் வந்துருது.
0: He doesn't want to go into that room, he doesn't want to sleep, he's restless.
1: அந்த ரூமுக்குள்ள போக விரும்பாது, ஒரு மாதிரி நிம்மதியே இல்லாம இருக்கும் அது.
0: You know, for him the monster is now real.
1: இப்போ அவனுக்கு அந்த பூதம் சொன்னது வந்து அப்படியே நிஜமா தெரியுது.
0: It's just a thought, but the thought has become real in his mind. He thinks that there is a monster that's going to catch him at night.
1: அந்த எண்ணம் ஒன்னு வந்துருச்சு. இப்போ அந்த எண்ணம் வந்து அவனுக்கு நிஜமா இருக்குது, ஏதோ வந்து ராத்திரி நம்ம பிடிக்க போது நினைக்கிறோம்.
0: So the father and mother take the child into the room and take the bed, you know, turn the bed over and said, there's no monster here, there's nothing here, I'll turn the lights on, let's look what is there, there's nothing here, somebody just lied to you and just to scare you.
1: அப்பா அம்மா என்ன பண்றாங்க, இப்போ பிள்ளைய ரூம் குள்ள கூட்டி போறாங்க, லைட்ட போட்டு எல்லாம் வெளிச்சம் வந்த பிறகு படுக்கை எல்லாம் எடுத்து போட்டு பரட்டி போட்டு காட்றாங்க, பாருங்க ஒண்ணு பூதம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படினு.
0: And immediately the child clears up.
1: உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு தெளிவு வந்துருது.
0: He understands this is just a thing to get him afraid.
1: நம்ம பயம் காட்டுறதுக்காக அப்படி சொல்லிட்டாங்களோ அதுக்கு விளங்குது.
0: He gets healed of false thought in his mind.
1: அவருடைய மனதில் இருக்க அந்த தப்பான எண்ணத்திலிருந்து ஒரு சுகம் உண்டாகிறது.
0: The thing that he feared did not exist in the first place. It was just a thought and the thought produced that fear.
1: பாருங்க, அவன் பயந்த காரியம் முதலாவது இல்லவே இல்லை. ஒரு எண்ணம் வந்தது, அந்த எண்ணம் தான் அந்த பயத்தை கொண்டு வந்தது.
0: You know, fear is like that always in people's lives.
1: பயம் மக்களுடைய வாழ்க்கையிலே எப்போதும் இப்படி தான் செய்கிறது.
0: It cripples people, it paralyzes people from being and becoming what they should be.
1: மக்கள் யாரா என்னவா இருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் இருக்கும்படி அது மக்களை முடமாக்குகிறது.
0: When you find a Christian believer born again, spirit filled, in fear, living in fear, then you are looking at a person who does not know how to deal with his thoughts.
1: அதாவது ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த ஆவியிலே நிரம்பி ஒரு விசுவாசி பயப்படுவதை நீங்கள் பார்க்கும்போது தன்னுடைய எண்ணங்களை எப்படி சரிவர சமாளிப்பது என்பதை அறியாதவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம்.
0: 2 Timothy chapter 1.
1: திருப்போம் 2 தீமோத்தேயு முதலாம் அதிகாரத்துக்கு.
0: For God has not given us a spirit of fear but of power and of love and a sound mind.
1: என்ன சொல்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
0: The spirit of fear, that is this fear is not from God.
1: வசனம் சொல்லுகிறது பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Everybody say fear is not from God.
1: எல்லாரும் சொல்லுங்க பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லை.
0: Now everybody should realize what is from God and what is not from God.
1: பாருங்க எல்லாருமே எது கர்த்தர்கிட்டிருந்து வருது எது கர்த்தர்கிட்டிருந்து வரல அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
0: You see, you know, you don't want to, you know, these days even bombs are sent through packages.
1: பாருங்க இந்த காலத்துல பாம் எல்லாம் பொட்டலத்துல வச்சு அனுப்புறாங்க.
0: You heard about that, how somebody got the bomb in their hands and because the postman delivered it and they opened it and the thing blew up in their face.
1: நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? போஸ்ட்மேன் கொண்டு வந்து பார்சல் கொடுப்பாரு, பிரிச்சு பார்த்தா பாம்பு வெடிக்குது.
0: The devil is sending a lot of parcels.
1: இந்த மாதிரி நிறைய பார்சல பிசாசு அனுப்புறான்.
0: You know, he sends it by way of thoughts. It's like bombs. You know, he just wants to get it in your hand so that you'll open it and get it into your mind and it'll explode in your mind and ruin your life for good.
1: எண்ணங்களாக அந்த பாம்பு அனுப்புறான். அது மனதுக்குள்ளே போகுறது. மனதுல அதை பிரிச்சு பார்த்த உடனே அந்த பாம்பு வெடிக்க ஆரம்பிக்கிறதாங்க.
0: So you should be very careful what you open.
1: ஆகவே என்னத்தை திறக்கறீங்கன்றது ரொம்ப கவனமா இருக்கணும்.
0: When you get an email, you got to be careful about what you're opening because some of the emails can totally destroy your computer.
1: Email வரும்போது அது என்னன்னு பார்க்கணும். இல்லடி அதை திறந்தீங்கன்னு சொன்னா இந்த கம்ப்யூட்டரே ஒண்ணு இல்லாம நாசமாகிட்டு போயிடும்.
0: Because some people are sending viruses through that.
1: ஏனா email மூலமாக எல்லாம் வைரஸ் அனுப்புறாங்க.
0: Some evil people are there that are just destroying people's lives.
1: பொல்லாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க, மக்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டே இருக்கிறார்கள்.
0: The devil is one like that. He is always sending something that he hopes that you will take it without you know thinking about where it's coming from.
1: விசாசா அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். எப்ப பார்த்தாலும் எதையாவது அனுப்பிட்டே இருக்கான். என்ன நம்பிக்கையில நீங்களும் கொஞ்சம் கூட யோசிக்காம அதை வாங்கிட மாட்டீங்களான்ற நம்பிக்கையில.
0: Now some people think anything that comes in the post is good.
1: சிலர் நினைக்கிறாங்க போஸ்ட்ல என்ன வந்தாலும் நல்லதுதான்.
0: As long as it comes, take it.
1: வந்துச்சா எடுத்துக்க, அவ்வளவுதான்.
0: No, change that policy.
1: கிடையாது, அந்த கொள்கையை மாத்துங்க.
0: You begin to think, is this from God?
1: இது தேவனிடத்திலிருந்து வந்ததா யோசிக்கணும்.
0: When you have fear, the first thing that you must know is that fear is not from God.
1: பயம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் கவனிக்க வேண்டிய முதல் காரியம் என்னன்னா பயம் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை.
0: It doesn't matter what you are afraid of. If you are afraid and if you have an abnormal fear, it is not from God.
1: அது எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நீங்கள் பயந்து இருந்தாலும் அது ரொம்ப அசாதாரணமான பயமா இருந்தாலும் அது கர்த்தரிடத்திலிருந்து வரவே இல்லை.
0: This is something that is sent to bother you, to destroy you, to destroy your peace, and if you're going to receive it and take it and dwell on it, you're finished.
1: இது உங்களுடைய சமாதானத்தை நிம்மதியை குலைக்கும்படி அனுப்பப்பட்டது. இதை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதுவே உங்களை அழித்து விடும்.
0: Now look at this. This is Timothy that Paul is writing.
1: பாருங்க பவுல் வந்து இத தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். அத கவனிங்க.
0: Timothy is a young minister.
1: தீமோத்தேயு வந்து ஒரு இளம் ஊழியன்.
0: Young preacher trained under Paul.
1: பவுலின் கீழே பயிற்சி பெற்ற ஒரு இளம் ஊழியன்.
0: Why is he telling him God has not given us a spirit of fear but of love and of power and a sound mind?
1: ஏன் தீமோத்தேயு பார்த்து தேவன் உனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கான்னு சொல்கிறார்.
0: If I was writing a letter to some young preacher, you know, I'd be writing because I find that there is something wrong with that fellow, that he needs some help, I'll be writing about that.
1: பாருங்க நான் ஒரு இளம் பிரசங்கியாக கொண்டு எழுதுறேன்னு சொன்னா ஒரு காரியத்தை எழுதும்போது அந்த காரியத்துல அவருக்கு உதவி தேவைப்படுகிறது, ஆகவே தான் அதை அவருக்கு எழுதுவேன்.
0: So he needs help here.
1: ஆகவே தீமோத்தேயுக்கு இங்க உதவி தேவை.
0: What is the problem?
1: என்ன பிரச்சனை அவருக்கு?
0: Just read one verse before that.
1: அதுக்கு முன்னால ஒரு வசனத்தை பாருங்க.
0: Says therefore I remind you to stir up the gift of God which is in you through the laying on of my hands.
1: இதினமத்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
0: For God has not given us a spirit of fear but of love and of power and of sound mind.
1: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார்.
0: Now I understand what the problem is.
1: இப்போ எனக்கு விளங்குது என்ன பிரச்சனைன்னு.
0: This young preacher is a good man.
1: இந்த இளம் வாலிபன் நல்ல ஒரு மனுஷன்
0: தான். He is anointed by God, called by God.
1: தேவனால் அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன்.
0: Paul had laid hands on him and imparted to him spiritual gifts.
1: பவுல் அவர் மேல் கையை வைத்து ஆவிக்குரிய வரங்களை அவருக்கு அருள் செய்திருக்கிறார்.
0: Now these gifts are given, gifts are imparted to him. Now he's got to by faith rise up and use it and stir it up in him and use it.
1: பாருங்க வரங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ இவர் என்ன பண்ணணும்? விசுவாசத்திலே எழும்பி அந்த தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும்.
0: A lot of people have gifts but never use it because the gifts are given to them but they don't have the faith to use it or the boldness to use it.
1: நிறைய பேருக்கு இந்த வரங்கள் இருக்கு. ஆனா அந்த வரங்களை பயன்படுத்துவதற்கான ஒரு தைரியமோ அல்லது விசுவாசமோ அவளுக்கு இல்லை.
0: They say, well, I don't want to get up before people and talk.
1: என்ன சொல்றாங்க? மக்களுக்கு முன்னாடி எழுந்துன்னு அப்படிங்க பேசுறது.
0: Oh boy, I'd rather, you know, I'd rather not do it.
1: அது வேல சும்மாவே இருக்கலாம்.
0: I've never done it.
1: இது வரைக்கும் நான் பேசுனதே கிடையாது.
0: Oh, my knees are shaking.
1: ஓ ஐயோ, காலெல்லாம் நடுங்குது.
0: I don't want to do it.
1: நான் அதான் செய்ய விரும்பல.
0: But somebody laid hands on you, they anointed you for ministry, they prophesied over you and they told you that you have these spiritual gifts.
1: கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார், அபிஷேகித்து இருக்கிறார், உங்கள் மேல் ஊழியர்கள் கரத்தை வைத்து நீங்கள் வரங்களை பெற்றிருக்கிறீர்கள்.
0: They've imparted the spiritual gifts.
1: ஆவிக்குரிய வரங்களை உங்களுக்கு அருளி செய்திருக்கிறார்கள்.
0: Now rise up as the occasion comes and use it.
1: ஆகவே இப்பொழுது சூழ்நிலை வரும்போது எழுந்திருங்கள், அதை பயன்படுத்துங்கள்.
0: But the young people sometimes are afraid. They don't want to put themselves up there, you know, and make a fool of themselves.
1: வாலிபர்கள் சில சமயத்துல பயப்படுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து நின்னு ஏதாவது வெக்கப்படுற மாதிரியா நடந்து.
0: Even if God has called me my God, you know, I don't want to go up there and just fumble.
1: ஒருவேளை தேவன் என்ன அழைத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் முன்னாடி போய் எப்படி அதெல்லாம் பண்றது?
0: That's what they're thinking about.
1: அவர்தான் நினைக்கிறாங்க பாருங்க.
0: So Paul says.
1: ஆகவே பவுல் சொல்கிறார்.
0: Timothy, come on.
1: தீமோத்தேயே வா.
0: I laid hands on you and spiritual gifts were given to you.
1: நான் உன் மேல் கைகளை வைத்தேன், ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டது.
0: You have it, man, inside of you.
1: உனக்குள்ள அது இருக்குப்பா.
0: Now then he also reminds him in the previous verse. He says, when I call to remembrance the genuine faith that is in you, which dwelt first in your grandmother Lois and your mother Eunice, and I am persuaded is in you also.
1: என்ன சொல்றா பாருங்க, உன்னுள்ள மாயமற்ற விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாக ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறேன் நிச்சயித்திருக்கிறேன்.
0: இந்த பாட்டியிலிருந்து வருதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். I believe that it comes from the grandma.
1: Eh party magada nu varudun na nambrathu.
0: I had a wonderful grandma.
1: Enak armiyana or party irundha.
0: Was a non Christian who came to know about Jesus Christ at the age of 12.
1: Eh avargal Yesu ariyadavargal 12 vayadile Yesu andavara yetrukondargal.
0: And she had to go and live in an orphanage run by a missionary because of her faith in Christ.
1: Kristuval yetrukondadnale porakanikkapattu or missionary nadathana ஒரு ஆர்ஃபனேஜில் போய் அவர்கள் தங்கி இருந்தார்கள்.
0: And grew up there.
1: அங்கதான் வளர்ந்தார்கள்.
0: But through her have come many preachers in our family.
1: அவர்கள் மூலமாக எங்க குடும்பத்திலே நிறைய பிரசங்கியார்கள் உருவாகியிருக்கிறார்கள்.
0: So I believe this grandma stuff.
1: ஆகவே இந்த பாட்டி கதையெல்லாம் நம்புறேன் நான்.
0: Paul says, hey, it was in your grandma had that stuff and then it came down to you.
1: பவுல் சொல்றார்,
0: your mother had it and then through your mother you had it.
1: உன்னுடைய பாட்டிக்குள்ள அது இருந்தது, பாட்டில இருந்து அம்மாக்குள்ள வந்தது, அம்மாக்குள்ள இருந்து உனக்குள்ள வந்து.
0: Then I recognized it, I acknowledged it, I sensed it through the Holy Spirit and I laid hands on you and blessed you and ordained you for ministry.
1: பிறகு பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் அதை உணர்ந்து உன் மேல் கைகளை வைத்து ஊழியத்துக்காக உன்னை பிரதிஷ்டை செய்தேன்.
0: Now, many times God finds it easy to pick a person that's already there in that family.
1: பாருங்க பல சமயத்திலே ஏற்கனவே குடும்பத்தில இருக்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறது கர்த்தருக்கு ஈஸியா இருக்கு.
0: அங்கேயே பிறக்க பண்ணிருக்காரு. அதுக்குதான் He makes them born there, yeah, in that situation, in that circumstances, and raised in that situation to get them ready for that work.
1: பாருங்க அந்த வேலைக்காக அவளை ரெடி ஆக்குவதற்காக தான் அந்த சூழ்நிலையில அந்த குடும்பத்திலே அவளை வந்து பிறக்க செய்கிறார்.
0: That's why in the Old Testament times you had the tribe of Levi from which all the priests came.
1: அவே தான் பாருங்க பழைய ஏற்பாடு காலத்திலே லேவி கோத்திரம் இருந்தது. அந்த கோத்திரத்திலிருந்து ஆசாரியர்கள் எல்லாம் வந்தார்கள்.
0: This is their thing. The anointing flowed from generation to generation.
1: இதுதான் அவருடைய வேலை. அபிஷேகம் தலைமுறை தலைமுறையா அவர் மேல் இருந்தது.
0: So that that is in a way true.
1: அது ஒரு விதத்துல உண்மை.
0: But many people don't recognize it and they are afraid to use the gift that God has given.
1: ஆனா பலர் அதை உணராமல் தேவனால் தந்திருக்க அந்த வரத்தை பயன்படுத்த பயப்படுகிறார்கள்.
0: Here is a hesitant young man.
1: இங்க தயக்கத்தோடு இருக்கிற ஒரு வாலிபனை
0: பார்க்கிறோம். Trained by one of the greatest preachers in Christendom but yet he is afraid to rise up to the occasion and take charge.
1: கிறிஸ்து உலகத்தினுடைய தலை சிறந்த ஒரு பிரசங்கியாரால் பயிற்சி விக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நேரம் வரும்போது அதை பயன்படுத்த இந்த மனுஷன் வாலிபன் பயப்படுகிறார்.
0: That is why Paul is writing.
1: ஆவேதான் பவுல் எழுதுகிறார்.
0: What is the reason for his hesitation?
1: அவன் தயங்குகிறான். அதுக்கு காரணம் என்ன?
0: The reason is fear.
1: காரணம் பயம்.
0: Here is a child of God, spirit filled, called to ministry, anointed and ordained, but fear is there.
1: தேவனுடைய பிள்ளை, ஊழியத்தில் அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், ஆனாலும் ஒரு பயம் இருக்கிறது.
0: Fear cripples him.
1: பயம் அவனை முடமாக்குகிறது.
0: Fear paralyzes him.
1: பயம் அவனை செயல்படாமல் செய்யப்படுகிறது.
0: Fear is not allowing him to do his part, allowing him to do what he must do.
1: பயம் அவன் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய முடியாதபடிக்கு அவனை தடுக்கிறது.
0: It is not allowing him to be what God has called him to be.
1: தேவன் அவனை என்னவா இருக்கும்படி அழைத்தாரோ அப்படி இல்லாமல் செய்ய பண்ணுகிறது இந்த பயம்.
0: So Paul writes, he says, I remind you of the gift of God which is in you through the laying on of my hands.
1: ஆவேதான் பவுல் என்ன சொல்கிறார்? நான் உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன்.
0: He says, you got it.
1: உனக்குள்ளே அது இருக்கு.
0: You got whatever it takes to do the ministry.
1: ஊழியத்தை செய்ய உனக்கு என்ன வேண்டுமோ அதெல்லாம் உனக்குள்ளே இருக்குது.
0: But don't be afraid.
1: ஆனால் பயப்படாதே.
0: This fear that is stopping you, paralyzing you and crippling you is not from God. God has not given you the spirit of fear but of love and of power and of sound mind.
1: உன்னை நீ செயல்படாமல் உன்னை செயல்படாமல் செய்ய பண்ணுகிற உன்னை முடமாக்குற அந்த பயம் தேவனால் கொடுக்கப்பட்டதல்ல. தேவனுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை மட்டுமே தந்திருக்கிறார்.
0: I think every young man needs a letter like that.
1: நினைக்கிறேன் ஒவ்வொரு வாலிபருக்கும் இது மாதிரி ஒரு லெட்டர் வேணும்.
0: Sometimes I preach this to the preachers.
1: young preachers. இளம் பிரசங்கிகளுக்கு பிரசங்கம் பண்ணது
0: உண்டு. I just encourage them.
1: அவங்களை
0: உற்சாகப்படுத்துங்க. Don't be afraid.
1: பயப்படாதீங்க.
0: Don't be afraid because you are young.
1: ஏதோ வாலிபனா இருக்கிறதுனால பயப்படாதீங்க.
0: Don't be afraid of your age.
1: சின்ன வயசுன்னு பயப்படாதீங்க.
0: I became a pastor at a very young age.
1: நான் வந்து ரொம்ப இள வயசுலயே பாஸ்டர் ஆயிட்டேன்.
0: And everybody in the church was older than me.
1: சபையில இருந்து எல்லாரும் என்னை விட பெரியவங்களா இருந்தாங்க.
0: I was so young.
1: இவ்வளவு வாலிபனா இருந்தேன்.
0: And it's another country and totally different race of people and so on.
1: இன்னொரு நாட்டுல வேற அங்க இருந்து எல்லாரும் அந்த இனங்கள் எல்லாமே வித்தியாசமா இருந்தது.
0: But I tell you, this boldness, a holy boldness came upon me.
1: நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமான ஒரு தைரியம் என் மேல் வந்தது.
0: I took charge of that thing.
1: அந்த சூழ்நிலையை நான் பொறுப்பெடுத்தேன்.
0: Before me there was the church was you know pastored by 2-3 people and they just left.
1: எனக்கு முன்னால அந்த சபையில 2-3 போதகள் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க.
0: Came down to 25 people.
1: கடைசில அந்த சபையில எல்லாம் 25 பேர் தான் இருந்தாங்க.
0: It was always small.
1: எப்பவுமே கொஞ்சம் பேர் தான்
0: இருப்பாங்க. 5 people were running the thing.
1: ஏன்னா 5 பேர் அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு இருந்தாங்க.
0: 5 man show.
1: 5 பேருடைய
0: 5 men are fighting together, fighting always. All these 5 are fighting.
1: 5 பேருடைய ஆட்சி அங்க இருந்தது, 5 பேரும் சண்டை போடுவாங்க.
0: All 5 are fighting all the time.
1: 5 பேரும் எப்பவும் சண்டை போடுவாங்க.
0: And they never fight with me.
1: ஆனா என்கிட்ட மட்டும் சண்டையே போட மாட்டாங்க.
0: Never with me.
1: ஒரு நாள் சண்டை
0: போடல. I will just get there in time, get up there and sing the songs and preach and pray, say amen and keep going.
1: சரியா
0: நேரத்துக்கு no fighting.
1: நேரத்துக்கு போவோம், ஜெபம் பண்ணுவேன், பாட்டை பாடுவோம், பிரசங்கம் பண்ணிட்டு நேரா போயிட்டே
0: இருக்கேன். I won't listen to their stories. I won't get along with, you know, with their you know this side or that side. I don't join anybody.
1: நான் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது. அவங்க பேச்சும் கேட்க மாட்டேன் நான்.
0: So all these 5 people couldn't deal with me.
1: ஆகவே இந்த 5 பேரையும் 5 பேருக்கும் இந்த என்ன சமாளிக்க முடியல. அந்த
0: அந்த church was growing.
1: சபையும் வளருது வேற.
0: You know, it about from 25 to more than 100 people now.
1: 25 பேர்ல இருந்து இப்போ 100 பேருக்கு மேல
0: ஆயிட்டாங்க. Just a few months just like that it just
1: for ஒரு சில மாதங்கள அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு.
0: And the more it grew the more they kept quiet with me.
1: சபை அதிகமாய் வளர வளர என்கிட்ட வாயை திறக்கிறது.
0: They never fight with me.
1: என்கிட்ட சண்டை போடவே
0: மாட்டாங்க. But inside there is fighting always.
1: ஆனா உள்ள இப்ப பார்த்தால ஏதோ சண்டை நடந்துட்டே
0: இருக்கு. I called them one time.
1: ஒரு முறை கூப்பிட்டாங்க.
0: What's wrong with you all 5 of you?
1: நான் கேட்டேன் உங்க 5 பேருக்கு என்ன பிரச்சனை?
0: And they are the trustees and all of that.
1: அவங்க தான் அங்க எல்லாம் அந்த trustees
0: மாதிரி. I said I tell you one thing.
1: நான் சொன்னேன் ஒரு காரியம் சொல்றேன்
0: பாருங்க. All 5 of you resign.
1: நீங்க 5 நீ 5 பேரை ரிசைன் பண்ணுங்க.
0: Told these Americans, you know.
1: அமெரிக்கர்ல பாத்து சொன்னேன்.
0: I was 26 years old. I said 26 and a half years old. I said you all 5 of you resign.
1: 26 வயசு சொன்னேன். 5 பேரும் ரிசைன் பண்ணுங்க.
0: All older than me.
1: எல்லாரும் என்னை விட வயசுல மூத்தவங்க.
0: Very big positions.
1: பெரிய பெரிய பதவியில இருக்கிறவங்க.
0: And I said all 5 of you resign and all 5 of you must come to church.
1: நான் சொன்ன 5 பேரும் ரிசைன் பண்ணிட்டு 5 பேரும் ஒழுங்கா கோயிலுக்கு வாங்க.
0: If you're going to be angry with me because I told you to resign, then don't resign. I will leave.
1: ரிசைன் பண்ண சொன்னதுனால என் மேல கோபம்னா பரவாயில்ல, கோபப்பட்டு நீங்க போயிடாதீங்க, நான் போயிடுறேன்.
0: I don't want to be a pastor in a fighting church.
1: சண்டை போடுற ஒரு சபையில போதகரா இருக்க நான் விரும்பல.
0: I refuse to do that.
1: அப்படி செய்ய நான் மறுக்கிறேன்.
0: I will not do it.
1: நான் அப்படி செய்ய மாட்டேன்.
0: So either you all resign and stay in the church and remain in the church and I'll pastor the church.
1: நீங்க எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபைக்கு வாங்க, அப்ப நான் பாஸ்டரா இருக்கேன்.
0: Yeah, otherwise I will resign, I'll go.
1: நான் நான் ரிசைன் பண்ணிட்டு நான் போறேன்.
0: I didn't want this in the first place.
1: முதல்ல இத நான் விரும்பவே இல்ல.
0: I went there as a guest speaker and they begged me to stay there as a preacher, a pastor.
1: பிரசங்கம் பண்ணலாம்னு போனா அதுக்கு அப்புறம் நீங்க தான் பாஸ்டர்னு வந்து கெஞ்சினாங்க.
0: God has shown that I must be the pastor.
1: நான் தான் பாஸ்டர்னு கர்த்தரும் காட்டினார்.
0: So you know God has shown the right thing.
1: சரியான காரியத்தை கர்த்தர் காண்பித்தார்.
0: So I told them resign.
1: அவன சொன்ன ரிசைன் பண்ணுங்க.
0: All five of them resign and all five of them still today are my greatest friends.
1: ஐந்து பேரும் ரிசைன் பண்ணாங்க. அந்த அஞ்சு பேரும் இன்னைக்கு என்னுடைய மிக சிறந்த நண்பர்களா இருக்கிறார்கள்.
0: They all stayed in the church.
1: அஞ்சு பேரும் சபையில இருந்தாங்க.
0: They handed over the entire thing to me.
1: எல்லாதையும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க.
0: And I did most of their children's weddings and I baptized most of their children. Even today anything that happens I go from here to do it for them because they love me so much.
1: பாருங்க, என்ன அந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கும் நேசிக்கிறதுனால அவங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைய பேர் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், பேர பிள்ளைகள் எல்லாம் பேர் வச்சேன். இன்னைக்கும் ஏதாவது ஒண்ணுனா இங்க இருந்து நாங்க போறோம் அவங்களுக்காக.
0: To do that.
1: அந்த காரியத்தை செய்ய.
0: They really love me. I've never had a misunderstanding with them.
1: அந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாங்க. அவங்களும் கூட எனக்கு எந்த ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது.
0: But the thing is I was myself surprised. One Baptist preacher was a friend of mine. He pastored a bigger church than mine. He had about 300-400 people.
1: இல்ல என்ன ஆச்சரியம் என்ன, என்னோட பாப்டிஸ்ட் ஒரு பாஸ்டர் ஒருத்தருடைய friend, அவர் வந்து பெரிய சபை 300-400 பேர் நாங்க அந்த சபைக்கு போதகரா இருந்தோம்.
0: One time I was preaching on some subject and this man came on Thursday nights to hear the preaching.
1: ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் பேசும்போது ஒரு வியாழக்கிழமை 20 பிரசங்கத்தை கேட்க அவர் வந்தார்.
0: Regularly he came and we became friends.
1: அவர் ரெகுலரா வந்தாரு, நாங்க நண்பர்களாயிட்டோம்.
0: And he heard about this because you know the news went out that five people resigned and they stayed in the church. That's a miracle in America, you know.
1: அஞ்சு பேர் ரிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து சபையில இருக்காங்கன்னா அது பெரிய அற்புதம் அமெரிக்காவில. இந்த செய்தி எல்லா இடத்துலயும் பரவிச்சு பாருங்க.
0: Sir, how did you do it?
1: அவர் கேட்டார், எப்படிங்க இத நீங்க பண்ணீங்க?
0: My God, I wish I could do it in my church.
1: எங்க சபையில இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே நினைக்கிறேன்.
0: I said, get bold and do it, brother.
1: நான் சொன்னேன், தைரியம் வரட்டும், தைரியமா செய்ங்க.
0: Get giving problem then do it.
1: ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா செய்ங்க அப்படி.
0: Don't allow strife in there.
1: சண்டே சபையில சண்டைக்கு இடம் இருக்க கூடாது.
0: Be bold because you have been given the authority to do whatever is required to keep the thing in tip top shape.
1: சபை நல்ல நிலைமையில இயங்குவதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்வதற்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே தைரியமா செயல்படுங்க.
0: See, in those days, I didn't know these things very deeply. I was just pastoring.
1: அப்பலாம் வந்து அப்பதான் நான் பாஸ்டர் ஆக ஆரம்பிச்சேன். இதெல்லாம் அந்த அளவுக்கு ஆழமா தெரியாது
0: எனக்கு. Because the gift is in me and because I was growing in faith, I was able to stir up that boldness inside of me.
1: அந்த வரம் எனக்குள்ள இருந்தபடியினாலே, விசுவாசம் எனக்குள்ள இருந்தபடினால இந்த இந்த காரியெல்லாம் எனக்குள்ள அப்படியே தூண்டப்பட்டது.
0: And I was able to take action, I was able to succeed and within 1 year we went beyond 200 people.
1: என்னால எங்க நடவடிக்கை எடுக்க முடிந்தது, அதுல வெற்றி பெற முடிந்தது. ஒரே வருஷத்துக்குள்ள 200 பேருக்கு மேல ஆயிட்டாங்க.
0: You know, just like that it grew.
1: சும்மா அப்படியே வளர்ந்துருச்சு.
0: And we just had it in tip top shape, no problem thereafter.
1: அதன் பிறகு சபையில பிரச்சனைக்கு சண்டை சச்சரவு கூட இடம் இல்லாம போயிருந்தது.
0: Nobody can, you know that's not a place to fight anymore.
1: இனி சபை என்பது சண்டை போடுவதற்கான ஒரு இடம் அல்ல.
0: They all became good friends also.
1: அவங்க எனக்கு நல்ல நண்பர்களாவும் ஆயிட்டாங்க.
0: Because of the position only they were fighting.
1: பாருங்க, அந்த அந்த பொசிஷனுக்காக பதவிக்காக சண்டை போட்டுந்தாங்க.
0: And responsibilities made them to fight.
1: அந்த பொறுப்புகள் அவங்க சண்டை போட வச்சது.
0: So now there is no reason to fight.
1: இப்ப சண்டை போட காரணமே இல்ல.
0: They're all friends now.
1: இப்ப எல்லாரும் friends.
0: We had such a good time.
1: அந்த அளவுக்கு நல்லா இருந்தாங்க.
0: So Timothy was told, get up, do it, you've got it. Let the holy boldness take over you. God has not given you the spirit of fear.
1: ஆவே தீமோத்தேயுக்கு பவுல் என்ன சொல்கிறார், தேவனுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, ஆகவே எழுந்திரு, விசுவாசத்திலே திடன்கொள், தைரியமாய் காரியங்களை செய் என்று சொல்கிறார்.
0: Sometimes some people are a little slow. They think and they're afraid of men, afraid of people, afraid of organization, afraid of this, afraid of that, and sometimes they need to be told this.
1: பாருங்க, சில சமயத்துல ஜனங்க ரொம்ப ஸ்லோவா இருக்காங்க. காரணம் என்னன்னா, இவரை பற்றி பயம், அவரை பற்றி பயம், ஜனங்களை பற்றி ஜெயம் பயம், பிறகு ஸ்தாபனங்களை பற்றி பயம், எதை பற்றியாவது ஒரு பயம், அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
0: How do you overcome fear?
1: பயத்தை நீங்கள் மேற்கொள்வது எப்படி?
0: Whether it is fear to do ministry or fear to do anything else.
1: ஊழியம் செய்வதற்கான பயமோ அல்லது வேறு எதை குறித்து ஒரு பயமோ?
0: Some people are afraid of water. They don't want to get in the water and swim.
1: சிலருக்கு தண்ணினாலே பயம், தண்ணியில யாரும் கால் வைக்கவே மாட்டாங்க.
0: Some people are afraid of exams. They freeze. Their mind freezes when they go and sit in the exam. They know all the cold facts. But when they see the exam paper, they're blank.
1: சிலருக்கு பரீட்சைனா போயும் எல்லாம் நல்லா படிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அங்கவே உட்கார்ந்து பேப்பரை பார்த்தவன அப்படியே உறைஞ்சிருவாங்க.
0: Some people are afraid of public speaking. I've seen you know when I was studying in Bible college, so many fellow students are found boy, they just about they were so afraid of just getting up before people and speaking.
1: சிலர் பாருங்க ஒரு நாலு பேர் மத்தியில எழுந்து நின்னு பேசினா அவ்வளவு பயம். பைபிள் ஸ்கூல்ல பாத்துருக்கேன் நான் படிச்சப்போ.
0: It was such a challenge for them. They were so afraid and unable to overcome that fear.
1: அதுவே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அந்த பயத்தை மேற்கொள்ள முடியாம தவிப்பாங்க.
0: At that time, I didn't know how to help them because I was also a young fellow.
1: அப்போ நானும் ஒரு வாலிபனாக அவங்களுக்கு எப்படி உதவி செய்யறதுன்னு எனக்கு தெரியல.
0: So, but now I learned over a period of time because I have learned to help people with fear.
1: ஆனா இப்பொழுது பயத்தோடு இருக்கிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன்.
0: So that is why I am able to share something with you.
1: ஆகவே தான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள
0: முடிகிறது. How do you overcome fear?
1: பயத்தை மேற்கொள்வது எப்படி?
0: You got to recognize some facts about fear.
1: பயத்தை குறித்து சில உண்மைகளை நீங்கள் உணர வேண்டும்.
0: Fear is a thought.
1: பயம் என்பது ஒரு எண்ணம்.
0: Often time it is not a fact but it is a thought.
1: பல சமயத்திலே அது நிஜம் அல்ல உண்மை இல்ல மாறாக ஒரு எண்ணமா இருக்கிறது.
0: There is really no rhyme or reason to fear. Fear, but the thought is there, therefore you fear many times.
1: பயப்பட எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனா அந்த எண்ணம் வந்துட்டதனால இப்ப பயம் வந்துவிட்டது.
0: The thought is the thing that you are afraid of.
1: அந்த எண்ணத்தினால தான் பயப்படுறீங்க நீங்க.
0: And fear is an ungodly thing. It is not from God. It must be driven out. Action must be taken.
1: பயம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல. ஆகவே அதற்கு எதிரான நடவடிக்கையில இறங்க வேண்டும்.
0: How do you handle fear? How do you handle fear?
1: இந்த பயத்தை சமாளிப்பது
0: எப்படி? How to overcome it?
1: அதை மேற்கொள்வது எப்படி?
0: I'll tell you.
1: நான் சொல்றேன் பாருங்க.
0: You've got to do the very thing that you're afraid of.
1: எதற்கு பயப்படுறீங்களோ அந்த காரியத்தையே நீங்கள் செய்ய வேணும்.
0: Now that is easily said. Now how to come to doing it is what I'm going to share with you.
1: சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா எப்படி செய்வது அததான் சொல்ல வரேன் நான்.
0: You're afraid of getting up in front of people and speaking. And if I say get up and speak, you're not going to do it.
1: பாருங்க நாலு பேருக்கு முன்னாடி நின்னு பேசுறது பயம் என்ன? உங்களை பார்த்து எழுந்து நின்னு பேசுங்கன்னு சொல்லும்போது நீங்க செய்ய மாட்டீங்க அப்படி.
0: Just because I said get up and speak, you're not going to
1: do it. ஏதோ நான் சொல்றதுனால எழுந்து பேசுங்கன்னு நீங்க பேச போறது
0: கிடையாது. How do you work yourself to a place where you can get up and speak?
1: அதாவது நாலு பேருக்கு மத்தியில எழுந்து நின்னு பேசக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் வருவது எப்படி?
0: First you got to instill the thought in your mind.
1: முதலாவது அந்த எண்ணத்தை உங்களுடைய மனதிலே நீங்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டும்.
0: I showed you many times Jesus talked about how people take thoughts into their mind.
1: நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி ஜனங்கள் எண்ணத்தை தங்களுடைய மனதுக்குள்ளே கொண்டு போறன்னு இயேசு சொல்லியிருக்கிறார்.
0: Jesus said do not take thought saying what you shall eat, what you shall drink or what you
1: yes சொன்னாலே எண்ணத்தை புசிப்போம் குடிப்போம் உண்போம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள்.
0: How do you take worry?
1: கவலை எப்படி எடுத்துக்கிறீங்க?
0: You say it. Only when you say it, it becomes your worry.
1: சொல்லுகிறீர்கள், சொல்லும் போது அது உங்கள் கவலையாய் மாறுகிறது.
0: Somebody else says it and you leave it at that, it won't often time affect you.
1: வேற யாராவது சொன்னாங்க நீங்க அதை அப்படியே விட்டீங்கன்னா அது உங்களை பாதிக்க போவதில்லை.
0: Just hearing it won't affect you that much.
1: அத சும்மா கேக்குறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது.
0: But the thought becomes owned by you. You become the owner of the thought. It becomes your thought the moment you open your mouth and speak it.
1: ஆனா வாயை திறந்து நீங்கள் பேசும்போது அந்த பேச்சுக்கு அந்த எண்ணத்துக்கு நீங்களே சொந்தக்காராயிடுறீங்க.
0: Fear and faith are not very much different.
1: இந்த பயம் விசுவாசம் ரெண்டுமே அவ்வளவு வித்தியாசமானதல்ல.
0: You know, just like faith comes, fear also comes.
1: எப்படி விசுவாசம் வருகிறதோ அதே போல பயமும் வருகிறது.
0: How does faith come?
1: விசுவாசம் எப்படி வருது?
0: Faith cometh by hearing and hearing by the word of God.
1: விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
0: So how does faith come?
1: ஆவி விசுவாசம் எப்படி வருகிறது?
0: You are hearing the word of God.
1: தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்கள்.
0: Doesn't say by reading it comes. Doesn't say by reading it. அது
1: வாசிக்கிறதுனாலே வரும்னு சொல்லல.
0: That's why a lot of Christian people, though they read the Bible, they don't have no faith.
1: ஆவி தான் பாருங்க, நிறைய கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசித்தாலும் கூட விசுவாசம் இல்லை.
0: This took me so many years to understand that.
1: இதை நான் விளங்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு?
0: Now you understand it so easy.
1: இப்போ ரொம்ப ஈஸியா நீங்க விளங்கிறீங்க.
0: I thought I read the Bible, why don't I have faith?
1: என்ன சொல்றாங்க, நான் தான் பைபிளை வாசிக்கிறேன், ஏன் விசுவாசம் இல்லன்றாங்க.
0: Sorry, it doesn't say that if you read the Bible you'll have faith.
1: Sorry, என்ன பைபிளை வாசிக்கினா விசுவாசம் வரும்னு சொல்லல.
0: வேதம் read the Bible,
1: வேதத்தை வாசிக்கணும்.
0: But the thing is you got to do something more.
1: ஆனா என்னன்னா அதுக்கு மேல ஒன்னு பண்ணனும்.
0: You got to speak what God says with your mouth so that it can be heard by you confessing the word of God.
1: தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்கள் வாயினாலே நீங்கள் பேச வேண்டும். ஏன்னு சொன்னால் அது உங்கள் வாயிலிருந்து அறிக்கை நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய காது அதை கேட்கிறது.
0: Your mouth must say my God shall supply all my needs.
1: உங்களுடைய வாய் சொல்ல வேண்டும், என் தேவன் என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார்.
0: Your mouth must say God is my healer.
1: தேவனே என்னுடைய பரிகாரி என்று உங்கள் வாய் சொல்ல வேண்டும்.
0: Your mouth must speak the promises of God.
1: தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உங்கள் வாய் பேச வேண்டும்.
0: When you speak it, then you hear it, and that's how faith comes.
1: நீங்கள் பேசும்போது அதை நீங்கள் கேட்கிறீர்கள், அப்படிதான் விசுவாசம் வருகிறது.
0: That is why the Bible says faith cometh by hearing. Hearing from you, from your mouth, it must hear the word.
1: ஆவேதான் வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால வரும். அதாவது வசனத்தை உங்கள் வாயாலே நீங்கள் பேசும்போது அதை கேட்டு விசுவாசம் வருகிறது.
0: Many people laugh at this confession business, but I tell you, my friend, I'm sorry to tell you, if you don't confess, you're not going to have faith.
1: பலர் வந்து இந்த அறிக்கைன்னு சொல்லாருமே அதை பார்த்து அதை கேலி செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அறிக்கை இல்லாவிட்டால் விசுவாசம் வரப்போவதில்லை.
0: Christianity is a great confession.
1: கிறிஸ்தவமே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை.
0: Not just confessing your sins.
1: வெறும் பாவங்களை அறிக்கை செய்வதல்ல.
0: You confess your sins mainly once. Only when you sin.
1: அதாவது பாவத்தை எப்போ அறிக்கை செய்யணும்னா பாவம் செய்யும்போதுதான்.
0: But that's all Christians know about confession.
1: ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அறிக்கையினாலுமே வெறும் பாவ அறிக்கை தான் மனசுக்கு வருது.
0: Christianity is called a confession because Christianity is about confessing what you believe.
1: கிறிஸ்தவம் ஒரு அறிக்கை என்று அழைக்கப்படுது. ஏன்னு சொன்னால், நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும்.
0: What do you believe?
1: நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: You believe that Jesus is Lord.
1: இயேசுவை ஆண்டவர் என்று
0: விசுவாசிக்கிறீர்கள். What do you believe?
1: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: You believe that God is your healer.
1: தேவனே உங்கள் பரிகாரி என்று விசுவாசிக்கிறீர்கள்.
0: What do you believe?
1: என்ன விசுவாசிக்கிறீர்கள்?
0: You believe he is the supplier of your every need.
1: அவரே உங்களுடைய ஒவ்வொரு தேவையை சந்திக்கிறவர் என்று விசுவாசிக்கிறீர்கள்.
0: These are the beliefs that you must confess. That is why it's called a great confession.
1: நீங்கள் நம்புகிற இந்த காரியங்களை தான் நீங்கள் அறிக்கையிட வேண்டும். ஆகவே தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய அறிக்கை என்று அழைக்கப்படுகிறது.
0: That's how faith comes.
1: விசுவாசம் அப்படி தான் வருகிறது.
0: Fear, how does it come?
1: பயம் அது எப்படி வருது?
0: It comes the very same way. Faith and fear are opposite forces, work exactly the same.
1: விசுவாசம் எப்படி வருகிறதோ அதே போல தான் பயமும் வருகிறது. இந்த விசுவாசம் பயம் ரெண்டுமே எதிர் எதிர் சக்திகள்.
0: Now fear comes the same way.
1: விசுவ பயமும் அப்படியே தான் வருது.
0: You begin to hear the threatening words of the devil and you begin to speak it.
1: பிசாசுடைய அச்சுறுத்தும் வார்த்தைகளை கேட்கிறீர்கள், அதை நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீர்கள்.
0: And the moment you speak it, you own that fear.
1: நீங்கள் அதை பேசின உடனே அந்த பயத்தை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்வீர்கள்.
0: So how do people fear act? How do people who fear act?
1: ஆகவே பயப்படுகிறவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்?
0: You will find this in them.
1: அவங்களுக்குள்ள இதை நீங்க பார்க்கலாம்.
0: They'll say, oh man, I'm afraid of getting up there.
1: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
0: Think of it, my feet just shudder.
1: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னுவாங்க.
0: Oh, I could never get myself afraid of getting up there.
1: என்ன சொல்லுவாங்க? அப்பா அங்க போய் எழுந்து நிக்கணும்னாலுமே பயமா இருக்கு.
0: Think of it, my feet just shudder.
1: அதை யோசிக்கும் போது அப்படியே நடுங்குதுன்னுவாங்க.
0: Oh, I could never get myself to do it.
1: என்னாலலாம் அங்க போய் நிக்கவே முடியாதுப்பா அப்படினு.
0: I don't think I could ever do it.
1: என்னால முடியவே முடியாது.
0: I just can't even imagine it.
1: என்னால அத கற்பனை கூட பண்ண முடியல.
0: It's impossible.
1: ஓ, அது முடியவே முடியாது.
0: People that are afraid of water, they'll always say, I'll never go near water.
1: தண்ணீர் கண்டு பயப்படுறவங்க சொல்வாங்க, தண்ணி கிட்டே போக மாட்டேன்.
0: My God, I'm afraid of water.
1: பா, தண்ணினாலும் எனக்கு பயம்னுவாங்க.
0: I hate water.
1: தண்ணியை நான் வெறுக்கறேன்னுவாங்க.
0: You keep speaking like that, fear will increase.
1: அப்படி பேசிட்டே இருங்க, பயம் அதிகரிக்கும்.
0: Now how do you deal with fear?
1: இப்போ பயத்தை சரி செய்வது எப்படி?
0: Now if you want to get up and speak in front of people,
1: ஒரு மக்கள் மத்தியில நீங்க எழுந்து நின்னு பேசணும்னா,
0: you need to first in your conscious mind you got to work it out.
1: முதலாவது சிந்திக்கிற இந்த மனதுல அதை பத்தி நீங்க ஏதாவது செய்யணும்.
0: That is what 2 Corinthians 10:5 is all about.
1: 2 Corinthians 10:5 அதை பத்தி தான் சொல்லுகிறது.
0: There you are imagining yourself in your fear getting up there and shivering and shaking and failing.
1: அங்க நீங்க என்ன கற்பனை பண்றீங்கன்னா, நான் எழுந்து நிக்கிறேன், நின்ன உடனே கை காலெல்லாம் நடுங்குது, வளர்றேன், அப்படி எல்லாம் அங்க யோசிக்கிறீங்க.
0: Why? Because you are thinking those thoughts.

0: ஏன்னா அந்த எண்ணங்களே எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: Those thoughts of fear have become an imagination where you see yourself fail.
0: அந்த பயத்தின் எண்ணங்கள் கற்பனைகளாய் உருவெடுத்து நீங்கள் தோல்விடைவது போல இப்ப பாக்குறீங்க.
1: And it has become a stronghold. It doesn't want to leave you. It just has you captive.
0: இப்போ ஒரு பலத்தான உருவாயிருச்சு. அது உங்களை விட மாட்டேன், சிறைப்படுத்தி விட்டது.
1: Thoughts

0: called to preach the word of God and if I'm afraid if I am afraid but I'm called to preach the word of
1: god devudeya vaarthai prasangam panna alaikapattirukken ana enakkulle oru velai bayam irukkum endral
0: then what should I do
1: naan enna seiya vendum
0: I should quit talking that nonsense that I've been talking all this time about how I'm afraid
1: enakku ore bayama irukku nu pesirundane adha modhal pesuvada niruthanum
0: oh I should quit saying no I don't want to do that oh boy that's not me you know
1: oh ennala mudiyadhu naan pesa maatten solluma adha niruthanum modhal
0: never say anything like that
1: adhu pola oru kaalam pesave koodadhu
0: now you speak the words of faith if God has called me if God has gifted me by the grace of God I can do it
1: இப்ப விசுவாச வார்த்தையிலே பேசுங்கள் தேவனை அழைத்திருந்தால் தேவனுடைய கிருபையினாலே என்னால முடியும் என்று சொல்லுங்கள்
0: see you won't be able to get up and speak immediately but you start with a thought
1: பாருங்க உடனடியாக எழுந்து பேச முடியாம இருக்கலாம் ஆனா எண்ணத்திலே ஆரம்பியுங்கள்
0: learn how to fill your mind with God's thoughts
1: தேவனுடைய எண்ணங்களாலே மனதை நிரப்புவது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள்
0: begin to say praise God I can do all things through Christ who strengthens me
1: சொல்லாருமீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு
0: I have never done it but if a God has called me I'll do it
1: இதுவரை நான் இதை செய்ததில்லை தேவன் என்னை அழைத்திருப்பார் என்றால் என்னால முடியும்
0: I have never done it but thank God if he's going to gift me to do it and then I'll do it
1: இதுவரை நான் செய்ததில்லை ஆனாலும் இதை செய்யக்கூடிய வரத்தை தேவன் தந்திருந்தால் என்னால முடியும் என்று சொல்லுங்கள்
0: I can do it through God
1: தேவனாலே முடியும் என்றால்
0: through God I can do well. valiantly
1: devnalai naan mutrum jeyangolluven
0: through god I can succeed in this
1: devnalai idai ennala vetri vera mudiyum
0: oh you just work yourself these thoughts into your mind
1: inda ennangalai ungale manadukkule aala kondu poi vidunga
0: take these thoughts and put it in your mind
1: inda ennangalai eduthu manadile veyungal
0: the stronghold of your fear from that moment is shaken by this weapon of warfare that god has given you the word of god
1: devudaiya vaarthaiyum porayithe devan koduthirukkarare அதை நீங்கள் பேச பேச பயம் எனும் பலத்த அரண் ஆட்டங்கள் ஆரம்பிக்கிறது
0: For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds
1: நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு ஏற்ற தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது
0: I challenge you whatever your fear is if you will start with the words of faith and speak exactly the opposite and take the word of God and declare it it will become possible
1: நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதை குறித்த பயமா இருந்தாலும் சரி அதை குறித்த தேவனுடைய வார்த்தை எடுத்து அதை நீங்கள் பேச அந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்துல வைப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பயம் உங்களை விட்டு நிச்சயமாய் நீங்கும்
0: strongholds will come down
1: பலத்த அரண்கள் நீர்மூலமாகும்
0: the thing that paralyzes you will lose its power
1: உங்களை முடமாக்கின அந்த காரியங்கள் பெலனற்று போகும்
0: the thing that has stopped you all this time from becoming and being what you want to be will have no more power over you because you are pulling down the stronghold every day
1: ஒவ்வொரு நாளும் இந்த பலத்த அரண்களை நீங்கள் நிர்மூலமாக்குறபடியாலே நீங்கள் என்னவாய் இருக்க வேண்டுமோ அப்படி ஆக முடியாமல் தடுக்கிற அந்த காரியங்கள் நிர்மூலமாகும்
0: it will come down
1: நிர்மூலமாகும்
0: every fear will come down
1: ஒவ்வொரு பயமும் நிர்மூலமாகும்
0: You build the thought
1: என்னத்தை உள்ளே கட்டி எழுப்பு
0: every time you think about well I got that assignment I got to do I got to stand up and speak it used to scare you you say I can do it praise god I can do it through jesus all things are possible god will enable me to do it I can do it
1: எழுந்து நான் பேசணும் பிரசங்கம் பண்ணணும் அத பத்தி நினைக்கும் போதெல்லாம் ஏதா பயம் வருகிறதா சொல்லுங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்னால இதை செய்ய முடியும் என்று சொல்லுங்கள்
0: you are afraid of water then just go stand by the swimming pool and say I can do it praise god I can do it one of these days I'm going to jump in here and swim up and down better than anybody that's doing it now
1: தண்ணி நாளே பயமா swimming pool பக்கத்துல போய் நின்னுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நாள் நான் இந்த குளத்துல குதிப்பேன் மற்ற எல்லாரை விட நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் சொல்லுங்க
0: just put on the swim suit and act like you're swimming there just wet yourself and sit in that easy chair and sip a Coca-Cola and say one of these days I'm going to get you you water you're not going to scare me I'm not going to go from here one of these days I'm going to jump in here
1: நீச்சலே அடிக்கலனா கூட பரவால ஸ்விமிங் சூட்ட மாட்டிட்டு அங்க போய் சேர்ல கால கொஞ்சம் தண்ணியில நனைச்சிட்டு
0: சும்மா ஒரு நாடகமாவது ஆடுங்க
1: சேர்ல போய் உட்கார்ந்து கொஞ்சம் ஏதாவது அப்படியே சிப் பண்ணிட்டு சொல்லுங்க ஒரு நாள் நிச்சயமா நான் இங்க நீச்சல் அடிப்பேன்னு
0: I am not afraid of you water
1: தண்ணியே உன்னை கண்டு நான் பயப்படுவது
0: கிடையாது the creator the one who made you is inside of me
1: ஏனால் உன்னை உண்டாக்கினவர் எனக்குள்ளே இருக்கிறார்
0: why should I be afraid of you
1: உன்னை கண்டு நான் ஏன் பயப்பட வேண்டும்
0: you are afraid of exam
1: பரீட்சைனாலே பயமா?
0: Then you know you start studying 10 days before, but the thing is that's not enough, that's not the preparation. You start speaking the word 20 days before.
1: பிரச்சனை என்னன்னா 10 நாளுக்கு முன்னாடி தான் நீங்க ப்ரிபரேஷன்

0: ஆரம்பிக்கிறீங்க, ஆனா 20 நாளைக்கு முன்னாலேயே வார்த்தை அறிக்கையிட ஆரம்பியுங்கள்.
1: If we get to speak and say these things are not going to be difficult, I'm going to have it easy in the name of Jesus. God will give me the wisdom and the understanding. My mind will work right. I'm going to go there and do it better than ever.
0: சொல்லுங்க, இந்த காரியங்களை கண்டு நான் பயப்படுவது போது கிடையாது. தேவன் எனக்கு ஞானத்தையும் தெளிவையும் தந்திருக்கிறார். என் மனம் ரொம்ப நல்லா வேலை செய்யும். போய் நல்லா எழுதுவேன் சொல்லுங்க.
1: You're afraid of interview?
0: இன்டர்வியூனாலே பயமா?
1: See, when you come to church, all this free we are giving.
0: சபைக்கு வந்தா இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கறோம் பாருங்க.
1: No charge.
0: சார்ஜே கிடையாது.
1: You're afraid of interview?
0: இன்டர்வியூனாலே பயமா?
1: Don't be afraid of it. Oh, some big company has called me, brother. I'm just scared, you know.
0: பயந்துராதீங்க. பெரிய கம்பெனில இருந்து கூப்பிட்டுருக்காங்க பிரதர், ஒரே பயமா இருக்கு.
1: No, no, no.
0: வேணவே.
1: Big company has called me. God seems to be opening doors for me.
0: பெரிய கம்பெனி உங்களை அழைத்திருந்தால் கர்த்தரே வாசல்களை உங்களுக்கு திறக்கிறார்.
1: God will make it possible.
0: தேவன் அதை வாய்க்க பண்ணுவார்.
1: Begin to speak the words.
0: வார்த்தைகளை பேச ஆரம்பியுங்க.
1: God will give me favor in everyone's eyes.
0: ஒவ்வொருடைய கண்களிலும் கர்த்தர் எனக்கு தயவை
1: God will fill me with holy boldness.
0: தேவன் பரிசுத்தமான தைரியத்தினாலே என்னை நிரப்புவார்.
1: God will speak through me.
0: தேவன் என் மூலமாய் பேசுவார்.
1: I am not alone.
0: நான் தனிமே இல்லை.
1: I will walk in there like a king and answer every question that they ask.
0: ஒரு ராஜாவ போல உள்ளே நுழைந்து கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்லுவேன்.
1: I can do it. I am more than a match for the task.
0: என்னால முடியும். அங்க கேட்கறதை விட அதிகமா என்னால செய்ய
1: முடியும். Every day you begin to declare it.
0: ஒவ்வொரு நாளும் அதை பேச ஆரம்பியுங்க.
1: Every day you begin to speak it.
0: ஒவ்வொரு நாளும் அதை சொல்ல ஆரம்பியுங்க.
1: Then you see the stronghold of that fear of that interview comes down.
0: பிறகு நீங்களே பார்ப்பீர்கள் பயம், இன்டர்வியூ குறித்த அந்த பயம் என்கிற பலத்தாரன் நிர்மூலமாவதை.
1: What is happening?
0: என்ன நடக்குதுங்க?
1: Some change in the mind is happening.
0: மனதிலே ஏதோ ஒரு மாற்றம் நடக்கிறது.
1: Now you're beginning to think like God.
0: இப்போ தேவனைப் போலவே சிந்திக்க ஆரம்பிக்கிறீர்கள்.
1: Jesus came down from heaven to earth. God became man.
0: பாருங்கள், தேவன் மனுஷனானார். இயேசு வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்தார்.
1: Why did he become man?
0: எதற்காக மனுஷனானார்?
1: Because there was not one man here to demonstrate what a man should be.
0: என்னால ஒரு மனுஷன் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்பதை காண்பிக்க ஒரு ஆள் கூட இல்ல.
1: All of them are traveling by boat and Jesus is sleeping.
0: எல்லாரும் போட்ல போறாங்க, இயேசு தூங்கிட்டு இருக்காரு.
1: And the storm is raging and the boat seems to be, you know, in danger.
0: கடல் கொந்தளிக்கிறது, படகு முழுகிறது போல இருக்கு.
1: They are all waking Jesus up. They wake up. Are you not worried that you are going to sink? You're sleeping.
0: எல்லாரும் இயேசு எழுப்புறாங்க. நாங்க மடிந்து போறோமே, படகு முழுகுறதே உங்க கவலை இல்லையா?
1: Here Jesus stands up
0: there.
1: And he says, looks at the storm and the wind that is raging and says, peace, be still.
0: கொந்தளிக்கிற காற்றையும் அந்த கடலையும் பார்த்து என்ன சொல்கிறார்? இறையாதே, அமைதலாயிரு.
1: And it becomes quiet.
0: அமைதியாயிரு.
1: And then he turns around to these fellows and says, where is your faith?
0: பிறகு அவங்களை பார்த்து திரும்பி கேக்குற, உங்க விசுவாசம் எங்க அப்படினு.
1: That means you could have done it.
0: என்ன அர்த்தம்? நீங்களே இத பண்ணியிருக்கலாம்.
1: You don't know what it is to be a man.
0: பாருங்க, ஒரு மனுஷனா இருப்பதுனா என்னன்னு உங்களுக்கு
1: தெரியல. Thinking right?
0: சரியா நீங்க சிந்திக்கல.
1: You think the sea is bigger than you.
0: இந்த கடல் உங்களோட பெருசு நினைக்கிறீங்க.
1: You think that the wind is greater than you.
0: காற்று உங்களோட பெருசு நினைக்கிறீங்க.
1: You think that the storm is bigger than you.
0: இந்த புயல் உங்களோட பெருசு நினைக்கிறீங்க.
1: The one that is bigger than all of this is in this boat.
0: இவை எல்லாவற்றை விட பெரியவர் படகிலே இருக்கிறார்.
1: You have not changed your thinking.
0: உங்கள் எண்ணத்தை நீங்கள் மாற்றவில்லை.
1: You are made in the image and likeness of God.
0: தேவன் சாயலே ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
1: God spoke and the world was created.
0: தேவன் பேசினார், உலகங்கள் உண்டாயிற்று.
1: You are in the image and likeness of God. So Jesus said, whosoever shall say to this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but believes that whatever he says shall come to pass, he shall have whatever he says.
0: நீங்கள் தேவனுடைய சாயலின் ரூபத்தில் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால் தான் இயேசு என்ன சொன்னார், எவனாகில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இதயத்தை சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும்.
1: Not what the storm says or the sea says.
0: கடல் சொல்றபடியோ அல்லது புயல் சொல்றபடியோ அல்ல.
1: No. Whatever you say.
0: நீங்கள் சொல்லுகிறபடி.
1: Everybody say whatever I say.
0: எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்லுகிறபடி.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வதுதான் எனக்கு நடக்கும்.
1: I will have whatever I say.
0: நான் சொல்வது எனக்கு நடக்கும்.
1: Oh, many men have not realized that whatever they say is what they will have.
0: பலர் இன்னும் உணரவே இல்லை. பாருங்க, அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நடக்கும்
1: என்று. Their mind is not renewed to that.
0: அவருடைய மனம் அதை கேட்டவாறு இன்னும் புதிதாகவில்லை.
1: They are thinking like mere men.
0: சாதாரண மனுஷரை போல எண்ணுகிறார்கள்.
1: They're just thinking like they just say we're just another animal, higher animal.
0: என்ன சொல்றாங்க? மனுஷன் வந்து மிருகங்களோட கொஞ்சம் மேலானவன். அவனும் ஒரு மிருகம்தான்.
1: Nonsense, utter nonsense.
0: முட்டாள்தனம், படுமுட்டாள்தனம்.
1: We're just a little lower than God himself.
0: நாம் தேவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: That's all.
0: அவ்வளவுதான்.
1: Nothing above us, only God.
0: நமக்கு மேலே வேற எதுவுமே கிடையாது. தேவன் மட்டுமே.
1: God made just like God.
0: தேவனைப் போலவே உண்டாக்கப்பட்டவர்கள். தேவன் அவனை விட கொஞ்சம் குறைவானவர்கள்.
1: Get your mind renewed to that, my friend.
0: ஆகவே அதை கேட்டவாறு மனதை புதிதாக்குங்கள்.
1: If you don't get your mind renewed to that, then you'll have to live with your fear.
0: அதற்கு மனதை புதிதாக்கலனா அப்புறம் பயத்தோட தான் வாழணும்.
1: See, the disciples were living with their fear.
0: பாருங்க, சீஷர்கள் பயத்துல வாழ்ந்தாங்க.
1: That any sense at all, they should have thought, man, this guy is here, he's sleeping. Let's just wait, see what happens.
0: கொஞ்சமாவது அறிவு இருந்தா என்ன யோசிச்சிருக்கணும், சரி இவர் இங்க படகுல தூங்கிட்டு இருக்காரு, என்ன ஆகுதுன்னு பாக்கலாம், கொஞ்சம் இருங்க.
1: The miracle workers here.
0: அற்புதங்களை செய்கிறவரே இங்க
1: தூங்கிட்டு இருக்காரு. He doesn't seem to be bothered.
0: அவருக்கு எந்த கவலையும் இருக்க மாதிரி தெரியல.
1: We're going to sink, then he's going to sink with us.
0: நாம முழுகுறோம்னு சொன்னா அவரும் சேர்ந்து முழுக போகுறா.
1: Let's wait and see what happens.
0: சரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாமே.
1: But they are full of fear, you see.
0: பயம் பாருங்க அந்த அளவுக்கு.
1: They have not understood themselves.
0: அவர்கள் தங்களை புரிந்துகொள்ளவில்லை.
1: They don't have the thoughts of God.
0: தேவனுடைய எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இல்லை.
1: I challenge you today to get the thoughts of God into your heart and your mind.
0: உங்களுடைய இதயத்திலே மனதிலே தேவனுடைய எண்ணங்களை பெறுங்கள் என்று உங்களுக்கு சவால்
1: விடுகிறேன். Pull down every stronghold.
0: எல்லா பலத்த அரண்களையும் நிர்மூலமாக்குங்கள்.
1: So what do you do? First you put the thought in.
0: அவ என்ன செய்யணும்னா முதலாவது எண்ணத்தை உள்ள கொண்டு
1: வரணும். How do you put the thought in?
0: எப்படி எண்ணத்தை உள்ள கொண்டு வருவது?
1: You put the thought in by confession.
0: அறிக்கை செய்வதன் மூலம் எண்ணத்தை உள்ளே கொண்டு வாருங்கள்.
1: Then you imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்யுங்கள்.
1: Now listen to this. The same steps you are following as it is written in chapter 10 verse 5 of 2 Corinthians.
0: 2 கொரிந்தியர் 10:5 ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே ஸ்டெப்ஸ் தான் இங்க யூஸ் பண்றீங்க.
1: Thoughts, imaginations and strongholds. This is the process through which the mind works.
0: மனம் எப்படி வேலை செய்யுதுன்னா எண்ணங்கள், கற்பனைகள், பலத்த அரங்கள் அப்படிதான் வேலை
1: செய்யுது. Thoughts become imagination, imagination becomes stronghold.
0: எண்ணங்கள் கற்பனைகள் ஆகிறது, கற்பனைகள் பலத்த அரங்களாய் மாறுகிறது.
1: So you put thoughts in there through confession.
0: ஆகவே அறிக்கையின் மூலமாக எண்ணங்களை உள்ளே வைக்கிறீர்கள்.
1: And then you begin to imagine.
0: பிறகு அதை கற்பனை செய்ய
1: ஆரம்பி. What is imagination?
0: கற்பனை என்றால்
1: என்ன? See yourself.
0: உங்களை அப்படி பாருங்க.
1: When you are sitting in the swimming pool, don't be paying attention to the Coca-Cola.
0: ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்திருக்கும் போது கோகோகோலா மேலேயே கண் இருக்க
1: கூடாது. See yourself swimming up and down.
0: நல்லா நீச்சல் அடிக்கிற மாதிரி உங்களை பாருங்க.
1: You may not swim there now, but wear the swim suit and see yourself doing it up and down your 40 laps.
0: அப்போ ஒருவேளை நீச்சல் அடிக்காம இருக்கலாம், ஆனா ஸ்விம் சூட்ட மாட்டிட்டு 40 லேப் எப்படி அப்படியே போற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
1: Just imagine it.
0: அதே கற்பனை பண்ணுங்க.
1: See yourself swimming.
0: Swim பண்ற மாதிரி பாருங்க.
1: See yourself writing that exam so successfully that everybody is going to be surprised.
0: எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லா பரீட்சை எழுதுற மாதிரி உங்களை பாருங்க.
1: See yourself speaking to crowds of people with God's anointing and power.
0: பெரிய கூட்டமான ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய வல்லமையோட அபிஷேகத்தோட பிரசங்கிப்பது போல பாருங்க.
1: Imagine.
0: கற்பனை பண்ணுங்க.
1: Now is that very difficult to imagine?
0: கற்பனை பண்ணது அவ்வளவு கஷ்டமா?
1: You're already imagining.
0: ஏற்கனவே கற்பனை தான் பண்ணிட்டு
1: இருக்கீங்க. Your fear is full of imagination.
0: பயம் என்பது வெறும் கற்பனை தான்.
1: You are afraid. Oh, I'm getting the dreaded disease.
0: என்ன பயம்? அந்த பயங்கரமான வியாதி எனக்கு வந்துருமோ?
1: How do you know?
0: எப்படி தெரியும் உங்களுக்கு?
1: There's a slight pain here, brother. That's where they stay. It starts.
0: ஒரு சின்ன வலி brother. அந்த வலியில தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க.
1: அட கடவுளே. You're building a mountain out of a little mole.
0: ஒரு மடுவை வந்து மலையாக்குறீங்க இப்போ.
1: You're just making something out of a big thing.
0: இல்லாதது இருக்குறத மாதிரி.
1: You're imagining all the time.
0: எப்போ பார்த்தாலும் அந்த கற்பனை.
1: You're imagining diseases.
0: வியாதிகளை கற்பனை செய்யுங்க.
1: You're imagining failure in your job.
0: வேலையிலே தோல்வியை கற்பனை செய்யுங்க.
1: I read about a New York businessman who was very successful in his business.
0: ஒரு நியூயார்க் பிசினஸ்மேன் பத்தி வாசித்து பாருங்க. பிசினஸ்ல ரொம்ப வெற்றிகரமா இருந்தார்.
1: All of a sudden he began to have thoughts that his business is going to fail, he's going to become utterly bankrupt.
0: திடீரென்று அவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது, கற்பனை வந்து என்ன, பிசினஸ் வந்து தோல்வி அடைய போது கையில பைசா இல்லாம போயிடுவேன்.
1: He began to speak to his wife and say, I'm finished, you know, the boom is going to end any day and we're going to go bankrupt, we're going to be penniless, you know, better get ready for tough times, we're finished, this is the talk that goes on every day.
0: மனைவி பார்த்து ஒவ்வொரு நாள் எப்படி பேச ஆரம்பிச்சார்னா, நம்ம வியாபாரம் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும், தொழில நஷ்டம் வந்துடும், கையில பைசா இருக்காது, நம்ம ஒண்ணு இல்லாம போயிடுவோம், ஆகவே அதுக்கேற்ற மாதிரி மாற நீ ரெடியா இரு.
1: This boom that is happening now will end any day.
0: இப்போ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு நாள் எப்போ இது எப்போ ஏதாவது எந்த நேரத்தில் இது முடியலான்னாரு.
1: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளா இருக்கிறாங்க உலகத்தில். There are many prophets like this, you know.
0: இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்காங்க.
1: And they'll prophesy to you like this.
0: இப்படி எல்லாம் தீர்க்கதரிசிகள்
1: சொல்லுவாங்க. End any day.
0: எப்போ வேணாலும் இது முடியலாம்.
1: The boom may end, my boom will never end.
0: அந்த boom முடியலாம், ஆனா ஏன் boom முடியாது பாருங்க.
1: Because he is the supplier of our needs.
0: என்றால் அவர்தான் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர்.
1: We are not riding on the boom.
0: அந்த boom மேல ஏறி உட்கார்ந்துட்டு நாம போல.
1: We are riding on the blessing.
0: அவருடைய ஆசீர்வாதத்தின் மேல ஏறி உட்கார்ந்துட்டு
1: போறோம். We are the boom causers.
0: அந்த முன்னேற்றத்துக்கு பெருகத்துக்கு காரணமே நாம தான்.
1: Amen.
0: Amen.
1: And I tell you, soon enough he became completely bankrupt.
0: சொல்றேன் பாருங்க, வெகு சீக்கிரத்திலே ஒண்ணுமே இல்லாம போயிட்டார், நொடிஞ்சு போயிட்டாராலே.
2: In the Bible there is a great story, maybe next week we'll deal with it, the story of Job, where he says the thing that I greatly feared has come upon me.
0: வேதத்துல கதை இருக்கு பாருங்க, அடுத்த வாரம் நான் பேசுறேன். யோபு சொல்லுகிறான், நான் மிகுதியாய் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது.
2: I am going to show you how thoughts create.
0: எண்ணங்கள் எப்படி உருவாக்குகிறது என்பதை நான் காட்ட போகிறேன்.
2: Your thoughts of failure will create failure for you.
0: உங்களுடைய தோல்வியின் எண்ணங்கள், தோல்வி குறித்த எண்ணங்கள் உங்களுக்கு தோல்வியை உருவாக்கும்.
2: You say, how can thoughts create?
0: நீங்க கேட்கலாம், எண்ணங்கள் எப்படி உருவாக்க முடியும்?
2: Because thoughts came from words.
0: ஏனென்றால் எண்ணங்கள் வார்த்தையிலிருந்து வந்தவை.
2: And words create.
0: வார்த்தைகள் உருவாக்குகிறது.
2: Therefore thoughts create.
0: ஆகவே எண்ணங்களும் உருவாக்குகிறது.
2: Your thought will create the very thing that you fear.
0: உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் எதை குறித்து பயப்படுகிறீர்களோ அதை உங்களுக்கு உருவாக்கி தரும்.
2: That is how it happened to Job.
0: யோபுக்கு அப்படிதான் நடந்தது.
2: That is what happened to Job.
0: யோபுக்கு அதுதான் நடந்தது.
2: Many people say the Lord giveth and the Lord taketh away.
0: நிறைய பேர் சொல்றாங்க, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் பிரதர்.
2: இது ஒரு ஃபேமஸ் வெர்ஸ். It's a very golden verse for a lot of Christians.
0: நிறைய பேருக்கு இது வந்து தங்க வசனம்.
2: But you read it right.
0: ஆனா சரியா வாஸ்து பாருங்க.
2: He said it, but then he said, I'm sorry, I spoke some nonsense. I shut my mouth. Forgive me, Lord, he said.
0: அவன் அதை சொன்னான். கடைசில என்ன சொல்றான், நான் அலப்பினேன் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்படின்னு.
2: I spoke things that I did not understand, he says.
0: எனக்கு விளங்காத காரியத்தெல்லாம் நான் பேசிட்டேன்.
2: But that's in the last couple of chapters.
0: ஆனா அந்த கடைசி ஒன்று ரெண்டு
2: அதிகாரம். That's why the Bible says in the New Testament, read the end of Job.
0: அவே தான் புதிய ஏற்பாட்டில் வேதம் சொல்றது, யோபின் முடிவை எண்ணி பாருங்க.
2: Isn't that amazing? People read only the first three chapters of Job.
0: என்ன ஆச்சரியம் பாருங்க, முதல் மூன்று அதிகாரங்களை மட்டும் தான் ஜனங்க படிக்கிறாங்க.
2: Bible specifically says, read the last couple of chapters.
0: வேதம் குறிப்பா சொல்றது, யோபின் முடிவை பாருங்க.
2: Because if you read the last two chapters, you'll understand the whole story.
0: கடைசி ரெண்டு அதிகாரங்களை பார்த்தா முழு கதையும் விளங்கிடும்.
2: The thing that he feared came upon him.
0: அவன் மிகுதியாய் பயந்த காரியம் அவன் மேல்
2: வந்தது. He literally created the reality into reality, the thing that he feared.
0: அவன் எதற்கு பயந்தானோ அந்த காரியத்தை தன் வாழ்க்கையில அப்படியே உருவாக்கி கொண்டான்.
2: Because he greatly feared it.
0: ஏனா அவன் மிகுதியாய் பயந்தான், ரொம்ப பயந்தான்.
2: He was thinking about it.
0: இரவும் பகலும் அதையே யோசிச்சிட்டு இருக்கான்.
2: That was his imagination.
0: அதுதான் அவனுடைய கற்பனை.
2: So you put the thoughts in there.
0: ஆகவே அந்த எண்ணங்களை உள்ள போடுறீங்க.
2: Thoughts of faith instead of thoughts of fear.
0: தோல்வியின் எண்ணங்களுக்கு பதிலாக விசுவாசத்தின் எண்ணங்கள்.
2: Then imagine yourself succeeding in the very task that you were afraid to do.
0: பிறகு எந்த வேலையை செய்வதற்கு பயப்படுகிறீர்களோ அந்த வேலையை வெற்றிகரமாய் செய்வது போல கற்பனை செய்யுங்கள்.
2: Amen. Start imagining now itself.
0: இப்பவே கற்பனை ஆரம்பிச்சிருங்க.
2: Start seeing yourself doing the very thing that you're afraid of doing.
0: அதாவது எந்த காரியத்தை செய்ய பயந்தீர்களோ அந்த காரியத்தை செய்வது போல பார்க்க ஆரம்பியுங்கள்.
2: Pretty soon I'll tell you, it'll become such a stronghold.
0: வெகு சீக்கிரத்துல நான் சொல்றேன் பாருங்க, அதுவே பலத்தாரனாய் உருவாகிடும்.
2: This won't leave you.
0: இப்போ இது உங்களை விட்டு போகாது.
2: The other would have left you already.
0: அது உங்களை விட்டு எப்போ போயிருக்கும்.
2: But now this thing will be a stronghold.
0: இப்போது இந்த காரியம் ஒரு பலத்தாரனாய் இருக்கும்.
2: This becomes a stronghold.
0: இது பலத்தாரனாகும் போது,
2: then you can go take some swim lessons.
0: அப்புறம் போய் ஸ்விமிங் கிளாஸ்க்கு போலாம்.
2: It will come automatically.
0: அது தானா வரும்.
2: All your fear will be gone. You will master that water that you were afraid of.
0: அந்த பயம் எல்லாம் போயிருக்கும். இப்போ பயந்த அந்த தண்ணிக்கு நீங்க எஜமான போல
2: இருப்பீங்க. You can get up and do what you were not able to do before in public speaking.
0: அப்புறம் எழுந்து நின்று முன்ன என்ன செய்ய முடியல அதை செய்யலாம். நாலு பேருக்கு மத்தியில நின்னு பேசலாம்.
2: Then you can write any exam and do well.
0: அப்புறம் எந்த பரீட்சை வேணாலும் எழுதலாம். எழுதி நல்லா
2: whatever you need to do you can do.
0: நீங்க என்னெல்லாம் செய்ய வேணுமோ அதெல்லாம் செய்ய முடியும்.
2: Fear is a thought.
0: பயம் என்பது ஒரு எண்ணம்.
2: And you must attack it, bring it down, destroy the stronghold of fear.
0: அதை தாக்குங்கள், நிர்மூலமாக்குங்கள், பயத்தின் பலத்தாரனை
2: நிர்மூலமாக்கு. You already have the weapon.
0: ஏற்கனவே அந்த ஆயுதம் உங்ககிட்ட இருக்கு.
2: The word of God.
0: தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆயுதம்.
2: Which is able to destroy every stronghold.
0: அது எல்லா பலத்தாரனையும் நிர்மூலமாக்கும்.
2: You can have victory over every fear that dominates you, that paralyzes and cripples you.
0: உங்களை முடமாக்குகிற, உங்களை ஆட்டிப்படைக்கிற ஒவ்வொரு பயத்தையும் நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
2: And be victorious over it.
0: அது மீது நீங்கள் ஜெயம் பெற முடியும்.
2: Believe it.
0: அதை விசுவாசியுங்க.
2: I'm showing you practically how to do it.
0: எப்படி செய்வது நடைமுறையில் உங்களுக்கு
2: காட்டுறேன். We'll talk about it next week.
0: அடுத்த வாரம் இதை பற்றி.
2: Shall we all stand together?
0: நம்ம எல்லாரும்
2: ஆமென்.

தாவீதின் குமாரனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு.

0: அப்போஸ்தலர் 9:36 42 வரைக்கும்.
1: யோப்ப பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருந்தார்கள். யோப்ப பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறான் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான்.
0: அடுத்த வசனம்,
1: இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில்
0: விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அருமையானவர்களே, யோப்பா பட்டணம் என்ற அந்த பட்டணத்துல ஒரு அருமையான கர்த்தருடைய மகள் இருந்தாங்க. அவங்க பேர் தொற்கால். அவங்க பாருங்க, 40-45 வயது இருக்கும். அவங்க வியாதிப்பட்டாங்க, மரிச்சு போயிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிறதான விதவைகள் எல்லாம் அவங்கள குளிப்பாட்டி அடக்கம் பண்றதற்கு ஆயத்தமா மேலறைக்கு கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லாரும் சூழ்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பொழுது ஒரு காரியம் கேள்விப்படுறாங்க, நம்ம யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்துல லித்தாங்கிற ஊர்ல பேதுரு வந்திருக்கிறார். அவர் ஒரு தேவ மனுஷன், ஜபம் பண்ணி அடக்கம் பண்ணட்டும்னு சொல்லிதான் கூப்பிட்டாங்க. ஆனா அவர் வரும்பொழுதே பூரிப்பாக இந்த அம்மா செய்த நற்கிரிகளை சொல்றாங்க. 39 வசனம், அவங்க வங்கிகளையும் வஸ்திரங்களையும் காட்டுறாங்க. ஐயோ, இங்க பாருங்க, நாங்கெல்லாம் விதவைகள், எங்களுக்கு இந்த அம்மா அங்கிகள் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்தாங்க. வாசிமா 39.
1: பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து,
0: பாருங்க, இறந்துட்டா அந்த அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியல. இறந்து குளிப்பாட்டி வச்சு அடக்கம் பண்றதுக்கு செண்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. லித்தா ஊர்ல இருந்து இருக்கிற பேதுரு அடக்கம் பண்ணத்தான் வந்திருக்கிறார். ஆனா அவங்களுடைய கண்ணீர் அடக்க முடியல. காரணம், துர்க்கால் செய்த நன்மை, துர்க்கால் செய்த நற்கிரியில், துர்க்கால் செய்த தான தர்மம். பாருங்க, தன்னை ஒடுக்கி தன்னை ஒரு மேன்மைன்னு எண்ணாதபடி மற்றவர்களை, அவர்களுக்கு ஆடைகளை கொடுத்தது, வஸ்திரம் கொடுத்தது. அந்த அம்மா செத்து இருக்குது, ஆனா அவங்களுடைய நற்கிரிகள் வெளியே வருது. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லுங்க, மறுபடியும் ஒரு அலையிலியா சொல்லுங்க. அந்த நற்கிரிகளை பார்த்து பேதுரைய ஆச்சரியப்பட்டு, சரி நீங்க இப்ப கொஞ்சம் வெளியே போறீங்களா அப்படின்னு அந்த ஆட்களை வெளியே போய் சொல்லிட்டு பிரேதத்தின் பக்கமாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். திடீர்னு நம்ம கண்ணை திறந்துட்டு கையை உயர்த்தி அல்லேலூயா, உயிர் பழச்சிக்கிட்டு பாருங்க. நான் என்ன எழுதியிருக்கிறேன்னா, நற்கிரியை செய்வதனாலே தொற்கால் திரும்ப உயிர் பெற்றார். அருமையானவில்லை, நம்முடைய கூட்டங்கள் மறிக்கிற கூட்டங்கள் அல்ல, உயிர் பெறுகிற கூட்டம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. உங்கள் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமா, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிறதுக்குத்தான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறார். காரணம் என்ன, நம்முடைய சரீரம் சாவுக்கேதுவான சரீரம், ஆனால் உயிர்ப்பிக்கும். 71 சங்கீத 20 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை நீ திரும்ப உயிர்ப்பித்து திரும்ப என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நீர். கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்ப வாழ்க்கையை ஏற பண்ணுகிற தேவன். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8:11 வசனத்துல, கிறிஸ்துவை மரித்தோலிருந்து எழுப்பின கர்த்தருடைய ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கிறபடினால் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். கவனிக்கிறீங்களா, இந்த ஊர்ல அந்த யோப்பா பட்டணம் முழுவதும் சந்தோஷமடைந்தது. அக்கம் பக்கத்துல பட்டணத்துக்காரங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. 42 வசனம் சொல்லுகிறது, இதை பார்த்து இந்த அம்மா மறுபடி உயிரடைந்ததை பார்த்து நெருக்கமாக இருந்த பட்டணம், சுவிசேஷத்துக்கு எதிர்பார்ந்த பட்டணத்தார் அநேகர் கர்த்தர் பக்கமாய் வந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை மறுபடி உயிர்ப்பித்திருக்கிறார், நம்மளை ஒவ்வொருவரையும் புதிய மனிதனாக்கியிருக்கிறார். கையை உயர்த்தி, ஆண்டவர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். என்ன காரியங்கள்? நற்கிரியைகளை செய்கிற காரியங்கள். ஹலேலூயா. அருமையான மகனே மகளே, இந்த நாட்களில் வேக வேகமாக நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் மரித்து போகிற ஆட்கள் அல்ல, அடக்கம் பண்ணுகிற ஆட்கள் அல்ல, உயிர்ப்பிக்கிற ஆட்கள். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஹலேலூயா. இன்றைக்கு கூட ஏதோ ஒரு மரண அவயத்தில் ஒரு கட்டப்பட்டிருப்பீங்க. ஐயா, என்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, என்னுடைய கர்ப்பப்பை ஃபெயிலியர் ஆயிட்டு, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரே ஏதோ ஒரு பக்கம் கூட சரீரத்தில் மரித்து கிடக்கிறது. இன்றைக்கு அது உயிரடைய போகிறது. ஆண்டவர் பாருங்க, அவருடைய முழு நோக்கம் என்ன? அந்த நற்கிரியை பார்த்து கர்த்தர் அவரை எழுப்பிட்டாரு. நற்கிரியை செய்றீங்களா? ஆமா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் பொழுது மலை பிரசங்கத்தில் மத்திய எழுதின புஸ்தகம் 5:16 வசனத்தில் சொன்னார், மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படுவார். நீங்கள் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளை பாப்பாராம். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். மனுஷர்கள் நம்முடைய நற்கிரியைகளை பார்க்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? இவன் செத்து போனா அடக்கம் பண்ணுறதுக்கு குளிப்பாட்டி வச்சுருக்காங்க, மேலறையில் கொண்டு வந்து பாடியை வச்சுருக்காங்க. இவர் வந்து போகிறதுக்குள்ள அந்த விதவைகள் வஸ்திரத்தை அங்கிகளை காட்டுறாங்க. அப்பா பாருங்க, இந்த அம்மா நன்மை செஞ்சது. ஐயோ, இந்த அம்மா எங்களை விட்டு போயிட்டே, எங்களுக்கு இனி வஸ்திரம் கொடுக்கறது யாரு? ஓ, எங்களுக்கு அங்கி கொடுக்கறது யாரு? ஐயோ, இந்த அம்மா இவ்வளவு நன்மை செய்ததே. இந்த சத்தத்தை பரலோகம் கவனிச்சது. ஆஹா, நற்கிரியை செய்கிற அம்மா இனி கொஞ்சம் வாழட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோமன்றக்குள்ள கண்ணை திறந்துட்டு எழுந்திருந்து கூட சொல்லலை, செபந்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கண்ணு திறந்துட்டு உட்கார்ந்துட்டு கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு ஆவியானவர் பேசுன என்ன தெரியுமா? இந்த நாட்கள் நமக்கு, ஆமாம், லெந்து நாட்கள். நாம் மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்ய வேண்டும், ஓடி ஓடி செய்ய வேண்டும். எபேசியர் எழுதின புஸ்தகம் 2:10 வசனத்தில் வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கிரியைகளை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற வாசமா.
1: ஏனெனில்
0: நற்கிரியைகளை செய்கிறதற்கு
1: நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு
0: நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு புதிய மனுஷனா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் புதிய மனுஷனாக. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆண்டவர் ரட்சித்தார்? நாங்கள் அப்படி பாவத்தில் இருந்துட வேண்டிதானே, அந்நியரை போல் அப்படி இருக்க வேண்டிதானே, அக்கிரமத்தில் விழுந்து கிடந்தமே, ஆமாம், பயங்கர குழியில் கிடந்தமே, ஆண்டவர் தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற துதியை நம்முடைய உதடலில் வச்சிருக்கிறாரே. காரணம் என்ன? நாம் நற்கிரியை செய்ய நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியை நம்முடைய உணர்வுல, உணர்ச்சியில, எண்ணத்தில், நடையில் அனுதினமும் நற்கிரியில் வரணும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் நற்கிரியை செய்ய செய்ய செய்ய கிருபைகள் உங்க மேல பெருகும். 2 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 9:8 வசனத்தை நீங்க வாசித்தா பவுல் இன்னும் அதிகமாய் சொல்லுகிற, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும்,
0: சம்பூர்ணமுடையவர்களாயும்,
1: சகலவித நற்கிரியைகளிலும்,
0: சகலவித நற்கிரியைகளை
1: பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும்,
0: சகல நற்கிரியைகளை செய்யும் போது தேவன் சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுங்க. நற்கிரியைகளை அவர் மறந்து போகிறவர் அல்ல, நற்கிரியைகளை மறக்கிற தேவன் அல்ல. நம் மனுஷர்களுக்கு செய்கிற நற்கிரியைகள் அருமையானவர்களே, அவர் மறந்து போகிறவர் அல்ல. அதற்கு மாறாக நற்கிரியை செய்திருக்கிறாளா, தான தர்மம் செய்திருக்கிறாளா, அவள் மேல என் கிருபை பெருகட்டும்னு வைப்பான். கிருபை பெருகிட்டாலே நம்ம பாக்கியவான்கள். அல்லேலூயா. கிருபை பெருகக்கூடிய வழி நற்கிரியைகள், உயிர்ப்பிக்கிற வழி நற்கிரியைகள். ஹல்லேலூயா. அற்புதம் அதிசயம் நடக்கிற ஒரு வழி. நான் சொல்ல சொல்ல சொல்ல ஆமேன் ஆமேன் என்று சொல்லுங்க. நற்கிரியைகள் நாம் செய்யும் பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழி நற்கிரியைகள். ஆமேன் சொல்லுங்க. தீமைகள் நன்மையாய் மாறுகிற ஒரு வழி நற்கிரியைகள். மறுபடியும் நான் திரும்ப உயிர் மிச்சி அடைகிறதற்கு நற்கிரியைகள் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பிரதிபலிக்க நற்கிரியைகள் அவசியம். நம்முடைய சபை வளர நற்கிரியைகள் அவசியம். அநேக மக்கள் ஆமாம் சபைக்குள்ளே சேர்க்கப்பட நற்கிரியைகள் அவசியம். எத்தனை பேர் நற்கிரியைகளை செய்ய போகிறீங்க? இந்த நற்கிரியை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இருந்தது. அருமையானவர்களே, மரண அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறான், மரித்து கொண்டே இருக்கிறான். ஆசாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். சமாரியன் பார்த்தான், பக்கமாய் விலகி போனான். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நல்ல சமாரியன் ஒருவர் வந்தார். அல்லேலூயா. அவன் குற்றூராய் கிடக்கிறான், ஒரு மடக்கு தண்ணி கொடுத்தா பிழைத்து கொள்வான். ஆனால் அந்த வேலையை இயேசு செய்தார். கையை உயர்த்தி உரலேலியா சொல்லுங்க. இயேசுவுக்கு பெயர் நல்ல சமாரியன் என்று பெயர். அவன் கிட்ட போய் மனதுருகி கிட்ட போய் அவன் காயங்களை கட்டினான், திராட்சரசத்தை வார்த்தார். அவனை தன் வாகனத்தில் சேர்த்து சத்திரத்தில் கொண்டு ரெண்டு காசு கொடுத்தார். அப்படின்னா என்ன? சபையிலே சேர்த்தார். புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் படிக்க கொடுத்தார். கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இயேசு நல்ல சமாரியன். இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். சமுதாயத்தினால துரத்தப்பட்ட, சமுதாயத்தினால கல்லறியப்பட்ட சமாரியா பெண் கிணத்து அந்த கரையில் ஒரு குடம் தண்ணி எடுக்க வந்திருக்கிறாள். அவள் எடுக்கிறதுக்கு முன்ன, அந்த தண்ணியை தூக்குறதுக்கு முன்னால, அவள் குடத்தில் தண்ணி நிரம்புகிறதுக்கு முன்னால இயேசு அவளை சந்தித்தார். அல்லேலூயா. அவள் இயேசு சந்தித்தவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாற்றினார். நான் கொடுக்கிற அவளையும் சொல்ற, ஐயா நான் சமாரியா பெண், நீர் யூதனாக இருக்க என்கிட்ட நீர் பேசுறதே தப்பு தெரியுமா? என்ன நினைப்பாங்க? நீ என்னை எல்லாரும் கள்ள தூக்கி எறிவாங்க, உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவர் சொல்கிறார், நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகம் எடுக்காது. அல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீராய் ஓடுகிற ஊற்றாக இருக்கும். ஊருக்குள்ளே ஓடி தனக்கு செய்த எல்லாவற்றையும் சொல்கிறார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியிலே செய்கிற ஆண்டவர், ஆண்டவர் எல்லாரும் இனி குஷ்டரோகி குஷ்டரோகின்னு மலைக்கு பின்னால் வாழ வைக்கிறாங்களே. என் தலையை மூடணுமே, என் முகத்தை திறந்திருக்கணுமே, நான் தீட்டு தீட்டுன்னு சொல்லணுமே. ஆனா உம்மை பார்த்துட்டேன், உமக்கு சித்தம் இருந்தா என்னை சுத்தமாக்கவுமா? அது உதடு மூடுறதுக்குள்ள எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்படியே சுத்தமாயிட்டு கையை உயர்த்தி எல்லாரும் நற்கிரியிலேயே செய்தா. யோசித்து பாருங்க, உங்களுக்கு எத்தனை நற்கிரியிலே செய்தா. ராமுழுதும் பிரயாசப்பட்டு தன் சொந்த தொழில் அவனுக்கு கை கொடுக்கலையே, ஒரு மீன் அவனுக்கு ஆம்படலையே. அவன் அலசிக்கிட்டே இருக்க அவனுக்கு யோசனை வித்தியாசமாகுது. ஐயோ கடங்காரன் வருவானே, அந்த வட்டக்காரனுக்கு நான் பணம் கொடுக்கணுமே, அவனுக்கு பணம் கொடுக்கணுமே, நான் கரைக்கு போக முடியலையே, வலையில் ஓட்ட விழுந்துட்டான் அவன். கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இயேசு பிந்தியிருப்பார் என்றால் அவன் சமுத்திரத்தில் மறிச்சிருப்பான். தற்கொலையின் எண்ணத்தோடு தான் வாழ்ந்தான். அந்த முயற்சி ஓயாம எடுக்கான். ஒரு முறை கடல்ல அவன் அமிழ்ந்தே போனான், டக்குன்னு தூக்குனாரு கையை உயர்த்தி. ஒரு தடவை அவன் பின்வாங்கி போகும்பொழுது வஸ்திரம் இல்லாம பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு எதுவா இருக்கு, அப்பமும் கடல்ல விழுந்தான். ஆண்டவர் அவனை தூக்கி எடுத்தார் கைகளை உயர்த்தி. நம்மளை ஆண்டவரை போல நற்கிரியாக செய்ய முடியாது. சோமணிக்கிட்டே இருக்கிறார். புயலும் காற்றும் சீசரில் அழிக்க பார்க்குது. பயங்கர புயல், பயங்கர காற்று. நாலாம் ஜாமத்தில் கடல் மீது இயேசு நடந்தார். ஆவேசம், ஐயோ ஒரு ஆவிய பார்க்கிறோமோ. அழகா சொல்றார், அமைதியா சொல்றார், பயப்படாதே நான் தான் சொல்றார். கையை உயர்த்தி, எவ்வளவு அற்புதமான இயேசு, எவ்வளவு மகிமையான இயேசு. மூணு நாள் என் பிரசங்கத்தை கேட்டாங்களே, பட்டினியாய் அனுப்புகிறதற்கு எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே. ஒரு சோர்வுக்கு கூட நம்மளை விட மாட்டார். கையை தட்டி ஓடி ஓடி ஓடி நற்கிரியை செய்கிறவர். நீங்க நற்கிரியை செய்றீங்களா? நீங்க நற்கிரிகளை செய்றீங்களா? ஆமா, இயேசுவை போல நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரிகளை நாம் செய்கிற நற்கிரிகளை மனிதர்கள் பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவார். நற்கிரிகளை செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையிலே கிருபைகளை ஆண்டவர் ஏராளம் தாராளமாய் நமக்கு தருவார். மூணு காரியங்களை சொல்ல போறேன். நற்கிரியைகளை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் 3 அதிகாரம் 1 வசனம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கவும் சகலவிதமான நற்கிரியை.
0: கவனிங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தீத்து எழுதுறாரு, சகலவிதமான நற்கிரியை செய்ய
1: ஆயத்தமா
0: இருக்க வேண்டும். தீத்து என்ற அந்த சீசனுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், சபையாரே, தீத்து சபையாரே, சகலவித நற்கிரியை செய்ய நீங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன? இரண்டாவது வசனத்துல ஆன்சர் இருக்கு, கீழே வாசிமா.
1: ஒருவனையும் தூஷியாமலும்.
0: அதுதான் நற்கிரியில. நம் பூமியில் இருக்கிற கொஞ்ச நாள்ல ஒருவனை நான் குற்றப்படுத்த கூடாது.
1: சண்டை பண்ணாமல்,
0: நாம் சண்டையே போடக்கூடாது.
1: பொறுமையுள்ளவர்களாய்
0: இருந்து
1: எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும்.
0: எல்லாம் கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நற்கிரியில் தான் என்ன தெரியுமா? எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காட்டும். எல்லா மனுஷருக்கும். அமெரிக்கா தேசத்துல ஆபிரகாம் லிங்கன் பார்லிமெண்ட்ல அவர் ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் தான் முதல் மனுஷனா இருக்கிறார். பொறாமை கொண்ட ஒரு எதிரி அவரை பார்த்து சொல்கிறான், ஆபிரகாம் லிங்கன், ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்றான். பார், உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு என் காலில் இருக்கு பாருன. உடனே ஆபிரகாம் லிங்கன் எந்த கோபமும் படல. என்ன சொன்னார் தெரியுமா? எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு இவ்வளவு நாளா உங்களுக்கு உழைக்குதா? பிஞ்சா, நான் தச்சு கொடுக்கறேன். ஆயத்தம் அதுதான். கைய உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்க. எல்லாம் ஒரு அலேலியா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமா, ஆயத்தம். தீமைக்கு நன்மை செய்கிறதுதான் ஆயத்தம். உலகமெல்லாம் தீமையை செய்யறாங்க. மூணு குணம் இருக்கிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம், நன்மைக்கு தீமை செய்கிறது பிசாசு குணம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நன்மைக்கு நன்மை செய்யும். 100 ரூபா மொய் செஞ்சா 100 ரூபா சேரும். 500 ரூபா மொய் செஞ்சா 500 ரூபா சேரும். 1000 ரூபா மொய் செஞ்சா என்னமோ, போ கல்யாணத்தில் 1000 ரூபா செஞ்சு இவன் வந்து 500 ரூபா செஞ்சுட்டு போயிட்டானே, உடனே அது ஒரு குற்றம் ஆகிறது. நன்மைக்கு நன்மை செய்கிறது மனித குணம். ஆனா மனிதர்கள் எவ்வளவோ நன்மை செய்யறாங்க பிசாசுக்கு, ஆனா பிசாசு தீமை செய்கிறது. ஆமேன் சொல்லுங்க. ஒரே அடி அடிச்சு போடுது, அவனை சாகடிச்சிருது. நன்மை செய்கிற ஆட்களுக்கெல்லாம் தீமை செய்கிறான். ஆனா இயேசு என்ன தெரியுமா? தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற இயேசு. அந்த ரத்தம் தான் நமக்குள்ள ஓடணும். மறுதளித்தான் பேதுரு, சத்தியம்னு நான் பேதுரு, சபிச்சான் பேதுரு. அவனுக்கு அவனுக்கு தெரியும், நம்மளை விட்டு பின்வாங்கி போயிட்டான், திரும்ப மீன் பிடிக்க போயிட்டான். ஆனால் மீன் கண்டத்தையும் அப்பத்தையும் ஏந்திட்டு, பிள்ளைகளே சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? இல்லை, நான் இப்போ சாப்பாடு கொடுக்க வாங்கன்னு சாப்பாடு கொடுக்குறார். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமாம், தாய் போல நமக்கு இயேசு நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். அவர் நமக்கு நன்மை செய்ய எப்பொழுதும் ஆயத்தமாக இருப்பார். கையை உயர்த்தி வரலே இல்லையா சொல்லுங்க. அந்த குணம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. நற்கிரியில் செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். தீத்து எழுதின புஸ்தகம் 2:14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
1: அவர் நம்மை சகல அக்கிரமங்களின் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய
0: பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும்
1: நம்மை சுத்திகரிக்கும்படி.
0: கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி, நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு ஒப்பு கொடுத்தார். அவருடைய சிலுவை காட்சியை பாருங்க. நற்கிரியை நம்ம செய்ய வேண்டும். அதுல நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் நமக்கு தேவை. பக்தி இருக்கணும், ஆனா அந்த பக்தியில கூடுதலான வைராக்கியம் வேணும். வைராக்கியத்தை விட்டு கொடுத்துதான் நோயிலையும் பேயிலையும் ஜனங்கள் சிக்கிக் கொள்றாங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 1:8 வசனத்தை நீங்க வாசித்தா கவனிக்கிறீங்களா? அங்க இருக்கிறதான பாபிலோனின் ராஜா நேபுகாத்து நேச்சர் என்ன சொல்றாருன்னா, ஐயோ இவங்க ஞானிகள், இவங்க எருசலேமில் இருந்து அவங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபித் ஞானம் உள்ளவர்கள், அவர்களுக்கு ராஜபோஜனம் கொடுங்க. நம்ம ஊர்ல அவங்க முகக்கலையா இருக்கட்டும், நான் காண்கிற சொப்பனத்துக்கு பதில் அளிப்பாங்க. இவங்க நம்ம நாம் இங்க கொண்டு வந்தது நம்முடைய பட்டணத்துக்கு மிகுந்த மேன்மை. சேவகர்கள் கொண்டு வர்றாங்க, ஐயா ராஜா சொன்னாரு, 1:8 வாசிங்க. உடனே தாவி தானியல் சொல்றாரு, ராஜபோஜனத்தில் நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோமே அப்படின்னு சொல்றாரு. 10வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, நீங்க இதை சாப்பிடலன்னா உங்க முகம் வாரத பார்த்து என் தலையை வெட்டிடுவாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? 15வது வருஷத்துல, ஐயா 10 நாள் பொறுக்கட்டியா, நாங்க யாருன்னு காட்டுறோம். ஆனா அந்த வசனம் சொல்லுது, 15வது வசனத்தை வாசிமா. தானியேலுடைய முகம் களை உள்ளதா இருந்தது. அதை தட்டி விட்டார். 10வது வசன வாசிமா.
1: பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி,
0: தானியேலை நோக்கி,
1: உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன்.
0: நான் பயப்படுகிறேன்.
1: அவர் உங்களோட வாலிபரின் முகங்களை பார்க்கிலும்,
0: ஐயோ உங்க முகத்தை, உங்களுக்கு ஒத்த வாலிபருடைய முகத்தை பார்க்கிலும்,
1: உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிறைசேதம் பண்ணுவாரே என்றான்.
0: என்ன சிறைசேதம்? உங்களால நீங்க இந்த ராஜபோஜனம் சாப்பிடறதுனால என்னைய கொண்டு போட்டுருவாரியா? உடனே இவர் சொல்றாரு, இல்ல நீங்க போறீங்க, ஒரு 10 நாள் போறீங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசத்தை நாங்க காட்டுவோங்கிறார். கையை உயர்த்தி அது போல 15வது வசனத்துல, ராஜபோஜனத்தை சாப்பிட்றத விட, சாப்பிட்டவங்க முகத்தை விட இவங்க முகம் களையா இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, உங்க முகம் தேவ பிரசன்னத்தோடு களையா இருக்கிறது. கைகளை தட்டி கத்துற மகிமைப்படுத்துங்க. நீங்க நினைக்கலாம் அழுதுகிட்டு இருக்கே என் முகம், என் முகத்துல கண்ணி இல்ல, உங்க முகம் களையுள்ள முகம். எப்போ தெரியுமா? பக்தி வைராக்கியமா இருக்கும் போது. அருமையானவர்களே, காஷ்மீர் என்கிற அந்த தேசம் குளிர் நிறைந்த தேசம், பனி வந்து வீடு மாதிரி அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கு. எர்மோன் என்ற ஒரு மிருகம் அங்க நீங்க யூடியூப்ல பாருங்க, முயல் மாதிரி நிறைய வெள்ள வெள்ளேர்னு ஒரு தொட்டு கூட கருப்பு இல்லாத அந்த எர்மோன், அந்த சின்ன குட்டி முயல் மாதிரி, அது பனிக்குள்ள வாசம் செய்கிறது, பனிக்குள்ள தோண்டி உட்கார்ந்துக்கிறது. அதுதான் அதற்கு ஆண்டவர் படைத்தது. ஆனால் அதனுடைய தோல் விளையேற பெற்றது, அதை சாகடிக்க முடியாது, அதுக்கு பிடியும் கொடுக்காது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தோலை லண்டன் பல நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. குளிர்ந்த நாட்டுக்கு எவ்வளோ விலை கொடுத்தினாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அந்த எர்மோன் மிருகத்தினுடைய தோல், அந்த வெள்ளையாக புசு புசு புசுன்னு இருக்குல்ல, அது பனியை தாங்குமாமா. இதை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழியை விட்டு போனவுன்னா அசுத்தத்தை அதில் போட்டிருந்தாங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் இறைய தேடிட்டு திரும்ப வரும் பொழுது அசுத்தத்தை கண்டு கரையிலேயே நிற்குமாமா. அப்படி வலைய போட்டு பிடிச்சிடுறாங்க. பாருங்க, நான் செத்தாலும் பரவாயில்ல, இந்த அழுக்க நான் தொடமாட்டேன், இந்த அசுத்தத்தை தொடமாட்டேன். எவ்வளவு ஒரு மிருகம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, நம் எவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். கைகளை விட்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் வைராக்கியம் நற்கிரியிலே செய்ய பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும். இந்த குணத்தை ஆண்டவராகிய இயேசுகிட்ட பார்க்கலாம். கவுனிங்க, எல்லாம் தடியோடு தீப்பந்தங்களோடு வரும் பொழுது ஆண்டவர் எதிர்ப்படுகிறார், எதிர்ப்பட்டு சொல்கிறார், நான் தானே உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும்னா என் பிள்ளைகள் அத்தனை பேரையும் விட்டு விடுங்கிறார். கையை உயர்த்தி நம்ம மேலே ஒரு தூசி கூட படவிட மாட்டார். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை குயிக்கா படிச்சுட்டு,
1: அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார்.
0: நான் தான் என்றார்
1: இயேசு. பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக,
1: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
0: நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே,
1: என்னை தேடுகிறது உண்டானால்
0: இவர்களை போக விடுங்கள், நான் உங்களுக்கு வர்றேன். என்னத்தானே உங்களுக்கு அடிக்கணும், நம்ம மேல ஒரு ஈ கூட படவிட மாட்டார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க மட்டும் வைராக்கியமா இருந்தா போதும், நற்கிரிகளை செய்ய, சுவிசேஷத்தை சொல்ல, நன்மையை ஓடி ஓடி செய்ய, இந்த சபையை தாங்க, நீங்க எழுப்பிட்டா போதும், உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா. 3வது ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். நற்கிரியிலே செய்யும்போது நாம் கீழ்ப்படி, நற்கிரியெல்லாம் உடனே கீழ்ப்படிஞ்சிடணும். ஆமாம், கீழ்ப்படி தான், சொல்லுங்க என் முகத்தை பாருங்க, கீழ்ப்படி தான் உங்களை மேல்படிக்கு கொண்டு வரும். மேலே போகணும், அங்கே அவர்கிட்ட பேசணும், கீழே நின்றுட்டு இல்லை. ஆமாம், சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் பிரதாப் எங்கே இருக்கிறாரு? ஏமா நீங்கள் மேலே போய் பாருங்க, அவர் ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. ஆமாம், கீழே இருந்து கூப்பிட்டா கேட்காது அவருக்கு. நாமளும் ஆமாம், கீழ்ப்படியில் இருந்தால் மேல்படிக்கு போகணும்.

0: முடியாதவங்க நற்கிரியை செய்ய முடியாது, உங்கள் சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நான் சொல்றேன், ஆமா, தொற்கால் குளிப்பாட்டி செண்டு போட்டு அவளை வச்சிருந்தாங்க மேலறையில், ஆனா திடீர்னு எழுந்துட்டா பாருங்க, ஒரு உயிர் மீச்சு அடைந்தால். இதுதான் சபையின் எழுப்புதலின் நாட்கள், கீழ்ப்படிய வேண்டும். ஒரு அருமையான ஒரு மகா வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன் என்று ஒரு தீர்க்க தரிசனம். இது யாருகிட்ட வந்து? ஆபிரகாம் கிட்ட வந்தது. ஆபிரகாம் ஆண்டவர் மெசொப்பொத்தேமியாவில் இருந்து அழைக்கும் பொழுது கையளவு கூட இடம் இல்லை, ஆனா வேதம் சொல்ல அவன் கீழ்ப்படித்ததுனாலே. ஆதியாகமம் புஸ்தகம் 26:4 கொத்து கொத்தாய் அவனு ஆசீர்வதித்தார். வாசி
1: மாட்டாக்குன்னு,
0: ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து
1: என்னுடைய
0: கற்பனைகளையும் நியமங்களையும் அவன் கை கொண்டபடினால், ஐயோ என்ன ஆசீர்வாதம். அவன் ஆரம்பத்துல கை அளவு கூட இடம் இல்லை. வேதம் சொல்கிறது பார்க்கிற இடத்தை கொடுத்தாராம். அவன் ஆஸ்தி வைக்கிறதுக்கு பூமி கொள்ளலையாம். ஆதியாகமம் புஸ்தகம் 13:6 இந்த வசனம் சொல்லுது, அவங்க ஆஸ்தி அவ்வளவு பெருசா இருந்ததாம், அழைக்கும் பொழுது இல்லை கொஞ்சம் கூட இடம் இல்லை. ஆசிமா டக்குன்னு,
1: அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது.
0: பூமி தாங்க கூடாது இருந்தது.
1: அவர்களுடைய ஆஸ்தி
0: ஆஸ்தி மிகவும் மிகுதியாயிருந்தபடி தான். கைகளை உயர்த்துங்க, கீழ்ப்படிதல். சவுலை பார்த்து சொன்னார், அமலேக்கிற நீ அழிக்கணும்னு சொன்னா நீ விட்டு விட்டேப்பா. ஆகையினாலே பழியை பார்க்கணும், கீழ்ப்படிதலே உத்தம். கைகளை உயர்த்து, கைகளை தலைக்கு மேல வைங்க. இயேசு கிறிஸ்து தான் கீழ்ப்படிந்தார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தன்னை தாழ்த்தினார். அதனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையானவர்களே, ஆண்டவரை பாருங்க, இந்த கீழ்ப்படிதல் தான் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார். இனி உங்க வாழ்க்கையிலே சாபம் கிடையாது, பாவம் கிடையாது. நீங்க நீதிமான், நீங்க பரிசுத்தவான், நீங்க நற்கிரியை செய்ய சிருஷ்டிக்கப்பட்டவங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமையும் உங்களை தொடுகிற. கை உயர்த்துங்க, இந்த செய்தி எனக்கு நான் ஏகோபித்து பரிசுத்தாவில நிரம்புங்க. நற்கிரியை செய்ய ஆண்டவர் நம்மளை உருவாக்குவார். கபா கபா கபா கபா, கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்குகிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கிறார், உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார்.
2: அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1 அதிகாலை 5:00, 2 காலை 7:00, 3 காலை 9:00, 4 மாலை 6:30 நடைபெறும்.
3: முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம்.
2: சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1 ஆராதனையில் காலை 6:00, 2 ஆராதனையில் காலை 8:00, 3 ஆராதனையில் காலை 10:00 நடைபெறும்.
3: வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9:00 வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும்.
2: எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1 அதிகாலை 5:00 காலை 10:00 நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3 வெள்ளிக்கிழமை காலை 10:00 நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10:00 நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும்.
3: ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7:00 நடைபெறும்.
2: ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7:00 நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5:00 ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10:00 முதல் 2:00 வரை சபைக்காகவும்,

தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488732 84. டிவி நிகழ்ச்சிகள்: நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள் ஆறாம்

0: தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும் பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட செவிக்கிறோம்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ
2: ரேடியோ. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அனைவரோடும் கூட
3: கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22:30 நம் ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று தேசத்தின் ஜனங்களை காக்கும்படி ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுவதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 24:1 நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து கூறியபடி, அவருடைய 2வது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்குமான அடையாளங்கள் நிறைவேறி வருகின்ற இவ்வேளையில், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, பாவத்தில் உழன்று ஆண்டவரின் கோபத்திற்கும் நியாயத்தீர்ப்புக்கும் உள்ளாகியிருக்கும் எண்ணற்ற ஜனக்கூட்டத்தை விடுவிக்கும்படி ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசவும், அவர்கள் பாவத்தை பரிசுத்த ஆவியின் பலத்தினால் கண்டித்து உணர்த்துவதுமான திறப்பிலே நின்று காரியங்களை செய்யும்படி ஆண்டவரின் சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா?

0: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் பலனாக கொண்டிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல் இருக்கிறான் என்று எரேமியா நம்மை உற்சாகப்படுத்துகிறான். 17:7.
1: வெப்பமிகு நாட்களில் அச்சமில்லையே,

வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே, உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா இப்படி செய்வீங்களா என்று சொல்லி. பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள். ஆனா சமாதானம் இல்லை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு,

0: கிறிஸ்துவுக்கு அன்பான அவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அநேக சாட்சிகளை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கும் ஒரு புதிய சாட்சியை நாம் கேட்கப் போகிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை சகாயம் பண்ணுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த உலகம் அறியட்டும் என்கிற நிகழ்ச்சியில் உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கிறீங்க. இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாராக. இதனுடைய சாராம்சம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். அதாவது உலகத்தில் அறியப்படாத ஊழியக்காரர்களை அவருடைய ரட்சிக்கப்பட்டதனுடைய விதம், அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துகிற விதத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு இது ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலும் நீங்கள் அதை சிறிதளவு சொல்லப் போகிறீர்கள், ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்கள் இளமை பருவம், சிறு பிறந்த சூழ்நிலைகள், உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய பெற்றோர், இப்படிப்பட்ட காரியங்களை சிறிதளவு சொல்லுங்கள்.
1: கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற கிருபை பாராட்டின என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அறிமுகப்படுத்துகிற ஐயாவையும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என்னை கேட்கிறவர்களே, நான் கன்னியாகுமரி மாவட்டம் மாங்கரை கருங்கல் பகுதியில், கருங்கல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்கிற மாங்கரை என்பது என்னுடைய சொந்த ஊர், என் அப்பாவுடைய ஊர். என்னுடைய அம்மாவுடைய சொந்த இடம் கண்ணன்னூர், வேர்க்கிளம்பி பக்கத்தில் இருக்கிறது. நான் 1975 செப்டம்பர் 29 பிறந்த ஒருவர்.
0: பிறந்தீங்க, உங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்தில் இருந்தாங்களா? நீங்கள் எப்படி, உங்களுடைய கல்வி துவக்கங்கள் எப்படி இருந்தது, உங்களுடைய தெய்வீக காரியங்கள்லாம் எப்படி இருந்தது என்பதை ஸ்டார்டிங்கில் சொல்லுங்கள்.
1: என்னுடைய தகப்பனாருடைய பேர் லார்சன், என் தாயாருடைய பேர் ஃப்ளாரன்ஸ். அவர்கள் இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருந்தவர்கள் என்று நான் குறிப்பிட மாட்டேன். நல்ல ஒரு பெற்றோராக இருந்தார்கள் என்று நான் சொல்லுவேன். என் தாயார் கம்யூனிஸ்ட் கட்சியிலே சில தொண்டுகள் செய்து அப்படி இருந்தவர்கள். நான் சிறு வயதிலே

0: என்னுடைய ஆரம்ப கால கல்வியை என்விகேஎஸ் ஆட்டூர் அந்த ஸ்கூல்லே ஆரம்பித்தேன். நான் சிறு வயது முதலே ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் என்று சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜோடு கீழே தான் இருந்தேன் என்று சொல்லலாம். இங்கே பல பள்ளிகள், என்விகேஎஸ், அமலா கான்வென்ட், நாகர்கோயில், சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன், இந்த பள்ளிகள்லாம் படித்து பின் நாட்களிலே சென்னை பட்டணத்துக்கு நேராக நாங்கள் கடந்து போனோம்.
1: அப்போ இந்த ஸ்கூல் பருவத்தில் உங்களை எப்படி வளர்த்தாங்க, சர்ச்சுக்கெல்லாம் போவீங்களா? நீங்கள் கிறிஸ்தவ பாரம்பரியத்திலேருந்து வந்தவங்கன்னு சொன்னீங்க, அப்போ அவங்களுக்கு நீங்கள் மாதிரியாக இருந்தீங்களா? அப்படிப்பட்ட இதெல்லாம்
0: இப்போது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பேரிலே கிறிஸ்தவனாக இருப்பதினால், நாம் ஒரு சபைக்கு போகிறதுனால் கிறிஸ்தவனாகி விடுவதில்லை. கிறிஸ்துவை எப்பொழுது நாம் தரித்து கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம மெய்யான கிறிஸ்தவர் ஆகிறோம். சிறு வயதிலே என்னுடைய பாட்டி உடைய வீட்டிலே நான் வளர்ந்தேன். அதான் எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட், 4 வருடம். இந்த 4 ஆண்டுகளும் ஒரு ஆலயத்திற்கு கிரயமாய் போகிற ஒரு பழக்கம் உண்டு. அதுலேயும் சொன்னால் ஒரு ஸ்ட்ரிக்ட், அந்த வீட்டுக்குடைய கண்டிப்புக்கு போனது தான் மெயின். ஆனாலும் அப்படி போனது உண்டு. ரெகுலராக நான் சர்ச்சுக்கு போனது நாட்கள் உண்டு. ஆனால் பின் நாட்களில் என் தாய் தகப்பனோடு சென்னை பட்டணத்துக்கு போன பின்பாக ஒழுங்காக நான் போனவன் என்று நான் சொல்ல மாட்டேன்.
1: சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
0: சண்டே கிளாஸ் சின்ன வயசில் நான் போனது உண்டு. நான் வந்து அதை சொல்லணுன்னா, சின்னதில் 4 வருடங்கள் இந்த கண்ணனூர் பகுதியிலே பாஞ்ச விளை என்ற ஒரு பகுதி உண்டு. அங்கே பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்தே சபை, ஃபுல் காஸ்பல் சபையில் நான் சண்டே கிளாஸ் ஒழுங்காய் படித்து நிறைய பரிசுகள் எல்லாம் வாங்கி நல்ல அந்த நாட்களிலே படித்தது உண்டு. ஆனால் பின்னாடி சென்னைக்கு போன பிறகு அவ்வளோ கரெக்டாக நான் போனேன் என்று சொல்ல மாட்டேன்.
1: சரி, இப்போது அந்த சிறு பருவத்தில் உங்களுக்கு ஆண்டவருக்கு மேலே பற்றிருந்ததா, அல்லது பிசாசுடைய மேலே பற்றிருந்ததா, ஏதாவது பிசாசினால் போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததா, அது நம்ம நீங்கள் திசை திருப்பப்பட்டீங்களா?
0: சின்ன வயசுலே ஆலயங்களுக்கு போனதுனாலே ஆண்டவரை குறித்த ஒரு தாக்கம் கொஞ்சம் உண்டு. ஆண்டவரை முற்றிலுமாய் தெரியாது, இல்லைன்னா டோட்டலாய் கர்த்தரை மறந்தவன் என்று சொல்ல முடியாது. கர்த்தரை குறித்து கொஞ்சம் ஒரு சின்ன நாலெட்ஜ் உண்டு. ஆனால் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்த நாட்கள் தான் அதிகம். அதில் ஒரு குறிப்பாக சொல்ல போனால், ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஒரு என் தாயார் வந்து ஒரு ஆலயத்திலே சிறு வயதிலே வளர்க்கப்பட்டவர்கள். அவர்கள் ஆனால் அந்த ஆலயத்திலே வளர்க்கப்பட்டதை அவர்கள் கொஞ்சம் மறந்து உலகத்தின் பின்னாடி கொஞ்சம் போனாங்க. வேலை இருந்தது, ஆண்டவர் நல்ல வேலையை கொடுத்தார். சிறு வயதிலே நாங்கள் குடும்பத்தோடு திரைப்படம் தியேட்டர்களே போய் பார்த்தது, இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் உண்டு. இதன் மூலமாய் நான் உலக பிரகாரமாய் போனேன் என்று தான் சொல்ல முடியுமே அன்றி ஆண்டோருக்குள்ளேயெல்லாம் நான் வந்தேன்னு என்னாலே அதை சொல்ல முடியாது. அதுதான் உண்மை.
1: சரி, நீங்கள் சிறு வயதிலிருந்து இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, சில பாவப்பழக்க வழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும், எந்தெந்த பாவப்பழக்கங்கள் உங்களை அடிமைப்படுத்தி இருந்தது அப்படிங்கிறதில்ல?
0: பாவப்பழக்கம், ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பாவ பழக்கம் இருக்கும்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு வைக்க முடியாது. அதனாலே ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு பாவம் செய்ய வைப்பான். எனக்கு பாவ பழக்கம் என்று மேலோங்கி இருந்ததென்றால் அதிகமாய் சினிமா பார்ப்பது. சினிமா பல கிட்டத்தட்ட ஒரு 500 படங்களாவது நான் மினிமம் பார்த்துருப்பேன் என்று சொல்ல முடியும். பல இடம், இதே குமரி மாவட்டத்திலே பல தியேட்டர்கள் நான் போய் பார்த்துருக்கிறேன். இப்படியெல்லாம் பலவிதமான திரைப்படங்களை பார்த்து அந்த பாவ பழக்கத்திலே இப்படியாக, அதே மாதிரி பள்ளிக்கூடங்களுக்கு ஒழுங்காய் செல்லாமல் பள்ளிக்கூடத்தை கட்டடித்து விட்டு ஊர் சுற்றுவது, இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள், இப்படிப்பட்ட ஒரு வழி விலகி போகிற ஒரு அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் சிறு வயது முதலே இருந்தது.
1: சினிமா பார்ப்பது தான் உங்களுக்கு மிகப்பெரிய விருப்பமான ஒரு காரியம்?
0: ஆமாம், கண்டிப்பாக பணம் சினிமா பார்ப்பது ஒரு மிகுந்த ஒரு பிரியமான காரியம் என்று என்னாலே சொல்ல முடியும்.
1: இப்போ சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம அதில் நம்ம உந்தப்படுவோம், அதை போல செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ இந்த சினிமாக்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது அதே போல் மாற வேண்டும், அல்ல அதே போல் தவறுகள் செய்ய வேண்டும். சில வேளையில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அநேகம் சினிமாவை பார்த்து கொண்டு வீட்டில் வந்து அதே அப்படிப்படுத்து தூங்குவார்கள் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட
0: சம்பவம் கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன்,
1: சொல்லுங்க.
0: ஒரு மனிதனுடைய வாலிப பிரயாயம் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த பிரயாயத்தை அந்த காலத்தை ஒருவன் இழந்தானால் அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தோற்று போய்விடும். என் சரீர பிரகாரமாகவும் நான் பாதிக்கப்பட்டேன், என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையும் நான் கெடுத்து விட்டேன் என்று சொல்வேன். சினிமா படங்களை பார்த்து அந்த நடிகைகளை போ மூல ஒரு இச்சை அதை வந்து உறங்கும் போது தவறான சிந்தனைகள், சிந்தனையிலே நிறைய பாவம் செய்து பல கெட்ட காரியங்கள். அதே மாதிரி சினிமாவில் இப்போ ஐயா அழகாக கேட்டாங்க, பாஸ்டர் கேட்டாங்க, சினிமா பார்த்ததுனால உங்களுக்குள்ள என்ன எஃபெக்ட் வந்ததுன்னு சொல்லி. சிறு வயதுலேயே இந்த ஒரு மாதிரி இந்த காதல் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியெல்லாம் ஒரு உணர்வு, அப்படி ஒரு உந்துதல் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வலைகளில் ஏதோ கர்த்தருடைய கிருபையினாலே நான் சிக்கவில்லை என்று நான் சொல்வேன். ஆனால் அது என்னை நிறைய கேடுகளுக்குள்ளே கொண்டு போனது. மெயினாக ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யதார்த்த வாழ்க்கை இல்லாதபடி ஒரு சிற்றின்ப பிரியனாய் என்னை மாற்றினது என்று சொல்ல முடியும்.
1: பிறகு இந்த ஸ்கூல் படிப்பு முடிச்சு அடுத்த ஹையர் ஸ்டடீஸுக்கெல்லாம் போனீங்க. அப்போ எப்பமாவது ஆண்டவரை தேடணும், ஆண்டவர் ஆராதிக்க போகணுங்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள உருவாச்சா?
0: ஆண்டவரை தேடுவது என்று சொன்னால் நான் தேடுவேன், அது ஒரு சுயநலமான தேடுதல். எப்படி என்று சொன்னால் பயம் உண்டு எனக்குள்ளே, பயங்கரமான பயம். மெயினாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கல்லறை குழிகள் நிறைய இருக்கும். அதை பார்க்கும்போது அது வரைக்கும் நான் சினிமா பாட்டு பாடிட்டு வருவேன், அந்த கல்லறை பகுதி வந்தோடனே ஒரு கிறிஸ்தவ பாட்டை பாடிட்டு கண்ணை மூடிட்டு வீட்டுக்குள்ளே ஓடி வந்து விடுவேன். அப்படி வந்து இப்படி ஒரு சில சின்ன சின்ன காரியங்களுக்காக கர்த்தரை தேடின ஒரு காரியம்தான் உண்டு. அதான் அது ஒரு ஒழுங்கான தேடுதல் இல்லை.
1: சரி, இப்போ சத்ருடைய சில போராட்டங்கள் இருந்து நீங்கள் சொன்னீங்க, அது எப்படி கண்டினியூ ஆச்சு, அதனால் என்ன பாதிப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது? திருமணத்துக்கு முன்னால் உள்ளதை முதல்ல சொல்லுங்கள், அப்புறமா.
0: இப்போ சத்ருடைய போராட்டம் என்னதோ உடனே வந்து அப்படி ஏதோ போனது என்று நான் சொல்ல மாட்டேன். சிறு வயது முதலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்ருடைய போராட்டம் வந்தது. அதற்கு ஒரு சில காரியங்களை நான் சொல்வது பார்க்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆவாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே போக முடியாது என்று சொல்லி. அப்போ பாருங்கள், என்னுடைய சிறு பிள்ளையிலேயே பிசாஸ் என்னை கெடுக்க பார்த்தான். நான் இந்த என்விகே ஸ்கூல்லே படிக்கும்போது 1979 என்று நினைக்கிறேன், கரெக்டான அந்த ஆண்டு ஞாபகத்துக்கு வரல, 79-80 அந்த காலகட்டங்களிலே யூகேஜி படித்திருக்கிறேன். 18 ரூபாய் அன்றைக்கு ஃபீஸ். இந்த 18 ரூபாயை கொண்டு செலுத்தும்படியாக சின்ன பையனாக எனக்கிட்ட என்னுடைய பாட்டி, என் பாட்டி வீட்டில் நான் வளர்ந்தேன், கொடுத்து விட்டாங்க. நான் என்ன பண்ணினேன்னா அந்த 18 ரூபாய்க்கும் வடை வாங்கிவிட்டேன். வடைன்னா இன்னைக்கு உள்ளது மாதிரி இல்லை, அன்னைக்கு 18 ரூபாய்க்கு ஒரு பெரிய டப்பா நிறைய வடை. அதை நானும் என்னுடைய ரெண்டு நண்பர்களுமாய் சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை என்ன பண்ணுவதுன்னு தெரியல, மண்ணை தோண்டி அதுக்குள்ளே போட்டு அடைத்து வைத்து இப்படியெல்லாம் ஒரு அதை வீட்டிலே மறைத்து இப்படி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிறு பிள்ளையிலிருந்தே அந்த சாத்தான் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அன்னைக்கு அப்படி பாவம் என்றால் ஒரு வாலிப வயது வரும்போது தவறான காரியங்கள், தவறான எண்ணங்கள், இப்படி சினிமா பார்க்க வைத்து இப்படிப்பட்ட பல தவறான காரியங்களை செய்ய வைத்தான். இன்னும் ஒரு காரியத்தை சுருக்கமாக சொல்ல முடியும், பெரிய திருடனாகாமல் இருந்ததே கர்த்தருடைய கிருபை. ஒரு தடவை நான் படித்த பள்ளிக்கூடத்திலேயே கொஞ்சம் இரும்பு பொருட்கள் எல்லாம் இருந்தது, அதை என் பேக்கிலே வைத்து வெளியிலே கொண்டு அதை விற்று இப்படி பணத்தை வாங்கி அதை வைத்து படம் பார்த்தது, இப்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்தேன் என்று நான் சொல்ல முடியும். அதான் யதார்த்தமான உண்மை.
1: சரி,
0: இப்போ இப்படி போனதினால் நான் எந்த ஒரு உலக பிரகாரமான கல்வியும் நான் சரியாக கற்றுத்தேரவில்லை. டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் போனேன், அதை பாதியிலே விட்டேன். போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ என்று போனேன், அதை பாதியிலே விட்டேன். இப்படியாக தொழில் கல்வி படிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசி மெக்கானிக் படிக்க போனேன், அதுவும் ஒழுங்காக படிக்கவில்லை. இப்படி எந்த ஒரு காரியத்திலையும் நான் ஒரு ஒழுங்கில்லை. ஏன், மியூசிக் கிட்டார் வாசிக்கலாம் என்று, கிட்டார் கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கிட்டார் கற்று கிட்டாரோடு சினிமா தியேட்டருக்கு போய்விட்டேன். இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக அந்த உலகத்தரமான இந்த சினிமா, யாருமே நினைத்து விடாதீர்கள் சினிமா பார்ப்பதுனால நன்மை என்று சொல்லி, அதனால ஒரு நன்மையும் ஒரு நாளும் வர முடியாது, அது கெடதான் செய்யும். இப்படியாக என்னுடைய 28 வயது வரைக்கும் ஒன்றுமே செய்யாமல் வாழ்ந்து வீட்டுக்கும் ஒரு பாரமாக இருந்தேன். கிட்டத்தட்ட 28-29 வயது வரைக்கும் தகப்பனார் வீட்டின் பெற்றோர்களுடைய கையை நோக்கி தான் இருக்க வேண்டியது இருந்தது. அதனால் ஆண்டோருடைய இரக்கத்தினாலே 29 வயதிலே ஒரு தொழிலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தது, அவருடைய இரக்கம் அவ்வளோதான். அப்போது நான் கர்த்தரையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்ல மாட்டேன், துன்மார்க்கமாய் தான் வாழ்ந்தேன். ஆனால் இப்படியாப்பட்ட சூழ்நிலைகளில் என்னுடைய வாழ்க்கை போய்கொண்டு இருந்தது.
1: திருமணமானது, திருமணம் ஆன பிறகு
2: உங்க வாழ்க்கையில் எப்படி இருந்தது? போராட்டங்கள் இருந்ததா, இந்த ஆண்டை ஏற்றுக்கொண்டதுக்காக வாழ்ந்தீர்களா?
0: எனக்கு 2005 டிசம்பர் 29 எனக்கு திருமணம் நடந்தது. என்னுடைய மனைவியுடைய பெயர் ஜின்னி பெர்ஷியா. அவளுடைய சொந்த ஊர் மணலிக்கரை பகுதியிலே, வாழவிளைவுக்கு என்று சொல்லுகிற பகுதி. எங்கள் இந்த நாகரிக காலத்திலே என் மனைவியுடைய ஃபோட்டோகிராஃப் நான் பார்க்கவே இல்லை திருமணத்திலே. எங்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் நான் என் மனைவியை பார்க்கிறேன். அப்படியாக எங்களுடைய திருமண வாழ்க்கை டிசம்பர் 29, 2005 நடந்தது. திருமண வாழ்க்கை என்றால் எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நான் திருமணத்தை குறித்து ஒரு கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். இந்த அதுவும் திரைப்படம் தான் காரணம். அப்படியே திரைப்படத்தில் ஏதோ பயங்கர அந்யோன்யமாய் போகிறதாக காட்டுவார்கள். ஆனால் எங்கள் வாழ்க்கை அப்படி இல்லை. நித்தமும் சண்டையும், புரிந்து கொள்வதிலே பிரச்சனை, போராட்டம், பலவிதமான போராட்டம். அதில் ஒரு சம்பவம், இப்படியும் சண்டை வருமா என்பதற்காக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என் மனைவி தன்னுடைய கல்லூரியை படித்தது மதுரையிலே. அப்போ அவள் பேசும்போது சில மதுரை வார்த்தைகளும் கலந்துவிடும். ஒரு நாளைக்கு என் மனைவி என்னிடம் கேட்டால், ஏன் இப்படி நிற்கிறீங்க, ஏன் இப்படி நிற்கிறீங்க? நான் சொன்னேன், நீ கன்னியாகுமரிக்காரி, ஏன் நிற்கிதியேன்னு கேள். அவள் சொல்கிறா, நிற்கிதியேன்னு நான் கேட்க மாட்டேன், ஏன் நிற்கிறீங்க அப்படின்னு. இதனாலே நான் அவளை அடித்து, இது உங்களுக்கு ஒரு வேடிக்கையாக ஒருவேளை இருக்கலாம், இப்படி தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் பல குடும்பத்திலே வருது. அதை தவிர்த்து நீங்கள் கேட்கலாம், இதை தவிர்த்திருக்கலாமே நீங்கள் என்று சொல்லி. அதுதான் பிசாசு. இப்படிப்பட்ட சின்ன காரியங்கள் மூலமாக அவன் தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதை செய்து விடுவான். அன்னைக்கு எங்களுக்கு வேதத்தின் வெளிச்சம் இல்லாததுனால அதை பற்றி ஒரு உணர்வில்லை. பயங்கர சண்டை போட்டோம். இப்படி தான் சண்டை தான் எங்கள் வாழ்க்கை. இன்னொரு முக்கியமான சம்பவத்தை சொல்வதற்கு இப்பொழுது எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு நாளைக்கு நாங்கள் வசிக்கிற வீடு சென்னையில் கோயம்பேடு, அங்கே எங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கும்போது அங்கிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கமாக பூந்தமல்லி என்று சொல்லுகிற ஒரு இடம் இருக்கிறது. அங்கே நானும் என் தகப்பனாரும் ஒரு வியாபார காரியமாய் சென்றிருக்கிறோம். அப்பொழுது என் மனைவியிடமிருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, இன்னும் 10 நிமிடத்திலே வீட்டுக்கு வரவில்லை என்றால் நான் மரணமாய் என் சடலத்தை பார்க்க நேரிடும். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பயம் என்னை ஆளுகை செய்கிறது. 10 நிமிஷத்தில் எப்படி போக முடியும்? என் தகப்பனார் இருக்கிறார், அவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும், சொல்ல முடியுமா என் மனைவி செத்து போயிடுவேன்னு சொல்றா போகணும், ஏதோ ஒரு பொய்யை சொல்லி உருட்டி விட்டு நான் வேகமாக நான் என் வீட்டுக்கு போனா என் மனைவி ஐயோ இவர் வந்து எங்கேயாவது ஆபத்திலே மாட்டி விடுவாரே இப்படி வேகமாய் வருவாரேன்னு வீட்டுக்கு போன மாத்திரத்திலே நான் ஒரு அடி அடித்தேன். அவள் கேட்டால் அழுது கொண்டே உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா இப்படி செய்வீங்களான்னு சொல்லி. அந்த நிமிடமே என் உள்ளமும் உடைக்கப்பட்டது. ஐயோ ஏன் இப்படி எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் சம்பவிக்கிறதுன்னு சொல்லி ஒரு சமாதானமான வாழ்க்கை இல்லை. இதை போல ஒரு வாழ்க்கை யாருக்கும் வரக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப கஷ்டமும் வேதனையும் நிறைந்த முட்கள் படுக்கையாக தான் எங்கள் வாழ்க்கை இருந்தது என்று சொல்ல முடியும்.
2: இந்த குடும்ப வாழ்க்கையில் வேற பெரிய பிரச்சனைகள் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: பார்த்துட்டுருக்கிறவங்களே பிசாஸ் என்றால் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்திலே உண்டு. அது அவரவருக்கு வந்தாதான் தெரியும். அந்த வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை. சர்ப்பத்தின் ஆவி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே என்னோடு வந்து பேசும், நீ உன் மனைவியை கொன்றுவிடு. ஒரு மனைவியை கொல்லுவதற்காக திருமணம் நடக்கவில்லை. தேவ திட்டம் என்னவென்றால் பலிகி பெருக வேண்டும், நல்ல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது குடும்ப வாழ்க்கை. எங்கள் குடும்ப வாழ்க்கையை அவன் ஒவ்வொரு நாளும் இப்படி சிதைக்க பார்த்தான். அவளை கொல்லாமல் விட்டது கர்த்தருடைய கிருபை. அவளும் இப்படி கொல்ல வேண்டும். இப்படி பிசாசு எங்களை எப்போதும் போராடுவான். என் மனைவி எத்தனையோ நாள் கதவை பூட்டி விட்டு எலி விஷத்தை சாப்பிட்டு செத்து போக வேண்டும். நான் கதவை தள்ளி கொண்டு வீட்டுக்குள்ளே போன நாட்கள் உண்டு. இன்னொரு நாள் நான் என் வீட்டை விட்டு வெளியேறணும் என்று சொல்லி பல கிலோமீட்டர் நடந்து போய் திருப்பி ஆண்டவரே என்னை கொண்டு வந்த நாட்கள் உண்டு. இப்படி பல காரியங்களை அவ்வளவு அந்த காரியங்களை சொல்லும் போதே வேதனையா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம்.
1: சரி, அதுக்கு பிறகு எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்பதாக சமாதான கேடல மாறி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி சமாதானமாக சந்தோஷமாக இருந்ததா?
0: ஆமாம். இப்போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று ஒன்று உண்டு. இயேசு சந்திக்கிறது, அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். நான் முதல்லே சொன்னேன் ஆலயங்களுக்கு அப்போ இப்போ போவேன் என்று சொல்லி. எல்லாருக்கும் ஆலயங்களுக்கு போகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். நான் விரும்பியோ விரும்பாமலோ போய் ஆலயங்களில் போய் தூங்கிட்டு வந்தது உண்டு, பாதியில் எழும்பி வந்தது உண்டு, ஆலயத்துக்கு போய் பாதி ஆலயம் சர்ச்சு முடிஞ்சு சினிமாவுக்கு போனது உண்டு, இப்படியெல்லாம் நிறைய நடந்தது உண்டு. ஆலயத்துக்கு காணிக்கை போட கொடுக்குற காசுலே படம் போன நாட்கள் உண்டு. இப்படியெல்லாம் இருந்த எனக்கு என் குடும்பத்திலே சமாதானமின்மையாக தான் இருந்தது. எப்போதும் சண்டை பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2014 December 27 என்னுடைய அறையிலே என்னை வந்து சந்தித்தார். இது ஒருவேளை உங்களுக்கு கேட்பதற்கு நம்ப முடியாமல் இருக்கலாம். நம் தேவன் நம்மை சந்திக்கிற தேவன். வேதத்தில் எத்தனையோ அதற்குரிய காரியங்கள் இருக்கிறது. எப்படி சந்தித்தார் என்றால் என்னை எந்த இடத்துல பிசாசு அடிமை பண்ணி வைத்திருக்கிறான் என்பதை சுட்டி காட்டி. என்னவென்றால் உலகமும் அதன் ஆசை இச்சையிலும் உழன்று கிடக்கிறாயே, உனக்கு பரலோகத்திலே இடம் உண்டா? உழன்று கிடப்பது என்பது பன்றி குட்டிகள் சேற்றிலே உழன்று கிடக்கும், அசுத்தத்திலே உழன்று கிடக்கும். அப்படி இந்த உலகத்தின் காரியங்களே நான் உழன்று கிடந்ததை சொல்லி என் அறையிலே அவருடைய சத்தம் கேட்டது. கேட்டு என்னை விடுதலை ஆக்கினார். அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 வேலை ஆகும் போது என் அறையிலே எனக்கு சமாதானத்தை கெடுத்து விடுவான் பிசாசு. பல நேரம் நாங்கள் படுத்து கிடக்கும் போதே சண்டையிடுவோம், நானும் என் மனைவியும். அன்னைக்கு நல்லா காலையில 8 வரைக்கும் தூங்கி எழும்பினேன். எழும்பின உடனே எனக்கு உடம்புலேருந்து ஏதோ போனது போல இருந்தது. அது நீங்கள் கேட்கலாம், என்னது போச்சுதுங்க அப்படின்னு. இருதய பாரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடும். சில பேர் சொல்லுவாங்க, என்னோ தெரியல பிரதர், அழுத்தமா இருக்குது, டென்ஷனா இருக்கு, டிப்ரெஷனா? டிப்ரெஷன் என்று ஒன்றே இல்லை. சாத்தான் தான் டிப்ரெஷனை கொண்டு வருகிறவன். மன அழுத்தத்தை கொண்டு, பணம் இருந்தா மன அழுத்தம் போயிருமா? அப்படின்னா என்ன பாருங்க, எனக்குள்ள பணம் இருந்தது, எனக்கிட்ட எந்த கவலையும் இல்லை, பணத்தை குறித்த கவலை நான் பட்டதே கிடையாது என் வாழ்நாள்ல. ஆனா சமாதானம் இல்லை. அன்னைக்கு என்ன நடந்தது என்றால், எனக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்து ஒரு காற்றிலே நடக்கிறது போல இருந்தது, நல்ல சமாதானமா இருந்தது. யாரோ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் இயேசு கிறிஸ்து தான் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் அன்றைக்கு அறிந்து கொண்டேன். அதுக்கு பின்பாக ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. அன்னைக்கு நைட், அடுத்த நாள் நைட்லே ஒரு காரியம் நடந்தது. என்னைக்கும் என்னை சந்தித்து என்னை பிரச்சனைக்குள்ளே ஆழ்த்துகிற சர்ப்பத்தின் ஆவி எனக்கு, அது ஒரு ஏவல் ஆவி, பில்லி சூன்யத்தின் ஆவி, என்னை கொன்று போட வேண்டும் என்று செய்வனை பண்ணி வைக்கப்பட்ட ஆவி, அதே அதனுடைய திட்டம் என்னன்னா இருதயத்தை பாரப்படுத்தி ஹார்ட் அட்டாக் வந்து சாக வேண்டும் என்பது. அது என்னை அட்டாக் பண்ண வருகிறது. என்னை சுற்றிலும் ஒரு அக்னி வேலி போடப்பட்டிருக்கிறது. அதில் நான் இருக்கிறேன், என் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இருக்கிறார்கள். ஒரு பட்டயத்தை வைத்து ஒருவர் அந்த சர்ப்பத்தை ரெண்டு துண்டாய் வெட்டி போடுவதை நான் பார்த்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை கர்த்தர் என்னை அழகாய் ஆச்சரியமாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நடத்தி வருகிறார்.
3: ஓகே, நீங்கள் வந்து பெரிதாக பாதிக்கப்பட்டது சினிமா.
0: ஆமாம், கண்டிப்பாக
3: அந்த ஸ்டார்டிங்லேருந்தே சினிமா தான் உங்களை பாதி.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக,
3: அதனால தான் உங்களுடைய பாதைகள் ஆண்டவருக்கு வர முடியும்.
0: கண்டிப்பாக.
3: இப்போ சினிமா பொறுத்தமட்டில் இப்போ நாடகம் எடுத்துகிட்டா பார்க்காதவங்களே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் நல்லது இருக்கிறது, கெட்டது இருக்கிறது, நல்லது எடுத்துட்டு கெட்டதை நம்ம விட்டு விடலாம், அதில் என்ன பாவம் இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அது பாவம்னு சொல்கிறீங்க, அது எப்படி, அது எப்படி மக்களுக்கு வளர்க்கி கொடுக்குறது?
0: அதை நான் ஒரு இப்போ ஐயா அழகான ஒரு கேள்வி கேட்டாங்க போதகர் ஐயா. சினிமா என்பது இன்னைக்கு எல்லாரும் பார்க்குறாங்களே, இதை ஏன், இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல போனோம்னா, சில போதகர்கள் கூட சினிமா பார்ப்பது தவறில்லை என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சினிமா ஒரு நாளும் பரிசுத்தமாக முடியாது. மாம்ச இச்சையை தூண்டுகிற யாவுமே பாவம்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை சுதந்தரிப்பான் என்று இருக்கிறது. நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன். என்ன, நான் பாதிக்கப்பட்டதுனாலே சினிமாவில் என்ன பார்க்கிறோம், அடுத்தவர்களுடைய ஒரு சரீரத்தை நாம் பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடு விபச்சாரம் பண்ணியாயிற்று. இந்த உலகத்திலே திருமண பந்தம் மாத்திரம்தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறது. மற்ற ஒரு ஆண்மகன் இன்னொரு ஸ்திரீயுடைய சரீரத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஆணின் ஒரு அந்தரங்கத்தை பார்ப்பதற்கு அதிகாரம் இல்லை. இது ரெண்டையும் இதை செய்ய தூண்டுகிறது தான் மெயினாக சினிமா. அடுத்தது காதல். காதல் என்றால் வேதம் அங்கீகரிப்பதில்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையா ஏவாளை கர்த்தர் கொண்டு வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காதல், வன்முறை பாருங்க, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கத்தி எடுத்து விரட்டி கொல்லுகிறது. அவர்களை கேட்டால் சொல்லுகிறார்கள், இந்த திரைப்படத்தின் பாணியிலே நான் இதை செய்தேன். அது மாதிரி களவு செய்கிறது, அடுத்தவர் மனைவியை கொள்கிறது, இப்படிப்பட்ட அடுத்த மனைவியை இச்சிக்கிறது, இப்படிப்பட்ட தவறான காரியங்களை செய்ய தூண்டுகிறது தான் அந்த சினிமா. அடுத்தது பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். அதை கொஞ்சம் அதை விளக்குவது அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அது உங்களுக்கே தெரியும், நீங்கள் எப்படி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் வாலிபத்தில் ஒரு சினிமா திரைப்படத்தை பார்க்கும்போது எப்படி அந்த பரிசுத்தத்தை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று. சினிமாலே ரொம்ப மோசமான காட்சிகளை காட்டப்படுகிறது. அதை நீங்கள் விட்டு விலகுவது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அதை விட்டால் தான் உங்களுக்கு சமாதானம் வரும். அதுதான் உண்மை.
3: சரி, முதலாவது உங்கள் பிரச்சனைகள் இருக்க டைமில் உங்கள் மனைவி உங்களை கொல்லணும்னு அவங்களுக்கு எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான், உங்களுக்கு மனைவியை கொல்லணும்னு சொல்லி உள்ள எண்ணத்தை பிசாசு கொடுத்துருக்கிறான். இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உங்களுடைய எப்படி சமாதானமாக இருக்கும், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது?
0: ஆமே, நல்ல ஒரு கேள்வியை வைக்கிறாங்க முன்னாடி. வெளிச்சம் வரும்போது இருள் போயிடும். யோவான் 1:9 சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த ஒரு மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எங்கள் வீட்டிலே நல்ல சமாதானம் உண்டு. எப்போது ஒரு சாத்தான் சில சச்சரவுகள் சண்டைகளை கொண்டு வந்தாலும் உடனே தெரிந்துவிடும், இது சாத்தான் கொண்டு வருவது என்று சொல்லி நாங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்றைக்கு நான் என் மனைவி எங்கள் ரெண்டு பிள்ளைகளுமாக சந்தோஷத்தோடு நாங்கள் இருக்கிறோம்.
3: சரி, இப்போ இதெல்லாம் மாறி வந்து ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க, ஊழியம் செய்யணும் எப்படிங்கிற அப்படின்னு ஒரு டெண்டன்சி எப்படி உங்களுக்கு வந்தது? அது யாராவது கைட் பண்ணுறாங்களா பண்ணாங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு?
0: நான் இப்போ இது கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டிய பகுதி, கொஞ்சம் விரிவான பகுதி, கொஞ்சம் நேரம் பிடிக்கும். நீங்கள் நல்ல கவனமாக இதை கேளுங்கள். ஊழிய வளைப்பு என்பது ஒரே நாளிலே வந்துவிடவில்லை. நான் சொன்னேன், 27 2014 எனக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து. யாருக்குமே அதை கொடுக்க முடியல. இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அது என் தகப்பனாரை குற்றப்படுத்தும்படியாய் நான் சொல்லவில்லை. அவர் ஒரு நாள் சொன்ன காரியம், டேய், நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு 4 கயிறில் நீ தொங்கிடலாண்டா அப்படின்னு சொல்லி, அது அவர் என் மேல் வைத்த பாசத்தினால் வியாகுலத்திலே அவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தில் யாரும் இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியல. நான் என் மனைவி வீட்டாரிடம் சொல்வேன், என் மனைவி யார்ட்டையாவது சொல்வா, அந்த மனிதன் பேசியும் என்ன செய்யலை, எங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வர முடியல. அப்போ எனக்குள்ள நல்ல சமாதானம் வந்து விட்டது. இந்த இப்போ ஐயா கேட்டாங்க ஊழியம் எப்படி வந்தது என்று சொல்லி. இப்போ நல்ல கவனமாக கேளுங்க, இந்த ஊழியம் எப்படி வந்தது என்று சொன்னால், அந்த 2015 நியூ இயர், நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு ஆராதனைக்கு ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபை போதகர் என்னை நோக்கி கை நீட்டி இப்படியாக சொன்னார். நான் அது வரைக்கும் ஜெபம் பண்ணினதே இல்லை. அன்னைக்கு என் ஆவியின் உந்துதலினாலே நான் பயங்கரமாய் கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறேன். அந்த போதகர் சொன்னார், அந்த சகோதரர் கைகளை நீட்டி ஜெபிக்கும் போது நிறைய பிசாசுகள் ஓடுகிறது என்று சொல்லி. என் மனைவி என்னை பார்த்து நகைத்தாள். ஓ, இவருக்கே உங்களுக்கே பிசாசுக்கு போராட்டம், நீங்கள் ஜோம் பண்ணால் பிசாசு ஓடுதாக்கும் அப்படின்னு சொல்லி நகைத்தாள். நாங்களும் வீட்டுக்கு வந்து விட்டோம். நல்ல சமாதானத்தோடு சென்னை பட்டணத்துக்கு நேராக ஒரு 4-5 திரும்பி போனோம். இதை நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் இருதயத்தை தான் வாஞ்சித்து தேடி வருகிறார், பிசாசும் அந்த இருதயம் தான் வேணும். நான் என்னுடைய பிஸ்னஸுக்கு நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன். எப்போதும் போய் என்னுடைய ஆஃபீஸ் அறையில் லெட்ஜர்லாம் வரவு செலவு இதெல்லாம் நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கிற மாத்திரத்திலே எனக்கு அந்த கணக்கு வழக்குகளை எல்லாம் பார்ப்பதுக்கு ஒரு வாஞ்சை இல்லை எனக்குள்ளே. முன்னமும் ஒரு அழுத்தம் இருக்கும், ஆனால் இப்போ ஒரு சமாதானம் இருக்குது, ஆனால் இப்பவும் ஒரு அழுத்தம் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல. உடனே யாரோ ஒருவர் இருதயத்துக்குள்ளே தனி அறைக்கு போ, தனி அறைக்கு போ அப்படி என்று பேசுகிற ஒரு சத்தம் எனக்குள்ளே துணிக்க ஆரம்பித்தது. உடனடியாக நான் என்னுடைய ஒரு அறையிலே போனேன். ஒரு நாளும் நான் அப்படி ஜபித்ததே கிடையாது. தேம்பி தேம்பி ஒரு குழந்தையை போல அழுது ஜபிக்கிறேன். ஆனால் என்னுடைய தேவைகளுக்காக அல்ல. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் என்று ஒன்று உண்டு. அது ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகளுக்கும் கிடைக்கும். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி. அது சில பாவ காரியங்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த நேரம் நான் பார்த்த காட்சி என்ன என்றால், எனக்கு கர்த்தருடைய கிருபையினால தேசத்திலே நடக்கிற சில காரியங்கள், இல்லைன்னா நடக்க போகிற காரியங்களை அப்படியே கர்த்தர் காட்டியிருக்கிறார். ஊழியத்தின் பாதையில் ஒரு ஓரினை சேர்க்கை பாவத்தினாலே வருகிற ஒரு வியாகுலத்தை குறித்து எனக்கு காட்டுகிறார் கர்த்தர். எனக்கு மிகுந்த பாரம் கொள்ளுகிறது. எனக்கென்று நான் ஜெபிக்கவில்லை. என்னுடைய இருதயம் யாரையோ நாடுகிறதை எனக்குள்ளே உணரப்படுகிறது. அப்பொழுது எனக்குள்ளே ஒரு வசனம் வந்தது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னோடு வீட்டில் நீங்கள் வேத புஸ்தகம் இருக்கும் என்றால் ஏசாயாவின் புஸ்தகம் 19 எல்லாருக்கும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு எனக்கு 2 வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது கொடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 19:19-20 வசனங்கள். அக்காலத்திலே எகிப்து தேசத்தின் நடுவிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடமும் அதன் எல்லை அருகே கர்த்தருக்கு ஒரு ஸ்தம்பமும் உண்டாயிருக்கும். அது எகிப்து தேசத்திலே சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாயிருக்கும். ஒடுக்கிறவர்களின் நிமித்தம் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அப்பொழுது அவர்களுக்கு ஒரு இரட்சகனையும் ஒரு பலவானையும் அனுப்பி அவர்களை விடுவிப்பார். இப்ப இந்த வசனம் கொடுத்தோடனே எனக்கு இதனுடைய அர்த்தம் தெரியவில்லை. ஆனா நான் அப்படியே கண்களை மூடி இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், பாவத்திலும் சாபத்திலும் நீ இருந்தாய், நீ என்னை நோக்கி கூப்பிட்ட போது நான் உன்னை விடுதலை ஆக்கினேன். இதே போல எத்தனையோ பேர் பாவத்திலும் சாபத்திலும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ என்னை அறிவித்து அவர்களை என் அண்டை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி இப்படியாக ஒரு அழைப்பை கொடுத்தார். இன்னொன்று, என்னை பின்பற்றி வா அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே தொனிக்க ஆரம்பித்தது. இன்னொன்று, சாலோம் விடுதலையின் ஊழியங்கள் அப்படி என்று ஒரு சத்தம் காதிலே துணிக்க ஆரம்பித்தது. அடுத்ததாக வசனங்கள் எனக்கு நேராய் வர தொடங்கினது. எந்த பகுதியில் இந்த வசனம் இருக்கென்று தெரியாது. நான் சொன்ன போனால் ஒரு சங்கீத புஸ்தகத்தை எடுத்து படியுங்கள் ஜாக்சன் என்று என்கிட்ட ஒருவர் அந்த நாட்களில் சொன்னால் நான் நேரே அட்டவணையை திருப்புவேன். எந்த நம்பர்ல சங்கீதம் வரும் என்று, அதுதான் என்னுடைய பைபிள் ஸ்டாண்ட். சச் எ புவர் ஸ்டாண்டர்ட். அப்படி இருந்த என்னை ஆண்டவர் அழகாய் ஊழியத்துக்கு அழைத்தார். அழகாய் நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்த கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஐயா கேட்டதற்கு ஆதாரமாய் நான் சொல்லுகிறேன். 3 என் சமூகத்திலே கடந்து வா அப்படி என்று ஒரு இருதயத்தில் ஒரு சத்தம். நான் மிகுந்த அல்சர் ப்ராப்ளம் உள்ளவன். எனக்கு உபாசம் என்றால் என்ன என்று தெரியாது. ஆண்டவர் என்னை அழைத்தார். உடனடியாக நான் என் வாகனத்தை எடுத்து விட்டு, நான் சொல்வதிலே ஒரு இம்மி கூட பொய்யோ கூட்டி குறைத்தோ பேசவில்லை, நான் என் வாகனத்தை எடுத்து கொண்டு கிளம்பும்போது, இதை நீங்கள் நம்புகிறவர்கள் நம்புங்கள், நம்ப முடியாதவர்களுக்கு நான் பாத்திரன் இல்லை, இது நம்பிதான் ஆக வேண்டும். அப்படி ஒரு சம்பவம், என் ஸ்டியரிங் தன்னால் லெஃப்ட் பக்கம் திரும்புகிறது, என் பிரேக் யாரோ அப்ளை பண்ணுகிறது, நான் போக நினைத்த திசை வேறு, அது திரும்புகிற திசை வேறு, நான் வண்டியிலே ஏதோ ரிப்பேர் ஆயிட்டோன்னு பயந்து விட்டேன். கர்த்தர் ஒரு இடத்தை குறிப்பிட்டு ஒரு இடத்திற்கு போ அப்படி என்று சொன்னார். அந்த இடத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ இந்த இடத்துல கண்ணீர் வடித்து ஜபித்த நிமிடமா இந்த இடத்துல உனக்கு ஒரு ஊழியத்தை தருவேன் என்று சொல்லி, முதல் முதலாக அந்த இடத்துல எங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை சென்னை பட்டணத்திலே தந்தார். அது ஒரு பெரிய ஒரு காரியமா. இப்படி ஆண்டவர் தன்னுடைய அனுபவங்களை சில எனக்கு உள்ளே வைத்து சில ஊழியத்தின் பாதையில். இன்னொன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒருவருக்கு வயிற்று வலி இருக்கென்றால் எனக்குள்ளே ஒரு சில செகண்ட் அதே போல ஒரு வயிற்று வலியை தருவார். பாண்டவர் சொல்லுவார், இதுதான் இவனுக்கு ப்ராப்ளம், இதை சொல்லி ஜபி, இப்படி என்றெல்லாம் சொல்லி முழு நேர ஊழியத்துக்கு என்னை ஆயத்தப்படுத்தி என்னை தெளிவாக அழைத்து வந்தார். முழு நேர ஊழியம், சில பேர் என்கிட்ட கேட்பாங்க தொழிலும் செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். அப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்னவென்றால், நீ உலக ஆசையிலே மூழ்கி இருந்தவன், இன்னும் நீ தொழில் செய்வாயானால் என்னை விட்டு போய்விடுவாய், அதனாலே என்னை நீ பின்பற்றி வா அப்படி என்று சொல்லி என்னை அழைத்தார். இதுதான் நான் ஊழியத்துக்குள்ளே வருவதற்கான ஒரு பெரிய காரியம்.
3: நல்ல ஒரு சாட்சி. இப்போ நீங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்திருக்கிறது ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம அப்படி சேர்ப்போம்.
0: இப்போது எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற பிரதானமான ஊழியம் என்றால், பில்லி சூனிய மாந்திரிக கட்டில் இருக்கிற குடும்பங்கள், எனக்கு யாரென்றே தெரியாது, யார் மூலமாவது யார் வீட்டுக்கோ ஜோம் பண்ண வருவேன், அங்கே யாரோது வந்து அவங்க கூட்டிகிட்டு போவாங்க, இங்கே வாங்க மார்த்தாண்டத்துக்கு வாங்க, அங்கே கருங்கல் வாங்க, இப்படியெல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம், சாலோம் விடுதலையின் ரட்சிப்பின் விடுதலையின் கூட்டங்கள் என்று சொல்லி மணலிக்கரை வாழவளை முக்கு பகுதியிலே ஒவ்வொரு நாலாவது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமை நடத்துகிறோம். அந்த கூட்டங்கள் எதற்கென்றால், அந்த கூட்டங்களிலே அந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே நடத்தி அவர்களை சபைகளிலே போகும்படி அவர்களை நீ அனுப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் காரியமாக இருந்தது. இப்படி நாங்கள் சென்னை பட்டணத்திலே செய்கிறோம், நாகர்கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்திலே செய்கிறோம், இன்னும் பல கிராமங்கள்ல எல்லாம் போய் கூட்டங்களை நடத்தி பர்சனல் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் நடத்தி தெரு பிரசங்கங்கள் மூலமாக. இதில் இன்னொரு காரியம், முத்தான ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றால், ஒருவர் அன்றைக்கு நைட் மரணம் தற்கொலை பண்ணி மறிக்க வேண்டும் என்றிருந்த ஒரு மனிதரை ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அவருடைய பேர் ரமேஷ், நேராவிளை பகுதியிலே இருக்கிறார். அவர் இன்றைக்கி சமாதானத்தோடு திருமணம் பண்ணி பிள்ளை. இது என்னுடைய என்னை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக சொல்லலை, இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க இன்றைக்கி செத்து போயிடலான்னு கூட நீங்கள் முடிவெடுக்கலாம். செத்து போய் விடாதீங்க. உங்கள் ஆத்மா விலையேற பெற்றது, அது வீணாவதற்காக அல்ல. உங்களுக்கு என்ன, நாங்கள் துணை செய்கிறோம். உங்களுக்கு ஒரு ஜபம் வேண்டுமென்றாலோ ஒரு கவுன்சிலிங் வேண்டுமென்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபித்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் வழி நடத்த நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இதுதான் உண்மை.
3: அருமையான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். இப்போ உங்களை ஆயிரக்கணக்கில் மக்கள் பார்க்குறாங்க, பார்க்க போகிறாங்க.
1: கண்டிப்பாக
3: அநேகர் உங்களை ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்வாங்க. ஜெயிப்பதற்காக பல காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இப்போ உங்களை கேட்குற ஜனங்களுக்கு உங்களுடைய சாட்சியின் அடிப்படையில் ஒரு 2 நிமிஷம் சின்ன ஆலோசனையாக.
1: ஆமாம், ஷார்ட்.
0: என்னை கேட்கிற என் விசுவாச பிள்ளைகளே, முதல்ல கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று தெரியணும். ஒருவேளை ஆண்டவரை அறியாதவர்களும் இதை கேட்கலாம், இல்லைன்னா கர்த்தரை அறிந்த 2 வசனத்தை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். இயேசு யார்? இயேசு கிறிஸ்துக்கும் எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்திலே உண்டு, அதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏதோ இந்த பூமியோடு முடிந்து போகிற காரியத்திற்காக இல்லை, இயேசு கிறிஸ்து வரவில்லை. நம்ம இருத்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்திலே சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உலகத்திலே நாம் சமாதானமாக இருக்க முடியும், பரலோக ராஜ்யத்திலையும் இருக்க முடியும். என்னை கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15:19 இப்படி சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். சின்ன சின்ன காரியங்கள், அது கர்த்தருக்கு தெரியும் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி. ஒரு வியாதியா இருக்கலாம், ஒரு பலகீனமா இருக்கலாம். நீங்க கேட்கலாம், உனக்கும் ஒரு சமாதானத்துக்காக தானே தேடி போனேன். உண்மை, சமாதானத்துக்கு தேடி போனேன். ஆனால் இன்றைக்கு நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறேன். இதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மெய்யாக உலக காரியத்தை தேடாதபடி கர்த்தருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்க பரலோகத்தின் காரியத்தை தேடி இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை தேடும் போது உங்களுக்கு சமாதானத்தை தருவார், சந்தோஷத்தை தருவார், நிம்மதியை தருவார். கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உங்களுக்கு ஒரு சிறு ஜபத்தை நான் செய்ய விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு வியாதியா இருக்கிறீர்களா, ஒரு போராட்டத்தில் இருக்கிறீர்களா, என்னை தாராளம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண்ணை நான் தருகிறேன் இறுதியிலே. நீங்கள் இப்போ என்னோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது, எங்கே 1 or 2 பேர் என் நாமத்தினாலே கூடி வருகிறோம் அங்கே நான் இருக்கிறேன், உங்கள் நடுவிலே இருக்கிறேன். என் நாமம் பிரஸ்தாப பண்ணப்படுகிற எந்த ஸ்தலத்திலையும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி எல்லா கண்களை மூடி அப்படியே இருக்கிறாரே. ஒருவேளை ஒரு தற்கொலை நாவி, என்னை போல ஒரு தற்கொலை நாவியின் போராட்டத்திலே நீங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம், பல போராட்டத்தில் இருக்கலாம். எங்கள் தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், பரிசுத்த தேவமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அறையிலையும் கர்த்தர் கடந்து போவீராக. ஒவ்வொரு வீட்டிலையும் கர்த்தர் வாசம் பண்ணுவீராக, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தாலே ஜபிக்கிறேன், பொல்லாத சத்ருவின் கையை எடு, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படட்டும், சமாதானத்தோடு இருக்க செய்யுங்க. கர்த்தர் நல்ல சமாதானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.
3: ஆண்டவர் பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இவர்களுடைய பாதிப்பு சினிமாவினால் ஏற்பட்டது என்று நம்ம தெளிவாக கேட்டோம். சிறு வயது முதல்லே அந்த சினிமா பைத்தியம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு நாளைக்கு பல காட்சிகள் வீட்டில், அதனுடைய சிந்தனை எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கை இதுதான் ஆளுகை செய்து கொண்டது. இது நம்ம அவருடைய வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகளே பாழாய் போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அப்படி இருந்த நம்முடைய மகனை ஆண்டவர் வேறு பிரித்து இன்றைக்கு தவறு சினிமா பார்ப்பதே தவறு என்று சொல்லக்கூடிய அளவில் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றியிருக்கிறார். அநேகருக்காக ஆண்டவர் இவர்களை பயன்படுத்தி வருகிறார். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். ஆண்டவர் சவுலை கூட பவுலாக மாற்றின கர்த்தர் மகனை மாற்றி இன்று தம்முடைய பணியிலே ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இதை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளை, நீங்களும் ஒருவேளை சிறு வயதிலிருந்தே இந்த சினிமாவுக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, சினிமா பார்க்காம என்னால் இருக்க முடியாது, அதுதான் எனக்கு வேண்டும். சிலரெல்லாம் வீடுகளில் ரூம்ல எல்லாம் சினிமா நடிகைகளுக்கு நடிகர்களுக்கு ஃபோட்டோ தான், தன்னுடைய தகப்பனுக்கு தாயாருக்க ஃபோட்டோ இருக்கிறதோ இல்லையோ, சினிமா ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவும் பெண்களுடைய ஃபோட்டோக்களும் தான் இருக்கும். பாருங்கள், அப்போ யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நம்ம அறிந்து பார்க்க வேண்டும். இப்போ பாருங்கள், ஒரு வேளை அவர் சிட்டியாக இருந்தால் அப்படி ஆண்டவர் அந்த தெருவோரமாக நடந்து போய் கொண்டிருக்காருன்னு வைத்துக்கணும். ஒரு கற்பனையில் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சத்தம் வந்து கொண்டே இருக்கும். எல்லா வீட்டிலேருந்தும் நான் நினைக்கிறேன் எல்லா வீட்டிலேருந்தும் சினிமா ஓடுகிற சத்தம் தான் அவர் கேட்டுட்டு போவார். எங்கேயாவது ஒரு வீட்டிலேருந்தாவது எஸ்எப்பா பாடுகிற பாட்டோ ஆராதனை பார்க்கும்போது மிகவும் குறைவாகத்தன்று என்ன சொன்ன, அப்படி உலகம் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படியான நானும் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஏன்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்திற்காக, உலகத்தின் சுற்றின்பங்களுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு போகாதபடிக்கு ஆண்டவருக்காக வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். கர்த்தர் சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியில் வந்து ஆண்டவருக்கு முன்பதாக மக்களுக்கு முன்பதாக உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டீர்கள். அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய ஃபோன் நம்பர் நாங்கள் முதல்ல போட்டுருவோம், அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார்கள். ஓகே, காட் பிளஸ் யூ.
0: தேங்க்யூ.

ஏசாயா 43 அதிகாரத்தின் 1-6 வசனங்களை பாடலாக பாடுகிறோம். எதிரியான சத்துருவை மேற்கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கும் சங்கீதம் தான் 118.

உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய் கதறினே அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டே உதவிக்காய்

தம் சொந்த மகன் அப்சலோமால் துரத்தப்பட்டு தூங்க முடியாமல் அலைந்த தாவீதை கர்த்தர் தாங்கினார், தூங்க வைத்தார், சங்கீதங்கள் பாட வைத்தார். திருப்பாடல் 3. திருப்பாடல்

அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். நோய்களோடு போராடுகிற ஒவ்வொருவர் மேலும் உன்னுடைய கரம் அமர்வதாக. இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் விலக நான் கட்டளையிடுகிறேன். மன அழுத்தம், கடன் பிரச்சனை, தூக்கமின்மை விலக மன்றாடுகிறேன். இன் ஜீசஸ் நேம்.

அதிகாலையில் ஒரு நாள் திருவெளிப்பாடு முதல் அதிகாரம் 6 வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது கிடைத்த பாடல்தான் இது. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே பாவங்களற நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக.

மிக கொடிய வேதனை இடுக்கண்கள் மத்தியில் கர்த்தருடைய கரங்களில் விழுவோம். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லி டேவிட் பலிபீடம் கட்டி பலிகள் செலுத்தினார். அப்பொழுது வேண்டுதல் கேட்கப்பட்டது, வாதை நிறுத்தப்பட்டது. இதை 2 சாமுவேல் 24:25 வாசிக்கிறோம். சபையே, ஒருமனமாய் துதி பலிகள் செலுத்துவோம், ஜப தூபம் எழுப்பட்டும், வேண்டுதல் கேட்கப்படும், வாதை நிறுத்தப்படும்.

0: హల్లెలూయా.
1: థాంక్ యూ లార్డ్.
0: థాంక్ యూ లార్డ్.
1: பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை நாட்களிலே சிறுவர்கள் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது.
0: And every year at the May we have the children meetings.
1: Hallelujah. இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகள் வந்து இங்க முன்னால உட்கார்ந்து இருக்காங்க.
0: Many children are sitting today in the front.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: It is joy.
1: Hallelujah. ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை உட்கார்ந்தா பிரயோஜனம் இல்ல.
0: It's not useful when you sit once in a year.
1: ஒவ்வொரு வாரமும் இங்க வந்து உட்காரணும்.
0: Each and every week you should come and sit here.
1: சிறு பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
0: Children you say,
1: நான் ஒவ்வொரு வாரமும் வருவேன்.
0: I will come each and every
1: week. அப்படி சொல்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க.
0: Say hallelujah by lifting your hands.
1: வருவீங்களா?
0: Will you come?
1: வர மாட்டீங்களா?
0: Won't you come?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவீங்களா வர மாட்டீங்களா?
0: Will you come or not?
1: வருவோம் சொல்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
0: Those who want to come please rise up.
1: கையும் உயர்த்த மாட்டீங்க. எல்லாமே ஏஞ்சீங்க.
0: Please rise up.
1: ஹalleluya. கட்டாயம் வருவீங்களா?
0: Will you come?
1: சரி. அப்போ உட்காருங்க.
0: Please sit.
1: வருவோம்.
0: We will come.
1: பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்.
0: Then we go and sit.
1: அப்படின்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
0: You can stand such students, such children.
1: வருவோம் பின்னால போய் உட்கார்ந்துக்குவோம்னு சொல்றவங்களாம் ஏஞ்சின்னுங்க.
0: We will come and then we sit at the back.
1: வந்த முன்னால வந்து உட்காரும் சொல்றவங்களா ஏஞ்சி நில்லுங்க.
0: Rise up when I come, I come to the front.
1: முன்னால வந்து உட்காருவீங்களா?
0: Will you sit at the front?
1: Hallelujah. சரி உட்காருங்க.
0: Please be seated.
1: பாட்டு பாடும் பொழுது
0: when you sing,
1: நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன்.
0: I don't look around.
1: நான் கையை உற்சாகமா தட்டி பாடுவேன் சொல்றவங்கெல்லாம் கையை உயர்த்தி காமிக்க பார்க்கலாம்.
0: You lift up your hands, I will clap and sing.
1: கையை உயர்த்தினால் ஏஞ்சி நிக்க வேண்டியதில்ல.
0: If you will raise,
1: hallelujah,
0: can you not stand?
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Sir, na vandhi inga aandavude vaarthai naan nichayama kattukolluven solrungala kai yorthi kaanvinga.
0: Lift up your hands. I want to
1: hallelujah
0: the word of God.
1: Amen.
0: Amen.
1: Na yesuvai nesikiren solrungala kai yorthi kaanvinga.
0: I love Jesus.
1: Hallelujah. Amen.
0: Amen.
1: Indha nadandhadhaan indha விடுமுறை சத்திய வேதாகம பள்ளியிலே ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா?
0: Whether they have said who is the Lord Jesus?
1: இல்லையா?
0: Have you learnt?
1: ஆமாவா இல்லையா?
0: Is it right or wrong?
1: தெரிஞ்சிட்டீங்களா?
0: Did you learn?
1: தெரிஞ்சிட்டேன்னு சொல்றவங்கள கைய உயர்த்தி காட்டுங்க.
0: You can raise your hands. I have learnt.
1: இயேசு யாரும் தெரிஞ்சிட்டோம்.
0: I know who is Jesus.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Amen.
0: Amen.
1: Praise the Lord.
0: Praise the Lord.
1: Hallelujah. Yesu veyrama andara kullama andara.
0: Jesus was tall or short?
1: Veyrama andara kullama andara.
0: He is tall or short?
1: Sopa andara karpa andara.
0: He is fair or black?
1: Nama sopa andara. Sir. Apron அன்பா இருக்கிறாரா?
0: Yes.
1: Very good.
0: Loving.
1: அப்புறம் அவ்வளவுதானா?
0: That's all.
1: சரி பரவாயில்ல.
0: Good.
1: இயேசு வந்து ஒரே நாள்ல நம்ம கத்துக்க முடியாது.
0: We cannot learn in one day about Jesus.
1: எல்லாம் அவரை பற்றி படிச்சுட்டே இருக்கலாம்.
0: Throughout
1: Hallelujah.
0: Life we can learn.
1: நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
0: Now you are sitting here.
1: வாலிபன் ஆவீங்க.
0: You'll become young.
1: அப்புறம் கிழவன் ஆவீங்க.
0: Then you'll become old.
1: அப்புறம் கிழவன் ஆயிட்ட பிறகு நீங்க ஆண்டவர் இயேசு அறிந்து கொண்டே இருக்கலாம்.
0: After becoming old you can learn Jesus.
1: Amen.
0: Amen.
1: கர்த்தர் நல்லவர்.
0: The Lord is good.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
0: Dear children of God.
1: இந்த சிறுவர் ஊழியத்தை குறித்து நாங்க அறிவிப்பு கொடுத்தோம்.
0: We have announced about the children's ministry.
1: இந்த சிறுவர் ஊழியம் செய்யறது வந்து ஒரு சாதாரணமான ஊழியம் இல்லை.
0: It's not ordinary ministry.
1: அது பிள்ளைங்களெல்லாம் கொண்டு கூட்டணும்.
0: You have to bring the children together.
1: அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில் நிறைய விசுவாசிங்க இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை வந்து ஒழுங்காக இந்த சிறுவர் சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது இல்லை.
0: And the believers don't send the children for Sunday school.
1: எப்போ வருவாங்க எங்ககிட்டன்னு கேட்டிங்கன்னா
0: when they come
1: Sunday school அனுப்ப மாட்டாங்க.
0: They don't send to Sunday school.
1: அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு
0: when it is grown up
1: அப்பா அம்மாவை எதிர்க்கும் பொழுது
0: when they resist parents
1: அப்ப எங்கட்ட வருவாங்க.
0: Then they come to me.
1: இது அடங்க மாட்டேன்யா வாலு.
0: And could not be controlled. Lot of missives.
1: ஜெபம் பண்ணுங்க.
0: Please pray for him.
1: அப்பதான் வருவாங்க.
0: When they come.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா சின்ன வயதிலேயே நீங்க சிறுவர் ஊழியத்துக்கு அனுப்பி வச்சிருந்தீங்களா?
0: If you send them at the time of children,
1: நீங்க கஷ்டப்பட வேண்டியதே இல்ல.
0: Need not struggle at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சரி, அநேகர் சிறு பிள்ளைகளே தங்களுடைய பெற்றோர்கள் இந்த சிறுவர் ஆராதனைக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கிறதான சிறுவர் ஆராதனையும் இந்த விடுமுறை நாட்கள் நடக்கிறதான இந்த கூட்டத்துக்கு அனுப்புறதில்லை.
0: Parents are not sending your children for this Sunday class or summer time.
1: அதே போல் அநேகருக்கு சொன்னோம் சிறுவர் ஊழியத்துக்காக. நான் சொன்ன அது சாதாரணமான ஊழியம் இல்லை, அதுக்கு நோட்டீஸ் அடிக்கணும்,
0: you have to print the notice,
1: banners போடணும்,
0: put the banner,
1: அதெல்லாம் இருக்கு,
0: it is there,
1: தினமும் பிள்ளைங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்,
0: you have to give food to them,
1: prize வாங்கி கொடுக்கணும்,
0: you have to get prize,
1: அதோட மாத்திரம் இல்ல,
0: not only that,
1: டீச்சர்ஸ்ங்க டெடிகேட்டடா இருக்கணும்,
0: டீச்சர்ஸ் should be dedicated,
1: 8 மணிக்கு இங்க வரணும்,
0: you have to come at 8 o'clock,
1: 6 மணிக்கு எஞ்சா தான் 8 மணிக்கு வர முடியும்,
0: you have to wake up at 6 o'clock,
1: hallelujah,
0: come,
1: hallelujah,
0: hallelujah.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 8 மணிக்கு டிபன் சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ,
0: they eat breakfast,
1: வருவாங்க,
0: they just come.
1: அப்புறம் வேகாத வெயில திரும்பி போணும்,
0: they have to go back at the heat.
1: டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டம்தான்,
0: tough to the teachers.
1: அல்லேலூயா, ஆமென்,
0: ஆமென்.
1: ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டாலும்,
0: though they suffer,
1: இந்த சிறுவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு சரியான ஒரு தருணம்,
0: right time to gain the children.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆனால் நாங்க நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் சிறுவர் ஊழியம் நடக்க போது,
0: we announce about the children ministry,
1: எல்லாரும் காணிக்க கொடுங்க,
0: to give offering.
1: அப்படினா இந்த முறை பாத்தீங்கன்னா சிறுவர் ஊழியத்துக்காக காணிக்க கொடுத்தவங்க ஒரு சிலர் மாத்திரம் தான்,
0: only few have given offering to the children
1: ministry. காணிக்க கொடுக்கல,
0: many did not give.
1: சரி, அல்லது இந்த சிறுவர் ஊழியத்தில் வந்து என்ன செய்யலாம், கலந்து கொண்டிருக்கலாம், கலந்து கொள்ளலை,
0: you would have participated in the children ministry.
1: அல்லேலூயா. அதெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா,
0: why such,
1: அநேக விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா,
0: many believers think,
1: இது சின்ன பசங்க ஊழியம் தானே,
0: this is children ministry,
1: இது சிறுவர் ஊழியம் தானே,
0: children ministry,
1: அதெல்லாம் முக்கியம் இல்ல,
0: இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட்,
1: ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு முக்கியம்,
0: சண்டே இஸ் இம்பார்ட்டன்ட்,
1: நான் வந்து நல்லா கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: ஐ வில் கம் அண்ட்
1: ஹல்லேலூயா,
0: வெரி ஸ்ட்ராங்
1: ஃபேட் ஃபுட் சொல்லுங்க,
0: ஹவ் டு ஈட்,
1: என்ன ஆகாரம்,
0: வாட் ஃபுட்,
1: கொழுத்த ஆகாரம் புசிக்கணும்,
0: ஃபேட் ஒன்,
1: ஹல்லேலூயா,
0: ஹல்லேலூயா.
1: கொஞ்சம் செய்தி கொஞ்சம் சுருக்கமா இருந்தா கூட இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும்,
0: if it is brief not enough, I should
1: நான் நல்லா சாப்பிடணும்,
0: I should eat well,
1: நான் ஆத்மாவுல புஷ்டியா இருக்கணும்,
0: I have to be strong in my soul.
1: சிறு பிள்ளைகளை பற்றியோ,
0: about children,
1: வாலிபர்களை பற்றியோ,
0: about young men,
1: யாரை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது,
0: I don't bother.
1: அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: ஆகவேதான் பிரியமானவர்களே,
0: yes dear children, ஆண்டவர்
1: சொன்னார்,
0: the Lord said,
1: பெரியவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னார்னு கேட்டிங்களா,
0: for the elders,
1: மத்திய எழுதின சுவிசேஷத்தில்
0: மத்தேயு
1: 18 அதிகாரத்தில்
0: 18
1: வாசித்து பாருங்க, முதலாவது வசனத்திலிருந்து யாராவது எழுந்து வாசிங்க சீக்கிரமாக. அவங்களுக்கு என்ன கேள்வி,
0: Who is greatest in the kingdom of heaven?
1: எங்களுக்கு பொசிஷன் வேணும்,
0: We want to have good position.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் சபையில வந்து பொறுப்பு எடுக்கிறது இல்ல.
0: People don't take responsibility in the church.
1: அதே ஒரு செக்ரட்டரி போஸ்ட் கொடுத்தா,
0: if you give a secretary post,
1: chairman post கொடுத்தா,
0: chairman post,
1: treasurer post கொடுத்தா,
0: or treasurer post,
1: வருவாங்க.
0: They may come.
1: அதுவும் சாதாரண போஸ்ட். பிரதர் நீங்க வந்து டெய்லி இங்க இருக்கிற செருப்பெல்லாம் அடிக்கி வைக்கணும்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க?
0: பிரதர் யூ ஹேவ் டு கீப் ஆல் தி
1: ஐயோ வெட்டி காமிக்க பார்க்கலாம்
0: செப்பல்ஸ் இன் தி ஸ்டாண்ட்
1: ஐயோ
0: லீவ் கம்
1: அந்த வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது.
0: ஐ கேன் நாட் டு சச் வொர்க்ஸ்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: நல்ல கொஞ்சம் பெரிய போஸ்டா கொடுங்க.
0: கிவ் மீ குட் பொசிஷன்.
1: அப்பதான் நாங்க வருவோம்.
0: தென் ஒன்லி வி கம்.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: பாய் போடுறீங்களா?
0: ஐயோ
1: அது கூட வேண்டாங்க.
0: ஐ டோன்ட் नीड தட்.
1: சேர் போடுறீங்களா?
0: டு யூ புட் சேர்?
1: சரி, சேரை துடைக்கிறீங்களா?
0: டு யூ வைப் த சேர்.
1: அதெல்லாம் கஷ்டம்.
0: இட் இஸ் டிஃபிகல்ட்.
1: ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க.
0: They hear.
1: என்ன கேட்குறாங்க?
0: வாட் டிட் தே ஆஸ்க்?
1: இப்போ எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நாங்கள் யார் பெரியவனாக இருக்கணும்?
0: ஹூ வில் பி கிரேட்டர்?
1: ஹல்லேலூயா. அப்பப்போ பார்த்துக்குவாங்க.
0: They just check.
1: நான் பெரியவனா இவர் பெரியவரா?
0: Am I great or he is great?
1: நான் இவர் பெரியவரா? யார் பெரியவன் இதில்?
0: Who is greater?
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
0: Children, are you listening?
1: எத்தனை பேர் கவனிக்கிறீங்க?
0: How many of you listening?
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: இன்னொரு பாட்டு குடுமாண்டே. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: சின்ன பிள்ளைங்களா கவனிக்கிறீங்களா?
0: Children, are you looking at here?
1: நீங்க கவனிக்கிறீங்களானா கவனிக்க மாட்டீங்க? ஏஞ்சி நில்லுங்க.
0: Rise up.
1: நல்லா கவனிப்பீங்க. இப்போ இது ஒரு மெழுகுவத்தின்னு நினைச்சுங்க. இது என்னது?
0: Just take, this is the candle.
1: மெழுகுவத்தி. இதை நான் பற்ற வச்சிடுறேன். இது எரியுது.
0: Just burn it.
1: இங்க ஒரு மெழுகுவத்தி இருக்குது.
0: Another candle.
1: இது முன்னாலே பற்ற வச்சாச்சு.
0: Already it is matched.
1: இது எரிஞ்சு கொஞ்சம் கால் பங்கு தான் இருக்குது. இது இது இப்பதான் பற்ற வச்சிருக்கேன்.
0: Only quarter that now just I given.
1: இது எரிஞ்சு போன மெழுகுவத்தி.
0: It is
1: gone. இருக்கும் இல்லையா?
0: It will be very small.
1: எத்தனை பேருக்கு தெரியுது?
0: How many of you seeing that?
1: இது ஒரு மெழுகுவத்தி. இது ஒரு மெழுகு. எது பெரிய மெழுகுவத்தி?
0: Which is the greater candle?
1: எது?
0: Which one?
1: நம்மா லெஃப்டா ரைட்டா? உங்களுக்கு உங்களுக்கு ரைட்டு. இதுவா? இது பெருசாகுதா? இது பெருசா இருக்கா?
0: Which is greater?
1: இதான பெருசு. ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: பெருசு பெருசுன்னு சொல்லுவாங்க, பாத்துக்கிறீங்களா? தாத்தாவெல்லாம் இல்லை,
0: ஓல்ட் பீப்புள்
1: போதுபார், பெருசு போதுபார்னு சொல்கிறாங்கல்ல. ஏன் சொல்கிறாங்க? வயசானவங்களை பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லை.
0: When they are becoming old, they say.
1: இதில் பெருசு, இதான் பெருசு.
0: This is not greater one, the other one is.
1: வாழ்க்கை எரிஞ்சு போச்சு. கொஞ்சம் தான் இருக்குது இன்னும்.
0: Only little left out.
1: எரிஞ்சிச்சு.
0: It is burnt already.
1: இது இப்போதான் தொடங்கி இருக்குது.
0: Now only it started.
1: இதான் சிறுசு.
0: Small one.
1: இதான் நீங்க.
0: That is you.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதுதான் பெருசுன்றீங்க இல்லையா?
0: பட் யூ சே தட் இஸ் கிரேட்டர் ஒன்.
1: ஓ நல்லா தெரிஞ்சுங்க. உட்காரு.
0: ப்ளீஸ் சிட் டவுன்.
1: ஓ சிறு பிள்ளைகள்.
0: சில்ட்ரன்.
1: ஹல்லேலூயா. யார் முக்கியம் இதில்?
0: ஹூ இஸ் இம்பார்ட்டன்ட்?
1: சிறு பிள்ளைகள் முக்கியமா இல்லையா?
0: சில்ட்ரன் ஆர் இம்பார்ட்டன்ட் ஆர் நோ?
1: கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு எவன் பெரியவனாய் இருப்பான்.
0: ஹூ வில் பி கிரேட்டர்?
1: அப்போ வாசிங்க பிரதர். என்னாச்சு? படிங்க. யாரோ படிங்க. அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: உட்காருங்க. மூணாம் வசனத்தில் என்ன சொல்றாரு?
0: தேர்ட் வர்ஸ்.
1: பெரியவனா இருக்கிறது அப்புறம் கதப்பா? பெரியவனா சின்னவனா அப்புறம்?
0: கிரேட்டர் ஆர் வாட்
1: எவர் இட் இஸ். உள்ள வர்றதுக்கு வழியே பாரு.
0: லுக் அட் ஹவ் கேன் யூ கம் இன்சைட்.
1: அப்புறம் நீ பெரியவனா சின்னவனா பார்க்கலாம்.
0: தென் யூ கேன் திங்க் வெதர் யூ ஆர் கிரேட் ஆர் நாட்.
1: அப்போ ஒரு கேள்வி வருது இல்ல.
0: தேர் இஸ் எ குவெஸ்டன்.
1: அப்ப பரலோகத்துல உள்ள போறேன்னா என்ன டிக்கெட்?
0: வாட் இஸ் தி டிக்கெட் டு எண்டர் இன்டு ஹெவன்?
1: என்ன டிக்கெட்?
0: வாட் டிக்கெட்?
1: மனம் திரும்பி.
0: ரிப்பென்ட்.
1: எப்படி மனம் திரும்பி?
0: பி கன்வெர்ட்டட்.
1: யால போற மாறணும்.
0: How to become?
1: Hallelujah.
0: Become as little children.
1: Yaro yaro pola marano.
0: How to become?
1: Do do do do. Hallelujah.
0: Hallelujah.
1: Thank you Lord.
0: Thank you Lord.
1: Or kutti payanga odi va pagalam yaradu.
0: Any small boy please come.
1: Ada? Ah inga inga. Inga. Inga va pa.
0: Come here.
1: Tata va ni. Kutti payana tata va.
0: How to become?
1: இவர் கூட பெரிய பையன் தான்.
0: ஆனா சொன்ன
1: உடனே என்ன பண்ணாரு?
0: பட் இமிடியேட்லி
1: சொல்லுங்க. கீழ்படிந்தார்.
0: சொன்ன
1: என்ன பண்ணாரு? அல்லேலூயா, ஓடி போய் உட்கார்ந்துக்கப்பா.
0: Go and sit.
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: சொன்ன என்ன செய்தாரு?
0: Immediately
1: கீழ்படிறார்.
0: He obeyed.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிள்ளைகளை போல ஏன் சொன்னாருன்னா,
0: as little children,
1: பிள்ளைகள்னா எல்லாம் பரிசுத்தவான்கள் கிடையாது.
0: It's not holy.
1: ஏன் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறாருன்னா,
0: why the Lord is giving importance.
1: ஆதியாகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
0: in Genesis,
1: சிறு வயது தொடங்கி அவங்க இருதயம் எப்படி இருக்குதா? பொல்லாங்கானதா இருக்குதா?
0: Even from childhood, the heart is so evil.
1: இந்த சின்ன பிள்ளைங்க நினைக்கிறீங்களே,
0: you are thinking a child.
1: இந்த சின்ன பிள்ளைங்க தான்,
0: child,
1: ஒன்னு தெரியாத பிள்ளைங்க தான்.
0: Of course they don't know anything. They are very small.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆனா அதுக்குள்ள என்ன இருக்குது?
0: What is there inside?
1: பொறாம,
0: envy,
1: எரிச்சல்,
0: and wrath.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: இப்ப நான் கேக்குறேன் பாருங்க, சிரிச்சியா நீ?
0: Did you laugh?
1: No. சிரிச்சிருக்கோம். ஆனா என்ன சொல்லுவோம்?
0: I didn't.
1: வாயை இப்படி மூடிட்டு சிரிக்கல நினைச்சுக்கோ.
0: I didn't laugh at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: போய் பேசுறது,
0: telling lie.
1: ரொம்ப இருக்கும்.
0: Lot.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு வயது தொடங்கி எப்படி இருக்கான்?
0: From small.
1: பொல்லாததா இருக்கு.
0: Evil.
1: அதனால நாங்க பெரியவங்க ரட்சிக்கப்பட்டோம்,
0: we are saved,
1: அப்படி நீங்க சொல்லலாம்.
0: You may be saving.
1: சிறிய புள்ளைங்க ஒண்ணு இல்லைன்னு நம்ம சொல்லலாம்.
0: You may say children are nothing.
1: ஆண்டவர் சொல்றாருனா,
0: what the Lord says,
1: அதுங்களுக்குள்ளே எல்லாம் இருக்குது.
0: They have everything inside.
1: ஆனாலும்
0: but
1: அந்த சிறு புள்ளைங்க,
0: the children,
1: சிறிய வயதிலேயே,
0: from small childhood,
1: என்ன செய்யணும், என்ன அறிந்து கொள்ள, சின்ன வயது. இப்போ பொதுவா இந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைங்களை கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: கவனிக்கிறீங்களா? புரியுதானா பேசுறது?
0: Do you understand?
1: அப்போ அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுது, அம்மா நான் சர்ச்சுக்கு போனோம்.
0: I want to go to church.
1: பைபிள தூக்கிக்கிச்சு.
0: They take the Bible.
1: நான் சர்ச்சுக்கு போனோம்னு சொல்றான்.
0: If the boy says I want to go to church.
1: அப்போ உடனே என்ன சொல்வாங்க?
0: What they say?
1: ஆமா, இவர் சர்ச்சுக்கு போறார், பெரிய இவருனா கிறிஸ்தவனா விசுவாசியா?
0: Are you a Christian or
1: believer? உனக்கு அங்க வேலை?
0: What is the job you have there?
1: நீ சின்ன பையன்.
0: For a small boy.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: அதே வயசான தாத்தா பாட்டி நான் சர்ச்சுக்கு போறேன், சரி ஆமா வயசாயிடுச்சு போட்டோம்.
0: Old people means okay.
1: அப்படிதானே சொல்வாங்க?
0: They say like that.
1: ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு?
0: What the Lord says.
1: இந்த சிறியவர்களை குறித்து ஆண்டவர் ஏன் கரிசன் உள்ளவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா,
0: the Lord is concerned about children.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: 14th வசனத்தை பாருங்க.
0: 14.
1: இவ்விதமாக இந்த சிறியரில், கவனிங்க,
0: லிசன்,
1: இந்த சிறியரில்
0: ஒன் ஆஃப் தீஸ்,
1: ஒருவன் கூட, ஒருத்தர் கூட,
0: ஷுட் நாட் பெரிஷ்,
1: என்ன செய்யக்கூடாது, கெட்டு போக கூடாது. ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது.
0: நோபடி ஷுட்.
1: காணாமல் போன ஆடுகளை பற்றி ஓமை சொல்லும் பொழுது ஆண்டவர் இதை சொல்றார்,
0: the Lord is saying about the last sheep.
1: ஒருவர் கூட கெட்டு போக கூடாது.
0: Even a single one should not be perished.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப சின்ன வயசுலயே
0: from childhood
1: கெட்டு போதா இல்லையா?
0: Whether it is spoiled or not. Hallelujah.
1: பிஞ்சில படுத்துதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: Even from the little they
1: அந்த மாதிரி பிஞ்சிலே பழுத்துருவாங்க சில பேர்.
0: Even they right.
1: அதனாலதான்
0: time of little,
1: சின்ன வயசுல என்ன செய்ய கூடாது,
0: from
1: கெட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு.
0: There are chances to be perished.
1: அதனாலதான் இந்த சிறியர்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கூடாது, கெட்டு போக கூடாது.
0: Not even a one child should be perished.
1: ஆனா இந்த பிள்ளைங்க, பெரியவங்க பாவம் செய்யறாங்க, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்யறாங்கன்னு
0: வச்சுங்களேன்,
1: பெரியவங்க செய்யற பாவத்துக்கும் சின்னவங்க செய்யற பாவத்துக்கும் என்ன வித்தியாசம்?
0: What's the difference between the sin of children or elder?
1: பெரியவங்க பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து அந்த பாவம் இருதயத்துக்குள்ள போய் அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? இப்போ திருக்குள்ளதும் மகா, சின்ன பிள்ளைங்க பாவம் செய்து பாவம் செய்து அது எப்படி இருக்குதுன்னா, இன்னும் உள்ளெல்லாம் போல.
0: For the children,
1: பிள்ளையின் நெஞ்சில் என்ன இருக்குது? மதியனோ சும்மா ஒட்டின்னு இருக்குது, அவ்வளவுதான்.
0: The foolishness is upon it.
1: இப்படி தட்டா ஈஸி, சுலபமா போயிடும்.
0: Easily it can be removed. It is just upon it.
1: பெரியவங்களுக்கு அப்படி இல்ல.
0: For elderly people,
1: அது ஒட்டின்னு
0: இல்ல. Not to just touch
1: போய்
0: it is entered.
1: வேர்
0: rooted.
1: அது ரொம்ப கஷ்டம்.
0: difficult.
1: ஆனால் தான் ஒட்டின்னு இருக்கும்போது பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கும். அப்ப என்ன செய்ய, அதை அகற்றிடு.
0: You just remove it when it is upon the child.
1: சின்ன வயசுலயே,
0: even from childhood,
1: நீ என்ன விதைய போடுறியோ,
0: whatever seed you put,
1: நீ என்னெல்லாம் செய்யறியோ,
0: whatever you do,
1: அதை பிள்ளைங்க பார்த்துட்டே இருக்காங்க.
0: The children are looking.
1: அவங்க வளரும் பொழுது,
0: when they grow up,
1: அதை தான் பின்பற்றுவாங்க.
0: They will follow.
1: அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது.
0: They don't know anything else.
1: ஆனா அந்த பிள்ளைங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அற்புதமான குணம், தப்பு இருக்கலாம்,
0: it may be mistake, maybe foolishness.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்களா,
0: what they have.
1: மத்தேயு 18ல,
0: Matthew 18,
1: என்ன வாசிக்கிறோம், 4வது வசனத்தை பாருங்க.
0: 4
1: மத்தேயு 18. இந்த பிள்ளையை போல,
0: like that child,
1: நாங்க
0: those who humble.
1: போதும், ஓகே. இப்போ நான் இன்றைக்கு மெசேஜ்,
0: நான்
1: டாபிக்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ற பழக்கம் எனக்கு இல்ல.
0: டோன்ட் சே தட்.
1: சொல்றேன் ஒரு பேச்சுக்கு.
0: பை
1: இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு தாழ்மை.
0: தி டைட்டில் ஆஃப் தி மெசேஜ் இஸ்
1: அப்படினு சொல்லிட்டு நான் தாழ்மை பற்றி பேசணும், குறிப்புலாம் வச்சு பேசணும்னு வெச்சீங்க.
0: இஃப் ஐ டாக் அபௌட் ஹம்பிள்னஸ்.
1: ஹalleluya. இப்போ இன்னைக்கு தாழ்மை,
0: தி ஹம்பிள்னஸ்
1: அப்படினா, அதுக்கு முதல் குறிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா,
0: ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
1: தாழ்மைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டிங்களா, இந்த சிறு பிள்ளையை போல ஒருவன், என்னது,
0: like a child,
1: என்னது, அல்லேலூயா,
0: you are not like little child, அல்லேலூயா, அல்லேலூயா.
1: பட் சின்ன பிள்ளைங்களா பாயில வந்து உட்காருனா உட்கார்ந்துருச்சு.
0: The children are sitting on the floor.
1: பெரியவங்க எல்லாம் கூப்பிடுங்க பாயில வந்து உட்காருன்னு சொல்லுங்களேன்.
0: If you ask the elder to come and sit here,
1: இப்படி பாப்பாங்க, இப்படி பாப்பாங்க, நீ போறியா நான் போறனா.
0: They see left side, so and
1: எல்லாரும்
0: right
1: போன பிறகு அப்புறம் வருவாங்க.
0: Then they come.
1: இந்த பிள்ளைங்க வந்து உட்காரணுன்னு என்ன செய்திருச்சு, பாயில வந்து அதுங்களுக்கு பாயில
0: இமிடியேட்லி
1: மேல உட்காரறதோ அந்த பெருமை எல்லாம் கிடையாது.
0: No pride at all.
1: தாழ்மை,
0: humbleness.
1: அவங்க வாழ்க்கையில தாழ்மை இருக்கு.
0: They have the simplicity.
1: இப்போ ரட்சிக்கப்பட்டிருப்பான்,
0: maybe saved,
1: ஞானஸ்நானம் பெற்றிருப்பான்,
0: took baptism,
1: பரிசுத்தாவி பெற்றிருப்பான்,
0: received the Holy Spirit,
1: எல்லாம் பெற்றிருப்பான்,
0: received everything.
1: ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்காது,
0: but
1: தாழ்மை இருக்காது.
0: No humbleness at all.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: தாழ்மை இருக்காது.
0: No humbleness.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அதுக்கு பதிலா என்ன இருக்கும்,
0: what else,
1: பெருமை இருக்கும். தாழ்மை இல்லனா அங்க என்ன இருக்கும்,
0: then pride,
1: பெருமை,
0: then pride.
1: என்ன பெருமை,
0: what pride it is.
1: நான் யார் தெரியுமா,
0: who are,
1: நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா,
0: how much I earn,
1: நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா,
0: what kind of man I am,
1: எங்க குடும்ப பத்தி தெரியுமா,
0: you know about my family, about my place,
1: என் பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா,
0: about my name.
1: இப்படி சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான்.
0: Keep on.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைங்களை கேளுங்க,
0: look at the children and ask,
1: நீ யார் பா,
0: who are you.
1: எனக்கு எல்லாம் தெரியாது, எங்க அப்பா அம்மா அவ்வளவுதான்.
0: I know my dad and mom.
1: Hallelujah. அப்பா அம்மா எங்க கூப்பிடுறாங்களோ போவோம் வரும்.
0: Wherever my dad and mom call me,
1: அவங்க சார்ந்து ஜீவிக்கிறாங்க.
0: They lean upon them.
1: எனக்கு எல்லாம் தெரியும் ஜீவிக்கிறது இல்ல.
0: They don't say I know everything.
1: அவங்க சார்ந்து கொள்ளணும்.
0: They have to lean.
1: பெற்றோரை சார்ந்து கொள்ளணும்.
0: They lean upon the parents.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா,
0: what the Lord is expecting,
1: உனக்கு எல்லா அறிவும் இருந்தாலும், புத்தி இருந்தாலும்,
0: you may have knowledge,
1: உனக்கு எல்லா விதமான knowledge இருந்தாலும்,
0: you may have all knowledge,
1: ஆண்டவர் என்ன விரும்புறாரு,
0: what the Lord is interested in,
1: என்னை சார்ந்து கொள்ளுகிறவன்,
0: those who lean upon,
1: hallelujah, நேசரின் மார்பிலை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
0: who lean upon his bosom,
1: ஆண்டவரை யார் சார்ந்து கொள்ளுகிறார்களோ,
0: who lean upon the bosom,
1: அப்பா hallelujah,
0: father,
1: என்னால நிக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot stand,
1: நான் மேல சாஞ்சிக்கிறேன்
0: ஆண்டவரே, I lean upon you,
1: hallelujah,
0: hallelujah,
1: என்னால நடக்க முடியாது ஆண்டவரே,
0: I cannot walk,
1: மேல நான் சாஞ்சிக்கொள்றேன்,
0: I lean upon you,
1: இத செய்யணுமா,
0: do you want to do this,
1: என்னால முடியாது ஆண்டவரே,
0: I can't do that,
1: நான் மேல சாய்ந்து கொள்றேன்,
0: I lean upon you,
1: ஆண்டவரே சார்ந்து ஜீவிப்பது,
0: you have to lean upon,
1: hallelujah,
0: God all the time.
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
0: dear children of God,
1: கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது,
0: when you lean upon the Lord,
1: கீழ்ப்படிதல் மட்டுமல்ல,
0: not only obedience,
1: அங்கே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறது.
0: The Lord's will be fulfilled.
1: ஏ
0: why,
1: எதுக்கு,
0: how
1: அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்காது.
0: They will not ask any questions.
1: வேதத்துல ஒரு சிறு பிள்ளை இருந்தான்.
0: There was a child in the Bible.
1: ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்.
0: The Isaac, Abraham's
1: son. அவன் சிறு பிள்ளை.
0: Small child.
1: அவனை கூப்பிட்டு கொண்டு,
0: father took him,
1: அவங்க அப்பா போறாரு,
0: the father is going,
1: பலியிட சொல்லியிருக்கார் ஆண்டவரு,
0: the Lord said to sacrifice,
1: பலியிடக்காக போறாரு,
0: he is going to sacrifice,
1: hallelujah,
0: hallelujah.
1: மூணு நாள் பிரயாணம் பண்ணி போன பிறகு,
0: 3 days
1: மோரியா மலை மேல போன பிறகு,
0: went to Moriah mountain,
1: அவர்க்க எல்லாவற்றையும் அடிக்கி விட்டு,
0: he put everything,
1: நெருப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு,
0: took the fire,
1: கட்டையை பிள்ளையின் மேல் சுமக்க சொல்லி
0: taking the firewood upon the child
1: அந்த கட்டையின் மேல் அவனை கடத்தி
0: and putting him on the firewood
1: அதுக்கு முன்னாடி தான் கேக்குறாரு அந்த ஈசாக் என்ன கேட்டாரு
0: that Isaac asking
1: அப்பா
0: father
1: எல்லாம் கொண்டாந்துட்டீங்க
0: he brought everything
1: ஆடு எங்க இருக்கு
0: where is the lamb
1: அவன் வந்து பெருமையா கேட்கல
0: not with
1: சந்தேகமா கேட்கல
0: not with doubt
1: ஒரு கபடு சூது வாது இல்லாம நான் ஆடு காணுமே பலியிடுறதுக்கு ஒன்னும் காணுமே
0: நோ கன்னிங் அண்ட் ஹி ஜஸ்ட் ஆஸ்க்ட்
1: ஆபிரகாம் என்ன சொல்றார் நீதான்பா
0: வாட் ஆபிரகாம்
1: உன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல
0: ஹி டிட் சே ஐ அம் கோயிங் டு சாக்ரிஃபைஸ்
1: என்ன சொன்னாரு
0: வாட் டிட் ஹி சே
1: நீ படுத்துக்கப்பா
0: யூ ஜஸ்ட் லை டவுன்
1: அதெல்லாம் யார் பாத்துவாரு
0: ஹூ வில் லுக் ஆஃப்டர்
1: சொல்லுங்க அவர் பாத்துவார்
0: ஹி வில் லுக் ஆஃப்டர்
1: ஹalleluya
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah
1: நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்றோம்
0: before we got saved
1: நான் உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்
0: I'll look after you
1: நான் பாத்துக்கறேன்
0: I will look after
1: ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றோம்
0: after the salvation
1: நான் இல்லப்பா அவர் பாத்துவார்
0: not he will
1: hallelujah ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பாத்துக்கறேன்
0: before salvation I will
1: வெளியவா உன்னை ஒரு கை பாத்துக்கறேன்
0: come out and see
1: இப்போ என்ன சொல்றோம்
0: now
1: அவர் பாத்துவார்
0: he will look after that
1: என்னங்கயா
0: so
1: அமைதியா இருக்கீங்களே
0: keeping quiet
1: அவர் பாத்துவாரயா
0: he will look after it
1: அவருக்கு தெரியும்
0: he knows
1: ஆபிரகாமுக்கு விசுவாசம் அதுதான்
0: ஆபிரகாம் பிலீவ்
1: அப்போ இவரை கடத்தி
0: he just
1: கத்தி கூட எடுத்துட்டாரு
0: yes took the knife
1: அப்பா அப்பா அப்பா என்னப்பா செய்றீங்கன்னு கேக்கல அமைதியா
0: ask why dad
1: அப்போ அந்த ஈசாக்குக்கு தெரியும்
0: isaac knew
1: என் அப்பா
0: my father
1: என் தகப்பன்
0: my father
1: என்னை நேசிக்கிறார்
0: he loves me
1: அவருக்கு என்ன செய்றார் நமக்கு தெரியும்
0: he knows what he
1: hallelujah அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: அப்போ இந்த சிறு பிள்ளையினுடைய விசுவாசம்
0: the faith of the small
1: நம்பிக்கை
0: child, the hope
1: பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்க்கிறார்
0: the heavenly father looking at that
1: ஆபிரகாமை பார்க்கிறார்
0: look abraham
1: ஈசாக்க பார்க்கிறார்
0: isaac
1: hallelujah
0: hallelujah
1: அருமையானவர்களே
0: dear children of god
1: அவருக்கு தான் தேவன் ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணினார்
0: the lord made
1: hallelujah யெகோவாயிரே
0: யெகோவாயிரே
1: யெகோவாயிரே
0: யெகோவாயிரே
1: கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும்
0: it will be looked after in the mount
1: amen அருமையான தேவனுடைய ஜனமே
0: dear children of god
1: இப்படி இந்த சிறு பிள்ளைகளை பாருங்க
0: look at the small children
1: ஆண்டவரே சார்ந்து கொள்ள அவங்களுக்கு தாழ்மையான ஒரு சுபாவம் hallelujah கூப்டவன வெக்கப்படுறது இல்ல
0: they have humbleness no shame
1: ஆண்டவர் கூப்டவன் மடியில உட்கார வைக்கிறாரு
0: the lord brought them
1: அமைதியில போய் உட்காருதுங்க
0: it is sitting on the bosom
1: hallelujah
0: hallelujah
1: ஆண்டவரை நேசிக்கிறாங்க
0: they love the lord Jesus.
1: hallelujah ஓடி வராங்க
0: they come running
1: hallelujah இந்த விடுமுறை வேதாகம பள்ளியில் வந்து எத்தனையோ பேர் இங்கே வந்து பல விக்கிரங்களை வணங்கி கொண்டு வந்த குடும்பங்களில் வந்த பிள்ளைகள் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி விசுவாசிகளாக மாத்திரமல்ல கர்த்தருடைய ஊழியக்காரராய் மாறிவிட்டார்கள்
0: through vacation bible school they come and delivered from the idol worship
1: they
0: become believer and
1: children hallelujah
0: hallelujah
1: hallelujah அதான் சந்தோஷமா இருக்கு
0: that is joy
1: இந்த பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரரா மாற போறாங்க
0: the children are going to become the servant of god
1: இவங்க எல்லாம் உலகத்தை கலக்க போறாங்க
0: they are going to shake the world
1: எத்தனை பேர் விசுவாசிகள்
0: how many of you believing
1: அப்போ இந்த பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறாரோ
0: how the lord is honoring
1: இந்த பிள்ளைகளை நீங்க என்ன செய்றீங்க இந்த மாதிரி சிறுவர் ஊழியம் நடக்க போது
0: the children ministry is hallelujah. going to happen
1: அப்படினு சொல்லும் பொழுது
0: when it is
1: hallelujah
0: said
1: காணிக்க கொடுங்கன்னு சொல்லும் பொழுது
0: when the offering is
1: இல்ல நீங்க இந்த கூட்டத்துல வந்து கலந்து நீங்க ஈவினிங் கூட்டம் நடக்க போது
0: ஈவினிங் we are going to have the meeting
1: ஒரு விசுவாசி இருக்க மாட்டான்
0: not even a single believer
1: நானும் பல வருஷமா பார்த்துட்டு வரேன்
0: many years I looked at
1: சபையில பெரிய விசுவாசின்னு சொல்வார் நாம எல்லாம் இருக்க மாட்டோம்
0: they say big believer in the church they don't
1: சிறு பிள்ளை கூட்டத்துக்கு நமக்கு என்ன வேலைங்க
0: what is our job there
1: அற்பமா நினைக்கிறது
0: they just consider it as simple
1: 10th வசனம் என்ன சொல்லுது
0: 10th verse
1: 18th அதிகாரம் 10th வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு
0: do not despise not one of little children
1: ஜாக்கிரதை
0: be careful
1: அற்பமா நினைக்கிறியா
0: do you despise them
1: சின்ன பிள்ளைங்க கூட அற்பமா நினைக்கிறியா
0: do you despise the ministry
1: ஜோமணியாதுக்காக
0: did you pray
1: காணிக்க கொடுத்தியாதுக்காக
0: did you give offering
1: வந்து கலந்து கொண்டியா
0: did you participate
1: ஏதா செய்தியா
0: did you do anything
1: அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தில் என்ன செய்யறாங்க வந்து அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஆமென்
0: ஆமென்
1: ஒவ்வொரு பிள்ளைக்கும்
0: for each and every child
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஒரு தேவதூதன் இருக்கிறாரு எத்தனை விசுவாசிக்கிறீங்க
0: how many of you believing
1: ரெண்டு தேவதூதர்கள் இருப்பாங்க
0: there will be two angels
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அவங்க சொல்வாங்க
0: they will say
1: அல்லேலூயா உன் பேர் என்னப்பா ப்ளூ ஷர்ட்
0: what is your name
1: தம்பி உன் பேர் என்ன ஏந்திர உன் பேர் என்ன நம்ம சத்தமா ஐசக்கா
0: ஐசக்
1: இப்ப ஐசக் பத்தி தானே பேசினுக்கிறேன் எங்கேயோ வேடிக்கை பாத்துங்கிறியாப்பா உன்னை பத்தி தான் பேசு
0: அல்லேலூயா
1: ஐசக் தானே சாப்பிட்டியா கால சத்தமே வரலையா அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: சரி ஐசக்
0: ஐசக்
1: ஐசக்கினுடைய தேவ தூதருங்க இன்னைக்கு போய் பரலோகத்துக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க
0: and they would have visited heaven
1: ஆண்டவர் பார்த்துட்டு என்னப்பா
0: what is
1: ஐசக் இன்னைக்கு போயிருக்கிறான் சர்ச்சுக்கு போயிருக்கிறான்
0: ஐசக் went to the church
1: அப்படியா
0: is it so
1: சர்ச்சுக்கு போயிருக்கானா
0: did he go
1: ரொம்ப சந்தோஷம்
0: joy
1: hallelujah
0: hallelujah
1: உட்கார்ப்பா நீ உன் பேர் சொல்லுப்பா சொல்ல யாரோ சொல்லுங்க உங்க பேரு என்னம்மா சத்தமா சொல்லுமா சாமா சாமா Sam.
0: Sam.
1: அவனுடைய தேவ தூதருங்க போயிருக்காங்க பரலோகத்துக்கு.
0: Angels gone to heaven.
1: அவங்க போய் சொல்றாங்க.
0: They say,
1: "நீங்க யாருப்பா?"
0: Who are you?
1: நான் சாமுடைய தேவ தூதருங்க ஐயா.
0: I'm angels of Sam.
1: சர்ச்சுக்கு போயிருக்காரு.
0: They went to church.
1: அவர் ஐசக் ஏஞ்சின்னார் கையில பைபிள் இல்லங்க.
0: Isaac doesn't have any Bible.
1: சாம் ஏஞ்சின்னா கையில பைபிள் வச்சிங்கறாருயா.
0: Sam is having Bible.
1: ஐசக்கோட அந்த சாம் பெட்டர் போலகுது.
0: Sam is better.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஏனா தேவ தூதர்கள் எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துனே இருப்பாங்க.
0: Angels will give the information.
1: Hallelujah. Hallelujah.
0: Hallelujah.
1: அடுத்து உங்க பேர்
0: ஸ்டைல் ஆஸ்க் யூ.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க இப்படி இழுக்கிறீங்க மறுபடியும் பின்னால் தள்ளுறீங்க மறுபடியும் முன்னால் இழுக்கிறீங்க பின்னால் இதே தான் செய்துங்கறீங்க.
0: You are doing your Hallelujah.
1: கையில பைபிள் எடுத்துங்க எல்லாம்.
0: Take the Bible.
1: Hallelujah. Thank you Jesus.
0: Thank you Jesus.
1: கவனிக்கிறீங்க உட்கார்.
0: Sit down.
1: இப்படி உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவ தூதருங்க இருக்கிறாங்க எல்லாம் விசுவாசிக்கிறீங்களா
0: each and every
1: உங்களுக்கு யாரு
0: one there is angel
1: hallelujah
0: hallelujah
1: உலகத்தாருக்கு போலீஸ் காரன் இருப்பான் செக்யூரிட்டி இருப்பான் அவன் இருப்பான் இவன் இருப்பான்
0: for the world people there is security policeman
1: rajiv gandhi prime minister
0: prime minister rajiv
1: gandhi bomb வெடிச்சு சாகும் பொழுது
0: when he died
1: அவன் கூட அந்த போலீஸ் காரன் அவன் இவன் dsp எல்லாம் பஸ்பம் ஆயிட்டான்
0: all policemen everyone
1: consumed காப்பாத்த முடிஞ்சதா
0: did they protect
1: காப்பாத்த முடியல
0: no
1: security la enna aachu
0: what happened to the security
1: endha security um odavada
0: it's not at all useful
1: ungalku aandavar namak vechirukra security yaro todave mudiyadhu
0: nobody can touch our security at all
1: hallelujah
0: hallelujah
1: இப்படி தேவ தூதர்கள் உங்க கூட இருக்காங்க
0: the angels are with you
1: அவங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கறாங்க
0: they give the report
1: இந்த சிறுவர் ஊழியத்துக்கு போய் இருந்தோம் ஐயா
0: I went to the children ministry
1: நம்ம பையன் அங்க கலந்துட்டான்
0: the boy was participating
1: அவங்க அப்பா வரவே இல்லை அவங்க அம்மா வரல
0: ஃபாதர் மதர் டிட் நாட் கம்
1: ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: இந்த பிரதர் வரல அந்த பிரதர் சிஸ்டர் எல்லா நியூஸும் நான் எனக்கு சொல்றாங்களோ இல்லையோ
0: பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் ஹல்லேலூயா தே டோன்ட் கம்
1: அங்க பரலோகத்துல சொல்லிட்டே இருக்காங்க
0: இன் ஹெவன் தே கீப் ரிப்போர்ட்
1: யார் யார் வந்தது யார் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் நான் இங்க அட்டெண்டன்ஸ் போட சொல்லி இருக்கேன்
0: தே ஐ ஆஸ்க் டு புட் தி அட்டெண்டன்ஸ்
1: சும்மா பேருக்கு தான்
0: just for the name sake
1: நான் பரலோகத்துல ஆண்டவர் ரெஜிஸ்டர் எடுத்து பாப்பார்
0: இன் ஹெவன் the lord will look at the register
1: நீ அற்பமா நினைச்சியா இல்லையா
0: did you despise or not
1: என்ன வாசிக்கிறோம் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடி எச்சரிக்கையாரு ஏன்னா பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன செய்யறாங்க அல்லேலூயா அங்க போய் ஆண்டவரை சந்திக்கிறாங்க
0: the angels go and meet the lord
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: ஒன்னு இரண்டாவது
0: secondly
1: இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறன் எவனோ
0: whoever hinders
1: இந்த சிறியரில்
0: whoever hinders
1: ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ
0: whoever offends
1: எல்லாம் சொல்லுங்க எவனோ
0: whoever it is
1: எவனோ
0: whoever it is
1: அவன் கழுத்துல எந்திரக்கல்லை எங்க போய் நான் தேடுறது எந்திரக்கல்லை
0: where to look at this
1: சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய்
0: deep of the ocean
1: அவன் என்ன செய்யணுமா அமுழ்த்தணுமா
0: அல்லேலூயா put him down
1: ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர்னு சொன்னீங்க
0: you said the lord loves
1: எந்திரக்கல்லை போட்டு அழுத்த சொல்றாரே
0: is putting
1: அல்லேலூயா
0: weight and put him in the
1: அன்புள்ள ஆண்டவர் தான்
0: he is loving god
1: நல்ல ஆண்டவர் தான்
0: he is good god
1: ஆனா அவருக்கு விரோதமா எழும்பினா இந்த கதி தான்
0: when you come against him this is the situation you have to be careful
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: அவர் சர்வ வல்லமுள்ள தேவன்
0: he is mighty god
1: அல்லேலூயா
0: அல்லேலூயா
1: இடர்ல் உண்டாக்குறதுனா என்னங்க
0: வாட் இஸ்
1: அந்த பிள்ளைங்க எப்போ தான் ரெண்டு பேர் வராங்க
0: போறாங்க.
1: பாஸ்ட் 8 தான் சொல்வாரு.
0: பாஸ்ட் will say
1: ஆனா நம்ம என்ன செய்யணும்?
0: What we supposed to do?
1: 11 மணிக்கு போனா
0: we got 11 enough.
1: ஏன்னா நிறைய பேர் மெதுவா தான் வராங்க.
0: They come late.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவங்க ஏன் அப்படி லேட்டா வராங்கன்னா
0: why they come late?
1: பாஸ்டர் அம்மா பாடுற பாட்டை என்னத்துக்கு நம்ம கேட்கணும்?
0: Why should we listen to pastor amma's song?
1: சூப்பரையா பாடுற பாட்டை என்னத்துக்கு கேட்கணும்?
0: Why should we listen to elder song?
1: இனியன் பிரதர் பண்ற ஜெபத்தை நம்ம ஏன் கேட்கணும்?
0: Why should we listen to the prayer of Inian?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேரா
0: they come
1: pastor
0: straight.
1: Message kudukkarala
0: pastor is giving message
1: adu maathram poi kettittu
0: let me listen
1: vandirnu
0: let me come back
1: adha nariya perku aasa
0: that's why people are
1: oru prayojanam illa
0: no use at all
1: tholudu kollra edathukku nee vandhaadhaan
0: when you come to worship
1: kartra mudhalla tholudu kollanum
0: you have to worship god first
1: hallelujah
0: hallelujah
1: indha siriyar
0: this little one
1: hallelujah andha siru pilligalukku irukkira andha தெய்வீக சுபாவம்
0: the divine nature of little
1: ஆண்டவர் ஏன் அந்த சிறு பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்
0: why did the lord choose the children
1: hallelujah
0: hallelujah
1: பெற்றோர்கள் புதிதா கல்யாணமானவங்க குழந்தை பெற்றெடுத்தவங்க குழந்தைகளை வளக்குறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்குங்க
0: just understand
1: ஒரே தீர்மானம்
0: one determination
1: என் பிள்ளை நான் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா நான் வந்து அது டாக்டருக்கு படிக்க வைப்பேன் இன்ஜினியருக்கு படிக்க வைப்பேன் அதை படிக்க வைப்பேன் இதெல்லாம் விட்டுருங்க
0: if I have a child I'll doctor
1: ஒரே தீர்மானம் எடுங்க
0: have the determination
1: என்ன எடுங்க
0: what determination
1: நான் அதுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுப்பேன்
0: I will teach God
1: அது ஆலயத்துக்கு அனுப்புவேன்
0: I'll send to the church
1: hallelujah
0: hallelujah
1: அந்த தீர்மானம் நீங்க எடுக்கணும்
0: have to have the determination
1: பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து
0: have to make him
1: அப்பொழுது அவன் முதிர் வயதில என்ன செய்திருப்பான்
0: ஏனென்றால்
1: கர்த்தர் என்ன
0: சொல்கிறார்
1: பலத்த ஜாதியாக போறான்
0: small become very strong
1: இவங்கெல்லாம் யாராவது மாற போறாங்க
0: how they become
1: பலத்த ஜாதியாக மாற போறாங்க
0: they become very strong
1: hallelujah
0: hallelujah
1: கர்த்தரை கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் என்ன செய்றாராம்
0: those who fear the lord
1: ஆசீர்வதிக்கிறார்
0: small or
1: hallelujah
0: the lord bless them
1: ஆசீர்வதிக்கிறார்
0: the lord bless them
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே
0: dear children of god
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்
0: praise be unto god
1: ஆம் பிரியமானவர்களே
0: yes dear children of god
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ
1: சிறு பிள்ளையின் மேல் அக்கறை உள்ளவராக இருக்கிறார்
0: is very caring about the children
1: ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் பாருங்க
0: small incident
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
0: the lord jesus christ
1: ஊழியம் செய்த நாட்களில
0: when he was doing ministry
1: hallelujah
0: hallelujah
1: ஒருத்தர் வந்து சொல்றாரு
0: one man came and
1: said அந்த ஊர் தலைவன் வந்து சொல்றாரு
0: the leader of the place
1: ஐயா
0: sir
1: என் சிறு பெண் செத்து போயிட்டாயா
0: my little child died
1: hallelujah
0: died
1: மரிச்சிட்டார்
0: she died
1: hallelujah
0: hallelujah
1: நீர் வந்து
0: please come
1: அவள் மேல் உமது கையை வையும்
0: keep your hand upon it
1: அப்பொழுது
0: then
1: பிழைப்பா
0: she will live
1: மத்தேயு 9 ஆம் அதிகாரம் 18 ஆம் வசனத்தை வாசிங்க
0: Matthew 9 and 18
1: அப்போ இயேசு அங்க போறார்
0: Jesus went there.
1: நல்ல கவனிக்கிறீங்களா?
0: Do you listen?
1: ஒரு சிறு பிள்ளை
0: small child
1: மரிச்சு போச்சு, செத்து போச்சு.
0: Died.
1: பணமா கிடக்குது.
0: Is dead.
1: அத நம்ம அந்த ஊர் வழக்கத்து மாதிரி தாரையெல்லாம் ஊதி பேண்டெல்லாம் அடிக்கறாங்க.
0: Just they blow the trumpet.
1: அழுவுறங்களா மார்ல அடிச்சிட்டு அழுவாங்க.
0: They are weeping.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நேர் ஆண்டவர் போறாரு.
0: Lord Jesus went there.
1: நிறுத்துங்கப்பா.
0: Stop it.
1: ஊதாதீங்க.
0: Don't blow.
1: அழாதீங்க.
0: Don't weep.
1: ஏங்க?
0: Why?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு
0: the lord said
1: சிறு பெண் எல்லாம் சொல்லுங்க சிறு பெண்
0: the little girl
1: மரிக்கவில்லை
0: did not die
1: என்ன சொல்றாரு
0: did not die
1: சிறு பெண்
0: the little girl
1: என்ன செய்யல மரிக்க
0: did not die

0: வெளியே நில்லுங்கயான்னு சொல்லி எல்லாம் நிக்க வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா மாத்திரம்
1: கூப்பிட்டு
0: வேடிக்கை பார்க்க வந்துக்கிறான்.
1: They have come to look around.
0: அப்பா அம்மாவும் மாத்திரம் தான் அந்த பிள்ளை எப்படியா ஏஞ்சா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தான் வாஞ்ச.
1: Only the parents are having concern.
0: கூப்பிட்டுட்டான் உள்ள போனாரு.
1: He went inside.
0: Hallelujah. தூங்கி இருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்வாரு? Hallelujah.
1: When the person is sleeping,
0: பேரை விட்டு கூப்பிடுவாரு.
1: They call by name.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: என்ன சொன்னாரு?
1: What did he say?
0: அவர் உள்ளே பிரவேசித்து 25வது வசனத்துல
1: 25
0: அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவர் என்ன செய்தார்? உடனே
1: took her by the hand. Hallelujah. Arose.
0: உடனே எஞ்சா.
1: Immediately arose.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: சிறு பெண்ணு தான்,
1: லிட்டில் கேர்ள்,
0: செத்து தான் கிடக்கிற உலகத்தின் பார்வையில்.
1: ஆல்ரெடி டைட்.
0: ஆண்டவர் ஏன் சொன்னார் என்பதை நீங்க ஆவிக்குரிய பிரகாரமா அதை கண்டுக்கணும்னா,
1: if you want to look at the spiritual, the mystery.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? விழித்துக் கொண்டிருக்கிறது.
1: Though we sleep, our heart is open.
0: இந்த பெண் உலகத்தின் பார்வையில மரித்து விட்டாலும்,
1: little girl died before the world,
0: உள்ளத்திலே
1: in the deep of her heart,
0: ஒரு விசுவாசம்,
1: the faith,
0: நான் எழுந்திருக்க போறேன்.
1: I will rise up.
0: என் இயேசு வருவார்.
1: Jesus will come.
0: என்னை எழுப்புவார்.
1: He will arise me.
0: Hallelujah. அதனால தான் ஆண்டவர் உள்ள வரும்போதே சொல்லிட்டார்.
1: When Jesus came in, he said,
0: இவ சாகல.
1: She did not die.
0: அவ தூங்கிட்டு தான் இருக்கா.
1: She is sleeping.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Amen.
1: Amen.
0: உடனே விட்டுட்டு போல, உடனே வந்துட்டார்.
1: Immediately he came.
0: அவரே வந்தார்.
1: He himself came.
0: Amen.
1: Amen.
0: கர்த்தர் நல்லவர்.
1: The Lord is good.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
1: dear children of God,
0: கர்த்தருக்கு தெரியும்.
1: The Lord knows.
0: அந்த சிறு பெண்,
1: the little girl,
0: ஒருவேளை சாதாரணமான பெண்ணா இருக்கலாம்.
1: Maybe very ordinary girl.
0: வேதத்துல ஒரு பெண் இருந்தாள்.
1: There was a
0: girl. அங்கே நாகமான் என்று சொல்லுகிற பெரிய தலைவன், பெரிய ஒரு அதிகாரி,
1: Norman, big leader.
0: அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறாள்.
1: The servant,
0: சிறு பெண்ணு தான்,
1: small girl.
0: ஆனா ரெண்டு ராஜாக்கள் பொழுது,
1: Second Kings and 5,
0: அந்த சிறு பெண்ணை குறித்து வேதம் என்ன சொல்லுது பாருங்க.
1: What the Bible says about her.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவளுக்கு ஒரு செய்தி.
1: There was a news.
0: சொல்றா, என்ன சொல்றா?
1: What was it?
0: எங்க எஜமானுக்கு வந்திருக்கிறதான இந்த குஷ்டரோகம்.
1: The leprosy for my
0: எங்க
1: master.
0: எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சுகமாவாது.
1: Will not be healed anywhere.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அவர் இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு.
1: Hallelujah. Israel.
0: அங்க போனா சுகமாயிடும்.
1: If he goes there, it will be healed.
0: Hallelujah. அவ்வளவுதான் சொன்னா.
1: That's all.
0: இவ பேச்சு கேட்டுகிட்டு எஜமான் போறாரு.
1: Even the master went.
0: சுகமாயி திரும்பி வருகிறார்.
1: He got healed and
0: came back. யார் பேச்சு கேட்டுகிட்டு?
1: By hearing
0: ஒரு சிறு அடிமை பெண்,
1: small servant girl.
0: சிறு பிள்ளையா இருக்கலாம்.
1: You may be small.
0: நீ சொல்றத உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World may not accept.
0: சிறு பிள்ளைங்க சொல்றத அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாது.
1: World will not accept the little.
0: பேதுரு சிறைச்சாலையில இருந்து வருகிறார்.
1: Peter is coming.
0: அற்புதமாய் விடுதலையாகி வருகிறார்.
1: He delivered from the prison.
0: அப்போ எல்லாம் கதவை சாத்தி அடைச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க.
1: They were all praying inside.
0: வந்து கதவை தட்டறார்.
1: He is knocking the door.
0: அப்ப அங்க ஒரு சிறு பெண் வருகிறாள். ரோதை என்கிற ஒரு பெண் ஓடி வருகிறாள்.
1: ரோதை, small little girl coming.
0: அவ பாருங்க, அப்படியே காது வச்சு கேக்குறா.
1: She is hearing.
0: அவளுக்கு தெரியுது யார் வந்திருக்கிறது.
1: New.
0: பேதுரு.
1: Peter has come.
0: ஊழியக்காரர் வந்துட்டாரு.
1: Servant of God has come.
0: அப்போஸ்தல வந்துட்டாரு.
1: Apostle come.
0: ஓடி போய் சொல்றா.
1: She ran and told.
0: வந்துட்டாரு.
1: Has come.
0: ஊழியக்காரர் வந்துட்டாரு.
1: Servant of God.
0: சுகமாகி வந்து விட்டார்.
1: So
0: அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க?
1: What are they said?
0: நீ வளர்றப்போ,
1: you are foolish.
0: சிறு பிள்ளைகள் சொன்னா என்ன சொல்லுவாங்க? நீ வளர்ற,
1: you are just blind.
0: அப்படிதான் சொல்லுவாங்க.
1: They just say.
0: நீங்க போய் சொல்லணும்.
1: You have to go and say.
0: எத்தனை பேர் சொல்ல போறீங்க?
1: How many of you will say?
0: வீட்ல போய் எத்தனை பேர் இயேசுவை பத்தி சொல்ல போறீங்க?
1: How many of you will say about Jesus?
0: அப்பா அம்மா சொல்றீங்களா?
1: The parents.
0: சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க?
1: What they say?
0: ஏய், வளராத அப்படினு சொல்லுவாங்க.
1: Don't blab.
0: ஆனாலும் பயப்படாத.
1: Don't get fear.
0: சொல்லு.
1: Say that.
0: நீ வந்து பார்.
1: Come and see.
0: ஒரு முறை வந்து பார்.
1: Come and see.
0: உங்க அம்மா கூட்டு வா.
1: Bring your mom.
0: அப்பா கூட்டுவாங்க.
1: Bring your dad.
0: சகோதரர்களை கூட்டுவாங்க.
1: Bring your brother.

0: உங்களை கொண்டு அற்புதம் செய்வார்.
1: வேதத்தில் அதனால்தான் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை தெரிந்து
0: கொண்டு
1: பெரிய பெரிய ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட சிறு பிள்ளைகளை தெரிந்து
0: கொள்ளுகிறார்.
1: வேதத்துல ஒரு பெரிய தீர்க்கதரிசி எரேமியா,
0: ஜெரேமியா பிக் ப்ராஃபிட்,
1: எரேமியா தீர்க்கதரிசி சின்ன பையனா இருக்கிறார்.
0: He was a small boy.
1: அந்த எரேமியா 1 அதிகாரத்துல எரேமியா பார்த்து சொல்றார்,
0: ஜெரேமியா 1 the Lord said,
1: பேசுப்பா,
0: come on you speak,
1: நீ போய் பேசு,
0: go and speak.
1: அப்ப எரேமியா சொல்றாரு,
0: ஜெரேமியா said,
1: நான் எப்படி ஆண்டவரே பேசுவேன்,
0: how can I talk,
1: நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே,
0: I'm a small child,
1: நான் சிறு பிள்ளை ஆண்டவரே,
0: small.
1: அப்ப ஆண்டவர் சொல்றாரு,
0: the Lord said,
1: சிறு பிள்ளை என்று சொல்லாதே.
0: Don't say I'm a little.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: Of course you are little.
1: நீ சுவிசேஷம் அறிவிக்க நீ சிறு பிள்ளை அல்ல.
0: You are not little to say the gospel. You have to pray.
1: சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ ஜெபிக்கலாம்.
0: But you can pray.
1: நீ சிறு பிள்ளை தான்.
0: You are little.
1: நீ வேதத்தை வாசிக்கலாம்.
0: You can read the Bible.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: ஆண்டவர் சிறு பிள்ளைன்னு உன்னை ஒதுக்கல.
0: The Lord did not reject you because
1: of Jeremiah. தீர்க்கதரிசி எழுப்பினார்.
0: The Lord raised Jeremiah.
1: ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில அந்த ஈசாக்கை கொண்டு அற்புதம் செய்தார்.
0: The Lord did miracle through Isaac.
1: Hallelujah.
0: In Abraham's life.
1: ஆம், இன்றைக்கும் தேவன் வாக்கு மாறாதவராய்
0: இருக்கிறார். Today is unchanging in his promise.
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நாம் என்ன நினைக்கிறோம், அற்புதமா நினைக்கிறோம்.
0: We
1: இன்னொரு முறை ஆண்டவராக இயேசு இடத்துல சிறு பிள்ளைகள் எல்லாம் வரும் பொழுது இந்த சீஷர்கள் போய் என்ன சொல்றாங்க, பசங்க எல்லாம் தூர போங்கன்னு
0: சொல்றாங்க. Come on, you go away.
1: அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுங்களா?
0: What did the Lord say?
1: சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை
0: பண்ணாதீங்க,
1: அவங்க மூலமா எத்தனை முறை ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார் தெரியுமா?
0: How long the Lord has spoken.
1: எதுமோ வளருது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சில நேரத்துல சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவர் சில தீர்க்கதரிசனம் உரைப்பார்.
0: The Lord will prophesy even
1: சிறு பிள்ளையின் மூலமாக சில வார்த்தைகள் வெளிப்படும்.
0: Some words will come
1: through children. நீங்க அதை உடனே
0: நம்புங்க. You believe that.
1: கர்த்தர் செய்வார்.
0: The Lord will do it.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இன்றைக்கு அநேகர்,
0: many people,
1: Hallelujah.
0: Hallelujah.
1: சிறு பிள்ளைகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருவதற்கு தடை பண்ணுகிறார்.
0: They just stop.
1: Hallelujah. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், தடை பண்ணாதீங்க.
0: Don't stop them.
1: சிறு பிள்ளையுடைய ஊழியம் ரொம்ப முக்கியம்.
0: The important the ministry.
1: கர்த்தருடைய வருகை மிக சமீபமா.
0: The Lord's coming is very soon.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: நீங்க நினைக்கிறீங்களா?
0: Are you thinking?
1: நீங்க தசமபாகம் காணிக்கை கொடுத்தாதான் உங்களுக்கு பரலோகத்துல பலன்.
0: You have
1: சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்களா?
0: They don't have anything.
1: ஆண்டவர் வரும்பொழுது
0: and the Lord comes.
1: பலன் பெரியவர்களுக்கு மட்டும் இல்ல,
0: not only big one,
1: சின்னவர்களுக்கு தான்.
0: Even for small.
1: எங்க வாசிக்கிறீங்க?
0: Where we read.
1: வெளிப்படுத்தின விசேஷம் நினைக்கிறேன்.
0: Revelation.
1: Hallelujah. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்து பாருங்க. Hallelujah. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God's name.
1: Hallelujah. 11th அதிகாரம்.
0: 11.
1: 18th வசனம் யாராவது வாசிங்க.
0: 18.
1: வெளிப்படுத்தல் 11:18. ஜாதிகள் கோபித்தார்கள், உம்முடைய கோபம் மூண்டது, மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்க தரிசிகளாக உம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் எல்லாம் கவனிங்க, உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோர் யாவருக்கும் பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா.
0: He gives reward to everyone.
1: யாருக்கு பலன் அளிக்கிறவர்?
0: For whom?
1: அவருடைய நாமத்தின் மேல் பயபக்தியா இருக்கிற சிறியோர்
0: small
1: பெரியோர்
0: and great.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அல்லேலூயா.
1: ஆமென்.
0: ஆமென்.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: இந்த சிறியவருக்கு ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார்.
0: The Lord keeps reward for this small.
1: ஆண்டவர் அந்த பலனை எடுத்துக்கொண்டு வருகிறார்.
0: The Lord is coming with that reward.
1: Amen.
0: Hallelujah.
1: ஆனால்தான் விசுவ சபன் சொல்லும்பொழுது நான் வந்து அநேக சபைகளை போயிருக்கிறேன்.
0: I went to many churches.
1: இங்க மெசேஜ் தொடங்கணும்னா சின்ன பிள்ளைங்க எல்லாம் கூட்டின்னு ஒரு தனியா போயிடுவாங்க, தூரம் போயிடுவாங்க.
0: When the message starts, they go out separately.
1: அதுல ஒரு 20-10 விசுவாசிங்க பிள்ளைங்களை கூட்ட அப்படி போயிடுவாங்க.
0: 10 believers, they take them. Separately.
1: அவங்க மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டாங்க.
0: They will not listen to the message.
1: சின்ன பிள்ளைங்களும் கேட்காது.
0: Even the small children.
1: அதை நம்முடைய சபையில நான் அனுமதிக்கிறதில்ல.
0: I don't permit it in our church.
1: நான் என்ன சொல்றேன்,
0: what I say,
1: இந்த செய்தி பெரியவர்களுக்கு மாத்திரமல்ல,
0: not only for the big one,
1: இது சிறு பிள்ளைகளுக்கும் ஏற்ற செய்தி.
0: Even for the small one,
1: கர்த்தர் பேசுவாரு,
0: the Lord will talk to them.
1: நாம நினைக்கிறோம் அவருக்கு அவங்களுக்கு புரியாதுன்னு,
0: we think that they don't understand.
1: Hallelujah,
0: hallelujah.
1: அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ,
0: whether they understand or not,
1: நான் போடுகிற வசனங்கள்,
0: the word of God,
1: வார்த்தைகள்,
0: the words,
1: hallelujah,
0: hallelujah,
1: அவருடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது.
0: It is penetrating their heart.
1: Hallelujah,
0: hallelujah,
1: amen,
0: amen.
1: அதனால்தான் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: Praise be unto God.
1: 2 தீமோத்தேயு புத்தகத்தில்,
0: 2 தீமோத்தேயு
1: 3 அதிகாரம்,
0: 3rd chapter,
1: 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது,
0: 15,
1: 2 தீமோத்தேயு 3:15 என்ன வாசிக்கிறோம்,
0: 2 தீமோத்தேயு 3:15,
1: கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல்,
0: from a child,
1: அல்லேலூயா,
0: from childhood,
1: நீங்க சொல்லலாம் தைரியமா,
0: you can say boldly,
1: சிறு பிள்ளைகளே,
0: children,
1: நீங்க சொல்லலாம்,
0: you can say,
1: வளர்ந்த பிறகு சொல்லலாம்,
0: when you grew up,
1: நான் சின்ன வயசுல இருந்தே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறேன்,
0: from my childhood I hear the word of God, what a blessing,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா.
1: ரெண்டு விதமான சாட்சி இருக்குது,
0: two kinds of testimonies,
1: இந்த உலகத்துல செய்யறதெல்லாம் செய்துட்டு,
0: doing everything wrong,
1: இந்த உலகத்துல என்ன நாட்டுடையும் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு,
0: all wicked things,
1: சாவ போற நேரத்துல,
0: at the time of death,
1: ஐயோ நரகம் வேணாம் பரலோகம் போகணும்னு பொழுது,
0: I want to go to heaven,
1: ஐயா ஒரு ஞானஸ்தானம் கொடுங்க,
0: please give baptism,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன்,
0: I accept Jesus,
1: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகம் வந்தறலாம்,
0: I accept Jesus,
1: அப்படினு அநேகர் கனவு கண்டுட்டு இருக்காங்க,
0: many they are dreaming like that,
1: hallelujah,
0: hallelujah,
1: ஆனா அவங்களுக்கு தெரியாது,
0: they don't know,
1: சிறு வயது முதல் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து,
0: from childhood they listen,
1: சிறு வயது முதல் ஆண்டவரை நேசிக்கிறவர்கள்,
0: from childhood they love the Lord,
1: பரலோகத்தில் வரும்பொழுது,
0: when they come to heaven,
1: அவருடைய பலன் பெரிதா இருக்க போகிறது,
0: the reward will be bigger,
1: hallelujah,
0: hallelujah,
1: hallelujah,
0: hallelujah.
1: அருமையான தேவனுடைய ஜனமே,
0: dear children of God,
1: ஆகவேதான் சபையில மிக முக்கியமான ஊழியம் சிறுவர் ஊழியம்,
0: the important is the children ministry.
1: சின்ன வயதிலிருந்தே அவங்களுக்கு ஜெபிக்க கத்து கொடுக்கணும்,
0: from childhood we have to teach them pray,
1: ஜெப வீரர்களாக மாறிவிட வேண்டும்,
0: they have to become prayer warriors,
1: hallelujah, amen,
0: amen.
1: அவங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அந்த சிறு பிள்ளை முட்டி போட்டா போதும்,
0: the child kneel down for the problem,
1: பிரச்சனை சால்வ் ஆயிடும்,
0: the problems will be solved,
1: amen,
0: amen,
1: hallelujah,
0: hallelujah.
1: இயேசு அந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்கிறார்,
0: Jesus listen to the small,
1: பதில் கொடுக்கிறார்,
0: he answers them,
1: பாலகனுடைய வாயிலே துதி உண்டு பண்ணுகிற தேவன்,
0: he takes the prize,
1: நம்முடைய மத்தியிலே இருக்கிறார்,
0: he is there in our midst,
1: hallelujah,
0: hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
0: dear children of God,
1: ஆகவே தான் அந்த சிறுவர் ஊழியம்,
0: the children ministry,
1: மிக கர்த்தர் கனப்படுத்துகிற ஒரு ஊழியம்,
0: the Lord honors,
1: கர்த்தர் கனப்படுத்துகிற ஊழியத்தை நீ அற்பமா நினைக்க கூடாது,
0: don't think it is simple,
1: hallelujah,
0: hallelujah.
1: Amen.
0: Amen.
1: இங்க உட்கார்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு சிறுவரோடும்
0: each small
1: தேவ தூதர்கள் இருக்கிறார்,
0: the Lord is,
1: angels are there,
0: the Lord is looking at them,
1: இவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது,
0: lots of blessings for them,
1: இந்த சிறுவர் ஊழியம்,
0: the children ministry,
1: வீணாய் போவதில்லை,
0: should not become vain,
1: hallelujah,
0: hallelujah.
1: நிச்சயமாக ஒரு பெரிய பலனை கொண்டு வரும்,
0: certainly there is a reward.
1: எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க,
0: how many of you believe,
1: நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா,
0: shall we all rise,
1: எல்லா சிறு பிள்ளைகளும் எழும்பி நிற்போம்,
0: all children,
1: hallelujah, hallelujah. எல்லாரும் எடுமி நில்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆண்டவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார்,
0: the Lord is speaking to you,
1: விசுவாசியே,
0: ஓ பிலீவர்,
1: கர்த்தருடைய பிள்ளையே,
0: child of God,
1: நீ சபையில வந்து,
0: come to church,
1: சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல்,
0: don't understand the
1: truth, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல்,
0: we don't obey the truth,
1: hallelujah, நீ காணப்படுவது உன்னுடைய ஆத்மாவுக்கு கேடு,
0: it is wrong for your soul,
1: தேவனுடைய சமூகத்துக்கு வந்து,
0: coming to God's
1: ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து,
0: obeying to the spirit of the Lord,
1: சித்தத்தை நீ செய்யும் பொழுது,
0: when you do his will,
1: கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார்,
0: then the Lord bless you.
1: இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியம்,
0: the children ministry,
1: ஆண்டவருக்கு போவதில்லை,
0: not ending today,
1: இது வாரந்தோறும் இந்த இடத்துல நடைபெற போகிறது,
0: every week it will be,
1: வரப்போகிற நாட்களில் தினந்தோறும் நடக்க போகிறது,
0: coming days,
1: கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறார்,
0: Lord will change it,
1: hallelujah,
0: hallelujah,
1: amen,
0: amen.
1: இது உலகத்திலே ஒரு கல்வி இருக்கலாம்,
0: there may be education,
1: அந்த கல்வி மனிதனை வெறும் அறிவாளியாய் மாற்றுகிறது,
0: it makes just
1: ஆனால் வேதாகம கல்வி,
0: but Bible
1: அது அறிவாளியாக அல்ல,
0: not only knowledge,
1: ஞானவானாய் மாற்றுகிறது,
0: makes them wise,
1: ஞானவான்களாய் மாறுவீர்கள்,
0: it makes them wise,
1: கர்த்தருக்கு சித்தமானால்,
0: if it is God's will,
1: சிறுவர் வேதாகம கல்வியை,
0: we have small children,
1: ஆண்டவர் தொடங்குவார்,
0: the Lord will start,
1: அநேக சிறு பிள்ளைகள்,
0: many children,
1: சின்ன வயதிலிருந்தே,
0: from children,
1: கல்வியை கற்றுக்கொள்வார்கள்,
0: they understand,
1: வேதத்தை அவர்கள் படிப்பார்கள்,
0: they will read the Bible,
1: வல்லமையான ஊழியக்காரராய் மாறுவார், எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க,
0: hallelujah,
1: எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விடுதலை, விடுதலை, ரட்சிப்பு உண்டாகட்டும், உண்டாகட்டும். கர்த்தர் வல்லமை ஒவ்வொரு மேலும் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே, இப்பொழுதே தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. அநேக சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அநேக சிறு பிள்ளைகள், அநேக வாலிபர்கள் கர்த்தர் பட்சம் திரும்புவார்களாக, கர்த்தருக்கு சாட்சிகளாக எழும்புவார்களாக. சிறு வயது முதல், சிறு வயது முதல் முதிர் வயது வரை என்னை ஆண்டவர் கைவிடவில்லை என்று தாவீது சாட்சி சொன்னது போல சாட்சி சொல்லத்தக்கதாக ஒவ்வொருவரும் எழுப்புவீராக, ஒவ்வொருவரும் எழுப்புவீராக. அல்லேலூயா. முதிர் வயது வரை என் தேவன் என்னை கைவிடவில்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படி வழி நடத்துவீராக. எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஷபரபரபரபரபா உரகபரபலபரபா உரகபரபலபரபா பரலோக பிதாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தமாக்குமப்பா. வசனத்துக்கு கீழ்ப்படியட்டும், மனம் திரும்பட்டும், ரட்சிக்கப்படட்டும், பாவத்திலிருந்து வெளியே வரட்டும், மாய்மாலங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவன் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து ரட்சித்து பரிசுத்தமாக்கி உம்முடைய சபையிலே பரிசுத்தவாண்டி ஐக்கியத்திலே உடைய பிள்ளைகளை கொண்டு வந்து ஐக்கியப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த சிறுவர் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. மகிமையை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
3: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13, நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது, பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

தம்முடைய காரணியத்தினால் தேவன் நம்மை இழுத்து கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதியினால் அல்ல.

0: ஏற்றுக்கொள்ளும் விதமாகவே மற்றவர் கூறும் புகழையும் ஏற்றுக்கொள்வீர்கள். இதில் ஏதோ ஒன்றை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள்.
1: உன்னத உறவு நேயர்களுக்கு அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். உங்களுடன் பணிபுரியும் நபர் நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடையை குறைத்து பேசலாம். உங்கள் நண்பர் உங்கள் புதிய ஊழிய துவக்கத்திற்கு ஊக்கம் கொடுப்பவராக இருக்கலாம். உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ எப்பொழுதும் உங்களை குறைத்து பேசலாம். இப்படிப்பட்ட செயல்கள் உங்களுக்கு அதிக வருத்தத்தை கொடுத்து சோர்ந்து போக செய்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில் இதற்காக நீங்கள் கோபம் அடைந்திருக்கலாம். இந்த நாள் நிகழ்ச்சியிலே மக்கள் நம்மை குறைத்து பேசுவதையும் நமக்கு புகழாரம் சூட்டுவதையும் எவ்விதம் கையாளலாம் என்பதை கற்றுக்கொள்வோம். மற்றவர்கள் நம்மை திருத்தும் போது அதற்கு சரியானபடி நாம் செயல்பட்டால் நிச்சயம் அது நம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். இதை குறித்த விளக்கத்தை தொடர்ந்து கேளுங்கள்.
0: என் அன்பு நேயர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவர்கள் நம் வாழ்வில் இருக்கும் குறைகளை சுட்டிக்காட்டும் போது அதை எப்படி நாம் கையாளுகிறோம்? பொதுவாக நாம் ஒவ்வொருவரும் இதை வித்தியாசமான வழிகளில்தான் கையாளுவோம். சில வேளைகளிலே அதை சரியாக கையாண்டு விடுகிறோம். ஆனால் சில சமயங்களிலோ அதை சரியாக கையாள தெரியாமல் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம். மெய்யாகவே நம் வாழ்வில் உள்ள குறைகளை மற்றவர்கள் சுட்டிக்காட்டும் போது அதை சரியாக கையாள நாம் தெரிந்திருக்க வேண்டும். இந்த நாள் நிகழ்ச்சியிலே நாம் எதிர்கொள்வது புகழ்ச்சியா அல்லது வாழ்வை வடிவமைக்கும் ஆலோசனையா என்பதை குறித்தோ புகழ்ச்சியும் திருந்துவதற்கான ஆலோசனையும் யாரால் தரப்பட்டது? அது நண்பரால் தரப்பட்டதா அல்லது நமக்கு எதிர்த்து நிற்கும் மக்களால் கொடுக்கப்பட்டதா? அது சரியான செயலின் நிமித்தம் வந்ததா அல்லது செய்யப்பட்ட தவற்றிற்காக வந்ததா என்பதையெல்லாம் குறித்து நான் உங்களுடன் பேசப்போகிறதில்லை. மாறாக அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் நாம் சிந்திக்கப் போகும் கேள்வியாகும். புகழ்வதும் குறைக்கானும் குணமும் யாரால் ஏற்பட்டது? அது எப்படி நம் வாழ்வில் வந்தது? அது சரியானதுதானா என்பது முக்கியமல்ல, நாம் அதை எவ்விதம் கையாளப் போகிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆலோசனை மற்றும் புத்திமதிகள் வழங்கப்படுவதை குறித்து வேதாகமும் தெளிவான போதனையை தந்துள்ளது. ஆகவே அதை குறித்த வசனங்களை நீதிமொழிகள் புத்தகத்தின் மூலம் அறிந்து கொள்வோம். சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்துக் கொள்கிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். நீதிமொழிகள் 13:18. புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லச்சையையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 29:1. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியில் நாசமடைவான். ஆம் அன்பானவர்களே, கடிந்து கொள்ளுதலோடு கூடிய ஆலோசனை நம் வாழ்விற்கு தேவையான மிக முக்கிய பகுதியாக இருக்கிறது என்று வேதாகமும் தெளிவுபட கூறியுள்ளது. கடிந்து கொள்ளப்படுவதையும் புத்திமதிகளையும் நாம் தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் நீதிமொழிகள் புத்தகத்தில் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுதல் நிச்சயம் வாழ்விற்கு பயனுள்ளதாகவே இருக்கும். நாம் ஏன் நம்மை நோக்கி வரும் புகழையும் அதாவது பாராட்டுகளையும் நல் ஆலோசனைகளையும் சரியான முறையில் கையாள தெரியாதவர்களாக இருக்கிறோம் தெரியுமா? தாழ்வு மனப்பான்மையே இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு நபருக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் போதும் தன்னை மிகவும் தாழ்வாக எண்ணும் போதும் பெற்றோர்களால் அல்லது மற்றவர்களால் மனோரீதியில் பாதிக்கப்படும் போதும் நடைபெறுவது என்ன தெரியுமா? அவர்கள் தங்களை எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்றும் பூமிக்குத்தான் பாரமாக இருக்கிறேன் என்றும் சொல்லி தங்களையே மிகவும் தாழ்வாக எண்ணிக்கொள்வார்கள். மிகவும் தாழ்ந்த மனப்பான்மை உடையவர்கள் தங்கள் சொந்த எதிர்பார்ப்புக்கும் தேவனுடைய எதிர்பார்ப்புக்கும்
2: மற்றவருடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்றபடி வாழ முடியாது என நினைத்துக் கொள்வார்கள். யாரேனும் அவர்களிடம் சென்று தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான ஆலோசனைகளை கூறினாலும் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு மற்றவர்கள் தங்களை உதாசீனப்படுத்துவதற்காக இதை கூறுகிறார்கள் என நினைத்துக் கொள்வார்கள். தாங்கள் செய்த தவற்றிற்காக அவர்கள் கடிந்து கொள்ளப்படும் போதும் அதை அவர்கள் சரியான ரீதியில் பார்க்காமல் தங்களை குறை கூறவே இப்படி பேசுகிறார்கள் என அவர்கள் எண்ணிக்கொள்வது உண்டு. சில சந்தர்ப்பங்களில் சிலர் சொல்லும் ஆலோசனைகள் மிகவும் தாழ்ந்த மனப்பான்மையுடன் இருக்கும் நபர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஏற்றதாகவே அமைந்திருக்கும். ஆயினும் அதையும் அவர்கள் தவறுதலாகவே எண்ணிக்கொள்வார்கள். என்னை கவனியுங்கள், பிறர் சொல்லும் புத்திமதிகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளினால் உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் பாதிப்படைய செய்திருக்கிறீர்கள். அதனாலே நீங்கள் செய்த தவற்றை எல்லாம் மூடி மறைத்து வாழ்ந்து வருகிறவர்களாக இருக்கலாம். அன்பானவர்களே, இவ்வுலகில் வாழும் யாருமே பரிபூர்ணமானவர்கள் அல்ல. யாவருமே சில சூழ்நிலையில் தவறு செய்து விடுகிறோம். அதை பிறர் சுட்டிக்காட்டுவதன் மூலம் சரி செய்து கொண்டு விடுகிறோம். ஆம் அன்பானவர்களே, சிலரால் தங்களுடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவர்களிடம் காணப்படும் தாழ்வு மனப்பான்மைதான். இதுதான் தலையாய காரணமாகவும் இருக்கிறது. இரண்டாவதாக, ஏன் சிலரால் புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையை குறித்து பரிபூர்ண கொள்கைகளை கடைபிடித்து வருகிறார்கள். அதற்காக அவர்கள் வாழ்விலே எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர்களோ தேவனின் எதிர்பார்ப்பை விட மிகவும் சன்மார்க்கமாக வாழ நினைப்பவர்கள். எப்படியாவது நல்லவர்களாக இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். ஆனால் அவர்களாலோ அவ்விதம் இருக்க முடியாது. தங்களை சன்மார்க்கமாக வைத்துக் கொள்ளும் அவர்கள் யாரும் தங்களை குற்றப்படுத்த அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களுக்கென்றே இலக்குகளை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் நாம் சென்று ஏதாவது ஆலோசனை கொடுத்தால் அதை அவர்கள் தங்களுக்கு வரும் ஆபத்தாக நினைத்துக் கொள்வார்கள். மக்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாததற்கு மூன்றாவது காரணம் பெருமையாகும். நம் இடங்களில் அதை தலைகணம் என்று சொல்வார்கள் அல்லவா? அவர்களிடம் குடியிருக்கும் பெருமை நிமித்தமாக தங்களை யாரும் குறை கூற அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களை மேன்மையாக எண்ணிக்கொள்ளும் அவர்கள், நானா தவறு செய்வேன், மற்றவர்களை காட்டிலும் நான் எவ்வளவு நல்லவன் என்று தங்களை பற்றியே உயர்வாக நினைத்துக் கொள்வார்கள். அன்பானவர்களே, இதே போன்ற பண்பு உங்களிடம் இருந்தால் சரிப்படுத்துவதற்கான நல்ல ஆலோசனைகளை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். யாரேனும் ஆலோசனை கொடுக்க முன்வந்தால் அதற்கு நம் பதில் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்ப்போமே. தொடர்ந்து பிறர் கூறும் ஆலோசனைகளை, புத்திமதிகளை ஒருவர் கேட்காததினால் அவர் வாழ்வில் நிகழும் விளைவுகளை இப்பொழுது சிந்திப்போம். முதலாவதாக, ஒருவர் புத்திமதிகளை புறக்கணிப்பாரேயானால் அவராகவே தன் மன ரீதியிலான, உணர்ச்சி ரீதியிலான, ஆவிக்குரிய வகையிலான பலத்தை மட்டுப்படுத்திக் கொள்கின்றனர். நாம் மற்றவர்கள் கொடுக்கும் புத்திமதியினால் நம்மை சரி செய்ய விரும்பாவிட்டால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நான் எந்த ஒரு புதிய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கென்றே சொந்த கருத்துக்கள் இருக்கத்தான் செய்கிறது, நான் அதன்படித்தான் வாழ்வேனே தவிர மற்றவரின் கருத்து எனக்கெல்லாம் தேவையற்றதாகத்தான் இருக்கும் என சொல்கிறோம். மேலும் ஒரு நபர் பிறர் சொல்லும் ஆலோசனைகளை தங்கள் மனதிலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எப்பொழுதுமே ஆவிக்குரிய ரீதியில் வளரமாட்டார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அநேக மக்கள் யாரையும் நேசிக்க முடியாதவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களும் முயற்சி செய்துதான் பார்த்தார்கள். அது இது என மற்றவர்களுக்கு தானம் செய்து அன்பு செலுத்த முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களாலோ மற்றவர்களுடைய மன ரீதியை புரிந்து கொண்டு அவர்களோடு ஒன்றாக இணைய முடியாமல் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏன் அவர்களால் நேசிக்க முடியவில்லை தெரியுமா? அவர்களிடம் தோல்வி பயம் இருக்கிறது. தங்களை யாரும் குறைத்து பேசிவிடுவார்களோ என்ற அச்சம் காணப்படுகிறது. அன்பு நேயர்களே, நீங்களும் நானும் தகுந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் நாம் மற்றவரை நேசிக்க கற்றுக்கொள்ளவே முடியாது. உலகத்தில் எந்த இரு நபர்களும் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்பில்லை. ஆகவே நாம் பிறரை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பானவர்களே, யாரெல்லாம் முற்றிலும் தான் தோன்றிதனமாக வாழ்கிறார்களோ அது அவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியடைய விடாது. இதை சற்று கவனியுங்கள். தேவன் நம் பாவத்தை குறித்து உணர்த்தும் போதும், பரிசுத்த ஆவியானவர் நம் பாவத்தை சுட்டிக்காட்டும் போதும் அவர் நம்மை கண்டித்து நம் செயல்களை மதிப்பிட செய்கிறார். இது தவறு, இந்த ஒரு மனப்பான்மை மாற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார். ஆனால் மக்களோ தேவன் தரும் ஆலோசனைகளை கேட்காமல் குறுகிய வட்டத்தினுள் வாழ வருகின்றனர். இரண்டாவதாக, யாரெல்லாம் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள தவறுகிறார்களோ அவர்களால் தங்கள் யார் என்பதை கண்டறிய முடியாமல் போய்விடும். ஆம், ஒரு நபர் புத்திமதிகளை ஏற்காதவரை தங்கள் யார் என்பதை அறியாதே இருப்பார்கள். அவர்கள் தங்களை சில கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். மேலும் தன் யார் என்பதை அவர்களே நிர்ணயித்தும் கொள்வதுண்டு. அவர்கள் ஆலோசனைகளை தங்கள் வாழ்வில் அனுமதிக்காதவரை தங்கள் யார் என்பதை பல கண்ணோட்டங்களில் அறிய மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் உண்மையிலும் தான் எப்பேற்பட்டவன் என்பதும் அவர்களுக்கு தெரிய வராது. இதனால் நடப்பது என்ன? அவர்கள் தங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை குறைத்துக் கொள்வதோடு தங்கள் யார் என்பதையும் அறிய தவறிவிடுகின்றனர். பிறர் நம்மை பார்க்கும் வண்ணம் யாராலும் நம்மை நாமே பார்க்க முடியாது. மற்றவர்கள் சற்று தொலைவில் இருந்தே நம் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். மேலும் அவர்கள்தான் மிகவும் சரியாக நம்மை நியாயம் தீர்க்க முடியும். ஆகையால்தான் நம் வாழ்வின் அனைத்து பக்கங்களுக்கும் ஆலோசனை அவசியமாயிருக்கிறது. அதற்காக ஆலோசனை கூறுபவர்கள் மிகவும் கொடூரமாகவும் கடினமாகவும் வன்மையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் சற்று தயவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். எப்படியாயினும் புத்திமதி நம் அனைவருக்கும் தேவை என்பதை நாம் எல்லாருமே ஒத்துக்கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் ஏதோ ஒன்றை மாற்ற வேண்டும் அல்லது திருத்த வேண்டும், நாம் ஏதோ குற்றம் செய்துவிட்டோம் என்றால் நமக்கு எந்த வடிவிலாகிலும் ஆலோசனைகள் தேவைதான் படுகிறது. பொதுவாக நம்மை புண்படுத்தும் விதத்தில் குற்றங்கள் சுட்டிக்காட்டப்படும் போது நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள முயற்சிப்போம், அல்லது மற்றவர்களை குறைத்து பேசுவோ, அல்லது தவறே செய்யவில்லை என மறுப்போம். ஆனால் அன்புக்குரியவர்களே, புத்திமதிகள் எந்த வடிவத்தில் வந்தாலும் அவற்றின் மூலம் நாம் நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது எனக்கு தேவையா? இதனால் என் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, ஒரு நபர் ஆலோசனைகளை தட்டி கழித்தால் அவர் வாழ்விலே மிகப்பெரிய தவற்றிலே வீழ்ந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. இது சரியான அணுகுமுறை அல்ல. இதை இவ்விதம் கையாடக்கூடாது. இதை இப்படியாகத்தான் செய்ய வேண்டும். நீ இந்த முறையை பின்பற்றினால் உன்னையே நீ காயப்படுத்துவாய், அது மட்டுமன்றி மற்றவர்களையும் காயப்படுத்துவாய் என்று சொல்லப்படும் புத்திமதியை, நல் ஆலோசனையை அவமதித்தால் அன்பானவர்களே, வாழ்விலே பெரிய தவறுகளை செய்தே விடுவீர்கள். சிலர் கண்டிப்பை கேட்காமல் தவறு செய்துவிட்டு மற்றவர்களையே குற்றப்படுத்துவார்கள். ஆலோசனை இல்லாமல் சிலர் செய்யும் தவறுகள் மிகவும் பயங்கரமானவைகளாகவே இருக்கும். பணரீதியிலே, உறவுகளிலே இப்படிப்பட்ட தவறுகள் இடம்பெறுகின்றன. சிலர் பிறர் சொல்லும் நல் ஆலோசனைகளை கேட்காததின் நிமித்தம் தொழிலை இழக்கின்றனர், வேலையை இழக்கின்றனர், உறவுகளை உடைக்கின்றனர், குடும்பத்தை பிரிக்கின்றனர். தங்கள் வாழ்வில் உள்ள சிக்கல்களை மற்றவர்களும் அறிந்து விடுவார்களோ என்ற எண்ணத்தில் அவர்கள் ஆலோசனையை ஏற்க மறுக்கின்றனர். மேலும் ஆலோசனை சொல்பவர்களும் வாழ்விலே குறைவுபட்டவர்கள்தானே என்று சொல்லி அவர்கள் சொல்லும் புத்திமதியை ஏற்க ஆயத்தமாக இருப்பதில்லை. ஒரு உண்மை தெரியுமா? நம் அனைவருமே நம் வாழ்வில் உள்ள குற்றங்களை தப்பிதங்களை மற்றவர்கள் சுட்டிக்காட்ட அனுமதிக்க வேண்டும். அவ்விதமே நம் தவறுகளை திருத்திக் கொள்ள முடியும். இவ்விதமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் தப்பிதங்களை சுட்டிக்காட்டுகிறார். நம் வாழ்வில் சரிபடுத்த வேண்டிய காரியங்களை மற்றவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சுட்டிக்காட்டுகிறார். நம்மை நேசிக்கும், நம்முடன் நன்றாக பழகும், நம்மை ஆதரிக்கும் மக்களை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொன்னால் அதை நாம் வரவேற்போம். ஆனால் சில சமயங்களில் நமக்கு விரோதியாக இருப்பவர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுவதை நாம் விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? ஆனால் பல சமயங்களில் பரிசுத்த ஆவியானவர் நாம் விரோதிகளாக எண்ணும் மக்களை கொண்டுதான் நம்மை திருத்த விரும்புகிறார். வாழ்விலே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? பிறர் கூறும் ஆலோசனையை நிராகரிக்கின்ற, அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்கின்ற மக்கள் தங்களுக்கு சொல்லப்படும் புத்திமதிகள் எங்கே இருந்து வந்தாலும் எந்த வடிவில் வந்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமலே இருப்பார்கள். அதனால் எனக்கு எதுவும் லாபமில்லை என சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் ஆலோசனையை அசட்டை பண்ணுகிறவர்கள் மற்றவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். தாங்கள் பணி செய்யும் இடத்திலும் தங்கள் பண விஷயத்திலும் வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் அவர்கள் தங்களையே காயப்படுத்திக் கொண்டு துன்பத்தை தான் அனுபவிப்பார்கள். இதுவரை நாம் சிந்தித்த உண்மைகளின் அடிப்படையில் நமக்கு புத்திமதிகள் வழங்கப்படாவிட்டால் நம் பதில்கள் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நமக்கு சொல்லப்படும் ஆலோசனைகள் நமக்கு தேவையானதோ அல்லது நமக்கு பொருந்தாததோ, அது எங்கிருந்து வந்ததோ, அவற்றிற்கு நாம் என்ன பதில் கொடுக்கப் போகிறோம் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய அடுத்த கேள்வி. இது மிகவும் தேவையான கேள்வியாகும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்ட பின்னர் என் வாழ்வில் எதிர்கொள்ளும் புத்திமதிகளையும் ஆலோசனைகளையும் என்ன விதமாக எதிர்கொள்வேன் என்ற தீர்மானத்தை மிகவும் ஞானத்தோடு நீங்கள் செய்ய வேண்டும். அதற்காக உங்களுக்கு வரும் ஆலோசனைகளை நிராகரித்துவிட்டு உங்களை தற்காக்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்த வேண்டாம். அவ்விதம் செய்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஆலோசனையால் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு உண்டாகாது. ஆலோசனையை அப்படியே அவமாக்குவது நீங்கள் பெறும் புத்திமதிகளை சரியான வகையில் கையாளும் முறையாக இருக்காது. என்ன சகோதரனே, அவர்கள் சொன்னது என்னதென்றும் அவர்கள் நடந்து கொண்ட முறை எப்படி என்றும் உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் நமக்கு வேண்டியது அதுவல்ல. என்றைக்குமே தரப்படும் ஆலோசனையை எடுத்த எடுப்பிலே தள்ளிவிடாதீர்கள். அதற்காக மற்றவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு யாரேனும் புத்திமதி கூறினால், ஒருவேளை அது மிகவும் வேதனை தருவதாக இருந்தாலும், இது எனக்கு பொருந்துமா என்ற கேள்வியை கேட்டு பாருங்கள். இது மிகவும் சாதாரணமான கேள்விதான். அதை வைத்து நம்மை நிதானித்து பார்க்க முடியும். எடுத்த எடுப்பில் ஆலோசனையை புறக்கணியாமல் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம் என்றால் அதன் மூலம் விலையேறப்பெற்ற பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். என்னை சற்று கவனியுங்கள். மிக அதிக தேவையான, நம் அனைவருக்கும் அத்தியாவசியமான ஆவிக்குரிய வளர்ச்சி வேண்டுமென்றால் கற்றுக்கொள்ளும் தன்மை கண்டிப்பாக நம்மிடம் இருந்தே ஆக வேண்டும். இதற்கு நாம் எண்ண வேண்டிய எண்ணங்கள் என்னவென்று சொல்கிறேன். கவனியுங்கள். நான் செய்த செயல் ஒருவேளை தவறாக இருக்கலாமோ என்றும், என் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட பகுதியை இதன் மூலம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றும், இந்த ஆலோசனையின் மூலம் அந்த நபர்தான் என்னிடம் சொல்ல விரும்புவது என்ன என்றும், நான்காவதாக இதன் வாயிலாக தேவன் என் வாழ்வை குறித்து ஏதோ ஒன்றை சொல்ல விரும்புகிறாரா என்றும் கேட்டு பார்க்க வேண்டும். இதன் மூலம் நீங்கள் செய்கிறது என்னவென்றால், உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி நீங்கள் புறக்கணிக்கவில்லை என்றும், வாழ்வை ஆய்ந்து பார்க்க அதை ஏற்றுக்கொண்டேன் என்றும் கூறுகிறீர்கள். இங்கே நீங்கள் ஆலோசனை கொடுத்தவர்களின் வாழ்வையும் அவர்கள் கேட்ட கேள்வியின் நோக்கத்தையும் ஆய்ந்து பார்க்காமல், தேவனே, இந்த ஆலோசனையின் மூலம் நீர் எனக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீரோ என்று கேட்கிறவர்களாக இருப்பீர்கள். சொல்லப்பட்ட ஆலோசனைக்கு பயனுள்ள வகையில் நான் என் கருத்துக்களை சொல்ல விரும்புவேன் என்றால் ஆலோசனை சொன்னவரிடம் இருக்கும் ஆவிக்குரிய வரம் என்ன? எதற்காக அவர் அந்த ஆலோசனையை எனக்கு வழங்கினார் என்ற கேள்வியை நான் கேட்டு பார்ப்பேன். ஆம் அன்பு நேயர்களே, நம்மிடம் வந்து யாரும் ஆலோசனை கூறும்போது அதற்கு நாம் எவ்விதம் பதில் கொடுக்கிறோம் என்பதுதான் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒன்று. சொல்லப்பட்ட புத்திமதிக்கு ஞானமான முறையில் பதிலளிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சொன்ன ஆலோசனைக்கு நன்றி என்றும், நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவேன் என்றும் சொல்ல வேண்டும். ஒருவேளை உங்களிடம் வந்து உங்கள் வாழ்வில் உள்ள குறைகளை பகிரங்கமாக ஒருவர் சுட்டிக்காட்டுகிறார் என்றால், அவருக்கும் நீங்கள் நன்றி எனவும், நீங்கள் சொன்ன ஆலோசனையே எனக்கு பிரயோஜனமானது எனவும், வேறு எதையும் சொல்ல விரும்பினால் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்விதம் நாம் சொல்வதினால், நான் என் ஆவிக்குரிய வாழ்வில் வளர விரும்புகிறேன், என் வாழ்வில் சரியற்று இருப்பதை சரிபடுத்த விரும்புகிறேன், தேவன் விரும்புகிற மனிதனாக வாழ வாஞ்சிக்கிறேன், ஆகவே நீங்கள் சொன்ன ஆலோசனையை என் வாழ்வில் நடைமுறைப்படுத்த முயற்சிப்பேன் என்று சொல்கிறவர்களாக இருப்போம். இவ்விதமாக நாம் பதில் சொல்லும்போது நாம் மற்ற மக்கள் மத்தியில் சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். நம் வாழ்விலே புகழ்ச்சியையும் மற்றவர்களிடம் இருந்து வரும் புத்திமதியையும் சந்தித்தே ஆக வேண்டும். அவற்றை நாம் எவ்விதம் கையாளப்போகிறோம் என்பதைத்தான் நாம் தீர்மானிக்க வேண்டும். இப்பொழுதும் மற்றவர்களை பிரியப்படுத்தும்படி நாம் வாழ்ந்துவிட முடியாது. இந்த உலகத்தில் நாம் எப்பொழுதுமே மற்ற மக்களை பிரியப்படுத்தவும் முடியாது. ஒருவேளை இன்று நீங்கள் ஒருவரை பிரியப்படுத்தி வாழ்ந்து விடலாம், ஆனால் நாளை அது சாத்தியமாக இருக்காதே. இன்று அவர்கள் உங்களை நேசிக்கலாம், நாளைக்கு அந்த அன்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாதே. ஆகவே இந்த காரியத்தில் நம் வாழ்வை எவ்விதம் கையாளப்போகிறோம் என்பதை இப்பொழுதே தீர்மானியுங்கள். மற்றவர்கள் புத்திமதிகளை கூறும்போது, நீங்கள் சொன்ன அறிவுரைகளுக்கு நன்றி, அதை நான் கடைபிடிக்க முயல்வேன் என்று சொல்லலாம். அல்லது, உண்மையாகவே என்னை மன்னித்து விடுங்கள், நான் செய்தது தவறுதான், இனிமேல் அவ்விதம் நடக்காதபடி பார்த்துக்கொள்வேன் என்று சொல்ல வேண்டும். இதை சொல்லாவிட்டால் வேறு எதைத்தான் சொல்ல முடியும்? நாம் அனைவருமே குறைவுபட்டவர்கள், நாம் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள், பாவமும் செய்து விடுகிறோம், பிறரை புண்படுத்தும்படி பேசிவிடுகிறோம், பிறர் புரியாத வகையிலே காரியங்களை செய்து விடுகிறோம், அவர்களும் அவ்விதமாகவே நமக்கும் செய்து விடுகிறார்கள். ஆகவே இவைகளை குறித்து தர்க்கம் பண்ணாமல், நம் தவற்றை ஒத்துக்கொண்டு, நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லிவிட்டோம் என்பதை அறிக்கை செய்து மனத்தாங்கல்களை விட்டோய வேண்டும். இவ்விதம் செய்யும்போது நம் சுயமானது மனிதனின் அன்பினால் வணையப்படாமல் இயேசு கிறிஸ்துவில் உள்ள உறவில் வணையப்பட்டதாக இருக்கும். ஆகவே நாம் மற்ற மக்களிடமிருந்து பழிச்சொற்களை எதிர்கொள்ளும் போது அதை ஞானத்தோடும் செவ்வையான முறையிலும் கையாள வேண்டும்.
1: நாம் செய்வது தவறு என்று மற்றவர்களால் சுட்டிக்காட்டப்படும் போது அது நமக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு இருக்கும் பெருமை நமக்கு தற்காப்பு கொடுக்க முயற்சிக்கும். அப்படி இல்லாமல் சற்று பொறுமையாக இருந்து மற்றவர்கள் சொல்ல வருவது என்ன என்பதை கவனித்து கேட்கும்போது, இன்றைய நாள் நிகழ்ச்சியில் சிந்தித்த உண்மை நம் ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சி அடைவதற்கு சிறந்த கருவியாக இருக்கும். நாம் இயேசுவை நம்பும்போது பரிசுத்த ஆவியானவரால் நம் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நம் பழைய சுபாவத்திற்கு, பழக்க வழக்கங்களுக்கு சென்றுவிட நேரிடுகிறது. எபேசியர் 5:15-16 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
3: இந்த நிகழ்ச்சி பற்றி எங்களுக்கு தெரிவிக்க 0444-908-1231 கால் பண்ணுங்கள்.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ்

ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஒன்றாக கூட்டிக் கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கவும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை போற்றவும் எங்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கும் வேளையில் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதித்து அவரை துதிப்போம். அவரை துதிக்கும் பொழுது அவரை போல் யாருமே இல்லை என்று நாங்கள் கண்டு கொள்வோம். அவர்தான் உண்மையான தெய்வம். எல்லாருமாய் சேர்ந்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா.

எங்களுக்கு அவருடைய கிருபைகளை ஊற்றுவாராக. அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கிற வேளை இந்த நேரத்தில் நாம் தேவனுக்கு நம்முடைய கையை உயர்த்தி கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது திறக்கப்படாத கதவுகளை ஆண்டவர் திறந்து தருவார். வெற்றியை அவர் எங்களுக்கு கொடுப்பார். உண்மையுள்ள தெய்வம் அவர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா.

0: ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையின் தேவன் இவ்வளவு அதிசயமாய் அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற இந்த பெரிதான தயவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று

சங்கீத 102 வசனம் 13 14. தேங்க்யூப்பா. 15. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சி வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கத்த சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். ஆமேன். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நேரத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக ஐயா நாங்கள் உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களில் எங்கள் மேலே பொழிகிற உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய வார்த்தை என்கிற மழைக்காக அன்றுவரே நாங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். எல்லாம் எங்கள் மேலே நீங்கள் வச்ச தயவு, எங்கள் மேலே நீங்கள் வச்ச இறக்கம் எவ்வளோ பெருசாண்டுவரே. ஓடி ஸ்தோத்திரமாப்பா. இந்த நேரத்துலையும் கூட, இந்த சீசனில் சாத்தியமே இல்லாத காரியங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாகுதுங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறீங்க, மீண்டும் மீண்டும் இன்சிஸ்ட் பண்ணுறீங்க. இன்சிஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, வலியுறுத்துறது மட்டும் இல்லை, அன்றுவரே எங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களில் நாங்கள் விழிப்பாக இருந்து இந்த நேரத்தை சரியாக நாங்கள் உங்கள் கையில் இருந்து நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: போன வாரம் செய்திய அண்டு சொன்னார் க்ரோனோஸ்
1: கைரோஸ்
0: கைரோஸ் ரெண்டு வார்த்தை கிரேக்கத்தில் ரெண்டு வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. ஒன்று க்ரோனோஸுங்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற நேரம், அதுதான் நம்முடைய வாட்சில் இருக்கிறது எல்லாமே. ஆனால் கைரோஸுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை செய்யும்படி தேவன் குறிச்சிருக்கிற நேரம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆனால் எல்லாம் அசல்னு ஒன்று இருந்தால் டூப்ளிகேட்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி நம்மளை என்ன கண்டுபிடிச்சினான்னா நேரங்காலம் பார்க்கறது, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது, மூர்த்த நாள் பார்க்கறது, அந்த ராசி இந்த ராசி ஜாதகம் ஜோசியம் கைரேகை, நேரம் சரியில்லை காலம் சரியில்லை அப்படி இப்படின்னு கண்ணப்பண்ணான்னு அவன் க்ரோனோஸ்ல நேரத்தை பார்த்துட்டு இருக்கான்.
1: எஸ்,
0: ஆனால் ஆண்டவரும் காலத்தின் தேவன்.
1: ஆமென்.
0: அவர் யாரு?
1: காலத்தின்
0: தேவன். மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியமே இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய தருணம் வர்றப்ப அந்த மனுஷனுடைய காலத்துக்குள்ள காலத்தின் தேவன் கடந்து வருவார்.
1: ஆமென்.
0: நமக்கு விளங்காத விஷயம். அப்படி வர்றப்ப மனுஷனால சாத்தியமே இல்லாத காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்து முடிஞ்சிடும்.
1: எஸ்,
0: சடக்கு நடந்து முடிஞ்சிடும். இது வந்து பைபிள்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம். அது இதான் வேதத்துல நிறைய வாசிக்கிறோம், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கத்தராகிய நான் ஏற்ற காலத்துல
1: தீவிரமாய் நடப்பிப்பேன்.
0: ஏற்ற காலத்துல அவருடைய நேரத்துல காட்ஸ் டயத்துல அவர் எப்படி நடப்பிப்பாராம்,
1: சட
0: சட சட சட நடப்பிப்பார். ஆக்சுவலா நாம எல்லாருமே பிறந்ததே இந்த கைரோஸ்க்காக தான் பிறந்திருக்கிறோம். எந்த சீசன்ல என்ன செய்யணும், என் வாழ்க்கையில எந்த காலகட்டத்துல என் வாழ்க்கையில கடந்து வந்து அதிசயங்களை செய்யணும், இது எல்லாமே ஆண்டவருடைய ஆதீனத்துல ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. ஆண்டவர் செட் பண்ணிட்டார். இதுதான் ஆங்கிலத்துல சொல்லுவோம், காட்ஸ் செட் டைம், காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். ஆதியாகமம் 21 1 வசனமே எப்படிதான் ஆரம்பிக்கும்னா, சாராளோட லைஃப்ல ஆண்டவர் செய்யற காரியம் எப்படி பிகின் ஆகுது?
1: கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார்.
0: சொல்லி இருந்தபடி சாராள் பேரில்
1: கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார்.
0: கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு
1: செய்தருளினார்.
0: அல்லேலூயா. அது செய்யறதுக்குன்னு ஒரு டயத்தை ஆண்டவர் செட் பண்ணியிருந்தாரா?
1: செட் பண்ணியிருந்தார்.
0: அல்லேலூயா சொல்லுங்களேன்.
1: அல்லேலூயா.
0: அந்த காலத்துல தான் அவளுக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய நிலைப்பாடு. ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: இன்ன சகரியா எலிசபெத் கிட்ட சொல்றப்ப, இதோ தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என்னுடைய வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியால், அப்படிதான் சொல்றார். தகுந்த காலத்துல என்ன காலம் அது? ஆண்டவருடைய கைரோஸ்.
1: கைரோஸ்
0: காலத்தின் தேவன். ஓன் காலத்துக்குள்ள வந்திருக்கேன், ஓன் காலத்துல நான் வரல. நான் குறிச்சிருக்கிற காலத்துல காலத்தை படைத்த காலத்தின் தேவன் என்னுடைய காலத்துக்குள்ள வந்திருக்கிறார்.
1: ஆமென்.
0: திஸ் இஸ் மை சீசன், திஸ் இஸ் மை டைம். அதான் உலகத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அவனுக்கு நேரம் நல்லா இருக்குன்றாங்க. அவனுக்கு
1: நேரம் நல்லா இருக்கு,
0: இன்னும் 7 இப்படித்தான் இருக்கும் அப்படின்வாங்க.
1: அப்ப அடுத்த 7
0: ஏழரை நாட்டு சனி பிடிச்சு என்ன செய்யுதுனா
1: ஆட்டுது
0: அப்படின்வாங்க. அப்படிலாம் இல்ல, ஆண்டவருடைய டைம் ஒன்னு வச்சிருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அந்த டைம் வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்குன்னு நம்ம டிக்ளேர் பண்ணோம். வந்துருச்சு. அதனால இப்ப பிகின் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, இது ஒரு சாட்சிகளின் ஆண்டு ஆரம்பிக்குது.
1: சாட்சிகளின் குவியலோடு இருக்கிற சாட்சிகளின் ஆண்டு.
0: நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்க, அந்த சாட்சியை நீங்க இந்த வருஷம் சொல்லுவீங்க.
1: ஆமென். எஸ்
0: சொல்லுவீங்க.
1: அல்லேலூயா.
0: என்ன இது? உங்க டைம், உங்க சீசன் இது. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: சாத்தியமே இல்லாத உயரங்கள் இது எல்லாம் இந்த பீரியட்ல நமக்கு சாத்தியமாக போகிறது.
1: ஆமென்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: நம்முடைய தேவைக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வந்தோம். நான்லாம் அப்படி தான் வந்தேன். நம்முடைய தேவைக்காக என் கடன் அடைங்க, என் வியாதியை நீக்கிங்க, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவையை மனசில் வச்சு தான் ஆண்டவற்றை நம்ம வந்தோம். ஆனால் இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நம்ம லைஃப்பில் வர்றப்ப தான் நமக்கு ஒரு பெரிய ரகசியம் தெரிய வருது. என் தேவைக்காக நான் உங்கள்கிட்ட வந்தேன், இந்த நேரம் வர்றப்ப தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுக்காக தான் நீங்கள் என்னை முன்குறிச்சிங்க.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: புரியுதா என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்?
1: ஆமென்.
0: நான் வந்தது கடன் அடைப்பாரு, வியாதியை நீக்குவாரு, ஒரு வீட்டை கொடுப்பாரு, ஒரு தொழில் கொடுப்பாருன்னு தான் நான் வந்தேன். என்னுடைய நீட மனசில் வச்சு நான் என்ன செஞ்சேன்?
1: வந்தேன்.
0: வந்தேன்.

0: என்னுடைய நேரம் வர்றப்பதான் தெரியுது, ஐயா என் தேவைக்காக உங்கள்கிட்ட வந்தோம்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கு நான் தேவைங்கிறதுனால நீங்க என்ன முன்குறிச்சிருக்கிறீங்க. தாயின் கற்பத்துல உருவாக்க முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு காலம் வருது, அந்த காலத்துல இருக்கிற ஜனத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்தை ஆண்டவர் முன்குறிச்சார்.
1: ஆமென்,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரூத் இது. ரொம்ப சொல்றேன், நீங்க தேவைக்காக வந்தீங்க, நானும் என்னையும் சேர்த்து. ஆனா ஆண்டவர் குறிச்சிருக்கிற நேரம் வர்றப்பதான் தெரியுது இவ்வளவு பெரிய தேவையை சந்திக்கிறதுக்கு ஆண்டவரை என்னைய கையில பிடிச்சிங்க.
1: ஆமென்,
0: எனக்கு பிரமிப்பா இருக்கு.
1: எஸ் லார்ட்,
0: எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதுக்கு நான் யாரு? என் குடும்பம் ஏமாத்திரம், பின்னணி இல்லாதவனை, எந்த விதமான முகவரி இல்லாதவனை, எந்த பெரிய சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இல்லாத என்ன கையில பிடிச்சு, ஒண்ணுமில்லாதவனை கையில பிடிச்சு, உம்முடைய காலத்துல நீங்க குறிச்சிருக்கிற நேரத்தினுடைய தேவையை சந்திக்கும்படி என்னைய கையில எடுத்தீங்களே, எனக்கு பிரமிப்பா இருக்கு ஆண்டவரே. சத்தியம் நம்மளை எவ்வளவு விடுதலையாக்கும் தெரியுமா? வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தத்தை கொடுக்கும், வாழணுங்கிற ஆசையை கொடுக்கும். இலக்கு இல்லாம நான் ஓடல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த பூமியில நான் இருக்கிறேன். அந்த நேரம் வரும், அந்த வேலை வரும், அப்ப நான் பிரகாசிப்பேன். இதை நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறேன். சர்வீஸ்ல இன்னைக்கு முடிச்ச உடனே ஒரு சர்ச்சில் இருக்கிற புள்ள வந்தாங்க, வந்து இந்த சேர்ல உட்கார்ந்துருக்கிறேன். அப்படி நீல் டவுன் போட்டு கண்ணீரோட என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா அவருடைய தேவையை சந்திக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை முன்குறிச்சிருக்கிறாருங்கிற சத்தியம் என்னை உடைச்சிருச்சு. ஏதோ ஒரு இலக்கு இல்லாம ஒரு விரக்தியா நான் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா என் முகத்துல இன்னைக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியையும் என் இருதயத்துல அப்படி ஒரு நம்பிக்கையையும் இந்த ஒரு சத்தியம் கொடுத்துருச்சு எனக்கு. இன்னைக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட புறப்பட்டு போறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை
1: விடுதலையாக்கும், விடுதலையாக்கும்.
0: இந்த சீசன்ல இந்த தலைமுறையினுடைய தேவைய ஆண்டவர் சந்திக்கக்கூடிய வாய்க்கால்களாக நம்மளை தான் முன்குறிச்சிருக்கிறார். இந்த வாய்க்கால் வழியா தான் அவருடைய தண்ணி ஓடி வர போகுது.
1: ஆமென்,
0: ஆமென்,
1: ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா.
0: அதனாலதான் நாம சில நேரம் குரோனோஸ்ல நாம செய்த சேவைக்கு பெரிய பாராட்டு என்னன்னா இருக்காது. நாம செய்யற சேவைக்கு
1: பெரிய பாராட்டு இருக்காது.
0: ஏன் ஆண்டவர் அந்த சேவைக்கான பாராட்டை நமக்கு கிடைச்சிருக்க வேண்டிய பாராட்டு, கிடைச்சிருக்க வேண்டிய அங்கீகாரம், கிடைச்சிருக்க வேண்டிய மரியாதை, கிடைச்சிருக்க வேண்டிய உயர்வு, கிடைச்சிருக்க வேண்டிய மேன்மை ஏன் கிடைக்கல அப்படின்னா, என்னுடைய நேரம் வருது, அந்த நேரத்துக்கு நீ தேவைங்கிறதுனால தான் உன் சேவைய இப்ப யாரு பெருசா கொண்டாட நான் அனுமதிக்கல.
1: எஸ்,
0: நீ செஞ்ச சேவை பெருசு, ஆனா அந்த மனுஷங்களுடைய கவனத்துக்கு நான் என்ன செய்யல, கொண்டு வரல,
1: கொண்டு வரல.
0: இந்த ஒரு வெளிப்பாடு எல்லா காயத்தையும் ஆத்தி விட்டுருது.
1: ஆமென்.
0: ஓ, நமக்கு செய்ய வேண்டிய கணத்தை ஏன் செய்யலன்னா, ஆண்டவருடைய நேரத்துக்கு நம்ம என்னன்னா தேவையா இருக்கிறோம். அதனாலதான் நாம செஞ்ச சேவையை யாரும் என்ன செய்யல, கண்டுக்கல. நாம செஞ்ச சேவையை மனுஷர் கெடுக்கலாம், நாம செஞ்ச சேவைக்கு ஒரு மனுஷிகமான ஒரு சாயத்தை பூசி, நாம செஞ்ச நல்ல செயலையே கத்தரிச்சு சித்தரிச்சு நம்மளை அசிங்கப்படுத்தி இருக்கலாம். ஏன்டா இப்படி எனக்கு என்ன செய்தோ,
1: அடக்குதோ,
0: நான் நல்லதானே செஞ்சேன், ஏன் என்கிட்ட எவ்வளவு மோசமா என்ன செய்யறாங்கன்னா
1: அடக்குறாங்க,
0: நடக்கிறாங்க, என்ன நடத்துறாங்க. நான் செஞ்ச நன்மை தூசிக்கப்பட்டுருச்சே அப்படின்னு நாம அங்கலாய்க்கிறோம். நான் ஒன்ன புரிஞ்சுக்கங்க, யோசேப்பினுடைய மிகச்சிறந்த சேவையானது போத்திபார் வீட்டில் அவமதிக்கப்பட்டது. பெஸ்ட் சர்வீஸ், போத்திபருடைய மனைவி யோசேப்பினுடைய வாசனையை கெடுத்து போட்டா. வாசனையை கெடுத்து சிறையில் அவர் அடைக்கப்படுறதுக்கு யார மாறினா?
1: காரணமானா.
0: சிறையில வந்த யோசேப்பினுடைய சேவை சிறையில என்ன செய்யப்பட்டனா? இருட்டடிப்பு செய்யப்பட்டது. போத்திபர் வீட்டில் இருட்டடிப்பு செய்தார்கள்.
1: எஸ்.
0: ஆனா சிறைச்சாலையில யோசேப்பை கொண்டு தேவன் செய்த சேவை என்னன்னா மறக்கப்பட்டது. அப்ப எனக்கு எப்படி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்னா, மஞ்சங்க உங்க வாசனையை கெடுத்திருக்கலாம், ஆனா அவருடைய நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறார்.
1: ஆமென்.
0: அவருடைய வேலைக்காக என் சர்வீஸுக்கு ஏன் அங்கீகாரம் இல்லைன்னா, God wants to preserve me.
1: Yes.
0: என்னை பாதுகாக்க விரும்பினபடியால் தான் என்னுடைய சேவைக்கான அங்கீகாரம் கிடைக்க ஆண்டவர் அனுமதிக்கல. இதெல்லாம் போன வாரம் டீட்டெயிலா மார்னிங் டிவோஷன்ல ஒவ்வொரு நாளும் தியானிச்சோம். ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், நான் திரும்ப அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஏன்னா அடுத்தடுத்து அவருடைய காலத்துல நடக்க போகிற காரியங்களை மனசுல வச்சு தேவனே எல்லாத்தையும் இயக்குகிறார்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்ப நாம தவறு செய்ய மாட்டோம். கத்திற்கு பயப்படுற பிள்ளைங்க தவறு செய்ய மாட்டாங்கன்றத பிசாசு நல்லாவே என்ன செஞ்சிருக்கிறான்?
1: அறிஞ்சிருக்கிறான்.
0: அதனால அவன் என்ன செய்வான்? தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச வைராக்கியத்தை, தேவனுக்கு எடுத்த காரியத்துல நாம காண்பிச்ச உண்மைய கத்தரிச்சு சித்தரிச்சிருவான். ஒத்திபார் மனைவி கையில இருந்த வஸ்திரம் யோசேப்பினுடைய உண்மைக்கு தானே சாட்சி.
1: எஸ்.
0: அவனுக்கு பெரிய விஷயம்
1: என்னன்னா,
0: குறிச்ச தேவனுடைய நோக்கத்தை மனசுல வச்சு தேவன் அதை சில நேரங்களை அனுமதிச்சார். பண்ணிக்க கடைசியில கிளைமேக்ஸ்ல நான் வந்து எல்லாத்தையும் நன்மையா முடிச்சு
1: விட்டுருவேன்.
0: செய்யப்பட்ட எல்லா தீமையும் கடைசியில் ஆண்டவர் எப்படி முடிச்சாரா? வெகு நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்போட உண்மை கத்தரிச்சு சித்தரிச்சாங்க. மொர்தெகாயினுடைய உண்மைய கத்தரிச்சு
1: சித்தரித்தார்கள்,
0: சித்தரிச்சாங்க. தேவனுக்கு எடுத்த காரியத்துல தானியேல் உண்மையா இருந்தார், அந்த உண்மையை கத்தரிச்சு சித்தரிச்சு எங்க போட்டாங்கன்னா, சிங்க கவியில தூக்கி
1: போட்டார்கள்,
0: போட்டாங்க. கத்தர் களத்துக்கு வந்திருக்க வேண்டாமா? உண்மையா இருந்தவனை இப்படி அவமதிக்கிறாங்களே, உண்மையா இருந்தவனை இவ்வளவு கேவலமா என்ன செய்யறாங்களே,
1: நடத்துறாங்களே.
0: நேரம் ஓடோடி வந்து களத்துல வந்து என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ணிருக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி நியாயமானது. ஆனா தேவன் எனக்கு பதிலே சொல்லல, அவர் சைலண்ட் ஆயிட்டர். இப்பாரு, இப்ப உன் தேவையை மனசுல வச்சு நான் உன்னை ரிலீஸ் பண்ணேன்னு வச்சுக்க, நாளைக்கு என் தேவைக்கு உன்னை நீ இருக்க
1: மாட்டேன்.
0: ஏன் உன் தேவையை மனசுல வச்சு உனக்கு இப்ப நல்லது செய்யலன்னா, என் தேவையை மனசுல வச்சு நான் உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முன்குறிச்சிட்டேன்.
1: ஆமென்.
0: நீ தம்மா துண்டு சீனியை கேட்கிற, உனக்கு இவ்வளவு பெரிய லட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: அப்ப நம்ம சேவையை சந்திச்சா சில நேரம் நம்ம ரிலீஸ் ஆயிருவோம்னு அவருக்கு தெரியுது. ஆனா அவருடைய தேவை சந்திக்கப்படுகிற காலம் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு லாக்டவுன் பீரியட போட்டார் ஆண்டவர்.
1: லாக்டவுன்.
0: அது லாக்அப் இல்ல, யோசேப்புக்கு போடப்பட்ட லாக்டவுன்.
1: லாக்டவுன்
0: அதானியா? கோவிட்ல தானே சொன்னாங்க லாக்டவுன் பீரியட்.
1: லாக்டவுன் பீரியட்.
0: லாக்அப் இல்ல, அது என்னது?
1: லாக்டவுன்.
0: லாக்டவுன் பீரியட் அவருக்கு. அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: இந்த குவாரண்டைன் பீரியட்ல ஆண்டவர் வெளியவே விடல. யார் என்ன?
1: யோசேப்பு.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நம்ம இந்த பீரியட் என்ன சொல்றோம்னா, என்னுடைய காயம் பெருசாண்டவரே, என் காயம் ரொம்ப
1: பெருசப்பா.
0: ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை பயன்படுத்த போற நேரம் வர்றப்ப என் காரியம் எவ்வளவு பெருசுங்கிறத நீ தெரிஞ்சுக்கிறவன்.
1: ஆமென்.
0: சில நேரம் ஆண்டவர் ஏன் நம்மகிட்ட அழுது புரண்டும் பேசல அப்படின்னா நேரம் வர்றப்ப நீயா தெரிஞ்சுக்கிடுவேன்.
1: எஸ்
0: வாழ்க்கையில என்னுடைய நேரம் வர்றப்ப எல்லாத்தையும் நீ என்ன செய்வ?
1: தெரிஞ்சுக்கிறவ.
0: ஆதியாகமம் 15 கேக்குறாரு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாக்கி அவர் சொல்ல, நான் உனக்கு கேடகமும்
1: உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று.
0: உடனே இவ்வளவு பெரிய வார்த்தை ஆண்டவர் சொல்றப்ப ஆபிரகாம் தன்னுடைய மன காயத்தை ஆண்டவரை பெரிதுபடுத்துறாரு. எல்லாம் இருக்கு, பொண்ணு வெள்ளியும் உடைய
1: சீமா
0: சீமா நான் இருக்கிறேன், இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்த நீங்க எனக்கு ஒரு சுதந்திரவாளி என்ன செய்யலையே?
1: கொடுக்கலையப்பா.
0: வாழ்க்கையில் இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு அந்த குறை ரொம்ப
1: பெருசா இருந்துச்சு.
0: அது மனசுல ஒரு காயமா இருந்துச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. அந்த காயத்தை ஆண்டவர் ஆபிரகாம் உரிமையோட என்ன செய்யறாருனா, I wounded.
1: காயப்பட்டவன்.
0: எனக்கு இருக்க வேண்டியது என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல ஒன்னு இருந்து இன்னொன்னு எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல. சுதந்திரவாளி இல்லாத சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதனால யாருக்கியா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நியாயமா தன்னுடைய வேதனைய தன்னுடைய காயத்தை ஆண்டவர் இடத்துல அப்படி கொட்டுறாரு. யாருன்னா,
1: ஆபிரகாம்.
0: அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவருடைய காரியத்தை ஆபிரகாம காட்டுறாரு. இவ்வாறு சின்ன பிள்ளை மாதிரி உன் காரியத்தை வந்து என்ன செய்யாதுன்னு, பெரிய தரிசனம் பெற்றவன் நீ, பெரிய காரியத்தை செய்யும்படியாக என்னால அழைக்கப்பட்ட பாத்திரம் நீ.
1: சின்ன
0: பிள்ளை மாதிரி என்ன என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அதனால உனக்கு நான் வெளிப்பாடு தர்றேன் அப்படின்னு, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
1: அவைகளை எண்ணு,
0: உன் சந்ததி
1: வண்ணமாயிருக்கும்.
0: ஆண்டவர் தம்முடைய காரியத்தை ஆபிரகாமுக்கு காண்பிக்கிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: அதான் ஜெரமியாட்ட போய் ஆண்டவர் கேட்டார் 1 அதிகாரத்துல, ஜெரமியாவே நீ என்னத்தை காண்கிறாய்? அவர் என்ன பதில் சொன்னாரு, நான் எதை பார்க்கிறேன்,
1: வாதுமை
0: மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றார். அடுத்த வசனம்,
1: அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே
0: என் வார்த்தையை தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன் என்ற
0: ஆண்டவர் நமக்கு காண்பிச்சது சரியே.
1: அல்லேலூயா.
0: தவறான காரியத்தை ஆண்டவர் என்கிட்ட காண்பிக்க மாட்டார். பிசாசு தான் நம்மகிட்ட தவறான காரியத்தை காண்பிச்சு நம்முடைய ஆசை என்ன செய்வான், தூண்டுவான். தவறான காரியத்தை காண்பிச்சு நம்மளை குழியில தள்ளுறவன் பிசாசு. ஆனா சரியான காரியத்தை நமக்கு காண்பிச்சு இதான் நீ நடக்க வேண்டிய வழினு கண்ணுக்கு முன்னாடி காட்டுறவர் என் ஆண்டவர்.
1: ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: குழியில விழுந்திருக்கணும். விசுவாசி தவறான காரியத்தை காண்பிச்சு குழியில விழ பண்ணுவான்.
1: எஸ்.
0: ஆனா என் ஆண்டவர் அவர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பிச்சு நீ கண்டது
1: சரியே.
0: என் வார்த்தைகளை நான் என்ன செய்வேன், தீவிரமாய்
1: நிறைவேற்றுவேன்.
0: வானத்து நட்சத்திரங்களை காண்பிச்சு ஆபிரகாமுக்கு சொல்றாரு, இதுதான் உன் வாழ்க்கையில நிறைவேற போகிற என்னுடைய காரியம். உன் டயத்துல வரமாட்டேன், என்னுடைய நேரத்துல உன் டயத்துக்குள்ள நான் வருவேன்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நீ காலாவதியா இருந்தாலும் நான் வருவேன்.
1: ஆமென்.
0: 99 வந்தாரு. அம்மனிக்கு 86 வந்தாரு. 89 வர்றாரு. ஆண்டவர் நம்ம காரியத்தை பெருசா பேசுறப்ப அவர் சைலண்டா இருந்துக்கிறார். சரி, நீ கேக்குறது நியாயம்தான், உன் பார்வையில அப்படிதான் உன்னால என்ன செய்ய முடியும், சிந்திக்க முடியும். ஆனா உன்னுடைய நாட்களுக்குள்ள நான் வருவேன் பாருவேன், அப்ப தெரியும் நான் ஏன் இன்னைக்கு உன்ட்ட பேசலன்றது.
1: எஸ். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: சில நேரம் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு, ஆனா நேரம் வர்றப்ப
1: நான்
0: சொல்லுவேன், புரிஞ்சிருச்சுப்பா. நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம் எனக்கு,
1: புரிஞ்சிச்சுப்பா.
0: அந்த மாதிரி டைம் தான் இந்த 25.
1: ஆமென். அல்லேலூயா.
0: விறுவிறுன்னு நடக்க போகுது.
1: எஸ்
0: நீங்க குடும்பத்துல போறோம் சொல்லுவீங்க, வேணாம் புரிஞ்சிருச்சு சாமி புரிஞ்சிருச்சு, ஏன் இத்தனை வருஷம் இந்த பாடுங்கிறது
1: புரிஞ்சிருச்சு
0: புரிஞ்சிருச்சு, வேணா ஒரு பாட்டு வேணா கட்டிக்கிறேன் நான்.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: இவரே காயம் காயன்றாரு. யாரு?
1: ஆபிரகாம்.
0: ஆபிரகாம் யோசேப்பு மாதிரி ஆள் என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா பூசிட்டா ஒரு சாயத்தை.
1: எஸ்
0: பூசினாலும் பூசினா பாருங்க,
1: நல்ல சாயம்,
0: சரியான சாயத்தை பூசி விட்டா கழுவ முடியல என்னாலே, கழுவுனாலும் இந்த சாயம் போக
1: மாட்டேன்னு
0: ஆண்டவர் சொன்னாரு. இதுக்கு நான் பதில் சொல்ற மாதிரி ஐடியா எனக்கு என்னன்னா,
1: இல்லை
0: இல்ல அப்படின்னு ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார். ஆனா ஜோசப்போட கைரோஸ் மொமெண்ட் வர்றப்ப, சாயம் பூசப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட யோசேப்புக்கு அவர் ஒரு சகாயம் செஞ்சார் பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: சகாயம். இப்ப சாயம் பூசிருக்காங்க, ஆனா தேவன் கடந்து வருகிற வேலை 25 வந்துருச்சு.
1: ஆமென்.
0: இந்த வருஷம் பெரிய சகாயத்தை எதிர்பாருங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பெரிய சகாயத்தை.
1: எஸ் பிசாசு கசாயத்தை கொடுப்பான், ஆண்டவர் சகாயத்தை தருவார்.
0: புலம்புறாரு பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட யோசேப் என்ன செய்யறாரு?
1: புலம்புகிறார்.
0: ஆபிரகாம் ஆண்டவத்தை புலம்புன மாதிரி யோசேப்பும் பானபாத்திரக்காரரின் தலைவன்ட்ட புலம்புறாரு. ஆதியாகமம் 40:40 அதிகாரத்துல 15 வசனத்துல, நான் எபிரேய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் முறையிடுறார். தன்னுடைய காரியத்தை என்ன செய்யறார்னா,
1: முறையிடுகிறார்.
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இருக்கலையா?
1: எஸ்.
0: நீர் வாழ்வடைந்திருக்கும் பொழுது
1: அடியே என்னை நினைத்துக் கொள்ளும்.
0: அந்த வசனம் வாசிக்கலாமா? 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி,
1: நீ வாழ்வடைந்திருக்கும் போது
0: என்னை நினைத்து
1: என் மேல் தயவு வைத்து
0: என் காரியத்தை
1: பார்வோனுக்கு அறிவித்து
0: என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து.
1: அல்லேலூயா அல்லேலூயா.
0: என்னப்பா ஓங்காரியம் ஓங்காரியம்னு சொல்ற, என் காரியத்துக்காக தான் நான் உன்னை அடைச்சு போட்டிருக்கேன்.
1: ஆமென்.
0: அது புரியல யோசேப்புக்கு. ஆனா 41 அதிகாரம் வர்றப்பதான் தெரியுது,
1: ஓ
0: உங்க காரியத்துக்காக தான் இந்த பாடா, நான் கூட இவங்க தான் என்னமோ பாடா படுத்துனாங்க நான் என்ன செஞ்சேன்னா
1: நினைச்சேன். ஹல்லேலூயா
0: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா.
0: பாடுகளுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க.
1: எஸ்
0: கடந்து வந்த அவமானங்களுக்கு பின்னாடியும் அதை கூட ஆண்டவர் தம்முடைய நோக்க நிறைவேற்ற பயன்படுத்திக் கொள்ள உண்மை உள்ளவர். இதுவரை நினைச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் பொய்ங்கிறது நமக்கே தெரியுது. நமக்கு என்னன்னா
1: தெரியுது.
0: அந்த ஸ்லாங் எப்படி மாறுது பாருங்களேன். ஜோசப் வந்து தன்னுடைய பிரதர்ஸ சந்திக்கிறப்ப அவங்கள்ட்ட அவர் பேசுறப்ப 45 அவர் சொல்லுவாரு 4 அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன் அவர்களை திட்டினான்.
1: இல்ல
0: வாங்கடா கிட்ட வாங்கடா வாடா கிட்ட வாடா கிட்ட கூப்பிட்டு வச்சு திட்டுறாங்க. அப்படி இல்ல, திட்டுறதுக்கு கிட்ட வர சொல்லல, திட்டத்தை குறிச்சு சொல்றேன் கேட்டுக்கோ. கிட்டவான்னு சொல்றதுக்கு திட்டுறதுக்கு இல்ல, தேவனுடைய திட்டத்தை இப்ப நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சே மாறுது. களவா கொண்டு வரப்பட்டவன் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், கைதியாக்கிட்டாங்கன்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது, நான் விற்கப்பட்டவன் இல்ல, தேவனால் அனுப்பப்பட்டவன். Hallelujah.
1: Hallelujah.
0: Anjali, I was not sold by you, but I was sent by God.
1: Amen.
0: I am an apostle.
1: Apostle.
0: உங்களை எல்லாம் மீட்கும்படி, உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி இந்த காலம் வரும்னு தெரிஞ்சு ஆண்டவர் என்னை உங்களுக்கு முன்னமே என்ன செய்தார்?
1: அனுப்பினார். நான் களவாக வரவில்லை, அவருடைய உளவு சொல்ல வந்திருக்கிறேன்.
0: இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்த்த காரியம் நீங்க எதிர்பாராத விதத்துல இந்த சீசன்ல நடக்குது.
1: எஸ்
0: உங்களுக்கு சர்ப்ரைஸ் உண்டு, சர்ப்ளஸ் உண்டு,
1: சர்ப்ளஸ் உண்டு.
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: காயம் காயம்னு சொன்னா ஆபிரகாமுக்கு காயத்துக்கு மருந்து போடுவாரா? காயத்துக்கு என்ன செய்யல?
1: மருந்து போடல.
0: கெட்டவன ஒரு பிள்ளைய கொடுத்திருந்தா எதுக்கு மருந்து போட்டிருப்பாரு?
1: காயத்துக்கு மருந்து.
0: காயத்துக்கு மருந்து போடாம அவருடைய காரியத்திலே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு.
1: ஹல்லேலூயா.
0: ஆண்டவர் உங்க காரியத்தை குறிச்சு நீங்க முறையிடுறப்ப அதை கண்டுக்கிறாம விட்டுட்டு அவருடைய காரியத்தை உங்களுக்கு காண்பிக்கிறாரா? அப்படின்னா அவருடைய நேரம் உங்க வாழ்க்கையில வந்துருச்சு.
1: ஆமென்.
0: வந்துட்டு இருக்கு.
1: ஆமென்.
0: ஆமென். ஆமென்.
1: ஆமென்.
0: ஏன்னா அவர் தனியா அவர் உள்ள வர்றப்ப எல்லா காயமும் ஆறிடும்.
1: எஸ்.
0: எல்லா சாயமும் வெளுத்துரும்.
1: எஸ். எல்லா சாயமும் வெளுத்துரும்.
0: ஒரு பாட்டு கூட இருக்குல்ல, நீலச்சாயம் வெளுத்து போச்சு, டும் டும் டும் டும் டும், ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு,
1: டும் டும் டும்.
0: சில நரியெல்லாம் ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு ஆடுது.
1: எஸ்.
0: அந்தரக்கார நரி
1: ராஜா வேஷம் போட்டு ஆடுது.
0: ஆடுது. சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. காட்டுல எதை பயமுறுத்திக்கிட்டு இருக்குன்னா
1: சிங்கத்தை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு.
0: என்ன வேஷம் போட்டுக்கிட்டு?
1: ராஜா வேஷம்.
0: ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு மழை பெஞ்சு பாருங்களேன்,
1: எல்லாம்
0: சாயம் பூரா கரைஞ்சு போச்சு.
1: கலைஞ்சு போச்சு.
0: சாயம் கரைஞ்ச உடனே நரிங்கிறது இப்பதான் என்னன்னா
1: தெரிய வரு.
0: தெரியுது.
1: எஸ்.
0: அந்த மாதிரி ஒரு மழையை இந்த சீசன்ல கத்தர் அனுப்புற.
1: ஆமென். ஆமென். ஆமென்.
0: உங்க மேல பூசப்பட்ட சாயம் எல்லாம்.
1: எஸ். ஹல்லேலூயா.
0: ஆனா இங்க யோசேப்பு கதையில போத்திபார் மனைவி தான் சாயம் பூசிக்கிட்டு இருந்தா.
1: எஸ்.
0: உத்தமி மாதிரி யோசேப்புக்கு வாழ்க்கையில ஆண்டவர் மழையை அனுப்புனப்ப அந்த சாயம் பூரா என்ன செஞ்சிருச்சு?
1: அலைஞ்சு
0: வெளுத்துச்சு.
1: வெளுத்து போச்சு.
0: சாயம் வந்து எப்பவுமே வெளுக்கக்கூடியதுதான் சாயம்.
1: எஸ்.
0: சாயம் என்ன செய்யக்கூடியது?
1: வெளுக்கக்கூடியது.
0: சட்டை எடுத்தா அப்படியே வெள்ள வெளியேன்னு கடைசி வரைக்கும் அப்படியேவா இருக்கு
1: இல்லைங்களே.
0: கொஞ்ச நாள் கழிச்சு சாயம் என்ன செய்யறதுல
1: வந்துருது?
0: வெளுத்துறதுல.
1: வெளுத்துறது.
0: ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா கிரியை செய்தவர்களுடைய சாயம் வெளுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: ஆமென். எஸ்.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: தந்திரம் பண்ணினவருடைய சாயத்தை வெளுக்குது, வெளிருது. அப்படி போத்திபார் மனைவி யோசேப் பின்னாடி முகம் வெளிரி போய் நிப்பா அப்படி.
1: எஸ்.
0: அல்லேலூயா. சொல்லுங்க. சாயம் வெளுக்குது.
1: சாயம் வெளுக்குது.
0: நமக்குள்ள இருக்கிற ஆண்டவருடைய சாயல் வெளிப்படுகிறது.
1: நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது.
0: அல்லேலூயா. சொல்லுங்க.
1: அல்லேலூயா.
0: அந்த நேரம் வர்றப்ப இந்த காயம் எல்லாம் தானாவே ஆறிடும்.
1: ஆமென்.
0: மருந்து போடாமலே.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: அதெல்லாம் ஒரு விஷயம் ஆண்டவரே, இவ்வளவு பெரிய காரியத்தை பாக்குறப்ப இந்த காயம் எல்லாம் ஒண்ணு.

0: சாயம் விழுக்குது, சாயல்
1: வெளிப்படுது. தினம்
0: மகிழ்ந்து மகிழ்ந்து மனம்
1: ஆமென்
0: சொல்லுங்கள். ஆமானுடைய சாயல் வெளுத்துச்சா?
1: சாயம் வெளுத்துச்சு.
0: சாயம் வெளுத்துச்சா?
1: சாயம் வெளுத்துச்சு.
0: முருதேக்காயுடைய சாயல் வெளிப்பட்டுச்சா?
1: வெளிப்பட்டது.
0: பைபிள் இருக்கா?
1: இருக்கு.
0: சரித்திரமாச்சா?
1: சரித்திரமாச்சு.
0: பைபிள் இருக்குன்னா எனக்கு இருக்குல்ல?
1: அட்டாயம் இருக்கு.
0: எனக்கு நடக்கும்ல?
1: நடக்கும்.
0: நீங்க வலியோட வந்திருக்கிறீங்க. சிலர் நல்லபடி மாசான மாதிரி சாயத்தை என்னச்சுக்கிட்டாங்க. அவங்க பூசிக்கிட்டு என்னைக்கு என்ன பட்டத்தை கட்டிட்டாங்கன்னா, திருட்டு பட்டத்தை
1: கட்டிட்டாங்க.
0: கட்டிட்டாங்க. காவலன கல்வனை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சித்தரிச்சிட்டாங்க. உண்மையா இருந்தவன துரோகின்னு என்ன செஞ்சிட்டாங்க, சித்தரிச்சிட்டாங்க. பல வருஷமா இந்த அவதூற நீங்க சுமந்து கொண்டு வந்த நிலைமைக்கு இந்த 25ல் இந்த சீசன்ல ஆண்டவர் ஒரு முடிவரை கட்டுறாரு. உங்க சாயல் வெளிப்படுது. உங்களுக்கு குரதமா பல ஆண்டுகளா கெட்டிக்காரனுடைய என்னமோ சொல்லுவாங்களே புழுகா, பொய்யும் புரட்டும் எட்டு நாளைக்கு.
1: எட்டு நாளைக்கு. அல்லேலூயா.
0: பொய் புரட்டு எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆகுது. சாயம் வெளுக்குதுங்க.
1: ஆமென்.
0: உங்களோட கத்தர் இருக்கிறார் என்கிற சாயல் வெளிப்படுது.
1: சாயல் வெளிப்படுது.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: ஹல்லேலூயா.
1: ஹல்லேலூயா.
0: உங்களுக்கு குரோதமா அவதூறு சொன்னாங்க, இப்பதான் தெரியுது நீங்க ஒரு ஊற்றுங்கிறது.
1: ஆமென்.
0: அவதூறை சுமந்து கொண்டு வாழ்ந்த நாட்களுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை கட்டி அலங்கரிச்சு ஒரு ராஜபவனி கொண்டு வருகிற விசேஷித்த ஆண்டு இது. மறக்க முடியாத வருஷம்.
1: மறக்க முடியாத வருஷம்.
0: யோசேப்புக்கு பாருங்க, அப்படியே அணிவகுக்குது ஆசீர்வாதம். நேரம் வந்த ஆசீர்வாதம் என்ன செய்யும்?
1: அணிவகுக்கும்.
0: அணிவகுத்து நிக்கி நம்மள வரவேற்க. அவர் சொல்ற ராதியாமா 41:55 அவர் அவருடைய காரியத்தை அப்படி புரிஞ்சுக்கிற முடியுது. பாருங்க, ரெண்டு பிளஸ்ஸிங்கை வாசிக்கிறப்ப, என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி,
1: மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
0: மனாசே என்று
1: பெயரிட்டான்.
0: பெயரிட்டான். சில வருத்தங்களை எல்லாம் மறக்க முடியலன்னு சொல்றேன் பாருங்களேன். அந்த மறதி கூட ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
1: ஆமென்.
0: ஆசீர்வாதத்தை தர்றப்பைய ஆண்டவர் மறதிங்கிற ஆசீர்வாதத்தையும் சேர்த்து தருவார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா. சில சில கஷ்டங்களை, சில அழுத்தங்களை, சில வருத்தங்களை நீங்க சுத்தமா மறக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
1: ஆமென். எஸ். I believe.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அது ஒன்னு ரெண்டு வருத்தம் இல்ல, வருத்தம் யாவையும்.
1: யாவையும்
0: ஆண்டவர் என்ன செய்யறாரு?
1: மறக்கும்படி செய்கிறார்.
0: மற்றவங்க உங்ககிட்ட பேசுவாங்க, நீங்க சொல்லுங்க எனக்கு ஞாபகத்துல இல்லையே, அப்படி இருந்துச்சு இல்ல, எனக்கு ஒன்னும் மறந்துட்டேன் போல இருக்கு. நல்ல மறதி.
1: ஆமென்.
0: நம்ம மறதி
1: நல்ல மருந்து.
0: கெட்ட நினைவு ஒண்ணு உண்டுன்னா நல்ல மறதியும் உண்டு.
1: ஆமென்.
0: கெட்ட நினைவு பிசாசால வருது, நல்ல மறதி ஆவியானவரால வருது.
1: ஆமென்.
0: கெட்ட நினைவுகளோட போராடின உங்களுக்கு ஆண்டவர் நல்ல மறதிகளை தருகிறார்.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: நல்ல மறதினா என்ன அர்த்தம்? தூக்கம் மாத்திரை போட்டு என்ன வரல?
1: தூக்கம் வரல.
0: மாத்திரை போடாமலே தூங்குவீங்க.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நிம்மதியா இந்த மாதிரி தூங்கி ரொம்ப காலம் என்னன்னா,
1: ஆச்சு
0: ஆச்சுன்னு சொல்லக்கூடிய அதிசயத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் செய்யறார்.
1: ஆமென்.
0: என்ன மறதி?
1: நல்ல
0: மறதி.
1: ஆமென்.
0: நல்ல மறதி.
1: நல்ல மறதி.
0: மனுஷனுக்கு பிரச்சனையே மறக்க முடியாதானே பிரச்சனை?
1: எஸ்.
0: பல காரியத்துல ஏன் கோவம் இன்னும் கொந்தளிச்சுட்டு இருக்கு? மறக்க முடியல.
1: மறக்க முடியல.
0: செத்தால என்ன செய்ய மாட்டானா?
1: மறக்க மாட்டேன்.
0: கட்ட என்ன செய்யாதுனா?
1: வேகாது.
0: என்ன பஞ்சடிக்கிறானுங்க. இந்த நிலைமையில ஆண்டவர் சொல்றாரு, அவன் செஞ்சதை மாத்த முடியாது, செஞ்சிட்டான். இனிமே அதை செஞ்சு அதை அழிச்சா எழுத முடியும். நடந்தது என்ன செஞ்சுன்னா,
1: நடந்துருச்சு
0: நடந்துருச்சு. அதனால நடந்ததை மறக்கிறதுக்கான அதிசயத்தை உனக்கு செய்யறேன்.
1: ஆமென்.
0: நான் நடந்ததை மாத்த போறது இல்ல, நடந்ததை நீ மறந்துருவ.
1: மறந்துருவ. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
0: ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு? ஏன் இப்படி என்னன்னா,
1: நடந்துச்சு.
0: நடந்ததை மாத்த முடியுமா?
1: மாத்த முடியாது.
0: மாத்த முடியல.
1: மாத்த முடியாது.
0: அப்ப நடந்ததை மாற்ற முடியாது, ஆனா நடந்ததை நீங்க மறக்கிற அதிசயம் உங்களுக்கு இந்த வருஷம்.
1: ஆமென். எஸ்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நடந்ததை நான் என்ன செய்றேன்?
1: மறக்கறேன்ப்பா.
0: அதெல்லாம் நான் மறந்துட்டேன், மனசுல வச்சுக்கிறேன். சும்மா போட்டு அதே நீ என்ன செய்ய? நானே மறந்துட்டேன், நீ போட்டு அதே என்ன செய்யற? நான்
1: நினைச்சுக்கிட்டு இருக்கிற
0: எல்லா வருத்தத்தையும்.
1: எல்லா வருத்தம்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: வருத்தங்களை
1: யாவையும், வருத்தங்கள் யாவையும் மறக்கும்படி செய்து.
0: அடுத்த அற்புதம் என்ன? என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் மறக்கும்படி. அப்படின்னா அப்பாவெல்லாம் மறந்துட்டான் சொல்றது நம்ம அந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிறது
1: இல்லையே.
0: அப்படி இல்லை. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பியூட்டிஃபுல்லா இருக்கு, நான் என்னன்னு விட்டுட்டேன். அதாவது அப்பா வீட்டு நினைவு இருக்கு பாருங்களேன், அந்த வீட்டை பிரிஞ்ச ஒரு துக்கம் இருக்கு பாருங்களேன், ஹோம் சீக்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த ஹோம் சீக் வந்து இல்லாம போயிருச்சான். யாருக்குன்னா
1: யோசேப்புக்கு.
0: யோசேப்புக்கு.
1: அல்லேலூயா. அல்லேலூயா.
0: என்ன சீக் எல்லாம் போயிருச்சு?
1: ஹோம் சீக்.
0: என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் என்ன செய்தாரா?
1: மறக்கும்படி தேவன் பண்ணினார்.
0: பேஷன்ல வருதான்னு பாருங்க. பேஷன்ல இல்லை, இல்லை இந்த இது இல்லை, அப்படி ஏதோ ஒண்ணுல நானு அப்பா வீட்டு மேல, அப்பா வீட்டை குறிச்சு, அப்பா வீட்டையே நினைச்சுக்கிட்டு துக்கத்தோட இருந்தேன் பாருங்க. அதை ஆண்டவர் என்ன செய்தார்?
1: மறக்கும்படி.
0: மறக்கும்படி
1: செய்தார்.
0: செய்தார். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஆண்டுல நல்ல மறதிகளை சேர்த்தே கொடுப்பார்.
1: ஆமென்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: நல்ல மறதி வருது.
1: எஸ்.
0: நல்ல மறதி எப்போ வரும்? எங்க ஐயா என்னை நினைக்கிற வருஷத்துல.
1: நினைக்கிற வருஷத்துல
0: நல்ல மறதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டாருன்னு முடிவு.
1: ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.
0: அவர் மறவாமல் நினைத்ததுனால.
1: ஆமென்.
0: நினைச்சுக்கிட்டு இருந்த பல காரியங்களை நான் என்ன செஞ்சிட்டேன்? மறந்துட்டேன்.
1: மறந்துட்டேன்.
0: அல்லேலூயா.
1: அல்லேலூயா.
0: துக்கத்தை நீங்க மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: ஆமென்.
0: யோசேப்பு துக்கத்தை மேற்கொள்ளுகிற வருஷம் வந்துச்சு. துக்கத்தினால மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதுனாலதான் தூக்கம் வரமாட்டேன்னு எனக்கு. துக்கம் நம்மள மேற்கொண்டுருச்சுன்னா நமக்கு என்ன வராது?
1: தூக்கம் வராது.
0: தூங்கி ஏன் பல நாள் ஆச்சுன்னா துக்கம். துக்கம் உங்களை மேற்கொண்டிருந்த துக்கத்தை இந்த கைரோஸ் ஆண்டுல, இந்த கைரோஸ் சீசன்ல நீங்க மேற்கொள்வீர்கள்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: நீங்க பாருங்க, ரொம்ப நிம்மதியா நீங்க தூங்க போறீங்க இந்த சீசன்.
1: ஆமென். ஆமென்.
0: தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை, தூக்கத்தை ஆசீர்வாதமா தரேன்,
1: தருகிறேன்.
0: நல்லா தூங்க போற தாய், நீ நிம்மதி என்ன செய்வ?
1: தூங்குவீங்க.
0: தூங்குவ.
1: தூங்குவீங்க.
0: தூக்கம் ஒரு ஆசீர்வாதம்.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.

0: அப்பா அப்பா இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு,
1: 31 வருஷம்.
0: இன்னும் தம்பி தூக்கத்துல இருக்கிறானா?
1: இருக்கிறான்.
0: என்ன தூக்கத்துல இருக்கான்?
1: நீ மிஸ் யூ அப்பான்றான்.
0: என்னைக்கு சொன்னா?
1: நேத்து கூட சொல்லியிருக்க. நேத்தோட எங்க அப்பா இறந்து 31 வருஷம்.
0: இன்னைக்கு
1: 12ஆம் தேதி 1:30 தான் எங்க அப்பாவுக்கு அடக்கம் நடந்துச்சு. நான் 7வது படிக்கிறப்ப அப்பா அவனுக்கும் என்ன விட 4 வயசு சின்ன பையன். எனக்கே அப்ப 12 வயசு, அவனுக்கு 8 வயசு, இப்ப அவனுக்கு 36 38 வயசு. இது வரைக்கும் நீ மிஸ் அப்பான்றான். எனக்கு அந்த கவலையே இல்லை. உண்மையாவே எனக்கு ஏசப்பா அந்த இடத்த அப்படியே நிரப்பிட்டார். ஏன்டா அப்பாவை நினைச்சிடலாம், எங்க அப்பா இருந்திருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன்றான்.
0: இதான் மனாசே பிளெஸிங். அன்றை சடனா சொல்றாரு பாருங்க, மனாசே பிளெஸிங்,
1: மனாசே பிளெஸிங்,
0: மனாசே பிளெஸிங்னா நல்ல மறதி,
1: நல்ல மருந்து. ஆமென்.
0: சில துக்கங்களை நம்மளை மேற்கொண்டிருந்த துக்கங்களை நாம மேற்கொள்ளுகிற ஆண்டு.
1: எஸ்.
0: இது ஒரு இழப்பு, அது மனசுல அப்படி உட்காந்துட்டே இருக்கா, இழந்துட்டோமே இழந்துட்டோமே. அந்த இழந்தது வலிக்குது, அந்த இழந்தது மனசுக்கு பெரிய ஒரு கலக்கத்தை என்ன செய்யுது,
1: கொடுக்குது
0: கொடுக்குதுன்னு அந்த இழப்பை மனசுல வச்சு ஒரு வலியோட அந்த வலி உங்களை மேற்கொண்டிருக்கு பாருங்களேன். அந்த வலிய ஒரு மனாசே பிளஸிங்க கத்தர் தர்றாரு, நீங்க மேற்கொள்ளுவீங்க.
1: ஆமென். ஆமென்.
0: அந்த வலி உங்க ஸ்ட்ரென்தா மாறும்.
1: ஆமென்.
0: அந்த பெயின் என்னவா மாறும்?
1: ஸ்ட்ரென்தா
0: மாறும்.
1: ஸ்ட்ரென்தா மாறும்.
0: வீட்டில் இருக்கிறப்ப துக்கம் நம்மளை மேற்கொள்ளாது, துக்கத்தை நம்ம மேற்கொண்டிருப்போம். மறதி நமக்கு வழியை தராது, நல்ல மறதி வந்திருக்கும். நினைவு வலிய தராது, நல்ல மறதியை கத்து தந்திருப்பார். மனாசே பிளஸிங்,
1: மனாசே பிளஸிங்.
0: 25வது ஆண்டுல உங்களுக்கு மனாசே பிளஸிங் தர்றார் ஆண்டவர்.
1: ஆமென். மனாசே பிளஸிங்.

0: பழச ஆண்டவர் சரி செய்யறாருனா புதுசா ஆரம்பிக்கிறார்னு அர்த்தம்.
1: ஆமென்.
0: மனாசே blessing, எப்ரஹாம் blessing சேர்ந்தே தான் வரும்.
1: ஆமென். எஸ்.
0: அடுத்தடுத்து தான் வருது.
1: ஆமென். எஸ். எஸ் எஸ் எஸ்

மனசே கலங்காத, மனசே வர்றான், மனசே வர்றான்.

0: ஒரு தம்பி இருக்கான், அவங்க அப்பா வந்து தன்னோட வாழ்க்கையை தானே முடிச்சுக்கிட்டார். அதனால அவனுக்கு ஒரு வெறுப்பு, யார் மேல என்ன,
1: அப்பா மேல.
0: அப்பா அப்படிங்கிற அந்த வேர்டே யாரும் அவன் என்ன செய்யக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அப்படி ஒரு துக்கம், அப்படி ஒரு கசப்பு இந்த ஃபாதருடைய அந்த ஸ்தானத்து மேல. நாண்டர் உள்ள வந்தார் பாருங்களேன், அவங்க வீட்டில் அவனை குறித்து என்கிட்ட சாட்சியாக சொல்கிறப்ப சொல்லுவாங்க, உரிமையை என்னை அப்பா அப்பான்னு கூப்பிடுவான். நீ சொல்கிறான், எனக்கு நடந்த பிளெஸ்ஸிங்கில் ஒரு பெரிய ஆச்சரியம்ப்பா, அப்பாங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது, நான் திரும்பவும் எனக்கு உங்களை அப்பான்னு கூப்பிடணுங்கிற ஆசை. புள்ள அப்பருந்து அப்பான்னு தான்
1: கூப்பிட்றான்.
0: நேரத்தில் அந்த மனாசே பிளஸிங் வர்றப்பதான் இந்த எமோஷனல் டெலிவரன்ஸ், எமோஷனல் டெலிவரன்ஸ், உணர்ச்சிகளை சார்ந்த ஒரு பாண்ட் இருக்கு பாருங்களேன். கசப்பு, கோபம், எரிச்சல், இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஆக்ரோஷம், எந்நேரமும் பல்ல கடிச்சிட்டு தூங்காமலே கிடக்கிற அந்த வலி, இந்த எமோஷனல் அப்செட் எல்லாத்தையும் ஆண்டவர் மனசே பிளஸிங்க தந்துதான் கரெக்ட் பண்றாரு எல்லாத்தையும்.
1: ஆமென்.
0: அவனுக்கு நடந்தது மனாசே
1: பிளஸிங். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: லைவ்ல பாக்குற உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, வலியோட இருக்கிறீங்க, இந்த வலியை நீங்க மறக்கிற ஆண்டு.
1: எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: மனாசே.
1: மனாசே.
0: மனாசே பிளஸிங்.
1: மனாசே பிளஸிங்.
0: சரி, வலியை மறக்கிறதோட விட்டுட்டாரு ஆண்டவர்,
1: விடலையே.
0: துக்கத்தை மாற்றின ஆண்டவர் ஒரு புதிய துவக்கத்தையும் தர்ற.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: செகண்ட் எப்ராயிம் பிளஸிங். அது
1: எப்ராயிம் பிளஸிங்.
0: எல்லாம் கைரோஸ்ல தான் எல்லாமே.
1: ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
0: கைரோஸ்ல நீங்க மனசை தொட்டு சொல்லுங்க, ஒரு பிளஸிங் உள்ள வந்தப்பதான் பழைய துக்கத்தை உங்களால மேற்கொள்ள முடிஞ்சு.
1: எஸ்.
0: ஒத்துக்கலாமா?
1: ஒத்துக்கலாம்.
0: அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனசைய தந்ததான் சில துக்கங்களை நம்ம மேற்கொள்றதுக்கு என்ன செய்யறாருன்னா
1: பலன் தருகிறார். ஹல்லேலூயா.
0: மனநிலையை சரி செய்ததோட நிக்க மாட்டார், என் சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்.
1: ஆமென்.
0: மனநிலை மாற்றம் மனாசே பிளஸிங், சூழ்நிலை மாற்றம் எப்ராயிம் பிளஸிங்.
1: ஆமென். ஹல்லேலூயா.

He is changing your climate. Your atmosphere is changing now. During this Kairos period, உங்க சூழ்நிலை மாறுது, மனநிலை மாறுது, சூழ்நிலை மாறுது. மனநிலையை மாற்ற மனாசையை கொடுத்தார், சூழ்நிலையை மாற்ற எப்ராயிமை தர்றார் ஆண்டவர். டபுள் ஃபோல்ட் பிளஸிங், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இந்த கைரோஸ் மொமெண்ட்டை நீங்க சுத.

0: மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. மீண்டும் மீண்டும் எழுந்த அந்த நினைவு உங்களுக்குள்ள மாண்டு போகிறது. உங்களை முடக்கி போட்ட, நடக்க முடியாம முடக்கி போட்ட அந்த நினைவு மாண்டு போகிறது. மனாசே முடங்கி கிடந்த உங்களை நடக்க வைப்பா, எழுந்து நடமாட பண்ணுமா. அந்த மனாசே வர்றாமல் போயிருந்த முடங்கி கிடக்குறேன், முடங்கி கிடக்குறேன், ஒரு பக்கம் முடங்கி கிடக்குறேன், இன்னொரு பக்கம் மனசுல உடஞ்சு கிடக்குறேன். இந்த முடங்கி கிடக்கிற உடஞ்சு கிடக்கிற நிலைமையை மாற்றக்கூடிய பிளஸிங் தான் மனாசே. அது கைரோஸ்ல வருது.
1: ஆமென், ஆமென்,
0: ஹல்லேலூயா,
1: ஹல்லேலூயா. கைரோஸ்ல வருது.
0: அப்ப மனநிலையை மாற்றிட்டு அப்படி விட்டுருவாரா?
1: விட மாட்டாரு.
0: கிளைமேட் சேஞ்சிங் மிரக்கிள்.
1: ஆமென்.
0: அட்மாஸ்பியர் சேஞ்சிங் மிரக்கிள். அதான் எப்ராயிம் பிளஸிங்.
1: எஸ், ஹல்லேலூயா.
0: நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று
1: ஏறிட்டான். ஏறிட்டான்.
0: ஒரு பக்கம் வருத்தத்தை மறக்க வச்சுட்டு பெருக்கத்தை தர்றாரு.
1: ஆமென்.
0: மனாசே வர்றப்ப வருத்தம் மறக்கும், எப்ராயிம் வர்றப்ப பெருக்கம் வரும்.
1: பெருக்கம் வரும்,
0: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
1: வருத்தம் மாறுது, பெருக்கம் வருது.
0: ட்வின் பிளெஸிங்.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: காட்லி ட்வின்ஸ்,
1: காட்லி ட்வின்.
0: அடுத்தடுத்து வருகிறது.
1: ஆமென். ஹல்லேலூயா.
0: துக்கத்தை மேற்கொள்றீங்க, தேவன் தர துவக்கத்தை பாக்குறீங்க.
1: ஆமென். எஸ்,
0: துக்கத்தை மாற்றக்கூடிய பிளஸிங் மனாசே, துவக்கத்தை தர பிளஸிங்
1: எப்ராயிம்.
0: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது.
1: வருத்தம் முடியுது, பெருக்கம் ஆரம்பமாகுது. ஆரம்பமாகுது.
0: எங்க பெருக்கம் கொடுறாரு? தங்கச்சி மடத்துல வருத்தத்தை கொடுத்துட்டு அமெரிக்காலேயே பெருக்கத்தை தர்றாரு
1: இல்லையே.
0: எந்த தெருவுல வருத்தமோ அதே தெருவுல,
1: அதே தெருவுல பெருக்கம்.
0: எங்க சிரமப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல பலகி
1: பெருகுவீர்கள்.
0: பெருகி
1: பெருகி.
0: எந்த இடத்துல கூணி குறுகி நின்னீங்களோ அதே இடத்துல பலகி பெருகி.
1: பலகி பெருகி.
0: கூணி குறுகி இல்ல, பலகி பெருகி.
1: பலகி பெருகி.
0: பலகி பெருக வைக்கிற ஒரு எப்ராயிம் பிளஸிங் ஆண்டவர் இந்த கைரோஸ்ல பிரிப்பேர் பண்ணி தர்றாரு. கையில

0: எந்த காப்பகத்திலையும் போய் உங்களை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மனநல காப்பகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை மனநல காப்பகத்துக்கு போனா தான் சரியா வரும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றார், மனாசே பிளஸிங் வருது, விசுவாசி, உனக்கு நான் தான் காப்பகம்.
1: காப்பகம், ஆமென், ஹல்லேலூயா, எஸ், அவர் தான் காப்பகம்.
0: அவர் தான் காப்பகம், காக்கிறவர் தானே காப்பகம்.
1: ஆமாங்க,
0: என்னை காக்குறவர் தான் என்னுடைய
1: காப்பகம்.
0: காப்பகம்,
1: காப்பகம்,
0: ஏதாவது ஒரு காப்பகத்துல உங்களை தள்ளிடலான்னு பிளான் பண்றாங்க. ஆனா ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, மனாசே பிளஸிங்க தந்து உங்களை காக்க விரும்புற.
1: ஆமென், எஸ், ஹல்லேலூயா.
0: என்ன, நீங்களே ஒரு காப்பகம் வைப்பீங்க?
1: எஸ், ஹல்லேலூயா, நீங்களே ஒரு காப்பகத்தை வைப்பீங்க.
0: ஏன்னா அந்த அந்த அந்த அந்த அந்த மெடிசின் பாருங்களேன், சாரி, கத்தர் மறக்க பண்ணினார். இட் வாஸ் காட்ஸ் ஆக்ட். நான் மறந்தேன் இல்ல, மறக்க பண்ணினார். சில காரியங்களை மற்றவங்க மறக்க முடியாம இருப்பாங்கன்னா, நீங்க பண்ண வேண்டிய ஜெபம், ஒரு மனாசே பிளஸிங் தந்து மறக்க பண்ணுங்க ஆண்டவர்,
1: மறக்க பண்ணுங்க ஆண்டவர். எஸ், ஹல்லேலூயா.
0: ரெண்டாவது, நான் பழகி பெருகல,
1: பெருக பண்ணினார், பண்ணினார். Yes.
0: இதுவும் God's act.
1: Amen.
0: God's act வந்து கைரோஸ்ல ரிலீஸ் ஆகும்.
1: Amen.
0: கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய கரத்தின் கிரியை தான் மனாசே எப்ரயீம்.
1: Yes.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: கர்த்தர் செஞ்ச காரியத்துக்கு தான் யோசேப் என்ன வைக்கிறார்னா,
1: பேர் வைக்கிறார்.
0: மனுஷங்க நம்ம குரோதமா எழும்பி என்ன செஞ்சாங்கன்றது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் என்னுடைய சார்பா எழுந்தருளி எனக்கு என்ன செஞ்சாருங்கிறதா முக்கியம்.
1: முக்கியம்,
0: நீங்க சொல்லுங்க, சிறப்பா செஞ்சார்,
1: சிறப்பா செஞ்சார். எஸ்,
0: ஸ்பெஷல் ஆண்டு.
1: ஆமென்,
0: சிறப்பான ஆண்டு,
1: சிறப்பான ஆண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு,
0: நேர்த்தியான இடத்துல எனக்கு பங்கு கிடைத்தது.
1: ஆம், சிறப்பான
0: சுதந்திரம் எனக்கு
1: உண்டு,
0: சிறப்பான சுதந்திரம். 16:6 சங்கீதம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்,
0: சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான
0: சுதந்திரம், சிறப்பான சுதந்திரம்,
1: சிறப்பான சுதந்திரம்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா,
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: அதாவது பர்பஸ் ரிலேட்டட் பிளெஸிங்ஸ், நோக்கத்தோட தொடர்புடைய ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டு நாம சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்கிறார்.
1: ஆமென்.
0: பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங், எப்பவுமே பர்பஸ் ரிலேட்டட் பிளஸிங்ஸ், தேவ திட்டத்தோடு தொடர்புடைய ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆகும்.
1: ஆமென்,
0: ஆமென் சொல்லுங்க.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: மோசே பெரிய பிளஸிங், தேவனுடைய நேரத்துல தான் ரிலீஸ் ஆனா.
1: எஸ்,
0: யோவான் ஸ்நானகன் பெரிய பிளஸிங், தேவனுடைய நோக்கம் வர்ற நிறைவேறுகிற நேரம் வர்றப்பதான் அந்த பிளஸிங் ரிலீஸ் ஆகுது.
1: எஸ்,
0: நீங்க நீண்ட காலமா காத்துட்டு இருந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய நோக்கத்தை செயல்படுத்துகிற இந்த ஆண்டுல திட்டத்தின்படி ரிலீஸ் ஆகுது.
1: ஆமென்.
0: நோக்கத்தை மனசுல வச்சு ஆண்டவர் அந்த பிளஸிங்க ரிலீஸ் பண்றாரு.
1: எஸ், எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூத்த மகன் இறந்திருந்தான், இங்க வச்சிருந்தோம், எல்லாரும் கூட நின்னீங்க 2012. அப்புறம் ஒரு 13 வருஷம் கழிச்சு FGBC போறோம். அன்னைக்கு தான் அவனை நாகர்கோயிலிருந்து கொண்டு வந்த அந்த சீசன். அந்த நாளையே கர்த்தர் மறக்க வச்சிட்டாரு. பையன் ஆண்டவர்கிட்ட போய் 4 வருஷம் குழந்தையே இல்லாத நேரத்தில் சீசனும் கொடுத்தாரு. பழுகி பெருக பண்ணின மனாசே அனுபவத்தையும் கொடுத்தாரு, எப்ராயிம் அனுபவத்தையும் கொடுத்துட்டாரு.
0: ஆண்டவர் பாருங்க, தீர்க்க தரிசனமா சொல்றார், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நீங்க கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்க. ஒரு பர்டிகுலர் டேட், ஏன்னா அந்த நாள்ல தான் அந்த சம்பவம் நடந்துச்சு உங்க வீட்டுல
1: நடந்துச்சு.
0: அந்த நாள் நெருங்குறப்பே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், அந்த நாள் நெருங்குறப்பயே பதட்டம் அடைவீங்க, உங்க பிபி, சுகர், தூக்கம் எல்லாமே கண்ணப்பண்ணு டிசார்டர் ஆகும். ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றார், மனாசே பிளஸிங் வருது. அந்த நாள் வந்துட்டு போன பிறகுதான் அந்த நாளை குறிச்ச நினைவு உங்களுக்கு வரும். இனிமே
1: 23 டிசம்பர் இன்னைக்கு போன் பண்றாங்க, தம்பி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் தெரியல, ஏசப்பா கிட்ட போயிட்டான் உங்க பையன். அப்படியா? எனக்கே தெரியல. ஐயோ, டிசம்பர் 23 போயிட்டானா? அப்படியா? தெரியல.
2: இட்ஸ் எ பிளெஸிங்.
1: எஸ்.
0: எந்த நாளை ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு வருஷமும் நீங்க போராடுறீங்களோ அந்த நாள் கடந்து போனது தெரியாம நீங்க அவரை ஆராதிக்கிறீங்க.
1: ஆமென். எஸ்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அந்த நாளை எதிர்கொள்றதுக்கு அவஸ்தப்பட்டீங்க, ஆனா நீங்க அந்த நாள் வந்து போன பிறகுதான் ஓ போயிச்சா
1: போயிருச்சு
0: நினைப்புல எல்லாம் போயிருச்சு.
1: ஆண்டவரே,
0: பிஸியா இருந்தேன் ஆண்டவரோட, நான் வேற இதுல இருந்தேன். அந்த மாதிரியான ஒரு மனதளவுல ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த 25வது வருஷத்துல இந்த கைரோஸ் மொமெண்ட்ல உங்களுக்கு ஆண்டவர்
1: செய். எஸ் எஸ். ஹalleluya. ஹalleluya.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: உடம்பிட்டு சுத்திகரிக்கிறதுக்கு காலத்தை வச்சவர், சிறப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார்ல,
1: வச்சிருக்கிறார்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: எனக்கு இப்படி சொன்னார், உன்னை புடமிடுறதுக்கு ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், உன் காரியத்தை தலைகளை புரட்டி போடுறதுக்கும் ஒரு காலத்தை நான் நியமிச்சேன், அது என்னோட சீசன்.
1: ஆமென்.
0: ஹalleluya.
1: ஹalleluya.
0: அப்படி அப்படி திருப்பி போடுவார் பாருங்களேன், வந்து
1: திருப்பி போடுவார்
0: அப்சைட் டவுன், அப்படி
1: புரட்டி போடுவார்,
0: புரட்டு. 13 வருஷம், 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் அப்படி புடமிட்டாரு. கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: சங்கீதம் 105 தானே?
1: 105.
0: கர்த்தருடைய வசனம் யோசேப்பு என்ன செய்தது?
1: புடமிட்டது.
0: ஆனா 24 மணி நேரத்துல கர்த்தருடைய கை யோசேப்பை உயர்த்தியது.
1: எஸ்.
0: க்ரோனோஸ்ல.
1: ஆமென்.
0: அருமையா சொன்னார் உங்க வீட்டு சூழ்நிலை, உங்க மனதின் சூழ்நிலை எல்லாமே அடியோட மாறிடும்.
1: ஆமென்.
0: எனக்கு இந்த தீர்க்க தரிசனம் எனக்கு ரொம்ப பலனா இருக்கு. அப்படி ஜோசப் ஒரு பிளஸ்ஸிங், பார்வோனுடைய அரண்மனைக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் கொண்டு வந்தப்ப அரண்மனையுடைய அட்மாஸ்பியரே மாறிடுச்சு.
1: எஸ்.
0: டேவிட் ஒரு பிளஸ்ஸிங், 7 பள்ளத்தாக்குல டேவிட் ஆண்டவர் கொண்டு வந்த உடனே அந்த யுத்தம் வந்து கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: மோசே 80 வயசுல எகிப்து கொண்டு வர்றப்ப எகிப்தினுடைய கிளைமேட்டே மாறுது.
1: ஆமென்.
0: சாமுவேல் ஒரு பிளஸ்ஸிங், அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சு ஆலயத்துல என்னைக்கு கொண்டு வந்த அன்னால் அந்த மகனை விட்டாலோ அன்னைக்கே இஸ்ரேலினுடைய கிளைமேட் மாறுது.
1: ஆமென்.
0: இந்த தேசத்தினுடைய கிளைமேட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளஸ்ஸிங் ஆண்டவர் இந்த தீவில ஆரம்பிக்கிறார்.
1: ஆமென். ஐ பிலீவ். ஐ பிலீவ். எஸ்.
0: ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த தீவில ஊற்றுகிறார்.
1: ஊற்றுகிறார். ஆமென்.
0: புரியுதோ புரியலையோ இந்த தீர்க்க தரிசனத்தை உள்வாங்கிக்கங்க. சீக்கிரத்துல பார்க்க போறீங்க.
1: சீக்கிரத்துல
0: சீக்கிரத்துல சீக்கிரத்துல எல்லா லாட்ஜும் நிரம்பி வழியும்.
1: ஆமென். ஹalleluya.
0: எழுப்புதலை பார்க்க,
1: எழுப்புதலை பார்க்க. புதிய விமான தளங்கள் வரும், ரயில்வே ஸ்டேஷன் வரும்.
0: வந்துருச்சு,
1: வந்துருச்சு.
0: எல்லாம் ரெடி,
1: ரெடி.
0: ஹalleluya. உங்க குரோனோஸ்ல உங்களை கேவலப்படுத்தினாங்க, ஆனா கைரோஸ்ல ஒரே கோலாகலம் தான்.
1: கோலாகலம்,
0: கோலாகல கொண்டாட்டம்,
1: கோலாகல கொண்டாட்டம். எஸ். ஆமென்.
0: இப்படி ஒரே கோலாகலமா இருக்குங்க.
1: ஆமென்.
0: கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னா
1: கோலாகலமா இருக்குங்க.
0: கெட் ரெடி ஃபார் தி செலிபிரேஷன்.
1: ஆமென். ஹalleluya.
0: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்கள்,
1: கொண்டாட்டத்துக்கு ரெடியாகுங்க.
0: புது வருஷம் கொண்டாட்டத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு எந்த அளவு முக்கியமோ அது போல கர்த்தருடைய வருஷம் இது, கர்த்தருடைய சீசன் இது. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ரெடியாகுங்க.

0: நீங்க சொல்லலாம் என் நிலைமை தெரியாம அதான் புது வருஷம் வந்துச்சுல போயிருச்சுல ஏன் அந்த இறங்கி வாங்க சாமி அதை விட்டுட்டு இன்னும் அந்த மூடலயே நீங்க என்ன செய்றீங்கன்னா
1: இருக்கிறீங்களே
0: எங்க நிலைமை தெரியாம நீங்க பாட்டுல என்ன செய்றீங்கன்னா
1: பேசுறீங்களே
0: எதை மனசுல வச்சு நீங்க சொல்றீங்கன்னா என் டேமேஜ் பெருசு என் வாழ்க்கையில நான் சந்திச்ச நாசம் பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான இழப்பு பெருசு என் வாழ்க்கையில எனக்கு உண்டான சேதம்
1: பெருசு
0: ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி அழறீங்க
1: என்னுடைய
0: ஆசீர்வாதத்துக்காக I have prepared you. I have equipped you.
1: Amen.
0: நான் உன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன் உனக்காக நான் ஆயத்தமாக்கின ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி நான் உன்னை இத்தனை வருஷம் ப்ரிப்பேர்
1: பண்ணேன்
0: நீ சொல்ற ரொம்ப டேமேஜா இருக்கு இட்ஸ் எ ஹியூஜ் ஆஸ்க் இதெல்லாம் ஜெபமா கேட்கறதுக்கு எனக்கு என்னன்னா மனசு கஷ்டமா இருக்கு ஆனாண்ட சொல்ற கெட் ரெடி ஃபார் த டாஸ்க் உனக்காக நான் வச்சிருக்கிற பணியை செய்யும்படி நீ ஆயத்தமாக
1: ஆமென்
0: நீ ரெடி ஆகின்றார்
1: எஸ்
0: அல்லேலூயா
1: ஹல்லேலூயா
0: ஊத்துங்கயா மாவ முதல்ல அப்படின்னு சொல்லுங்க
1: சொல்லுங்க

0: இந்த சீசன்ல நம்ம கொடுத்த ஓமைகள்லாம் நம்மளால மறக்க முடியல. தோசைகள் ஓமை மறக்க முடியல இல்லையா?
1: மறக்க முடியலங்க.
0: அப்புறம் என்ன ஓமை மறக்க முடியல? மாம்பழ ஓமை என்ன செய்ய முடியல?
1: மறக்க முடியல,
0: மறக்க முடியல. ஓரத்துல மஞ்சள் அடிச்சிருக்கு. மொத்த கொலை என்ன செய்ய போகுதுன்னா
1: பழுக்க போகுது,
0: பழுக்க போகிறது. வேற என்ன ஓமை சொன்னாரு? தோசைகள் ஓமை சொன்னாரு. ஓசியல அந்த வசனத்தை வாசிச்சு முடிப்போம். 12:10 அப்படியே தீர்க்க தரிசிகளோட சொன்னேன், நான் அநேகம் தீர்க்க தரிசனங்களை அருளினேன், தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால்
1: பேசினேன்.
0: அப்ப தோசைகள் ஓமை யாருக்கு கொடுக்குறா? ப்ரொஃபட்டிக்கல் பேரபிள் அது.
1: எஸ்
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: மாம்பழம் என்னது?
1: ப்ரொஃபட்டிக்கல்
0: தீர்க்க தரிசன ஓமைகளை கொண்டு, தீர்க்க தரிசிகளை கொண்டு ஓமைகளால் பேசினேன்.
1: தட்டு நிறைய லட்டு என்கிற ஓமைகளால்
0: பேசினேன்.
1: அப்புறம் சோடா பாட்டில் உடைச்சு கொடுப்பாங்க, முகத்துல தெளிப்பாங்க, எழுந்திரு எழுந்திரு சொல்லி ஓமைகளால் பேசினேன்.
0: சட்டு புட்டு விறுவிறு
1: சுறுசுறு
0: சுறுசுறு. உங்க காட்டுல மழைதான் போங்க. இந்த வருஷம் பாரு, இந்த வருஷம் நிறைய விருந்திருக்கும்.
1: ஆமென். சாவி என்கிற ஓமைகளால் பேசினேன், செங்கல் என்கிற ஓமைகளால் பேசினேன், பைபிளை வாங்குங்கிற ஓமைகளால் பேசினார்.
0: இந்த வருஷம் விருந்து தான் போங்க.
1: விருந்து
0: அல்லேலூயா, ஃபுல்ல செலிப்ரேஷன் தான்.
1: எஸ். செடி முண்டுது என்கிற ஓமைகளால் பேசினார். அல்லேலூயா.
0: அதனால இந்த காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள், ஆயத்தமாகுங்கள். மகிமை ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
1: ஆமென்,
0: ஆமென்.
1: ஹல்லேலூயா.
0: எல்லாரும் எழுந்து நின்று தேங்க்யூ ஜீசஸ்.

0: say blessing. Ennala grahikka mudiyala Ephraim blessing, ennala grahikka mudiyala. Mukkaadu edupadugirathu, mukkaadu edupadugirathu. Kevala paduthunaanga உன் வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப, உன்னோட வாழ்க்கையில ஒரு கோலாகலத்தை நீ பாப்ப. காயம் பெருசு, ஆனா அதை விட என்னுடைய காரியம் பெருசுன்றார் ஆண்டவர். உன் காயத்தை விட என்னுடைய காரியம் பெருசு. மனநிலையும் மாறும், சூழ்நிலையும் மாறும். கிளைமேட்டை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன் வீட்டு சூழ்நிலைய, உன்னுடைய அட்மாஸ்பியர் அடியோட மாற்றி போடக்கூடிய எப்ராயும் பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு தர்றேன். உன்னுடைய மனதளவில் இருக்கிற மனதினுடைய வருத்தங்கள், சூழ்நிலைகள், கசப்புகள், வெறுப்புகள், காயங்களை ஆற்றி போடக்கூடிய மனாசே பிளஸ்ஸிங்ஸ் நான் உனக்கு நான் தர்றேன். இது உனக்கான நேரம். உன்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்திருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அற்புதமா எங்களோட பேசி எங்களை பலப்படுத்தி அனுப்புறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தூக்கத்தை எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைச்சிட்டு இன்னைக்கு நல்ல தூக்கத்தை கொடுங்க. இந்த மனாசே பிளஸ்ஸிங்கோட எஃபெக்ட் வந்து இன்னைக்கு இரவே நாங்க அனுபவிக்க உதவி செய்யுங்க. பிளஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

0: 11 things I have shared with you.
1: 11 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.
0: Now I'm going to share with you two more things tonight.
1: இன்னைக்கு இரவு இன்னும் இரண்டு காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
0: I want to share with you about how the blood of Jesus gives us an eternal inheritance.
1: எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நித்தியமான சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கிறது என்று பார்க்க போகிறோம்.
0: Eternal inheritance, that means not only in this life but in the life to come, the blood of Jesus works for us in giving us a great inheritance.
1: நித்தியமான சுதந்திரம் அதாவது இந்த வாழ்க்கையில மட்டுமல்ல வரப்போகிற வாழ்க்கையிலும் இயேசுவின் இரத்தம் நமக்கு நித்திய சுதந்திரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது.
0: And another thing I want to share with you is about how the blood of Jesus brings a heavenly joy in our hearts.
1: இன்னொரு காரியம் எப்படி இயேசுவின் இரத்தம் பரலோக சந்தோஷத்தை நம்முடைய இருதயங்களில் கொண்டு வருகிறது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன்.
0: Heavenly joy is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாக பரலோக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.
0: Now let us look at these two things tonight.
1: இப்போது இன்றைக்கு இந்த ரெண்டு காரியங்களை நாம் பார்ப்போம்.
0: We must confess these things.
1: இந்த காரியங்களை நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
0: See, we must know it in order to confess it.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் முதலாவது நாம் அதை அறிந்திருக்க வேண்டும்.
0: You see, knowing always goes before confession.
1: பாருங்கள் அறிக்கை செய்ய வேண்டுமானால் எப்பொழுதும் அதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும்.
0: That is why it is important for us to know tonight.
1: ஆகவேதான் இந்த இரவு நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியம்.
0: Turn with me to Hebrews chapter 9.
1: திருப்போம் எபிரேயர் 9 அதிகாரம்
0: verse 15.
1: 15 வசனம்.
0: Hebrews 9:15.
1: எபிரேயர் 9:15.
0: We'll talk about our eternal inheritance that is there through the blood.
1: இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற நித்திய சுதந்திரத்தை குறித்து நாம் பார்ப்போம்.
0: And for this cause he is the mediator of the new testament, that by means of death for the redemption of the transgressions that were under the first testament, they which are called might receive the promise of eternal inheritance.
1: ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார்.
0: For where a testament is, there must also of necessity be the death of the testator.
1: ஏனென்றால் எங்கே மரண சாதனம் உண்டோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும்.
0: For a testament is a force after men are dead. Otherwise it is of no strength at all while the testator liveth.
1: எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாதனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லை.
0: Now this is talking

0: is ours.
1: உயிலை எழுதியவர் அந்த உயிலுக்குரிய காரியங்கள் நமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொன்னால் அதை எழுதியவர் முதலாவது மரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது.
0: So Jesus, the meaning of the death of Jesus on the cross of Calvary is extended even to the point where it is explained as a thing that took place so that we may inherit these things.
1: ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்து மரித்தது இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகத்தான்.
0: The new covenant is the last will and the testament.
1: இந்த புதிய உடன்படிக்கை அது கடைசி உயிலாக இருக்கிறது.
0: The death of the testator, the one who gives us and leaves all these inheritance for us, activates that inheritance for us.
1: இந்த உயிலை எழுதி வைத்தால் மட்டும் போதாது, அந்த உயிலை எழுதினவர் மரிக்கும் போதுதான் அந்த உயில் அமலுக்கு வருகிறது.
0: What is the proof of death?
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் தான் என்ன?
0: I told you the life is in the blood.
1: நான் உங்களுக்கு சொன்னேன் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது.
0: That is why Jesus had to take the blood, enter into the presence of God and present it there.
1: ஆகவே தான் இயேசுவானவர் ரத்தத்தை சிந்தி தேவனுடைய சமூகத்தில் அதை கொண்டு போய் செலுத்த வேண்டியதாயிற்று.
0: God goes by the book.
1: தேவன் தம்முடைய வார்த்தையின்படி தான் செய்கிறவர்.
0: You can't just go there and report saying the death has taken place.
1: அங்க சும்மா போயிட்டு மரணம் நடந்து விட்டது, நிகழ்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது.
0: You have to bring the blood.
1: அந்த ரத்தத்தை கொண்டு வர வேண்டும்.
0: Blood must be kept there in the presence of God.
1: தேவனுடைய சமூகத்தில் அந்த ரத்தம் வைக்கப்பட வேண்டும்.
0: The atoning blood.
1: பாவ நிவர்த்தி செய்கிற ரத்தம்.
0: Forever speaking there saying that the sins have been atoned.
1: பாவங்களுக்கு பரிகாரம் செய்யப்பட்டது என்று என்றென்றைக்குமாய் அது பேசுகிறது.
0: The presence of the blood indicates the fact that death has taken place.
1: ரத்தம் அங்கு இருக்கிறது அதுவே மரணம் நிகழ்ந்து விட்டது என்பதை குறிக்கிறது.
0: The blood is the proof that death has taken place.
1: மரணம் நிகழ்ந்தது என்பதற்கு ஆதாரம் அந்த ரத்தம் தான்.
0: And that is why the blood was presented before the Father.
1: ஆகவே தான் பிதாவுக்கு முன்பாக அந்த ரத்தம் கொண்டு போய் செலுத்தப்பட்டது.
0: Now the necessity of the death of the testator is indicated here.
1: இந்த இடத்துல அந்த உயிலை எழுதினுடைய மரணம் ஏன் அவசியம் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது.
0: It is important that he must die.
1: அவர் மரிக்க வேண்டியது அவசியம்.
0: So that the inheritance may belong now to the inheritors, the called, the children of God.
1: அப்பொழுதுதான் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கு அந்த உயிலில் உள்ள அனைத்தும் சொந்தமாகும்.
0: The death has happened.
1: மரணம் நிகழ்ந்து விட்டது.
0: The proof of the death is the blood of Jesus that was shed there on the cross of Calvary.
1: அந்த மரணத்துக்கு ஆதாரம் கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Now turn with me to 1 Peter.
1: இப்போது 1 பேதுருவுக்கு நாம் திரும்புவோம்.
0: 1 Peter chapter 1.
1: 1 பேதுரு முதலாம் அதிகாரம்.
0: Peter also believes in this inheritance that is incorruptible, that is eternal.
1: அழிவில்லாத நித்திய இந்த சுதந்திரத்தை பேதுரு கூட நம்புகிறார்.
0: He says in verse 3.
1: 3வது வசனத்திலே அவர் சொல்கிறார்.
0: Blessed be the God and Father of our Lord Jesus Christ, which according to his abundant mercy hath begotten us unto a lively hope by the resurrection of Jesus Christ from the dead.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்.
0: To an inheritance incorruptible and undefiled and that fadeth not away, reserved in heaven for you.
1: அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக.
0: Who are kept by the power of God through faith unto salvation, ready to be revealed in the last time.
1: கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Verse 6 he says, wherein we greatly rejoice.
1: ஆறாம் வசனம் சொல்கிறார், இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள்.
0: You see, there is this eternal inheritance is something very real.
1: பாருங்கள், இந்த நித்திய சுதந்திரம் என்பது நிஜமான ஒன்றா இருக்கிறது.
0: Peter describes it as not just an eternal inheritance but an inheritance that is incorruptible and that fadeth not away.
1: இதை வெறும் நித்திய சுதந்திரம் என்று பேதுரு சொல்லாமல் இது அழியாதது மாசற்றது வாடாதது என்று சொல்லுகிறார்.
0: Reserved in heaven for us.
1: பரலோகத்தில் நமக்காக அது வைக்கப்பட்டிருக்கிறது.
0: Heaven for us who are kept by the power of God today.
1: தேவனுடைய வல்லமையினால் இன்னை காக்கப்பட்டிருக்கிறோமே நமக்காகத்தான் பரலோகம்.
0: Through faith for the last day in which it will be given to us.
1: விசுவாசத்தினாலே கடைசி நாட்களிலே அது நமக்கு கொடுக்கப்படும்.
0: Now it is a wonderful description I think.
1: பாருங்க, இது அற்புதமான ஒரு வர்ணனை என்று நான் நினைக்கிறேன்.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டிருக்கிறோம்.
0: God is keeping us in his hands.
1: தேவன் தம்முடைய கரங்களிலே நம்மை காத்து வருகிறார்.
0: He protects us.
1: அவர் நம்மை பாதுகாக்கிறார்.
0: He's got a plan and a purpose for us.
1: நமக்காக ஒரு நோக்கத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார்.
0: He has given us an inheritance.
1: நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்.
0: The death of Jesus Christ, the shedding of the blood has made that inheritance possible.
1: இயேசு கிறிஸ்துவின் மரணம் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதே அது நமக்கு சாத்தியமாகும்படி செய்திருக்கிறது.
0: We are living for that inheritance.
1: அந்த சுதந்திரத்துக்காகவே நாம் வாழ்ந்து வருகிறோம்.
0: We are kept and

0: protected and provided for so that we can inherit that inheritance.
1: Andha nithya sundarathai nam sundarithukollumbadiyaga than inge nam paadhaakappattu bathramai kaakappattu varugiro.
0: And we, while we are in this earth, we rejoice over that inheritance.
1: Indha bhoomiyile nam vaazhumbodhu andha nithya sundarathai kandu nam manamagilukiro.
0: And the trials of our faith and the things that we go through here seem nothing as we keep our eyes upon that inheritance.
1: Andha sundarathil meedhu namde kangale vaithirukkumbodhu indha ulagathil neridhira viswasa sodhanigal matra kaariyam ellame ondrumillamal kaanapadugirathu.
0: Now, today there is much talk about the persecution that is going on everywhere.
1: Indriki ellanadathilum indha ubathrangalai patti adhigamai pesivarugirargal.
0: The New Testament church was fully aware of such a thing and experienced and went through persecution much.
1: Anal pudiyarpadu sabai indha kaariyathai nandhaan arindirundhu adu mattumalla niraiya ubathrangalai adu sandhithu vandhathu.
0: The Bible, the New Testament was written, particularly the epistles, many of the epistles were written to address and encourage the believers that are going through such persecutions and trials in their lives.
1: வாழ்க்கையில் இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சோதனைகளோட கடந்து சென்றாலே விசுவாசிகள் அவளை உற்சாகப்படுத்தும்படியாதான் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்கள் எழுதப்பட்டது.
0: They were written to encourage them.
1: அவளை தைரியப்படுத்தும்படி எழுதப்பட்டது.
0: Encourage the persecuted Christians.
1: உபத்திரப்படுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களை தைரியப்படுத்தும்படியா.
0: Those who are persecuted for the sake of Christ and because of the gospel.
1: கிறிஸ்துவின் நிமித்தம் சுவிசேஷத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்டார்களே அவர்களுக்காக.
0: They were told that when they compared this trouble with their internal and eternal inheritance, this trouble is nothing.
1: இந்த பிரச்சனைகளை நித்திய சுதந்திரத்தோடு ஒப்பிடும்போது இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று அவளுக்கு சொல்லப்பட்டது.
0: Turn with me to 2 Corinthians.
1: திருப்போம் 2 கொரிந்தியருக்கு.
0: 2 Corinthians.
1: 2 கொரிந்தியர்
0: chapter 4.
1: 4 அதிகாரம்.
0: And verse 17.
1: 17 வசனம்.
0: For our light affliction which is but for a moment worketh for us a far more exceeding and eternal weight of glory.
1: மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது.
0: Talking about how this affliction that we go through in this world is a light affliction.
1: எப்படி இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள் லேசானது என்று அவர் சொல்லுகிறார்.
0: Because we are a people who have set our sight upon our eternal inheritance.
1: ஏனென்றால் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை நித்திய சுதந்திரத்தின் மீது பதித்திருக்கிற மக்களாக இருக்கிறோம்.
0: We are not looking at the things that are seen, but we are looking and believing at the things that are promised to us.
1: நாம் காணப்படுகிற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பதிலே மாறாக நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
0: Verse 18.
1: 18 வசனம்.
0: While we look not at the things which are seen, but at the things which are not seen. For the things which are seen are temporal, but the things which are not seen are eternal.
1: ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
0: And in the next chapter, continuing on, he goes on to talk about how we are in this earthly tabernacle and one day we'll move on from this tabernacle to another tabernacle and to another inheritance.
1: அடுத்த அதிகாரத்தை தொடர்ந்து குறித்து பேசும்போது சொல்லுகிறார் இப்போ நாம் பூமிக்குரிய கூடாரத்தில் இருக்கிறோம் இதை விட்டு இன்னொரு கூடாரத்துக்கு நாம் செல்லுவோம் அங்கே சுதந்திரத்தை பெறுவோம் என்றெல்லாம் அவர் பேசுகிறார்.
0: So we are to look at the eternal inheritance.
1: ஆகவே இந்த நித்திய சுதந்திரத்தை நாம் பார்க்க வேண்டும்.
0: We must not get attached to this world.
1: இந்த உலகத்தோடு அப்படியே நாம் ஒன்றி போய்விடக் கூடாது.
0: We live in this world.
1: இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம்.
0: We are not people that are, you know, saying, well, we don't want anything from this world.
1: இந்த உலகத்துல இருந்து எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்ற ஆட்கள் அல்ல.
0: We are not saying we are giving up this, we are giving up that.
1: அல்லது இதை விடுறோம் அதை விடுறோம்னு சொல்ற ஆட்கள் அல்ல.
0: No, we already have enough trouble.
1: கிடையாது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதும்.
0: There are a lot of persecutions going on.
1: நிறைய உபத்திரவங்கள் நடைபெற்று வருகிறது.
0: But in the midst of that we set our eyes upon Jesus.
1: ஆனால் இவைகள் மத்தியிலே இயேசுவின் மீது நம்முடைய கண்களை நாம் வைக்கிறோம்.
0: And upon the things that are reserved there for us and for which we are kept by the power of God.
1: அது மட்டுமல்ல அங்கே நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தையும் தேவனுடைய வல்லமையினால் நாம் காக்கப்பட்டு வருகிறோமே அதையும் நாம் நோக்கி பார்க்கிறோம்.
0: We never get attached to the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் அப்படியே ஒன்றி விடுவதல்ல.
0: Colossians chapter 3 verses 1 to 3 tells us that.
1: கொலோசேயர் 3 அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் அதை நமக்கு கூறுகிறது.
0: If ye then be risen with Christ, seek those things which are above, where Christ sits on the right hand of God.
1: நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள்.
0: Set your affections on things above, not on the things of this earth.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள்.
0: See how the New Testament addresses this whole thing.
1: புதிய ஏற்பாட்டு இந்த காரியங்களை எப்படி கூறுகிறது என்று பாருங்கள்.
0: The New Testament teaching is very clear on this.
1: புதிய ஏற்பாட்டு போதனை இது குறித்து மிக தெளிவாக இருக்கிறது.
0: The people of the first century were taught constantly about this great eternal inheritance that is so real that they put their eyes upon it and nothing else mattered to them.
1: புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு அந்த நித்திய சுதந்திரமானது நிஜமானது என்று குறித்து போதிக்கப்பட்டது அவர்களும் அவருடைய கண்களை அதன் மீதே வைத்திருந்தார்கள்.
0: Turn with me to Romans chapter 5.
1: ரோமர் 5 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம்.
0: Let me read to you verse 1 onwards.
1: முதலாம் வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன்.
0: Therefore being justified by faith we have peace with God through our Lord Jesus Christ.
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: By whom also we have access by faith into this grace wherein we stand and rejoice in the hope of the glory of God.
1: அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now the language may be very difficult for you to understand what it's really saying.
1: இங்க சொல்லப்படுகிற வார்த்தையை படிக்கும் போது என்ன சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள கடினமா இருக்கலாம்.
0: Really this is talking about how we are justified by faith and we have peace with God.
1: இந்த வசனம் எப்படி நாம் நீதிமானாக்கப்பட்டு தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுகிறது.
0: Through Jesus Christ we are saved.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ரட்சிக்கப்படுகிறோம்.
0: And through Jesus Christ we can come before God.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு முன்பதாக நாம் வரலாம்.
0: And we are accepted by God.
1: தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்.
0: We have access by faith into this grace it says.
1: இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: What does this grace entail?
1: இந்த கிருபை என்று சொன்னால் என்ன அடங்கியிருக்கிறது?
0: What does this grace contain?
1: இந்த கிருபையிலே என்ன அடங்கியிருக்கிறது?
0: Because we have access into this grace.
1: ஏனென்றால் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
0: He says we have access into this grace wherein we stand.
1: பாருங்கள் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறது.
0: What is this grace all about?
1: இந்த கிருபை என்றால் என்ன அது?
0: I tell you the grace that the Christian has received is not just grace for this life but grace for the life to come also.
1: நான் உங்களுக்கு சொல்லட்டும், கிறிஸ்தவர் பெற்றுக் கொண்டிருக்கிற கிருபை இந்த வாழ்க்கைக்குரிய கிருபை மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரிய கிருபையா இருக்கிறது.
0: Both the grace for this life to stand before God and the grace for the life to come is given on the basis of the blood of Jesus that has been shed for us.
1: இந்த வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு வேண்டிய கிருபை, வரப்போகிற வாழ்க்கையிலே நாம் நமக்கு வேண்டிய கிருபை அனைத்துமே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நமக்கு உண்டாயிருக்கிறது.
0: So grace is there.
1: அதுல கிருபை இருக்கிறது.
0: Grace for now and grace for hereafter.
1: இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய கிருபை, இதற்கு பிறகு வேண்டிய கிருபை.
0: Grace so complete, grace so full.
1: கிருபை அவ்வளவு நிறைவானதாக, முழுமையானதாக அளிக்கப்பட்டிருக்கிறது.
0: And in that grace.
1: அந்த கிருபையிலே நாம் நிலை கொண்டிருக்கிறோம்.
0: He gives us grace for now, he gives us grace forever.
1: அவர் நமக்கு இப்போதைக்கு வேண்டிய கிருபை, என்றென்றைக்கு வேண்டிய கிருபை கொடுத்திருக்கிறார். எப்படி?
0: Through our Lord Jesus Christ.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக.
0: Not without the cross and not without the blood.
1: சிலுவை இல்லாமல், ரத்தம் இல்லாமல் கிடையாது.
0: Not just through Jesus and his teachings.
1: வெறும் இயேசுவோட போதையின் மூலமாகவும் கிடையாது.
0: In the previous chapters he talks about how he has been made our propitiation and he has been made a sacrifice for us.
1: முந்தின அதிகாரங்களிலே எப்படி அவர் நம்முடைய கிருபாதாரராக, பலியாக மாற்றப்பட்டார் என்று வேதம் கூறுகிறது.
0: When he says through our Lord Jesus Christ it means through his sacrifice, through his shed blood, through the redemption, through the cross of Calvary.
1: இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்லும்போது அவருடைய பலியின் மூலமாய், அவருடைய சிலுவையின் மூலமாய், அவருடைய ரத்தத்தின் மூலமாகத்தான் என்று சொல்கிறது.
0: It is never through the Lord Jesus Christ like the way that people are there imagine that he came and taught nice things and through him we can somehow go to the father.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் சொன்னா மக்கள் வெளியில சொல்றாங்களே அவர் வந்து நல்ல போதனைகளை கொடுத்தார், அதை பின்பற்றினா நம்ம பரலோகம் போயிடலாம், அப்படி கிடையாது.
0: In the biblical language when it says through our Lord Jesus Christ it means through the cross, through his death, through his shed blood, through his resurrection, through what he has done.
1: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று வேதம் சொல்லும்போது அவருடைய சிலுவையின் மூலமாய், பாடுகளின் மூலமாய், மரணத்தின் மூலமாய், ரத்தத்தின் மூலமாய் அது நமக்கு உண்டா இருக்கிறது.
0: That is why it says through our Lord Jesus.
1: ஆகவே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்று சொல்கிறது.
0: We have peace through him.
1: அவர் மூலமாய் சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
0: We have access into the grace through him.
1: கிருபையில பிரவேசிக்கும் சாக்கியம் அவர் மூலமாய் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Now listen to this third verse.
1: இப்போ மூன்றாம் வசனத்தை கவனிப்போம்.
0: In the end of second verse he says and rejoice in the hope of the glory of God.
1: இரண்டாம் வசனத்தின் கடைசி சொல்லுகிறார், தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம்.
0: In other words, our hope is not only for this life but also for the life to come.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், நம்முடைய நம்பிக்கை இந்த வாழ்க்கைக்குரியது மட்டுமல்ல, வரப்போகிற வாழ்க்கைக்கும் உரியது.
0: We are rejoicing in the hope of our glorification.
1: நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லுகிறார்.
0: In other words, in simple language, we are rejoicing in the hope of heaven.
1: வேறுதும் என்ன சொல்லுகிறார், பரலோகத்தை நினைத்து நாம் இங்கே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுகிறோம்.
0: We are rejoicing in the hope that we will stand there with God and live with God throughout all eternity.
1: நித்திய நித்தியமாய் தேவனுக்குமாய் நின்று அங்கேயே வாழ்வோம் என்ற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்கிறார்.
0: Rejoicing in the hope that he is coming back for us, our body will be changed and will eternally live with him.
1: அவர் திரும்ப வருவார், நம்முடைய சரீரம் மாற்றப்படும், நித்திய நித்திய நித்தியமா அவரோடு கூட வாழ்வோமே அதை நினைத்து மகிழ்கிறோம் என்று சொல்லுகிறார்.
0: So we rejoice in the hope of our glorification.
1: ஆகவே நாம் மகிமைப்படுத்தப்படுவோம் என்ற அந்த நம்பிக்கையிலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Now look at this and he applies it to the people that are troubled in the world today.
1: இப்போ இதை பாருங்கள், இந்த உலகத்திலே பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்களை அவர் கூறுகிறார்.
0: He says, and not only so but we glory in tribulation also, knowing that tribulation worketh patience.
1: அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையுடன் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது நாங்கள் அறிந்து.
0: Now we glory in tribulations also, he says.
1: என்ன சொல்கிறார், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: You see, what are these tribulations?
1: இந்த உபத்திரவங்கள் என்றால் என்னது?
0: These are tribulations that has come to the church in the first century as a result of their faith in Christ.
1: இந்த உபத்திரவங்கள் கிறிஸ்துவை இவர்கள் விசுவாசித்ததனாலே அவர்களுக்கு வந்த வேதனைகள், பாடுகள்.
0: You know, they were despised and they were troubled and they were treated badly and they were killed for the gospel's sake.
1: சுவிசேஷத்தை நிமித்தம் இவர்கள் பரியாசம் பண்ணப்பட்டார்கள், கேவலமாய் நடத்தப்பட்டார்கள், சொல்லப்போனால் சாகடிக்கப்பட்டார்கள்.
0: And they said, we glory in our tribulation.
1: பிறகு என்ன சொன்னார்கள், உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: They were not talking about any other kind of tribulation.
1: அவங்க வேற எந்த உபத்திரவத்தை பற்றியும் பேசலைங்க.
0: Now Christians who have had a very cushioned life and no tribulation as such for the sake of Jesus and for the name of Jesus, they have interpreted this to mean all kinds of problems, you know.
1: இயேசுவுக்காக, இயேசுவின் நாமத்தினுமத்தம் பாடு அனுபவிக்காமல் ரொம்ப சௌகரியமா சொகுசா வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் உபத்திரவம் வரும்போது அதுக்கு வேற அர்த்தங்கள் எல்லாம் கொடுத்து விட்டார்கள்.
0: So that they said, say for example, if they didn't have any money, they said, well, this is a tribulation that I'm going through.
1: இப்ப என்ன ஆகிட்டாங்க, கையில காசு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க, இது எனக்கு ஒரு உபத்திரம் பாடுங்க, நான் ஊட கடந்து போறேன்.
0: That's not the tribulation that's talking about.
1: வசனம் அந்த உபத்திரவத்தை பற்றி பேசவில்லை.
0: They say they're sick, they say this is the tribulation that I'm going through and I glory in my tribulation.
1: வியாதி பட்ட என்ன சொல்றாங்க, இது எனக்கு வந்த உபத்திரவம், இதுல நான் என்ன பாராட்டுறேன் அப்படின்றாங்க.
0: This is this kind of interpretation is given by the church that is cushioned and has a cushioned life and has no persecution and they don't know anything about what this verse is talking about.
1: பாருங்க, எந்த விதமான உபத்திரவம் இல்லாம ரொம்ப சொகுசா வாழ்ந்த சபை இருக்கிறது, அந்த சபை தான் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்குது. உபத்திரவம்னா என்னன்னே தெரியாது அவர்களுக்கு.
0: They look at themselves, they have no trouble.
1: தங்களே பாக்குறாங்க, எந்த உபத்திரமும் இல்ல.
0: Nobody is beating them for Jesus, for the name, for the sake of Jesus.
1: இயேசுவின் நிமித்தம் யாரும் இவங்களை அடிக்கவில்லை.
0: So they say, all my troubles are the tribulation that I'm going through.
1: ஆகவே என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு வர பிரச்சனை எல்லாம் நான் கடந்து போற உபத்திரம் அப்படின்ட்டாங்க.
0: அடி கொடுத்தவொடனே இன்டர்பிரேஷன் கரெக்டா வரும். Once they get beaten up, then the interpretation comes
1: properly. அடி வாங்கனவுனே சரியான வியாக்கியானம் வருது பாருங்க.
0: Once the persecution comes, then you interpret it right.
1: உபத்திரம் வந்த உடனே சரியான வியாக்கியானம் பண்றாங்க.
0: ரெண்டு போட்டவுடனே, ஓஹோ இந்த உபத்திரம் தானா, இதுல தான் சந்தோஷமா இருக்கு. This is what I must be rejoicing in.
1: இதுல தான் நான் களி கூற வேணும்.
0: You see, we must be straightened out.
1: பாருங்க, நாம காரியங்களை சீர்படுத்தணும்.
0: I believe the church is getting straightened out these days.
1: சபை இந்த நாட்களிலே சீர்படுத்தப்படுகிறது நான் நினைக்கிறேன்.
0: They have been glorying in all kinds of tribulations that they need not go through.
1: எந்த உபத்திரங்களோட கடந்து போக கூடாதோ அந்த உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
0: They have been glorying about the tribulations that Jesus suffered on the cross of Calvary for you and I to get rid of it so that we won't have it.
1: உபத்திரங்களோட நாம் கடந்து போக கூடாது என்று இயேசு நினைத்து அதை சிலுவையில தொலைத்து கட்டினாரோ அதிலே இவர்கள் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள்.
0: They were calling everything a trouble and a tribulation.
1: எல்லாவற்றையும் ஒரு உபத்திரவம், போராட்டம் என்று அழைக்கிறார்கள்.
0: But the tribulation refers to our life here on this earth and the problems that we face as a result of our faith in Jesus Christ.
1: ஆனால் உபத்திரவம் என்றால் என்ன? இந்த வாழ்க்கையிலே இயேசுவின் நாமத்தினால் நாம் அனுபவிக்கிறவே பாடுகள், கஷ்டங்கள், அவைகள் தான்.
0: What do we do in that?
1: அதிலே நாம் என்ன செய்கிறோம்?
0: We glory in the tribulations.
1: உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம்.
0: Why do we glory in it?
1: ஏன் நாம் அதிலே மேன்மை பாராட்டுகிறோம்?
0: Because it is a proof that I belong to Jesus.
1: ஏனென்றால் நான் இயேசுவுக்கு சொந்தம் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது.
0: It is a proof that I look different from all others outside.
1: வெளியே இருக்கிற மற்ற எல்லாரை விட நான் வித்தியாசமாக இருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது.
0: I glory in it because people can look at me and point out to me and say, he belongs to Jesus. That's why we must get rid of him.
1: மக்கள் என்னை சுட்டி காண்பித்து இவர் இயேசுக்கு சொந்தமானவர், ஆகவே இவரை தொலைத்து கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்களே, அதற்கு ஆதாரமா இருக்கிறது.
0: If you go through persecution and tribulation, it is the greatest proof that you can have that you are the child of God.
1: நீங்கள் உபத்திரவங்களையும் வேதனையும் அனுபவித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அதுவே மிகப்பெரிய ஆதாரமா இருக்கிறது.
0: If you are persecuted for the sake of Jesus Christ and your faith in Christ, That is the greatest proof that you are sons and daughters of God.
1: Yes, Christum nimittam, avarmeethi ningal vaitirukkira viswasathu nimittam ningal upathapadathapattal, ningal devude pillaigal endradhukku aduve migapperiya aadharam.
0: If the world could not tell the difference, they will not be persecuting you.
1: Ulagam andha vithyasathai ungalile kaanamudiyavittal, ungalai upathapadathamattargal.
0: If they see no difference between you and the world, they won't do anything to you.
1: Ungalukkum ulagathukku idaye vithyasathai kaanavittal, ungalai ondru seiyamattargal.
0: It is because they see something in you that they persecute you.
1: Ungalile edho ondrai kaangirabadinaale dhaan ungalai upathapaduthukirargal.
0: My dear friends,
1: arumai nanbargale,
0: it says we glory in tribulations.
1: Vasanam solugirade upathravangalileyum menmai paarattugiro.
0: Why do we glory in tribulations?
1: Yen upathravangalile menmai paarattugiro?
0: Because no tribulation can separate us from the love of Christ.
1: Enendra endha upathravum Christuvin anbai vittu namai pirikka mudiyadhu.
0: Nothing can get rid of can sever the fellowship and the relationship that we have with God.
1: Endha oru kaaryamum namakkum devanukkum idaiyulla andha uravai thundikka mudiyadhu.
0: When we are troubled, our hope keeps us going.
1: நாம் உபத்திரப்படுத்தும்போது, நாம் உபத்திரப்படுத்தப்படும்போது நம்முடைய நம்பிக்கை தான் நம்மை தொடர்ந்து போக
0: வைக்கிறது.
1: திருப்போம் தீத்துவுக்கு.
0: Titus chapter 3.
1: தீத்து 3 அதிகாரம்.
0: And let me read to you from verse 4.
1: 4 வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கட்டும்.
0: But after that the kindness and love of God our Savior toward man appeared, not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost.
1: நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலாலும் நம்மை ரட்சித்தார்.
0: Which he shed on us abundantly through Jesus Christ our Savior.
1: அவர் நமது இரட்சகராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: That being justified by his grace we should be made heirs according to the hope of eternal life.
1: ஆறாம் வசனம், நமது தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாக்கும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரர் ஆகத்தக்கதாக.
0: Our inheritance is once again mentioned here.
1: இங்கே மீண்டும் நம்முடைய நித்திய சுதந்திரத்தை பற்றி சொல்லப்படுகிறது.
0: We are made heirs according to the hope of eternal life.
1: நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையினாலே நாம் சுதந்திரமாக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: How?
1: எப்படி?
0: How has that been made possible?
1: எப்படி அது சாத்தியமாக்கப்பட்டது?
0: Our inheritance is not because of our righteousness. It tells us here, not by works of righteousness which we have done, but by what he has done for us.
1: நமக்கு கிடைத்திருக்கிற இந்த சுதந்திரம் நம்முடைய நீதியின்படி நம்முடைய நீதியுள்ள கிரியைகளின்படி கிடைக்காமல் அவர் என்ன செய்தாரோ அதன்படி கிடைத்திருக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது.
0: Praise God.
1: கர்த்தருக்கு
0: ஸ்தோத்திரம். What a wonderful thing.
1: என்ன ஒரு அற்புதமான காரியம்.
0: The inheritance that we have received from him is based on the blood of Jesus.
1: அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இந்த சுதந்திரம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே கிடைத்திருக்கிறது.
0: Keep your eyes on that.
1: அதன் மீது உங்கள் கண்களை வைத்திருக்கிறீர்கள்.
0: Rejoice in that.
1: அதிலே களி கூறுங்கள்.
0: When troubles come, let hope increase.
1: பிரச்சனைகள் வரும்போது நம்பிக்கை பெருகட்டும்.
0: Let not your eyes be set on the things of this world.
1: இந்த உலகத்தின் காரியங்கள் மீது உங்கள் கண்களை பதிக்க வேண்டாம்.
0: But on the things of God.
1: மாறாக தேவனுடைய காரியங்கள் மீது வைத்திருங்கள்.
0: Eternity with God.
1: தேவனோடு உள்ள நித்தியத்திலே.
0: And all of these things seem so small and so nothing.
1: அப்படி இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் அற்பமாய் காணப்படும்.
0: In light of what we have reserved for us in heaven.
1: நமக்காக பரலோகத்தில் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது.
0: And remember, you must rejoice because you are kept by the power of God for that purpose.
1: அது மட்டுமல்லை, அந்த நோக்கத்திற்காகவே தேவனுடைய வல்லமையால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதை மறக்க கூடாது.
0: You are headed there.
1: நீங்கள் அங்கே நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள்.
0: You want to know where you are headed?
1: நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அறிய விரும்புகிறோம்.
0: Look to Jesus and where he is.
1: இயேசுவை பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Look to him and see where he is.
1: அவரை நோக்கி பாருங்கள், அவர் எங்கே இருக்கிறார் என்று பாருங்கள்.
0: Ephesians 1 says that he is far above all principality, power, might and dominion over every name that is named and every name that is going to be named, seated at the right hand of God.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாய் உயர்ந்திருக்கிறார். இம்மையில மாத்திரமல்ல மறுமையிலும் பேர்பற்ற எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவருடைய நாமம் இருக்கிறது.
0: I like Ephesians 1.
1: எபேசியர் முதலாம் அதிகாரம் எனக்கு ரொம்ப
0: பிடிக்கும். Because it tells me where I am headed.
1: ஏனென்றால் நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன் என்று அது எனக்கு சொல்லுகிறது.
0: Where my place is.
1: என்னுடைய இடம் எங்க இருக்கிறது.
0: That is where I am headed.
1: அங்கே தான் நான் போய் கொண்டிருக்கிறேன்.
0: Amen.
1: Amen.
0: I don't know if I told you about this.
1: இத குறித்து நான் உங்களுக்கு சொன்னேனா இல்ல தெரியல.
0: You know, we were standing in Pastor John Angelina's office one time.
1: ஒருமுறை பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினாவுடைய அலுவலகத்திலே நாங்க நின்று கொண்டிருந்தோம்.
0: His father's picture was there.
1: அவங்க அப்பாவுடைய படம் அங்க இருந்தது.
0: You know Pastor John Angelina, he has hair, long hair, looks like a hippie.
1: பாஸ்டர் ஜான் ஆஞ்சலினா உங்களுக்கு தெரியும், நீண்ட முடி hippie மாதிரி வச்சிருப்பார்.
0: And his father is bald.
1: அவருடைய அப்பா தலை வழுக்கையா இருக்கும்.
0: So we were all there for a meeting and one preacher said, "John, is this your father?"
1: ஒரு கூட்டத்துக்காக நாங்க போயிருந்தோம். அங்க ஒரு பிரசங்கர் கேட்டா, "ஜான், இது உங்களுடைய அப்பாவான்னு."
0: Said, "Yeah, that's my father."
1: அவர் தான் அம்மா எங்க அப்பா தான்.
0: And the preacher looked at him and said, "You know where you are headed?"
1: பிரசங்க உடனே பார்த்தா, "நீங்க எங்க போறீங்க இப்ப எனக்கு தெரியும்" அப்படி.
0: நீங்க எப்படி இருக்க போறீங்கன்றத நல்லா பாத்துங்கன்னு. This is where you are headed.
1: நீங்க இப்படிதான் இருக்க போறீங்க.
0: One of these days you going to lose all your long hair and look like this old man who is bald completely.
1: நாள் ஒன்று வரை இருக்கிற முடி எல்லாம் போனா அப்புறம் உங்க அப்பா மாதிரியே தலை வழுக்கையா இருக்கும்.
0: Just take a good look at it. John, you're headed there.
1: ஜான் கொஞ்சம் நல்லா பாத்துங்க, உங்க தலை அப்படிதான் ஆக போகுது.
0: I look at Jesus.
1: நான் இயேசுவை நோக்கி
0: பார்க்கிறேன். My Lord and my Savior.
1: என்னுடைய ஆண்டவர், என்னுடைய
0: இரட்சகர். At the right hand of God.
1: தேவனுடைய வலது பார்சத்தில்
0: வீற்றிருக்கிறார். In power and in glory.
1: மகிமையிலே, வல்லமையிலே.
0: At far above everything.
1: எல்லாவற்றிற்கும் மேலாய்.
0: And I am reminded and therefore I rejoice that I am headed there. That is my destiny.
1: அது எனக்கு நினைப்பிருக்கிறபடியினாலே நான் அங்கேதான் போகிறேன் என்ற ஒரு எண்ணம் எப்போது எனக்கு இருக்கிறது.
0: Glory to God.
1: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.
0: Keep looking at that.
1: அதையே நோக்கி பார்த்துக்
0: கொண்டிருங்கள். Set your affections on things above.
1: மேலானவைகளே, மேலானவைகள் மீது மனதை வைத்திருங்க.
0: This is not your destiny.
1: இது உங்கள் முடிவு அல்ல.
0: Your destination and your destiny is not in the hands of this government.
1: உங்கள் முடிவும் நீங்கள் போகக்கூடிய இடமும் இந்த அரசாங்கத்தின் கரங்களிலே இல்லை.
0: We are kept by the power of God.
1: நாம் தேவனுடைய வல்லமையினால் காக்கப்பட்டு
0: வருகிறோம். Not by the power of anybody.
1: யாருடைய வல்லமையினாலும் கிடையாது.
0: We are kept by the power of God.
1: தேவனுடைய வல்லமையினாலே.
0: And kept for an eternal inheritance.
1: நித்திய சுதந்திரத்துக்காக நாம் காக்கப்பட்டு வருகிறோம்.
0: It is an eternal inheritance that never fades away.
1: இந்த நித்திய சுதந்திரம் ஒரு நாளும் ஒழியாத ஒரு சுதந்திரம்.
0: It is incorruptible.
1: அது அழியாதது.
0: Cannot be snatched away from me.
1: என்னிடத்திலிருந்து யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது.
0: No government, no men, no organization can determine about anything about this eternal inheritance.
1: இந்த நித்திய சுதந்திரத்தை குறித்து எந்த அரசாங்கமும், ஸ்தாபனமும், எந்த மனிதனும் எதுவும் செய்ய முடியாது.
0: It has been determined by my God.
1: என்னுடைய தேவனாலே அது எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது.
0: And it has been guaranteed by my testator and by his death on the cross of Calvary and by the shedding of his blood.
1: இந்திய வீலை எழுதினாரே, அவருடைய மரணம் கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் அவையின் மூலமாய் அது எனக்கு உத்தரவாதம் பண்ணப்பட்டிருக்கிறது.
0: My destination and destiny is sealed and guaranteed and sure.
1: நான் போக வேண்டிய இடமும் என்னுடைய முடிவும் முத்திரிக்கப்பட்டு நிச்சயமானதாக இருக்கிறது.
0: So rejoice.
1: ஆகவே களிகூருங்கள்.
0: That's why we sing.
1: That's why
0: Paul and Silas sang in the jail?
1: என்னைக்காவது யோசித்து பார்த்திருக்கேன், ஏன் பவுல் சிலாவும் ஜெயில பாடினாங்கன்னு?
0: One man said.
1: ஒருத்தர் சொன்னாரு,
0: இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு பாட்டு பாடுறதுனால தான் அடிச்சாங்க. பாருங்க, ஜெயில விட்டாலும் பாட்டு பாடுறாங்க. He didn't understand why they were singing.
1: ஏன் அவங்க பாடினாங்கன்னு இவருக்கு புரியல. பாருங்க,
0: the man says they were beaten in the first place because these people are singing so loud and singing crazy, you know.
1: Romba satham kodu paithiyaranga mari paadittana aagave na adi vaanganaanga.
0: They always tell us that's what your problem is.
1: Eppo solluvaanga unga prachane adhu
0: da. You don't keep your religion to yourself. You ought to always come out with those songs and sing it out.
1: Unga madatha ungalodu neenga vechikiradha eppo paadana veliyila vandu paattu paadittu irukinga.
0: Our thing is this is in this way that you can't help but sing it. It's a joy. It's a song is in our hearts. We must sing it. We can't help it.
1: Ana nammai paarungal, idhu oru sandosham, idhu oru paadal idhu adakkikolla mudiyadha kandi
0: பாடுகிறோம்.
1: நேசித்திருக்கிறேன் என்பதை நினைக்கும் போது சந்தோஷம் இதயத்தை நிரப்புகிறது. ஆகவே பாடுகிறோம்.
0: Song is in our hearts, my friend.
1: பாடல்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கு நண்பர்களே.
0: Amen.
1: Amen.
0: In our heart and goes all the way to the feet.
1: அது நம்ம இதயத்திலிருந்து கால் வரைக்கும் போயிடுது. பாருங்க,
0: goes everywhere. So our hands clap.
1: நாம் கையை தட்டுறோம், காலில் தாளம் போடுறோம், முழு சந்தோஷத்தோடு பாடுகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: It has gripped us, this great love of God and what he has done.
1: தேவனுடைய மாபெரும் அன்பு, அவர் செய்திருக்கிற காரியம் அப்படியே நம்முடைய இதயத்தை பற்றி கொண்டு விட்டது.
0: Something to shout about and sing about.
1: இது கூச்சல் போட வேண்டிய, பாட வேண்டிய ஒரு காரியம்.
0: Amen.
1: Amen.
0: All right, let's go on to the next one.
1: சரி, அடுத்த காரியத்தை நாம் பார்ப்போம்.
0: Heavenly joy through the blood.
1: ரத்தத்தின் மூலமாய் பரலோக சந்தோஷம் உண்டா இருக்கிறது.
0: The blood of Jesus brings us heavenly joy.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரலோக சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறது.
0: You see, the blood of Jesus is not only recognized here on earth, but it is recognized in heaven and valued in heaven.
1: அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூமியில அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, பரலோகத்திலும் அது அங்கீகரிக்கப்பட்டு மிகுந்த விலையேறப்பட்டதா இருக்கிறது.
0: The heavenly joy is on the basis of the blood of Jesus.
1: பரலோக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் அடிப்படையிலே தான் உண்டா இருக்கிறது.
0: Heavenly joy is not just reserved for heaven, it is reserved for here also.
1: பரலோக சந்தோஷம் பரலோகத்தில் மட்டும்தான் என்பது கிடையாது, இங்கும் அது இருக்கிறது.
0: Now let us read about it in Revelation chapter 7.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிப்போம்.
0: Revelation chapter 7 verse 9 onwards.
1: வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 9 முதல்.
0: After this I beheld and lo a great multitude which no man could number of all nations and kindreds and people and tongues stood before the throne and before the lamb clothed with white robes and palms in their hands.
1: இவைகளை பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதமான திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்.
0: Cried with a loud voice saying, salvation to our God which sitteth upon the throne and unto the lamb.
1: அவர்கள் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்துமே வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள்.
0: And all the angels stood round about the throne and about the elders and four beasts and fell before the throne on their faces and worshiped God.
1: தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு
0: and saying amen, blessing, glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto our God forever and ever. Amen.
1: Amen. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென் என்றார்கள்.
0: And one of the elders answered saying unto me, what are these which are arrayed in white robes and whence came they?
1: அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான்.
0: And I answered, I said unto him, sir, thou knowest. And he said unto me, these are they which came out of the great tribulation and have washed their robes and made them white in the blood of the lamb.
1: அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: You see, in heaven you see that these people have a right to a place in heaven through the blood of Jesus.
1: பரல் பரலோகத்தில் இந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவளுக்கு ஒரு இடம் உண்டா இருக்கிறது.
0: John sees in the spirit a great multitude praising and worshiping God.
1: திரள் கூட்டமான ஜனங்கள் தேவனை துதித்து மகிழுகிறதை யோவான் ஆவியிலே காண்கிறான்.
0: And one of the elders said, who are they?
1: அப்பொழுது மூப்பரில் ஒருவன் கேட்கிறான், இவர்கள் யார் என்று.
0: The answer is, they are the ones that have washed their robes in the blood of the lamb.
1: பதில் என்ன, இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள் என்று வருகிறது.
0: They have gone through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவங்களோட கடந்து சென்றார்கள்.
0: But they are the ones that have washed their blood in the robes in the blood of the lamb.
1: ஆனால் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
0: Now a lot of people, I've found some people sometimes misunderstand this particular passage.
1: சில மக்கள் சில சமயங்களில் இந்த வேத பகுதியை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டிருக்கிறேன்.
0: They do not take notice of the fact that their robes were dipped in the blood of the lamb.
1: ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே வஸ்திரம் தோய்க்கப்பட்டது என்று இருக்கிறதே, அதை அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டார்கள்.
0: Because it says that they went through the great tribulation.
1: மிகுந்த உபத்திரவத்தினோட கடந்து வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறபடியா.
0: They think they stand there showing their blood as in display, showing their great sacrifice, showing what they have done as martyrs and as people that have sacrificed their life.
1: இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள், தங்கள் ஜீவனை உயிரை தியாகமான இந்த மக்கள் தங்களுடைய தியாகங்களை தங்களுடைய காயங்களை தங்களுடைய எல்லா காரியங்களையும் அங்கே எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள்.
0: In the loose reading of this passage they say, oh, these are people that have shed their blood, that have been martyred, that they have died for Jesus during the great tribulation.
1: இந்த வசனத்தை மேலோட்டமாக வாசிக்க அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள், இயேசுவுக்காக இவர்கள் ரத்தத்தை சிந்தினவர்கள், ரத்த சாட்சியை மரித்தவர்கள், பல பாடுகளை பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள்.
0: As they are coming and displaying their blood and standing there in a very special place by their blood.
1: இது இந்த ஆட்கள் இவருடைய ரத்தத்தை சிந்தி தங்கள் ரத்தத்தின் மூலமாக விசேஷமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறார்கள் என்பது போல சொல்லுகிறார்கள்.
0: The Bible does not talk about their blood at all.
1: வேதம் இங்கே அவருடைய ரத்தத்தை குறித்தே பேசவில்லை.
0: It tells us that they went through the tribulation.
1: அவர்கள் உபத்திரவத்தினோட கடந்து போனார்கள் என்று சொல்லுகிறது.
0: But it mentions the blood of the lamb.
1: ஆனால் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை வேதம் இங்கே சொல்லுகிறது.
0: They stand there not because they have done something for Jesus.
1: இது இயேசுவுக்காக இவர்கள் ஒன்று செய்தார்கள் என்பதனால் நிற்கவில்லை.
0: They do not stand there because they haven't given their life for Jesus.
1: ஏதோ இயேசுவுக்காக இவர்கள் தங்கள் உயிரை கொடுத்ததனால அங்க வந்து நிற்கவில்லை.
0: No, they stand there because Jesus has given his life for them.
1: கிடையாது, இயேசு தம்முடைய உயிரை இவர்களுக்காக கொடுத்திருக்கிறார், ஆகவே தான் அங்க நிற்கிறார்கள்.
0: Because of his blood they are there.
1: அவருடைய இரத்தத்தினால தான் இவர்கள் அங்க இருக்கிறார்கள்.
0: Not because of their blood.
1: இது அவருடைய இரத்தத்தினால அல்ல.
0: Because of his blood that was shed on the cross of Calvary.
1: கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே.
0: Now we may shed blood.
1: நாம் ஒருவேளை ரத்தம் சிந்தலாம்.
0: We may, you know, die as a martyr.
1: நாம் ரத்த சாட்சியிலே ஒருவேளை மரிக்கக்கூடும்.
0: But the thing is this.
1: ஆனால் விஷயம் இதுதான்.
0: Our blood does not count before God.
1: நம்முடைய ரத்தம் தேவனுக்கு முன்பதாக எடுபடாது.
0: To come before God.
1: தேவனுக்கு முன்பதாக வருவதற்கு.
0: Accepted before God, our blood is of no value.
1: தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரத்தத்திற்காக தகுதி கிடையாது.
0: Even if all of us join together and shed our blood, it means nothing to God.
1: நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்முடைய ரத்தத்தை சிந்தினாலும் அது தேவனுக்கு ஒன்றுமே கிடையாது.
0: It is only the blood of the Lamb, Jesus Christ, that is honored and respected and that gains us a legal right to a place in heaven.
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான் தேவனுக்கு முன்பதாக நாம் வருவதற்கு, பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டாவதற்கு சட்டபூர்வமான உரிமையை நமக்கு கொடுக்கிறது.
0: Blood is the way to heaven. It gives us a right to a place in heaven.
1: பரலோகம் செல்வதற்கு ரத்தம் வழியா இருக்கிறது. அது மட்டுமல்ல, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தையும் அது கொடுக்கிறது.
0: Some people say it like that.
1: சிலர்
0: இப்படி say it like this.
1: சிலர் இப்படியாக சொல்கிறார்கள்.
0: Well, I've been a good person. I'm sure that when the time comes for me to go to heaven, God will let me in because I have been good.
1: பாரு, நான் நல்லவனா இருக்கங்க, ஆகவே பரலோகம் செல்ல வேண்டிய நான் மரிக்கும் போது தேவன் நல்லவரா இருக்கும்படினாலே என்ன பரலோகத்துல கொண்டு போயிடுவான்னு சொல்றாங்க.
0: But when you tell them, no, that's not possible.
1: ஆனா உள்ள பான் சொல்லுங்க, இல்லங்க அது முடியாதுன்னு.
0: That everybody is a sinner.
1: எல்லாரும் பாவிகள்.
0: And before God, nobody can stand.
1: தேவனுக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது.
0: Then they begin to claim mercy. They say, oh, but God is merciful, he'll let me in heaven.
1: அப்ப உடனே என்ன சொல்றாங்க, இல்ல இல்லங்க, தேவன் இரக்கமுள்ளவர், ஆகவே என்ன உள்ள அனுப்பிடுவார்.
0: But the Bible does not say that we enter in through mercy.
1: ஆனால் வேதம் நம் இரக்கத்தினாலே உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்வதே இல்லை.
0: The Bible talks about mercy, but the Bible does not say that because of his mercy we enter in.
1: இரக்கத்தை குறித்து வேதம் பேசுகிறது என்றாலும் அவருடைய இரக்கத்தினால தான் பரலோக போகிறோம் என்று வேதம் சொல்வதே இல்லை.
0: Mercy is not enough.
1: அவருடைய இரக்கம் போதாது.
0: His death was necessary.
1: அவருடைய மரணம் அவசியமா இருந்தது.
0: His bloodshed was necessary.
1: அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமா இருந்தது.
0: We do not enter into heaven and receive a right to a place in heaven because of his mercy.
1: அவருடைய இரக்கத்தினால பரலோகத்தில் நுழைவதோ அங்கே நமக்கு இருக்க இடம் கிடைத்திருக்கிற அப்படி கிடைப்பதே கிடையாது.
0: Because God has made a law.
1: ஏனென்றால் தேவன் ஒரு சட்டத்தை, பிரமாணத்தை ஏற்படுத்தினார்.
0: The law is that without the shedding of blood there is no remission of sin.
1: அந்த பிரமாணம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது.
0: Blood must be shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும்.
0: God has laid that law.
1: தேவன் இந்த பிரமாணத்தை எழுதி வைத்து
0: விட்டார். That is why he had to send his son.
1: ஆகவே தான் தம்முடைய குமாரனை அனுப்ப வேண்டியதாக
0: இருந்தது. That is why when Jesus came into the world, the book of Hebrews says that he came in saying that God has given him a body so that he can be laid on the altar of the cross as a sacrifice.
1: ஆகவே தான் எபிரேயர் நிர்மத் சொல்லுகிறது, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வந்தபோது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். என்று ஏன்? சிலுவை என்னும் அந்த பலிபீடத்தின் மீது அதை அவர் வைப்பதற்காக.
0: God gave Jesus, the Son of God, the second person of the Trinity, was given a human body and a human nature so that his body can enable him to die and his body can shed the blood.
1: திருத்துவத்திலே இரண்டாவது உள்ள இயேசுவுக்கு தேவன் ஒரு சரீரத்தை கொடுத்தார். எதற்காக? அவர் தம்முடைய சரீரத்தில் வந்து மனுஷ சுவாபத்தை, மனுஷ தன்மையுடையவராக இருந்து தம்முடைய ரத்தத்தை சிந்துவதற்காகத்தான்.
0: If the mercy of God was enough,
1: தேவனுடைய இரக்கம் மாத்திரம் போதும் என்று சொன்னார்.
0: You can just count on God's grace and mercy and get into heaven.
1: தேவனுடைய கிருபை இரக்கத்தை நம்பி பரலோகத்துக்குள்ளே போய்விட முடியும் என்றார்.
0: Then the Son of God need not have come as an incarnate Christ and taken on human nature.
1: பிறகு தேவகுமாரன் மனு அவதாரம் எடுத்து வந்து ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வர வேண்டிய அவசியம் இல்லை.
0: It would not be necessary.
1: அது அவசியமாக இருந்திருக்காது.
0: If grace and mercy is enough, it's not necessary.
1: கிருபை இரக்கமும் போதும் என்றால் அது தேவையில்லை.
0: His blood is the thing that is enough.
1: அவருடைய ரத்தம் தான் போதுமானதாக இருக்கிறது.
0: Death is the only thing that gains us an entry into heaven.
1: அவருடைய மரணம் தான் பரலோகத்துக்குள்ளே நம்மை அனுமதிக்க கூடியதாக இருக்கிறது.
0: This is the value of the blood in heaven.
1: பரலோகத்திலே ரத்தத்தின் மதிப்பு இதுதான்.
0: The blood of Abel was shed on the earth crying out for vengeance upon the murderer.
1: பூமியிலே சிந்தப்பட்ட ஆபேலின் ரத்தம் தன்னை கொண்டவனை பழிவாங்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: And the voice of that blood reached to the very presence of God and God responded.
1: அந்த ரத்தத்தின் சத்தம் தேவ சமூகத்தை எட்டினது. தேவன் அதற்கு பதில் கொடுத்தார்.
0: God heard the voice of that blood.
1: அந்த ரத்தத்தின் சத்தத்தை தேவன் கேட்டார்.
0: But there is a blood that is kept in the very presence of the living God.
1: ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்னத்திலே ரத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது.
0: That is the precious blood of Jesus.
1: அந்த ரத்தம் ரத்தமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம்.
0: It stays there speaking better things than that of the blood of Abel.
1: அது அங்கே இருந்து கொண்டு ஆபேலின் ரத்தம் பேசினதை விட மென்மையான விலை பேசுகிறது.
0: Not crying out for vengeance and not crying out for retaliation.
1: பழிவாங்க வேண்டும், பதிலடி கொடுக்க வேண்டும் என்று கூப்பிடுவது கிடையாது.
0: Crying out for God's mercy.
1: தேவன் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று கதறுகிறது.
0: Crying out for forgiveness.
1: பாவ மன்னிப்பை கொடுங்கள் என்று கதறுகிறது.
0: Mercy and forgiveness is not possible without the blood.
1: பாருங்கள், ரத்தம் இல்லாமல் இரக்கமும் பாவ மன்னிப்பும் சாத்தியமே கிடையாது.
0: So you know, people cannot just hope on the mercy of God and the grace of God.
1: ஆகவே தேவனுடைய கிருபை இரக்கத்தை மட்டுமே மக்கள் நம்பி சார்ந்திருக்க முடியாது.
0: It is through the blood.
1: ரத்தத்தின் மூலமாக தான் அது.
0: Mercy is possible because the blood is shed.
1: ரத்தம் சிந்தப்பட்டதனால தான் இரக்கமே காண்பிக்க முடிகிறது.
0: Now not only the blood gives us a right into heaven, a right to a place in heaven.
1: பரலோகத்திலே நமக்கு ஒரு இடத்தை இந்த ரத்தம் கொடுப்பது மட்டுமல்ல,
0: it gives us it makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாய் அது நம்மை மாற்றுகிறது.
0: It makes us fit for heaven.
1: பரலோகத்துக்கு தகுதியுள்ள மக்களாக.
0: Now if you're going to enjoy something, you must be made first of all fit to enjoy that thing.
1: பாருங்க, ஒரு காரியத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா அதை அனுபவத்துக்கு ஏற்ற வண்ணத்துல முதலாவது நீங்க உண்டாக்கப்பட்டிருக்கணும்.
0: If you're going to enjoy heaven,
1: பரலோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னு சொன்னா,
0: then you have to be made fit for heaven first.
1: பிறகு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி முதலாவது நீங்க ஆக்கப்பட வேண்டும்.
0: There is no use in having a right to enjoy something when you are not fit to enjoy that thing.
1: ஒரு காரியத்தை அனுபவிக்க உரிமை உங்களுக்கு இருந்து அதை அனுபவிக்க கூடிய தகுதி இல்லைன்னு சொன்னால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: Turn to the Hebrews chapter 7.
1: திருப்போம் எபிரேயர் 7 அதிகாரம்.
0: This very chapter that we have been reading from, and let's read from verse 15.
1: வாசித்து வந்த அதிகாரம் 15 வசனத்திலிருந்து நான் வாசிப்பேன்.
0: Therefore are they before the throne of God and serve him day and night in his temple, and he that sitteth in the throne shall dwell among them. 7:15.
1: ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலுடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார்.
0: They shall hunger no more, neither thirst any more, neither shall the sun light on them, nor any heat.
1: இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர் மேல் படுவதும் இல்லை.
0: The lamb which is in the midst of the throne shall feed them and shall lead them unto the living fountains of water. And God shall wipe away all tears from their eyes.
1: சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமேவுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான்.
0: It's talking about these people who have their robes dipped in the blood, spending their time at the throne of God, before the throne of God, serving him day and night.
1: பாருங்க, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்த இந்த மக்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக இருந்து கொண்டு இரவும் பகலும் தேவனை செவிப்பார்கள் என்று இந்த வசனம் சொல்கிறது.
0: And he that sits on the throne shall dwell among them.
1: சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவார்.
0: You see, the blessedness of heaven is in the nearness to and fellowship with God.
1: பாருங்க, பரலோகத்தின் பாக்கியம் என்ன? அது தேவனுக்கு அருகாமையில எப்போதும் தேவன் கிட்டவே நாம் இருக்கிறோம். அதுதான்
0: வாட் மேக்ஸ் ஹெவன் சோ வண்டர்ஃபுல்.
1: பரலோகத்தை எது அவ்வளவு அற்புதமாய் மாற்றுகிறது?
0: நாட் தி கோல்ட் அண்ட் தி டைமண்ட் தட் இஸ் தேர்.
1: இது அங்க இருக்கிற வைரமும் பொன்னும் கிடையாது.
0: நவ இன் திஸ் வேர்ல்ட் வி டோன்ட் ஹேவ் எனஃப் ஆஃப் இட். தட்ஸ் வை பீப்பிள் கோ ட்ரை டு கெட் அஸ் மச் அஸ் பாசிபிள்.
1: இந்த உலகத்துல அதெல்லாம் போதுமானது இல்ல. ஆகவே தான் மக்கள் கிடைக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம் போறாங்க.
0: ட்ரைங் டு ஸ்க்ரவுஞ்ச் and somehow grab what they can get.
1: எப்படியாவது பிச்சி பேரணி இருக்குறத புடுங்கலாம்னு பாக்குறாங்க.
0: Because they don't, there's a shortage.
1: ஏன் சொன்னா இங்க தான் அது குறச்சலா
0: இருக்கு. But there you're going to be walking on it.
1: ஆனா அங்க இது மேலயே நடக்க போறீங்க.
0: So you're going to be considering like a dust.
1: ஆகவே ஒரு தூசி மாதிரி அதை நினைச்சுப்பீங்க.
0: It's got no value there.
1: அங்க அதுக்கு மதிப்பே கிடையாது.
0: Gold has no value there.
1: பொன்னுக்கு அங்க மதிப்பே கிடையாது.
0: So it is not the gold and the diamond and the pearls that are there.
1: அது அங்க இருக்கிற இந்த பொன் வைர முத்துக்கள் அதெல்லாம் அங்க கிடையாது.
0: What makes heaven such a wonderful place?
1: பரலோகத்தை அவ்வளவு அற்புதமான இடமாய் மாற்றுவது எது?
0: It is that we will be there in the presence of God, beholding him all day and night.
1: தேவனுடைய பிரசன்னத்தில் எப்பொழுதும் நாம் இருப்போம். இரவும் பகலும் அவரையே நாம் பார்த்துக் கொண்டிருப்போம்.
0: We'll be serving him and we'll be living for him.
1: தேவனை சேவித்துக் கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டிருப்போம்.
0: The nearness and the fellowship with him.
1: அவரோடு கூட மிக நெருங்கி இருப்போம், ஐக்கியம் கொண்டிருப்போம்.
0: Now for that we are being prepared.
1: அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்.
0: What a wonderful thing it is to be near God and to be in fellowship with God.
1: தேவனுக்கு அருகிலே இருந்து அவரோடு ஐக்கியப்பட்டிருப்பது எவ்வளவு எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம்.
0: That is what is being practiced now in Christian life.
1: அதைதான் இப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பழகி வருகிறோம்.
0: You better practice well because you're going to be so near and so much in tune with God.
1: அதை நல்லா பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னா தேவனோடு கூட அவ்வளவு நெருக்கமா அவ்வளவு ஐக்கியப்பட்டு இருப்பாங்க.
0: You see, if you don't fellowship with God now,
1: இப்போது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படவில்லை என்றால்,
0: if fellowship with God and nearness to God is not a matter of joy and rejoicing and a thrill for you now, then how are you going to exist in heaven?
1: தேவனோடு கூட நெருக்கமாக இருப்பது ஐக்கியம் கொள்வது இந்த உலகத்திலே உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உற்சாகமா இல்லாவிட்டால் பரலோகத்திலே எப்படி இருக்க போகுது?
0: If you don't desire to pray, if you don't desire to worship him and praise him and really enjoy his presence, then how are you going to enjoy heaven, my friend?
1: இந்த உலகத்திலே நீங்கள் ஜெபிக்க இஷ்டம் இல்லாமல் தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்க இஷ்டம் இல்லாமல் அவர் ஆராதிக்க இஷ்டம் இல்லாமல் இருந்தால் பரலோகத்திலே எப்படி செய்ய போகிறீர்கள்?
0: If in this world you would allow sin and your shortcomings to come in your way and allow you to experience some kind of a distance from God and from fellowship with God, then how are you going to be in heaven?
1: இந்த உலகத்திலே பாவமும் உங்கள் குறைகளும் உங்களுக்கும் தேவனுக்கு இடையே ஒரு பிரிவினை கொண்டு வந்து தேவனுக்கு தேவனை விட்டு உங்களை தூரமாய் கொண்டு போக அனுமதித்தால் பிறகு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறீர்கள்?
0: You see, it is important that we practice closeness with God now.
1: பாருங்க, இப்பொழுதே தேவனுக்கு நெருக்கமா இருப்பதை நாம் பழகி கொள்ள வேண்டியது அவசியம்.
0: The Christian life on this earth is a practice of his presence.
1: இந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோமே கிறிஸ்தவ வாழ்க்கை, இது என்ன? அவருடைய பிரசன்னத்தை நாம் பழகி கொள்கிறோம்.
0: We are practicing it now so that we may really be near him and be one with him.
1: ஏன் இப்பொழுது பழகுகிறோம்? ஒரு நாளிலே மெய்யாகவே அங்கு இருப்போம் அவரோடு கூட ஒன்றாக, அதற்காகத்தான்.
0: Now, and what way are we fitted for that or prepared for that?
1: எந்த விதத்திலே நாம் அதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறோம்?
0: The blood of Jesus is cleansing us today.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது.
0: Brings us near God.
1: தேவனுக்கு அருகிலே கொண்டு வருகிறது.
0: Always keeps us in intimacy with God.
1: எப்பொழுதும் தேவனோடு நெருக்கமாய் நம்மை வைத்திருக்கிறது.
0: It gives us the closeness.
1: ஒரு நெருக்கத்தை அது கொடுக்கிறது.
0: Gives us boldness.
1: தைரியத்தை கொடுக்கிறது.
0: It gives us access.
1: தேவனிடத்தில் செல்ல வழியை கொடுக்கிறது.
0: All these are provided for us so that we can experience it even now, even before we get to heaven.
1: பரலோகத்துக்கு போகும் முன்னரே இப்போதே நாம் அனுபவிக்கும்படியாகத்தான் இதெல்லாம் நமக்கு உண்டா இருக்கிறது.
0: Capacity to enjoy God and enjoy the fellowship with God and to be thrilled about that is given to us.
1: தேவனையும் அவருடைய சமூகத்தை நாம் அனுபவித்து அதன் மூலமா உற்சாகப்படுகிற அளவுக்கு ஆற்றல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
0: Spiritual appetite is there.
1: ஆவிக்குரிய பசி இருக்கிறது.
0: Hunger and thirst for God is there.
1: தேவன் மீது பசி தாகம் உண்டா இருக்கிறது.
0: When we get to heaven, the verse that we just now read, there will not be any hunger, there will not be any thirst.
1: இந்த இப்ப வாசித்த வசனம் சொல்லுகிறது பரலோகத்துக்கு போகும்போது அங்க பசியும் இருக்காது தாகமும் இருக்காது.
0: It's talking about physical hunger and physical thirst.
1: இது சரீர பிரகாரமான பசி தாகத்தை குறித்து பேசுகிறது.
0: But there will be only one hunger and one thirst, that is of God. Hunger for God and thirst for God will so fill us that our delight will be in God.
1: ஆனால் அங்கே ஒரே ஒரு பசி ஒரே ஒரு தாகம் இருக்கும். அது என்ன? தேவன் மீது நம்முடைய பசி தாகம் இருக்கும். அவர்தான் நம்முடைய மனமகிழ்ச்சியா இருப்பார்.
0: We'll be right there with him, near to him.
1: அவரோடு கூடவே இருப்போம், மிக அருகிலே நாம் இருப்போம்.
0: And this earthly life is a place where through the blood of Jesus we are allowed to experience that to some extent.
1: இந்த உலக வாழ்க்கையிலே கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் அந்த நெருக்கத்தை ஓரளவுக்கு நாம் அனுபவிக்க முடிகிறது.
0: Amen.
1: Amen.
0: Are you enjoying it, my friend?
1: நண்பர்களே, அதை நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
0: Are you enjoying it?
1: அதை அனுபவிக்கிறீங்களா?
0: Are you enjoying your fellowship?
1: உங்களுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறீர்களா?
0: Then you will enjoy heaven.
1: அப்படியானால் பரலோகத்தை அனுபவிப்பீர்கள்.
0: What gives you the enjoyment of his presence here?
1: அவருடைய பிரசன்னத்தின் சந்தோஷத்தை அனுபவத்தை இங்கே நமக்கு கொடுக்கிறது எது?
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: It cleanses you, washes you.
1: அது உங்களை சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது.
0: Brings you before God.
1: தேவனுக்கு முன்பாய் கொண்டு வருகிறது.
0: Gives you nearness and intimacy.
1: தேவனோடு கூட நெருக்கத்தை ஐக்கியத்தை கொடுக்கிறது.
0: What will give you nearness and fellowship there?
1: அங்கே எது நெருக்கத்தையும் ஐக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும்?
0: Same thing.
1: அதே காரியம்தான்.
0: The blood of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்.
0: Amen.
1: Amen.
0: So we are already being fitted for that.
1: அது ஏற்கனவே அதுக்கு ஏத்த மாதிரி நாம் ஆக்கப்பட்டு இருக்கிறோம்.
0: By the time we get to heaven, we'll be prepared.
1: பரலோகத்துக்கு போறதுக்குள்ள நாம் ஆயத்தமாக்கப்பட்டிருவோம். போனவன அனுபவிக்கலாம்.
0: We are being made ready already.
1: ஏற்கனவே அதற்காக தான் நாம் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: Fitted for that position.
1: அந்த ஸ்தானத்திற்காக நாம் ஏற்றவளாய் மாற்றப்படுகிறோம்.
0: The blood provides us not only the fitting and preparation for heaven, it gives us the subject matter for the song of heaven.
1: பரலோகம் நம்மை ரத்தம் பரலோகத்துக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றுவது மட்டும் கிடையாது, நம்முடைய பாடலுக்கு வேண்டிய கருப்பொருளையும் கொடுக்கிறதா இருக்கிறது.
0: The blood provides us a subject matter for the song of heaven.
1: பரலோக பாடலுக்கு ஏற்ற கருப்பொருளை இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிறது.
0: So we sang about the blood today.
1: ஆகவே தான் இன்னைக்கு ரத்தத்தை குறித்து நாம் பாடினோம்.
0: You see, the blood provides us the subject matter.
1: பாருங்கள், ரத்தம் தான் என்ன பாட வேண்டும் என்பதை நமக்கு கொடுக்கிறது.
0: Powerful to sing about the blood.
1: ரத்தத்தை குறித்து பாடுவது அவ்வளவு வல்லமையுள்ளதா இருக்கிறது.
0: Look into Revelation chapter 5.
1: வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தை பாருங்கள்.
0: Verse 9 and 10.
1: 9 10 வசனங்கள்.
0: They sung a new song saying, Thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation.
1: தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்னுடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு
0: And has made us unto our God kings and priests, and we shall reign on earth.
1: எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள்.
0: They sang a new song.
1: புதிய பாட்டை பாடினார்கள்.
0: Everybody say new song.
1: எல்லாரும் சொல்லுங்க புதிய பாட்டு.
0: A new song, my friend.
1: புது பாடல் நண்பர்களே.
0: This is not a song that has already been in the earth.
1: இந்த பாடல் ஏற்கனவே பூமியிலே பாடப்பட்ட பாடல் அல்ல.
0: You know, look and listen to the world song.
1: இந்த உலகத்துல பாடப்படுகிற பாடல்ல பாருங்க.
0: The other day I was hearing some song that was very old song.
1: அன்னைக்கு ஒரு பழைய song. பழைய பாட்டு கேட்டு உலக பிரகாரமான ஒரு பாடல்.
0: This guy is singing a song about a cake that was left out in the rain.
1: இந்த ஆளு வெளியில மழையில வைக்கப்பட்ட ஒரு கேக்க பற்றி பாட்டு பாடுறாரு.
0: Someone left my cake out in the rain.
1: யாரோ என் கேக்கு கேக்க வெளியில மழையில.
0: Oh, I can never get the recipe again.
1: ஓ, மறுபடியும் அந்த ரெசிபி எனக்கு கிடைக்கவே கிடைக்காது.
0: My God, what a silly song.
1: நான் யோசிச்சேன், என்ன இவ்வளவு மட்டமான அல்பமான ஒரு
0: பாட்டு. He's really crying over the cake that is left out in the rain.
1: வெளியே இருக்கிற கேக்காக அழகுன்னு அழுகுறாரு.
0: That he made it so good and so wonderful and someone left it in the rain and he doesn't know how to make it again.
1: அவ்வளவு நல்ல ருசியா செஞ்சிருக்காரா, யாரோ மழை விட்டாங்களா, இனி அந்த மாதிரி செய்யவே முடியாது.
0: I would tell that person there's a lot of cake being sold.
1: You
0: can make it better than you can make.
1: நிறைய கேக் விக்கறாங்க, உங்களை விட நல்லா செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய
0: பேர் இருக்காங்க. Don't cry about this stupid cake.
1: இந்த கேக்குக்காக அழாதீங்க.
0: The world songs are stupid and silly songs.
1: உலகத்தின் பாடல்கள் முட்டாள்தனமாய் அல்பத்தனமாய் இருக்குது.
0: Say ah who and everything.
1: எல்லாத்துக்கும் ah who.
0: I don't know what is this ah and who is
1: all. இந்த ah who-ன்றால என்னன்னா
0: புரியல. There is nothing, there is shallowness, there is emptiness, there is stupidity.
1: இந்த பாடல்களே முட்டாள்தனம் இருக்கு. வெறுமை இருக்கிறது எதுவுமே இல்லை.
0: I cannot rejoice over those songs.
1: அந்த பாடலை கேட்டால் மகிழ முடியவில்லை.
0: No, I cannot sing those songs.
1: அந்த பாடலை நான் பாடவும் முடியவில்லை.
0: I sing a new song.
1: ஆனால் நான் புது பாடலை பாடுகிறேன்.
0: A new song is in my heart.
1: என் இதயத்தில் புதிய பாட்டு இருக்கிறது.
0: A song that the earth has not brought about.
1: அந்த பாடலை இந்த பூமி எனக்கு கொடுக்கவில்லை.
0: The philosophers and the songwriters not
1: writing எனக்கு எழுதவில்லை.
0: This song is about the precious blood of Jesus.
1: இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தை குறித்து.
0: What the blood has done for me.
1: அந்த ரத்தம் எனக்காக என்ன
0: செய்திருக்கிறது,
1: சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்,
0: the blood that washes me clean,
1: என்னை கழுவி சுத்தமாக்குகிற ரத்தம்,
0: the blood that gives me access into his presence,
1: தேவனுடைய சமூகத்தில் செல்வதற்கு தானிய கொடுக்கிற ரத்தம்,
0: the blood that makes me stand and sit with God,
1: தேவனோடு கூட நின்று அவரோடு கூட உட்கார்வதற்கு தகுதியை கொடுக்கிற ரத்தம்,
0: the blood that causes me to dwell in the presence of God,
1: தேவனுடைய பிரசன்னத்தில் நான் வாசம் பண்ணும்படி எனக்கு உதவுகிற ரத்தம்,
0: the blood about which the world does not understand,
1: அந்த ரத்தத்தை குறித்து தான் இந்த உலகம் அறியாது இருக்கிறது.
0: It doesn't know a song like this.
1: இப்படிப்பட்ட பாடல் உலகத்துக்கு தெரியாது.
0: It doesn't know any song like this.
1: உலகம் இதை பற்றி எதையும் அறியாது இருக்கிறது.
0: They are singing about some cake, some girl, some boy, some this and some that, some nonsense.
1: ஏதோ கேக்க பத்தி பாடுறாங்க, பையனை பத்தி பாடுறாங்க, பொண்ணை பத்தி பாடுறாங்க, இதெல்லாம் பத்தி பாடிட்டு இருக்காங்க.
0: But this is the thing to sing about.
1: ஆனால் பாட வேண்டியதோ இதை பற்றி.
0: A new song.
1: புதிய பாடல்.
0: About how he has redeemed us through his blood.
1: எப்படி தம்முடைய ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டெடுத்து இருக்கிறார் என்று.
0: Amen.
1: Amen.
0: Is that song in your heart?
1: அந்த பாடல் உங்கள் இதயத்தில் இருக்கிறதா?
0: The blood is the subject matter of the song in heaven, my
1: friend. பரலோகத்தில் பாடப்படுகிற பாடல் அதனுடைய கருப்பொருளே ரத்தம்தான்.
0: You can learn right now what they're going to sing in heaven.
1: பரலோகத்தில் என்ன பாட போறாங்க என்பதை இப்போதே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம்.
0: They're going to sing the very ones that we've been singing tonight.
1: இன்றைக்கு இங்கே நாம் பாடினோமே அதே பாடலை தான் அங்கே பாட போகிறார்கள்.
0: Heaven boasts about nothing but the blood of Jesus.
1: பரலோகம் இயேசுவின் ரத்தத்தை தவிர்த்து எதிலுமே பாராட்டுவதில்லை.
0: All the heavenly angels and the elders there in the presence of God and the multitude of the people from every tongue, tribe and nation are gathered there to sing about this wonderful blood.
1: பரலோகத்திற்கு தூதர்கள் மூப்பர்கள் திரள் கூட்டமான சகல ஜாதி கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் அனைவரும் இந்த ரத்தத்தை பாடுவதற்காக இருக்கிறார்கள்.
0: This is a universal song.
1: இது சரல்
0: song that everybody will relish and rejoice in.
1: எல்லாரும் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல்.
0: Amen.
1: Amen.
0: That's why we sing about it now.
1: ஆகவே தான் இப்பவே அதை பற்றி நாம் பாடுகிறோம்.
0: Practice session.
1: இது பிராக்டிஸ் செஷன் பாருங்க.
0: Amen.
1: Amen.
0: Practice session.
1: இது பயிற்சி எடுக்கும் நேரம்.
0: And we laugh at the world songs.
1: உலக பாடல கண்டு நாம் நகைக்கிறோம்.
0: There's nothing there.
1: அதுல ஒண்ணுமே இல்ல பாருங்க.
0: There's no ஆ and ஊ there.
1: அதுல ஆ ஊன்னு சொல்றது
0: ஒண்ணு. This is where it is.
1: இதுலதான் இருக்கு.
0: This is where the real joy is.
1: இதுலயே தான் நம்முடைய மகிழ்ச்சி இருக்கு.
0: Turn with me to Revelation 1 and I'll close with this.
1: வெளிப்படுத்தும் முதலாம் அதிகாரம் திருப்போம். இதோடு நான் முடிக்கிறேன்.
0: Verses 5 and 6.
1: 5 6 வசனங்கள்.
0: From Jesus Christ who is faithful witness and first begotten of the dead and the prince of the kings of the earth unto him that loved us and washed us from our sins in his own blood.
1: உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக.
0: Made us kings and priests unto God and his Father, to him be glory and dominion forever and ever. Amen.
1: நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியலுமாக்கிய அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென்.
0: You see what we are singing?
1: நாம் என்ன பாடுறோம்?
0: What we are going to sing there in heaven?
1: பரலோகத்தில் நாம் என்ன பாட போகிறோம்?
0: It's about how he loved us and washed us from our sins through his blood.
1: எப்படி அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவினார்.
0: It is about how he made us kings and priests.
1: எப்படி நம்மை ராஜாக்களும் ஆசாரியலும் ஆக்கினார்.
0: How he has changed us.
1: எப்படி அவர் நம்மை மாற்றினார்.
0: How this blood has worked in us to cleanse us and wash us and change us and to make us sons and daughters.
1: எப்படி அவருடைய இரத்தம் நமக்குள்ளே கிரியை செய்து நம்மை கழுவி நம்மை சுத்தம் பண்ணி தேவனுடைய குமாரர் குமாரத்திலே மாற்றியது, அதை பற்றி பாட போகிறோம்.
0: Amen.
1: Amen.
0: That is the song in our hearts.
1: நம்முடைய இருதயத்திற்கு பாடல் அந்த பாடல் தான்.
0: This is the thing that we will sing about.
1: இந்த காரியத்தை குறித்து தான் நாம் பாட போகிறோம்.
0: That is what we must rejoice about now.
1: அதை குறித்து தான் இப்பொழுதே நாம் மகிழ வேண்டும்.
0: This is the thing that matters.
1: இதுதான் முக்கியமானது.
0: The world doesn't understand it.
1: உலகத்துக்கு இது புரியவில்லை.
0: World doesn't understand the joy and the rejoicing of the believer.
1: விசுவாசிக்குள்ள இருக்க மகிழ்ச்சி சந்தோஷம் இது உலகத்துக்கு புரியுறது இல்ல.
0: We are strange creatures.
1: நாமெல்லாம் வினோதமான சிருஷ்டிகளா இருக்கோம்.
0: And the world looks at us and says you are mad.
1: உலகம் நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன பைத்தியமானு கேக்குறாங்க.
0: What did you sing?
1: என்ன பாடுறீங்க நீங்க?
0: Are you washed in the blood?
1: ரத்தத்தினால கழுவப்பட்டீங்களான்னு
0: கேக்குறீங்க. In the soul cleansing blood of the lamb?
1: ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது.
0: What kind of a song is that?
1: என்ன பாட்டு இது?
0: The world rejoices in someone left the cake out in the rain.
1: நீ யாரோ மழையில கேக்க விட்டாங்களா அத பாடி உலகம் மகிழ்கிறது.
0: And the stupidity.
1: அந்த முட்டாள்தனத்தை அவருடைய
0: மகிழ்ச்சி. This is the wisdom of God.
1: இதுதான் தேவனுடைய ஞானம்.
0: This is the thing that God has planned and purposed throughout all eternity.
1: இந்த காரியத்தை தான் தேவன் நித்தியமாய் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்.
0: Amen.
1: Amen.
0: Time is up and let's stand together.
1: நேரம் முடிந்துவிட்டது நாம் எல்லாரும்
0: and let's lift up our hands and thank God.
1: நம்முடைய கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.
0: Praise him and worship him.
1: அவரை துதியுங்கள், ஆராதியுங்கள்.
0: Rejoice in him.
1: அவரிலே களி கூறுங்கள்.
0: Oh, you have something to shout about.
1: Oh, கம்பீரிக்க உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: You have something to sing about.
1: உங்களுக்கு ஒன்று இருக்கிறது.
0: Something to rejoice.
1: நீங்கள் களிகூற ஒன்று இருக்கிறது.
0: Something to glory in.
1: நீங்கள் மேன்மை பாராட்ட ஒன்று இருக்கிறது.
0: Paul says I'm a glory in nothing else but the cross of our Lord Jesus Christ.
1: அவர் சொல்லுகிறார், நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு எதிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்.
0: This is what the song is about.
1: பாடல் இதை பற்றியதுதான்.
0: This is what our glory is about.
1: நாம் மேன்மை பாராட்டுவது இதை பற்றிதான்.
0: Let's glory in that.
1: இதிலே நாம் மேன்மை பாராட்டுவோம்.
0: Let's rejoice in that.
1: இதிலே நாம் களிகூறுவோம்.
0: Lift up your hands and praise the Lord.
1: கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள்.
0: Hallelujah.

தேவன் தம்முடைய ஒரே பேரான குமரனையே இந்த உலகத்திற்கு அனுப்பினாரே, அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த ஈகைக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு, சாக்ரிஃபைஸ், தியாகம் ஒன்றுமே பெரிதல்ல என்று சொல்லி அனைவரிலே எங்களே நாங்கள் திடப்படுத்திக் கொள்வோம்.

ஆமாம், நான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஞாபகம் வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். நிறைய நேரத்தில் அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய எந்த ஒரு சந்தோஷத்தையும் அவங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு நேரத்தையும் எங்களால் கொடுக்க முடியல. ஒரு தகப்பனா அந்த அதை சகிக்க முடியாது. ஏன்னா பக்கத்தில் இருந்த பிள்ளைக்கு என்ன நடக்கும், எப்படி இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஆனால் நாங்கள் இருக்கிறது தூரம். அவள் இந்த நேரத்தில் எங்களுடைய அரவணைப்புக்காக ஏங்குவாங்க அந்த பிள்ளைங்க. ஆனால் அந்த எந்த நேரத்துலேயும் அது எங்களுக்கு சாத்தியமே கிடையாது. நாங்கள் போக முடியாது. அது கஷ்டமாக இருக்கும். அந்த அது வந்து வலி. அதை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. அவங்களுக்கு சரீரத்திலேயோ இல்லை அவங்களுடைய ஆவிலேயோ எந்த விதமான பாதிப்பும் வராதுங்கிற நம்பிக்கையை மட்டும் நாங்கள் மனசில் வச்சுருப்போம். அந்த நம்பிக்கை தான் அவங்க தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் தூரத்தில் இருந்தாலும் எங்களை நடத்துது. மறுபடியும் நாங்கள் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்கள நல்ல நிலமையில் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி நாங்கள் இந்த இழக்கிற அந்த இழப்பீடுகளுக்கு தகுந்த பலனை எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் கூட்டி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக கடவுள் கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையினால் அந்த நேரங்களெல்லாம் எங்களுடைய மனசை நாங்கள் கல்லாக்கிக்கிட்டு இருந்துக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவும் செய்ய முடியாது.

பரிசுத்த ஆவியானவர், உம்முடைய சித்தத்தை செய்ய என்னை அழைத்தீர். ஒரு குயவன் கையில் களிமனை போல என அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றும்.

0: தாவீது தன் வாழ்வின் இறுதி கட்டத்துல தன் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார். சந்தித்த போராட்டங்கள் எதிர்ப்புகள் ஏராளம் ஏராளம், ஆனால் கர்த்தரோ சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடுத்தார். அதை சொல்லி பாடுகிறார் நீதான் சங்கீதம் 18.
1: உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. உயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன்.

0: ஐந்தாம் அதிகாரம் 35 வசனம், யோவான் 5:35.
1: அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
0: யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான்.
1: நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள்.
0: நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்திலே கலிகூற மனதாய் இருந்தீர்கள். வெளிச்சத்தோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். வெளிச்சம், மகிமை, இவைகள் சபைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் இருளின் பிள்ளைகள் அல்ல, இருளின் அதிகாரத்தின் என்று வெளிச்சத்துக்கு வரவழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்தகாரத்தின் அதிகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு ஆண்டவர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இருளின் அதிகாரத்தில் நான் வாழ்ந்த நாட்கள் எனக்கு நன்றாகவே தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் என்னை அந்த இருளிலிருந்து பிரித்து இந்த மகா பெரிய ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு என்னை கொண்டு வந்து என் வாழ்க்கையை மாற்றினதை மறக்க முடியாது. இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அந்த சாட்சி இருக்கும் என்று நம்புகிறேன். அந்த சாட்சி உனக்கு இல்லையா? நீ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வராமல் இன்னும் சில பாவ கட்டுகளில் அடிமைத்தனத்துக்குள் இருந்தால் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவான் ஸ்நானகன் எப்படி இந்த பிரகாசிக்கிற விளக்காக அவன் மாறினான்? அவன் தாயின் வயிற்றில் இருக்கும்போது அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அந்த பிறப்பிலேயே அந்த அபிஷேகம் அவன் மேலே இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாலேயே நம்முடைய தேவன் நம்மை அறிவார். உன் தாயின் கற்பத்தில் எலும்பு உருவாகிறதுக்கு முன்னமே, உன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை தெரிந்தெடுக்கிற தேவன். நீ வெளிச்சமாக இருக்கத்தான் கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்கு வரத்தான் நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். இவன் எப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! இவன் பிறப்பதற்கு முன்னமே, பல ஆண்டுகளுக்கு முன்னமே இவரை பற்றிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. நான் ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் எலியாவின் ஆவி, அவன் பலமும் உடையவனாக இருப்பான், அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் திருப்புகிற அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை, நல்ல உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்த இவன் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், இந்த சந்ததி இருக்குதே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வரப்போகிற சந்ததி, அதை கர்த்தருக்குள் நடத்தணும். உங்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டுறக்கூடாது. நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு இணைந்து இசைந்திருக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை கண்டித்து கண்டித்து பார்த்துட்டு, இது விளங்காது, இது உருப்படாது, இது சரியாக வராது அப்படின்னு விட்டுருவாங்க. நிறைய அப்பா அம்மார் பிள்ளைகளோடு பேச மாட்டாங்க, ஏன்னா அவங்க சொல்லி சொல்லி பார்த்து மதிக்கலைன்னு தள்ளிடுவாங்க. இல்லை, உன் பிள்ளைய ஆண்டவரோடு இணைக்கணும், உன்னோட இணைக்கணும். உங்கள் இருதயம் அந்த பிள்ளைகளோடு இணைக்கப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமானது. அது அப்படியே தண்ணி தெளித்து விட்டுறாதீங்க. உங்கள் பிள்ளைகள் நல்லா ஆண்டவருக்குள்ளே வரணும், கைகளை நல்லா உயர்த்தி. ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த காலத்து பிள்ளைகள், ஆனால் அவங்கள கர்த்தர் மாற்றி அமைப்பார். விசுவாசிக்கணும். அவங்கள பற்றி நல்ல எண்ணம் இருக்கணும். அவங்கள பற்றி தீர்க்க தரிசனம் இருக்கணும். உனக்கு நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் உன் பிள்ளையை பற்றி சொல்லணும். நீ நல்லா இருப்போம், ஆண்டவர் உன்னை கொண்டு வருவார், நிறைவேற்றுவார், அற்புதம் செய்வார், உன்னை ஆண்டவர் மகிமையாக எடுத்து பயன்படுத்துவார். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதனால தான் அவன் பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. அவன் வனாந்தரத்தில் போய் இருந்தான், அங்கு ஆண்டவருடைய சத்தமாக இருந்தான் என்பதை பார்க்கிறான். உன் வாழ்க்கையில் நீ வனாந்தரமான இடத்துல இருந்தாலும் நீ பிரகாசிக்க முடியும். வனாந்தரத்தில் அவன் சத்தம் போடும்போது யூதேயா தேசத்தார், எருசலேம் நகரத்தார், இன்னும் யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள மற்ற அநேக ஜனங்கள் ஓடி வந்தார்கள் அவனை பார்க்க. அவன் பிரசங்கம் ஒன்றும் ஆசீர்வாதமான பிரசங்கம் அல்ல. இயேசு கண்ணீரை துடைப்பார், இயேசு ரொம்ப அன்பாக இருக்கிறார், அதெல்லாம் நல்ல பிரசங்கம்தான். ஊடே ஊடே நம்ம அது நமக்கு வேணும். ஏன்னா நம்ம கண்ணீர் இருக்குமோ, ஆறுதல் தேவை. ஆறுதலின் பிரசங்கம் சபைக்கு தேவை தான். ஏன்னா ஆறுதல் இல்லாமல் வருகிற மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆனால் ரொம்ப வருஷமாக உட்கார்ந்து ஒரு மாற்றமும் இல்லாத ஆட்களுக்கு, மனம் திரும்பாத ஆட்களுக்கு எப்படி பிரசங்கம் தேவை? விரியம் பாம்பு சொல்லுங்கள், பாம்பு குட்டிகளாக உட்கார்ந்துருக்கிறீங்க அப்படின்னு பிரசங்கம் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஏன்னா நம்மளால் லேஸ்பட்ட ஆளில் பிரசங்கம் கேட்போம், ஆனால் உள்ள விஷம் இருக்கும், பயங்கரமாக விஷம் இருக்கும். எப்போ வெளியே தெரியும், யாராவது நம்மளை பிரச்சனை பண்ணாதான் அந்த விஷம் நம்மளை விட்டு வெளியே வருது. அதனால் விரியம் பாம்பு குட்டிகளை போல் இருக்கக்கூடாது. நீ கனி கொடுக்காவிட்டால் உனக்கு கோடாரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே வச்சிருக்கார்? மேலே கிளைகளை வெட்ட கத்திரிக்கோள் வைக்கலை, அவர் கோடாரி வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணுறவனை தேடி வர்றாங்க, ஓடி வர்றாங்க. அவங்க எல்லாரும் மனாந்திரத்துக்கு ஓடி வந்து நாங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. காரணம், அவனுக்குள்ள வெளிச்சம் இருந்துச்சு, அவனுக்குள்ள பிரகாசித்த ஒரு மனுஷனாக இருந்தான். இப்படி தான் ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆட்கள் அல்ல, நமக்குள்ள வெளிச்சம் இருக்குது. கர்த்தர் இந்த யோவான் ஸ்நானகனை எடுத்து பயன்படுத்தினார். யோவான் ஸ்நானகன் அவனை பார்த்து இயேசு ஒரு தடவை சொல்கிறார் மற்றவங்கக்கிட்ட, நீங்கள் யாரை பார்க்க போனீங்க மனாந்திரத்தில்? காற்றில் அணையும் அலையும் நான் அலையா, அசையும் நான் அலையா? அதாவிட்ட யாரை பார்க்க நீங்கள் போனீங்க? மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா, ஒரு மனுஷனையும் நான் அலையுமா பார்க்க போனீங்க? இல்லை, தீர்க்கதரிசியை பார்க்க போனீங்க. தீர்க்கதரிசி சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவன் தாயின் இந்த ஸ்திரீகளிடத்தில் பிறந்த எல்லாரை பார்க்கலாம் அவன்தான் பெரியவனாக இருக்கிறான். அவன் எனக்கு அவன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்த ஆயத்தமாக்க எனக்கு முன்னோடியாய் போனான். இவன் எப்படி அவன் பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான் என்றால், இயேசுக்கும் இவனுக்கும் 6 மாதம்தான் வித்தியாசம். இயேசுவோடு கூட சேர்ந்து வளர்ந்து அந்த தெய்வத்தோடு கூட வளர்ந்து வந்தவன் இந்த யோவான் ஸ்நானகன். உங்கள் வாழ்க்கையிலும் எவ்வளவு இயேசுவோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவா நீங்கள் பிரகாசிக்க முடியும், அவ்வளவா நீங்கள் வளர முடியும். எவ்வளவு நீங்கள் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறீங்களோ அவ்வளவாக உங்கள் வாழ்க்கையின் பிரகாசமும் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்கள் இருதயம் ஒரு நல்ல உள்ளம் கொண்டதாக இருக்கணும், நல்ல எண்ணம் கொண்டதாக இருக்கணும். ஆண்டவரோடு செஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவை. இவன் எப்படி பிரகாசிக்கிற ஒரு விளக்காக மாறினான் என்பதை நாம் படிக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையில் அவன் தைரியமாக ஏரோதுக்கு முன்னால் நிற்கிறான். ஏரோதுக்கு முன்னால் நின்றுக்கிட்டு, ஏரோது ராஜாவே, நீ பெரிய ராஜா, வாழ்க, எனக்கு ஏதாவது நான் ஒட்டக ஆடையைத்தான் தரிச்சிருக்கிறேன், எனக்கு வெட்டுக்கிளி தான் சாப்பாடு இருக்குது, எது சாப்பாடை தாரும், ஏதாவது கொஞ்சம் பணத்தை தாருன்னு கேட்கலை. சொன்னான், ஏரோது ராஜாவே, நீ உன் சகோதரியனுடைய மனைவியை எடுத்து வச்சிருக்கிற பாரு, அது சரியில்லைன்னு சொன்னான் பாருங்க. அதுதான் விளக்கு. கை வைத்து கத்துற துதிப்போம். நல்ல 2 கை வைத்து. ஆமே, பெரிய பணக்காரன் 2 மனைவியோடு வர்றான்னா பார்த்து சொல்லணும், முதல் மனைவியை நீ ஒழுங்காக வச்சுக்க, 2வது மனைவியோடு வாழாத, தள்ளிடுன்னு சொல்லணும், சத்தியம் சொல்லணும். சபைக்குள்ள சத்தியம் சொல்லாமல் இருந்தால் பிரகாசிக்க முடியாது. அவனை கொண்டு சிறையில் போட்டாலும் அவன் சத்தியத்தை சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி, 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, சபை பரிசுத்தமாக இருக்கணும், மக்கள் பரிசுத்தமாக இருக்கணும், அதனால் நாங்கள் விளக்காக இருக்கணும், வெளிச்சமாக இருக்கணும்னா நாங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு சயின்டிஸ்ட்டை டெஸ்ட் பண்ணான், வெளிச்சத்துக்கு எவ்வளோ வளம் இருக்குன்ட்டு. 2 எலி குட்டிகளை எடுத்தான், ஒரு இருட்டு அறைக்குள்ளே கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அந்த எலிக்குட்டியை ஒன்றை தூக்கி உள்ளே போட்டு இருட்டு அறையில் வச்சான். 3 நிமிஷத்தில் அந்த எலி செத்து போச்சு, அந்த எலிக்குட்டி. ஆனால் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதே அளவு தண்ணீர் வச்சு இன்னொரு எலிக்குட்டியை போட்டுட்டு மேலே அறையில் ஒரு வெளிச்சம் வர்றாப்புல ஒரு ஓட்டை ஒன்று போட்டு அது மூலமாக வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் அந்த இடத்துல பட்ட உடனே இந்த எலிக்குட்டி சாகலை. அந்த எலிக்குட்டி 24 மணி நேரம் அந்த தண்ணியில் அங்கும் இங்கும் அசைஞ்சு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. அதை எடுத்து வெளியே விட்ட போது அதுக்கு உயிர் இருந்தது, அது உயிரோடு இருந்தது. அப்போ வெளிச்சத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சான். ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி, இருளில் வாழாதே, இருளின் அதிகாரத்தில் இராத, உனக்கு நித்திய ஜீவன் இருக்காது, நீ பிழைக்க முடியாது, ஆண்டவருக்குள்ளே வந்து பாரு, அவர் உன் வாழ்க்கையை ஆச்சரியமாக நடத்துவார். ஆமென். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை இன்னைக்கு உயிரோடு வைத்திருக்கிற இந்த ஆண்டவருடைய வல்லமையை நீ காணத்தக்கதாக. இந்த ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார், நீ பிரகாசிக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை, ஆண்டவர் உன்னை காப்பாராக. இந்த யோவான் ஸ்நானகன் தான் சொன்னால், ஆண்டவராக இயேசு எனக்கு பின்னால் வருகிறார், அவர் என்னிலும் அல்லவர், நான் உங்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுக்குறேன். தண்ணீரின் ஞானஸ்தானம் ரொம்ப முக்கியம். தண்ணீரின் ஞானஸ்தானம் ஏன் முக்கியம்? அதுதான் பூமியில் உங்களை பற்றி சாட்சி கொடுக்குது. இந்த பூமியில் மூணு சாட்சி நீங்கள் பெறணும், ரத்தம், ஜலம், ஆவி. இந்த மூணும் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால் ரட்சிக்கப்படுவது. ஜலம், நீங்கள் தண்ணீருக்குள் இறங்கி உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்தபோது பழைய மனுஷனை நீங்கள் அடக்கம் பண்ணி புதுசாக மாறுவது. மூன்றாவது பரிசுத்த ஆவியானவர். இந்த மூணும் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும்னு பைபிளில் சொல்லியிருக்குது. ஆகையினால நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களா? பெறலைன்னா அதை நிச்சயமாக கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அடுத்த ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம். இந்த ரெண்டும் மூழ்கி இருக்கிற அனுபவம், ஏதோ வெளியில் இருக்கிற அனுபவம் இல்லை. மூழ்கணும், தண்ணிக்குள்ளே மூழ்கணும். சில ஆட்கள் மூழ்க மாட்டாங்க, அப்படியே விரைச்சி போய் நிற்பாங்க. அவன் மூக்கை பிடிச்சி உள்ள அமுக்கிடணும். பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் எல்லாம் உள்ளே மாறிடணும். சில ஆள் ஞானஸ்தானம் எடுக்காது, தண்ணி நான் போய் செத்துருவேன்னு நினைப்பாங்க. அப்படிலாம் சாக மாட்டீங்க. பாவம்தான் பாவத்தை அடக்கம் பண்ணுற ஒரு அனுபவம். அதை விட்டு வெளியே வந்துட்டா உயிர்த்தெழுதலின் அனுபவம். அதைப்போல் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு வல்லமை உள்ள அபிஷேகம், உனக்கு பலனை கொடுக்கும். நீ கத்தருக்குள்ளே வளர்றதுக்கு இந்த பலன் வர்றது ரொம்ப அவசியம். அதை நீங்கள் லேசாக விட்டுறக்கூடாது. இந்த ரெண்டும் மிகவும் அவசியமான ஒன்று. இவன் அந்த அக்கினியின் ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமேன். ஒவ்வொருத்தரும் வெது வெதுப்பாக இருக்கக்கூடாது, குளிராக இருக்கக்கூடாது. இந்த அக்கினி நெருப்பு வர்றதுக்கு முன்னால் எல்லாரும் இறைச்சியெல்லாம் பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. இறைச்சியை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நாத்தம் தான் அடிக்கும். மீனை பச்சையாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா, ஜப்பான்காரன் சாப்பிடுவான், பச்சையாக தான் சாப்பிடுவான் மீன் எல்லாம். அதுக்குன்னு ஒரு மீன் இருக்கும், பச்சையாக சாப்பிடுவோம். நம்ம பச்சையாக சாப்பிட மாட்டோம். நம்ம கபாப் சாப்பிட்ற ஆட்கள் அல்ல. நெருப்பில் சுட்டது எவ்வளவு நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் நெருப்பு வர்றதுக்கு முன்னால், அக்கினி வர்றதுக்கு முன்னால் எல்லாம் பச்சையாக சாப்பிட்டான். அக்கினி, இந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் வர்றதுக்கு முன்னால் மக்கள் வாழ்ந்த இடம் எங்கே சூடான இடம் இருந்தோ அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த குளிர் தேசத்தில் போய் வாழ்ந்ததில்லை. இப்போ எல்லாரும் குளிர் தேசத்தில் வாழ்கிறாங்க அக்கினி இருக்கிறதுனால. இந்த அக்கினி ரொம்ப விசேஷம், வெளிச்சம் ரொம்ப முக்கியம். ஆகினால் இந்த வெளிச்சம்தான் அநேகருக்கு ஜீவனை கொடுக்குது, வெளிச்சம்தான் அநேகரை வாழ வைக்குது, நம்மளை ருசியை சாப்பிட வைக்கிறது இந்த அக்கினி. இந்த அக்கினி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நிறைய விசுவாசிகள் குளிர்ந்து போயிட்டாங்க, சோர்ந்து போயிட்டாங்க. சோதனைகள், கஷ்டங்கள் விசுவாசிகளுக்கு ஜாஸ்தி வரும், நிறைய பாடுகள் வரும். உலகத்தில் இருக்கிறவன், அரசியல்வாதிகள், மற்ற உலகத்தில் இருக்கிறவெல்லாம் நல்லா இருப்பான். ஒரு அவனுக்கு ஒரு வியாதி இருக்காது. ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு 82 வயசு ஆகிட்டு, இன்றைக்கும் நல்லா சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் அதிகமாக அப்படின்னு சொல்கிறான். நல்லா இருக்கிறேன், ஒரு வியாதியும் இல்லை. மொத்தமாக போட போகிறாரு, வேறு ஒன்றும் இல்லை. நீ ஆண்டவருக்குள்ள மாத்திரம் உன்னை பெருமை பாராட்டு. எனக்கு நான் ஒரு ஆஸ்பத்திரிக்குமே போகலை, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே வராது நினைக்காது. விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையில் பல பாடுகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் அனல் உள்ளவங்களாக இருங்க. கை வேத்தி நல்ல கை வேத்தி அனலாக இருக்கணும். நாக்காளி அனலாக்கிட்டு போயிடாதீங்க. ஆண்டவருடைய ஊழியத்தில் அனலாக இருக்கணும். அல்லேலுயா, நல்லா அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா அனலாக சொல்லுங்களேன். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் அனலாக இருங்கள். வந்து தூங்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அனலாக இருங்கள். ஆண்டவருக்குள்ள அனலாக இருங்க. உற்சாகமாக ஆக்டிவாக இருங்க. அனலாக இருக்கிறதுனா ஆக்டிவாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் வயசாகி போச்சுன்னு எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனிமேல் நான் ரிட்டையர்டில் தான் இருக்க போகிறேன்னு மூளையில் ஒதுங்கிடாத. இனிமே தான் நீ அனலாக இருக்கணும். இனிமே தான் ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். இனிமே தான் ஆண்டவர் உன்னை எடுத்து ஆசீர்வதித்து விடுதலை ஆக்குவார். ஆமேன். நல்ல கைகளை பேத்தி ஒரு அனல், ஒரு அக்கினி எங்கள் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே ஒரு அனல் இருக்கட்டும். எங்கள்கிட்ட வர்றவங்க அனலாகட்டும். சோர்ந்து போகக்கூடாது. எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஏசாயா 60:1-5 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் மொத்தமாக வாசிக்க வேண்டாம். 1 வாசிங்க.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி நீ பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது,
0: கர்த்தருடைய மகிமை உன் மேல உதிச்சது. எழும்பி பிரகாசின்னு சொல்லப்பட்டிருக்குது. எழும்பணும். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துக்கிட்டே இருக்கிறது எப்படி நீ பிரகாசிக்க முடியும்? ஆண்டவர் உன்னை பிரகாசிக்க பண்ண எழும்ப சொல்றார். எழும்பு. நீ உன் படுக்கையை விட்டு எழும்பு. உன் தூக்கத்தை விட்டு எழும்பு. உன் சோர்வை விட்டு எழும்பு. எலியா சோர்ந்து போயிட்டார். நல்ல மலையில் அக்கினிலாம் இறக்குன ஆள் தான். ஒரு பெண் சொன்ன உன் தலையை எடுத்துருவேன். பயந்து போயிட்டான். நான் ஒரு ஆள் தான் மீதியாக இருக்கிறேன். ஆண்டவரே வைராக்கியமாக இருந்தப்பா, என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சூற செடிக்குள்ளே வந்து படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அவனுக்கு நல்ல ஒரு அனலுள்ள அப்பத்தை வச்சிருக்கிறார். அவனுக்கு தண்ணீரை வச்சிருந்தார். எழும்பு, இப்போ நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி விட்டார். அவன் உற்சாகத்தோடு 40 நடந்து போகிறான். திரும்ப அவன் அதே பாதையில் திருப்பி விடுகிறார். உன் மூலிய முடியலை, உனக்கு அக்கினி தேவை என்று சொல்லி அவனுக்கு அனல் உண்டாக்கி விட்டதை நாம் பார்த்தோம். ஆண்டவருடைய வல்லமை உன்னை சந்திப்பதற்கு நீ எழும்பணும். எழும்பு, தூக்கத்தை விட்டு எழுந்துரு. நீ உன் காலத்தை வீணாக்கிறாத, உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தி எழும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழும்பணும். யாரெல்லாம் ஊழியத்தை விட்டுட்டீங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் போதும் என்று படுத்திருக்கிறீங்களோ, எல்லாரும் மறுபடியும் எழும்பி கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்த உங்களை அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கலாங்க. அந்த வசனத்தின் 2 வசனத்தை வாசிங்க.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடி இருக்கும்.
1: ஆனாலும் உன்மேல் கர்த்தர்
0: ஆனாலும் பூமியை மூடட்டும், ஜனங்களை காரிருள் மூடி இருக்கட்டும், ஆனாலும் இதெல்லாம் மூடி இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் ஓம் மேல என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: அவருடைய மகிமை உன் மேல காணப்படும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை பயத்தி நல்ல கத்துறது. ஆனாலும் கத்தர் உன் மேல ஒரு கண் வச்சிருக்கிறார். எதுக்குன்னா உன் மேல மகிமையை வச்சிருக்கிறார், உன் மேல வெளிச்சம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ காட், நல்ல கை பயத்தி வெளிச்சம் மகிமை என் மேல இருக்குது. ஆமேன். சில ஆட்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா ஒரு உற்சாகம் இருக்கும். சொல்லுவாங்க, பாஸ்டர் இங்கேயே இருந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைப்பா, சபை ஆக்சுவலாக மண்டே தான் சபை. அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல சபை இருக்கணும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த நாள் தான் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப சிலருக்கு முக்கியமான நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பலனை பெற்று வெளிச்சத்தை பெற்று எங்கே வெளிச்சமாக இருக்கணும்? உங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சமாக இருக்கணும். உங்கள் வேலை ஸ்தலத்தில் வெளிச்சமாக இருக்கணும். அங்கே தான் நீங்கள் மகிமையாக இருக்கணும். அங்கே தான் உங்களுக்கு அனல் வேணும். நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். யார் ஊழியக்காரர்கள்? யார் ஊழியக்காரர்கள்? யார் சத்தமாக சொல்லுங்கள் சொல்லுங்கள், நெஞ்சில் அடித்து சொல்லுங்கள். நாங்கள் தான் பார்த்தா அப்படி தெரிய மாட்டேங்க, அதான் பிரச்சனை. இந்த ஊழியக்காரர்கள்னா மேடையில் கொண்டு வைக்கணும், மேடையில் இருக்கிறவங்க தான் ஊழியக்காரங்க அப்படின்னு இல்லை. நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. நீங்கள் தான் ஊழியக்காரர்கள், நீங்கள் தான் பிரகாசிக்கணும், நீங்கள் தான் வேலை ஸ்தலத்தில் ஒரு ஆசிரியர் இருந்தால் அந்த ஸ்கூலில் படிக்கிற 1000 பேருக்கு நீ வெளிச்சமாக இருப்பாள். எத்தனை பேர் விசுவாசிங்க, நீ நர்ஸாக இருந்தீன்னா நிச்சயமாக ஆஸ்பத்திரியில் வர்றவங்களுக்கெல்லாம் நீ தான் வெளிச்சமாக இருப்பாள். அல்லேலூயா. நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீ ஊசி போடுறதே வித்தியாசமாக இருக்கும். ஆமாப்பா, அவன் சொல்லுவான், தான் அப்பா வந்த ஒருத்தன் ஒரு போடு ஊட்டியை அனுப்பி வச்சுட்டாங்க, அவன் போட்ட ஊசி எனக்கு உள்ளே போய் இதாகிட்டு, நீ போடுற ஊசி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லணும். அதான் உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம். நீ அப்போ சொல்லணும், இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரியா, அந்த அன்பு தான் உங்களை ஆண்டு தொடுன்னு சொல்லணும். அதான் சாட்சி வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்கள். போலீஸ்காரனா நீ வித்தியாசமான போலீஸ்காரனாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கரம் உயர்த்தி கத்துற துதிப்போம். ஐயா, நாங்கள் எத்தனையோ போலீஸ்காரங்களை பார்த்துருக்குறோம், நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கணும். அட்வொகேட்னா நீ ஒரு வித்தியாசமான அட்வொகேட்டாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். நல்லா இந்த எல்லா ரெண்டு கை வைத்து இந்த அட்வொகேட்ஸ்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. நிறைய அட்வொகேட்ஸ்கள் இருக்கிறாங்க, சாட்சியாக வாழணும், அவங்க நல்லா நடத்தணும், உண்மையான கேஸை எடுத்து சரியானபடி நடத்தி வெற்றியை வாங்கி தரணும். தவறான கேஸை எடுத்து பணம் சம்பாதிக்க எதுவும் செய்யக்கூடாது. விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. கை வைத்து நல்ல கத்திர தோத்திரமும் விசுவாசிகள்னால் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க ரெண்டு பக்கமும் பேசிக்கிடுவாங்க, பேசிக்கிட்டு இன்னத்தையாக மாற்றி விட்டுருவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும், சாட்சியாக இருக்கணும். வெளிச்சம் இருக்கா, அந்தகாரம் உனக்குள்ளே இருக்கக்கூடாது. வெளிச்சமாக இரு, ஆண்டவர் உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அட்வொகேட்ஸ் மாத்திரமல்ல, எல்லாருமே ஊழியக்காரனும் அப்படி தான் இருக்கணும், வெளிச்சமாக தான் இருக்கணும். ஊழியக்காரன் சொல்லிட்டு இப்போ நிறைய ஊழியக்காரன் மிந்தி செய்த பாவங்கள்லாம் இப்போ அவங்களுக்கு வெளியே வருது. அந்த மாதிரி ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் வெளிச்சம் இல்லாமல் இருளாக இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் சரி, வெளிச்சமாயிரு. கைவேத்தி பணத்துக்காக பொருளுக்காக ஆண்டவரே, பெண்கள் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிற ஊழியர்கள் தேவை. ரெண்டு கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே, பொருளுக்காக வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. வாழ்க்கையில் சுத்தமாக இருக்க, வெளிச்சமாக இருக்க உதவி செய்ய. ஆமே. ஆசரிப்பு கூடாரத்தில் வெளிச்சம் மகிமை வந்தது. 40 அதிகாரம் யாத்திராகமும் 34-38 வரைக்கும் கர்த்தருடைய மகிமை மேகம் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கிட்டு. 1 சாமுவேல் 4:21 1 சாமுவேல் 4:21 வாசிக்கும் போது நாம் பார்க்குறோம், இக்கபோத் தேவனுடைய ஆலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை போயிட்டு பார்க்குறோம். இந்த மகிமை அனல் மாத்திரம் போயிடக்கூடாது, வெளிச்சம் போயிடக்கூடாது. நிறைய பேர் புதுசாக வரும்போது நல்லா உற்சாகமாக இருப்பாங்க, வர வர வர அனல் போயிடும், வெளிச்சம் போயிடும். காரணம், அவங்க வாழ்க்கையில் பாவங்கள் வந்துடுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், அவங்க பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க? உடன்படிக்கை பெட்டியை. யுத்தத்தில் ஜெயிக்கணும், தோத்துட்டோம், இந்த பெட்டி வந்துட்டா ஜெயித்துடலான்னு சொல்லி நிறைய பேர் இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் மகிமையை தவறாக பயன்படுத்துவாங்க. தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிற ஆட்களாக இருக்கக்கூடாது. பிரச்சனை வந்துட்டுனா அந்த சமூகம் வேணும், மகிமை வேணும். பிரச்சனை போயிட்டுனா அந்த மகிமையை அலட்சியம் பண்ணுகிற ஆட்களை நம்ம பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. மகிமை தான் உங்கள் வாழ்க்கையில் வேணும். ரெண்டாவது, சாலமோன் ஆலயத்தில் தேவ மகிமை. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8:11 வாசிங்க.
1: மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்வதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
0: கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அந்த மகிமை வந்துட்டு. எங்கெல்லாம் ஜெபம் இருக்குதோ அங்க மகிமை இருக்கும். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்கணும், ஜெபத்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல ஆண்டவரோடு இசைஞ்சு இருக்கணும், மகிமை வரும். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்படி மகிமை வந்துச்சுன்னா, மோசே தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான், ஆண்டவர் சொன்னபடி அவன் வாழ்ந்தான், மகிமை ஆலயத்துக்குள்ள வந்துச்சு. தேவனுடைய மகிமை ஆலயத்துக்குள்ள வரணும்னா ஜெபம் ஆலயத்துக்குள்ள இருக்கணும். ஜெபம் இல்லாத இடத்துல மகிமை வராது. மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள மகிமை இருந்துச்சு. யோவான் 1:14 வாசிங்க.
1: அவர் வார்த்தை, அந்த வார்த்தை மாம்சமாகி,
0: அந்த வார்த்தை மாம்சமாகி,
1: கிருபையினாலும் சத்தியத்தினாலும்,
0: கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய்
1: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்,
0: நமக்குள்ளே வாசம் பண்ணினார்.
1: அவருடைய மகிமையை கண்டோம்,
0: அவருடைய மகிமை. இந்த மகிமை எப்படி வருது, இயேசுவுக்கு எப்படி வந்துச்சு, அவருடைய வாழ்க்கை கிருபையும் சத்தியமும் உடையதா இருந்துச்சு. வெறும் கிருபை மாத்திரம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் வெறும் கிருபையை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சத்தியத்தை விட்டுட்டான், சத்தியத்தை விசுவாசிக்கிறது இல்லை. சத்தியமும் வேணும், சத்தியமாக வாழ்கிறதுக்கு கிருபையும் வேணும். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சத்தியமாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு. இயேசுவின் வாழ்க்கை மாய்மாலமாக இல்லை, இயேசுவின் வாழ்க்கை அந்தரங்கத்தில் உண்மையாக இருந்துச்சு. அவனுடைய வாழ்க்கை உண்மையாக இருந்துச்சு, அது சத்தியமாக இருந்துச்சு. அதுக்கு கிருபையும் அவருக்கு உதவி செய்தது, அதுதான் மகிமை. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி இதுதான் தேவை, சத்தியம் இருக்கணும், உண்மையாக இருக்கணும். வாழ்க்கையில் பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, குடும்ப விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, வியாபார விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியா, இதெல்லாம் உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் உனக்கு சத்தியம் கூட நிற்கும், கிருபை உன் கூட நிற்கும். இந்த சத்தியமாக வாழ்கிறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம மாம்சத்தில் நிறையா அசுத்தங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. இதை விட்டு விலகணும்னா ஆண்டவருடைய கிருபை தான் நமக்கு உதவி செய்யும். கிருபையை கேட்டுக்கிட்டே இருக்கணும். புருஷன்கிட்ட சண்டை போடுறியா, சண்டை போடாமலே இருக்க முடியல, சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, கிருபையை கேளு, ஆண்டவர் உனக்கு அந்த கிருபையை தருவார். அப்படியே கிருபையை கேளு, அப்படி சத்தம் போடணும்னு வரும். ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டால் அப்படியே உன் வாழ்க்கையில் அமர்ந்துருவா, அது வாழ்க்கையை விட்டு மாறும். மனைவியை அடித்து அடித்து அடித்தே வாழ்கிறியா, கல்யாணம் பண்ணுனதுலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில், இதெல்லாம் மாறணும். கிருபையை கேளு, சத்தியமாக வாழணும். ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக. இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தரும், கிருபை சத்தியம் மகிமை. சபையில் Ephesians 2:20-22 அப்போஸ்தலர் அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகள் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டு சபை ஆலயமாக எழும்பி வர்றது. அங்கே ஆண்டவருக்கு செலுத்துகிற ஆராதனை மகிமையை கொண்டு வரும். சபைக்குள்ளே எப்படி மகிமை வரும்னா, கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். ஆராதனைன்னா சும்மா பாட்டு பாடி கொட்டடிக்கிறது இல்லை. நிறைய பேர் ஆராதனைன்னு சொன்னால் பாட்டு பாடி கொட்டடிக்கிற மியூசிக் நல்ல போடுறது. இப்போல்லாம் வெளிச்சம்தான் மொத்தமாக ஆராதனையில் இருக்குது. வெளிச்சம்னா லைட் வெளிச்சம் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், இதனால் அங்கே மகிமை வந்துடாது. இப்போ உண்மையான மேகம் வர்றதுக்கு பதிலாக என்ன எண்ணத்தை போட்டுக்கிட்டு இருக்கணும், இந்த புகையை பின்னாலிருந்து போட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ அதுதான் மக்கள் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையான மேகம் வரணும், உண்மையான புகை வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்களோ தெரியாது. நீங்கள் உண்மையாக கத்துற உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஒரு ஆராதனை. இப்போ வர்றவெல்லாம் ஏகப்பட்ட முடியை வளர்த்துக்கிடுறான், ஒரு மாதிரி பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுறான், வயிற்றை காட்டிக்கிடுறான், எல்லாத்தையும் வச்சு கொட்டு அடிக்கிறான். மகிமை வரும்னு பார்க்குறீங்களா, இருக்கிற மகிமை போயிடும். இப்போ வர்றதெல்லாம் பாருங்கள், இந்த ஆராதனை வீரர்கள் ஒன்று ரெண்டு தான் உருப்படியாக இருக்குது, மற்றதெல்லாம் பேண்ட்டை கிழிச்சு போட்டுக்கிடுது, முடியை வளர்த்து போட்டுக்கிடுது. ஒரு மாதிரி ஸ்டைலில் அவன் கையை காட்டினான்னா அவன் எவ்வளவு அழகாக போடுறான்னு சொல்லி கழுத்து கழுத்தெல்லாம் ஆட்டிக்கிடுவான். இதனால் ஒரு மகிமையும் வராது. சில ஆள் உண்மையாக கழுத்தை ஆட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ மகிமையெல்லாம் வித்தியாசமாக போயிட்டு கை வைத்து உண்மையான மகிமை வரணும். நல்லா கை வைத்து விசில் அடிக்கிற குஞ்சுகள் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டு விசில் அடிக்கிறவன், ஒரு ஒரு ஒரு பக்தி, ஒரு வினயம், ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறது. அவன் ஆடி கூத்தாடிக்கிட்டு ஒருத்தனை ஒருத்தன் பார்த்து சிரித்து கண் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவனெல்லாம் பூமியிலே வைக்கக்கூடாது. அவன் உன் வாழ்க்கையில் உண்மையான ஆராதனை, ரெண்டு கை பேத்தி ஆண்டவர், என் ஆவி ஆத்மா சரீரத்தை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து புத்தி உள்ள ஒரு ஆராதனை செய்ய கிருபை தாரும். சபையெல்லாம் சினிமா ஆட்டக்காரர்கள் தோற்று போயிடுவான். இந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவாராக. கை பேத்தி அல்லேலுயா சொல்லுங்கள். அல்லேலுயா. இந்த கல்யாண வீடுகள்லாம் உண்மையாக கத்தரை ஆராதிக்கிற மக்கள் நடத்துக்கிற கல்யாணமாக இருக்கணும். கல்யாணம் சர்ச்சில் பாஸ்டர்ஸ் இருக்கும்போது நல்லா நடக்குது. ஒன்ஸ் பாஸ்டர் முடிச்சுட்டு போயிட்டாருன்னா பிறகு அது என்னமோ ஒன்று கொண்டு வந்துடுறான். அது என்ன கொண்டு வர்றான்? ஆ, பிஜேயா? அது என்னத்தையோ சொல்கிறான், விளங்க மாட்டேங்க. அந்த மியூசிக்கை கொண்டு வந்து உள்ளே போட்டு அவன் விசுவாசிகள் மாதிரியே இல்லை. இப்போ உள்ள நடக்கிற கல்யாணம்லாம் பார்க்குறேன், அது இந்த கடையிலேயே எல்லாம் கொடுத்துட்றான் போல. அந்த அந்த அந்த அந்த சாரி என்ன கலரில் இருக்குதோ அந்த கலர்லேயே ஜோடிக்கிறதுக்கு ஆட்களுக்கு அவ்வளோ பெருசாக நகையை போட்டு விட்டு அது ஒழுங்காக இருந்துச்சு. இப்போ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி அது அது பயமும் இல்லை பக்தியும் இல்லாமல் போயிட்டு. இதெல்லாம் பெந்தகோஸ்தே சபைகளில் நடக்குது. மற்ற இடத்துல நடந்தால் கூட பரவாயில்ல, துணிகரமாக நடக்கிறத பார்க்குறோம். கையெல்லாம் எண்ணத்தை பூசிக்கிட்டு வருவாங்களோ தெரியாது. நல்லா இருந்த கையை எண்ணத்தெல்லாமோ போட்டு அந்த பச்சை குத்தி, ஆண்டவர் சொல்கிற பச்சையெல்லாம் குத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெஞ்சில் பச்சையை குத்திட்டு அலைகிற ஆட்கள் இருக்கிறான். இந்த மாதிரி சபைக்குள்ளே வர்ற மக்கள் சரியாக இருக்கணும். கை வைத்து நல்ல கைகளை வைத்து நிறைய கூட்டம் வருது, ஆண்டவர் எழுப்பு அனுப்புகிறார்ல, இந்த காரியத்தில் சரியாக இருக்கணும் சபை. ஆண்டவர் கை பேத்தி ஆண்டவரே, நல்லா எங்கள் பாரம்பரியத்தெல்லாம் விட்டுட்டு பரிசுத்தமாக வாழ உதவி செய்ய. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். அதுக்காக நீங்கள் வெள்ளை சேலை கட்டிட்டு வாங்க, மூலியாக வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. டீசெண்டாக வாங்க, நல்லா செய்யுங்க. கல்யாணத்து அன்னைக்கு நல்லா இருக்கிறது, நல்லா அன்னைக்காக ஒரு நாள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் தப்பு ஒன்றும் கிடையாது. சில இடத்துல வரும் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக போட்டுட்டு வரும். அவனை நம்ப முடியுமா? நீங்கள் உன் வாழ்க்கையில் வெள்ளை போடுறதுக்காக தோத்துறோம், ஆனால் இருதயம் சுத்தமாக இருக்கணும். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர் அதுதான் பார்க்குறார். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாராக. ஏசாயா 60:19-20 பேசுங்க.
1: இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமலும்,
0: சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமா இராமல்,
1: சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும்,
0: சந்திரன் உனக்கு வெளிச்சத்தால் பிரகாசியாமலும்,
1: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும்,
0: கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம்,
1: உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்,
0: உன் தேவன் உனக்கு மகிமையா இருப்பார். உனக்கு வேற ஒரு வெளிச்சம் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவரே உனக்கு நித்திய மகிமையா இருப்பார். இந்த ஆண்டவர் அவ்வளவு உன் மேலே பிரியம் வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். எருசலேம் ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஏசாயா 62:6. அப்போ பகலும் இரவும் ஜாமக்காரன் இருந்தால் சபையிலே ஆண்டவர் மகிமையாய் தீவட்டிய போல உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். சபையை எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்? ஒரு பட்டணத்தில் ஒரு சபை இருந்தால் அந்த நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். டிசைபிள்ஸ் வந்து வெறும் லோக்கல் சர்ச்சுக்கு அல்ல, தீவட்டி எரியுமானால் நீ பிரகாசிக்கிற விளக்காக இருந்தால் தேசத்துக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னிலிருந்து தேசங்களுக்கு ஜனங்கள் புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி கத்துற தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க, நாங்கள் பிரகாசிக்கிற இருக்கணும். அதனால தான் இரவும் பகலும் சபையில் ஜெபம் பண்ணும். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி இந்த சபையை நல்லா கை வைத்துங்க. நல்லா எல்லாரும் கைகளை உயர்த்துங்க எல்லா இடத்துலையும். ஆண்டவரே, இந்த சபையை நாங்கள் பிரகாசிக்கிற ஒரு தீவட்டியாக நாங்கள் மாற்றுவோம். 24 மணி நேரம் இரவும் பகலும் ஜாமக்காரன் இந்த இடத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ராத்திரியெல்லாம் ஜெபிக்கணும் ஆண்டவர். மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 மணி நேரம் வந்து நீ ஜெபம் பண்றது ஒப்பு கொடுக்க கூடாதான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா இந்த இடம் ஒரு பிரகாசமா மாறும். நியாயாதிபதியின் புஸ்தகம் 7:16 300 பேர் கிதியோனுடைய படையை பார்க்கிறோம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆயுதம் என்ன? வெறும் பானையை கொடுத்துட்டாரு. அதுக்குள்ள தீவட்டியை கொடுத்து நீ எக்காலம் ஊது, ஒரு கையில் எக்காலம் ஒரு கையில் தீவட்டியும் பானையும் பிடிச்சிட்டு நீ போ யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பேர் அவன் கையில் கொடுத்தாரு? 32,000 பேர் வந்தான். 10,000 பயந்து ஓடிட்டான். அதுக்கு பிறகு தண்ணியை குடிக்க வச்சார். எதிரியை பார்த்து தண்ணி குடிக்கிறவனை கூப்பிடு, அது 300 பேர் தான். மற்றவன் எல்லாருமே

0: தான், ஆனால் அதுக்குள்ள வெளிச்சம் வச்சிருக்கிறீர், ஆண்டவர் மகிமை வைத்திருக்கிறீர், பொக்கிஷத்தை வைத்திருக்கிறீர். ஆமென். மோசே மாமனார் ஆடுகளை மேய்ச்சிட்டு வனாந்திரத்திலே இருந்தான். அவன் வாழ்க்கை அப்படியே தான் இருந்துச்சு. வாழ்க்கையில் வித்தியாசம் இல்லை. எகிப்தில் இருந்தான், நல்ல அரண்மனையில் ஓடி வந்தான். மாமனார் வீட்டில் இருக்கான். ஆடை மேய்ச்சிட்டு மேய்ச்சிட்டு வனாந்திரத்துக்கு போயிட்டு போய் ரொட்டீன் வாழ்க்கை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு இருக்குது. டெய்லி சாப்பிட்ற, சமைக்கிற, எல்லாம் விதவிதமாக அந்த டிவியில் என்னென்ன சமைக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். அதை போடுற, எதோ சமைக்கிற, சாப்பிட்ற, வீட்டில் பெருக்கிற, துடைக்கிற, தூங்குற, எழும்புற, குட்டி போடுற, இவ்வளோ தான். வேறு ஒன்றும் இல்லை. ரொட்டீன் வாழ்க்கை தான் உனக்கு. இதை விட ஒரு மேலான வாழ்க்கையை மோசேக்கு வச்சதுக்கு ஒரு வெளிச்சத்தை பார்த்தாமே ரெண்டு கை வைத்து ரொட்டீன் வாழ்க்கையை மாற்றுங்க. அதில் ரெண்டு கை வைத்து ரொட்டீனாக இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த ரொட்டீனாக இருக்கிற வாழ்க்கையில் நான் உண்மையாக வெளிச்சமாக இருக்கணும், என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், ஒரு வித்தியாசத்தை கொண்டு வா. உன் வாழ்க்கையில் இன்னும் உன் மூலமாக அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் சம்பாதிக்க போகிறார். பாபுலே என்ற ஒரு கர்த்தருடைய தாசன் வந்தார். அவர் ரொட்டீனாக தான் ஊழியம் செய்தார். அவர் ஒரு நாள் 92 செவிட்டுக்காது ஊமையமான ஆட்களை கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸில் கூட்டிகிட்டு வந்து சபைக்குள்ளே வச்சு ஜோமன்னா இருப்பாருங்க. 92 பேருக்கும் காது திறந்துச்சு, வாய் பேசுனா. அந்த ஸ்கூலே மூடிட்டாங்க. கை வைத்து ரெண்டு கைகளை வைத்து ஆண்டவரே, எல்லோரும் கை வைத்து சபையில் ரொட்டீனாக நாங்கள் வந்துட்டு போகிற ஆட்களாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், வியாதிகள் நீங்கணும், செத்தமாக உயிரோடு கூட எழும்பணும். இத்தனை பேர் விசுவாசிங்கள், செத்த கற்பங்கள் உயிரோடு எழும்பணும். கத்தாவே, மக்கள் உயிர் அடையணும். ஒரு பெரிய மாற்றத்தை நீ தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாட்களில் பெரிய காரியங்களை செய்யும். ஆமேன். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 28:3 வாசித்தீங்கன்னா, ஒரு தீ எரிகிற நெருப்பு பக்கத்தில் பவுல் போனான் பாருங்க. போனான், அங்கேருந்து அனல் உரைத்து சத்துரு வெளியே வந்தான். பிசாசு, பயங்கரமான பாம்பு வெளியே வந்துட்டு, அந்த பாம்பு அவனை கடித்தாலும் ஒன்றும் செய்யலை. காரணம், அவன் சரியான இடத்துல இருந்தான். கைகளை உயர்த்தி ஆண்டவர் அவனை தப்பு வச்சு கொண்டு வந்தார். தப்பான வெளிச்சத்துக்கு போயிடாத. வெளிச்சம் தீ வந்து நல்ல விதத்தில் உனக்கு உதவி செய்யும். உன்னை அழிக்கக்கூடிய உண்டு. அழிக்கக்கூடிய தீக்கு போகாத. அந்நிய அக்கினியை கொண்டு வராத உன் வாழ்க்கையில், அந்நிய வாழ்க்கையை கொண்டு வராத. தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது. சரியான வாழ்க்கையை ஆண்டவர் வாழ உதவி செய்வார். கடைசியில் மத்தேயு 24:27 வாசிக்கும் போது, சகரியா 14:7 வாசிங்க. சகரியா 14:7,
1: ஒரு நாள் உண்டு,
0: ஒரு நாள் உண்டு,
1: அது கர்த்தருக்கு தெரிந்தது.
0: அது கர்த்தருக்கு தெரிஞ்ச ஒரு நாள்.
1: அது பகலும் அல்ல, இரவும்
0: அல்ல, இரவும் அல்ல,
1: ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டு.
0: சாயங்காலத்தில் அது வெளிச்சத்தை கொண்டு வரும். இது ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லியிருக்கு. ஆண்டவருடைய வருகை மின்னல் அடிக்கிற வேகத்தில் அது வரும், வெளிச்சமா வரும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அந்த வெளிச்சத்தில் நீங்களும் நானும் அந்த வெளிச்சத்தில் நம்ம இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வெளிச்சத்தில் நாமும் போவோம். அந்த வெளிச்சம் சீக்கிரமாக வரப்போகுது. ஆண்டவர் வரப்போகிறார் இந்த பூமிக்கு. காரியங்கள் மாறி போகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கத்துருவோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும் ஐயா? வெளிச்சத்தோடு நான் ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரமானும். எல்லாரும் வாயை திறந்து தோத்திரமானும். வெறுமையாக போகக்கூடாது. இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போகணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை அனலாக இருக்கணும். ஆண்டவரே, வெது வெதுப்பாக இருக்குது. நான் ஒன்றும் செய்யாமல் சாதிக்காமல் என் வாழ்க்கையில் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்கணும். இந்த நாட்களில் என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க தினந்தோறும் இந்த உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாக இருக்க ஜெபம் பண்ணுங்க. எங்கெல்லாம் இருள் இருக்குதோ, எங்கெல்லாம் பாவம் இருக்குதோ, அதை அறிக்கை பண்ணிடுங்க. ஐயா, என் வாழ்க்கை இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் நான் மனம் திரும்பலை, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், என் வீட்டுக்குள்ளே இருள் இருக்குது, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நான் ரட்சிக்கப்படணும், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறவங்க கை வைத்து காண்பீங்கள். தைரியமாக எங்கே இருந்தாலும் கை வைத்து காண், சீக்கிரம் எங்கே இருந்தாலும். புதுசாக வந்தவங்க கை வைத்து காண்பிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும், என் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் வரணும். கை வைத்தன நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, சீக்கிரமாக எழுந்துருங்க. கரம் வைத்த எழுந்துருங்க, பயப்படாதீங்க. எழுந்துருங்க, அவங்களுக்கு வர்றதுக்கு இடம் கொடுக்கும்.

உன்னால் வாங்க ஐயா, ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், சமாதானம் தருவார். வாழ்க்கையில் வித்தியாசம் உண்டு, பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுவார், உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கைகளில் காணிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுவோம், இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறப்பா, இவங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் வரட்டும், ஒரு சமாதானம் வரட்டும், வாழ்வு வரட்டும், கஷ்டங்களை எல்லாம் மாற்றி போடும், வேதனைகளை மாற்றும், அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல அமைதி வரட்டும், சாந்தம் வரட்டும், அவங்க கைட்டு செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் வரட்டும், கடன் தொல்லைகளெல்லாம் மாற்றப்படட்டும், இந்த கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா போராட்ட ஆவிகளையும் மாற்றி அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல வாழ்வை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஊழியர்கள் கைக்கு வைத்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நீர் காணிக்கைகளை ஆசீர்வதியும், உங்களுடைய நாமத்தின் மகிமைக்கென்று கொடுக்கிற காணிக்கை அங்கீகரியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மாலை கூட்டம் விசேஷமானது. ஜெபம் பண்ணி ஒரு ஆத்மாவையாவது சந்தித்து ஃபோன்லேயாவது கூப்பிட்டு அழைத்து நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார், ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆமென்.

0: நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
1: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.
2: அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Matthew 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் என்னுடைய சாட்சியை சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை அளித்திருக்கிறாரு. அதுபோல் பாஸ்டர் தானியல் அவங்க எங்களுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கிறாங்க. இந்த கிரைஸ்ட் காலிங் டிவின்ற இந்த சேனல் மூலமாக என்னுடைய சாட்சியை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என்ன நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார், நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஆண்டவர் எங்களை கொண்டு என்னெல்லாம் செய்கிறாருன்றதை இதன் மூலமாக நான் உங்களுக்கு சொல்ல, நான் உண்மையில் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்ததுக்கு அவரை நான் துதிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய குடும்பம் இலங்கையை சேர்ந்தவங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயும் தகப்பனும் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவங்க. எங்களுடைய சொந்த பந்த ஜனங்கள் எல்லாம் இலங்கை தேசத்தில் உள்ளவங்க. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் 1998 அங்கே நடந்த யுத்தத்தினால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் கடந்து வர்றோம். அங்கே யுத்தத்தில் பார்த்திங்கன்னா அநேக மக்கள் மறித்து கொண்டிருக்கிற வேளையில் எல்லாரும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைக்கலம் போகணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம், எல்லாரும் அவங்க அவங்களோட சொத்துக்களை விற்று, வீடுகளை விற்று, அவங்க கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு நாடுகளுக்கு போய் நாங்கள் அந்த நாட்களில் தஞ்சம் புகுந்தோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த 1998 இலங்கை தேசத்தில் யுத்தம் பயங்கரமாக நடக்கும் பொழுது என்னுடைய தாயும் தகப்பனாரும் அவங்கள உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக என்ன செய்கிறாங்க, நாங்கள் இந்தியா தேசத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலையாயிருச்சு. இந்தியா தேசத்துக்கு வரணுன்னா எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடலால் தான் வர முடியும், ஏன்னா ஃப்ளைட்டால் வர முடியாது. ஏன்னா அந்த நாட்களில் இலங்கையில் இரு பிரிவினர் இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட் எல்லாமே யார் நம்மளோட என்ன செய்கிறாங்க, போராடுறாங்களோ, யாரெல்லாம் யுத்தத்தில் நம்மளோட ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அப்போ எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு வழி பார்த்திங்கன்னா கடலால் வர்றது தான். இந்த கடலால் வரணுன்னா நாங்கள் பகலில் வர முடியாது. ஏன் அப்படின்னா பகலில் பார்த்திங்கன்னா அந்த கடற்படை ரோந்து பாருங்கள், அந்த ஆர்மின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி இராணுவம் இந்தியாவில் பார்த்திங்கன்னா நேவின்னு தான் சொல்லுவாங்க, அதுபோல் கடற்படைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இலங்கை கடற்படை பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் தப்பிச்சு அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்கள சுட்டு விழுத்துறதான் அவங்களுடைய வேலை. அதில் யார் அகப்பட்டாலும், அந்த கடற்கரையில் யார் தென்பட்டாலும் அவங்க கண்ணுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கண்ணால் சுட்டு கொண்டுருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் மாத்திரம் இல்லை, அங்கேருந்து பல ஆயிரக்கணக்கான அகதிகள் பார்த்திங்கன்னா எங்களுடைய சொந்த இடங்களை விட்டு, எங்களுக்குன்னு இருக்கிற வீடு, ஒவ்வொரு காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு வர்றதுக்காக நாங்கள் கடற்கரைக்கு வரும் பொழுது இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா கடல் தொழில் செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், மீன்பிடி ஃபிஷர்மேன், அவங்க என்ன பண்ணுறோம், அவங்கள்ட்ட போயிட்டு எங்கள் ஜீவனை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பாருங்கள், அவங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் நாங்கள் அந்த இடத்துல கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், நிர்பந்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அதால் எங்களுக்கு வீடுகளை விற்று, சொத்துக்களை விற்று, ஒருவேளை எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் விற்று நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து எங்களுடைய ஜீவன் தப்புனா மாத்திரம் போதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம், இந்தியா தேசத்துக்கு 1998 நாங்கள் டிசம்பர் மாதம் ராமேஸ்வரம் வர்றோம். இப்படி ராமேஸ்வரம் வரும் பொழுது நாங்கள் வரும்பொழுது அநேக போட்டுகள் எங்களோட வந்தது. ஆனால் அநேக போட்டுகள் வந்தாலும் ஒரு சில போட்டுகள் மாத்திரம்தான் என்ன பண்ணுது, அந்த கரையை பார்க்குது. சில போட்கள் கடல்லையே என்ன செய்யுது, எங்களுக்கு முன்னாடியே மூழ்கி போன போட்டுகள் இருக்குது. நாங்கள் வந்த அந்த படகு கூட தண்ணியில் மூழ்கி போய் இந்த பாக் ஜலந்தின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கும் இந்த இலங்கைக்கும் இடையில் பாக்கி நீர்ன்னு சொல்லுவாங்க, அந்த நீர்நிலையில் போட் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் வந்ததும் நார்மலான ஒரு ஃபைபர் படகு. அந்த படகுல வரும்பொழுது பார்த்திங்கன்னா அது எவ்வளவோ ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய கிருபை இருந்ததால் நாங்கள் என்ன செய்கிறோம், பத்திரமாக ராமேஸ்வரம் வந்து இறங்க, ஒரு இரவு நேரத்தில் வந்து இறங்க கர்த்தர் கிருபை செய்தார். இதில் நாங்கள் இறங்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அநேக பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கும், பாஸ்டர் பவுலோஸ்னு சொல்லி அவங்க ராமேஸ்வரத்தில் அவங்க ஒரு ஊழியத்தை கர்த்தருடைய கிருபையினால் அந்த நாட்களில் செய்துட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இலங்கையிலேருந்து யாரெல்லாம் இந்தியாவுக்கு தஞ்சம் வந்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்க இடத்துல தங்க வச்சு இல்லாட்டி நம்மளை பராமரித்து அதுக்கப்புறம் எங்களை அனுப்பிடுவாங்க. இப்படி வரும்பொழுது என்னுடைய தகப்பனையும் என்னுடைய தாயும் அவங்க என்ன செய்கிறாங்க, போஜனம் கொடுத்து, அந்த இரவு போஜனம் கொடுத்து எங்களை ஒரு நாள் தங்க வச்சு எங்களை என்ன பண்ணுறாங்க, அங்கே எங்களுக்கு மண்டபம் என்ற பகுதியில் எங்களுக்கு இந்த இலங்கையிலேருந்து வருகிற அகதிகளுக்காக ஒரு தற்காலிக இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து பாருங்கள் சொந்த வீடுகளை இழந்து, எங்களுடைய காணிகளை இழந்து, எங்களுக்கு இருந்த எல்லாத்தையும் இழந்து நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு அகதியை போல் வந்து அந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள் இது

ராமேஸ்வரம் வர்றோம். ராமேஸ்வரம் வந்து பாஸ்டர் பவுலோஸ் எங்களை என்ன செய்கிறாரு, ஆதரிக்கிறாரு. ஆதரித்து எங்களை மாத்திரமில்லை, எங்களை போல் யாரெல்லாம் அகதியாக வந்தாங்களோ அவங்கள ஆதரித்து எங்களை மண்டபோன்ற இடத்துல கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஒரு அகதியை தங்க வைக்கப்படுறாங்க. அந்த மண்டபோன்ற இடத்துல தான் எங்களுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. பாருங்கள், சொந்த தேசத்தில் அகதியாக வந்து எங்களுடைய நாட்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், நாங்கள் பட்ட பாடு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒருவேளை சாப்பாடு கூட எங்களுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து, ஏன்னா நிறைய மக்கள் வந்திருப்போம், எல்லா சிறு பிள்ளைகள், கைகளை இழந்தவங்க, கண்களை இழந்தவங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் மனைவியை பறி கொடுத்தவங்க, கணவனை பறி கொடுத்தவங்க, அதுபோல் ஒவ்வொருத்தங்களை பறி கொடுத்தவங்க தான் அந்த இடத்துல அகதியாக வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு உணவுன்றது அந்த நாட்களில் ரொம்ப தட்டுப்பாடு. அந்த நாட்களில் எங்களுக்கு இப்போ இருக்கிற இந்த சலுகையெல்லாம் கிடையாது. இந்த 98 ஆம் ஆண்டு, அந்த 92,000 ஆண்டு, அந்த நாட்களில் எங்களுக்கு காசுலாம் ரொம்ப குறைவு, வேலைகள் கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், ஜெயில் மாதிரி எங்களுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல எங்களுக்கு தங்க உட்கார வைப்பாங்க. அதுபோல் எங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணால் ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம நினச்சது ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ஒரு கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க, அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணிடுவோம், போய் இருக்கணும், அதிகமாகலாம் கேட்டால் தரமாட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 மாதத்துக்கிட்ட நாங்கள் அங்கே இருந்து அந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து, அப்புறம் எங்களுக்காக ஒரு வீடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடு இல்லை, உங்களுக்கு தெரியும் நல்லா, இந்தியாவில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, இந்த எம்ஜிஆர் காலகட்டம்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த எம்ஜிஆர் காலகட்டத்தில் இந்த தாழ்த்தப்பட்டவங்களுக்காக பார்த்திங்கன்னு சொன்னால் சில வீடுகள் கட்டி கொடுப்பாங்க. எப்படின்னா, அந்த ரொம்ப பணம் ரீதியாக ஒருவேளை எல்லாத்துலேயும் அவங்க குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த வீடு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காது, ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடை எங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒதுக்குறாங்க. ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு இருக்கும், அந்த 3 வீட்லேயும் 4 குடும்பம் 5 குடும்பம் உட்காந்துருக்கணும். அந்த 5 குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒரே இதாக தான் இருக்கும். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், அப்படித்தான் நாங்கள் எல்லோரும் என்ன செய்வோம், அந்த வீடுகளில் இருப்போம். இப்படி இருக்கும்பொழுது நாங்கள் பாருங்கள், என்னுடைய இலங்கையிலிருந்து நாங்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு, நாங்கள் எங்கள் தேசத்தில் எப்படி இருந்தோமோ அப்படி இந்தியா தேசத்தில் எங்களுக்கு கிடையாது, எல்லா பக்கத்தாலையும் நெருக்கம். இந்த சூழ்நிலையில் பாருங்கள், என்னுடைய தகப்பனார் வந்து ரொம்ப குடிகாரர், குடிகாரன்னா நான் உண்மையில் சொல்கிறேன், ஆண்டுடைய பெரிதான கிருபை எங்களை ஆண்டவர் இன்றைக்கு நடத்துறது அவருடைய பயங்கரமான கிருபை. ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளவு குடிகாரர், அவர் செய்யாத பாவம் எதுவுமே கிடையாது. பொம்பளையில் ஏமாத்துறது, அதுபோல் பாருங்கள் விபச்சாரிகளோட போகிறது, அதுபோல் பொய் சொல்கிறது, அதுக்கப்புறம் பாருங்கள் அது அவர் குடி சிநேகிதன், அதுபோல் அவங்க உலகத்துக்குரிய காரியங்கள் என்னென்ன பாவம் இருக்கோ அத்தனை எங்கள் தகப்பனார் செய்வார். ஆனால் எங்கள் அம்மா அப்படிப்பட்ட தகப்பனாரோடு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா நாங்கள் இலங்கை தேசத்துலேருந்து இந்தியா தேசத்துக்கு வந்துட்டோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் தகப்பனார் பார்த்திங்கன்னா அவருடைய நாட்கள் போக போக அவருடைய பாவம் பெருகிருச்சு. இப்படி பெருகும்பொழுது ஒரு சில காலகட்டத்தில் நான் என்னோட எனக்கு உண்மையில் எனக்கு ஒரு 5 வயது இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்போ கூட ஒரு 5, 6, 7 வயசு இருக்கும். என்ன என்ன பண்ணுவோம், என்ன சொல்லுவாருன்னா, பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது மண்டபம் கேம்புன்றது, மண்டபம் ஒன்று நீங்கள் இப்போயும் போனால் நீங்கள் ராமேஸ்வரம் பக்கம் பார்க்கலாம். அந்த மண்டபம்ன்ற இடத்துல தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அதுதான் அந்த காலகட்டத்தில் இந்த ஒயின் ஷாப்புன்றது வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க, மற்ற இடத்துல கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இங்கே என்ன பண்ணுவாருன்னா, என் தகப்பனார் விடிய காலையில் எழும்புன உடனே என்னத்தான் அனுப்புவார், ஏன்னா என் வீட்டில் நான் தான் முதலால், எனக்கு அடுத்தது ஒரு தம்பி இருக்கிறாங்க, அதுக்கடுத்தது ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறோம், 4வது தங்கச்சி பிறக்கலை, நாங்கள் 3 பேர் மாத்திரம்தான் அந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். பாருங்கள், என் தகப்பனார் என்ன பண்ணுவார், காலையில் எழும்புன உடனே என் மற்ற 2 பேரையும் பார்க்க மாட்டார், என்ன கூப்பிடுவார், என்னை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி கையில் என்ன செய்வார், காசை கொடுத்து நீ போய் எனக்கு குவார்ட்டர் வாங்கிட்டு வா, இல்லாட்டி என்ன பண்ண, அங்கே போய் இன்னும் சில ஆளுகளோடு போயிட்டு சொல்லுவார், நான் சொல்கிற இடத்துக்கு போ, அவங்க உனக்கு ஏதாவது ஒரு என்ன செய்வாங்க, ஒரு பேப்பரில் சுற்றி உனக்கு கொடுப்பாங்க, அதை வாங்கி கொண்டு எனக்கு தான். ஆனால் எனக்கு தெரியாது அவர் என்ன சொல்கிறாரு ஏது சொல்கிறன்ற அளவுக்கு அந்த வயசில் எனக்கு என்ன செய்ய தெரியாது, இதுதான் தவறான காரியமா, இது நம்ம குடிக்கலாமா குடிக்கக்கூடாதுன்றது கூட எனக்கு அந்த வயசில் தெரியாது, 7 வயசில் எனக்கு அவ்வளவு ஒரு ஞானம்ன்றது குறைவு தான். ஆனால் பாருங்கள், நான் போவேன், இங்கேருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் எங்களுடைய வீட்டிலேருந்து நான் போகிற அந்த வாங்க போகிற இடத்துக்கு. அங்கே போகும்பொழுது என்னையெல்லாம் கடைக்காரங்க ஏளனமாக பார்த்து கேட்பாங்க, என்னப்பா நீ வந்துட்டு உன்னுடைய வயசு 7 வயசு உன் தகப்பனார் வரலையா, இல்லாட்டி நீ வேறு யாருக்கும் வாங்கி கொண்டு கொடுக்குறியான்னு சொல்லி என்னை ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க, ரொம்ப திட்டுறவங்க திட்டுவாங்க, ஏளனமாக பேசுவாங்க. நான் போய் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிட்டாரேன்னு போயிட்டு அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா மானிட்டர் ஓல்டு மங் இதுகள் தான் பேர் போனது. பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டர்ன்றது சிகப்பு கலர் ஸ்டிக்கரில் இருக்கும், ஓல்டு மங்ன்றது கருப்பு கலர் ஸ்டிக்கர் போட்டு ரவுண்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இதையும் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், அப்போ அந்த நாட்களில் ஒரு 80 ரூபா கொடுத்து அது ஒரு கொடுப்பாங்க அந்த குவார்ட்டர்னு வாங்க, அது போல் 100 ரூபாய்க்கு இருக்குது. அந்த அப்போ எனக்கு காசு கொடுக்குறது நான் போயிட்டு என்ன பண்ணுவேன், 2 குவார்ட்டரை வாங்கி 2 பாக்கெட்டில் எனக்குள்ளே வச்சுட்டு நான் என்ன சொல்லுவேன், ஒரு 2 கிலோமீட்டர் பாருங்கள் வேகமாக நடந்து வந்து எங்கள் அப்பாட்ட கொடுப்பேன். அப்போ அவர் என்கிட்ட வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வீட்டில் சண்டை பிடிப்பார், சண்டை பிடிச்சி எங்கள் அம்மா அடிப்பார், எங்களை வெளியில் அனுப்புவார், அதுபோல் அவமான மொழிகளால் பேசுவார். அதுபோல் எங்கள் அம்மாக்கா எங்கள் அப்பா செய்யாத ஒரு நல்ல காரியம் கூட இல்லை, அத்தனையும் மோசமாக தான் செய்வார். ஆனால் இவ்வளவு செய்துட்டோம் என்ன செய்வார்னா வந்து ஜோம் பண்ணுவார், எல்லா காரியமே செய்வார்,
செய்வார். அப்போ என்னுடைய சிறு வயசில் எனக்கு இதுகள் தெரியாதால நான் என்ன பண்ணுவேன், வாங்கி கொண்டு வந்து கொடுத்த உடனே எங்கள் அம்மா அவர் அடிக்கிற

அதுபோல் எங்கள்கிட்ட அவர் நடந்து கொள்வது, எங்களை எத்தனையோ நாட்கள் வீட்டை விட்டு வெளியில் பாருங்கள், அவ்வளோ மக்கள் இருக்கும் பொழுது எங்களை வீட்டை விட்டு வெளியில் விரட்டிடுவார். நாங்கள்லாம் நைட்டு 7-8 மணிக்கு பாருங்கள், 7-8 மணிக்கெல்லாம் நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தோனோம். எங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னால் நைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 2 மணி 3 மணிக்கு தான் போய் உள்ளே தூங்குவோம். அத்தனை மணி நேரமும் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம், ஒரு மணல் திட்டு இருக்கும். அந்த மணல் திட்டில் நானும் என்னுடைய அம்மாவும் நாங்கள் என்ன செய்வோம், ரொம்ப அழுதுட்டு எங்கள் அம்மா என்னை பக்கத்தில் வச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, படு நமக்கு இப்படித்தான் கொடுத்து வச்சுருக்கு, இப்படித்தான் இருக்கு, அதால அது உங்க அப்பா மாற மாட்டார், அப்பாவோட சூழ்நிலை மாறாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, எவ்வளவோ காரியத்தை என்ன செய்வாங்க, என்னோட பகிர்ந்துட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டு போவோம். அப்போ எங்கள் அப்பா தூங்கினதுக்கப்புறம் நாங்கள் போய் தூங்குவோம், அவர் எழும்புறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில் வந்துடுவோம். ஏன்னா எங்கள் அப்பா அவ்வளோத்துக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் மேலெல்லாம் ரொம்ப, ஏன்னா அந்த குடி பாருங்கள், அந்த குடி உள்ளே போனோன்னா குடும்பத்தில் என்ன வந்துடுது, பிரச்சனை வந்துடுது, சமாதானம் இல்லை. இன்றைக்கு இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் கூட உங்கள் குடும்பத்தில் குடிக்கிறவங்க இருந்தால் தயவுசெய்து இந்த சாட்சியை கேட்கும் பொழுது தயவுசெய்து நீங்கள் மாறுங்க. ஏன்னா ஏசப்பா இந்த சாட்சியின் மூலமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாரு, நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை உங்களோட பேசிகிட்ருக்கிறேன். அப்போ பாருங்கள், நான் அழுதுட்டு என்ன பண்ணுவேன், உள்ளே போயிடுவேன். உள்ளே போயிட்டு இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காது, நைட்டியெல்லாம் கிழிஞ்சிருக்கும், ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சிருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து யாருமே கிடையாது, எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்குறது கூட பக்கத்தில் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு தேவை, காலையில் எழும்புனா அவருக்கு எப்படியோ கடனை வாங்கியோ ஏமாற்றியோ மற்றவங்கள்ட்ட ஏதோ ஒரு காரியம் செஞ்சு கூட அவருக்கு என்ன வந்துடும், பணம் வந்துடும், அவர் குடிச்சிட்டு அவர் வந்து படுத்துருவார். நாங்கள் சாப்பிட்டோமா, எங்கள் அம்மா சாப்பிட்டாங்களா, இல்லாட்டி பாருங்கள் நாங்கள், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வயசு, நான் என்னுடைய தம்பிக்கு 5 வயசு, அடுத்த கடைசி தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு 1 வயசு தான். அந்த பிள்ளை பால் குடிச்சுதா, அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் இருக்க ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுவோம், வந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருப்பாங்க. இப்படியே இந்த நாட்கள் போயிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கும் பொழுது தான் பாருங்கள் அந்த நாட்களில் இந்த பாஸ்டர் பவுலஸ்னு சொன்ன அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து வர்றாங்க. கடந்து வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மே மாதத்தில் விபிஎஸ் செய்வாங்க. விபிஎஸ்னால் அங்கே இருக்கிற எல்லா சில்ட்ரன்ஸ், இந்த இலங்கையிலேருந்து வந்த அகதிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு அவங்க சர்ச்சில் என்ன செய்வாங்க, வச்சு கிளாஸுகள் நடத்துவாங்க. இந்த கிளாஸுகள் நடத்தும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் எங்களுக்கு வாகனங்கள் விட்டுருப்பாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வாகனத்தில் போயிட்டு அங்கே உட்காந்துருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே போனால் விபிஎஸ்ஸில் போனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும், என்ன செய்யும், மனசு கொஞ்சம் மனசில் இருக்க பாரங்கள் கொஞ்சம் என்ன செய்யும் தீரும், பரவாயில்லைன்னு நான் அங்கே போய் அந்த நாட்கள் முழுவதும் அங்கேயே நாங்கள் என்ன செஞ்சிடும், நல்லா அங்கே உட்காந்து அவங்களோட இருந்து வசனங்களை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வருவோம். ஏன்னா வீட்டில் இருந்தால் தான் ஒரே சண்டை, வீட்டில் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை, கடன்கார பிரச்சனை, எங்கள் அப்பாவை என்னென்ன பாவம் செய்கிறாரோ எல்லாம் பாருங்கள் அவர் வெளியில் செஞ்சுருவார், வீட்டில் வந்து எங்களை அவமானப்படுத்துறது தான் வேலை. அப்போ இதை நான் சிறு வயசில் பார்க்கும்பொழுது நான் முதல் பிள்ளையாக மூத்த பிள்ளையாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ நான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே நீங்கள் என்ன என் மேலே என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க. நான் பாருங்கள் எனக்கு அந்த நாட்களில் அந்த சிறு வயசில் எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க எனக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைகள் ஃப்ரெண்ட்ஸுகள் என்னோட கூட இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் சொல்லும் பொழுது, ஆனால் என்னுடைய தாய் தகப்பன் அதுக்குள்ளே இல்லாட்டி கூட நான் என்ன பண்ணுவேன்னா பாருங்கள், நான் ரொம்ப ஆசையாக கேட்பேன், எப்படின்னா ஓகே அவர் இப்படி செய்கிறாரா, அவர் அற்புதம் செய்கிறாரா, அவர் நல்லவரா வல்லவரா, அவங்க ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும் பொழுது கேட்பேன். இப்படி இருக்கும்பொழுது அங்கே விபிஎஸ் போயிட்டு நாங்கள் வருவோம், அவங்க எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க, சில டைமில் பிஸ்கெட் கொடுப்பாங்க, சில டைமில் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுகள் கொடுப்பாங்க, இல்லாட்டி எங்களை வந்து என்ன செய்வாங்க, ஒவ்வொரு வாரத்தில் ஒருக்கா மாதத்தில் ஒருக்கா வந்து எங்களை பார்ப்பாங்க. இப்படியே இருக்கும் பொழுது எனக்கு பாருங்கள் வயசு ஒரு 8 வயசு ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கிற இதே மண்டபம் கேம்பில் நீங்கள் கடற்கரை கிட்ட போயிட்டீங்கன்னு சொன்னால் அங்கே 1லேருந்து ஒரு 5ஆம் வகுப்பு வரையும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதுதான் அந்த மண்டபம் கேம்புக்குள்ள அந்த பள்ளிக்கூடம் தான் இருக்குது. அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன செய்கிறேன், நான் எங்கள் அம்மா கொண்டே சேர்த்து விடும் பொழுது நான் பாருங்கள் ஏதோ போகிறேன் வர்றேன், நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல காய்ச்சிட்ட போடுவாங்க. அந்த நாட்களில் காய்ச்சிட்டேன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த பாதி அளவு தான் இருக்குது ஷோட்ஸு, அந்த ஷோட்ஸு ஒயிட் கலர் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் என்ன செய்வோம், அவங்க வருவாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம், அவங்க பாருங்கள் அவங்க அப்பா அம்மாக்கள் வாங்கி ஏதாவது சாப்பிட்றதுக்கு அவங்க கையில் கொடுத்து விடுவாங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும், என்னடா நம்ம அப்பா ஒழுங்காக ஒன்றும் வாங்கி கொடுக்குறதில்ல, நம்ம அம்மாவும் வாங்கி கொடுக்குறதில்ல, நம்மளோட படிக்கிற பிள்ளைகளை பாரு அவங்க எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் அவங்களுக்கும் அவங்க அம்மா அப்பா இருக்காங்கன்ற இந்த தாக்கம் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் பாருங்கள் இது நாட்கள் போய்கொண்டே இருக்கும்பொழுது நான் 1லேருந்து 5 வரை அங்கே படிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா மண்டங்கேமுக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ளே வரணும், அந்த உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுதான் ஹை ஸ்கூல்னு சொல்லுவாங்க, அதில் மிச்ச வகுப்பு நான் படிக்கிறேன். இப்படி படித்து கொண்டே இருக்கும்பொழுது எங்கள் அப்பா செய்கிற பாவம் பெருகிட்டே இருக்குது, எங்க அப்பா செய்கிற பாவம் பெருக பெருக பெருக பெருக எங்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, நிம்மதி எங்களுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்க அம்மாவுக்கு என்ன பண்றாரு, அவர் செய்கிற காரியங்கள் சகிக்க முடியல. சில டைம்ல எங்க அம்மா சாக போறேன்னு வாங்க, ஒருவேளை எங்களை கூட்டிட்டு ரயில்வே கேட்டுக்கெல்லாம் வா நம்ம போய் செத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்களை கை கொடுத்து எங்களை எல்லாம் தூக்கிட்டு போவாங்க. ஆனா எனக்கு பாருங்க ஆண்டவர் அவருடைய கிருபைன்னு நான் சொல்லுவேன், இப்பயும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் பாருங்க எரேமியா 1:4-5 சொல்றாரு பாருங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சேன்,
உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். பாருங்கள், நான் உன்னை கற்பத்தில் பாருங்கள் வெளிப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய சார்பில் விழுந்தேன்னு தாவீது சொல்கிறார். சங்கீதம் 22:9-10 சொல்லுது. பாருங்கள், இந்த ரெண்டு வசனங்களும் நான் இப்போ நினைத்து பார்ப்பேன். ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிட்டாரு, நம்மளை கருவில் நம்மளை ஊழியத்தில் பயன்படுத்தணும், உன்னை நான் உனக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கணும்னா நம்ம பாடுகளை கடந்து தான் வரணும். ஆனால் நமக்கு அந்த வயசில் கடக்க முடியும் தெரியாது. அப்போ பாருங்கள், ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருந்ததால், என் மேலே தயவாக இருந்ததால், நாங்கள் எத்தனை இடத்துல நாங்கள் போனோமோ, நாங்கள் எங்கெல்லாம் அவமானப்பட்டோமோ, எங்கள் அம்மாக்களோட எங்கெல்லாம் சாக போனனோ, எங்கெல்லாம் எங்கள் கொண்டு போய் கிணத்துலலாம் ஒரு டைம் நாங்கள் குதிக்கலாம் போன நாட்கள் உண்டு. கிணத்துல எங்கள் அப்பாவோட ஆக்கினை தாங்க முடியாமல் நம்ம கிணத்துல குதித்து செத்துலான்னு கிணத்து கட்டு வரையும் போயிட்டு கூட நாங்கள் என்ன செய்யிருக்கோம், அங்கே குதிக்க முடியாமல் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, என்னட்ட தான் அடிக்கடி ஷேர் பண்ணுவாங்க, ஏன்னா மற்றவங்கலாம் சின்ன பிள்ளைகள், என்னுடைய தம்பிகள் எல்லாம் பாருங்கள், தம்பி தங்கச்சி எல்லாம், நான் தான் முதல், அண்ணன் இல்லை பாருங்கள். அப்போ அவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க எப்படின்னா பாருங்கள், சொல்லுவாங்க பரவாயில்லை, என்னட்ட தான் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க, அப்போ எனக்கு தான் அந்த பாரம் இருக்கும். இப்படி இருக்கும்பொழுது என்னுடைய பள்ளிக்கூட படிப்பை நான் என்ன செய்ய முடியல, பாதி வரையும் படித்ததுக்கப்புறம் இந்த மண்டை கேம்பால் என்ன மண்டை கேம்பில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் என்னால் என்ன செய்ய முடியலை, தொடர முடியலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் எங்கள் அப்பா செய்த பாவத்தினால் எது கூட எதிர் இருக்கிற மக்களெல்லாம் எங்களை எதிர்க்கிறவங்க, பக்கத்து வீட்டிலே எங்களை அவமானப்படுத்துகிறவங்க, எங்களை தூசிக்கிறவங்க, எங்களை எவ்வளவோ நிந்தையாக பார்க்குறவங்க, அநேகர் பெருகும் பொழுது எங்களுக்கு அந்த இடத்துல இருக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, இதை நீ எங்கேருந்து பார்த்துட்ருக்கிறியோ, நீ இப்போ இருக்கிற இடத்துல நீ எவ்வளோ அவமானப்படுற, எவ்வளவு வேதனைப்படுற, எவ்வளவு துக்கப்படுற, உன்னை அவமொழிகளால் எவ்வளோ வேணாலும் பேசட்டும், சோர்ந்து மட்டும் போயிடாது. ஏன்னா உன் மேலே வச்சிருக்கிற கத்தருடைய அழைப்பு, அது அந்த நாள் வரும்பொழுது தான் தெரியும் உன்னை யாரெல்லாம் நிந்திச்சாங்களோ கத்தரை எவ்வளோ உன்னை பயன்படுத்த போகிறாருன்னு. அப்போ பாருங்கள், நாங்கள் இந்த இடத்துல இருந்து என்ன செய்கிறோம், அவ்வளவு நிந்தைகளோடு நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பாருங்கள், அங்கே எங்கள் அப்பாவுடைய ஒரு உறவினருடைய தொடர்பு எங்களுக்கு கிடைக்குது. அப்போ கிடைக்கும் பொழுது எங்கள் அம்மா எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே எங்களால் என்ன செய்ய முடியலை, வாழ முடியலை, உங்கள் அப்பா செய்யாத பாவங்கள் ஒன்றுமே கிடையாது, இதுக்கு மேலே என்ன சகிக்க முடியுதில்லை, இன்னும் அப்படியே இருந்தால் நான் இறந்துடுறது உறுதி, அதால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம், குறிப்பாக நாங்கள் வந்தது கடன்காரர்களுக்கு தப்பி ஓடி வர்றோம், எப்படி எங்கள் அப்பா செய்த பாவம், எங்கள் அப்பா செய்த சாபத்துக்கு ஒன்றுமே தெரியாத நாங்கள் என்ன செய்கிறோம், அவருக்கு என்ன செய்கிறோம், எல்லாம் ஓடி இரவு முழுவதும் நாங்கள் எங்கள் உடுப்புகள் எல்லாம் எடுத்து எல்லாம் மடித்து பஸ்ஸுகளில் ஏறி பாருங்கள் எங்கே வந்துடுறோம், வத்தலக்குண்டு வந்துடுறோம். இந்த வத்தலக்குண்டு வந்தோடனே வத்தலக்குண்டில் எங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க உறவினர், அங்கே வரும்பொழுது எங்களை பராமரிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுடைய ஊர் இலங்கை தேசத்தில் எங்கள் அப்பாவும் இப்போ நாங்கள் வத்தலக்குண்டில் இருக்கிற ஒரு ஊழியக்காரரும் ஒரே ஊரில் இருக்கிறாங்க. அவங்க எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே அவங்க எங்கள் அப்பாவோட பேக்ரவுண்ட் அவருக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாங்கள் மண்டேங்காம்பில் எப்படி இருந்தோன்னு தெரியாமல் அவர் எங்களோட நல்லா பேசி எங்களை அவர் பராமரிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, முன் வர்றாரு. அவங்களை பராமரிக்க வந்தவர் ரெண்டு பார்வை கிடையாது, என்ன இல்லை ரெண்டு பார்வை கிடையாது, அவர் என்ன பண்ணுறார், ரெண்டு பார்வை இல்லை, அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, மூத்தது பையன் ரெண்டாவது பொண்ணு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எங்கள் அம்மாவுடைய சூழ்நிலை எங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு பாரம், ஏன்னா ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த பாரம் கண்டிப்பாக வரும், ஏன்னா எல்லாருமே ஒரு சூழ்நிலையில் கடந்து வர்றது தானே. அப்போ அவர் பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ரொம்ப நீங்கள் கஷ்டப்படுறீங்கம்மா, உங்களுக்கு என்ன செய்ய முடியலை, ஒரு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை, நாங்கள் இந்த மண்டைங்காம்பிலேருந்து வத்தலை கொண்டு வந்தோடனே எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, எங்களுக்கு வீடு தர யாரும் முன் வரவும் மாட்டேன்றாங்க. அப்போ நாங்கள் போய் அந்த ஊழியக்காட்ட கேட்குறோம், ஐயா ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே சின்ன சின்ன பிள்ளை, நாங்கள் மண்டைங்காமில் இருந்து வரும்பொழுது எங்களுடைய 4வது தங்கச்சி இப்போ இருக்கிற கடைசி தங்கச்சி பாருங்கள், என்னுடைய பேர் வினோத், இப்போ ஆண்டவர் ஞானஸ்தான பேர எரேமியா, என்னுடைய தம்பி யோசுவா, அதுக்கு அடுத்தது என்னுடைய மூத்த தங்கச்சி பௌஸ்தீனா, 4வது தங்கச்சி மல்கியா, இவங்க தான் என்னுடைய கூட பிறந்த என்னுடைய சகோதரங்கள். என்னுடைய அம்மா பேர் விஜயராணி, அப்பாவுடைய பேர் சகாயராஜா. அப்போ நாங்கள் பாருங்கள் இப்படி வந்திருக்கும் பொழுது என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியலை. அந்த டைம் வந்து மழை அதிகமாக பெய்யக்கூடிய நேரம், நாங்கள் வந்த நேரம் எங்களால் இருக்க முடியலை. அப்போ நாங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஊழியக்காரருடைய வீட்டில் இருக்கும்பொழுது எங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பாதி நாள் நாங்கள் இன்னொரு சச்சிலையுமா, பாதி நாள் இன்னொருத்தங்களுடைய வீடுமா இருக்கும் பொழுது கத்தருடைய பெரிதான கிருபையினால் ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு வீடை 2000 ரூபாய்க்கு கொடுக்க அவங்க முன் வந்தாங்க. அந்த நாட்களில் நான் சொல்கிறது 2004, 2005, 2006 இந்த காலகட்டத்தில் பாருங்கள், இந்த 2007 வரையுமான காலகட்டத்தில் 2000 ரூபான்றது பெரிய காசு. அப்போ அந்த 2000 ரூபாய்க்கு அந்த வீடு வாங்கும் பொழுது இந்த வீட்டில் ஒன்றுமே கிடையாது, அந்த வீட்டில் ஒரு சீட்டு மட்டும்தான் இருக்கும், அந்த வீடு ரொம்ப உடஞ்சி ரொம்ப பழசாக போய் பாருங்கள் ரொம்ப இருக்கும். அப்போ இந்த டைமில் நான் இங்கே வரும்பொழுது தான் பாருங்கள் ஆண்டவருடைய ஆவியானவர் என்னை ஏவ தொடங்குறாரு.
அப்போ அதுவரையும் நான் கஷ்டத்தை மாத்திரமே நான் பார்த்துட்டு இருந்தேன்னா என் குடும்ப சூழ்நிலையில் எங்கள் அம்மாக்களுடைய வாழ்க்கை எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. இந்த ஊழியக்காரருடைய கைக்குள்ளே வந்தோன்னே சர்ச்சுக்கு இன்னும் என்ன செய்கிறோம், அங்கே ஏற்கனவே நான் மண்டைங்காம்பில் போயிட்டு இருந்தாலும் பவுலஸ் பாஸ்டரப்பாவோட நாங்கள் விபிஎஸ் போயிட்டு இருந்தாலும் இந்த பார்வை இல்லாத கத்தருடைய ஊழியக்காரர் அவரோட தான் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கத்தர் என்னை ஊழியத்துக்குள்ளே கொண்டு வரார். ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்தோன்னே நான் பாருங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை விட ஊழியத்துக்குள்ளே வந்தோன்னே தான் பிரச்சனை ஆரம்பம். ஏன்னா அந்த ஊழியத்துக்குள்ளே வந்தோன்னே இன்றைக்கும் அநேக சபைகளில் இந்த காரியங்கள் இருக்குது, நொறுக்கப்படுறவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பணம் இருக்கிறவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பணம் இல்லாதவங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, தாளந்து உள்ளவங்களை கீழே பார்ப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு மெயின் ஆதிக்கம் பணம், மற்ற உலகத்துக்குரிய அந்தஸ்தை தான் மேன்மையாக பார்ப்பாங்களே ஒழிய மற்றதை பார்க்க மாட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே இருந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு எழும்புறது கொஞ்சம் எனக்கு கடினமாக இருந்தது. அப்போ நான் என்ன செய்கிறேன், என்னுடைய படிப்பு அங்கே 8வது வரை நான் படிச்சுட்டு வரும்பொழுது இந்த 8க்கு மேலே நான் என்ன பண்ணலாம், புதுப்பட்டியில் நான் படிக்கலாம். புதுப்பட்டின்றது நாங்கள் இருக்கிற இப்போ வத்தலக்குண்டு கே புதுப்பட்டி தான் கேம்பு, அந்த புதுப்பட்டின்றது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கூல் இருக்குது. அப்போ நான் அந்த ஸ்கூலில் படிக்கலான்னு போய் சேர்றேன். இந்த நாட்களில் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட சண்டை பிடிச்சிட்டு சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு ஈஞ்சம்பாக்கம்ன்ற இடத்துல வரும்பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, குடிச்சு அவருடைய பிரேதம் இப்படி ஆயிடுச்சு, அனாத பிரேதமாக போய் அவர் இறந்துட்டார். எங்களுக்கு அவர் இறந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் தகவல் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் ரொம்ப துக்கமாக இருந்தோம், ரொம்ப கவலையாக இருந்தோம், சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் நாங்கள் சொல்லி அனுப்பினோம். ஆனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். யார் எந்த பாவத்தை விதைக்கிறாங்களோ, யார் எந்த கசப்பை மற்றவங்களுக்கு விதைக்கிறாங்களோ, தங்களுடைய இளம் பிரயாயத்தில் கத்தரை தேடாமல் கத்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நிராகரிக்கிறாங்களோ, அவங்களுடைய முடிவு மரணம்ன்றதை எங்கள் அப்பாவின் மூலமாய் நான் உணர கத்தர் எனக்கு கிருபை செய்தார். அந்த நாட்களில் இருக்கும் பொழுது பாருங்கள், இப்படியே ஊழியக்காரருடைய இருக்கும் பொழுது என்னால் படிப்பை என்ன செய்ய முடியலை, மேலே கொண்டு போக முடியலை, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளாடி போயிட்டுருக்கிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய மூன்று பாருங்கள், ஒரு தம்பி ரெண்டு தங்கச்சி என்னுடைய அம்மா, இந்த பாருங்கள் இந்த நான்கு பேரையும் நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படுறேன். அப்போ என்னுடைய வயசு 13-14 வயசு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அப்போ இந்த வயசில் நான் பாருங்கள் என்ன பண்ணுறேன், என்னுடைய குடும்ப பொறுப்பை நான் பார்க்குறதுக்கு தள்ளப்படும் பொழுது என்னால் என்ன செய்கிறேன்னு தெரியலை. அப்போ எனக்கு வேலை தெரியாது, என்ன வேலைன்னு தெரியாது. அப்போ நாங்கள் இருந்த அந்த புதுப்பட்டி என்ற பகுதியில் எனக்கு தெரிந்த ஒரே வேலை இந்த பெயிண்டிங். பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்படிக்கணும்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா போயிட்டு எல்லா வீடுகளில் இந்த பொங்கல் வந்தால் போய் சுண்ணாம்படிப்பாங்க. இந்த சுண்ணாம்படிக்கிறதுக்கு அப்போ அந்த மேஸ்திரின்னு சொல்கிறவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க தகுதி பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு வீடு அடிக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை தெரிஞ்சால் தான் கூட்டிக் கொண்டு அவங்களை வேலைக்கு விடுவாங்க. அப்போ என்ன எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் பையனை வேலைக்கு கூப்பிட்டு போகிறீங்களா, எங்கள் பையனை கூட்டு போங்க. அப்போ எனக்கு சம்பளம் எவ்வளோன்னா 180 ரூபா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 180 ரூபா அந்த நாட்களில் எனக்கு சம்பளம். ஆனால் மேஸ்திரி வாங்குவாங்க 250 ரூபா, 220 ரூபா வாங்குவாங்க, 250 வாங்குவாங்க, 220-250. ஆனால் எங்களுக்கு 180, சில பேர் 150 கொடுப்பாங்க, 160 கொடுப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த 150 ரூபா ஒரு நாளைக்கு கிடைச்சா எனக்கு அது ஒரு பெரிய காசு. ஏன்னா என்னுடைய தேவைகளை சந்திக்கலாம், என் தங்கச்சியாக்கள் படிக்கிறாங்க, என் தம்பி படிக்கிறாங்க, எங்கள் கடைசி தங்கச்சி மட்டும் தான் படிக்கலை. அப்போ நான் பண்ண முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மா எல்லாத்தையும் சொல்லி விடுவாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இப்போயும் அவர் இருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு மனிதன். அவர் பேர் வந்து பேதுருன்னு சொல்லி அவர் ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட மனிதன். அவர் எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்கள் அப்பா எங்கள் அம்மாக்களை நடத்தின விதம், அவர் இந்த ஊழியக்காரர் அவங்களுடைய அக்காட வீட்டுக்காரர்கிட்ட தான் நாங்கள் என்ன செய்கிறோம், வந்து தஞ்சமாக இருக்கிறோம். அப்போ அவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, பரவாயில்ல நான் செய்கிற வேலையில் வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு. முதல் முதலாக என்னை வேலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ எனக்கு சுண்ணாம்படிக்கிறது எப்படின்னு தெரியாது, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. அப்போ நான் அவரோட போய் நான் என்ன பண்ணுறேன், சுண்ணாம்பு கலக்கி கொடுப்பேன், எத்தனையோ நாட்கள் கலக்கி கொடுப்பேன், இல்லாட்டி டப்பாக்கள் எடுத்துக்கொண்டே கொடுப்பேன். அப்போ அவங்க என்னை ஏளனமாக பேசுவாங்க, என்னை திட்டுவாங்க, என்னை காரி துப்புவாங்க. வேலையில் உங்களுக்கு தெரியும், தூசண வார்த்தைகளால் பேசுவாங்க, ஆகாதா பேசுவாங்க. ஆனால் எனக்கு கண் கலங்கினா கூட என்னுடைய நோக்கம் இருக்கும், நான் வேலைக்கு போய் என் குடும்பத்தை பார்க்கணும். ஆனால் இந்த நாட்களில் எனக்கு வேலை என்றத ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் மேலே எனக்கு அதிகமான பாரம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு சிறு வயதிலே கத்திருந்த பாடல் எழுதுகிற கிருபை எனக்கு கொடுத்துருந்தார். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன் தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி மலைகள் இருக்குது, அந்த மலைகள் அந்த ரோடுகளை நடந்து போகும்பொழுது என்ன அறியாமே நான் அவரை துதிச்சுட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு போகும்பொழுது பாடல்கள் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பாடல்கள் வர வர வர நான் என்ன பண்ணுவேன், பாடல்லாம் எழுதிட்டு எனக்கு அந்த நாட்களில் பாடல் போடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பாடல் பண்ணிடணும், எப்படியாவது பாடல் என்ன செய்யணும், பண்ணி வரணும்னு. அப்போ எப்படின்னா நான் இருந்த நாட்களில் பாடல் வந்து சிடியில் தான் இருக்கும், கேசட்டு சிடி அதுதான். இப்போ கேசட்டுனா ஒரு 10 பாட்டு இருக்கும், சிடியும் அதே தான். அப்போ எனக்கு பாருங்கள் அந்த நாட்களில் ஒரு பாடல் ஒரு சிடி போடுறேன்னா எனக்கு தெரிஞ்சு நாங்கள் பண்ணதில் நான் சொல்கிறேன் ஒரு 60,000 ரூபா வரும் ஒரு சிடி பண்ணுறேன்னா. இதே வாட்டர் டேங்கடி அய்யனாவரத்தில் ஏசி தினகரன் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க தான் பாஸ்மோ ராஜசேகர். அந்த நாட்கள் அநேக மக்களுக்கு ஹேமாஜான் அப்படி அவங்களுக்கு போட்டவங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 என்ன பண்ணுவார், கோஸ்ட் பண்ணுவார். அந்த நாட்களில் தான் பாருங்கள் ஜூதாவின் செங்கோல் அப்படி நிறைய சாங்கள் வந்த நாட்கள் இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் பாருங்கள் எனக்கு பாட ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் எனக்கு எழுதுகிற பாடல்களை
சேச்சில் பாட சொல்லும் பொழுது என்னோட இருந்த வாலிபர்கள் அந்த இடத்துல அந்த நாட்களில் இருந்த வாலிபர்களை யாருமே என்னை பாட அனுமதிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ எல்லாம் பாடி என்னத்தை செய்ய போகிற வீடுன்னு சொல்லி என்ன பாட விட மாட்டாங்க, ஏளனமாக பேசுவாங்க. அப்போ நான் இதை வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லும் பொழுது எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப கவலைப்படுவாங்க. நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இன்றைக்கு இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் உன்னுடைய பாடல் எல்லா இடத்துலையும் துணிக்க கத்த கிருபை செய்வார், நீ சோர்ந்து போகாத. ஏன்னா எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, ஆறுதலான வார்த்தைகளை எனக்கு சொல்லுவாங்க. இப்படியே இருக்கும் பொழுது ஒரு பக்கம் நான் பெயிண்டிங்கு போய் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா கல், உங்களுக்கு தெரியும் இந்த சுண்ணாம்பு கல்லை நாங்கள் தண்ணியில் போட்டு அது கொதிக்கும். கொதிக்கும் பொழுது அந்த சுண்ணாம்பு தண்ணி என் கையில் பட்டுருச்சுன்னு வைங்க, சுண்ணாம்பு தண்ணி கையில் பட்டோன்னா கையெல்லாம் ரொம்ப கொதிக்கும். அப்படி இன்னும் என் கைகளில் என் பாருங்கள் இன்னும் அந்த தழும்புகள் இருக்குது. ஒரு டைம் நான் போய் சுண்ணாம்பு போய் ஒரு தண்ணியில் போடும்பொழுது அந்த சுடுதண்ணி அந்த கொப்பளிச்ச தண்ணி ஊற்றி என் கையில் இருக்க பாதி சதையை பிச்சிருச்சு. அப்போ எங்கள் அம்மா வரும்பொழுது எங்கள் அம்மா என்னை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, இன்றைக்கு நம்ம குடும்பம் சரியில்லாதால தானே நீ இன்றைக்கு போய் இப்படி ஒரு நிலைமையில் இருக்க. அப்போ நான் சொல்ல, இல்லைம்மா ஆண்டவர் எப்படியாவது எங்களை நடத்துவார், ஏன்னா நான் எந்த கூட்டம் வச்சாலும் நான் என்ன பண்ணிடுவோம் ஒரு கூட்டம் மிஸ் பண்ண மாட்டேன், போய் ஆண்டவரோடு இருப்பேன். அப்போ பாருங்கள் அங்கே இருக்கிற வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே ஃபாரினில் இருப்பாங்க. எல்லாரும் ஃபாரினில் இருந்து அநேக பொருட்கள் அநேக சாக்லேட் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கும் பொழுது என் மனசு ரொம்ப துடிக்கும். எப்படின்னா நமக்கு யாராவது ஒரு சாக்லேட் கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்க மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு காரியம் வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு கவலைப்படுவாங்க. நான் கேட்க மாட்டேன், கத்துட்டு சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன். இது நாட்கள் ஒரு வருடம் ரெண்டு வருடமாக இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள் அந்த ஊழியக்காரரோட நான் எந்த ஊழியக்காரருடைய நாங்கள் அரவணைப்பில் எங்கள் குடும்பம் இருக்கோ அந்த ஊழியக்காரருடைய என்னை எனக்கு பைபிள் காலேஜ் படிக்கணுன்ற அந்த ஒரு டாட் எனக்கு ஆண்டவர் வந்து என்னை கொண்டு போகிறாரு. திண்டுக்கல்லில் பாருங்கள் பாஸ்டர் ராஜ்குமார்னு சொல்லி அவர் இன்னமும் இருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல ஒரு அருமையான ஊழியக்காரரு. அவர் இடத்துல எனக்கு ஒரு சில வருடங்கள் எனக்கு பைபிள் காலேஜ் படிக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. யாரோட அந்த போதகர் படிக்கணும், அவருக்கு நான் தான் படித்து சொல்லணும். பாருங்கள் எனக்கு படித்தது குறைவு, எனக்கு கொஞ்சம் ஒன்றுமே தகுதி கிடையாது, என்னில் ஒன்றுக்குமே ஒரு நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, என் குடும்ப பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. ஆனாலும் கத்தர் அந்த ஊழியக்காரர் மூலமாக போய் அன்றைக்கு பைபிள் காலேஜ் படிக்க வைக்கிறாரு. அப்போ நான் தான் ஒவ்வொரு புக்குகளையும் படித்து அவருக்கு சொல்லுவேன். அப்போ பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரத்தையும் படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அவர் பாருங்கள் என்னை விட கத்தர் அதிகமான ஞானம் அவருக்கு கொடுத்து, என்ன பார்வை இல்லாதவங்களுக்கு கத்தர் அநேக ஞானத்தை வச்சிருப்பார். அவர் எங்களோட பேசுவார். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை அதில் இருந்து கற்றுக்கொண்டு வரும்பொழுது எனக்கு பாடல் அபிஷேகம் கத்தர் கொடுத்துருந்ததால நான் எப்படியாவது ஒரு கீபோர்டு வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்படி ஆசையாக இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன், யாராவது எங்கள் சர்ச்சில் கீபோர்டு போட்டு போட வந்தால் ஓடி போய் அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுக்குவேன். அவங்களோட பக்கத்தில் போய் நின்றுட்டு அவங்க எப்படி வாசிக்கிறாங்க, இங்கே எப்படி கை போடுறாங்க, எப்படி என்ன மாதிரி அமர்த்துறாங்க, எப்படி பாடுறாங்கன்னு கேட்பேன். அநேகர் என்ன கீபோர்டு கிட்ட போக விட மாட்டாங்க, அநேகர் அந்த கீபோர்டு பேக் என்னை தூக்க விடுவாங்க, கீபோர்டு தொடக்க விடுவாங்க, மைக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது சில டைமில் எனக்கு கொடுப்பாங்க, ஆனால் 100%-75% அப்படி எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அப்போ நான் நொந்து வருவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பரவாயில்ல கத்தர் உன்னை என்றைக்காவது ஒரு நாள் பயன்படுத்துவாருன்னு. இப்படியே நாட்கள் போகும்பொழுது எங்கள் அம்மா சொல்லுவோம், அம்மா நான் ஒரு கீபோர்டு மட்டும் எனக்கு வாங்கி கொடுங்க. அப்போ கேசியோ M150 சொல்லி அந்த கீபோர்டு அந்த நாட்களில் நான் 2007 சொல்கிறேன். அப்போ அந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் யாருன்னா இந்த ஒரு ஃபேனு இந்த மிக்சி அதுகள் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ரோட்டால் போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் அதுகளெல்லாம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு மாதம் ஏதாவது நம்ம ஒரு 500 ஒரு 300 நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி தான் அது கொடுப்பாங்க. இன்றைக்கும் இருக்குது அந்த மாதிரி ஸ்கீம். அப்போ நான் அவர்கிட்ட ஒரு முஸ்லீம்கார பாய்கிட்ட போய் 2 கேட்குறேன், ஐயா எனக்கு கீபோர்டு கொண்டு தருவீங்களா, உங்களுக்கு மாசமான நான் இவ்வளவு தருவேன். அவர் 2 எனக்கு சொன்னார், நான் பார்க்குறையா பார்க்குறையான்னு கிடைக்கல. அப்போ எனக்கு ரொம்ப வேதனை, ஆண்டவரே எனக்கு கீபோர்டு கிடைக்குது இல்லையா. ஆனால் இந்த டைம் நான் கீபோர்டுக்காக அங்கலாய்க்கும் பொழுது சச்சில் கீபோர்டு இருக்குது. அந்த கொண்டு வர பாருங்கள் என்னோட ஒரு 30-33 வாலிபு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க. எனக்கு கீபோர்டு கொடுக்க மாட்டாங்க, என்னை பாட விட மாட்டாங்க. நான் எந்த காரியம் செஞ்சாலும் என்னை துக்கப்படுத்துறதுக்கும், ஏன்னா அவங்க என்னோட வயசில் மூத்தவங்க, ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்னை கஷ்டப்படுத்துறதாகவே இருக்கும். அப்போ நான் இதெல்லாம் பார்த்து நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன். என் மனசில் இருக்கிறத பாடலாக பாடி கண்ணீரோட விட்டு எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டு போயிடுவேன். இப்படி இருக்கும்பொழுது எனக்கு திடீர்னு ஃபோனில் ஒரு நாள் ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காண்டாக்ட் வருது. பாஸ்டர் ஆஸ்வின் மைக்கேல்னு சொல்லி அவர் அமெரிக்கா தேசத்தில் நியூ ஜெர்சி பகுதியில் ஜீசஸ் ஃபேமிலி மினிஸ்ட்ரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க, அவருடைய காண்டாக்ட் எனக்கு வருது. அப்போ அவர் உடனே நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணணும் ஐயா, எனக்கு ஒரு கீபோர்டு வேணும் ஐயா அப்படின்றார். என்ன நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, என்னோட நல்லா பேசிட்டு ஓகேப்பா நான் பார்க்கலாம் ப்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அவருக்கு பாருங்கள் ஆண்டவர் அவருக்கு ஒரு டாட்டு கொடுத்ததால, அவர் என்ன புத்தின பாரம் அவருக்கு கொடுத்ததால், அவர் அவருடைய பாருங்கள் கிளை ஸ்தாபனத்து
உங்களோட பிரான்ச்சு சர்ச்சு இங்கே திருவண்ணாமலையில் பாச அலோசியஸ்ன்னு இருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த பையனுக்கு போய் நீங்கள் இந்த கீபோர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு கேசியோ சிடிகே 5000 கீபோர்டு அந்த நாட்களில் எனக்கு அது ஒரு 8000-9000 கிட்ட வரும், பாருங்கள் நான் 3000 கீபோர்டு தான் ஆண்டவட்ட வாங்கணும்னு கேட்டேன், கத்தர் எனக்கு ஒரு 8000 உள்ள கீபோர்டு வாங்கி அவர் எனக்கு பார்சல் போட்டு கேபிஎன் டிராவல்ஸ்னு சொல்லி திண்டுக்கல்ல போட்டிருந்தாங்க. அப்போ நான் வேகமாக போகிறேன், போயிட்டு அந்த கீபோர்டு எடுத்து போனது பார்க்கும்பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த கீபோர்டு எனக்கு வாசிக்க தெரியாது, எப்படி அமத்தோன்னு தெரியாது, எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும், விடிய காலையில் 5 மணியாக இருக்கலாம், நைட்டு 10 மணியாக இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை போட்டு வாச்சிட்டு நான் ஆராதிச்சுட்டே இருப்பேன். அப்போ அந்த கீபோர்டு நான் சர்ச்சுக்கு கொண்டு போகும்பொழுது அங்கே எனக்கு முன்னாடி இந்த வாலிபர்கள் எல்லாரும் ஆச்சரியம், இவனுக்கு சாப்பிட்றதுக்கே காசு இல்லை, இவங்க அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய இல்லை, எனக்காவது அண்ணன் தம்பி சகோதரங்கள்லாம் ஃபாரினில் இருக்காங்க, வெளிதேசங்களில் இருக்காங்க, இவனுக்கு ஒருத்தனமே இல்லையே, யார் இது வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி என் கீபோர்டு வந்து தட்டி பார்ப்பாங்க, என்னை பார்ப்பாங்க, ஆனால் அவங்க அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. இப்படியே என்னுடைய நாட்கள் போகுது, என்னுடைய நாட்கள் போய் போய் போகும்பொழுது என்னுடைய குடும்ப சூழ்நிலை வர வர எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் பொழுது, நான் பாருங்கள் ஆண்டவரோட ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவரோட நான் இசைந்திருந்தாலும் அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்படியே இருந்துட்டு பாருங்கள் அங்கே எனக்கு பாடுறதுக்கான வாய்ப்பு ஒரு இடத்துல வருது. அப்போ எனக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு, நான் உன்னை என்னுடைய சிடியில் நான் பாட வைப்பேன், கண்டிப்பாக என்னுடைய சிடியில் நீ பாடலான்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அங்கே வரும்பொழுது அவருக்கு வேண்டியவங்களை அவங்க என்ன செய்கிறாங்க, பாட வைக்கிறாங்க, நான் போய் கூட பக்கத்தில் இருக்கிறேன், என்ன அவங்க பொருட்டு கூட பண்ணலை, ஆனால் அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க, அவங்க 1, 2, 3, 4 வாலிபத்துக்கிட்ட மேலே போயிட்டாங்க, போட்டு அவங்க பாடிட்டு வந்துடுறாங்க. இப்படி பாடிட்டு வரும்பொழுது எனக்கு அந்த மனசு பாருங்கள், அவங்க மேலே எனக்கு கஷ்டம் இல்லை, துக்கம் இல்லை, அவங்க மேலே எனக்கு கோபம் இல்லை, இப்போ கூட நான் கோபத்தில் இதை சொல்லலை, அந்த பாரம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த பாட்டு பாருங்கள், எனக்கு 13-14 வயசில் கொடுத்த பாட்டு, ஆண்டவரே நீங்கள் இனிமேல் எப்போ நீங்கள் இதை என்ன செய்வீங்க, பார்க்க செய்வீங்க, எப்போ என்னை பாட செய்வீங்க. அப்போ நான் பாட நான் நிறைய வாய்ப்புகள் கேட்கும் பொழுது பாருங்கள், என்னை கூட்டிகிட்டு போனவங்க எல்லாரும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் பாடிட்டே இருப்பாங்க ஸ்டூடியோவில் போய் பாருங்கள், இதே ஐயனார் வரம் வாட்டர் டேங்கடி சென்னையில் நான் போய் ஏசி தினகரன் ஐயாவோட ஸ்டூடியோவில் உட்காந்துருக்கும் பொழுது அப்போ நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பேன், எல்லாரும் போய் பாடுவாங்க, அந்த இடத்துல என்னை கூட்டிகிட்டு போனவங்க பாடுவாங்க, புதுசு புதுசாக பாட வருவாங்க, அந்த நாட்களில் யாருடைய பாடல்கள் எல்லாம் நல்ல நீங்கள் கேட்குற பாடல்களாக இருக்கும் அவங்கெல்லாம் வந்து உள்ளே பாடுவாங்க. அப்போ நான் வெளியில் உட்காந்து என்னுடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு 15 வயசு, இந்த 15 வயசு நான் என்ன பண்ணுவேன், பார்த்துட்டே இருப்பேன், பார்த்துட்டு இருந்து எனக்கு ஒரு வேதனை இருக்கும், ஆனால் நான் அவங்கள்ட்ட கேட்க மாட்டேன், ஏன்னா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அது ஆண்டவருக்கு தான் தெரியும், ஆனால் நான் அதுவரையும் எனக்கு தெரியாது, கத்தர் என்னை உடைக்கிறாரு, கத்தர் என்ன ஒவ்வொரு பாதையில் என்னை நடத்திட்டு வரான்றது அது எனக்கு புரியலை. அப்போ நான் வந்து அழுதுட்டு வந்து எத்தனையோ நாட்கள் அழுதுட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், வீட்டில் வந்து இருப்பேன், எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, நீ சென்னைக்கு போனியே, சென்னையில் போய் ஸ்டூடியோவில் பாட போனியே, எப்படி பாடினாங்க, நல்லா இருந்ததா, நீ பாடினியா, உன்னை பாட ஏதாவது விட்டாங்களான்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்ல இல்லைம்மா, அது அங்கே ஏதாவது ஒரு சாட்டை நான் சொல்லி என்ன பண்ணிடுவேன், அந்த நாட்களை நான் கடத்திடுவேன், இல்லாட்டி அந்த டைமை நான் கடத்திட்டு நான் என்ன பண்ணிடுவேன், நான் வந்துடுவேன். இப்படியே கொஞ்சம் நாட்கள் போயிட்டு இருக்கும்பொழுது எங்கள் அம்மாவுக்கு பாருங்கள், எங்கள் அப்பாவை திருமணம் பண்ணும்பொழுதே அவங்களுக்கு இருதயத்தில் 4 ஓட்டைகள், எத்தனை ஓட்டை, 4 ஓட்டை அவங்க இருதய வால்வு. அப்போ இது வந்து கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது, ஆனால் பாருங்கள் இந்த நாட்கள் இந்த நான் சொல்கிற இந்த காலகட்டத்தில் எங்கள் அம்மாவுக்கு அந்த வியாதி திரும்ப வர ஆரம்பிச்சுது. எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணும், ஒவ்வொரு நாளும் நைட்டில் பார்த்தீங்கன்னா மூச்சு ரொம்ப இழுக்கும், அந்த வலி வித்தியாசமாக இருக்கும். அப்போ நான் உடனே என்னோட எங்களோட இருக்கிற அந்த ஐயா பாஸ்டர் அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜோம் பண்ணுவாங்க, கொஞ்சம் சால்வ் ஆகும், திருப்பி என்ன பண்ணுவோம், அந்த வியாதி வந்துடும். அப்போ எங்களுக்கு தான் யாரும் பணம் கொடுத்து உதவுறதுக்கு யாரும் இல்லையே, எங்களை ஒரு பொருட்டாக எடுத்து பார்க்குறது கூட யாரும் இல்லை, ஏன்னா நாங்கள் வந்து பரம்பரை கிறிஸ்டியன் ஃபேமிலியும் கிடையாது, நாங்கள் பரம்பரை பணக்காரங்களும் கிடையாது, எங்களுக்கு ஒன்றுமே எங்களோட பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது. அப்போ நான் இப்படி இருக்கும் பொழுது அப்போ எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு, சரி நம்ம தேனி பகுதியில் காணா விளக்குன்ற பகுதி இருக்குது, அந்த இடத்துல இந்த மாதிரி இந்த ஹோல்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க லேசர்லாம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது ஃப்ரீயாக தான் இருக்கும், நம்ம உங்கள் அம்மாவை அங்கே அட்மிட் பண்ணலான்னு கொண்டு போய் எங்கள் அம்மாவை கொண்டு நாங்கள் அங்கே அட்மிட் பண்ணுறோம். அங்கே எங்கள் அம்மாவை அட்மிட் பண்ணும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இந்த நேரமெல்லாம் கடந்துருச்சியா, ஆனால் இனிமேல் ஒரு வாய்ப்பு இருக்குது, அது ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் ஜோ பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு 2 வாரங்கள் எங்களுடைய அந்த கேம்பில் இருக்கிற எங்களுடைய சபை விசுவாசிகள் எங்களுடைய பாஸ்டர் எல்லாம் போயிட்டு நாங்கள் காணா விளக்கில் இருக்கிறோம், நான் இரவு நேரத்தை புள்ள நான் அங்கே தான் இருப்பேன், சில டைமில் வீட்டில் இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவருடைய மகாபெரிய தயவுனால் கர்த்தர் அந்த ஓல்ஸ் அடைக்க கிருபை செய்து எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தாரு. வந்தது இப்படி எங்கள் அம்மா திரும்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதும் ஆண்டவரோடு ஜெபிக்கிறதும் எங்கள் அம்மா பாருங்கள் ஆண்டவரை முழுமையாக தேடி இன்றைக்கு அவங்க பாருங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் என்ன ஊழியத்தில் அவங்க வளர்க்குறதில் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, என்ன ஊழியத்தில் கொண்டு வரணும், 4 மணி ப்ரேயர், 5 மணி ப்ரேயர், ஒவ்வொரு ஜெபத்தில் என்ன என்ன செய்வாங்க, ஊக்குவிப்பாங்க. அதுபோல் நான் அந்த ஊழியக்காரரோட இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் அநேக பகுதிகளுக்கு அநேக சபைகளுக்கு அவரோட ஊழியத்துக்கு போக கத்தர் என்னை பயிற்சி வச்சு ஒவ்வொரு இடங்களுக்கு கொண்டு போக கிருபை செய்தார். பாருங்கள் இந்த 16 வயசு 17 வயசுக்குள்ளே பைபிள் காலேஜ் முடிக்க வச்சு அநேக இடங்களில் ஊழியக்காரங்களோட போய் இருக்க வச்சு அநேக ஸ்டேஜ்
ஸ்டேஜ்களில் பாருங்கள் கன்வென்ஷன்களில் பாட வச்சு கத்தரை என்னை உருவாக்கிட்டே வந்துட்டு இருந்தார். ஆனால் எனக்கு இது தெரியலை, கத்தரை என்னை உருவாக்குறாருன்னு என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போ எனக்கு ஒரு டாட் வந்து நான் கேட்குறேன், இந்த 2012-13 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இலங்கை மக்கள் எல்லாரும் இந்த கடல் வழியாக போட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு போகிற மாதிரி நாட்கள் வரும். அப்படி இருக்கும்பொழுது ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்தா என்னால் என்ன பண்ணிடலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போயிடலாம். அப்போ நான் உடனே எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா யாராவது உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாவது பரட்டி எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நான் ஆஸ்திரேலியா போயிட்டேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உங்கள் நம்ம குடும்பத்தை பார்த்துருவேன். அந்த டைமில் எனக்கு கத்தருடைய சித்தம் எனக்கு என்னென்னு தெரியலை, கத்தரை மேலே வச்சிருக்க அழைப்பு எனக்கு புரியலை, கத்தரை என் குடும்பத்தில் ஏன் என்னை பிரிச்செடுத்தாருன்னு எனக்கு தெரியலை. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி கேட்டுட்டு இருக்கும்பொழுது எனக்கு பணங்கள் நெருங்கி வரலை. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷப்பூச்சி கடித்து எனக்கு 7 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய கண் எல்லாம் பார்த்தீங்கன்னா புளு கலரில், சரீரம் முழுவதும் புழுவாகி எனக்கு, நான் ஒரு இடத்துல வேலைக்கு போன இடத்துல பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்து நான் உடனே ஓடி வந்து என்ன பண்ணுறேன், எங்கள் அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், இதே வத்தலக்குண்ணில் போனீங்கன்னு சொன்னால் லியோனார்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ரோட்டில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அது வந்து ரோமன் கத்தோலிக் அந்த சர்ச் மூலமாக அவங்க பண்ணுறாங்க. அந்த இடத்துல நான் போன உடனே என்னை கொண்டு ஐசியூவில் சேர்க்குறாங்க. ஐசியூவில் சேர்த்தோன்னே என்னுடைய பிளட் டெஸ்ட் எல்லாம் கொண்டு சேர்க்குறாங்க. பிளட் டெஸ்ட்டை கொண்டு சேர்த்துட்டு அவங்க அந்த லேபில் பார்க்கும் பொழுது ஒரு விஷ பாம்புடைய பிளட்டுக்கு நேராக அந்த பிளட் போய் இருக்குது. அதை கடித்தா உயிர் தப்ப முடியாதவங்க என்ன ஆச்சரியமாக பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த நேரத்தில் இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணத்துக்கு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு. இதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன், இதுக்கு முன்னாடி எங்களை கொண்டே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வத்தலக்குண்டி ஜிஹெச்சில் சேர்க்கும்பொழுது அவங்க எங்களை எடுக்கலை. ஏன்னா என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க, இது இங்கே முடியாதுமா, இங்கே எங்களால் பண்ண முடியாது, நேராக நீங்கள் ப்ரைவேட் கொண்டு போங்க, இல்லாட்டி மதுரை கொண்டு போங்க, இல்லாட்டி தேனி கொண்டு போங்கன்ட்டாங்க. அப்போ எங்கள் அம்மா ஒரு ஆள் தானே, எங்கள் அப்பா இல்லை, அப்போ எங்களுக்குன்னு யாருமே வர்றதுக்கு கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது, ஏன்னா நான் சிறிய வயசு. அப்போ நாங்கள் இன்னொருத்தங்களோட உதவியை பார்த்து தான் நிற்கிறோம் அந்த இடத்துல. ஏன்னா ஒரு மனுஷன் என்றைக்கு நீங்கள் தேடுற மனுஷன் அப்படித்தான், உங்களுக்கு எப்போ சூழ்நிலை வருதோ, எப்போ உங்களுக்கு உதவி வருதோ, எப்போ உங்களுக்கு நெருக்கம் வருதோ, அப்போ அவன் கைவிட்டு போயிடுவான். அதுதான் தாவீது சொல்றாரு, என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னுடைய பாருங்க கண்ணீரை கேட்டு அவர் என் கூட இருந்து என்னோட என்ன செய்யறாரு, விடுதலை கொடுக்கிறாருன்னு அவர் சொல்றாரு. யோபும் அது மாதிரி தான், உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருதோ இந்த சாட்சியை மாத்திரை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க, கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு நன்மையை, பெரிய ஒரு அற்புதத்தை செய்யறதை நீங்க பார்ப்பீங்க. இப்படி இருக்கும்பொழுது அங்கே போகும்பொழுது எங்க அம்மா ஒரு பக்கம் அழுக, என்ன பண்றேன்னு தெரியல, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கும்பொழுது எங்களுக்கு அந்த அமௌண்ட் புரட்ட முடியல, அந்த அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கு. அப்போ உடனே என்ன பண்றோம், எங்க அம்மாக்கு ஜெபிக்கிற அந்த பக்கம் இருக்கிறதால எங்கள் அம்மா அதிகாலையில் ஜெபிக்கிறாங்க, ஜெபிச்சு உடனே கேட்குறாங்க ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு இருக்கும்பொழுது நான் எனக்கு இந்த கீபோர்டு வாங்கி கொடுத்த அந்த ஊழியக்காரருடைய நினைவு வருது. அப்போ உடனே எங்கள் ஊழியக்காரர் மூலமாக நாங்கள் சொல்லும் பொழுது அவர் எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தை அனுப்பி என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் என்னை சேர்க்க கிருபை செய்தார். அங்கே சேர்க்கும் பொழுது டாக்டரெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு இன்செக்ஷன் அடிப்போம் முதுகு தண்டில், இந்த முதுகு தண்டில் இந்த இன்செக்ஷன் அடித்தா இந்த இன்செக்ஷன் இவருக்கு போய் சேர்ந்து இவர் காலையில் 9 மணிக்கு மேலே முழிச்சிட்டாருன்னா ஓகே உங்கள் புள்ள ஓகே, ஆனால் 9 மணிக்கு மேலே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியலை, முழிக்கலாட்டி இவருக்கு நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, இந்த பேப்பரில் சைன் போடுங்கன்னு. எனக்கு மயக்கம், எனக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கள் அம்மாட்ட பேப்பர்கள் வந்து கொடுக்கும் பொழுது ஒரே அழுக, ஏன்னா நான் தான் மூத்தது, எங்கள் குடும்ப பாரம் எல்லாம் என் மேலே தான், என் சுமையெல்லாம் என் மேலே தான். அப்போ எங்கள் அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா அதிகமாக என் மேலே பாசம், எங்கள் வீட்டில் இப்போயும் எங்கள் அம்மா எல்லா பிள்ளைகளோட என் மேலே அதிகமான பாசம், எனக்கும் எங்கள் அம்மா மேலே அதிகமான பாசம். அப்போ அம்மா மேலே அதிகமான பாசம்ன்றதால எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த பேப்பரை வாங்கி சைன் பண்ண முடியலை. அப்போ சைன் பண்ண முடியாமல் இருக்கும் பொழுது எங்களுடைய கேம்பில் இருக்கிற எங்களுடைய தலைவர்கள் அந்த இடத்துல இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க, அம்மா நீ நேரம் கடத்த உன் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, போட்டு தான் ஆகும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த சைனை என்ன செய்கிறாங்க, போட்டு கொடுத்துட்றாங்க. போட்டு கொடுத்தோன்னே யாரையுமே உள்ள அனுமதிக்கல, ஐசியூக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஊசி போட்டது என்ன நடந்துன்றது வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு எங்கள் அம்மா சொல்லித்தான் இதெல்லாம் தெரியும். அப்போ உள்ளே கொண்டே போட்ட உடனே எனக்கு காலையில் கத்துடைய பெரிதான தயவுனால் ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 9-10 மணிக்கு உள்ளே தான் எனக்கு ஒரு முழிப்பு வந்து, அப்போயே என் கண் திறக்க முடியாமல் நான் பார்க்குறேன் வெளியில் அநேக மக்கள் நிற்கிறத அந்த கிளாஸால் பார்க்குறேன். முன்னாடி இருக்கும்பொழுது என்னுடைய தாயார் அந்த கிளாஸுக்கு முன்னாடி நிற்கிறத பார்க்குறேன். பார்க்கும்பொழுது உடனே நர்ஸ் ஓடி வந்து டாக்டர் சொல்கிறாங்க அவர் முழிச்சிட்டாருன்னு. அப்போ ஓடி வந்து அந்த டாக்டர் சொல்கிறாரு, நீ கும்பிட்ற கடவுள் உண்மையுள்ள கடவுள், இனிமேல் உன் பிள்ளைக்கு என்ன செய்யாது வராது, ஆனால் இது உன்னையும் நான் சொல்கிறேன், அவர் போட்ட மருத்துவ மெடிசனோ எங்கள் அம்மா போட்ட சைனோ என்னை விடுவிக்கலை, எனக்கு மேலே வச்சுருந்த கத்தருடைய தரிசனம், என் மேலே எனக்கு வச்சுருந்த கத்தருடைய திட்டம், நான் இந்த பூமியில் அவருடைய வேலையை செய்யணுன்ற அவருடைய நோக்கம்தான் எனக்கு அந்த ஜீவனை கொடுத்தது. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, டாக்டராலும் முடியாதது, மருத்துவரால் முடியாதது, இன்றைக்கு நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையில் யாராலையும் மாற்ற முடியாது, நம்முடைய கத்தர் மாற்றுவார். நீ விசுவாசத்தோடு இதை கேட்டுட்டுருங்கம்மா, ஆண்டவர் இது கேட்கும்பொழுது அவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே வர்றதை நீங்கள் உணர்வீங்க. அப்போ என்ன பண்ணுறோம் பார்த்துங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் என்ன வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. இது நடந்து போய்கொண்டிருக்கும் பொழுது எங்களால் என்ன பண்ண முடியலை, அதுக்கப்புறம் என்னால் வேலைக்கும் பெருசாக போக முடியலை. என்னால் இருக்கும் பொழுது நான் எங்கள் அம்மாட்ட கேட்குறேன், நான்
இலங்கை தேசத்துக்கு நான் திரும்ப போகணும், என்னை திரும்ப அனுப்புங்க, உங்களுடைய சகோதரங்கள் இல்லாட்டி எங்கள் அப்பாவுடைய சகோதரங்கள்கிட்ட போயிட்டு நான் யார்ட்டையாவது நான் உதவி கேட்டு, அவங்களாம் நல்லா இருக்காங்க வசதியாக இருக்காங்க அவங்கள்ட்ட நான் கேட்டு என்ன பண்ணுறேன், நான் ஒரு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நாட்டுக்கு நான் போய் உங்களை பார்க்குறேன்னு சொல்லி நான் அங்கே போகிறேன். பாருங்கள், இதுவரைக்கும் நான் யாருடைய அழைப்பை புரியலை, கத்தருடைய அழைப்பை புரியலை, கத்தருடைய திட்டத்தை புரியலை. ஏன்னா இன்றைக்கி அநேக பேர் அப்படித்தான் இருப்போம், இவ்வளோ பிரச்சனையிலையும் இவ்வளோ நெருக்கத்துலையும் இவ்வளோ பாடலையும் கத்தரையும் உங்களை வச்சுருக்கார் தெரியுமா, அவருக்கு நீங்கள் வேணுன்றதால தான் இவ்வளவு சூழ்நிலையும் உங்களுக்கு அனுமதிக்கிறார். நம்ம அதுவரை நம்ம புரிய மாட்டோம், எப்போ புரியும் தெரியுமா, ஆண்டவர் எப்போ நம்மளை அதிகமாக உடைச்சி வெளியில் எடுக்கிறாரோ அப்போ தான் தெரியும், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்துறதுக்கு தான் இவ்வளோ காரியத்தை அனுமதிச்சிருக்கிறீங்கன்னு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வந்து இதே சென்னையில் மீனம்பாக்கத்தில் வந்து என்னுடைய பாஸ்போர்ட்டை முடித்து 2013 லாஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இலங்கை தேசத்துக்கு நான் போகிறேன். இலங்கை தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கற்பனை எப்படி, என்னுடைய அம்மாவுடைய சகோதரங்களை எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, என்னுடைய அப்பாவுடைய சகோதரங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க என்று சொல்லி நான் வந்து யாருடைய வீட்டை நம்பி நான் அங்கே போனனோ, அங்கே போகும்பொழுது பாருங்கள் அவங்க என்னை வந்து ஏர்போர்ட்டில் கூப்பிட்டாங்க, என்னை நல்லா வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு மாதம் நல்லா கவனித்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களால என்னை கவனிக்க முடியல. ஒவ்வொரு சொந்தக்கார வீட்லேயும் 10 நாள் இங்கே, 10 நாள் அங்கே, 5 நாள் இங்கே, 5 நாள் அங்கே, கடைசியில் அவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு இருந்தால் போங்க பிரதர், வேலைக்கு போய் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க, இனிமேல் உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது எனக்கு மன்னாரில் எனக்கு எங்கள் அப்பாவுடைய அண்ணாவுடைய ஒரு மகள் இருக்காங்க, அவங்க மகள் அங்கே வெட்டிங் பண்ணி திருமணம் பண்ணி அங்கே அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, அவங்க வீட்டில் தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மந்த்கிட்ட நான் அங்கே இருந்தேன், மன்னாரில் தோட்ட வழின்ற இடத்துல நாங்கள் இருந்தேன். இருக்கும்பொழுது அவங்களுடைய தம்பி இப்போ ஃபாரினில் இருக்காங்க, அப்போ நான் அங்கே இருக்கும்பொழுது நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன், அப்போ அங்கே சின்ன சின்ன வேலைகளும் நான் செய்துட்டுருக்கிறேன், அவங்களும் ரொம்ப ரிஸ்கான கஷ்டம்தான், அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்படி இருக்கும்பொழுது கத்துடைய பெரிதான கிருபையினால் திரும்பவும் நான் உதவி என்னுடைய அப்பாவுனுடைய ஆட்களில் கேட்டு வரும்பொழுது அவங்க எல்லோரும் என்னை தட்டி கழிக்கிறாங்க, ஆனால் கத்தருடைய தயவு கரம் என் மேலே இருந்ததுனால கத்தர் அவங்க மூலமாக எனக்கு வாய்ப்பு கிடச்சி பாருங்கள் துபாய் தேசத்துக்கு கத்தர் போக எனக்கு வழிவாசல் திறக்கிறாரு. அதான் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் நம்புகிற மனுஷங்க நாசி சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட கத்தர் மேலே பட்சத்தலாக இருப்பது தான் நலம். அதால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் ஓடின மனுஷன் என்ன செய்யலை, ஒரு உதவியும் செய்யலை, நான் ஓடின மனுஷன் எனக்கு எந்த காரியத்தையும் செய்யலை, ஆனால் நான் நம்பாத தேவன் என் மேலே என்னுடைய தாயின் கருவில் என்ன முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் தான். இந்த நிமிஷம் இந்த செகண்ட் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவரை என்ன நடத்துகிறாரு, அவர் இனிமேலும் நடத்துவார், எப்போயும் நடத்துவார்ன்ற அந்த விசுவாசம்தான் நம்மளை என்ன பண்ணுது இந்த நாட்களை ஓட வைக்குது. அப்போ பாருங்கள் நாங்கள் துபாய்க்கு போகும்பொழுது நான் நினச்சது ஏதோ என்ன ஒரு வேலைக்கு அனுப்புவாங்க, நல்ல வேலைக்குன்னு நினச்சேன், அவங்க என்னென்னா எங்கேயோ போனால் போட்டுன்னு சொல்லி எனக்கு ஒரு சமையல் பாருங்கள் குக்கிங் வேலை செய்கிற ஒரு வீசா எனக்கு கிடச்சி நான் அனுப்புகிறாங்க. அப்போ நான் அங்கே போகும்பொழுது நமக்கு தான் ஃபாரினை பற்றி தெரியாது, ஏன்னா நம்ம குடும்பத்தில் இருந்துட்டோம், நம்ம கஷ்டத்தை பார்த்துருந்தாலும் இப்படி பார்க்கல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்தில் வரும்பொழுது இந்த துபாய் தேசத்துக்கு வரும்பொழுது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது ஒரு அடிமையான வாழ்க்கை, அவங்களுக்கு கீழே தான் நம்ம இருக்கணும், எல்லா காரியமும் அவங்களுக்குள்ளே தான் நம்ம செய்யணும். இப்படி இருக்கும்பொழுது நான் என்ன பண்ணுறேன், துபாய் தேசத்துக்கு வந்து இறங்கினோன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை, அபுதாபியில் அலை நின்ற இடத்துல எனக்கு ஒரு அரபி வீட்டில் எனக்கு சமைக்கிற என்ன செய்து வேலை கிடைக்குது, என்னை கூட்டிகிட்டு வர்றாங்க, ஒரு வாரம் நான் அங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் வேலையை தொடங்குகிறேன். அங்கே போனால் எனக்கு வீட்டில் இருந்த போராட்டத்தை விட, இலங்கையில் நான் சந்தித்த போராட்டத்தை விட அங்கே இருக்க போராட்டம் பெருசு. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் என்ன செய்யணும், சமைக்கணும், விடிய காலையில் 4 மணிக்கு நான் எத்தனை புரோட்டா போடணும், 50 புரோட்டா நான் போடணும். யோசிச்சு பாருங்கள், புரோட்டா எப்படி போடுறேன்னு எனக்கு தெரியாது, ஒரு வாரம் டீச் பண்ணி கொடுத்தாங்க. அதுபோல் விடிய காலையில் எனக்கு என்ன பண்ணணும், அங்கே அரபி சாப்பாடுகள்லாம் வித்தியாசமாக இருக்கும், அப்போ அந்த சாப்பாடுகள் நான் கரெக்டாக 8 மணிக்கு நான் 4 மணிக்கு கிச்சனுக்கு வந்து 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே காவா சாய் எல்லாம் அங்கே ரெடி பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் அங்கே என்ன செய்யணும், அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு புரோட்டா எடுத்து சாப்பிடுவாங்க, அது சரியில் அடி தூக்கி தட்டை தூக்கி எறிவாங்க. எத்தனையோ தடவை எனக்கு முன்னாடி அந்த தட்டுகள் எல்லாம் விழுந்திருக்கு, எத்தனையோ முன்னாடி அரபி மேடம் வந்து என்னுடைய காதை பிடிச்சி அவங்க என்ன திருவி சொல்லுவாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன சமைக்க தெரியலை, ஆனால் இதுவரைக்கும் நான் அவங்க ஹார்டாக பேசினதில்லை, ஆனால் காதை பிடிச்சி என்ன என்ன பண்ணுவாங்க, இங்கே பாரு நீ இப்படி இல்லை அப்படி இல்லை நீ செய்கிற சரியில்லைன்னு ரொம்ப வேதனைப்படுத்துகிற மாதிரி நடக்கும்பொழுது அவங்க போனதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னுடைய பாட்டு பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவருடைய பாடல், எனக்கு யாருடைய பாட்டு வருதோ என்ன செய்வேன், அண்டா இதுகளை எல்லாம் நான் இப்போ வளைக்கிட்டேன், என்னுடைய தமிழில் நான் பாடிட்டு இருப்பேன். அப்போ அந்த நான் அந்த இடத்துல கத்தாமான்னு சொல்லி 2 யார் இருக்கிறாங்க, பிலிப்பைனி இருக்காங்க லிந்தா, அதுக்கப்புறம் என்ன ரோசின்னு சொல்லி அவங்க இப்போ வந்து குவைத் தேசத்தில் இருக்காங்க, நம்ம பேசியிருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் அவங்களோட நான்
தொடர்பில் இல்லை. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான சகோதரிகள் ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க மேடம் போனதுக்கப்புறம் என்னோட வந்து சொல்லுவாங்க, வினோத் கொடுங்க நான் கொஞ்சம் உங்களுக்கு கழுவி தரேன், நீங்கள் ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி கழுவுறேன், பரவாயில்லம்மா விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்குத்தானே வந்தோன்னு பானை கழுவேன் பேர் தொழுகும். எங்கள் அம்மா அந்த டைமில் ஃபோன் பண்ணி, தம்பி எப்படி இருக்க, சாப்பிட்டியா, வேலை எப்படி இருக்குன்னா சொல்லி, அம்மா நல்லா இருக்கேன் பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை அதான் கத்தர் ஒருவருக்கு தான் தெரியும், அம்மா நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் இப்படி இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு இடங்களில் போகும்பொழுது ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போடும்பொழுது பார்க்குறவங்கலாம் என்ன எப்படி நினச்சிக்குவாங்க தெரியுமா, பரவாயில்ல அவருக்கு எப்படி இருக்குது, நல்ல பில்டிங்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, காருக்கு முன்னாடி எடுத்துக்குவார், ஆனால் ஃபோட்டோ மட்டும்தான் அங்கே எடுத்திருப்பேன், வேலை செய்கிறது எங்கே இருப்பேன், கிச்சனில் இருப்பேன், அந்த கிச்சனில் இருக்கிறது எனக்கும் கத்தருக்கும் தான் தெரியும். ஒவ்வொரு நாள் அந்த கபோர்டில் இருக்கிற ஒவ்வொன்றையும் எடுத்து மாற்றணும், இது எனக்கு ஒரு 6-7 மாதம் இது சரியான போராட்டம். ஒவ்வொரு நாளும் கிச்சனில் இருக்க டப்பாவை எடுத்து துடைக்கணும், அரபி வந்து அந்த லேடி வந்து பார்த்துட்டு போனதுக்கப்புறம் சில டப்பாக்கள் நான் என்ன செய்வேன், துப்புரவு பண்ணாட்டி உடனே என்ன வந்து என்ன சொல்லுவாங்க தூரமா, அந்த டப்பாவை தூக்கி அடிச்சுட்டு நீ என்ன என்னுடைய கபோர்டெல்லாம் சுத்தம் பண்ணாமல் போயிருக்க, என்ன இப்படி பண்ணாமல் போயிருக்கேன்னு சொல்லி என்ன அவங்களுடைய அரபியில் அவாசமான வார்த்தையில் பேசுவாங்க. அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த பெண்கள் வருவாங்க, பெண்கள் வந்து ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு ஒருத்தங்களுக்கு சிக்கன் ரைஸ் வேணும், சிக்கன்னா அவங்க சொல்கிற ரைஸ்கள் வேறையாக இருக்கும், அது எத்தனை ஒரு பெரிய அண்டா முழுக்க சமைக்கணும், நமக்கு தான் சமைக்க வராது, எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ சமைச்சா அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு கொண்டே கொடுப்ப டேபிள் இருந்து தூக்கி தட்டி சொல்லுவாங்க, உன்னை யார் வேலைக்கு எடுத்தா, நீ என்னத்துக்கு வேலைக்கு வந்த, நீ வேலைக்கு வராமல் வேற எங்கேயாவது போயிருக்கலாமே, உன்னால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி வருவாங்க. ஆனால் இந்த பாடுகளில் கத்தர் எனக்கு அரபியை கற்றுக்கொள்ள கிருபை செய்கிறாரு. நாங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட என்ன அவங்க என்ன ஒவ்வொரு நாளும் பேசுகிறத நான் உத்து கவனிப்பேன், கத்தர் அந்த ஞானத்தை கொடுத்துருந்ததால் நான் உட்காந்து என்ன பேசுகிறாங்கன்னு உத்து உத்து பார்த்து பார்த்து எவ்வளவோ வருஷங்களாகி கூட அரபி கற்றுக்க முடியாத அந்த நாட்டில் கத்தர் அடியேனுக்கு அவருடைய தயவு பாராட்டுனதால், உண்மையில் சொல்கிற அவருடைய தயவு, அவருடைய மிகப்பெரிய தயவுனால் பாருங்கள் எனக்கு அரபி கற்றுக்கொள்ள வைக்கிறாரு. என் வாழ்விலே நீர் பாராட்டின

நான் தகுதியும் இல்லை. இந்த பாடல் சமீபத்தில் எனக்கு ரொம்ப உடைக்கப்பட்டது. அதை நான் உங்களுக்கு இந்த ரெண்டு வரி மாத்திரம் பாடினேன். இப்போ பாருங்கள், அநேகமாக என்ன செய்யணும், அந்த கிச்சனில் ரொம்ப போராட்டத்தை அனுபவிப்பேன். அப்போ இப்படியே இருக்கும்பொழுது எனக்கும் அவங்களுக்கு ஒரே போட்டியாக இருக்கும். என்ன என்ன பண்ணுவாங்க, அந்த துடப்பத்தை கொடுத்து சொல்லுவாங்க. அவங்க அரபியல்கிட்ட வீடு பெரிய வீடாக இருக்கும், அதை ஃபுல்லாக பெருக்குன்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், காலையில் 6 மணி அப்படின்னா அங்கத்து டைம் 6 மணினா இந்தியன் டைம் 7:30. அப்போ நான் என்ன பண்ணுவேன், 6 மணிக்கு கையில் அந்த தும்புத்தடி பிடிச்சேன்னு சொன்னேன். தும்புத்தடினா அந்த நீங்கள் கூட்டுற புருஷ் பிடிச்சேன்னா, அந்த வீடு முழுவதும் கூட்டி, ஒவ்வொருத்தங்களுடைய பெட்ரூமு கூட்டி, ஒவ்வொருத்தங்களுக்கு முன்னாடி டிஷ்யூ எல்லாம் எடுத்துக்கொண்டு வச்சு பாத்ரூமில், ஏன்னா என்னுடைய மனைவி, என் குடும்பத்துக்கு கூட, என்னுடைய அம்மாவுக்கு கூட இந்த பாதி காரியங்கள் தெரியாது. இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு முன்னாடி இதை சொல்ல வைக்கிறாருன்னு அவருடைய தயவு. அப்போ எல்லாத்தையும் கொண்டு வைப்பேன். வச்ச உடனே அவங்க வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க துவைக்க சொல்லி. நான் கொண்டே வாஷிங் மிஷினில், அதை நான் துவைக்க மாட்டேன், வாஷிங் மிஷினில் கொண்டே கொடுக்கணும், கொடுத்தோட எடுத்துக்கொண்டே போடணும். இப்படியே இருக்கும்பொழுது, ஆனால் இந்த உள்ள வேலை இருந்தாலும் நான் அழமாட்டேன், எனக்கு நல்ல வராது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இந்த இரவு எனக்கு எப்பயுமே அங்கத்தே டைம் எனக்கு ஒரு 11:30 ஆயிரும் என்னுடைய கிச்சன் வேலையெல்லாம் முடிக்க. வந்து 11:30 கணக்கு பாருங்கள், குளிச்சுட்டு நான் ஒரு 12 மணிக்கு மேலே வந்து 12:30 ஆயிரும் வந்து. அப்போ நான் எனக்கு ஜெபிக்க கூட கொஞ்சம் நேரம் தான் டைம் கிடைக்கும். வந்துட்டு அப்படியே படுத்துருவோம், விடிய காலைல 4 மணிக்கு எழும்பணும். 4 மணிக்கு எழும்பலாட்டி என் டோருக்கு வந்து அவங்க தட்டி என்னை சத்தம் போட்டு தண்ணி ஊற்றி எழுப்பி என்னை கூப்பிட்டு போவாங்க. ஏன்னா அரபி அவங்களுடைய கேஸ்டைல வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பணம் தான் முக்கியம், ஆக்கள் முக்கியமே கிடையாது. எத்தனையோ பெண்கள் என் கண்ணுக்கு முன்னாடி சித்திரவதை படுறதை நான் பார்த்துருக்குறேன். இப்படியே எனக்கு இருக்கும்பொழுது ஆண்டவரே, பாண்டவரே, இந்த உபத்திரவம் எனக்கு எப்போ மாறும், ஏன் எனக்கு இப்படி கொண்டு வந்துறீங்க என்னும் பொழுது, கத்தர் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு பெரிய ஒரு தயவு பாராட்டுறாரு. கத்தர் அந்த இடத்துல ஒரு தயவு, எப்படிப்பட்ட தயவுனா, அவங்களுடைய அந்த அரபியோட அவர் வீட்டுக்காரரு மிலிட்ரியில் இருக்கார். அவர் வந்து பாருங்கள், ஆபத்துன்னு பேர் அவருடையது. அவர் வந்து பார்ப்பார், பார்த்துட்டு சொல்லுவார், தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவார். அப்படின்னா அவர் சொல்லுவார், அரபியில் கூப்பிடுவார், எனக்கும் அரபி தெரியுன்றதால நான் போய் முன்னாடி நிற்பேன். உன்னை நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டே இருக்கேன். எப்படின்னா, கேமரா அங்கே வீடு கிச்சனுக்குள்ளே பூட்டியிருப்பாங்க. இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளில் போனவங்களுக்கு தெரியும், இல்லாதவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டில் இருந்து எல்லாம் டெலிவிஷனில் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம அங்கேருந்து ஒரு காரியம் கூட மாறி செய்ய முடியாது. அப்போ அவங்க பார்த்துட்டு, ஆனால் நீ செய்யும் பொழுது ஏதோ ஒரு காரியம் உனக்குள்ளே இருக்கிறத பார்க்க எனக்கு விளங்குது. ஆனால் உன்னை நான் தவறாக வச்சுருக்கிறனோ தெரியலை, ஒருவேளை தப்பாக எனக்கு வச்சுருக்கனோ தெரியலை, ஆனால் உன்னை நான் நாட்டுக்கு அனுப்ப மாட்டேன், நல்லவனு புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு அரபி அப்படி சொல்கிறது அது பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா அரபிக்கு பிடிக்கலாட்டி பாஸ்போர்ட் சீல் பண்ணால் நம்ம 6 மாதத்துக்கு எங்கே போக முடியாது, திருப்பி கல்ஃபுக்குள்ளே எந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது. நோ என்ட்ரி அடித்தாங்கன்னா போக முடியாது. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கல்ஃபுக்குள்ளே நம்ம போக முடியும். ஆனால் அவர் சொல்கிறார், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியுது, நீ வேற ஏதாவது வேலை இருந்து நல்ல வேலையாக இருந்தால் என்னட்ட வந்து சொல்லு, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், உன்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து நான் உனக்கு அந்த இடத்துல போக உனக்கு நான் கிருபை செய்கிறேன்னு சொல்லி அவர் என்னோட பேசும்பொழுது, எனக்கு தாங்க யாரையும் தெரியாது, நம்ம போனது அரபி விட்டு இவங்களை மட்டும்தான் தெரியும். அந்த இடத்துல கத்தருடைய பெரிதான தயவு, அவருடைய அனுக்கிரகத்தினால கத்தர் எனக்கு ஹிந்தியும் அரபியும் ஓரளவு பேச கிருபை செய்துட்டார். கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கற்றுக்கொள்ள கிருபை செய்துட்டார். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அங்கே இருக்கும்பொழுது டிரைவர்கள்ட்ட போய் நான் கேட்குறேன், ஏதாவது வேலை இருக்குமானா, ஒரு சில வேலைகள் சொல்கிறாங்க எனக்கு ஒத்து வரலை. அப்போ ஒரு நாள் அந்த வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு பின்னாடி பெரிய ஒரு மணல் இருக்குது. அப்போ அந்த மணலில் நான் நைட்டில் என்ன செய்வேன், நடந்து பாடி அப்படியே பாடிட்டே இருப்பேன். அந்த ஒரு அனுபவம் இப்போயும் நான் கேட்பாண்டு வரேன், அந்த பழைய அனுபவத்தை எனக்கு கொடுங்கன்னு. அப்படியே பாடிட்டு இருக்கும் பொழுது ஏதாச்சும் நிச்சயமாக தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் அந்த இடத்தால் வர்றார். இது நான் சொல்கிறது பகலில் வர்றார். வரும்பொழுது என்னோட பேசும்பொழுது, தம்பின்னு பேசும்பொழுது நான் கேட்குறேன், அண்ணா நீங்கள் தமிழான்னு கேட்கும்பொழுது, நான் தமிழ் தான்ப்பா அப்படின்றாரு. அவர் பேர் ஆனந்த், அவர் பெரம்பலூரை சேர்ந்தவர், இன்றைக்கி இருக்கார். இதை பார்த்தா கூட அவர் இந்த சாட்சி அவர் கூட பார்க்கலாம். அப்போ வரும்பொழுது எனக்கு முன்னாடி வந்துட்டு, நீங்கள் தமிழான பொழுது, அண்ணா நான் இப்படி என்னை வந்து இருந்துட்டேன், சமையலில் ரொம்ப ஹார்டாக இருக்குது, வேலை என்னால் ஒன்றும் பண்ண முடியலை, நான் என்ன செய்கிறேன்னு தெரியலை, சச்சுக்கும் என்னால் போக முடியலை, என்ன பண்ணுறேன்னு செய்ய முடியலைன்னும் பொழுது தான் அவர் சொல்றாரு, பரவாயில்ல என் கம்பெனியில் நான் வேலை இருக்கு, ஆனால் நான் போய் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டு சொல்றேன்னு போய் கேட்டுட்டு வரும்பொழுது கத்தர் அந்த ஓனர்கிட்ட தயவு கிடைக்க பண்ணி நான் லேபரா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள போறேன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்குள்ள போனோன்னு அங்கே எனக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மாறுது. எப்படின்னா, இது சமையல்ல நான் படுற பாடு. அங்கே போனோன்னா நான் எப்படி போகிறேன், பெயிண்டிங் வேலைன்னு உள்ளே சொல்ல போனால், இன்றைக்கு அரபு நாட்டில் இருக்கிற எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணணும், அரபு ஒரு வேலைன்னா எல்லா வேலையுமே செய்யணும், இந்த வேலைன்னு சொல்லி உங்களுக்கு கிடையாது, எல்லா வேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை பொறுத்தவரை செய்யணும். எனக்கு முதல்ல எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா, இந்த அரபானாவில் இருக்கிற கம்பி கொண்டியாக இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா பெரிய கம்பி வளைச்சிருக்கும், அதை எடுத்து அந்த கம்பியை நோண்டி அந்த அரபானாவில் போட்டு தபுக்குன்னுவாங்க, அரபியில் தபுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எப்படி சொல் ஆலப்புழா கல்லுன்னுவாங்க. இங்கேத்த இந்தியன் ஆலப்புழாக்கல் வித்தியாசம், அரபியில் இருக்கிற அரபு நாட்டில் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், 40 கிலோ இருக்கும், அந்த மத்ரூஸ் கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லை எடுத்து அந்த கல், ஒரு கல் 40 கிலோனா ஒரு 6 கல் வச்சா எத்தனை எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இதை வச்சு பின்னாடி ஒருத்தர் பிடிச்சிக்குவார், நான் முன்னாடி இழுப்பேன்.
முதல் வேலையே அதுதான். அப்போ நான் கேட்பேன், ஆண்டவரே நான் அங்கே இருக்கும் பொழுது இந்த போராட்டம் வந்தால் இங்கே என்ன பொழுது எனக்கு அங்கேயும் என்ன பண்ணுறேன், வீசா அடித்தோன்னே வீசா 3000 தரம்ஸ் எனக்கு அடிக்கிறாங்க, அடித்தோன்னே இந்த 3000 தரம்ஸ்ன்றது எனக்கு பெரிய காசு, ஏன்னா எனக்கு சம்பளமே எவ்வளோ தான் தெரியுமா, 900 ரூபா தான் சம்பளம். இந்த 3000 தரம்ஸை நான் வீட்டுக்கும் 900 சாப்பாடு பார்க்கணும், வீட்டுக்கு கொடுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்யணும், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் கம்பியில் இழுக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தை செய்கிறேன், அப்படியே வேலையை கடுமையாக செய்துட்டே இருக்கிறேன். செய்து செய்து செய்திருக்கும் பொழுது கத்தர், நான் செய்கிற வேலையில் கத்தர் எனக்கு உண்மையாக இருந்ததால் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை என்ன செய்கிறார், அங்கே வாய்க்க பண்ணுறாரு. ஆண்டவரை நாங்கள் கொண்டு போனது என்ன, அங்கேருந்து கத்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்க கத்தர் கிருபை செய்கிறாரு. இப்படியே கத்தர் கிருபை செய்து கத்தர் எனக்கு அதே அலைனில் பாருங்கள், இன்றைக்கும் தமிழ் யூத் வாலிப ஃபாலோஷிப்னு சொல்லி பாஸ்டர் டேனியல் யாக்கோம் அப்படி சொல்லி இன்றைக்கும் அபுதாபியில் செய்கிறாங்க. அங்கே என்னுடைய கம்பெனியில் தேவான்னு சொல்லி அவர் நாகர்கோவில் கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர், அவர் மூலமாக நான் அந்த இடத்துக்கு போக கத்தர் எனக்கு கிருபை செய்கிறாரு. அங்கே போகும்பொழுது பார்த்தா எல்லாரும் என்னை விட படித்தவங்க, எல்லோரும் நல்லா பணத்தில் எல்லாத்துலேயும் படித்தவங்க, எல்லாம் நல்லா சம்பளம் எல்லாம் அவங்க 10,000 தரம்ஸ் 20,000 தரம்ஸ் எடுக்கிறவங்க, நான் வெறும் 900 தரம்ஸும் கூட இல்லை. ஆனால் கத்தர் அவங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு ஆராதனை வீரனாக நிப்பாட்டுறாரு. அப்போ தான் நான் கத்தருடைய அழைப்பை நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கொள்கிறேன். ஏன்னா ஆண்டவர் நான் நடத்தி வந்த பாத உவநிலையும் கத்தரையும் கூட இருந்து அந்த இடத்துல எனக்கு ஒரு 2 இயர்ஸு அவ்வளோ மக்களுக்கு முன்னாடி ஒரு 500 பேருக்கிட்ட வருவாங்க ஒவ்வொரு வாரமும், 500 மக்களுக்கு முன்னாடி கீபோர்டு வாசிக்க கத்தர் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆராதனை வீரனாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல கத்தரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த வர்றாரு. அப்போ தான் எனக்குள்ள ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே நான் ஊழியர் செய்யணும், ஊழியத்துக்கான பாரம் வரணும். இந்த நாட்களில் எனக்கு என்ன பண்ணுறாங்க, பொண்ணு தேடிட்டுருக்குறாங்க. எனக்கு அப்போ வயசு பாருங்கள், 24-25 வயசு தான் இருக்கும், எனக்கு எக்ஸாக்டாக அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ எனக்கு கண்மணக்கத்துடைய பிள்ளைகளை அப்போ எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு எங்கள் அம்மா பார்த்து எனக்கு ஒரு 3 பொண்ணுகளோட ஃபோட்டோ எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க. ஆனால் எனக்கு வீட்டுக்கு வர சூழ்நிலை இல்லை, கையில் காசும் இல்லை. நல்லா பாருங்கள், நான் சொல்லும் பொழுது ஆண்டுடைய தயவு தான், ஒன்றுமே கிடையாது. நான் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, உனக்கு திருமணம் பார்க்குறேன், நீ திருமணம் பண்ணிடு, ஏன்னா திருமணம் பண்ணியாவது நீ எங்கே வந்துடுவேன், வீட்டுக்கு வந்துடுவான்னு சொல்லி என்னை எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, திருமணம் பார்க்குறாங்க. ஆனால் பாஸ்போர்ட் ஆறு கையில் இருக்குது, எங்கள் ஓனர் கையில் இருக்குது, நான் அங்கே அக்ரிமெண்ட் போட்டால் 2 வருஷத்துக்கு மேலே வர முடியாது. அப்போ நான் 4 வருஷம் அங்கே இருந்துட்டேன். அப்போ இப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்கும் பொழுது நான் ஆண்டுகிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உம்முடைய வேலைக்காக எனக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் எனக்கு யாரை காட்ட விரும்புகிறீங்களோ, எந்த பிள்ளையை நான் திருமணம் பண்ண விரும்புகிறனோ அந்த பிள்ளையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு 3 ஃபோட்டோ காட்டும் பொழுது எனக்கு கத்தர்கிட்ட நான் கேட்டது எதுவோ, கத்தர் எனக்கு எப்படி நான் நினச்சிருந்தனோ அப்படி எனக்கு என்னுடைய மனைவி, இன்றைக்கி நான் வெட்டிங் பண்ணியிருக்கேன், என்னுடைய மனைவியோட ஃபோட்டோ வருது. வரும்பொழுது பாருங்கள், திருமண காரியம் எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டோம், ஆனால் நான் வர முடியாத இடத்துல கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்து 2 இயர்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அந்த தேசத்தில் இருக்க வேண்டியதாயிருச்சு. பிறகு நான் ஏதோ கத்தருடைய கிருபையில் கத்தர் எனக்கு தயவு பண்ணி கத்தரை மேலே வச்சுருக்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக அவருடைய நேரம் வரும்பொழுது கத்தரை நான் அழைத்து கொண்டு வந்து 2022 1st month 5th கத்தருடைய பெரிதான கிருபையினால் எங்களுக்கு திருமணத்தை கத்தர் என்ன பண்ணுறாரு. இதே பாருங்கள், கும்பிடு பூண்டியில் கத்தர் என்ன செய்கிறாரு, திருமணத்தை முடிக்க வச்சு எங்கள் இடத்துலையும் திருமணத்தை முடிக்க வச்சு வந்துட்டார். நாங்கள் திருமணத்தை முடித்தோன்னே அதுவரையும் கத்தருடைய ஆலயத்தில் நான் இருக்கிறேன், ஊழியத்தில் இருக்கேன், பார்ட் டைமாக தான் போயிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் தான் கத்தர் எனக்கு என்ன செய்கிறாரு, பாரத்தை கொடுக்குறாரு, நீ ஃபுல் டைமாக என்ன பண்ணு, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தை நீ செய்யு, ஃபுல் டைமாக கத்தருடைய காரியத்தை செய்யு, ஃபுல் டைமாக கத்தருடைய ஊழியத்தில் போன்னு சொல்லி எனக்கு கத்தர் பேசும்பொழுது அதுக்கப்புறம் தான் எனக்கு போராட்டமே ஆரம்பம். ஏன், திருமணம் பண்ணாதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு தெரியலை. திருமணம் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கத்தருடைய பெரிதான தயவு, கத்தர் என்னுடைய முதல் மகன் பிறக்கும் வரையும் கத்தர் எங்களை ஒவ்வொரு பாடுகளையும் நாங்கள் நினைக்கிற பாருங்கள், அந்த என் முதல் பையன் கன்சீவ் ஆகி பாருங்கள் ஒரு மாசமாகி அவன் என் மனைவி கன்சீவ் ஆகி ஒரு 6 மாதங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கத்தர் அவன் பிறந்ததுக்கப்புறம் கத்தர் அநேக காரியத்தை என்ன செய்தார், அற்புதம் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். ஆச்சரியமாக நடத்தி வந்து இன்றைக்கு பாருங்கள், என் பிள்ளை பிறக்கும் பொழுது இந்த சாட்சியை நான் உங்கள்ட்ட சொல்லி ஆகணும். இதே RSRM ஹாஸ்பிட்டல் சென்னையில் எங்கள் மனைவியை பாருங்கள், மனைவிக்கு பன்னீர் கூடம் உடஞ்சிருச்சு, உடஞ்சி 2 நாள் ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியலை, வீட்டில் யாருக்குமே தெரியலை. நாங்கள் என்ன பண்ணுறோம், ஓடி போகிறோம். நாங்கள் ஓடி பொன்னேரி முதல்ல எங்கள் இடத்துல இருக்கிற ஆரம்பாக்கம் கொண்டு போயிட்டோம். ஆரம்பாக்கத்தில் முடியாதுன்னு எங்கள் கோட்டக்கரை அனுப்புகிறாங்க, கோட்டக்கரையில் முடியாதுன்னு பொன்னேரி அனுப்புகிறாங்க, பொன்னேரியில் முடியாதுன்னு எங்கள் RSR அனுப்பும் பொழுது RSRத்தில் போகும்பொழுது பாருங்கள், என் மனைவிக்கு எல்லா மருந்தும் கொடுத்து முடியாது. கடைசியில் நான் போய் அங்கே நிற்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, ஒரு நைட்டு 1 மணி இருக்கும், பாருங்கள் கத்தருடைய பெரிதான தயவு, கத்தருடைய பெரிதான கிருபை சொல்கிறாங்க, அம்மா பிள்ளை எங்களால் காப்பாற்ற முடியாது. எப்படி பிள்ளை எங்களால் காப்பாற்று, உங்கள் மனைவியை வேணால் காப்பாற்றிடுறோம், ஏன்னா பிள்ளைக்கு வந்து மூச்சில் இருக்கிற அந்த அந்த அவங்க ஒரு இது சொல்லுவாங்க, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சு, முடியாது, நீ இந்த பேப்பரில் எல்லாம் சைன் போடு, ஆண்டவர் தான்
அவரால் தான் முடியும், சரிங்களா? அதால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் மனைவியை காப்பாற்ற முடியும், இதுதான் எங்களால் சொல்லணும். அதுவும் மனைவிக்கு இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு. ஏன்னா நைட்டு வந்து பாருங்கள், உங்கள் எல்லா குடும்பமும் எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லோரும் இருக்காங்க, அந்த இடத்துல மற்றவங்களும் இருக்காங்க. போயிட்டு என்ன பண்ணுறோம், சைன் போடுறோம். சைன் போட்டதுக்கப்புறம் என் மனைவியை உள்ளே கொண்டு போகிறாங்க. உள்ளே கொண்டு போகும்பொழுது நான் ஓடி போய் கார் பார்க்கிங்கில் அழுகிறேன். கார் பார்க்கிங்கில் அழுதுட்டு நான் சொல்கிறேன், டாக்டர் சொல்கிறது உண்மைதான், ஆனால் அந்த டாக்டரை இயக்குறது யார்? நீங்கள் தான். ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறது டாக்டர் தான், அந்த கத்தியை இயக்கிறது யார்? கத்தர் தான். இன்றைக்கு உங்களுக்கும் அநேக வியாதி இருக்கலாம், அநேக போராட்டம் இருக்கலாம், உங்களோட வியாதிக்கு முடியவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லலாம், அவ்வளோதான். இந்த உலகத்தில் இருக்க மெடிசனே முடியாது, அதை விட பெரிய மெடிசன் தான் நம்மளோட இருக்கார். அவர் தான் எல்லாத்துக்குமே பெரியவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்படி தான், தனக்கு இருக்கும்பொழுது எல்லாம் இழந்து முடிஞ்சு கடைசியில் தான் அவருக்கு நம்பிக்கை வருது, இயேசுவால் மாத்திரம்தான் எனக்கு சுகம்னு. அதனால் இதை பார்த்துட்ருக்கேன் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளையே, டாக்டர் சொல்கிறதெல்லாம் நினச்சி யோசிக்கவே யோசிக்காதீங்க. உங்களுக்கு சொந்த பந்தம் சொல்கிறத வச்சு யோசிக்காதீங்க. கத்தர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறாரு, கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன சொல்ல விரும்புகிறாரு, அவருடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய ஜீவன் எடுக்க யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனால் எந்த டாக்டருடைய வாய் என் பிள்ளை பிழைக்காதுன்னு சொன்னாங்களோ, அதே டாக்டருடைய வாய் உன்னுடைய பிள்ளை வயிற்றில் இருந்ததை விட நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு மேலே போய் பார்க்க கத்தர் கிருபை செய்தார். என் மனைவியும் பிள்ளையும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோட பிறந்து வெளியில் வரும்பொழுது பாருங்கள், என் பிள்ளைக்கு பிறந்த உடனே ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுக்குறதுக்கு என் கையில் ஒருரூவா கிடையாது. எல்லோரும் என் கூட இருக்கிறவங்க, என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க, அதுதான் என்ன செய்யணும், ஊழியத்துக்கு வரும்பொழுது அநேக பேச்சுகள் வரும், இதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நான் பொருட்படுத்தினா இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சி சொல்லவே முடியாது. அதே வாய் நாளைக்கு உங்களை என்ன செய்யும், உயர்த்தியும் பேசும். அவங்க அநேக வார்த்தைகளை என்னை துக்கப்படுற விதமாக பேசும்பொழுது கூட நான் ஓடி போய் ஆண்டவிட்ட நான் பேசிட்டு வரும்பொழுது அமெரிக்கா தேசத்திலேருந்து ஒரு கத்தருடைய ஊழியக்காரரு எனக்கு ஒரு 16,500 எனக்கு காலையில் போட்டிருக்காரு, உங்கள் பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுங்கன்னு. கத்தர் என்னுடைய பிள்ளைக்கு எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி என்னுடைய குடும்பத்தை வாய்க்க பண்ணி பாருங்கள் கத்தர் நடத்தினார். நடத்தினதுக்கப்புறம் நாங்கள் பிள்ளையோட வந்தோன்னே அது வரைக்கும் எங்களுக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் இருக்கும்பொழுது கத்தர் எங்களுக்கு ஒரு 60,000 வரையும், கத்தர் எங்கள் பிள்ளை சிறு வயசுலேருந்து பெரியவங்க இந்த இப்போ வரையும் கத்தர் எங்களை நிறைவாக நடத்தி வாடகை வீட்டில் இருந்து கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அழகான சொந்த வீடு கொடுத்து இன்றைக்கு கத்தருடைய ஊழியத்தை கொடுக்கும்பொழுது கத்தர் என்கிட்ட சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய ஊழியம் எது தெரியுமா, மற்றவங்கள மாதிரி நான் உன்னை அழைக்கலை, ஒரு ப்ராப்பஸியாக உன்னை அழைச்சிருக்கிறேன், அந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை உனக்கு அழைச்சிருக்கிறேன். ஆனால் அதுக்கு நான் தகுதி கிடையாது, அதுக்கு நான் உண்மையில் ஒரு பெரும் பாராட்டுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் கத்தர் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை எழுப்பு, அநேக நாட்களில் இந்த கடைசி நாட்களில் அநேக பிள்ளைகளை கத்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக எழுப்புன்னு சொல்லி கத்தர் இன்றைக்கு கடைசி கால சபை சீர்திருத்த ஊழியங்கள் ஃபைனல் ப்ராப்பரேட்டி சர்ச்னு சொல்லி இன்றைக்கு ஆன்லைன்லையும் மீடியாவிலையும் இன்றைக்கு நீங்கள் யூடியூப்பில் அநேக இடங்களில் என்னுடைய மெர்சி ஜெரேமியான்னு நீங்கள் போனால் பார்க்கலாம். அதுபோல் பாருங்கள் அநேக சாங்கல் பாருங்கள் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நாங்கள் பண்ணுறோம். கத்தரைங்களை என்ன செய்கிறாரு, தயவாக நடத்துகிறாரு. அதை விட பெரிய விஷயம், எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு அவங்க என்னை கொடுக்கலையோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு என்னை தள்ளுனாங்களோ, எந்த இடத்துல என்னை பாடுறதுக்கு வேணான்னு சொன்னாங்களோ, இன்றைக்கி கத்தர் அநேக பாடல்கள் எனக்கு கொடுத்து இன்றைக்கு இப்போ 3-4 பாடல்கள் கத்தர் வெளியில் வர்றதுக்காக இப்போ இருக்குது. அநேக பாடல்கள் மக்கள் மத்தியில் அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருது. இன்றைக்குமா இன்றைக்கு ஆகாதுன்னு தள்ளப்பட்ட என்னுடைய கல்லை கத்தரை என் கூட இருந்து மனுஷன் நீ நம்புகிற சொந்தம், நீ நம்புகிற பந்தம், நீ நம்புகிற வேலை, நீ நம்புகிற சொத்து சுகம், நீ பார்க்குற எல்லாம் ஓடிடும், எல்லாம் வேஸ்ட்டு. ஆனால் உன்னை பார்க்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டே. ஆனால் இதை எங்கேயோ இருந்து ஒரு ஆறுதலுக்காகவோ ஒரு ஆர்வத்தோடு நீ இதை பார்த்துட்ருக்குறல்ல, கத்தருக்கு பயப்புற பயம் உனக்குள்ளே இருந்தால் கத்தர் என்ன இன்றைக்கு பயன்படுத்துகிறார்னா, இன்றைக்கு அநேகத்துக்கு முன்னாடி கத்தர் எங்கள் குடும்பத்தை நிற்க வைக்கிறானே, ஏன் உன்னை நிற்க வைக்க மாட்டாரா? அம்மா, மனுஷனால் முடியாதது என் கத்தரால் முடியும். அதான் எரேமியா 17:5 இப்படியாக சொல்கிறது. பாருங்கள், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து அவனுடைய புயபலத்தை தன்னுடைய புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவனா? அதான் கத்தர் மேலே நீ நம்பிக்கையாக இருந்தனா, கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். இன்றைக்கு இந்த சேனல் அநேக மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது. இதை நான் பார்க்கும்பொழுது, நான் ஒவ்வொரு சாட்சிகளை நான் பார்க்கும்பொழுது எனக்கு இன்றைக்கு என்னையும் இந்த இடத்துல பேச வைக்கிறாருனா எது தெரியுமா,
இந்த ஃபெய்த்து தான், கத்தரை என்னை நடத்திட்டு போகிற வழி தான். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, நீ தனிமையானவள் இல்லை, நீ துக்கப்பட்டவள் இல்லை, நீ வேதனைக்கானவள் இல்லை. இன்றைக்கு இந்த சாட்சியை பார்த்துட்ருக்குற நீ, இன்றைக்கு உன்னை கொண்டு கத்தர் ஒரு பெரிய காரியத்தை, பெரிய ஒரு எழுப்புதலை கத்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கார். நீ விசுவாசிக்கணும். இப்போயும் சொல்கிற, உனக்கு சோறு வருந்தான், பணம் இல்லாமல் இருக்கலாம் தான், சொத்து சுகம் இருக்க இல்லாமல் இருக்கலாம் தான், உன்னை குடும்பத்தில் ஒதுக்கி இருக்கலாம், உன்னை பார்க்குறவங்க தள்ளியிருக்கலாம், உன்னை வேணான்னு வெறுத்திருக்கலாம். உன்னையும் ஒருத்தர் நேசித்து என் பிள்ளையை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்வேன். உனக்காக ஒருத்தர் காத்திருக்கிறார்ல, அவர் எப்பேற்பட்டவர். அதான் தாவீது சொல்கிறார் சங்கீதத்தில், என் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்து கொள்வார். எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் ஒவ்வொன்றும் நான் ஈஸியாக கிடக்கலை. அவருடைய பலம் அதான், என்னை பலப்படுத்துக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறதுனால தான் இந்த நிமிஷம் வரையும், இந்த செகண்ட் வரையும் உங்களுக்கு முன்னாடி நான் சாட்சியாக இருக்கிறேன். இன்னொரு உடம்புல அவ்வளோ வியாதி, எனக்கு பின்னாடி நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இன்னொரு உடம்புல ஜீவன் போகிற சூழ்நிலை. அம்மா என்ன உயிரோடு வச்சிருக்கவர், என்ன இதுவரைக்கும் கிருபை நடந்து உன்னை விட்டுருவாரம்மா. அவர் ஒருபோதும் யாரையும் விட மாட்டார். நீ புறஜாதியாக இருக்கலாம், இயேசு யாருன்னு தெரியாமல் இருக்கலாம், இயேசு எப்படிப்பட்டவர்னு தெரியாமல் இருக்கலாம், இந்த காலிங் டிவி மூலமாய் பாஸ்டர் தானியேல் என்ற அந்த சகோதரனுக்கு கத்தர் இந்த பாரத்தை கொடுத்து இந்த கடைசி நாட்கள் அநேக ஊழியர்களுடைய சாட்சிகள் அன்றைக்கு உங்களை உயிர்ப்பிக்க வச்சிட்ருக்குது. நான் இதை பார்க்கும்பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயம், ஆண்டவர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சாட்சிகளும் வித்தியாசமாக இருக்குது, இதை பார்த்துட்ருக்குற நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்திருந்தா, உன்னுடைய வாழ்க்கையில் கத்தர் பெரிய நன்மை செய்திருந்தா, இந்த சேனலில் உன்னுடைய சாட்சியை நீ பகிரு, அநேக மக்களுக்கு அது வெளியில் கொண்டு போகும். இது வந்து பணமெல்லாம் கிடையாதுமா. இன்றைக்கு அநேக சேனல்கள் எனக்கு ரொம்ப துக்கப்படுற விஷயம், நான் யாரையும் குறை சொல்ல வரலம்மா, என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் இன்றைக்கு தயவாக வச்சுருக்காரு நிறைவா. நம்ம அநேகம் பணங்களையோ நம்முடைய பேர் புகழையோ பார்க்குறத விட இலவசமாய் கொடுத்தீர்கள், இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் நமக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரில்ல. இந்த சேனலுடைய நோக்கமே இலவசமாக கத்தருடைய சுவிசேஷமும் ஒரு பாவி மனம் திரும்பி பரலோகத்துக்கு போகணுன்றது தான் இந்த அன்பு. என்னுடைய அன்பு ஊழியக்காரர் பாஸ்டர் தானியேலுக்கு கத்தர் கொடுத்த தரிசனம், அவருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டுருங்க. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளையே, இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு இங்கே பாரு. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்காமல் போயிருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் முடிஞ்சிருக்கலாம். இந்த கடைசி நேரம் இந்த ஆஸ்பத்திரியில் நீ இருக்கிற செகண்டில் டாக்டரும் ஜீவன் பிழைக்காதுன்னு இருக்கலாம், கடன் பிரச்சனை எல்லாம் நெருக்கி இருக்கலாம், உன் பிள்ளை உனக்கு கீழ்ப்படியாமல் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த சூழ்நிலை மாறி இருக்கலாம். யோபு யோபுன்னு சொல்கிறத விட யோபுவை போல் நம்ம அனுமதிக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும் கத்தை நம்மளுடைய புவலத்துக்கு நம்ம மேலே அன்பாக இருக்காருன்னு. இன்றைக்கு பிரச்சனை பாருங்கள், யோபு எனக்கு படிக்கும் பொழுது ரொம்ப, நான் எப்பயுமே என்னுடைய மெசேஜ் வித்தியாசமாக தான் இருக்கும். ஏன்னா யோபுவை நம்ம படிச்சுட்டு பேருக்கு சொல்லக்கூடாது, ஊர்த்து தேசத்தில் ஒரு உத்தமன், எப்படி ஊர்த்து தேசத்தில் உத்தமன். ஆனால் கடைசியில் யோபு பாருங்கள், சாமில் உட்காரும் பொழுது மனைவி சொல்லிட்டா, எப்படி சொல்லிட்டா, நீ பைத்திய காரியம் என்ன சொல்கிற, உத்தமத்தில் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவள் தூசிச்சிட்றான். அடுத்தது அவங்க நண்பர்கள் சொல்லிட்டாங்க, அந்த சாம்பலில் கொடிய பருவில் அதுகள் நக்கும் பொழுது, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பருக்களை நக்கும் பொழுது, அவ்வளோ வேதனையிலையும் என் மீட்பரை நான் உயிரோடு பார்ப்பேன், என்னுடைய மாமிச கண்களில் அது நான் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப உடைக்கப்படுமா. எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளை, இந்த சேனல் அநேக சாட்சிகளை உருவாக்குது வெளியில். நல்லா உண்மையில் இந்த சேனல் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சேனலுக்கு முன்னாடி உட்காந்து பேசுவேன்னு தெரியாதது கத்தருடைய தயவு, அவருடைய மகப்பெரிய கிருபை. என்னுடைய சிறு வயதிலே குறிச்சிருந்தார் இந்த சேனலில் இந்த டைமில் நீ பேசணும்னு. அதுதான் கத்தர் இன்றைக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் நான் இங்கே வரும்பொழுது நான் நினச்சி வந்தது வேறம்மா, உண்மையில் நல்ல பெரிய செட்டப்போட பெரிய, ஏன்னா நான் பார்க்கும்பொழுது அப்படி நிறைய பார்த்துருக்குறேன் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய. ஆனால் இங்கே வரும்பொழுது அவருடைய உண்மையுள்ள பாரம், இந்த கடைசி நாட்கள் அவர் வச்சிருக்க அந்த தரிசனம் அபிஷேகம், அவர் என் கூட அந்த மகன் பேசும் பொழுது உறவாடும் பொழுது, இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைப்பா. அநேக மக்களை இந்த இடத்துல கொண்டு வாங்க, அநேக தேவ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் ஊழியத்தை பணத்துக்கு சார்ந்து கேஆசிய மாதிரி போகாமல் கத்தருடைய ஊழியத்தை உண்மையாக சொல்லுகிற பாரத்தை கொடுங்கன்னு. ஆண்டவரே இந்த பாரத்தை கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் எல்லாம் ஜெபிங்கம்மா. அம்மா உங்கள்கிட்ட பணம் கேட்கல, நீங்கள் ஆண்டவர் ஏவனாக கொடுக்கறது கொடுக்காது உங்கள் இஷ்டம், நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு ஒருவா கேட்கல. ஆனால் உனக்கு செய்த அற்புதத்தை, உனக்கு செய்த அதிசயத்தை, கத்தர் உனக்கு கொடுத்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் இருக்க நீ சொல்லாட்டி இந்த சேனலில் கத்தர் வேற ஒருத்தர் மூலமாக ரட்சிப்பை இந்த கடைசி நாளில் என்ன செய்ய முடியும், வெளியில் கொண்டு வர முடியும். ஏன்னா எஸ்தருக்கு கத்தர் வாய்ப்பு கொடுத்துருந்தாரு, அவர் வந்து சொல்லும் பொழுது நீ இன்றைக்கு மௌனமாக இருந்தா ரட்சிப்பு

0: முடியாத இடத்துல எல்லாம் போயிருக்கோம். அங்க பிசாசுகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா துரைத்தனங்கள் வானமண்டல பொல்லாத சேனை அந்தகார லோகாதிபதிகளை நசரேயன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அக்கினியால் சுட்டேரிக்கணும், வெளியேறி போய் இயேசுவின் நாமம். ஒரு ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஒரு விடுதலை பார்க்க கிருபை செய்யப்பா. இந்த சேனல் முறை கருத்தில் ஒப்பு கொடுக்குற இன்னும் அநேக ஊழியக்காரர்களை உண்மையாய் எழும்புறவங்களை கொண்டு வாங்க, உண்மையாய் உமக்காக ஓடுகிற தீர்க்க தரிசிகளை எழும்பு பண்ணுங்க. ஆண்டவரே மேப்பர்கள், அப்போஸ்தலர்கள், ஆண்டவரே சுவிசேஷர்கள், என்னென்ன பாரம் இருக்கு அவங்க உண்மையாய் ஓடுகிறவங்க, எதை சார்ந்தும் இல்லாமல் ஒரு பாவி மனம் திரும்பத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுடைய வார்த்தைகள் உடைய நாமம் மகிமைக்காக இருக்க கிருபை செய்யுங்க. இம்மட்டும் எங்களோட சாட்சி ஆண்டவரையே நாம் பேசியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறீங்க. இதில் எந்த குறை இருந்தாலும் எந்த தவறு இருந்தாலும் எங்களை ஒரு விஷயம் மன்னிச்சு கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிமைக்காக மாத்திரம்தான் நாங்கள் சிறுக நீங்கள் பெருக ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் தானே பொருட்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன், தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதிகமாக இந்த சேனலுக்காக ஜெபிங்க. உங்களுடைய ஜெப லைஃப்பில் ஒரே ஒரு ஜெப குறிப்பு இந்த டிவி சேனலில் நினச்சிக்கொள்ளுங்கள். அன்பான தானியலையா அவங்களுடைய குடும்பம், இரண்டு பிள்ளைகள் கத்தர் கொடுத்துருக்கார், அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள். வருகிற நாட்களில் கத்தர் இன்னும் அநேக ஆசீர்வாதங்களோடு உங்களை சந்திக்கும் வரை நான் கத்தருடைய நாமத்தில் இதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் போகிறோம். கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூமா.
1: அன்பான் த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200013563. கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: ஆண்டவரே, நான் ஆதியில் இருந்த அன்பை நான் பெற்றுக் கொள்ளணும். ஆதியிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை, ஆதியில நான் உங்க மேல வைத்திருந்த அந்த பிரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். சொல்லுங்கடா, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமா, ஏன் சொல்ல மாட்டீங்களா? பின்னாடி போகணும்னா உங்க ஆசீர்வாதத்துல கிடையாது, ஆண்டவர் மேல வைத்திருந்த அன்பு, ஆண்டவர் மேல வைத்திருந்த பாசம். ஆதியில அந்த சின்ன வயசுலாம் யூத் பண்ணி நிறைய போயிருப்பேன். அந்த யூத் மீட்டிங்லாம் போகும்போது அந்த இருந்த அந்த வைராக்கியம், அந்த இருந்த அந்த அபிஷேகத்துக்குள்ளாக நான் போகணும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. பின்னாடி பக்கத்தில் ரெண்டு பேரும் தட்டி சொல்லுங்க, நான் கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆமாம், பில்லி கிரகாம் இறந்துட்டாரு, அப்பா கிட்ட தான் காரில் சொல்லிக்கிட்ட வந்துட்டுருந்தேன். அவரு பெரிய ஊழிக்காரரு, இப்படி போய் நின்னார்னா லட்சக்கணக்கான சிகரெட் பேக்கெட் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா, எவ்வளோ லட்சக்கணக்கான சிகரெட் வீசுவாங்க. நான் ஆண்டு வேட்டு கொள்றேன், ஆண்டு வேட்டு கொள்றேன்னு சொல்லி சிகரெட் பேக்கெட் தங்கி பாட்டெலாம் ஸ்டேஜ் வந்து கொடுக்குமா. அவர் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தாராம். அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்து அவர் ஒரு சபைக்கு போதகராக போட்டாங்க. சபைக்கு போதகராக போட்ட உடனே அவங்ககிட்ட பில்லி கிரகாம் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்படியாச்சும் எங்கள் சபை டெவலப் பண்ணிடுவீங்கயா, எங்கள் சபை நீங்கள் எப்படியாச்சும் முன்னு கொண்டு வந்துடுவீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கிரகாம் அந்த தலைமை போதகராக வச்சுட்டு போயிட்டாங்க. கமிட்டி லீடர்ஸ் பெரிய சர்ச்சு. ரெண்டு மூணு வாரம் போயிடுச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆனோடனே எல்லாம் புறாமப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. பில்லி கிரகம் பண்ணுறது சரியில்லை, அவர் பிரசங்கம் பண்ணுறது சரியில்லை, அவர் ரொம்ப இது பண்ணுறாரு, அவர் சபையை பின்னாடி நமக்கு சபையை வளர வைப்பார்னு பார்த்தா அவர் சபையை பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. நான் அதனால நான் வந்து அவரை வந்து நாங்கள் கமிட்டிலாம் பேசி அவரை நாங்கள் வார்னிங் கொடுக்க போகிறோம். அவர் சபையை பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, 100 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு இருக்காரு, ட்ரெடிஷ்னலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. அதெல்லாம் நமக்கு ஒரு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கமிட்டி ஒரு 200 பேர் கூடி பில்லி கிரகம் உட்கார வைத்து, இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது ஒன்றும் சரியில்லை, நாங்கள் நினச்சோம் நீங்கள் என்னமோ எங்கள் சபையை முன்னு கொண்டு போவீங்கன்னு சொல்லி உங்களை தலைமை போதகராக வைத்தோம், நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க, எங்கள் சபையை நீங்கள் நல்லா கொண்டு போவீங்க, எங்கள் சபையை இன்னும் 100 வருஷம் முன்னாடி கொண்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் 100 வருஷம் பின்னாடி கொண்டு போயிருக்கிறீங்க, என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் மனசில் அப்படின்னாராம். உடனே எந்திரிச்சாராம், பைபிள்லாம் தூக்கிட்டு எந்திரிச்சோன்னு சொன்னாராம், சே நான் பண்ண ஜெபம் பாதி தான் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னாராம். எல்லாம் முழிச்சாங்க, என்ன நான் வந்து 2000 வருஷம் பின்னாடி கொண்டு போகணுன்னு ஜோம் பண்ணேன், நீ 100 வருஷம் சொல்லியிருக்கிற, உனக்கு ஒரு பை, உன் சபைக்கு ஒரு பை, நான் செய்கிறத நான் பதிலிச்சு போனாராம். நீ உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த ஆதியிலிருந்து அந்த அபிஷேகம், அந்த ஆதியிலிருந்து ஆண்டவர் மேலே இருந்த அன்பு இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கணும், நீங்கள் அதை பார்க்கணும். புரியுதா? நீங்கள் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆதியிலிருந்து அந்த அன்புக்குள்ளாக நீ கடந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சில ஓல்டு பாடலை வசனம், ஒரு உலகத்தில் ஒரு நீதி சொல்லுவாங்க, ஓல்டு இஸ் கோல்டு, பழசானாலும் அது வந்து கோல்டாக தான் இருக்கும். கோல்டு பழசான கலரே போக, அதுதான் ஓல்டு இஸ் கோல்டு. என்ன தான் ஓல்டானாலும் கோல்டு கோல்டு தான்ப்பா. அதே மாதிரி தான் சில கோல்டன் பாடல்கள்லாம் இருக்குது. அந்த

0: சேர்த்தை படுகிற கர்த்தரை பார்த்து, ஓ எங்களுக்காக வருகிற தேவனே, ஆதியிலிருந்த மகிமை, ஆதியிலிருந்த பிரசன்னம், ஆதியிலிருந்த தீயினுடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேணுவாய் ஜெபிக்கிறோம்.
1: மறுபடியும் கர்த்தரிந்த புதிய மாதத்திலே கொண்டு வந்து சேர்த்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்.
2: I praise God, the Lord has brought us in this new month.
1: ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவனாயிருக்கிறார்.
2: Every month, every day, every minute and second, the Lord is bearing us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அவர் நம்மை தூக்கி சுமக்கிறபடியினாலே நம்மை கர்த்தர் அற்புதமாய் பாதுகாக்கிறார்.
2: The miraculously the Lord is protecting us.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: நாம் நடக்கிற நடைகள் அல்ல,
2: not our walk.
1: கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர்.
2: The Lord is confirming.
1: அவர் நமக்கு முன்னாலே கடந்து செல்லுகிறவர்.
2: He goes forward.
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயும் கூட
2: The month of August.
1: அவர் நமக்கு முன்னாலே கடந்து சென்றிருக்கிறார்.
2: He goes forward.
1: அவர் நம்மை வழிநடத்தும்படியாக,
2: not to lead us.
1: பாதை காட்டும்படியாக,
2: not to protect us.
1: அவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்.
2: He has come in our midst.
1: அவர் இப்பொழுது நமக்கு முன்னாலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்.
2: He goes forward.
1: என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்.
2: My sheep will
1: listen to me. அவைகளுக்கு பின்னாலே செல்லும். அவைகள் ஒருபோதும் இடறி போவதில்லை.
2: It will never be.
1: என் கையில் இருந்து அவைகளை ஒருவனும் பறித்துக்
2: கொள்வதில்லை. He is the good shepherd.
1: நமக்கு முன்னாலே நடந்து செல்கிறபடியா.
2: He is going forward.
1: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
2: Let us all clap our hands and praise the Lord.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Shabara bara bara bara. Uraha bara bala shandara.
2: Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
1: Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
2: Praise be to his holy name.
1: இந்த அருமையான காலவேளையிலேயும் கூட,
2: even in this wonderful morning,
1: இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 2:9 நாம் பெற்றுக்கொள்வோம்.
2: 1 Peter 2:9.
1: 1 பேதுரு 2:9.
2: 1 Peter 2:9.
1: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியால் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: But you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people, that you may proclaim the praises of him and called out of darkness into his marvelous light.
1: Proclaim his praises.
2: Proclaim his praises.
1: அவருடைய துதிகளை சொல்லிக் கொண்டு வரும்படியாக.
2: In order to proclaim the praises.
1: அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக.
2: In order to glorify his name.
1: கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்.
2: The Lord has chosen us.
1: ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையின்படியே.
2: Every month the Lord gives promise.
1: நீங்கள் எனக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி.
2: You are my people.
1: நம்மை சொந்தம் பாராட்டின தேவன்.
2: The Lord says.
1: நான் உங்களை எதற்காக சொந்தம் பாராட்டினேன் தெரியுமா?
2: Why I have chosen you?
1: நீங்கள் எதனால் எனக்கு சொந்தமானவர்கள் தெரியுமா?
2: How did you become my own people?
1: நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
2: You are not ordinary man.
1: கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்.
2: You are his own people.
1: அப்படியானால் நீங்கள் யார்?
2: Who are you?
1: 4 காரியங்களை இங்கே சொல்லுகிறார்.
2: 4 things that it is.
1: நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
2: You are chosen generation.
1: Hallelujah. நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம்.
2: A royal priesthood.
1: நீங்கள் பரிசுத்த ஜாதி.
2: Holy nation.
1: அவருக்கு சொந்த ஜனம்.
2: His own special
1: people. நான் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.
2: The Lord is saying,
1: நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்?
2: Who are you?
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
2: Dear children of God.
1: ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
2: You may be thinking.
1: நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவள்.
2: I am like this.
1: உலகம் என்னை குறித்து இப்படி சொல்லுகிறது.
2: World is saying like this.
1: உலகம் என்னை குறித்து இப்படி பேசுகிறது.
2: World is speaking
1: like this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி நினைக்கிறார்கள்.
2: People are thinking like
1: this. மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: The others are talking like
1: this. அற்பமாய் எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள்.
2: They are making us simple.
1: என்று பலவிதங்களிலே நீ உன்னை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கலாம்.
2: You may be thinking in different
1: ways. யார் என்று நீ உன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அதல்ல நீ.
2: And you are not
1: what you think. உன்னை குறித்து என்ன பேசுகிறாள் அதல்ல நீ.
2: Whatever other things
1: you உன்னை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் அதுதான் நீ.
2: Whatever the Lord says and
1: you. ஓ தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says,
1: மகனே மகளே,
2: my son and daughter,
1: நீ எனக்கு சொந்த ஜனம்,
2: chosen generation,
1: நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி,
2: and chosen generation,
1: ராஜரீக ஆசாரிய கூட்டம்,
2: royal priesthood,
1: நீ பரிசுத்த ஜாதி,
2: holy nation,
1: என்று கர்த்தர் சொல்கிறார்.
2: The Lord says,
1: hallelujah,
2: hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: அருமையான காலவேளையிலே,
2: in this wonderful
1: ஒளியினிடத்திற்கு முதலாவது கொண்டு
2: வந்தார்.
1: இந்த பாக்கியத்தை ஒருவன் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால், நாம் இருக்க வேண்டுமானால், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற வேண்டுமானால்,
2: to be the royal priesthood.
1: Oh, அவருடைய ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா இருக்க
2: வேண்டுமானால்,
1: பரிசுத்தமான ஒரு ஜாதியா இருக்க வேண்டுமானால்,
2: you want to be his own special people.
1: சொல்லுகிறார்,
2: the Lord says,
1: நீ அந்தகாரத்திலிருந்து
2: from the darkness
1: ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வர வேண்டும்.
2: you have to come to the marvelous light.
1: ஓ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக,
2: before you save,
1: இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக,
2: before you accept the Lord Jesus,
1: நாம் எங்கே இருந்தோம்,
2: where were us,
1: ஒரு அந்தகாரத்தில் இருந்தோம்,
2: in the darkness,
1: இருளிலே மறைந்து கிடந்தோம்,
2: we were hidden in the darkness,
1: பாவ இருள்,
2: the darkness of sin,
1: இருள்,
2: darkness of death,
1: பயங்கரமான அசுத்த இருள்,
2: darkness of bad things,
1: பிசாசின் கிரியைகள்,
2: darkness of
1: அந்தகாரங்கள்,
2: the darkness,
1: ஒளிவு மறைவுகள்,
2: கபடு,
1: சூது, வஞ்சகம்,
2: all kind of
1: பொறாமை,
2: jealousy,
1: பலவிதமான கெட்ட பழக்க வழக்கங்கள்,
2: all bad habits,
1: தவறான உறவுகள்,
2: long relationship,
1: இப்படிப்பட்டதான காரியங்களிலே நீ சிக்கி கிடந்தோம்,
2: we were tangled and tangled,
1: அந்தகாரம்,
2: that is the darkness,
1: அந்தகாரத்தில் தடவி திரிந்து கொண்டிருந்தோம்,
2: we were wandering,
1: எந்த ஒரு குருடனும் கண்களை எழுந்த பின்பு அவன் எப்படி தடவி திரிகிறானோ அது போல ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்,
2: you were like the blind wandering,
1: அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பயங்கரமான நரக இருளில், பாதாளத்தின் இருளிலே நாம் கிடந்தோம்,
2: we were in the darkness of hell,
1: ஆனால் தேவன் முதலாவது நம்மை அந்த பாதாளத்தின் இருளில் இருந்து தூக்கி எடுத்தார்,
2: the Lord has taken us from the
1: hell, hallelujah, இன்றைக்கு உலகத்திலே நமக்கு எல்லா நன்மையும் செய்ய யார் வேண்டுமானாலும் வரலாம்,
2: people may come and do the good,
1: ஆனால் உன்னை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க இந்த உலகத்திலே யாரும் இல்லை,
2: nobody is there to take you,
1: இயேசு ஒருவர் மாத்திரம் தான்,
2: only the Lord,
1: நம்மை பாதாளத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the hates he takes,
1: அந்தகாரத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியும்,
2: from the darkness,
1: வேறு யாரும் உன்னை தூக்கி எடுக்க முடியாது,
2: others cannot do that,
1: hallelujah,
2: hallelujah,
1: கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார்,
2: the Lord has lifted you up,
1: கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்காமல் இருந்தால்,
2: the Lord has not taken,
1: அந்தகார இருளிலே,
2: in the darkness,
1: விஷ பாம்புகளும்,
2: with the snakes,
1: அருவறுப்புகளும்,
2: அக்னியும்,
1: நெருப்பும், கேவலமான காரியங்களும்,
2: பிசாசின்
1: கிரியைகளும்
2: உன்னை
1: அழித்துக் கொண்டிருந்திருக்கும், நரக வேதனைப்பட்டுக்
2: கொண்டிருப்பார்,
1: ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விடுதலை
2: ஆக்கிவிட்டார்,
1: தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of God,
1: ஒருவேளை இந்த நாளிலேயும் கூட,
2: even in this day,
1: தூக்கம் இல்லாமல்,
2: without sleep,
1: பயங்கரமான நிம்மதி இல்லாமல்,
2: without peace,
1: ஒவ்வொரு நாளும் வேதனை வேதனை வேதனை,
2: you may be in
1: பாடு பாடு பாடு,
2: you want to,
1: என்று நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பாய்,
2: suffering,
1: நீ அந்தகாரத்தில் இருக்கிறாய்,
2: you are in the darkness,
1: நீ அந்தகாரத்திலிருந்து வெளியிலே வர வேண்டும்,
2: you have to come out,
1: எங்கே வர வேண்டும் தெரியுமா,
2: where to come,
1: ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வர வேண்டும்,
2: to the marvelous light,
1: நீ சாதாரணமாய் வர முடியாது,
2: you cannot come just like
1: அந்த
2: that,
1: அந்த ஒளி சாதாரண ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
1: வெறும் சூரிய வெளிச்சம் அல்ல,
2: not sunlight,
1: அது வெறும் சாதாரணமான ஒரு ஒளி அல்ல,
2: it's not ordinary light,
1: அது ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
1: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why that is marvelous,
1: ஏன் அது ஆச்சரியம் தெரியுமா,
2: why it is marvelous,
1: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous,
1: புதையல்களை பார்க்கிறாய்,
2: you can see the
1: அந்த ஒளிப்படத்தில் வந்த பிறகுதான்,
2: when you come to the marvelous,
1: உனக்காக தேவன் வைத்திருக்கிற அநேக நன்மைகளை உன்னால் காண முடிகிறது, அந்த வெளிச்சத்திற்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வருகிறார்,
2: the Lord is bringing you to the light, dear children of God,
1: அந்த வெளிச்சத்தில் வந்த பிறகு,
2: after coming,
1: அந்த ஒளியிலே நீ வாசம் பண்ணுகிறாய்,
2: you live in the light,
1: அந்த ஒளியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய்,
2: you walk in the light,
1: அந்த ஒளியை யாருமே தொட முடியாது,
2: nobody can touch that light,
1: வேதம் சொல்லுகிறது,
2: the bible says,
1: ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன்,
2: our lord lives, the nobody,
1: ஒருவரும் சேர முடியாது,
2: nobody can come closer,
1: எந்த பிசாசும் அங்கே வர முடியாது,
2: devil cannot come,
1: எந்த அந்தகார சக்தியும் வர முடியாது,
2: no darkness can come,
1: தேவ பிள்ளையே,
2: the children of god,
1: நீங்கள் சொல்லலாம்,
2: you may say,
1: ஐயோ மந்திரங்கள், ஐயோ சூனியங்கள்,
2: witchcrafts,
1: ஐயோ சாபங்கள்,
2: all curses,
1: ஐயோ சத்துருக்கள்,
2: devil,
1: என்று பல காரியங்களை நீ சொல்லிக் கொண்டிருக்கிற,
2: you may be saying so,
1: எதுமே அந்த சேர கூடாத ஒளியிலே வர முடியாது,
2: nothing could come there,
1: ஆச்சரியமான ஒளி,
2: it's a marvelous light,
1: சாதாரண ஒளியில் அல்ல,
2: not ordinary one,
1: ஆச்சரியமான ஒளி,
2: it's amazing light,
1: நீ ஒளியிலே இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்டுவான்,
2: if you are not in the light,
1: அந்த ஒளியிலிருந்து உன்னை வெளியிலே கொண்டு வந்த பிறகு,
2: after bringing you out,
1: சாத்தான் உன்னை சொந்தம் பாராட்ட முடியாது,
2: satan cannot inherit,
1: hallelujah,
2: hallelujah,
1: அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
2: dear children of god,
1: ஆகவே தான் மீகா 7:8 வாசிக்கிறோம்,
2: and micah 7:8,
1: என் சத்துருவே,
2: oh,
1: நீ சந்தோஷப்படாதே,
2: don't,
1: நான் இருளிலே நடந்தாலும் சரி,
2: though I walk in darkness,
1: என் தேவன் எனக்கு வெளிச்சமா இருப்பார்,
2: the lord is will be my light,
1: வெளிச்சமும்,
2: the lord is my
1: light, இரட்சிப்பும்,
2: he is my savior,
1: என் ஜீவனமானவர்,
2: he is my life,
1: நான் யாருக்கு பயப்படுவேன், கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்,
2: he is the life,
1: யாருக்கு நான் அஞ்சுவேன்,
2: whom I get fear,
1: hallelujah,
2: hallelujah,
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
2: dear children of god,
1: கர்த்தர் இப்படி நம்மை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தாரே.
2: The Lord brought us from the darkness to the marvelous light.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அல்ல.
2: All cannot receive this blessing.
1: இது ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்று கிடைக்கப்படுகிற ஒரு பாக்கியம்.
2: It is for the holy people who are in the
1: light. முதலாதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது
2: Colossians 1:12
1: பரிசுத்தவான்களிடத்தில் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரம் அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினார்.
2: The saints in the light.
1: எதற்காக?
2: For what?
1: இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி
2: delivering us from the darkness
1: அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி
2: inheritance of the saints of
1: இருளின் அதிகாரத்திலிருந்து
2: from the darkness
1: இருளின் அதிகாரம்
2: from the power of darkness
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே
2: dear children of God
1: அந்தகாரத்தில் இருக்கிற வரைக்கும்
2: when we are in the darkness
1: சாத்தானுடைய அதிகாரத்திலே காணப்பட்ட
2: you are under the power of
1: இருளின் அதிகாரத்திலே காணப்பட்ட
2: the power of darkness
1: அவைகள் உன்னை ஆட்டி படைத்தது
2: it was ruling you
1: இன்னொரு வார்த்தையில் நீ அதனுடைய அடிமைத்தனத்திலே காணப்பட்ட
2: you were under bondage
1: ஆனால் இப்பொழுது
2: but now
1: அது உன்னை அடிமைப்படுத்த
2: முடியாது
1: விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
1: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
1: திரும்பும்படி
2: not to come
1: நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு
2: to open his eyes
1: இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன்
2: i send you there
1: இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும்
2: from the darkness to the light
1: சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும்
2: from the power of satan to god
1: திரும்பும்படி
2: to stern
1: hallelujah
2: hallelujah
1: தேவ பிள்ளையே
2: children of god
1: பயங்கர கடன் தொல்லையினாலே நீ அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தால்
2: you are suffering the debt
1: பயங்கரமான சத்துருக்களுடைய பிரச்சனையில் அவஸ்தப்பட்டுக் கொண்டிருந்தால் பயங்கரமான நிந்தை அவமானங்களிலே நீ சிக்கி
2: இருந்தால்
1: அடிமைத்தனத்தில் நீ சிக்கி
2: இருந்தால்
1: அந்தகாரத்திலிருந்து அந்த சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு கொண்டு
2: வந்திருக்கிறார்.
1: முதலாவதாக கர்த்தர் உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர செய்கிற தேவனாயிருக்கிறார்.
2: First of all he brings you out from darkness to the light.
1: ஏனென்றால் தேவன் ஒளியாயிருக்கிறார்.
2: Because the Lord is light.
1: அவர் மெய்யான ஒளியாயிருக்கிறார்.
2: God is true light.
1: எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஜீவ ஒளியாயிருக்கிறார்.
2: He is the light.
1: அவர் உன்னை பிரகாசிப்பிக்கிற ஒளி.
2: Hallelujah.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே.
2: Children of God.
1: இந்த உலகத்திலே
2: in this world
1: இயேசு ஒருத்தர்தான் சொன்னார்.
2: Only the Lord Jesus.
1: நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்.
2: I am the light of the world.
1: எல்லோரும் வருகிற ஜீவ ஒளி அடைந்திருப்பார்.
2: He will get the light of life.
1: ஜீவ ஒளி அடைந்திருப்பார்.
2: Whoever comes he gets the light of life.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அருமையான கர்த்தருடைய பிள்ளையே.
2: Dear children of God.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி
2: the light of god
1: என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரகாசிக்க தொடங்கிட்டோ
2: the time
1: hallelujah hallelujah
2: hallelujah
1: நாம் இனி குருடர்கள் அல்ல.
2: We are now no more blind.
1: பிசாசு அந்த ஒளியை பார்க்காதபடி உன்னை குருடாக்கி வைத்திருந்தார்.
2: The Satan has blinded you.
1: 2 கொரிந்தியர் 4:4 நான்காவது வசனத்தில் வாசிக்கிறபடி
2: 2 கொரிந்தியர் 4:4
1: தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளுடைய கண்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவருடைய மனதை குருடாக்கினான். ஒரு குருடனை போல நீ காணப்பட்டாய்.
2: Like the blind man you were.
1: உன் பாதையெல்லாம் நான் வெளிச்சமாக்கி.
2: I made your path into
1: light. இருளை உன் கண்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக்கி.
2: I made the darkness into light.
1: நான் உன்னை கரம் பிடித்து நடக்க பண்ணுகிறேன்.
2: I make you to walk.
1: என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறவர்.
2: My Lord will take the darkness to light. In the month of August,
1: தேவ பிள்ளையே,
2: child of God,
1: இதுவரை காணப்பட்ட பலவிதமான இருள்,
2: any kind of darkness,
1: உன்னை சூழ்வதில்லை.
2: It cannot come closer.
1: என் தேவன் உன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
2: My Lord changes darkness
1: into light. என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
2: My Lord changes darkness
1: into light. என் தேவன் இருளை வெளிச்சமாக்குகிறார்.
2: My Lord changes darkness into light.
1: இனி உன்னிலே யாரும் இருளை பார்க்க முடியாது.
2: Others cannot see the darkness in you.
1: எல்லாரும் உன்னிடத்தில் ஒரு வெளிச்சத்தை பார்ப்பார்கள். பார்க்கிறது.
3: Everyone will see the light.
1: ஒரு வெளிச்சம் பிரகாசிக்க போகிறது.
3: The light will be shining.
1: அது உன்னிலிருந்து தோன்ற போகிறது.
3: It is going to come from you.
1: 2 கொரிந்தியர் 4:6 வசனத்திலே
3: 2 Corinthians 4:6
1: இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்,
3: the Lord who said to shine,
1: இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார்.
3: The shine out of darkness.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணும்படியாக கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
3: And the light of the shine out of darkness.
1: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
3: And the glory of God in the face of Jesus Christ.
1: கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை.
3: The knowledge of the glory of God in the face of Jesus Christ.
1: உன் மூலமாய் பிரகாசிக்கும்படி.
3: In order to shine forth.
1: ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிரு.
3: The Lord has chosen you.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: இனிமேல் நீ இருளில் அல்ல.
3: No more in darkness.
1: ஏன் இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே ஒரு அந்தகார தன்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது?
3: Why the darkness is ruling you all the time?
1: இருளிலே நீ நடப்பாயானால்,
3: if you walk in darkness,
1: உனக்கு பரிசுத்தவான்களிடத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட உனக்கு ஐக்கியம் கிடையாது.
3: No fellowship with the saints of God.
1: பரிசுத்தவான்களிடத்திலே ஏன் உனக்கு ஐக்கியம் இல்லை?
3: Why you don't have the fellowship with
1: இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
3: You are walking in the darkness.
1: 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம்.
3: 1 John 1:7.
1: அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால்,
3: if we walk in the light,
1: ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
3: We'll have the fellowship.
1: ஏன் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட முடியல?
3: Why we could not have fellowship?
1: இருளில் நடந்து கொண்டிருக்கிறார்.
3: You walk in darkness.
1: நீ இருளிலே தடவி கொண்டிருக்கிறாய்.
3: You are wandering in the darkness.
1: நீ வெளிச்சத்திற்கு வரல.
3: You are not coming to the light.
1: நீ ஒளியின் பிள்ளையாய் இருப்பாயானால்,
3: if you are the child of light,
1: நீ வெளிச்சத்தின் பிள்ளையாய் இருப்பாயானால்,
3: if you are the light of,
1: ஒளியிலே நட.
3: You walk in the light.
1: அந்த ஒளியிலே நடக்கிறவர்கள்,
3: those who walk in the light,
1: இருளில் நடவாமல்,
3: they will not walk in darkness.
1: நடக்கிறவர்கள்,
3: those who walk in light,
1: இருளிலே நடவாமல்,
3: without walking in darkness,
1: ஒளி அடைந்திருக்கிறபடியால்,
3: get the light of life.
1: Hallelujah.
3: Amen.
1: ஒளியிலே நடக்கிறேன் என்று சொல்லியும் உன் சகோதரனை நீ பகைத்தால், நீ இன்னும் இருளிலே நடந்து கொண்டிருக்கிறாய்.
3: If you have enmity with your brother, you are walking.
1: வெளிச்சம் உன்னிடத்தில் இல்லை.
3: You don't have light.
1: ஒளி உன்னிடத்தில் இல்லை.
3: You don't have the light.
1: உன் கண்கள் குருடாய் இருக்கிறது.
3: Your eyes are blind.
1: கர்த்தர் உன்னை வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார்.
3: The Lord wants to bring you out.
1: அருமையான தேவனுடைய பிள்ளை.
3: Dear children of God.
1: இந்த ஆகஸ்ட் மாதம்,
3: the month of August,
1: ஒளியின் மாதமாக,
3: the month of light,
1: வெளிச்சத்தின் மாதமாக,
3: the month of light,
1: உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய முகத்தின் ஒளியை உன்மேல் பிரகாசிக்க செய்வார்.
3: The Lord will shine forth.
1: காரிருள் இந்த பூமியை மூடும்.
3: And the darkness will cover the earth.
1: ஏசாயா 60வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்.
3: Isaiah 61 and 2 and
1: 3. Hallelujah. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்?
3: What we read there.
1: ஏசாயா 61 அதிகாரம் 3 முதல் 3 வசனங்கள்.
3: Isaiah 61 3 verses.
1: Hallelujah. எழும்பி பிரகாசி.
3: Arise and shine.
1: உன் ஒளி வந்தது.
3: Light has come.
1: கர்த்தருடைய மகிமை,
3: glory of the Lord,
1: உன்மேல் உதித்தது.
3: It is risen upon you.
1: இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
3: Lord will arise.
1: இந்த உலகத்திலே,
3: in this world,
1: இந்த உலகம் முழுவதும்,
3: throughout the world,
1: பாவ காரிருள்,
3: all sins,
1: மூடுகிறது.
3: Covering.
1: அநேகர் அந்த இருளிலே சிக்கிக் கொள்வார்கள்.
3: People will be in the darkness.
1: அது ஒருவேளை வியாதியாகிய இருளாய் இருக்கலாம்.
3: It may be sickness.
1: அது கொள்ளை நோயாகிய இருளாய் இருக்கலாம்.
3: It may be
1: அது பாவ நோயாகிய இருளாய் இருக்கலாம்.
3: It may be sin.
1: பஞ்சம் என்கிற ஒரு இருளாய் இருக்கலாம்.
3: It may be famine.
1: அது இந்த உலகத்தை மூடப் போகிறது.
3: It will cover.
1: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்.
3: But then the Lord will.
1: ஆனாலும் கர்த்தர் உன்மேல் பரிங்க.
3: Lord will arise.
1: Hallelujah. இரண்டாவது வசனத்தை படிங்க.
3: Second verse.
1: அவருடைய மகிமை முன்பில் காணப்படும். ஆமென். உன் உதிக்கிற அந்த ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இதுதான் கர்த்தருடைய தரிசனம்.
3: That is the vision of the Lord.
1: உன்னிடத்தில் ஒரு ஒளி வீசும் பொழுது,
3: when you have the light,
1: நீ மனுஷன் பின்னால ஓட அவசியம் இல்லை. எந்த மனுஷனிடத்தும் கெஞ்ச வேண்டிய அவசியம்
3: இல்லை.
1: பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம்
3: இல்லை. Not beg.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: தோ கர்த்தர் சொல்றார், மகனே,
3: the Lord says,
1: சாதாரண மனுஷர்கள் அல்ல,
3: not ordinary people,
1: இந்த ஒளி பிரகாசிக்கட்டும் பார்.
3: Let the light shine.
1: சாதாரண மனுஷெல்லாம் வர மாட்டான்.
3: Not ordinary people.
1: ராஜாக்கள் உங்ககிட்ட நடந்து வர போறாங்க.
3: The kings will come.
1: விசுவாசிக்கிறியா?
3: Do you believe?
1: அவங்க நடந்து வருவாங்க உங்ககிட்ட.
3: The kings will walk and come to you.
1: முன்னால கை கட்டி நிப்பாங்க.
3: They will stand before you.
1: விசுவாசிக்கிறியா?
3: Do you believe?
1: Hallelujah. கர்த்தருடைய வசனம்லாம் ஏதோ கதை அல்ல.
3: It's not a story.
1: கர்த்தருடைய வசனம் எல்லாம் ஏதோ ஒரு விளையாட்டுக்காக பேசுகிற காரியம்.
3: Word of God is not for play.
1: கர்த்தருடைய வார்த்தை எல்லாம்
3: Word of God.
1: அது ஆவியாகவும்
3: It is spirit.
1: அது ஜீவனாகவும்
3: It has life.
1: இருக்கிறது.
3: It is life.
1: Hallelujah.
3: Amen.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
3: dear children of God,
1: ஆகவேதான் கர்த்தர் உன்னை இந்த ஒளியினிடத்தில் கொண்டு வந்திருக்கிறார்.
3: That's why the Lord has brought you to the light.
1: இந்த ஒளியினிடத்துக்கு உன்னை கொண்டு வந்து அந்தகாரத்திலிருந்து உன்னை இந்த ஒளியினிடத்துக்கு கொண்டு வந்த தேவன்,
3: the Lord who brought you from darkness to the light,
1: உன்னை என்னவாய் மாற்றி விட்டார்.
3: How did you?
1: Hallelujah.
3: Change you.
1: ராஜரீக ஆசாரிய கூட்டமாக,
3: the royal priesthood.
1: உலகம் உன்னை பார்த்து பிச்சைக்காரன் சொல்லலாம்,
3: கடன்காரன்
1: சொல்லலாம்,
3: மேபி டெட்டர்,
1: கீழ்த்தரமானவர்கள் சொல்லலாம்,
3: மேபி தி லோ
1: மைனாரிட்டி என்று சொல்லலாம்,
3: மேபி மைனாரிட்டி,
1: உன்னை கீழ் ஜாதி என்று சொல்லலாம்,
3: மேபி லோ காஸ்ட்,
1: உன்னை கேவலமாக பேசலாம்,
3: தே வில் மாக் அட் யூ,
1: குறையை சொல்லி உன்னை அழ வைக்கலாம்,
3: தே மே மேக் யூ டு,
1: உன்னை ஒருவேளை தரக்குறைவாய் மனிதன் நினைக்கலாம்,
3: தே மே புட் யூ டவுன்,
1: ஆனால் ஆண்டவர் உனக்கு என்ன பதவி கொடுக்கிறார் தெரியுமா?
3: வாட் தி லார்ட் கிவ்ஸ்,
1: நீ ஒரு சாதாரணமான ஆள் இல்ல,
3: யூ ஆர் நாட் ஆர்டினரி மேன்,
1: இந்த உலகத்துல யாருக்கு இல்லாத பதவி,
3: தி கிரேட் பொசிஷன்,
1: உனக்கு ஒரு ராஜரீகம் கொடுக்கிற மகனே,
3: தி லார்ட் இஸ் கிவிங் தி பிரீஸ்ட்,
1: உனக்கு ஒரு ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
3: தி ராயல்
1: ராஜரீகத்தை கொடுக்கிறேன்,
3: தி ராயல்,
1: நீ ராஜரீகமா இருப்ப,
3: யூ வில் பீ ராயல்,
1: ஹalleluya,
3: ஹalleluya,
1: உன்னை பார்க்கும் பொழுது ஒரு ராஜரீகம் இருக்கும்,
3: யூ ஹேவ் the royal,
1: hallelujah, அப்படியே தொங்கி போன முகத்தோடு அல்ல,
3: not putting your
1: வேதனையோடு அல்ல,
3: not with pain,
1: அழுது கொண்டு அல்ல,
3: not weeping,
1: கண்ணீரோடு அல்ல,
3: not in tears,
1: தேவ பிள்ளையே,
3: child of
1: god, ராஜரீக நடை,
3: there is the royal,
1: ராஜரீக மகிமை,
3: the royal,
1: amen,
3: amen,
1: எதுக்காக இந்த ராஜ மேன்மை,
3: why this royal,
1: எஸ்தரை குறித்து சொல்லப்பட்டது,
3: about esther,
1: இதற்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாமே,
3: why it is given to you,
1: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்,
3: why I have given to you,
1: ராஜ மேன்மை நீ அற்பமாய் நினைச்சிட்டியே,
3: you have despised,
1: எதுக்காக இந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்தேன்,
3: why I have given this,
1: நான் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற தான் அந்த ராஜ மேன்மை,
3: in order to fulfill the ministry,
1: ஆனால் நீயோ உன் சுய காரியங்களுக்காக,
3: but for your
1: சுய லாபங்களுக்காக,
3: for self profit,
1: காணப்பட்டாய்,
3: but you were there,
1: எஸ்தரோ,
3: but Esther,
1: அந்த ராஜ மேன்மையை விட்டு விடவில்லை,
3: she did not leave it,
1: ராஜாவினிடத்தில் சென்றாள்,
3: she came to the
1: பொற்செங்கோல் நீட்டப்பட்டது,
3: stretched forth her,
1: அவளுக்கு ராஜ்யம் கிடைத்தது,
3: she got Hallelujah. the kingdom.
1: தேவ ஜனமே,
3: child of god,
1: ராஜமேன்மை எதற்காக,
3: what for that kingly,
1: இந்த ராஜரீகம் எதற்காக,
3: what for the kingly,
1: வெறும் ராஜா இல்ல நீ,
3: not just king,
1: ராஜரீக ஆசாரியம்,
3: the royal priesthood,
1: வெளிப்படுத்தல் 1:6 வாசிக்கிறோம்,
3: revelation 1:6,
1: அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து,
3: he loves us,
1: இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி,
3: he cleansed us by his blood,
1: தேவனுக்கு முன்பாக,
3: before the father,
1: ராஜாக்களும்,
3: as the king,
1: ஆசாரிகளும்,
3: as the priest,
1: ஆக்கின அவருக்கு,
3: and he made us,
1: hallelujah,
3: hallelujah,
1: நீ உன்னை யாரு என்று நினைக்கிறாய் தெரியாது,
3: we don't know what you
1: ஆனால்
3: think about
1: பிள்ளையே,
3: children of god,
1: என்றைக்கு நீ கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுத்தாயோ,
3: when you take the baptism, என்றைக்கு
1: நீ ஆண்டவர் விசுவாசின்னு சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்தாயோ,
3: when you commit yourself,
1: அப்பே ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய gift கொடுத்துட்டார்,
3: the lord has given the big gift,
1: okay,
3: right,
1: நீ இனிமேல்
3: hereafter
1: என்னுடைய ராஜாவாகவும்,
3: as the king,
1: ஆசாரியனாகவும்,
3: as the priest,
1: நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்,
3: I anoint you,
1: மறந்துடாத,
3: don't forget,
1: நீ சிங்காசனத்திலே உட்காருவே,
3: you sit on the throne,
1: செங்கோலியும் பிடிப்ப,
3: you will take the scepter,
1: அதே
3: the same time,
1: சணல் தூள் தரித்து கொண்டு,
3: you put on the
1: ஆசாரியனாகவும் இருப்ப,
3: as the priest,
1: நான் எப்படி ஆசாரியனாய் இருக்கிறேனோ,
3: as I am priest,
1: உத்தம பிரதான ஆசாரியராய்,
3: as the faithful priest,
1: என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து,
3: the lord jesus christ,
1: hallelujah,
3: hallelujah,
1: எப்படி ராஜரீக ஆசாரியராய் இருக்கிறாரோ,
3: as he is priest, royal priesthood,
1: அவருடைய சகோதரர்களாகிய நீங்கள்,
3: your brothers of him,
1: நீங்களும் ஆசாரிகளாய் இருக்கிறீர்கள்,
3: you are also priest,
1: hallelujah,
3: hallelujah,
1: hallelujah,
3: hallelujah,
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
3: dear children of god,
1: எதற்காக ஆண்டவர் நம்மை ஆசாரிகளாய் தேர்ந்து கொண்டார்,
3: why did the lord select us the priest,
1: 1 பேதுருவின் புத்தகம்,
3: 1 peter,
1: 2வது அதிகாரம்,
3: 2,
1: hallelujah, வாசிங்க 2வது வசனத்தை, hallelujah,
3: 2,
1: ஒழித்து விடுங்க, ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிரு, ஏன் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலை ஏற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆமென்.
3: யெகோ
1: ஹல்லேலூயா
3: ஹல்லேலூயா
1: ஹல்லேலூயா
3: ஹல்லேலூயா.
1: பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 1000 வருட சாட்சியிலே இயேசுவுக்கு ஆசாரி ஊழியம் செய்ய வருவார்கள்.
3: And they will come to do the priest.
1: புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல நமக்கு எடுத்துக்கிற பாக்கி என்ன தெரியுமா?
3: The holy priesthood.
1: இப்பொழுதே அந்த ஆசாரி ஊழியம் தொடங்கி விட்டது.
3: It has started.
1: ஹல்லேலூயா. ஏனென்றால் இப்பொழுதே நமக்கு அந்த ஆவிக்கேற்ற பலியை செலுத்துற ஊழியத்தை கொடுத்துட்டார்.
3: And the Lord has given the ministry.
1: ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும்.
3: We have to give the sacrifice. ஹல்லேலூயா.
1: இயேசு தன்னை எப்படி ஆண்டவருக்கு பிரியமான பலியாய் ஒப்புக் கொடுத்தாரோ,
3: as the Lord Jesus committed
1: அந்த பலியை நாம் கர்த்தருக்கு என்று செலுத்தும்படியாக,
3: in order to give the spiritual sacrifice,
1: நம்மை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக தேவன் தெரிந்து கொண்டார்.
3: As the royal priesthood, the Lord has chosen
1: துதி பலியை செலுத்தும்படியாக,
3: to give praises,
1: ஸ்தோத்திர பலியை செலுத்தும்படியாக,
3: to give him
1: பலியை செலுத்தும்படியா,
3: give offering.
1: நீ கர்த்தருக்காக என்னெல்லாம் செய்றியோ,
3: whatever you do for the Lord,
1: அது சும்மா ஏனோ தானோன்னு செய்யாத.
3: Not just like that.
1: பலி எப்படி செலுத்துவாங்களோ,
3: how they do sacrifice,
1: அது போல காணிக்கையாகவும் பலியாகவும்
3: as the sacrifice.
1: நீ கர்த்தருக்கு எதை செய்தாலும்
3: whatever you do,
1: அது மனப்பூர்வமாக
3: with whole heart,
1: அதுதான் பலி.
3: That is the sacrifice.
1: பலி என்று சொன்னால்
3: sacrifice means
1: முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்பது,
3: committing yourself.
1: அப்படி ஒப்புக் கொடுத்து விடு,
3: you commit yourself.
1: அப்பொழுது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவரை மகிமைப்படுத்துவாய்.
3: Then you will glorify as the royal.
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே,
3: the month of August,
1: கர்த்தர் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி விட்டார்.
3: The Lord has made you as
1: Hallelujah
3: as his own kingdom.
1: தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது.
3: The God's kingdom is closer.
1: கர்த்தருடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது.
3: His kingdom is coming.
1: அது எப்பொழுது வர போகிறது?
3: When it is going to come.
1: என்று நீ நினைத்துக் கொண்டிருக்காய்.
3: You may be thinking like that.
1: கர்த்தர் சொல்கிறார்,
3: the Lord says,
1: இதோ அந்த தேவனுடைய ராஜ்யம்,
3: the kingdom of God, not anywhere.
1: அது உங்ககிட்ட தான் இருக்கிறது.
3: It is in you.
1: லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:30 வாசிக்கும் பொழுது,
3: பயப்படாத
1: சிறுமந்தையே,
3: fear not,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் தேவன் பிரியமா இருக்கிறார்.
3: And the Lord wants to give the kingdom.
1: அது என்ன ராஜ்யம்?
3: What kind of kingdom?
1: அசைவில்லாத ராஜ்யம்.
3: Unshakable kingdom.
1: அசைவில்லாத ராஜ்யம்.
3: Unshakable kingdom.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: அந்த ராஜ்யத்தை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார்.
3: The Lord has promised it.
1: அந்த ராஜ்யம் இப்பொழுது உங்கட்ட வந்திருக்கிறது.
3: That kingdom has come.
1: தேவனுடைய பிள்ளையே,
3: children of God.
1: அதனால தான் நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம்,
3: the royal priesthood.
1: நாம இந்த உலகத்துல தான் இருக்கிறோம்.
3: We are in the world.
1: இந்த சாத்தான் ராஜ்யம் உலகத்தில் இருக்குது.
3: The Satanic kingdom
1: is there. ஆனால்
3: அதன் மத்தியில்
1: உனக்கு எனக்கு கர்த்தர் ராஜ்யம் கொடுத்திருக்கிறார்.
3: The Lord has given the kingdom.
1: அந்த ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம்.
3: It is the kingdom of God.
1: தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல.
3: It is not eating.
1: அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது.
3: It is the gladness.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: லூக்கா 17:21
3: Luke 17:21.
1: இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் எதிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே.
3: The kingdom of God is within you.
1: Alleluia.
3: Alleluia.
1: தேவராஜ்யத்தை தேடி எங்கே ஓட வேண்டியது?
3: Need not seek anywhere.
1: அது உனக்குள் இருக்கிறது.
3: It is in you.
1: என்றைக்கு நீ மறுபிறப்பு அடைந்தாயோ,
3: when you have born,
1: என்றைக்கு நீ மறுபடியும் பிறந்தாயோ,
3: when you have born,
1: தேவனுடைய ராஜ்யத்தை கண்டுவிட்டாய்,
3: you have seen the kingdom of God,
1: என்றைக்கு நீ ஜலத்தினால் ஆவியினால் பிறந்தாயோ,
3: when you are born in the spirit and water,
1: பிறந்து விட்டாய்,
3: you are born in kingdom.
1: அருமையான தேவனுடைய பிள்ளையே,
3: dear children of God,
1: ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யம்,
3: the kingdom of God,
1: இனிமேல் உன் பலத்தில் இல்ல,
3: not in your strength,
1: உன் பலத்தில் இருக்கிற வரைக்கும்,
3: if it is in your strength,
1: நீ சோர்ந்து போவாய்,
3: you will be frustrated,
1: நீ தள்ளாடுவாய்,
3: you will be wandering,
1: நீ கஷ்டப்படுவாய்,
3: you will suffer,
1: உன்னால் தாங்க முடியல,
3: I could not,
1: ஐயோ முடியல ஆண்டவரே,
3: Lord I could not,
1: நடக்க முடியல,
3: I could not walk,
1: ஆண்டவரே தாங்க முடியல,
3: I could not bear,
1: என்னால முடியல,
3: I could not do this,
1: என்னால முடியாது,
3: I cannot,
1: என்று சொல்வாய்,
3: you will may say that,
1: ஆனால் அப்படி அல்ல,
3: not like that,
1: இனிமேல் என்ன சொல்வாய் தெரியுமா?
3: What the Lord will say,
1: தேவனுடைய ராஜ்யம்,
3: the kingdom of God,
1: பேச்சில அல்ல,
3: not in speech,
1: அது பலத்திலே இருக்கிறது,
3: it is in the strength,
1: அது தேவராஜ்யம்,
3: that is the,
1: அது பலத்தில் இருக்கிறது,
3: it is in the strength,
1: தேவ பலம்,
3: God's strength,
1: உன் பலம் அல்ல,
3: not your strength,
1: தேவ பலம்,
3: the king,
1: இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும்,
3: till you live on this earth,
1: ராஜ ரீக கம்பீர துணியோடு நாம் நடந்து, ராஜ யூதா கோத்திர ராஜ சிங்கம் போல நடந்து கொண்டிருக்க வேண்டுமானால்,
3: as the lion of Judah we have to walk
1: bold. Hallelujah.
3: Hallelujah.
1: தேவனுடைய ராஜ்யம்,
3: kingdom of God in the not in the talk not in the talk not in the talk
1: belathil irukkirathu
3: it is in the strength
1: unai kartar belapaduvar
3: the lord will
1: in the august maathathile in the august maathathile
3: the month of august
1: kartar solugirar
3: the lord says
1: magane magale
3: my son and daughter
1: unai kodukkiratha vaakkathathai
3: the promise
1: pattikkol
3: catch it
1: inimel
3: hereafter
1: அந்தகாரத்தில் அல்ல
3: not in the darkness
1: உன்னை ஒளி நேரத்துல கொண்டு வந்துட்டேன்
3: I brought you to the marvelous light
1: உன்னை பரிசுத்த ஜாதியா மாத்திட்டேன்
3: made you the holy nation
1: உன்னை ராஜரீக ஆசாரி கூட்டமா மாத்திட்டேன்
3: the royal priesthood
1: சொந்த ஜனமா மாத்திட்டேன்
3: as my own people
1: இனிமேல் எனக்கு நீ ஆசாரி ஊழியம் செய்யணும்
3: you will do the ministry
1: hallelujah
3: hallelujah
1: மனுஷனுக்கு ஊழியம் செய்ய கூடாது
3: not to the man
1: மனுஷனுக்கு அடிமையா இருக்க கூடாது
3: not under the bondage
1: எனக்கு நீ ராஜரீக ஆசாரி ஊழியம் செய்யணும்
3: you have to do the royal priesthood
1: நீ உயர்த்தணும்
3: you have to lift me up
1: என்னையே மகிமைப்படுத்தணும்
3: you have to glorify me
1: எனக்காக பாடு செய்யணும்
3: you have to endure
1: எனக்காக நீ அவமானப்படணும்
3: you have to
1: எனக்காக நிந்திக்கப்படணும்
3: you have to be reproached
1: எனக்காக தான் நீ எல்லாம் செய்யணும்
3: for me you have to do everything
1: hallelujah
3: hallelujah
1: அப்படியானா
3: இஃப் இட் இஸ் சோ
1: என் குடும்பம் என் பிள்ளைங்க என்னுடைய எதிர்காலம் எப்படின்னு கேட்காத
3: டோன்ட் ஆஸ்க் அபௌட் யுவர்
1: நீ கர்த்தருக்கு சேவை செய்தால்
3: when you do ministry for god
1: கர்த்தருக்கு மாத்திரம் நீ ஜீவிப்பாயானால்
3: if you live for god
1: உன் வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார்
3: the lord will take care of you
1: அவர் உன்னை வழிநடத்தி செல்வார்
3: he will lead you
1: நீ வெட்கப்பட்டு போவதில்லை
3: you never
1: இந்த ஆகஸ்ட் மாதத்திலே
3: the month of august
1: சொல்லுங்க எல்லாரும் எழும்பி நிற்போம்
3: everyone stand up
1: நான்
3: i
1: கர்த்தருடைய ராஜரீக ஆசாரிய கூட்டம்
3: i am the royal priest
1: எந்த கூட்டத்துக்கு போறீங்க
3: Where are you going?
1: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
3: Where are you going?
1: ராஜரீக ஆசாரிய கூட்டம்.
3: Hallelujah. Priesthood.
1: எந்த கூட்டத்துக்கு போறீங்க?
3: Where are you going?
1: ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு போறேன்.
3: Royal priesthood.
1: Hallelujah.
3: Hallelujah.
1: அலட்சியப்படுத்தாத சபை சபன் சொல்லி
3: don't despise
1: எங்க பட்டாளத்துக்கு போறேன்னு சொல்லாத
3: don't say i go to patalam
1: அங்க போறேன் இங்க போறேன்னு சொல்லாத
3: don't say here and there
1: பால் கிருபாகரன் அல்ல
3: not பால் கிருபாகரன்
1: மனுஷர்கள் அல்ல
3: not man
1: நீ ராஜரீக ஆசாரிய கூட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிற
3: you come to the royal
1: கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து
3: ஸ்தோத்ரி
1: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
3: ஸ்தோத்ரி
1: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
3: ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
1: ஸ்தோத்ரி
3: ஹalleluya Hallelujah ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நீர் எங்களை மாற்றியிருக்கிறதுக்காக அவ்வளவுமே ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய சொந்த ஜனமாக நீர் மாற்றிருக்கிறீர் ஆண்டவரே தெரிந்து கொண்ட ஜனமாய் நீர் எங்களை மாற்றிருக்கிறீர் அதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருளில் இருந்த எங்களை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆச்சரியமான ஒளி நிறத்துக்கு நீர் கொண்டு வந்தீரே அதற்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் பாதாளத்தில் எங்களை நீ தூக்கி எடுத்தீரே ஸ்தோத்திரிக்கிறப்பா பலவிதமான இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு நீரங்களை கொண்டு வந்ததுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா உம்முடைய வெளிச்சத்தண்டையில் நீங்களை கொண்டு வந்தீரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ எங்களை காண்கிறவர்கள் உங்களுடைய வெளிச்சத்தை காணும்படியாய் நீரங்களை வைத்திருக்கிறதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் இதோ ராஜாக்கள் கர்த்தாவே எங்களுடைய வெளிச்சத்தண்டையில் அவர்கள் நடந்து வருவார்கள் என்று சொல்லி சொன்னீரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படியாய் கர்த்தாவே ராஜாக்கள் கர்த்தாவே எங்களிடத்தில் வரும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ராஜாக்களாக ஆசாரியர்களாய் நீங்களை மாற்றியிருக்கிறீரே அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் இதோ உம்முடைய பார்வையில் கர்த்தாவே எங்களை நீர் மேன்மையாக நீர் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்களுடைய பார்வையின்படி அல்ல உலகத்தின் பார்வையின்படி அல்ல இதோ உம்முடைய பார்வையின்படி கர்த்தாவே நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திர பரிசுத்த ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் கர்த்தாவே அல்லேலூயா ராஜரீக ஆசாரிய கூட்டமா இருக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியா இருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் இப்படிப்பட்ட மேன்மை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே அதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களிலே எந்த இருளும் இராதபடி கர்த்தாவே நாங்கள் எப்பொழுதும் வெளிச்சத்திலே நடந்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பண்ணும் ஆண்டவரே வெளிச்சத்து ஆண்டவரே ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியமா இருக்க நீர் கிருபை தாரும் இருளோடு உலகத்தோடு கூட அல்ல கர்த்தாவே, இந்த உலகத்தோடு கூட அல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா, உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ஆண்டவர் பரிசுத்த வானங்களோடு கூட நாங்கள் ஐக்கியமாக இருந்து நாங்கள் உண்மை ஸ்தோத்திரம் பண்ண, உண்மை துதிக்க, உண்மை ஆண்டவரே கர்த்தாவே பாட நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை வழி நடத்துகிறதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பொழுது ஒளியிலே நடந்து கொள்ள கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருள் தொடாதபடி நீர் எங்களை காத்து கொள்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திருக்கிறோம், ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே இருளை அல்ல ஆண்டவரே உடைய ஒளியை காணும்படியாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஹல்லே லூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, நீர் எங்களுக்காக அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. மேன்மையை நீர் கொடுத்திருக்கிறீர், அதற்கேற்ற ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாய் நீங்களை நடத்துவீராக கர்த்தாவே. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதிகளையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே.
4: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தமிழ் கிறிஸ்துவ ரேடியோ.

இன்றைய அனுதின தியானம் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். சங்கீதம் 34:13. நாவை பொல்லாப்புக்கு காத்துக்கொள் என்று தாவீது சொல்கிறார். அதாவது பிறரை பற்றி தீமையாக பேசுவதும், தவறாக குற்றம் சாட்டுவதும், துன்மார்க்கமான சொற்களை பயன்படுத்துவதும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும் செயல்கள். அப்படி நாம் செய்வது பாவம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். சங்கீதம் 39:1. எனவே நம்முடைய நாவிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் குறித்து நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம் நாவை எப்படி கட்டுப்படுத்துகிறோம் என்பது நம் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கிறது. ஒரு மனிதன் தனது நாவை கட்டுப்படுத்துகிறான் என்றால் அவனால் உணர்ச்சிகளை அடக்க முடியும். அவனால் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை பாதுகாக்க முடியும். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்து நிற்க முடியும். நம்முடைய நாவை கட்டுப்படுத்தாமல் நாம் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஒரு மனிதன் நல்லவனாகவும் பூரண புருஷனாகவும் மாறுவதற்கான அடிப்படை அவன் வாயில் இருந்து வரும் வார்த்தைகளில் இருக்கிறது. நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நாவினால் சொல்வதுதான் நம்முடைய சிந்தனையில் நம்பிக்கையை உருவாக்குகிறது. நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையின் மத்தியில் தேவன் என்னோடு இருக்கிறார், அவரால் இதை செய்ய முடியும் என்று நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய நாவில் அவிசுவாசமான வார்த்தைகள் வருவதில்லை. அதே சமயம் இந்த நாவு பெருமையானவற்றையும் வீணான காரியங்களையும் பேச வைக்கக்கூடியது. நாம் எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். நாம் பல நேரங்களில் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடாமல், சூழ்நிலையை அறியாமல், தேவனுடைய திட்டத்தை உணராமல், நாம் பேசுவதால் பின் விளைவுகளை அறியாமல் நாம் பேசிவிடுகிறோம். எனவே நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறது. அதனால் நமக்கு மற்றவர்கள் மேல் கசப்பு ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது நம் சொற்கள் தெய்வீகமாக இருக்கும். அவைகளில் பெருமை இருக்காது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது இருக்கும். நம்முடைய வார்த்தை மற்றவர்களை ஆறுதல் படுத்தும். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். யாக்கோபு 3:2. இந்த நாவை அடக்குவது மிகவும் கடினம். நம்முடைய நாவினால் ஒரு வாக்கு கொடுத்தால் நாம் தவறக்கூடாது. அப்படி நாம் தவறாமல் இருப்போமானால் நம் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறோம். நம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் அனைத்து வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 12:35-36. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.

அவர்தான் அநாதி தேவன். அவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் அகிலத்தின் ராஜன். அவர் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன்.

இன்றைக்கு நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் உங்கள் தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் எடுத்து செல்லுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.

நிச்சயமாக இயேசு கரம் நீட்டி தொடுவார். அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். நீங்கள் விசுவாசியுங்கள், அதை நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள்.

உலகத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு லாபம் என்ன என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால் சகோதரனே, சகோதரியே, உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்.

0: நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆல்ரெடி நீங்கள் வந்து இளம் பெண்களோட நாங்கள் செஞ்ச கலந்துரையாடலை ரெண்டு ப்ரோக்ராம்ஸை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. இன்னைக்கு மூன்றாவது ப்ரோக்ராம். இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள். ஆன்மீகமாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்குது? ஆண்டவரை முன்னால் வச்சு அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி கேள்வி கேட்க போகிறோம். இந்த கேள்விகளை நீங்களும் உங்களுக்குள்ள கேட்டு பார்த்துக்கலாம். பதில் உங்களுக்கு தெரியும். அதை வச்சு நீங்கள் ஆண்டவரோட எவ்வளவு தூரம் நெருங்கிய தொடர்பு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடலாம். சரி, நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சரி, மறுபடியும் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா எல்லோரும் நல்லா ஸ்பிரிட்டடாக என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறீங்க. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு டான் டான்னு பதில் சொல்லணும், சரியா? சரி, ஓகே. இந்த தடவை நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் குவஸ்டியன்ஸு நிறையா கேட்க போகிறேன். உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? அதை பற்றி வந்து கேட்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் வேதாகமத்தை நீங்கள் டெய்லி படிக்கும் பழக்கம் உண்டா? சரி, வாசிப்பீங்க. அப்போ வேதாகமத்தில் உள்ள நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்ப வேதாகமத்தை நம்ம வாசிக்கிறப்ப ஏதாவது ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த கேரக்டர் எனக்கு இப்போ இப்படி ஒரு கேரக்டரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? அந்த கேரக்டரை பற்றி முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு வேதாகமத்தில் பிடித்த நபர் யார், சரியா? அந்த யாருன்னு யோசிங்க. எதுக்கு உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஆண்டி, எனக்கு பைபிளில் பிடிச்ச கேரக்டர் வந்து எஸ்தர் ராஜாதி. ஏன்னா அவ ஒரு சிங்கிள் கேர்ளாக அந்த நாட்டில் வாழ்ந்து லாஸ்ட் அவ ராணியா போன அப்புறம் கூட அவ குலத்து பெண்கள் அவ குலத்து மக்களுக்காக அந்த இடத்துல அவர் அவ உயிரை கூட பொருட்டா எண்ணாம அவ போய் ராஜா கிட்ட பேசுறா ஒரு தைரியத்தோட. அவ உயிரை எண்ணாம என் குலத்துக்காக நான் நிப்பேன் அப்படின்ட்டு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்டா அங்க போய் இருப்பேன்றா, என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அந்த தைரியம் எனக்கு பிடிக்கும். ஸோ எஸ்தர்
0: தைரியம், அர்ப்பணிப்பு, ஏன்னா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறா.